இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் கிரயம் கொடுக்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டது, விலையேற பெற்றது. ஒருபடி மண்ணை கொண்டு போய் எவனும் 1 கோடி ரூபாய்க்கு வாங்க மாட்டான். ஆனா அந்த மண் இன்னைக்கு தேவ சாயலாய் மாறி அது பின் தன் பாவத்தினாலே பின்வாங்கி போனாலும் கூட, ஆமேன், கத்தர் உங்களையும் என்னையும் ஜீவனை கொடுத்தே வாங்கியிருக்கிறார்.

0: ஆமென். இந்த விலையேற பெற்றவர்கள் எதோடு இசைந்து போகும் போது நம்ம விலையேற பெற்ற பாத்திரமா இருப்போம். மீட்கப்பட்டுட்டோம்ல, இப்ப கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு எதை போல எப்படி ஏனோக்கும் தேவனும் ஒன்றாக நடந்தார்களோ. ஆமென். முன்னால போன அதிக பிரசங்கி, ஆண்டவருக்கு முன்னாலையும் போக கூடாது, வசனத்துக்கு முன்னாலையும் போக கூடாது. பின்னால போனா சொல்லுங்க, அதுவும் நேர்த்தியாயிராது. தேவனோடு இசைந்து, எப்படிங்க, தேவ வசனத்தோடு இசைந்து, கர்த்தருடைய வார்த்தையோடு இசைந்து வாழ்கிற வாழ்க்கை உள்ளவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் கனத்துக்கு உரிய பாத்திரங்கள். ஆமென். அவர்கள் யாருங்க? இப்ப உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும்ல, பெரிய வீட்டில் இருக்கும், ஆனா யாருன்னு தெரியுது இல்ல ஓரளவு. இன்னும் கொஞ்சம் தெளிவா பேசினா நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடும், நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமென். வீடை பற்றி மட்டும் பேசிக்கிட்டுக்கப்படாது, வீட்டுக்குள்ள இருக்கிற நான் எப்படிப்பட்டவைங்கிறது முக்கியம். ஆமென். எங்க வீடு பெரிய வீடு, எங்க வீடு பெரிய வீடு. அந்த பெரிய வீட்டுல நீ கனத்துக்குரிய பாத்திரமா, கனவீனத்துக்கு உரிய பாத்திரமா? இது மிக முக்கியம், நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னதான், நான் ஒரு நேரம் கனத்துக்குரியவனாய் இருந்தாலும் கர்த்தருடைய வசனத்துக்கு உட்பட்டு வசனத்தோடு இசைந்து வாழ்கிற வாழ்க்கை. ஆமென். ஏனோக்கு தேவனோடு நடந்தான், அப்படித்தான் போட்டிருக்கு, தேவனோடு நடந்தான், சஞ்சரித்தான் என்பதற்கு அடையாளம் அதனுடைய நடந்தான், தேவனோடு குடியிருந்தான். சஞ்சரித்தான் என்பதற்கு அர்த்தம் என்னங்க? தேவனோடு கூட குடியிருந்தான், தேவனோடு கூட நடந்தான். இருவர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய ஒருமனப்பட்டு நடப்பார்களா? வேதம் கேட்குது இது. இருவர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடப்பார்களோ இல்லையா? அப்ப ஏனோக்கும் தேவனோடு நடந்தான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தேவனோடு நடந்தான். தேவனோடு நடந்தார் என்றால் இருவரும் ஒருமனப்பட்டு நடந்தார்கள். ஆமென். வேத வசனத்தோடு கூட மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒன்றிணைந்து இசைந்து வசனத்துக்கு முன்னே பின்னே செல்லாமல், வசனமே என் வாழ்க்கை என்று நான் வாழ்வேனேயானால் நான் விலையேற பெற்ற சொல்லுங்க பாத்திரம், நான் விலையேற பெற்ற சொல்லுங்க பாத்திரம், நான் கனத்துக்குரிய பாத்திரம். நான் எப்படிப்பட்ட பாத்திரம்? ஆமா, பெரிய வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால நான் கனத்துக்குரிய பாத்திரம் அல்ல. பெரிய வீட்டுக்குள்ள இருந்தாலும், பெரியவருடைய வீட்டுக்குள்ள இருந்தாலும், இயேசு தன்னுடைய இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட சபையாகிய பெரிய வீட்டுக்குள்ளே நான் இருந்தாலும், நான் யாருன்னு பார்க்கணும். எங்க வீடு பெருசு, அந்த வீட்டுல நான் யாரு? கனத்துக்குரிய பாத்திரமா, கனவீனத்துக்குரிய பாத்திரமா? இப்ப பாருங்க, அந்த வீட்டுக்குள்ளேயேதான் இன்னொரு பாத்திரமும் இருக்கான், அது கனவீனத்துக்குரிய பாத்திரம். சில பாத்திரம் எப்படி இருக்கான்? கனவீனத்துக்கு உரிய பாத்திரம். இந்த கனவீனத்துக்குரிய பாத்திரம் என்று சொல்லும் போது, வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க, ஆனாலும் கூட இவர்கள் வசனத்தோடு ஒண்டி வாழாதவர்கள் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனத்துக்கு கட்டுப்படாதவர்கள். கர்த்தருடைய வசனத்துக்கு கட்டுப்படாதவர்கள். பைபிளில் நீங்க வாசிச்சு பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 5:4-6 நாம் வாசித்து பார்க்கிற வேளையிலே,
1: அவன் இயேசுவை அவன் எப்பொழுதும் இரவும் பகலும்
0: அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும்

0: கட்டப்பட்டிருந்தோம், சங்கிலிகளை முறித்து. எத்தனைதான் சங்கிலிகளை அவன் மேலே போட்டு கட்டினாலும் அவன் என்ன செய்வானா, சங்கிலியை முறித்து அதெல்லாம் ஓட்டச்சிருவான். அந்த சங்கிலிகள் எல்லாம் அவனுக்கு நத்திங், அவனுக்கு ஒன்னும் கிடையாது. எத்தனை சங்கிலிகளை போட்டு கட்டினாலும் அவனுக்கு கட்டப்படுகிற சங்கிலிகள் எல்லாம் அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த சங்கிலிகளை அவன் முறித்து
1: விலங்குகளை தகர்த்து போடுவான்.
0: விலங்குகளை எல்லாம் என்ன செய்வான், தகர்த்து போடுவான்.
1: அவனை அடக்க,
0: அவனை அடக்க
1: ஒருவனாலும் கூடாதிருந்தது.
0: இது எவன், கல்லறையிலேயே குடியிருந்த ஒரு மனிதன் இல்லையா, கல்லறையிலேயே குடியிருந்த மனிதன். இவனுக்குள்ளே அநேக பிசாசுகள், இவனுக்குள்ளே அநேக பிசாசுகள். சரி, வாசிங்க தொடர்ந்து 5வது வசனம்.
1: அவன் எப்பொழுதும்,
0: அவன் எப்பொழுதும்
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான்.
0: சரி, வாசி.
1: அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது,
0: இப்ப இயேசு அந்த பகுதிக்கு போகிறார்,
1: ஓடி வந்து.
0: இயேசு கிறிஸ்துவை நல்லா கவனிக்கணும், இவனுக்குள்ள அநேக பிசாசுகள் இல்லையா, கல்லறையில தான் உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப இயேசுவை அவன் காண்கிறான், கண்ட உடனே என்ன செய்தான்,
1: ஓடி வந்து
0: இயேசு கிறிஸ்துவினுடைய, இயேசு கிறிஸ்துவை கண்டபோது அவன் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே ஓடி வருகிறான்.
1: அவரை பணிந்து கொண்டு,
0: அவனை பணிந்து கொண்டு,
1: இயேசுவே
0: பணிந்து கொண்டு,
1: ஜபம் பண்ணி,
0: ஜபம் எல்லாம் கிடையாது, வர்ஷிப், பணிந்து கொண்டுனா, பணிந்து கொண்டுனா தொழுது கொள்ளுதல். தொழுந்து கொண்டது யாரு, இவன் எந்த சங்கிலிகளுக்கும் கீழ்படிய மாட்டான், எந்த கட்டுகளுக்கும் கீழ்படிய மாட்டான். எத்தனை விலங்குகளை போட்டாலும் அதெல்லாம் என்ன செய்வான், சொல்லுங்க, முறிச்சு தள்ளிடுவான். ஆனா இயேசுவை பார்த்த உடனே ஓடி வந்து காலில் விழுந்து ஆராதிக்கிறான். எப்படிங்க, அவன் என்ன செய்கிறான்,
1: ஓடி வந்து அவரை பணிந்து
0: பணிந்து பணிந்து இல்லையா, பணிந்துனா தொழுது கொண்டு, இயேசுவை தொழுது கொண்டு. யாரு, எந்த சங்கிலிகளுக்கும் அடங்க மாட்டான், எத்தனை விலங்கு போட்டாலும் நிக்க மாட்டான், எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சிருவான். ஆனா வர்ஷிப் பண்றதுல ஓகே, நல்லாதான் இருக்கு. நல்லா நீங்க அதை கவனிக்கணும், ஆராதனையில் ஒன்றும் குறையில்ல, ஆனா எந்த வசனத்துக்கும் கட்டுப்பட மாட்டான், எந்த சத்தியம் சொன்னாலும் கட்டுப்பட மாட்டான். விதவிதமாய் குழல் ஊதினாலும் காதை அடைத்துக் கொள்ளுகிற விரியம்பாம்பு போல இருப்பான். நான் உங்களை சொல்லல, நான் உங்ககிட்ட பேசுற நேரம் தேவ தூதர்களாக நினைத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். உலகத்தின் நிலைமையை குறித்து பேசிக்கிட்டு இருக்கேன், இப்ப நீங்க அப்படி ஆயிரப்படாதுன்னு. புரியுதா, நல்லா கவனிக்கணும். ஆமேன், புரியுதா. அப்ப அவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஓடல, இயேசு கிறிஸ்துவை கண்ட உடனே ஓடி வந்தான், ஓடி வந்தான், பாதத்தில் விழுந்துட்டான், அவரை பணிந்து கொண்டான், பாதத்தில் விழுந்தான். இது வந்து ஒரு நல்ல விசுவாசி செய்கிற அத்தனை வேலையும் அவன் செஞ்சிட்டான், உண்மை அப்படித்தானே. ஆனா சங்கிலிகளினாலே என்னதான் சொன்னாலும் கட்டு என்னதை அவன் உள்ள அடங்கியே இருக்க மாட்டான், எல்லாத்தையும் ஈஸியா உடைச்சிடுவான். அவனுக்கு அது வந்து உடைக்கிறதுங்கிறது அவனுக்கு சர்வசாதாரணம். ஒன்னு ரெண்டு சங்கிலி இல்லை, ஏகப்பட்ட சங்கிலியை போட்டு கட்டோ கட்டுன்னு கட்டினாலும் அதையெல்லாம் உடைச்சி தள்ளிட்டு அவன் போய்கிட்டே இருப்பான். ஆனா இயேசுவை கண்டா காலில் விழுந்து அவரை பணிந்து கொள்வான். காணாத வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை வராத வரைக்கும், இட நாட்கள் எல்லாம் எந்த சங்கிலிகளும் அவனை கட்டி வைக்க முடியாது. ஆனா ஓடி வருவான் பாருங்க, நான் உங்களை சொல்லலன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன், ஓடி வருவான் பாருங்க, அவ்வளவு வேகமா ஓடி வருவான். எங்க போறேன்னு கேட்டா இயேசுவை பார்க்க போறேன்னுவான், இயேசுவை பார்த்துட்டா அப்படியே விழுந்துருவான், அவரை வர்ஷிப் பண்ணுவான், எல்லாம் செய்வான். ஆனா திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் செயின் எல்லாம் அத்து போட்டுவான். நான் உங்களை சொல்லலன்னு சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்ல முடியும் என்னால, நான் உங்களையே சொல்லல. அல்லேலூயா, சொல்றது புரியுதா? உலகத்துல நடக்கிற சம்பவங்களை குறித்து நான் உங்களோடு கூட, புரியுதா, ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமே, இத வச்சு ஏதாவது ஆண்டவர் உணர்த்துனா உணர்வடைவீங்க, அவ்வளவுதான். புரியுதா? அப்ப யாரு விலையேற பெற்றது சொல்லுங்க? வசனத்தோடு நடக்கிறவன். ஆமேன். அது சும்மா கடமைக்கு நடக்கிறவன் இல்ல, இசைந்து நடக்கிறவன். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லி இருக்கிறவனமாய் இருவர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடப்பார்களோ? நடக்கவே முடியாது. அப்ப ஏனோக்கும் ஆண்டவரும் எப்படி நடந்தார்கள்? ஒருமனப்பட்டு நடந்தார்கள். அல்லேலூயா. அவர்களுக்குள்ளே ஒருமனப்பட்டு நடந்ததுனாலதான் அப்படியே நடந்து போய் கொண்டிருந்த போது ஆண்டவர் ஏனோக்கு எத்தனை காரியங்களை பேசியிருப்பாரு. அத்தனைக்கு அவன் கட்டுப்பட்டான், ஒன்றை அவன் உடை தெரியல. அதனால் ஒரு நாள் இப்படி நடந்து கொண்டே இருக்கும் போது காணப்படாமல் போனார்கள். அல்லேலூயா. ஏனோக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். ஆமே, அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே, பரம ராஜ்யத்துக்குள்ளே அவன் பிரவேசித்து விட்டான். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரோடு ஒத்தி இசைந்து இணைந்த ஒரு வாழ்க்கை அவனை நித்தியத்துக்கு நேராய். ஆண்டவர் சொன்னாரல்லவா, நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு என்றே அங்கே அழைத்து செல்வார். ஆமேன். அந்த இடத்துக்கு கர்த்தர் அழைத்து செல்வார். அல்லேலூயா. ஆமேன். இப்ப உங்களுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆசீர்வாதமும் இருக்கு இல்லையா? ஆசீர்வாதமும் இருக்கு. இதெல்லாம் சங்கிலி. ஆமேன். ஹல்லேலூயா. நம்மளை விடுதலையா இது செயல்பட விடுதுங்கிறீங்களா? இல்ல. இஷ்டத்துக்கு வாழ விடுதுங்கிறீங்களா? இல்ல. போய் கல்லறையில படுக்கணும்னு சொன்னா இது விடுதுங்கிறீங்களா? இல்ல. இது எச்சரிக்குது. இது எப்ப பார்த்தாலும் நம்மை கட்டி கட்டி கட்டி கட்டி போடுது. ஆனா நம்ம கட்டினா நம்ம யாரு? ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை தேடி ஓடி வந்துருவோம், பாதத்துல விழுந்துருவோம், பாதத்துல விழுந்துருவோம், ஆராதிப்போம். திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் எவனும் என்னை கட்ட முடிய முடியாது. எவனும் என்னை கட்டுப்படுத்தவே முடியாது. என் வாயை கட்டுப்படுத்த முடியாது, என் நாவை கட்டுப்படுத்த முடியாது, என் கால்களை கட்டுப்படுத்த முடியாது. சொல்றது புரியுதா? இப்படிப்பட்ட இவர்கள் வந்து எப்படிப்பட்டவர்கள்? கனவீனத்துக்கு உரிய பாத்திரங்கள். வீடு பெரிய வீடு. காரணம், எத்தனை ஸ்கொயர் ஃபீட் கிடையாது. அவர் தன்னுடைய ரத்தத்தினாலே மீட்டெடுத்தப்பட்டபடியினால் இது பெரிய வீடு. பெரிய வீட்டுக்குள்ள இருக்கிற நாம் யார்? கனத்துக்குரியவர்களா? கனவீனத்துக்கு உரியவர்களா? கொஞ்சம் நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். சரி, இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த பிரேஷியஸான அந்த வெசல்ஸ் இருக்குல்ல, அந்த கனத்துக்குரிய விலையேற பெற்ற அந்த பாத்திரங்கள் என்று சொன்னால், அந்த பாத்திரம் எப்படி இருக்கும்? எது அந்த விலையேற பெற்ற பிரேஷியஸான அந்த பாத்திரம் எது? விலையேற பெற்ற பாத்திரம் எது? கனத்துக்குரிய பாத்திரம் எது என்பதை குறித்து அதிகமா இல்ல, ரெண்டே காரியத்தை உங்ககிட்ட நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்று, வாசியுங்கள் சங்கீதம் 119:144. சங்கீதம் 119:144.
1: உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றைக்கும் நிற்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும்.
0: என்னை உணர்வுள்ளவனாக்கும்.
1: அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன்.
0: அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். என்னை உணர்வுள்ளவனாக்கும். தாவீது இதே சங்கீதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 இடங்கள்ல அவர் சங்கீதத்தை பாடிக்கொண்டே வருவார். சங்கீதம் 119 அப்படி பாடிக்கொண்டே வரும்போது திடீர்னு சொல்லுவாரு, ஆண்டவரே நல்லாதான் பாட்டெல்லாம் பாடுறேன், பாடக்கூடிய கிருபை எல்லாம் தந்திருக்கிறீங்க, உமக்கு தோத்திரம், ஆனாலும் என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஆமென். என்னை என்ன செய்யும்? உணர்வுள்ளவனாக்கும். காரணம், என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். அதனுடைய அர்த்தம் என்ன? செத்திருக்கிற என் நிலைமை, செத்திருக்கிற என் நிலைமை, மரித்திருக்கிற என் ஆத்துமா, மரித்திருக்கிற என் ஆத்துமா பிழைத்திருக்கணும்னு சொன்னா, மரித்திருக்கிற ஆத்துமா பிழைத்திருக்கணும்னு சொன்ன ஆண்டவரே, என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஆமென். வீடு பெருசா இருக்கலாம், ஒரு பெரிய மாளிகையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நான் செத்தவனா இருந்தா அந்த வீட்டில் எனக்கு மரியாதையே கிடையாது. உண்மைதானே சொல்லுங்க? எனக்கு மரியாதையே கிடையாது. நீங்க பாருங்களேன், ஒரு பெரிய வீடு 500,000 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காருன்னு வச்சுக்கோ. அவர் தான் கட்டினவர், அந்த அவர் தான் இன்றைக்கு செத்து போயிட்டாரு. என்ன செஞ்சிட்டாரு? அவ்வளவு பெரிய வீடை கட்டி, எப்படி சொல்லலாம், என் மகிமையின் பிரஸ்தாபத்துக்காக நான் கட்டின மகா மாளிகை அல்லவா அப்படின்னு அவர் புகழக்கூடிய அளவுக்கு பெரிய வீடை கட்டிட்டாரு, செத்து போயிட்டாரு. மனைவி என்னங்க சொல்லுவா? சாயங்காலம் ஆச்சு, 5 மணி ஆச்சு, எங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க, தூக்குங்க. ஏன், கொஞ்சமாவது உயிர் இருந்துச்சுன்னு வைங்க, அப்படி சொல்ல மாட்டாரு. அவர் இன்னைக்கா செத்தாரு, அவர் 6 மாசமா அவர்கிட்ட எந்த விதமான அசைவும் கிடையாது, 6 மாசமா அவர்கிட்ட எந்த பலனும் கிடையாது, படுத்தே தான் இருக்கிறார், செயலற்று கிடைக்கிறாரு. இங்கதான் அப்படி ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு, அவர் சாகவே இல்லை, ஆனா அவர் லேசா தான் மூச்சு இருந்துச்சு. 6 மாசம் வச்சிருந்தாங்கல்ல, கொஞ்சமாவது மூச்சு இருக்கணும், கொஞ்சமாவது செயல்பாடு இருக்கணும், கொஞ்சமாவது கொஞ்சமாவது கொஞ்சமாவது, புரியுதா? நான் உயிரோடு கூட இருக்கிறேன்னு சொன்னா எனக்குள்ள ஒரு உணர்வு இருக்கணும். அவரால் செயல்பட முடியாது, ஏங்க அப்படின்னு கூப்பிட்டா லேசா கண்ணை திறந்து பார்ப்பாரு, உணர்வு இருக்கப்ப. கில்லுனா கையை எடுக்கிறாரு, அப்ப உணர்வு இருக்குது. அப்படியே 6 மாசம் இழுத்துக்கிட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு சத்தமுமே இல்லை, மூச்சு நின்று போச்சு. முதல் நாள் சாயங்காலம் இறந்தாரு, அடுத்த நாள் எங்க இந்த வீடெல்லாம் கட்டினவர் அவர் தாங்க, இங்கேயே வச்சிருப்போம் அவரை சொல்லுவாங்களா, செத்துட்டா அவன் கனவீனத்துக்குரிய பாத்திரம், கூட்டிட்டு போங்கன்னு சொல்லலை, தூக்குங்கிறாங்க. ஆஸ்பத்திரியில இருந்த நேரம் கூட்டிட்டு வாங்க, கொஞ்சம் போலதான் கிரு கிருச்சு, கூட்டிட்டு வாங்க ஐயாவை, கூட்டிட்டு வாங்க, வீட்டுல வச்சே பாத்துக்கலாம். இப்ப இருந்தது அந்த கிரு கிருங்கிற சவுண்டு போயிருச்சு. இப்ப என்ன தெரியுமா, கட்டுன மனைவியே சொல்லுது, தூக்குங்க, என்னங்க தூக்குங்க. அவர் இங்கேயே இருந்தாருன்னா நார ஆரம்பிச்சிடும், அவருக்கு மட்டும் இல்ல அடுத்தவங்களுக்கு இன்ஃபெக்ஷன். தூக்க வேண்டிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, இருக்காங்களா இல்லையா சொல்லுங்க. ஆமே, தூக்குங்கன்னு என்ன அர்த்தம்? அது ஒண்ணுக்கும் உதவாதுன்னு அர்த்தம், வேஸ்ட்னு அர்த்தம். இதனாலதான் தாவீது சொல்றாரு, தாவீதுக்கு ஆலயம்னா ரொம்ப பிடிக்கும். சங்கீதம் 122:1 என்ன தெரியுமா சொன்னாரு? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது
1: எனக்கு, அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியாயிருந்தேன்.
0: நான் தூக்கமடைந்தேன்னு சொல்லல,
1: மகிழ்ச்சியாயிருந்தேன்.
0: துக்கமடைந்தேன்னு சொல்லல, தூக்கமடைந்தேன்னு சொல்லல, மகிழ்ச்சியாயிருந்தேன். ஆமென். ஒரு ஆலயத்தின் மேல ஒரு வாஞ்சை உள்ள தேவ மனுஷன் யாரு? யாரு? அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன், அவருடைய ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? ஆலயத்தின் மேல ஆசை மட்டும் இருந்தா போதாது, தேவனுடைய ஆலயத்துக்குள்ள நான் இருந்தால் மாத்திரம் போதாது, நான் கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கணுங்கிறதுக்காக தான் தேவனுடைய ஆலயத்தை விரும்பினவனும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள இருந்தவனுமாகி அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாக்கும், நான் சபைக்குள்ள ஒரு செத்தவனாய் இருக்கக்கூடாது. சபைக்குள்ள நான் எப்படி இருக்கக்கூடாது? நான் செத்தவனாய் இருக்கக்கூடாது. வீடு பெரியதாய் இருந்தால் போதாது, அதற்குள்ளே இருக்குவதற்கு சாக்கியத்தை பெற்ற நான் உயிருள்ளவனாய் இருக்கணும். உயிருள்ளவன் என்பதற்கு அடையாளம் என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். நீர் என்னை என்ன செய்யணும்? உணர்வுள்ளவனாக்கும். என்னை நீர் உணர்வுள்ளவனாக்கும். வேதத்தில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 3:1 வெளிப்படுத்தின விசேஷம் 3:1 சர்தை சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார்,
1: சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில்,
0: சர்தை பட்டணத்திலே இருந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார்,
1: தேவனுடைய
0: ஏழு ஆவிகளையும்
1: ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும்
0: சரீரத்துல உயிரா இருக்கிற ஆத்மாவில செத்து
1: போயிட்டாங்கிறார்.
0: சரீரத்துல உயிரா இருப்பதற்கு அடையாளமாய் நீ வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற, ஆனா உன் ஆத்மாவில நீ என்ன செஞ்சிட்ட? செத்து போய்விட்டாய். ஆத்மாவில நீ என்ன செஞ்சிட்ட? சர்தை சபை பெரிய சபையா? நான் போனதில்லை, போயிருக்கீங்களா? சர்தை என்னும் பட்டணத்தில் இருந்த சபை பெரிய சபையா? சரி இருக்கட்டும், சபை பெருசா இருந்தா என்ன? உள்ள இருக்கிறவன் உசுரா இருக்கணும். சில சொல்லுவாங்க, எங்க ஊர்ல தான் எங்க சபை தாங்க கோட்டை சபைன்னு சொல்லுவாங்க, பெரிய சபைங்க அப்படின்வாங்க. சபை பெருசா இருந்த புரோஜனம் இல்லை, உள்ள இருக்கிறவன் உயிரா இருக்கணும். அமேன், சொல்றது புரியுதா? அமேன். உசுராறிங்க இல்லன்னா தூக்க சொல்லிடுவேன். சொல்றது புரியுதா? சபை பெருசா இருக்கிறது முக்கியம் இல்ல, சபை சிறியதா இருக்கிறது முக்கியம் அல்ல, சபை மீடியமா இருக்கிறது முக்கியம் இல்ல, உள்ள இருக்கிற நான் உணர்வோட இருக்கிறேனா? அதுதான் முக்கியம். உள்ளே இருக்கிற நான் எப்படி இருக்கிறேனா? உணர்வோடு கூட இருக்கிறேனா? இதுதான் முக்கியம். ஆனா இதே சபையில 3:4 வாசிங்களே,
1: தங்கள் வஸ்திரங்களை அசுசைப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு.
0: சில பேர்
1: சர்தையிலும்,
0: சர்தை சபைக்குள்ள
1: உனக்கு உண்டு,
0: உணர்வுள்ளவர்களும் சிலர் உண்டு.
1: உண்டு.
0: இதைத்தான் பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், சொல்லுங்க, கனவீனத்துக்குரிய சில பாத்திரங்கள்னு சொல்றார்ல, அது போக கனத்துக்குரிய சில பாத்திரங்கள். 2 தீமோத்தேயு 2:20 சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அந்த பெரிய வீட்டிலே கனத்துக்குரிய ஒரு சில பாத்திரங்கள், கனத்துக்குரிய சில
1: பாத்திரங்கள்.
0: இதைத்தான் இங்கே யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின போது அவர் எழுதுகிறார் 3:4. ஆனாலும் சர்தை சபையை நாம் மொத்தமா சொல்ல மாட்டேன், சர்தை சபையிலும் உணர்வுள்ளவன் சிலர் உண்டுங்கிறாரு. சொல்லுங்க ஆண்டவரே, அந்த சிலர்ல நான் ஒருத்தனா இருக்கணும். அல்லேலூயா. அந்த சிலரில நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? நானும் ஒருவனா இருக்கணும். அந்த சிலரில் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும். சொல்ற புரியுதா? ஆமென். உணர்வு இல்லைன்னா என்ன ஆகும்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா? உணர்வு இல்லைன்னா என்ன ஆகும்? செத்து போன ஆத்மா. பவுல் சொல்லுகிறார், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு, செத்தவனோடு செத்தவனாக நம்ம இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? செத்தவனோடு செத்தவனாக நீங்களும் நானும், சொல்லுங்க, இருக்கக்கூடாது. சபையில தேவனுடைய பிள்ளைகள் உயிருள்ளவர்களாக இருக்கணும். ஆமே. நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்கக்கூடாது? செத்து போன நிலைமையில இருக்கக்கூடாது. இஸ்ரேலிலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்கள், செங்கடலிலே மோசைக்குள்ளாக சொல்லுங்க, ஞானஸ்தானம் எடுத்த ஜனங்கள் ஆயிரம் நன்மைகளை ஆண்டவரிடத்திலே வனாந்தர வாழ்க்கையிலே பெற்று அனுபவித்த ஜனங்கள். ஆண்டவர் அவர்களை குறித்து ஏசாயா 1:13 ரொம்ப வருத்தத்தோட சொல்றாரு, தேவன் அவர்களுக்கு நடுவில் தான் இருக்கிறாரு, நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணும்படிக்கு எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக என்று சொல்லி ஆண்டவர் அவர்கள் நடுவிலே தான் இருக்கிறார். ஆனால் ஏசாயா 1:13 ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறாரு,
1: இனி
0: எதோட ஒப்பிட்டு சொன்னார் தெரியுமா, மாடுகள் தன் எஜமானை அறியும், கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும், என் ஜனங்களோ உணர்வில்லாதவர்களாயிருக்கிறார்கள். என் ஜனங்களோ எப்படி இருக்கிறார்கள், உணர்வில்லாமல் இருக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம், ஆத்மாவிலே செத்து போயிருக்கிறார்கள். இது என்ன காலம் நினைக்கிறீங்க, நமக்கு உணர்வு வரணும் இல்லையா, நமக்கு உணர்வடைய வேண்டிய காலம். இப்ப பாத்தீங்கன்னா பாலஸ்தீனாவுக்கும் இஸ்ரேலுக்கு இடையில பயங்கர யுத்தம், பயங்கரமான யுத்தம், பயங்கர யுத்தம். நேற்றைய தினத்திலே இன்னும் ஒரு தீவிரவாத இயக்கமும் அந்த பாலஸ்தீனாவிலே இருக்கிற ஹமாஸ் இயக்கத்தோடு சேர்ந்து விட்டது. பயங்கரமான யுத்தம். வசனம் என்ன சொல்லியிருக்கு, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். நம்ம கேள்விப்படல, நம்ம இப்ப பார்க்கிறோம். சிலருக்கு ஒரு ஒரு சந்தோஷம், ஆகிலும் முடிவு உடனே வராது, இப்ப வர மாட்டாரு, ஒன்னும் ஆகாது. ஏன் இப்பதுக்குள்ள உலகத்துக்கு தான் முடிவு வராது, உங்களுக்கும் எனக்கும் முடிவு வரும். அந்த உணர்வு நமக்குள்ள இருக்க, அந்த உணர்வு இல்லாததுனாலதான் நம்ம பாருங்க எங்கேயாவது அந்த சைக்கிள் கேப் ஒண்ணு கிடைக்கான அப்படியே தேடுவோம், அதுக்குள்ள நுழைஞ்சி நமக்குள்ள ஒரு சந்தோஷம். உணர்வு இல்லாம இத்தனை எத்தனை காலம்தான் இப்படி வாழ போறோம்னு நமக்கே தெரியல, புரியுதா? உடனே முடிவு வராதுன்னா உலகத்துக்கு முடிவு வராது, உலகத்துக்கு முடிவு வராது. ஆனா உங்களுக்கும் எனக்கு எப்ப வேணாலும் முடிவு வரும், இயேசு கிறிஸ்து எப்ப வேணாலும் வருவார். இவைகளை எல்லாம் பார்க்கும்போது ஆமேன், அத்திமரம் துளிர் விட்டு விட்டது, ஆமேன், அத்திமரம் துளிர் விட்டு விட்டது. எப்ப வேணாலும் இந்த அத்திமரம்ங்கிறது எதை காண்பிக்கிறது, இஸ்ரேல் தேசத்தினுடைய ஜனங்களுடைய அரசியலை அது உணர்த்துகிறது, புரியுதா? அது எதை உணர்த்துகிறது, இஸ்ரேல் ஜனங்களுடைய அரசியல் நிலைமை. இந்த அரசியல் நிலைமையை நீங்க இன்னைக்கு நல்லா பாருங்க, யுத்தம் எங்க வந்துருச்சு, எருசலேமை மையமாக கொண்டு யுத்தம் ஆரம்பிச்சாச்சு. இது இவைகளையெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும், ஏய் பரவாயில்லையா, இஸ்ரேல்காரன் போடு போடுன்னு போட்டான், ஐயா போடு போடுன்னு போட்டான், உண்மைதான், அவனை யாரும் எதிர்க்க முடியாது, அவன் தான் ஜெயிப்பான், காரணம் கர்த்தர் அவர்களோடு. ஓகே, அதுல எனக்கு என்ன சந்தோஷம், இதெல்லாம் அடையாளம் ஐயா, எனக்கு உணர்வு வரணும். இப்ப இயேசு எப்ப வேணாலும் வருவாரு, இதெல்லாம் வருகைக்கு முன்பாக உள்ள அடையாளம், இயேசு எப்ப வேணாலும் வருவாரு என்கிற உணர்வு தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ள இருக்கணும். உணர்வு இருக்கா? நம்ம இன்னைக்கு என்னத்தை பாத்துக்கிட்டு இருக்கோன்னு கேட்டீங்கன்னா கிரிக்கெட்ட, ஏ இந்தியா ஜெயிச்சிருச்சான், உனக்கு அப்படியே அள்ளி கொடுக்க போறேன், அது லீவ் போட்டு பாக்க. நான் உங்களை சொல்லல, பாக்குறவங்களை சொல்றேன். இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னா 2023 இயேசுநாதர் வர போறான்னு அர்த்தமா? இல்ல, கேக்குறேன், நமக்கு உணர்வு வேணும். என் ஜனத்துக்கு வாசிங்க எரேமியா 4:22, 4:22.
1: என் ஜனங்களோ மதியற்றவர்கள்.
0: என் ஜனங்களோ மதியற்றவர்கள்.
1: என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள்.
0: ஐயோ, நான் சொல்ல மாட்டேன்பா, என் அவரே சொல்லிட்டாரு.
1: பைத்தியமுள்ள பிள்ளைகள்
0: அவரோ வேணா,
1: அவர்களுக்கு உணர்வே இல்லை.
0: இத மட்டும் தான் சொல்லுவேன், அவர்களுக்கு உணர்வே இல்லை. சொல்றது புரியுதா? எதுக்கு மேல பைத்தியம் சொல்லுங்க? பணத்துக்கு மேல, அதுக்கு மேல, இதுக்கு மேல, இதுக்கு மேல பைத்தியம். என் ஜனங்களோ பைத்தியம் பிடிச்ச பிள்ளைகள். வர்த்தமா சொல்ல, எவ்வளவு வர்த்தமா சொல்லுவாருங்கிறீங்க, கேக்குறதுக்கு நமக்கு சிரிப்பா தெரியலாம். என் ஜனங்களுக்கு உணர்வே இல்லை.
1: பொல்லாப்பு செய்யவர்கள் அறிவாளிகள்.
0: பொல்லாப்பு செய்வதற்கு கிரிமினல்கள்.
1: நன்மை செய்யவோ
0: அறிவாளிகள். என்னங்க அர்த்தம் சொல்லுங்க?
1: பொல்லாப்பு செய்ய,
0: ரொம்ப அழகா பொல்லாப்பு செய்யறானா அவன் கிரிமினல் அர்த்தம் இல்லையா? பொல்லாப்பு செய்வதிலே அவர்கள் கிரிமினல்கள்.
1: நன்மை செய்யவோ,
0: நன்மை செய்யவோ
1: அவர்கள் அறிவில்லாதவர்கள்.
0: அவர்கள் அறிவே இல்லாதவர்கள். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு உணர்வே இல்லை. அவர்களுக்கு என்ன கிடையாது? உணர்வே இல்லை. உணர்வுள்ளவர்கள் பிழைத்திருக்கிறவர்கள். ஆமென். அவர்களுக்கு என்ன உண்டு? கனம் உண்டு. உணர்வுள்ளவர்கள் பிழைத்திருக்கிறவர்கள். உணர்வுள்ளவர்கள் யாருங்க சொல்லுங்க? பிழைத்திருக்கிறவர்கள். இந்த உணர்வு எதனால வரும் தெரியுமா உங்களுக்கு? உணர்வு எதனால வரும் வாசிங்க. சங்கீதம் 119:169. சங்கீதம் 119:169.
1: கர்த்தாவே, என் கூப்பிடுதல் சந்நிதியில் வருவதாக, உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும்.
0: உம்முடைய வசனம் தான் என்னை உணர்வுள்ளவனாக்கும். அல்லேலூயா, ஆமென். என் செத்த நிலைமையை மாற்றக்கூடியது எது? வேதம் சொல்லுகிறது, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் தான் பிழைப்பான். ஆமே, நல்லா கேட்கணும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் தான் அவனுடைய ஆத்துமா பிழைக்கும். சரீரம் ஜாகிரத பத்தி கவலை கூட படக்கூடாது. என் ஆத்துமா சாகக்கூடாது, ஆத்துமா சாகக்கூடாது. ஆத்துமா சாகாம இருக்கணும்னா அவருடைய வார்த்தை தான் என்னை பிழைக்க செய்யும். கர்த்தருடைய வார்த்தை என்னை என்ன செய்யும்? பிழைக்க செய்யும். நீங்க வேதத்தில் வாசி பாருங்க, லாசரு பிழைத்தான் இயேசுவின் வார்த்தையினால. இயேசுவின் வார்த்தையினால தான் என்ன செய்தான்? பிழைத்தான். நம்மை பிழைப்பூட்டக்கூடியது, நம்மை பிழைக்க செய்யக்கூடியது, நம்முடைய ஆத்துமாவை சாகாமல் காக்கக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்க, கர்த்தருடைய வசனம். அப்ப கர்த்தருடைய வசனம் நம்மை உணர்வுள்ளவனாக ஆக்கும். நம்ம அநேக நேரத்தில் உணர்வே இல்லாம இருக்கிறோம். ஒரு சகோதரன் வந்தார், ஒரு ஓமையை சொல்லுகிறேன் கேளுங்கள். ஒரு சகோதரன் வந்தார், வந்து ரொம்பவே அழுதார். அழுதுட்டு சொன்னாரு, நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த பையன் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் தான், ஏகப்பட்ட கப்ஸ் அவன் வாங்கி வச்சிருக்கிறான். அப்படி படிச்சுக்கிட்டு இருந்த பையன் திடீர்னு சொல்லிட்டு போய் கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். சில பாடங்கள்ல ஜஸ்ட் பாஸ், சில பாடங்கள்ல ஃபெயில் ஆகியிருக்கிறான். சில பாடங்கள்ல ஃபெயில் ஆகியிருக்கிறான். இதை இவர் சொல்லிட்டு ரொம்ப அழுகிறார். அப்பொழுது போதகர் கேட்கிறார், எந்த போதகர்னு கேட்கக்கூடாது. போதகர் அவருடைய சொல்ல வந்த சகோதரனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, தகப்பனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து அவரிடத்திலேயே பேசி அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் என்னங்கிறது இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. யாரு? அப்பந்தான் அவர் சொன்னாரு, கத்தர் மறந்தால் அப்படிதான் பிரதர் ஆகும். கத்தர் மறந்தால் அப்படிதான் ஆகும். காரணம் நீ என்னுடைய வேதத்தை மறந்தாய். இல்ல பாஸ்டர் நான் பைபிள் ஒழுங்கா வாசிப்பேன். பாஸ்டர் பைபிளை வாசிக்கிறதா? அது எல்லாரும் வாசிக்கிறானே. ஒரு நாள் என்கிட்ட ஒரு பிரின்சிபால் சொல்லும் போது சொன்னாரு, நல்லா ட்ரிங்க்ஸ் அடிப்பார் அவரு, என் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டே அடிப்பாரு பாருங்க பக்கு பக்கு பக்குன்னு. ஆனா ஊழியத்துக்கு அவரு தன்னுடைய ஸ்கூல் எல்லாம் திறந்து கொடுப்பாரு, அவரும் வந்து உட்காருவாரு. மீட்டிங் முடிஞ்ச உடனே, அந்த ஜபக்கூட்டம் முடிஞ்ச உடனே எனக்கெல்லாம் கேக்கெல்லாம் கொடுப்பாரு, வந்தவங்களுக்கெல்லாம் கொடுப்பாரு. அவர்கிட்ட ஒரு நாள் நான் பேசிக்கிட்டு இருக்க நேரம் அவர் சொன்னாரு, ஏர்லி மார்னிங் 3 o'clock நான் எந்திரிச்சிருவேன், பைபிள் வாசிப்பேன், மற்ற புஸ்தகங்கள் ஸ்பிரிச்சுவல் புஸ்தகங்கள் வாசிக்க வேண்டியதெல்லாம் வாசிப்பேன், அதுக்கப்புறம் தான் நான் ஸ்மோக் பண்ண ஆரம்பிப்பேன். எதுக்கு இதை சொல்றேன் நான்? பைபிள் வாசிக்கிறது ஒன்றும் புனிதம் இல்லை, நான் பைபிள் வாசிக்கிறதுனால அப்படியே உணர்வு உள்ளவன் என்ற அர்த்தம் அல்ல. நான் பைபிள் வாசிக்கிறதுனால நான் வந்து உயிரோடு இருக்கிறேன் என்பதற்கு அது பொருள் அல்ல. அதுல உள்ளதை எல்லாம் உறிஞ்சி சாப்பிடணும். என்ன? அல்லேலூயா, ஆமென். அதுல உள்ளதெல்லாம் அப்படியே உறிஞ்சி சாப்பிடணும். இது எனக்கு தான், இது எனக்கு தான், இது எனக்கு தான், ஆமென். வேதத்தை நீ மறந்தாய், கர்த்தர் உன் பிள்ளைய மறந்துட்டாரு அப்படின்னு அந்த ஊழியக்காரன் சொன்னாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, என் சூழ்நிலைகளின் நிமித்தம் தியானிக்கவோ இல்லாவிட்டால் வேதத்தை அப்படியே கை கொள்ளவோ என்னால முடியல, என்னால முடியல. புரியுதா? அப்பொழுதுதான் ஊழியக்காரர் சொன்னாரு, அப்ப அவருக்கு என்ன கிடையாது அந்த மனுஷனுக்கு, மகன் உலக பிரகாரமா நல்லா படிக்கல, பெற்றோர்களுக்கு கீழ்படியல, ஆலயத்துக்கு வரமாட்டேங்கிறான். இந்த இதெல்லாம் பார்க்கிற நேரம் அவருக்கு ஒரு கவலை இருந்தாலும், இவைகள் எல்லாவற்றுக்குமே காரணம் தகப்பனாகிய நான் வேதத்தை மறந்ததினால் கத்தர் என் பிள்ளைய மறந்துட்டாரு அப்படிங்கிற உணர்வு தகப்பனுக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? பிள்ளைகள்னா எப்படி இருக்கணும்? உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுட்டிலும் ஒளிவ மர கண்டுகளை போல இருக்கணும். அது நடக்குமா? நடக்கும். ஆமென். நான் என் ஆத்துமாவிலே சாகாமல் இருந்தால் என் குடும்பத்தில் அது நடக்கும், என் பிள்ளைகள் ஒளிவ மர கண்டுகளை போல இருப்பார்கள். புரியுதா? இது கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறவில்லை என்றால் கத்தர் என் பிள்ளைய மறந்துட்டாருன்னு அர்த்தம். ஆமென். கத்தர் என் பிள்ளைய மறந்துட்டாரு. நான் இப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, தகப்பனாகிய நான் ஆண்டவர் சமூகத்துல உணர்வுள்ளவனாய், கர்த்தாவே வேதத்தில நான் எதை மறந்துட்டேன், ஓசியா 4:6 வேதத்தில் நான் எதை மறந்தேன், நீர் என் பிள்ளைகளை மறப்பதற்கு என்று ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடிய அந்த இடத்துக்கு நான் வரணும். இதுதான் உணர்வு. ஆமென். நான் வந்து அப்படியே 4 பேர்த்த சொல்லி என் பிள்ளைக்காக அழுது ஜெபம் பண்ணுவது உணர்வு அல்ல, அது சுயநலம், அது சுயநலம். உணர்வு என்றால் என்ன? நல்லா இருந்தவன் ஏன் இப்படி போயிட்டான், காரணம் என்ன? நான் வேதத்தை மறந்துட்டேனா? வேதத்தை மறந்தவங்களுடைய பிள்ளைகளை தான் கர்த்தர் மறப்பாரு. நான் எதில வேதத்தை மறந்தேன் என்பதை அந்த உணர்வு எனக்குள்ள வரணும். நான் வேதத்தை மறந்தால் என் பிள்ளைகளை கர்த்தர் மறப்பார் என்கிற அந்த உணர்வு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள வரணும். யாருங்க விளையேற பெற்றவர்கள் சொல்லுங்க? உணர்வுள்ளவர்கள். இந்த உணர்வு எதனால வரணுமா? அவர் சொல்றாரு, ஆண்டவரே வசனத்தினால். சங்கீதம் 119:104 வாசிங்க.
1: உமது கட்டளைகளால்
0: உணர்வடைந்தேன். எதனால உணர்வடைந்தேன்? ஒரு இடத்துல சொல்றாரு ஆண்டவரே, உம்முடைய வசனத்தினால் என்னை உணர்வுள்ளவனாக்கும்னு சொல்லிட்டாரா? இப்ப சொல்றாரு ஆண்டவரே, அந்த கட்டளைகளால் நான் உணர்வு அடைந்து விட்டேன், எனக்குள்ள உணர்வு வந்துருச்சு. எதை வைத்து வந்தது? உம்முடைய வசனத்தினால், உம்முடைய கட்டளைகளினால் எனக்குள்ளே உணர்வு வந்தது. ஆமென். உம்முடைய கட்டளைகளால் எனக்குள்ளே என்ன வந்தது? உணர்வு வந்தது. எப்பயுமே வசனத்தினால நமக்கு உணர்வு வரணுமே ஒழிய வாதையினால உணர்வு வரக்கூடாது. எப்படிங்க? வசனத்தினால நமக்கு உணர்வு வரணும், வாதையினால வரக்கூடாது. வார்த்தையினால வரணும், வாதையினால வரக்கூடாது. சிலருக்கு பாத்தீங்கன்னா வாதைய உண்டு பண்ணாதான் உணர்வே வருது, பார்வோன் மாதிரி இல்லையா? வாதையை அனுப்ப வேண்டியதா இருக்கு. வாதையை அனுப்புனாதான் உணர்வே வருது. கடந்த சுமார் 2 மாதத்துக்கு முன்பு ஒரு பிள்ளைக்கு ஒரு கொடூரமான ஆவி ஏவப்பட்டு இங்க கொண்டு வந்தாங்க. அது பாத்தீங்கன்னா நான் இந்த உயிரை எடுக்காம போக மாட்டேன்னு நிக்குது. நான் இந்த உயிரை எடுக்காம போக மாட்டேன், 3-4 டைம் இது. அது அவ்வளவு ஒரு ஒரு வெறியோட வந்திருக்கு, வெறியோட அனுப்பி வெறியோட வந்திருக்கு. அது வந்து வெறி வெறி ஆவி, அந்த வெறி வெறி ஆவி வெறியோட அனுப்பி வெறியோட வந்திருக்கு. 3 நாள் நான் தூக்கிட்டு போவேங்குது. நான் இத சரி முடிஞ்சா தூக்கிட்டு போனேன். அப்புறம் எல்லாம் கிளீன் பண்ணி அனுப்பி விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவரை மறந்துட்டாங்க. பல முறை, சில முறை வீடுகளுக்கும் போனேன், பல முறை சொல்லிட்டேன், செவி கொடுக்கல. நேத்து திடீர்னு போனு, பாஸ்டர் வரட்டுமா ஜெபம் பண்ண? ஞாயிற்றுக்கிழமையை தவிர வேற எப்பொழுதும் ஜெபிக்க மாட்டேன். போ, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஜெபம் பண்ணுவேன். மற்ற என்னைக்குமே அடுத்தவங்களுக்காக நான் என்ன செய்யறதில்லை, ஜபம் பண்ணுவதில்லை. நாளைக்கு வா என்று சொல்லிவிட்டேன். இன்னைக்கு வரும். ஏதாவது ஆயிதான் நமக்கு உணர்வு வரணுமா? நன்மை செஞ்சவரை நம்ம தேடணுங்கிற உணர்வும் நமக்கு வரப்படாதா? இது பார்வோனின் ஆவி. வார்த்தையினால் வரணியா உணர்வு, வாதையினால் வரக்கூடாது. எதனால வரக்கூடாது? புரியுதா? இளையகுமாரனுக்கு பஞ்சத்தினாலதான் உணர்வே வந்துச்சு. எங்க அப்பாங்கிற உணர்வு. தூரத்துல இருந்தாலும் எங்க அப்பா நல்ல வசதியா இருக்காரு. வேலைக்காரனுக்கு கூட எவ்வளவு ஆகாரம் போட்டு எங்க அப்பா வளர்ப்பாரு தெரியுமா? ஆனா நானும் இங்க பசியினாலே சாகிறேன். சிலருக்கு வாதையினாலதான் உணர்வு வரும். இதெல்லாம் நம்முடைய எவ்வளவு ஒரு, அது என்ன சொல்ல, உணர்வில்லாத நிலைமைகள். வாதையினால சிலருக்கு உணர்வு, சிலருக்கு தொழில கைய வைக்கணும் அப்பதான் உணர்வு. கத்தர் தொழில கைய வைக்கணும், அங்கதான் ஆசீர்வாதமே. ஆனா எப்படி வைக்கிறாருன்னு பாக்கணும். மெதுவா வச்சா பனி போல வச்ச ஆசீர்வாதம், வேகமா வச்சாருன்னா உடஞ்சு போயிரும். எப்படி வைக்கணும் புரியுதா? எல்லாத்தையுமே நம்ம உணர்ந்திருக்கணும். படிப்புல பனி போல பெய்யணும் ஆசீர்வாதம், வெள்ளம் போல வந்துடக்கூடாது. புரியுதா? ஆமா. சிலருக்கு வாதம் வந்தா தான் உணர்வு, சிலருக்கு பஞ்சம் வந்தால்தான், தரித்திரம் வந்தாதான், ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாதான் உணர்வு. புரியுதா? யாக்கோபுக்கு பாருங்க, ரூட்டு மாத்தி போறான். பெத்தேலுக்கு போனா என்ன செய்யணும்? சொன்ன வாக்கு தத்துவத்தை நிறைவேறணும். ஐயோ அப்படி கொடுக்கறேன்னா எவ்வளோ கொடுக்கணும் தெரியுமா? நம்ம ஒன்று செய்வோம், ரூட்டை மாற்றி சுக்கோத்துக்கு போயிடுவோம்னா. எப்படிங்க? அப்படியே போய் சுக்கோத்தில் கொஞ்ச நேரம் தங்கிட்டு பெத்தேலுக்கு போகாம அந்த ரூட்டில் அப்படியே போயிடுவோம் அப்படின்னு இவன் கூகுள் மேப்பெல்லாம் போட்டுட்டான். கூகுள் மேப்பில் ஒரு ஆன்ட்டி பேசிக்கிட்டே இருக்கும் தெரியுமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டி பேசினா கேட்காதீங்கப்பா. காரணம், ஏவாள் பேசிதான் பிரச்சனையே வந்துச்சு. என்ன செய்ய, அங்கிள் பேச மாட்டேங்கிறாரே, ஆன்டி மட்டும் அல்ல, ஆன்டி மட்டும்தான் பேசிக்கிட்டே வராங்க. ஆன்டி வேலை பேசி பேசி சில வேலைகள் ஆன்டி சொன்ன மாதிரியே போயிட்டோன்னு வைங்க, அது நேரம் கல்லற தோட்டத்துக்கு கூட கொண்டு போயிருது வண்டிய, பொணம் எரிக்கிற இடத்துக்கு கூட கொண்டு போயிருது. அப்படிதானே பிரதர்? ஆமா, பாருங்க, நான் எல்லாம் அனுபவத்தோட தான் சொல்லுவேன். அந்த கூகுளையே பார்த்து பார்த்து போனா பொணம் எரிச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துக்கு கொண்டு போயிருச்சு. இவனும் அதுதான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பெத்தேலுக்கு போகாம எப்படி போகலான்னு சொல்லிட்டு இவன் கூகுள் மேப் போட்டு பார்த்தா அது சுக்கோத்து ரூட்டை காமிக்குது. இவன் சுக்கோத்துல போய் தங்குனான். அங்க ஒரு அவலட்சணமான ஒரு அருவருக்கத்தக்க சம்பவம் மகளுக்கு ஏற்பட்டுருச்சு. அதுக்கு பிறகுதான் புத்தி வருது. ஒவ்வொன்றிலையும் நமக்கு அடிச்சு அடிச்சுதான் புத்தி வரணுமா? இல்ல, கேட்கறேன், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, வாதையினால் அல்ல ஆண்டவரே, உங்க வார்த்தையினால் நான் உணர்வடையணும். அல்லேலூயா. ஆண்டவரே, வாதையினால் அல்ல, உங்க வார்த்தையினால் நான் உணர்வடையணும். அல்லேலூயா, ஆமென். நீங்க வார்த்தையினால் நீங்க உணர்வடையலன்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது நீங்கள் கனவீனத்துக்குரிய பாத்திரம். நீங்க பெரிய வீட்டுக்குள்ளதா இருக்கிறீங்க, நீங்க பெரிய வீட்டுக்குள்ளதா இருக்கிறீங்க, ஆனா ஒரு நாள் உண்டு இது தேவையில்லாததுன்னு சொல்லி ஆளை தேடுவீங்க. கொடுக்கறதுக்கு இடத்தை நிரப்பிக்கிட்டு இருக்கு, கொடுத்துரு, இதை வித்துரு, இல்ல காசெல்லாம் வேணாம், சும்மாவே கொடுத்துரு, இது எதுக்கு இடத்த நிரப்பிக்கிட்டு இருக்கு. அப்படி உணர்வ இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. சபைக்குள்ள இருந்தா நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்க? உணர்வுள்ளவனா இருக்கணும். காரணம், சில பாத்திரங்கள் கனத்துக்குரியது, சில பாத்திரங்கள் கனவீனத்துக்குரியது. நீங்க என்ன பாத்திரம்னு பாருங்க. உணர்வுள்ளவர்களா இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, கர்த்தாவே, வாதையினால் அல்ல, உங்க வார்த்தையினால் உணர்வடையணும். உம்முடைய வார்த்தையினாலே நான் உணர்வடையணும். யாத்துமா பிழைச்சிருக்கணும். ஆமென். வெறும் ஆகாரத்தினால் அல்ல, உம்முடைய வார்த்தை உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாம் பிழைச்சிருக்கணும். எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு சித்தமானா இன்னும் ஒரு காரியத்தை அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஓ ஜீசஸ், என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்து, தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்டெடுத்ததினாலே நீங்களும் நானும் இந்த பெரிய வீட்டுக்குள்ள இருக்கிறோம். பெரிய வீடு என்பது பெரியவருடைய வீடு. யாது பெரியவருடைய வீடு? அது பெரிய வீடு. இந்த பெரிய வீட்டுக்குள்ள அல்லேலூயா இருக்கிற நாம் உணர்வடை உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். நீங்க எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கிறீங்கன்னு நீங்களே உங்களை கேட்டு பாருங்க. கணத்துக்குரிய பாத்திரமா, கணவீனத்துக்கு உரிய பாத்திரமா? அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு உங்களுக்கு எப்பயுமே ஆசீர்வாதமாதான் பேசணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு அதிகம் உண்டு. ஆனா கர்த்தர் என்னை நடத்துகிற விதமே, ஹல்லேலூயா, ஆண்டவர் சொல்லுகிற காரியம், சபையை பரிசுத்தப்படுத்து, சபையை பரிசுத்தப்படுத்து, சபையை பரிசுத்தப்படுத்து. ஹல்லேலூயா. சபை பரிசுத்தம் அடைவதற்கு ஆத்துமா உணர்வுள்ளதாய் மாற வேண்டும். நான் உணர்வுள்ளவனாய் இருக்க வேண்டுமே. ஆனால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நான் வேதத்தை மறக்க கூடாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே எதை அதிகமாய் கனப்படுத்தினார் தெரியுமா? தனக்கு வருகிற சகல பிரஸ்தாபங்களை காத்திலும் தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆமென், ஆமென். வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட சபைக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ஜனமே, நீங்கள் யார்? கனத்துக்குரிய பாத்திரமா, கனவீனத்துக்குரிய பாத்திரமா? எல்லாரும் நம்ம கேட்போம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் கனத்துக்குரிய பாத்திரமா இருக்க வேண்டுமே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், தாவீதினுடைய ஜெபத்தில் தாவீது சொன்னது போல, ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாக்கும், ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாக்கும், கர்த்தாவே என்னை உணர்வுள்ளவனாக்கும், ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாக்கும். எதனாலே உணர்வுள்ளவனாக்கணும் தெரியுமா? கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே என்னை உணர்வுள்ளவனாக்கணும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளினாலே என்னை நீர் உணர்வுள்ளவனாக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தரம் இல்லாத ஒரு விசுவாசியாக நீங்களும் நானும் சத்தியத்தை கேட்டாலும், அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென், அல்லேலூயா. அவைகளுக்குள்ளே கட்டப்படாம இருக்கிற தரமில்லாத ஜீவியம் அல்ல, அவைகளால் கட்டப்பட்டிருக்கிற வசனங்களாகிய சங்கிலிகளை தரிக்கிறவர்களாக, முறிக்கிறவர்களாக அல்ல, அதற்கு உள்ளே வாசம் எடுகிறவர்களாக. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வார்த்தையினால் நான் உருவாக்கப்படணும், உங்க வார்த்தையினாலே நான் உருவாக்கப்படணும், உங்க வார்த்தையினாலே நான் உணர்வடையணும். அல்லேலூயா, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வாதையினால் வாதையினால் நான் உணர்வடைய கூடாது, அடிபட்டு அடிபட்டு நான் திருந்த கூடாது. ஆண்டவரே உங்க வார்த்தையினால் நான் உருவாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆண்டவர்ட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, உம்முடைய வார்த்தையினால் என்னை உணர்வுள்ளவனாக்கும். நான் சபையிலே வெளியேறப்பெற்ற, நான் இந்த சபையிலே வெளியேறப்பெற்ற ஒரு மனுஷனாய் நான் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசின அவருடைய கிருபையான வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். மகா கிருபையுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்களும் துதிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, வந்த என்னோடும் எங்களோடும் நீங்க பேசின உங்க கிருபையான வார்த்தைகளுக்காக நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் பெரியவரே, உன்னதமானவரே, உன்னதமானவரே, உமக்கு மேல பெரியது எதுவுமே இல்லை. உங்க வீட்டில் நாங்க இருக்கிறோம். அல்லேலூயா, உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறீங்க இந்த பெரிய வீட்டில். ஆண்டவரே, நாங்க எப்படிப்பட்ட பாத்திரம் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும், உதவி செய்யும். நாங்கள் கனத்துக்குரிய பாத்திரங்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபியை தாரு. நாங்கள் கனத்துக்கு உரிய பாத்திரங்களாய் நாங்கள் காணப்படணும். உங்க வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அடியினாலும் வாதைகளினாலும் உணர்வடையாதபடிக்கு உங்க வார்த்தைகளினால் நாங்கள் உணர்வடைய ஆண்டவர் எங்களுக்கு அனுகிரகமும் கிருபையும் பலனும் தாரும். அந்த உணர்வை கட்டளையிடும், அந்த உணர்வை கட்டளையிடும். உங்க பிள்ளைகளோடு கர்த்தர் இடைபடும். பெரிய வீட்டிலே தாங்கள் எப்படிப்பட்ட பாத்திரம் என்பதை உங்க பிள்ளைகள் ஆராய்ந்து பார்க்க, உலகத்தில் நடக்கிற யுத்தங்கள், பஞ்சங்கள் இவைகளை எல்லாம் பார்க்கும்போது, கொள்ளை நோய்கள் இவைகளை எல்லாம் பார்க்கும்போது, இவர்கள் உள்ளங்கள் உணர்வடையட்டும், இவர்கள் உள்ளங்கள் உணர்வடையட்டும். ஆசீர்வதித்து நடத்தும். இந்த வாரம் உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாயிருப்பதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என்பது உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்னிய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இயேசு மகாராஜாவின் வருகை பரியந்தம் இருப்பதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.

0: சங்கீத புஸ்தகம் 55:22.
1: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு.
0: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு.
1: அவர் உன்னை ஆதரிப்பார்.
0: கர்த்தர் ஒவ்வொரு நாளும் சொல்றது என்ன சொல்றாரு, நீ உன் பாரத்தை தூக்காத மகளே, மகனே உன் பாரத்தை தூக்காத, உன்னால சுமக்க முடியாது. கர்த்தர் மேல உன் பாரத்தை வச்சுவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்ம பாரத்தை அவர் மேல் வைக்கிறது மாதிரி தெரியல, அவர் நம்மளை ஆதரிக்கிற தெய்வம். நம்மளை வந்து அவர் ஆதரித்து அரவணைக்கிற தெய்வம். அவர் நம்ம பார்த்தால அவர் மேட்டு அவற்றை சொல்லிடணும், எனக்கு இதுதான் ஆண்டவர், என் பார எனக்கு இதுதான். நம்ம சொல்லிட்டு அவர் நம்மளை ஆதரிக்கிற தெய்வம். நம்ம கொடுக்க மாட்டோம், இல்லை ஆண்டவரே நானே சுமந்துக்கிறேன். சுமந்துட்டு அதுவே யோசனை, அதிலே கற்பனை, அதிலே எண்ணங்கள் சிந்தனைகள் செதறுது. கர்த்தர் சொல்றோம், பார்த்து என்ன செஞ்சிரு, கர்த்தர் மேலே வச்சிரு, அவர் உன்னை ஆதரிப்பார். உன் பார்த்த கர்த்தர் மேலே வச்சிருன்றாரு. நம்ம வைக்க மாட்டோம்.

0: எசாயர் புஸ்தகம் 55:3
1: உங்கள் செவியை சாய்த்து
0: என்ன செய்யணும்? முதல்ல நம்ம செவிய சாய்க்கணும். எங்கேயோ எண்ணங்கள் செய்திருந்த என்னதான் வசனம் சொன்னாலும் நம்ம உள்ளத்துல அந்த வசனம் நமக்குள்ள வராது. அதுதான் சொல்ற செவியை சாய்த்து
1: என்னிடத்தில் வாருங்கள்,
0: என்னிடத்தில் வாருங்கள். முதவன் செவியை சாயி, அப்புறம் என்னிடத்துல வா அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. நான் நம்ம என்ன சொல்றோம்? அமைதியாக இருக்கும். ஆண்டவர் கூப்பிட கூப்பிட யாரையோ கூப்பிடுறாங்க, யாரா போட்டோம் நமக்கான அப்படின்னு நம்ம உட்காந்துருக்கோம். உன் செவியை சாய்த்து என்னிடத்துல வாருங்கள். செவியை கத்துட்டு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் நம்மளோட பேசுவார், என்னிடத்துல வாருங்கள், செவியை சாய்த்து என்னிடத்துல வாருங்கள்னு கூப்பிடுறாரு. கத்துட்டு ஒப்பு கொடுப்போமா? கத்துட்டு நம்ம பாரத்தெல்லாம் அவர் கருத்தில் ஒப்பிட செல்லாமா? அவர் உன் பாரத்தை அவர் மேலே வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்ம ஒரு உதாரணமாக பாருங்கள், யோனா 1:5
1: அப்பொழுது கப்பற்காரர்
0: பயந்து
1: அவனவன்
0: தன் தேவனை நோக்கி
1: வேண்டுதல் செய்து
0: பாரத்தை லேசாக்கும்படி
1: கப்பலில் இருந்த
0: சரக்குகளை
1: சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள்.
0: சமுத்திரத்தை என்ன செஞ்சாங்க? எல்லாரும் பாரத்தையும் கப்பல் லேசாகிறதுக்காக எல்லாரும் என்ன செஞ்சோம்? பாரத்தை எங்க எரிஞ்சிட்டாங்க சொல்லுங்க? கடல் எரிஞ்சிட்டாங்க. ஏன்னா இந்த கப்பல் நிறைய பாறை இருந்தா மூழ்கிரும். அதனால ஆண்டவர் சொல்றார், உன் பாரத்தை கர்த்தர்மேல் வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்ம என்ன செய்யறோம்? இல்லாண்டவரை நானே சுமந்து நானே அது கற்பனை பண்ணி அதே நினைச்சு உட்கார்ந்து கழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம்? கர்த்தர் சொல்றாரு, உன் பாரத்தை அவர் மேல் வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். யோனா காலத்தில் எல்லாரும் பாரத்தையும் தூக்கி என்ன செஞ்சிட்டாங்க? தண்ணியில் எரிஞ்சிட்டாங்க. நம்மளும் கூட நம்ம பாரத்தை ஆண்டவராக இயேசுக்கு கேட்குறார், உன் பாரத்தை என் மேலே வச்சிரு, நான் உன்னை ஆதரிக்கிறேன். நீ ஏன் நீ சுமந்துட்டுருக்க? நீ ஏன் என் கண்ணீர் வடிச்சிட்ருக்க? ஏண்ட கொடுத்துருன்னு கேட்குறார். நம்ம கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாராம். அதனால தான் நம்ம பலவீனம் அதிகமாகிருது, வியாதி அதிகமாகிருது, பலவீனம் அதிகமாகிருது, மந்திரம் செய்வன எல்லாமே அதிகமாகிருது. கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுப்போம், என் பாரன் இதாண்டவர், என் கண்ணீர் இதாண்டவர, நீங்கள் பொறுப்படுத்திக்கோங்க சொல்லி நம்ம கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்கணும். எதனால தான் நம்ம பாரம் வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 38:4
1: என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிட்டு
0: அவைகள்
1: பார சுமை போல.
0: அந்த அக்கிரமங்களுக்கு எப்படி இருக்கா? பார சுமையை போல
1: என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று.
0: பார சுமையை போல என்னால் தாங்க கூடாத பாரமாயிட்டு. நிறைய பாவத்தில் செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பாவங்கள் அக்கிரமங்கள் நம்ம நிறைய தேவையில்லாத பேசுறோம், தேவையில்லாத குழம்புறோம், தேவையில்லாத மக்களோடு மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறோம், கோல் குத்துறோம், சண்டை போடுறோம், மற்றவங்களை பற்றி பேசுகிறோம். நம்ம பாரம் என்ன ஆயிடுது? அதிகமாக வந்துடுது. செபிக்க முடியாது, துதிக்க முடியாது, ஆண்டுகிட்டு உட்கார முடியாது. நம்ம அப்போ அதுக்கு மீறி செபிச்சா வாய் தான் செபிக்கும், இறுதியாக கத்தர் விட்டு தூரமாக இருக்கும். நமக்குள்ள பாவம் இருந்தால் நம்மளால் கட்டாயம் செபிக்கவே முடியாது, தாங்கக்கூட பாரம். நம்ம என்ன செய்கிறோம்? செபிக்கமேன்னு சொல்லிட்டு வாயிட்டு ரெண்டு வார்த்தை சொல்லுவோம், அந்த செவம் நமக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் சம்மந்தமே இருக்காது. சும்மா ரெண்டு செவம் பண்ணிவிட்டு எல்லோரும் செபிக்கலையே அதான் நினைப்பாங்களா அப்படின்னு செபிப்போம். அது வந்து அந்த செவத்தை கர்த்தர் விரும்புறதில்லை, அவற்றை சொல்லிடணும். அதனால தான் சங்கீதக்காரர் சொல்கிறார் பாருங்கள், சங்கீத புஸ்தகம் 32:5-6
1: நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல்.
0: நம்ம அக்கிரமத்தை என்ன செய்யக்கூடாது? மறைக்காமல். சங்கீதக்காரன் சொல்றார் தாவிதராஜா, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல்
1: என் பாவத்தை
0: உமக்கு அறிவித்தேன்.
1: என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர்.
0: இதற்காக
1: சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்.
0: அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும்? பக்தி உள்ள எவனும் என்ன செய்யும்? கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் செய்ய முடியும். பாவம் மன்னிக்க

0: பட்டாதான் கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் செய்ய முடியும்.
1: அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது.
0: என்ன கஷ்டம் தான் அவளை நினைச்ச முடியாது, அணுகாது. என் பாவத்தை மறைக்காமல் கத்துட்டேன், மீறல அறிக்கிடேன் என்று பாவம் நமக்குள்ள இருந்த செபிக்க முடியாது. நல்லவங்களை போல பேசலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம், நம்மளே சிரிக்கலாம். நிறைய பேர் பாவத்துல இருந்தா என்ன, அவங்களே சிரிச்சுக்குவாங்க, அவங்களே பேசிக்குவாங்க. ஆனா மனசுல என்ன இருக்காது, நிம்மதி இருக்காது. வாசி பண்ண இருக்க,
1: நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல்
0: என்
1: பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை,
0: எப்ப நம்ம பாவத்தை கர்த்தருக்கு அறிவிக்கிறோமோ, என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன்.
1: என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றே.
0: நான் மீறுதல் என்ன, கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றே.
1: தேவரி என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன்.
0: மன்னித்தீர். நம்ம பாவத்தை மன்னிக்கணும்னு சொன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடணும். அது வரைக்கும் ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது, ஆண்டவரோட இணைந்து வாழ முடியாது. கடமைக்காகத்தான் இருந்திருக்க முடியும். என் வாழ்க்கையில் அப்படித்தான், உங்களுக்குலாம் எப்படின்னு தெரியாது. ஒரு வழிக்கு நீங்க என்னால எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லலாம், ஆனா உண்மை அதுதான். யாரையாவது ஏதாவது சொல்லிட்டேன்னா அந்த கர்த்தட்டையும் மன்னிப்பு கேட்கணும், அவங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்டால் தான் என்னால் ஜெபிக்க முடியும், துதிக்க முடியும், ஆண்டு தேட முடியும். உங்களுக்குலாம் எப்படின்னு எனக்கு தெரியல. உண்மையாக கர்த்தரோடு இணைந்து வாழ முடியாது. சின்ன வார்த்தை யாரை சொன்னாலும் என்னால் செவிக்கவே முடியாது, கர்த்தரோடு இணைங்க முடியாது. அது சொல்கிறேன், என் பாவத்தை கர்த்தருக்கு அறிக்கிடுவேன் என்று, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நீதிமணி புஸ்தகம் 28:13.
1: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்.
0: மறைச்சிக்கலாம், எத்தனை நாளால் மறைக்கலாம். நானும் அவங்க வீட்டில் போய் சொல்ல மாட்டேன், அவங்க வீட்டில் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அவங்ககிட்ட போய் நான் என்ன மன்னிப்பு கேட்கறது, அவங்க வீட்டிலாம் செய்ய மாட்டேன். அப்படின்னா என்ன செய்ய, பாவத்தை மறைக்கிறவன் நினைச்ச மாட்டான், வாழ்வடைய மாட்டான்.
1: அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ,
0: விட்டு அறிக்கை செய்து மாத்த இல்லை, ஆண்டவரே பாவத்தை மன்னியும் என்ன பண்ணுவான். ஏதாவது இப்போ இந்த ஈஸ்டர் இன்னைக்கு இதெல்லாம் போல என்ன பண்ண, என் பாவத்தை மன்னின்னு அறிக்கை விடுவான். அப்புறம் அதே பாவத்தை தான் செய்வான். அந்த பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து
1: விட்டு விடுகிறவனோ,
0: அந்த பாவத்தை விட்டுறணும். அறிக்கை செஞ்சுட்டு திரும்ப அதே பாவத்தை செஞ்ச பிரயோஜனம் இல்லை. பாவத்தை அறிக்கை செஞ்சு விட்டு விடுகிறவனோ
1: இரக்கம் பெறுவான்.
0: விட்டுட்டா தான் இரக்கம் பெற முடியும். பாவத்தை மன்னிப்பு கேட்டு திரும்ப அதே பாவம், விட்டு விடுறவனா இரக்கம் பெறுவான். நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் கர்த்தருக்காக, அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இறக்கம் பெறுவான். அப்பதான் நம்ம பாவத்தை மன்னிப்பார். ஏசாயில சொல்றாரு, 1:18.
1: வழக்காடுவோம் வாருங்கள் என்று, கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள், சிவேர் என்று இருந்தாலும்
0: வறந்த மலையை போல்
1: வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும், பஞ்சை போல் ஆகும்,
0: இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். வாசி பண்ணிருக்க,
1: உங்கள் பாவங்கள், சிவேர் என்று இருந்தாலும், உறைந்த மலையை போல், வெண்மையாகும்.
0: உறைந்த மலை போல் என்ன ஆயிரும், ஆண்டு அறிக்கிட்டு விட்டோம்னா, அறிக்கை செய்து விட்டுட்டோம்னா அது என்ன செய்யும், வெண்மையாகும்.
1: அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும், பஞ்சை போல் ஆகும்,
0: இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல மாத்திடுவார். நாம் பாவத்தை அறிக்கையிடணும். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இறக்கம் பண்ண முடியும். நான் நல்லா தானே செவிக்கிறேன், நான் நல்லா தானே இருக்கிறேன், இங்கே நல்லா இருக்கலாம், பரலோகத்துக்கு போக முடியாது. 1 Yohan 1:7-9.
1: அவர் ஒளியில் இருக்கிறது போல,
0: நாமும்
1: ஒளியிலே நடந்தால்,
0: ஒருவரோடு ஒருவர்
1: ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், சகல பாவங்களையும் நீக்கி,
0: நம்ம பாவத்தை அறிக்கிட்டதான் அப்பதான் சகல பாவத்தை நீக்கி
1: நம்மை சுத்திகரிக்கும், நமக்கு பாவம் இல்லை என்போமானால்,
0: நமக்கு பாவம், நான் பாவமே செய்யல அப்படின்னு சொல்லுவோமானா,
1: நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம்,
0: நான் செஞ்சு நான் தப்பே பண்ணல, நான் கரெக்டா தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்மை நாம என்ன செஞ்சிருமா, வஞ்சிக்கிறவளா இருப்போம்.
1: சத்தியம் நமக்குள் இராது,
0: சத்தியம் நமக்குள் இராது.
1: நம்முடைய பாவங்களை,
0: நம்முடைய பாவங்களை
1: நாம் அறிக்கையிட்டால்,
0: நம்ம அறிக்கையிட்டால் எல்லா பாவத்தையும் யாராட்ட மன்னிப்பு, மன்னிப்பு சரி பண்ணணும். இயேசுகிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய காரியம், இயேசுகிட்ட மன்னிப்பு கேட்கணும்.
1: நம்முடைய பாவங்களை,
0: நம்முடைய பாவங்களை
1: நாம் அறிக்கையிட்டால்,
0: அறிக்கையிட்டால் அறிக்கையிட்டால்
1: பாவங்களை நமக்கு மன்னித்து,
0: நமக்கு மன்னித்து
1: எல்லா அநியாயத்தையும் நீக்கி,
0: எல்லா அநியாயம் என்னென்ன அநியாயம் செஞ்சிருக்கோம் எல்லா அநியாயத்தையும் நீக்கி
1: நம்மை சுத்திகரிப்பதற்கு,
0: நம்மை சுத்திகரிப்பதற்கு
1: அவர் உண்மையும்,
0: உண்மையும்
1: நீதியும் உள்ளவராயிருக்கிறார்.
0: எல்லா பாவங்களையும் அநியாயத்தையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்கு உண்மையும் அவர் எப்படி இருக்கிறாரா, நீதியுமா இருக்கிறார். பாவத்தை அறிக்கிடாம நம்ம என்னதான் செவிச்சாலும், நம்ம நிறைய செவிக்கிற மாதிரி செவிக்கிறோம். நான் நல்லதானே செவிக்கிறேன், அவங்களால நல்லா செவிக்கிறேன், அந்த ஊழியர்களோட நம்ம நல்லா தானே செவிக்கிறேன் நினச்சிருக்கலாம். ஆனால் பாவத்தை அறிக்கையிடணும். அறிக்கையிலாம் பிரயோஜனமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கேட்கணும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை இன்னைக்கு என்ன நான் பாவம் செஞ்சேன், நான் நேற்று பிரியமில்லாத என்ன வார்த்தை பேசுகிறேன் ஆண்டவர் கேட்கணும். பில்லிகரம் டாக்டர் என்ன செய்வாரா, டெய்லி ஆண்டவரை கேட்பாரா. நேற்று படுக்கைக்கு போகிறதுக்குள்ளே கேட்டு தான் படுப்பாரா, ஆண்டவரே இன்னைக்கு என்ன பாவம் செஞ்சுருக்கோம் என்னை காமிங்க, ஆண்டவரே நேற்று என்ன பாவம் செஞ்சுருக்கேன் என்னை காமிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்பாரான். ஆண்டவர்கிட்ட கேட்டு இயேசுகிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டு தான் படுப்பாரான். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. உலகத்தில் யார் என்ன சொன்னால் சொல்லிட்டு பாருங்க, அதை பற்றி கவலையே கிடையாது. நம்ம சொந்தம் எங்கே? நம்ம சொந்தம் பரலோகம், பரலோகத்துக்கு போகணும். இந்த உலகத்தில் யார் என்ன கேவலம் பேசினாலும் சரி, என்ன திட்டினாலும் சரி, கவலையே கிடையாது. நம்ம நம்ம நம்ம எங்கே போனோம்? பரலோகத்துக்கு போனோம். பரலோகத்துக்கு போனால் பாவத்தோடு பரலோகத்துக்கு போக முடியாது. பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை செய்து விட்டு விடுறதே இறக்கம் பெற முடியும். அறிக்கை சொல்லணும், எப்படி ஒப்பராகணும், யார்கிட்ட ஒப்பராகணும், கர்த்தர் எப்படி ஒப்பராகணும், அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். ரெண்டாவதாக கர்த்தர் சொல்கிறாரு, அத்தியாவசிய விசேஷம் 11:28
1: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே,
0: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே,
1: நீங்கள் எல்லாரும்,
0: நீங்கள் எல்லாரும்
1: என்னிடத்தில் வாருங்கள்,
0: நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்,
1: நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
0: நீ ஏன் வருத்தப்பட்டு பாரம் சுமந்துட்டீங்க, என்கிட்ட வந்துருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்ம சிருஷ்டியராகிய தேவன் சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவ பாரம் மட்டும் இல்லை, வியாதியின் பாரமும் இருக்கு இல்லையா. வியாதியின் பாரமும் நமக்கு இருக்கு, பாவ பாரம் மட்டும் இல்லை, வியாதியின் பாரம். மார்க்கழு விசேஷம் 5:25-26
1: அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அநேக வைத்தியர்களால்,
0: அநேக வைத்தியரால்
1: மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம்,
0: செலவழித்தும்
1: சற்றாகிலும்
0: குணமடையாமல்
1: அதிக வருத்தப்படுகிற பொழுது
0: அவங்களுக்கு இருக்கெல்லாம் செலவழிட்டாங்க. பெரும்பாடு எல்லாம் பணத்தெல்லாம் செலவு பண்ணி கொஞ்சம் கூட அவங்களுக்கு என்ன செய்யலை, குணமாகவே இல்லை. அப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்து தான் அவங்களுக்கு சுகமாச்சு. கர்த்தர் பிரியமானவர்களே, வசனத்தை கேட்டிருக்கோம், இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்ம செவத்து பல் தருவார். எங்கள் அன்பாரி ஏசிட்டு வழி நடத்துகிற பரம பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு வாழ்க்கையில் அற்புதத்தியார் சிங்களை செங்க வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக்கிறிய சிங்க, வியாதி குணமாக்குங்க, ஸ்பான நோய் குணமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க அப்பா, ஆற்று பலவீனத்தை குணமாக்குங்கப்பா, மந்திர கடிச்சவனுக்கிட்ட உடைச்சி போடுங்க ஏசப்பா. பிசாசின் கீழே இயேசுக்கு நாமத்தில் அழித்து போட எல்லா மந்திரம் செவியில் உடைக்கப்பட்டு இயேசுக்கு நாமத்தில் எல்லா கட்டு உடைக்கப்பட்டு இயேசுக்கு நாமத்தில் சாத்தண்டு கிரி அழிக்கப்பட்டு போட்டும், பொல்லாதவி எரிக்கப்பட்டு போட்டும், வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரி சிங்கப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க அப்பா. அமை துதிக்கிறோம் கர்த்தாவே, மிஸ் தூத்திரம். அல்சர குணமாக்குங்கப்பா, ஆயுர்வேதிய குணமாக்குங்க சப்பா. தகப்பனே தகப்பனே நீ ஸ்தோத்திரிக்கிறோம், நீ ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிட்னி குணமாக்குங்கப்பா, ஆட்டு பாருகின்ற குணமாக்குங்கப்பா. ராஜ்யாமை துதிக்கிறோம் தகப்பனே. நானே உங்களை குணமாக்குற ஆண்டு சொன்னீங்க. என்னபியா தேவனும் சுகமாக்குப்பா. இதோ மாம்சம் யாருக்குன்னு தேவனை கத்தார். என்னால் செய்யக்கூடாது அசியமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே. வேலையில் ப்ரமோஷன் இல்லாத மக்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணுமே. வேலையை கன்ஃபார்மாகாத மக்கள் வேலையை கன்ஃபார்மாக்கணும் அப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கிடைக்கணும் ஐயா. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும். சமாளம் இல்லாத மக்கள் சமாளம் தரணும். கடன் பிரச்சனை கண்ணீர் வேதனைகள் எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. கடன் கஷ்டங்களை மாற்று தீசங்களை அற்புதங்களை செய்ய வேண்டி கொடுத்ததற்கும் அனுப்பதற்கும் அதிகமாக்கி செய்ய நன்மையான காரியத்தை செய்யப்பா. நன்மையான தீபம் பூர்ணமலை எந்த வரமும் பரத்தலும் உண்டாகி சோதியின் பிதாளத்தில் இறங்கி வருகிறது. மாறுதல் வேற்றுமான எந்த நிலையிலும் சொன்னீரே கட்டாவே அப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில் இருக்கும் மக்களுக்கு வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் அணைக்கணுமையா. தகப்பனையுமே துதிக்கிறோம். ராஜாவையுமே ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகள் ஞானத்தை கொடுங்க. ஞாபகத்தை தாங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளாம் செவிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யப்பா. நன்மைகள் அவங்க வாழ்க்கையில செய்ய முடியா செவிக்கிறமையா. டீம் எழுந்து விலைக்கு காத்துக்கோங்கப்பா. அன்றுவரையுமே துதிக்கிறோம் தேவாதி தேவனே. பலத்த காரியத்தை செய்ய பலத்த காரியத்தை செய்ய வேண்டி கொடுத்திருக்கும் அனைப்பதற்கும் அதிகமாய் கிரீச்சர் தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. கர்த்தாவையுமே துதிக்கிறோம். எங்க தேசத்துல யாருமே தற்கொலை பண்ணக்கூடாது அன்றவரை. யாருமே தற்கொலை பண்ணக்கூடாதப்பா. ஏசப்பா ஏசப்பா தற்கொலை என்ன யாருக்குள்ளே வரக்கூடாப்பா. பல்லா சாத்தானே இயேசுக்கு நாமத்தில் சபித்து கட்டி அப்புறப்படுத்துறோம். உங்க ரத்தத்தை தெளிக்கிறோமையா. ஏசப்பா ஏசப்பா ஒவ்வொரு இந்த தற்கொலை என்ன யாருக்குள்ள வருது அவங்க மேலே இயேசுக்கு ரத்தத்தை தெளித்து செவிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கோங்கப்பா. கத்தாவே நம்மை நோக்கி கெஞ்சுறோம் கெஞ்சுறோம் கெஞ்சுறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நீராக எங்கள் கண்களை எடுக்கிறமையா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி தரப்படுறதாய். காய் ஸ்தோத்திரமா. எத்தனை பேர் கடனால கண்ணீர் வெடிக்கிறாங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் சமாளம் இல்லை. எத்தனை குடும்பங்கள சந்தோஷம் இல்லையாப்பா. இறக்கத்தை கட்டிடுங்க ஏசப்பா. இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா. எங்க தேவையெல்லாம் சந்திங்க ஏசப்பா சந்திங்க ஏசப்பா. கெஞ்சுறப்பா கெஞ்சுறோம். பழத்தை அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க. உங்க நம்மைக்கு இப்படட்டும். எல்லா துதிகளுக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சரையா நாமத்துல தாழ்மையா கேஜிடுவோம் பரமபிதாவே. ஆமே. கத்து நம்ம சேர்த்து கேட்டிருக்காரு. கலங்காதீங்க.
2: உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம் 12/80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் குன்னூர் 6431 நீலகிரி மாவட்டம் தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி பேங்க் ஆஃப் பரோடா குன்னூர் 10949001000229 என்ற எண்ணிக்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பழட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
4: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிக்கை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443079 and 7598112435. Our email address is asvinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: மத்தியம் சுவிசேஷம் 8:16-17
1: அஸ்தமான போது
0: பிசாசு
1: பிடித்திருந்த
0: அநேகரை
1: அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள்.
0: கத்திட்டு கொண்டாங்க பிசாசு பிடிச்ச அநேகர் அவரிடத்தில் கொண்டு வந்தாங்க.
1: அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார்.
0: அவர் தாமே
1: நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார்.
0: அவர்தான் நம்ம பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே செய்ய முடியும். ஆனால் அமைதியாக இருப்பார். கொஞ்ச நேரம் நம்ம வியாதி கஷ்டப்படும் போது அமைதியாக இருப்பார். நம்ம பிள்ளைங்க சோர்ந்துடுறாங்களான்னு சொல்லிட்டு அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால எத்தனையோதோட புண்ணுனால கஷ்டப்பட்டிருக்கேன், எத்தனையோதோட சிறங்குனால கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் எந்த மருந்து போட்டாலும் எனக்கு சரியாகாது. எந்த வியாதி இருந்து என்னென்ன மருந்து போட்டாலும் சரியாகாது. அவர் தான் கடைசியை சுகமாக்குவார். அமைதியாக இருப்பார், சுகம் தருவார். இங்கே சொல்கிறாரு யாத்திரா புஸ்தகம் 23:25-26.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்.
0: வியாதியை என்ன செஞ்சிருவாரு? நம்மளிருந்து விளக்குவே.
1: கர்ப்பம் விழுகிறதும்
0: மலடும்
1: உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன்.
0: பார்த்தீங்களா, அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதி வியாதியை நீக்கி என்ன செய்யற, நம்ம ஆயுசு நாட்கள் என்ன செய்யறாரு, பூர்ணப்படுத்துற. அது மாத்திர கர்ப்பம் விழுவதில்ல. சொல்லுங்க, டாக்டர் பட்டா கணவரால்தான் உங்களுக்கு குழந்தை இல்லை, உங்க மனைவியால்தான் குழந்தை இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. 7:14
1: சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ
0: ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்.
1: உனக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும்
0: ஆணிலாகிலும்
1: பெண்ணிலாகிலும் மலடிருப்பதில்லை.
0: ஆணிலையும் மலடு இருப்பதில்லை, பெண்ணிலையும் மலடு இருப்பதில்லை. யாரு பாய்ப்பட ஏசு உறுதியா பிடிச்சுக்கோங்க, எனக்கு குழந்தை வேணும், நான் சும்மா லேசெல்லாம் தரமாட்டாரு, உறுதியாக பிடிச்சிக்கணும். அவர் குழந்தை தருவார், வியாதியை சுகமாக்குவார். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதி வியாதியை குணமாக்குவார். உங்களுக்கு தீர்க்காயசை கொடுப்பார். கலங்காதீங்க, அவரே தீர்க்காயசு. அதை மட்டும் ஆசிடா, டாக்டர் கை விட்டாங்களே, டாக்டர் சொல்லிட்டாங்க இவ்வளோதான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா?
1: உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன்.
0: பத்தி உன் ஆயுசு நாட்கள் இழைச்சிவாரு பூரணப்படுத்து. ஒருத்தர் வந்து லைவில் பார்த்துட்டு இருக்கீங்க, டாக்டர் இவ்வளோதான் முடியும், இதால் முடியாது அவ்வளோதான் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கலங்குறீங்களா? லைவில் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை. கர்த்தர் உங்களுக்கு ஆயுசு நாளுக்கு பூர்ணப்படுத்துவார். உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுறாரு. உங்கள் ஆயுசு நாளுக்குள்ள கர்த்தர் என்ன செய்ய போறாரு, பூர்ணப்படுத்த போறாரு. கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க, ஏசு உறுதியை பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். பாரத்தை கர்த்தர் மேலே வச்சு விடு, நீங்களே வச்சு கலங்காதீங்க, அவற்றை வச்சிருங்க. மொதல் என்ன பார்த்தா, நம்ம பாவம் நமக்கு பாரமா இருக்கு. ரெண்டாவது, நம்முடைய வியாதி நம்ம பாரமா இருக்குது. கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துடலாம். இன்றைக்கி அவங்க இந்த டிவியில் பார்த்துட்ருக்கவங்கள ஆண்டு வந்து சுகமாக்க வாக்கு பண்ணியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, எது நம்ம பாரமா இருக்குது? முதல் பார்த்தோம் என்ன பாரமா இருக்குது, பாவம். ரெண்டாவது வியாதி. மூன்றாவது லூக்கான் சுவிசேஷம் 21:34.
1: உங்கள் இருதயங்கள்
0: பெருந்திண்டினாலும்
1: வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும்
0: மதந்து பெருந்திண்டி. ரெண்டாவது என்னது, பெருந்திண்டினாலும்
1: வெறியினாலும்
0: வெறி சண்டை வெறி பிரச்சனை வெறி பெருந்திண்டினாலும் வெறியினாலும்
1: லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள்.
0: மூணு காரியம் நமக்கு பாரம் வருது. முத என்னது,
1: உங்கள் இருதயங்கள்
0: பெருந்திண்டி. ரெண்டாவது என்ன வருது, வெரி வெரி சண்டை வெறி கோம் வெறி சின்ன வெறி போன் வெறி எத்தனையோ வெறி சொல்லலாம். லவ் யூ கவலை இன்னைக்கு என்ன செய்வோம், நாளை என்னைக்கு செய்வோம், இது எப்படி செய்யுது அது எப்படி செய்யுது, நமக்கு நம் பாறை வருது, இந்த பாரத்தை கருத்தில் மேல் வச்சிடணும். அவர் ஒரு குறையுமே வைக்க மாட்டார், சின்ன குறை கூட கருத்தில் நம்ம வைக்க மாட்டார். பெருந்திண்டி வெறி லகுவிய கவலை நம்ம இறிய, இந்த மூணு நாள் நம்ம இறிய என்ன செய்தான் பாரமடைகிறது. இந்த மூணு காரியம் நம்மகிட்ட வந்தால் நம்ம இறிய பாரமாயிடுது. இந்த மூணு காரியம் நமக்குள்ள வராத விடிக்க காத்து கொள்ளணும். அல்லேலூயா. முதல் என்னது, நம்ம முதல்ல
1: உங்கள் இருதயங்கள்
0: பெருந்திண்டினாலும்
1: பெருந்திண்டினாலும்
0: பெருந்திண்டினாலும்
1: வெறியினாலும்
0: வெறியினாலும்
1: லௌகிக கவலைகளினாலும்
0: லௌகிக கவலையினாலும்
1: பாரம் அடையாதபடிக்கும்
0: பாரம் அடையாதபடிக்கு
1: நீங்கள்
0: நீங்கள்
1: நினையாத நேரத்தில்
0: நீங்கள் நினையாத நேரத்துல
1: அந்த நாள்
0: அந்த நாள்
1: உங்கள் மேல் வராதபடிக்கும்
0: அந்த நாள் உங்கள் மேல வராதபடிக்கும்
1: எச்சரிக்கையாயிருங்கள்.
0: அந்த எச்சரிக்கையாருங்க. இந்த மாதிரி கவலைப்பட்டே இருக்கும்போது இயேசுக்கு வந்துட்டாருன்னா எங்க போக முடியும், நம்ம பரலோகத்து போக முடியாது. நம்ம அந்த நாளில் இயேசுக்கிறது வந்துட்டா மூணு காரியத்தை கட்டி நம்ம கவலைப்பட்டே இருப்போம். இயேசுக்கிறது வந்துட்டாருன்னா பரலோகத்து போக முடியாது. பெருந்திண்டி பாரம் வெறி வெறி லகுவிய கவலை இந்த மூணு காரியம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா பரலோகத்துக்கு போக முடியாமல் இல்லாமல் இறுதியாக என்ன செய்யணும், பாரம் அடைஞ்சிரும். அதுவே யோசிச்சுட்டே இருப்போம், பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுத்துல, ஆண்டவரே என்னை கரங்களை பிடிக்கிறப்பா, நீங்கள் தான் என்னை மாற்றணும் ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி காரியம் இருக்குதப்பா, என்னை மாற்றும், என்னை மாற்றும் ஆண்டவரே. பெருந்திண்டி வரக்கூடாது, வெறி வரக்கூடாது, லவ்வீக கவலை வரக்கூடாது. இந்த மூணு காரியத்தில் விடுதலை தாண்டுவப்பா, என் பாரத்தை எடுத்து போடும் ஆண்டவரே, என் பாரத்தை எடுத்து போடு. அதான் சொல்கிறாரு ஆமோசின் புஸ்தகம் 4:12 12 கடைசி,
1: உன் தேவனை சந்திக்கும்படி
0: உன் தேவனை சந்திக்கும்படி
1: ஆயத்தப்படு.
0: உன் தேவனை சந்திக்க என்ன செய்யணும், ஆயத்தப்படு. இந்த மூணு காரியம் நமக்குள்ள வராமல் பார்த்துக்கணும், பெருந்திண்டி வெறி லவ்வி கவலை வராடி காத்துக்கணும். தேவனை சந்திக்கும்படி என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். எப்போ எப்போ என்ன என்ன உண்டுலாம் எதை எதை விடுத்தலாம் என்ன செய்யலாம் சொல்லி நம்ம கவலை வந்துடுது. மத்தேயின் சுவிசேஷம் 6:31
1: ஆகையால்
0: ஆகையால்
1: எண்ணத்தை உண்போம்
0: எண்ணத்தை உண்போம்
1: எண்ணத்தை குடிப்போம்
0: எண்ணத்தை குடிப்போம்
1: எண்ணத்தை உடுப்போம் என்று
0: எண்ணத்தை உடுப்போம் என்று
1: கவலைப்படாதிருங்கள்
0: கவலைப்படாதிருங்கள். எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம். கவலை நமக்கு வரக்கூடாது. அவங்க வீட போய் பாருங்க எப்படி இருக்கு, நம்ம இப்படியே இருக்கோம், நம்மளை எப்படி மதிப்பாங்க, இப்படி நமக்குள்ள பாறை வந்துடுது. அவங்கள பாரு டெய்லி ஹோட்டலில் போகிறாங்க, நம்ம எங்கே போகிறது, இப்படி பல விதமான கவலை நமக்கு வந்துடுது. இந்த கவலையெல்லாம் வந்துச்சுன்னா ஆண்டவரை சந்திக்க நம்ம முடியாது, செபிக்க முடியாது, சோறு வந்துடும். கடைசி நாளில் இருக்கோம், அதுதான் ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார், எப்பொழுதும் செவமண்ணி அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரம்னு என்னப்படுது வாசிங்க. லூக்கான் சுவிசேஷம் 21:36
1: பூமியெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும்
0: அனைவர் மேலும்
1: அது ஒரு கண்ணியை போல வரும்
0: அது ஒரு கண்ணியை போல வரும்.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: இனி சம்பவிக்க போகிற
0: இனி சம்பவிக்க போற இப்ப எல்லா காரியும் சம்பவிக்க போகுது. இனி சம்பவிக்க போகிற
1: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
0: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுதும் ஜெபம் என்ன செய்யணும், அவருக்கு மனுஷகுமார் இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாக என்ன பண்ண என்ன செய்யணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும், அப்போதான் பரலோகத்துக்கு போக முடியும். முதல் நம்ம உள்ள எது இதனால் பாரமடையுது, நம்ம அக்கிரம நிறையா இருக்கும்போது நம்ம உள்ள பாரமடையுது. ரெண்டாவது வியாதினால் பாரமடையுது. மூன்றாவது வெறி நான் எண்ணத்தை சாப்பிடுவோம், வெறி வெறி சரி சின்ன வெறி போன் வெறி லவ் கவலை இந்த மாதிரி பாறை நமக்குள்ள இருக்கும்போது கற்றுட்டா போக முடியாது. இதெல்லாம் விட்டுட்டு எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்கோண்டு அவருக்கு முன்பாக நிற்கின்றது. 26 மட்டும்
1: ஆகையால்
0: ஆகையால்
1: இனி சம்பவிக்க போகிற
0: இனி சம்பவிக்க போற எல்லா காரியம் நடந்துருச்சு. ஆண்டு சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சு, இனி சம்பவிக்க போகிற
1: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி,
0: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க,
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுதும் ஜபம் பண்ணி என்ன செய்யணும்? அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்கள் எண்ணப்படணும். எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்கணும். ஆண்டவரே அர்ப்பணித்து ஜபம் பண்ணுமா? ஆண்டவரே என்னை பொறுப்பிடுங்கப்பா, என் காலங்களும் உங்களை கரத்தில் இருக்குது, என்னை ஒப்பிடுகிறப்பா, என்னால் என்னால் முடியாது. தாவிராஜா சொல்லிட்டார், என் காலங்களும் உங்களை கரத்தில் இருக்குதுன்னு. ஆண்டவர் கரத்தில் ஒப்பு குடிச்சவன் போடுமா? ஆண்டவரே என்னை பொறுப்படும், என் காலங்களும் உங்களுக்கு கரத்தில் இருக்குதப்பா, நீங்கள் தான் பொறுப்படுக்கணும் சொல்லி கருத்தில் கருத்தில் அர்ப்பணிச்சு சேவம் போடுவோம்.

0: மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். பாரங்கள் வருகின்ற மூன்று காரியங்களை குறித்து தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். முதலாவது பாரம் எப்படி வருகிறது? நம்முடைய அக்கிரமங்களினாலே, நம்முடைய பாவங்களினாலே பாரம் வருகிறதாம். தாவி சொல்கிறார், என்னுடைய பாவம் தாங்கக்கூடாத பாரம் ஆயிட்டு, என் அக்கிரமம் தாங்கக்கூடாத பாரம் ஆயிட்டு என்று சொல்கிறார். பாவத்தோடு கூட இருக்கிறோமா? இன்றைக்கு இந்த பாவத்தை அறிக்கை செய்வோம். தகப்பனே, என்னை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என் அக்கிரமத்தை அறிக்கிடுவே நின்றேன், என் பாவத்தின் தோஷத்தை நீர் மன்னித்தீர் என்று தாவி சொன்னாரே. அறிக்கையிடுவோமா? நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எது தடையா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுவோம். அப்போதான் நம்ம ஜபம் பண்ண முடியும். பக்தியில் அப்பொழுதுதான் உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான் என்று தாவி சொன்னார். ஜெபிக்கலாமா? எந்த பாவங்கள் இருந்தாலும் என்று கர்த்தர் அறிக்கை செய்வோம். நம்முடைய பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் அது வெண்பஞ்சை போல வெண்மையாகும். ரத்தாம்பரம் சிவப்பா இருந்தாலும் அது வெண்மையாகும். சொல்லுங்க, என்னை மன்னியும் ஆண்டவரே. பாவம் நமக்கு பாரமாக மாறிவிடுகிறது. ரெண்டாவது பாரம் எதுவாம்? நம்முடைய வியாதிகள் நமக்கு பாரமாக விடுகிறது. உதிர் போக்கினால் கஷ்டப்பட்ட அந்த அம்மா எவ்வளோ பணம் செலவழித்தும் சற்றும் ஒரு குணமடையவில்லை. மிகுந்த வேதனை வருத்தம் அந்த நோயினால் அவர்களுக்கு உண்டானது என்று நாம் பார்த்தோம். யாரெல்லாம் என்னென்ன வியாதி நோய் பலவீனத்தில் கஷ்டப்படுறீங்களோ கத்த நோக்கி பார்த்து ஜபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பலவீனம் என்னால் தாங்க முடியல. ஆண்டவரே, இந்த வியாதி என்னால் சகிக்க முடியலப்பா, இது எனக்கு பாரமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த பாரத்தை அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர்களை குணமாக்குவார். மூன்றாவது பாரம் எப்படி வருது என்று நாம் கேட்டோம். பெருந்திண்டி, வெறித்தனங்கள், உலக கவலைகள் நமக்கு பாரமாக மாறிவிடுகிறதாம். ஆண்டவரே, இந்த வெறித்தனத்தை என்னை விட்டு எடுத்து போடும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை விடுப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்ற, எண்ணத்தை குடிப்போம் என்ற அந்த காரியங்களை என்னை விட்டு எடுத்து போடும். வெறித்தனங்கள் வரக்கூடாது, உலக கவலைகள் வரக்கூடாது. ஆண்டவரே, பேதுரு சொன்னார், அவர் உங்களை விசாரிக்கிறான், அப்படியால் கவலையில் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்னாரே. அர்ப்பணம் செய்யலாமா? தேங்க்யூ லார்ட். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லார் இடத்துல வாருகின்ற இயேசு அன்போடு அழைக்கிறாரே. பாவம் பாரமாய் மாறிவிடுகிறது. நம்முடைய வருத்தங்கள், நம்முடைய வியாதிகள் நமக்கு பாரமாய் மாறிவிடுகிறது. நம்முடைய உள்ளத்தில் வருகின்ற கவலைகள், நம் உள்ளத்தில் வருகின்ற இச்சைகள், வெறித்தனங்கள், அது பாரமாக மாறிவிடுகிறது. எல்லாவற்றையும் கத்துட்டு சொல்லி, அப்பா எனக்கு லகுவான மனதை தாரும், எனக்குள்ள வாங்கப்பான் கூப்பிடலாமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுவோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிற அன்பின் நல்ல கர்த்தாவே, எப்படியெல்லாம் பாரம் வருகிறது என்று சொல்லி அழகா எங்களை விளக்கி கொடுத்தீர் ஆண்டவரே. அப்ப எங்கள் உள்ளத்தில் இருக்க எங்களுடைய பாவ அக்கிரமங்களை மன்னித்தரலாம் ஆண்டவரே. உங்க ரத்தத்தின் உள்ளத்தை கழுவும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுதிகரிக்கும் என்று நாங்கள் கேட்டோம். அப்பா வாங்கப்பா, என் உள்ளத்துல எங்கள் உள்ளத்துல எழுந்தருளி வந்து எங்கள் அக்கிரமங்களை மன்னிங்க, பாவங்களை மன்னிங்க, ஒரு பெரிய சமாதானத்தை எங்கள் கர்த்தர் தந்தருளும் ஆண்டவரே. எங்கு போவோம் ஆண்டவர்? உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே ஒரு அப்பா மன சமாதானத்தை தார பாரத்தை எடுத்து போடுங்க. எவ்வளோ வியாதிகள் எங்கள் உள்ளத்தில் வாழ்க்கையில் வரும்பொழுது துவண்டு விடுகிறோம், கலங்கி விடுகிறோம், வருத்தம் அடைகிறோம், அது எங்களை பாரமாய் மாறிவிடுகிறதப்பா. இப்பொழுதும் ஆண்டவர் எங்களுடைய வியாதியினால் வருகின்ற பாரங்களை எங்களை விட்டு எடுத்து போடும். இது உண்மையில் நாங்கள் வைக்கிறோம். எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு எங்கள் நோய்களை எங்கள் பாரத்தை நீங்கள் தூக்கி சுமந்துட்டீங்க ஆண்டவரே. தேவனே, வியாதினால் வருகின்ற பாரத்தை மாற்றி போடும் ஆண்டவரே. மாத்திரமல்ல, அப்ப பெருந்திண்டி, வெறித்தனங்கள், உலக கவலைகள் எங்களுக்கு பாரமாய் வந்து விடுகிறதப்பா. மாற்றம் ஆண்டவரே. எங்களோடு இணைந்து ஜெபிக்க இப்படி யாரெல்லாம் அர்ப்பணித்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, நேரலைய டிவி மூலமாக, எஃப்எம் ரேடியோ மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, யூடியூப் மூலமாக, இப்பொழுது யாரெல்லாம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறார், லேண்ட் ஆஃப் ஜீசஸ் டிவி மூலமாக இப்போ யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, இங்கே வந்திருக்க மக்கள் யாரெல்லாம் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ, இப்பொழுது கர்த்தருடைய வல்லமையின் கரம் இறங்குவதாக என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. தொடுங்க, அர்ப்பணிக்கிற மக்களுடைய பாரங்களை ஒவ்வொரு இருதயத்தை விட்டு மாற்றி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போவதல்லப்பா. நீ வருகின்ற நாள் நெருங்கிவிட்டது, அல்லது எங்களுடைய வாழ்க்கையின் முடிவு நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் சந்திக்கும் பொழுது பாரத்தோடு இருந்த சந்திக்க முடியாது தானப்பா. எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்க எங்களுக்கு அந்த கிருபையை தார். செய்து கொடுத்தாக்காவே இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும். அர்ப்பணிக்கிற மக்களையும் பொறுப்பிடுங்க. அப்படி செய்ய போவதற்காக நன்றி. கடைசியாக நம்ம எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாம்.
1: தேவ அக்கினி, தேவ பிரசனை இறங்கட்டும் ஐயா, வல்லமை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும். ஜீவனுள்ள பிதாவே, உம்மை நோக்கி கெஞ்சுறோம். பரலோக பிதாவே, அப்பா அப்பா அப்பா, உம்மை நோக்கி கெஞ்சுறோம், கெஞ்சுறோம், கெஞ்சுறோம். ஒவ்வொரு வியாதியும் சுகமாக்கும், ஒவ்வொரு நோயும் சுகமாக்கும், ஒவ்வொரு பலவீனத்தை குணமாக்க மந்திர கட்டு, சேவனை கட்டு உடைத்து போடுங்க. பிசாசன்களை அழித்து போடுங்க. கட்டப்பட்ட மக்களை விடுதலை செய்ய, கட்டச்சப்படுத்தினால பாப்பா அப்பா நைட்டெல்லாம் அலறுற மக்களை குணமாக்கப்பா, கட்டச்சப்படுத்தினால நைட்டெல்லாம் அலறுற மக்களை குணமாக்கப்பா அப்பா, அப்பாமே துதிக்கிறேன், கேன்சர் வியாதியை சுகமாக்க, கிட்னி பலத்த குணமாக்குங்கப்பா, கிட்னி பலத்த குணமாக்கப்பா, கிட்னி பலத்த குணமாக்கப்பா, கேன்சர் வியாதியை சுகமாக்குங்கப்பா, மந்திர கட்டி சேவனை கட்டி உடைத்து போடுங்க, பிசாசனிகளை அழித்து போடுங்க, ஆண்டவரே இறங்கும் இறங்கும் இறங்கும் இறங்கும், கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க தொடங்க தொடங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, மகிமான காரியத்தை செய்யுங்க, வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை, ஆண்டவரே கெஞ்சிறப்ப, நரம்பு பலியன்ற குணமாக்குப்பா, நரம்பு பலியன்ற குணமாக்க, காய்ச்சலை குணமாக்க, ஆண்டவரே காய்ச்சலை குணமாக்குங்கப்பா, அன்பின் ஆண்டவரே மே துதிக்கிற கட்டி குணமாக்கப்பா, கட்டி குணமாக்கப்பா, கட்டி குணமாக்குங்க, கருணை கடலை கருணை சமுத்திரமே மே துதிக்கிறோம் துதிக்கிறோம், வயிற்றுவலி குணமாக்கப்பா, அல்சரை குணமாக்கப்பா, அல்சரை குணமாக்குங்கப்பா, அல்சரை குணமாக்குங்க, மஞ்சகாமலை குணமாக்குங்கப்பா, ஐயா கைவலி கால்வலி எல்லாம் குணமாக்கப்பா, முதுவலியை குணமாக்குங்கப்பா, வல்லமை வல்லமை முதுகில பலவீனத்தை குணமாக்கப்பா, மந்திர கட்டி சேவனை கட்டி பெல்லிசிரை கட்டுகளை உடைத்து போடும், வல்லமை வல்லமை வல்லமை, என் இயேசுவே என் இயேசுவே என் இயேசுவே நீங்க சுகமாக்குங்கப்பா, இயேசப்பா நாமத்துல மன்றாடி கெஞ்சிறப்பா, மந்திர கட்டி சேவனை கட்டி உடைத்து போடுங்க, வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க ஏசப்பா, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை போய் தாங்கப்பா, சமா இல்லாத மக்கள் சமான் தாங்க, கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்ங்க, படிக்கிற பிள்ளைக்கு படிக்க ஞானத்தை கொடுங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தக்கிட்டாண்டவரை, தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க, கேசில இருக்க மக்களை வெட்டி தாங்க, வல்லமை வல்லமை வல்லமை தே வல்லமை தே வல்லமை தே வல்லமை, இப்ப இறங்கட்டும் இப்ப இறங்கட்டும் இப்ப இறங்கட்டும்ப்பா, தர்மடஸ்திரி மேல அப்பா வல்லமை இறங்குச்சே ஆண்டவரே, அப்பா என் வல்லமை ஒருத்தர் மேல பரப்பட்டது சென்னைகிற வல்லமை வல்லமை, அப்பா இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஐயா, எல்லா பொல்லாத ஆவியில அழிக்கப்பட்டு போட்டு ஏசுகிறது நாமத்தினால, ஏசுகிறது நாமத்துல அழிக்கப்பட்டு போட்டு, பொல்லாத கிரிகளை அழிக்கப்பட்டு போட்டும், நிர்வசாரமா இருக்கக்கூடாதுப்பா, எல்லாரும் செவிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா ஆண்டோடு இணைந்து பாடுறவங்களா, மாற்று மாண்டவர் மாற்று மாண்டவரை மாற்று மாண்டவர, யாருக்குள்ள நிர்வசர அசதிகள் வரக்கூடாதப்பா, அப்பா பிசாசுக்கு யாரு இடம் கொடுக்க கூடாது ஆண்டவர், பிசாசுக்கு யாரு இடம் கொடுக்க கூடாதப்பா, தேவனே பிசாசுக்கு இடம் கூடாது சொன்னீங்கல்ல ஆண்டவர், யாரு பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது ஆண்டவர, சாத்தான் கோட்டைகள் தகர்க்கப்பட்டு போட்டும், ஏசுக்கு நாமத்தில் சாத்தான் தகர்க்கப்பட்டு போட்டுட்டும், ஏசுக்கு நாமத்தில் சாத்தான் தகர்க்கப்பட்டு போட்டும், ஏசுக்கு நாமத்தில் சாத்தான் தகர்க்கப்பட்டு போட்டும், பொல்லாதாவி ஏசுக்கு செவிக்கிறோம், எல்லா துதி கனமாக்கி செலுத்துறோம், நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோ பரவப்பிதாவே,
2: ஆமென். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1049010002229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா, நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
0: சுக்கல் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
3: எங்களின் எசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: லூக்காவின் சுவிசேஷம் 15 31 வசனம்.
1: அதற்கு தகப்பன்
0: மகனே,
1: நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். எனக்குள்ளதெல்லாம்
0: உனக்குள்ளதாயிருக்கிறது. இப்ப நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே எப்போதும் என்னோடு இருக்க, எனக்குள்ளதெல்லாம் உன்னோடதா இருக்கிறது. நம்ம கத்தரோடு ஒவ்வொரு நாள் இருந்தோம்னா ஆண்டவருடைய காரியம் எல்லாம் அவர் என்னென்ன வச்சிருக்கிறோம் அத்தனையும் நமக்குரிதான். என்னுடைய உனக்குரியதா இருக்குது அப்படி சொல்றாரு. நம்ம ஒரு நாள் ஜபம் பண்ணி துதிச்சு செவிச்சு பைபிள் வாசித்து எப்போது ஆண்டவரோடு நம்ம இருப்போமானா அவருக்குடைய அவரு என்னென்ன நம்ம அவருடைய காரியங்கள் இருக்கிறதோ அத்தனையும் நமக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் அவரோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம செவிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். அவரை எப்போது அவர் உள்ளத்தில் நம்ம உள்ளத்தில் அவர் இருக்கணும், அவருக்குள்ள நம்ம இருக்கணும். அப்ப அவருடைய பொருளுக்கெல்லாம் நம்மளுக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. ஒரு பெத்த தகப்பன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப அவங்க என்ன செய்வாங்க? தகப்பனுடைய இதெல்லாம் யாருக்கு சொந்தம்? பிள்ளைகளுக்கு தான் சொந்தம். அதே போலதான் நம்ம ஆண்டவரை இயேசுக்கு சொல்றார், நம்ம அவரோடு இருக்க வேண்டும். அது சங்கீதக்காரர் சொல்றாரு 73:23 வசனம்.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்.
0: ஆனாலும் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன். அப்ப கத்திர சங்கீதக்கார சொல்றாரு, எப்போது உம்மோடு இருக்கிறேன் அப்படி சொல்றாரு. அப்ப அவர் அப்ப நம்மள மாதிரி அவர் பாடு உள்ள மனுஷன்தான். அப்ப கத்திரோடு அவர் எப்போது இருந்திருக்கிறாரு. அப்ப நம்ம இருக்க முடியவா இருக்க முடியாதா? கண்டிப்பா இருக்க முடியும். நம்ம எப்போது அவரோடு இருக்கணும், செவிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். நம்ம இருதயத்தில் அவரோடு நம்ம இருதயத்தில் பரிசுத்தம் நிறைஞ்சி அன்னி பாசையில் பேசி இருக்கும்போது அவர் சொன்னதெல்லாம் நம்ம கீழ்ப்படியும் போது தான் அவரோட நம்ம இருக்க முடியும். அவர் என்னென்னலாம் நம்ம சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் நினச்சி நம்ம கீழ்ப்படிந்து அவரோடு நம்ம இருந்தோம்னா அவருடைய இதெல்லாம் நமக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. அதான் 1 Cor 6:17 வசனம்.
1: அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான்.
0: அவரோட ஒரே ஆவியா இருக்கிறார் பார்த்தீங்களா. கர்த்தரோடு இசைந்து இருக்கிற என்ன, அவர் சொன்னதெல்லாம் நம்ம கேட்டு அவருக்காக நம்ம வாழும்போது அவர் என்னென்னலாம் சொல்றாரோ அதெல்லாம் கேட்டு வாழும்போது கர்த்தரோடு இசைந்திருக்கிற அவர் இசைந்திர என்ன, அவரோட அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் கேட்டு அதன்படி செய்யும்போது கர்த்தரோட அவரோட ஆவியோட நம்ம என்ன செய்யுமா, ஒரே ஆவியா. கர்த்தருடைய ஆவியும் நம்ம ஆவியோ ஒரே ஆவியாருது. அப்ப கர்த்தர் நமக்கு எல்லாமே நமக்கு தராரு. அவருடையது என்னென்னலாம் இருக்குதோ அத்தனை நமக்கு தராரு. இப்ப அவருடைய இது என்னெல்லாம் போய் பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகம் 3:8.
1: ரட்சிப்பு கர்த்தருடையது.
0: ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்ம ரட்சிக்கப்பட முடியலையே, நம்ம என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, குடும்பம் ரட்சிக்கப்படலன்னு சொல்லி எத்தனை பேர் கலங்குறோம். ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது தான். நம்ம அவரோடு இருந்தால் ரட்சிப்பை நம்ம தருவார். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு அவரோடு இருக்கதான் தேவன் சித்தம். நம்ம நினைக்கிறோம் நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படல, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, நான் ரட்சிக்கப்பட முடியல அப்படின்னு நினைக்கிறோம். எப்போ ரட்சிக்கப்படுவோம் பாருங்க, வாசி பாருங்க. அவர் நம்ம எப்போது எப்போ நம்ம ரட்சிக்கப்படுமா? யோவேலின் புஸ்தகம் 2:32. யோவேலின் புஸ்தகம் 2:32.
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான்.
0: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவர் ரட்சிக்கப்படும். நம்ம கத்து ரட்சிக்கப்படணும்னு நினைச்சு அவரை நம்ம தொழுது கொள்ள வேண்டும். ஒரு நாள் அவர் தொழுது கொள்ளணும். தொழுது கொள்ளும் போது நம்ம என்ன செய்வோம்? ரட்சிக்கப்படும். அந்த கத்து சொன்னார், மகனே எப்போது என்னோட இருக்கிற, என்னுடையங்களா உன்னுடைய. ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. நம்ம கத்துரை எப்போதான் தொழுது கொள்றோமோ அப்போ நம்ம ரட்சிக்கப்படுவோம். நம்ம ஒவ்வொரு நிமிஷம் அவரை தொழுது கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்ளணும். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தொழுது கொள்ளணும். நம்ம வேலை செஞ்சாலும் இறுதி அவரை பாடி துதிச்சு தொழுது கொள்றது என்னன்னு சொல்றாரு இல்லையா. 16:17.
1: நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன்.
0: தொழுது கொள்ள என்னது? ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தரையும் தொழுது கொள்ளணும். எப்போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி ஆண்டவர் துதிச்சுட்டே இருந்தோம்னா கர்த்தரை தொழுது கொள்றது. அப்ப தொழுது கொள்றவன் என்ன செய்வாங்களாம்? ரட்சிக்கப்படுங்க. அவர் ஸ்தோத்திர பலியை செலுத்தி அவர் தொழுது கொண்டே இருந்தோம்னா அவர் துதிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம ரட்சிக்கப்படுவோம். நம்ம இறுதி வந்து எங்கேயோ இருந்துச்சுன்னா நம்ம ரட்சிக்கப்பட முடியாது. அவர் தொழுது கொள்ள வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாள் ரட்சிக்கப்படணும்னு வாஞ்சிருந்தா அவர் தொழுது கொள்ள வேண்டும். ஸ்தோத்திர பலி செலுத்துற அவர் ரட்சிக்கப்படுவோம். ஸ்தோத்திர பலி செலுத்துறது கர்த்தரை தொழுது கொள்றது. தொழுது கொள்ள எப்போதும் கத்திர நினைச்சினோம், ஸ்தோத்திர பலி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும், அப்ப நம்ம ரட்சிக்கப்படுவோம். ரோமர்கள் நிறுவோம் 10:13.
1: அதனால்
0: அதெல்லாம்
1: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான்.
0: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள யாரா இருந்தாலும் சரி, அவங்க என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. தொழுது கொள்ள யாவரும் எவனும் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி கர்த்தர் வேதம் சொல்லுது. நம்ம கர்த்தர் தொழுது கொண்டோம்னா யாரா இருந்தாலும் என்ன செய்வோம், ரட்சிக்கப்படுவோம். ரட்சிப்பு

0: போது என்னோடு இருக்க என்னுடையெல்லாம் ஒன்று அவர் நம்ம ரட்சிக்கணும்னு சொன்னால் நம்ம ஒரு நாள் அவளை தொழுது கொள்ளணும். அதுதான் இங்கேயும் சொல்கிறார் பாருங்க, பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்காரு, புதிய ஏற்பாட்டிலையும் இங்கே சொல்கிற பாருங்க. அப்போ சொல்லும் நடவடிக்கை புஸ்தகம் 2:21.
1: அப்பொழுது கர்த்தனின் நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார்.
0: தொழுது கொள்கிற எவனோ ரட்சிக்கப்படும் யார் உரைத்திருக்கிறார்? தேவன் உரைத்திருக்கிறார். அவர் நம்ம தொழுது கொண்டால் நம்ம ரட்சிக்கப்படுவோம். நம்ம ரட்சிக்கப்படணுமா? அவர் தொழுது கொள்ள வேண்டும். அவர் எப்படி தொழுது கொள்ளணும்? யோவான் சுவிசேஷம் 4:24.
1: தேவன் ஆவியாயிருக்கிறார்.
0: தேவன் ஆவியா இருக்கிறார்.
1: அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
0: ஆவியோடு உண்மையோடும் பரிசுத்தாவி நிறைஞ்சி அன்னி பாசல் நிறைஞ்சி ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சே இருந்தா நம்ம தொழுது கொள்றோம். அப்ப கர்த்தர் என்ன செய்ய நம்மள என்ன செய்யறாரு? ரட்சிக்கிறார். ரட்சிப்பு மிக மிக அவசியம். எப்படி பரலோகத்துக்கு நம்ம வெளிநாட்டு போறதுக்கு எப்படி பாஸ்போர்ட்டு விசா அவசியமோ அதே போல பரலோகத்துக்கு போன நமக்கு என்ன அவசியம்? ரட்சிக்கப்பட்டதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. இந்த உபாகம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 4:7.
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தரை
0: நாம்
1: தொழுது கொள்கிற போதெல்லாம்
0: அவர்
1: நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல.
0: அவர் நமக்கு நம்ம தொழுது கொள்ள போல கர்த்தரை எங்க இருக்கிறாரு? நமக்கு சமீபமா இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம கட்டாயம் ரட்சிப்பாரு. ரட்சிப்பு கர்த்தருடையது. இவர் ரட்சிக்கப்பட முடியலையே, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, என் குடும்பத்தார் ரட்சிக்கப்படல. கத்திரிச்சனை கத்திராக இயேசுக்கு விசுவாசியப்பது நீ உன் வீட்டாரும் ரட்சிப்படுற. ரட்சிப்பு மிக மிக அவசியம். ரட்சிப்பு யார் உடையது? கர்த்தருடையது. அவர் தான் நம்ம ரட்சிப்பார். லூக்கான விசேஷத்தில் வாசித்தோம், என்ன சொல்றோம்? மகனை எப்போதும் என்னோடு இருக்க என்னோடையெல்லாம் உன்னோடையது. அவர் நம்ம ரட்சிக்கு நம்ம ஒரு நாள் அவர் தொழுது கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பார்க்குறோம் கர்த்தருடையது என்னவாம் பாருங்க, ஆகாயின் புஸ்தகம் 2:8.
1: வெள்ளியும் என்னுடையது,
0: வெள்ளியும் என்னுடையது,
1: பொன்னும் என்னுடையது என்று,
0: பொன்னும் என்னுடையது என்று
1: சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
0: சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்து, வெள்ளியும் கர்த்தருடையது, பொன்னும் கர்த்தருடையது. முத அவர்களுடையது என்னதாக இருந்தது? ரட்சிப்பு கர்த்தருடையது இருந்தது. ரெண்டாவது வெள்ளியும் பொன்னு அவருடையது தான். அவற்றை ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இப்போ எனக்கு தேவைகளை சந்திங்க, ஆண்டவரே எனக்கு வெள்ளியும் உங்களுடைய தானப்பா, பொண்ணும் உங்களுடைய தானப்பா, எங்கள் தேவைகளை சந்திங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம கேட்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 8:17.
1: என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன்,
0: என்னை சிநேகிக்கிறவர்கள் நான் சிநேகிக்கிறேன்,
1: அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்.
0: அதிகாலம் தேடினா என்ன செய்வேன்? தேவனை கண்டடைவோம்.
1: ஐஸ்வர்யமும் கனமும்,
0: ஐஸ்வர்யம் கனமும்,
1: நிலையான பொருளும்,
0: நிலையான பொருளும்,
1: நீதியும் என்னிடத்தில் உண்டு.
0: கர்த்தரிடத்தில் என்னென்ன இருக்குதா? ஐஸ்வர்யம், கனம், நீதி, நிலையான பொருள் அவரிடத்துல ஒன்று இருக்கு. அதுவும் சரி, ஆண்டவர் சிநேகிக்கிறவங்கள அவர் சிநேகிப்பார். அவர் நம்ம சிநேகிச்சோம்னா அவர் ஊடு நம்ம இருந்தாலும் நம்மளை சிநேகிப்பார். வெள்ளி, பொண்ணு, ஐஸ்வர்யம், கனம் எல்லாமே அவருடையது தான். அல்லேலூயா. ஐஸ்வர்யம், கனம், நீதி எல்லாம் அவர்கிட்ட நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு ஐஸ்வர்யத்தை தாரு, என் கஷ்டத்தை மாற்றுங்க, என் பிரச்சனையை மாற்றுங்க. நம்ம அவரை சிநேகிக்கும் போது, அவர் நம்மளை சிநேகிக்க அதிகாலமே தேடும் போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு எல்லாம் தருவார். இந்த புதிய ஆண்டில் நிச்சயமாக தந்து நம்ம கண்ணீர்லாம் கர்த்தர் கட்டாயம் துடைப்பார். அல்லேலூயா. யாரெல்லாம் பண கஷ்டத்தோடு இருக்கிறோமோ அவர் நம்ம சிநேகிக்கணும், அவர் அதிகாலம் இருந்து செவிக்கணும். அவர்கிட்டலாம் ஐஸ்வர்யம், கனம், நீதி, நிலையான பொருள் எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அவற்றை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கேட்டால் அவர் கட்டாயம் தருவார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? மகனே எப்போது என்னோடு இருக்க என்னுடையெல்லாம் உன்னுடையங்கள். அவரோடு நம்ம இருந்தால் நமக்கு எல்லாமே தருவார். அல்லேலூயா. ஏன்னா ஐஸ்வர்யம், கனம் எல்லாம் அவருடைய தான். கட்டாயம் நமக்கு தருவார். 1:12.
1: ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது.
0: ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது.
1: தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்.
0: பாத்தீங்களா, ஐஸ்வர்யம் கனம் யாரால தான் வருது? கர்த்தரால தான் வருது. ஐஸ்வர்யம் கனம் உம்மாலே வருகிறது.
1: தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்.
0: தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்.
1: உம்முடைய கரத்திலே,
0: உம்முடைய கரத்திலே
1: சத்துவமும்
0: சத்துவமும்
1: வல்லமையும் உண்டு.
0: வல்லமை உண்டு.
1: எவரையும் மேன்மைப்படுத்தவும்,
0: எவரையும்
1: பலப்படுத்தவும்
0: உம்முடைய
1: கரத்தினால் ஆகும்.
0: கரத்தினால் ஆகும். மேன்மைப்படுத்த அவர் கருத்தினால் ஆகும், பலப்படுத்த அவர் கருத்தினால ஆகும். ஐஸ்வர்யம், கனம் எல்லாம் அவற்றத்தான் இருக்கு. நம்ம எப்போது அவரோடு இருந்தா போதும், அவரை சிநேகிச்சா போதும், அதிகாலே இந்த செவிச்சா போதும், கர்த்தர் நிச்சயமா கண்ணீரும் துடைப்பார். யாரெல்லாம் கஷ்டத்தோடு இருக்குமோ, யாரெல்லாம்

0: பிரச்சனையோடு இருக்கும் ஒவ்வொரு கண்ணீரையும் கட்டாயம் துடைப்பார். நம்ம செபிக்காம இருந்துட்டு என் கஷ்டங்கள் மாறலையா நம்ம சொல்லக்கூடாது. என்னை சிநேகிக்கிறவங்களா சிநேகிக்கிறேன், அதிகாலை தேடுறவங்க என்னை கண்டடைவங்க. அவற்று என்ன இருக்கா? ஐஸ்வர்யம், கணம், நீதி, நிலையான பொருள் எல்லாம் அவற்று இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவரை சிநேகிக்கணும், அவரோடு இருக்கணும், எப்போதும் அவரோடு இருக்கணும், துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், இயேசு பற்றி வசனத்தை தியானிக்கணும். பசங்க பைபிள் வாசிக்கிறது மாத்திரம் இல்லை, தியானிச்சுக்கிட்டே இருந்தா கர்த்தர் நமக்கு எல்லாமே தருவார். ஹலேலூயா. அவர்கிட்ட தான் இருக்குது. உபாகம் புஸ்தகம் 15:5-6.
1: உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார்.
0: உங்களுக்கு சுதந்திரிக்கும் தேசத்துல என்ன செய்வாரா? மேன்மேலும் உங்களை
1: ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர்
0: உனக்கு சொன்னபடி
1: உன்னை ஆசீர்வதிப்பதினால் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார்.
0: அநேக ஜாதிகள்
1: கடன் வாங்குவதில்லை.
0: ஹல்லேலூயா. அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பா, நீ என்ன செய்ய போறதில்ல, கடை வாங்குறதில்ல. அதான் சொன்னார், மகனே எப்போதும் என்னோடு இருக்கு, என்னோட இதெல்லாம் ஒன்று. அப்ப முதல்ல அவருடையது என்னது? ரட்சிப்பு. ரெண்டாவது அவருடையது வெள்ளியும் பொண்ணும் அவருடைய இது. அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்கா? ஐஸ்வர்யமும் கணமும் நீதியும் நிலையான பொருள் அவர்கிட்ட இருக்கு. எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், அவரால் பலப்படுத்த முடியும். மேல்
1: ஆசீர்வதிப்பார். அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்.
0: அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வீங்க?
1: நீயோ கடன் வாங்குவதில்லை.
0: நம்ம ஆண்டவரோடு எப்போது இருந்து செபித்து பாருங்க, கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிச்சு உயர்த்துவார். அல்லேலூயா. அதுதான் சொல்ற, மகனே எப்போது என்னோட இருக்கு, என்னோட எல்லாம் உன்னோட. அவர் நம்ம சிநேகிக்கணும், அவர் காலை அதிகாலை செவிச்சா போதும், நமக்கு எல்லாமே தருவார். அல்லேலூயா. முதல் ரட்சிக்கப்படுவார். நம்ம ரட்சிப்பு மிக மிக அவசியம். ஏன்னா ரட்சிக்கப்பட்டவர் தான் பரலோக வெளிச்சத்துல நடப்பாங்க. முதல் ரட்சிப்பு. ரெண்டாவது நமக்கு இருந்தார் வெள்ளியும் பொண்ணும் கத்துடையது. ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம சமம் பண்ண போறோம். எங்கள் அன்பா நேசித்து வழிநடத்த எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே மை போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம் ஐயா. கர்த்துடைய கிருபை, கர்த்துடைய பிரசனம், கர்த்துடைய மகிமை எல்லாரையும் மூடட்டும் ஐயா. முடிச்சு உள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, செபிக்க துதிக்க உதவி செய்யுங்க. மே அறிந்து கொள்ள, மெண்டிக்கொள்ள, மே சார்ந்து கொள்ள கிருபை செய்ய முடியாது. செபிக்கிறோம் அப்பா மோசை போல, நாங்களும் உங்களிடத்துல முகமுகமாய் பேசுன ஆண்டவர கர்த்தாவே, எங்களுக்கு இந்த கிருபை தாங்க. ஏனோக்கை போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா, நோ போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. வல்லவரையும் நல்லவரையும் துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களும் தொடுவீராக ஆண்டவரே, தொடுவீராக அப்பா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாது செபிக்கிறோம். ஆண்மை கண்களை திறக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். இறுதித்துல கர்த்தாவே உங்களுடைய வல்லம் இறங்கட்டும். தகப்பனையும் முடி ஒவ்வொருவரையும் தொடுவீராகப்பா. ஆற்றுல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க ஏசப்பா. சளி உருவாகாதடி காத்துக்கொள்ளுமையா, சளினாலே எத்தனை மக்கள் கஷ்டப்படுறாங்கப்பா. அவங்கள தொடுங்க ஆண்டவரே. சளி ஆண்டவரே யாருக்குமே சளினால கஷ்டப்படக்கூடாது. வல்லம் இறங்கட்டும் தகப்பனே. ஐயாமை துதிக்கிறோம். பெரும்பாடு நாள கஷ்டப்படுற மக்கள் மேல முடி வல்லம் இறங்கட்டும். குணமாக்குங்க ஏசப்பா. கெஞ்சி கேட்கிறோம். உங்களுடைய அக்கினி மூடட்டும், தேவ பிரசனம் மூடட்டும். பரிசுத்தன் அபிஷேகம் அளவுலாம ஊற்றுமையா, ஊற்றுமாண்டவர் அக்கில நிரப்புங்கப்பா. மந்திரம், ஜெய்வனிகள், பெலிசனிகள் எல்லா கிரியிலையும் தேவனாய் கர்த்தர் நாமத்துல அபத்தமாக்கி போடுறோம், நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய வல்லம்ல ரத்தம் எல்லாருமே தெளிப்பீராக ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவர். ஐயாமை துதிக்கிற வேலையில பிரச்சனையோடு இருக்கிறாங்களப்பா, வேலையில இருக்கப்பட்ட பிரச்சனைகளா மாற்றுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க தகப்பனே. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாரும். கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுகந்திரடி செண்ணீர். எத்தனை மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா குழந்தை இல்லாம. நீ குழந்தை தர வேண்டும் செபிக்கிற, தர வேண்டும் அப்பா, தர வேண்டும். இயேசுவே கற்பத்தின் கண் கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திர நிச்சயம் மலடி சந்தோஷமான பிள்ளைத்தாச்ச மாற்றுகிற தேவன் நீங்க ஆண்டவர் அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் என்று செபிக்கிற ஐயா. பலத்த காரியத்தை செய்ய தொடுங்க தொடுங்க தொடுங்க ஆண்டவரை தொடுங்க ஆண்டவரை தொடுங்க ஆண்டவரை. குடும்பத்தில் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் மாற்றுங்க ஆண்டவரை மாற்றுங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். குடும்பத்தில் சமான சந்தோஷத்தை தாரும். கடன் பிரச்சனை மாற வேண்டும். கண்ணீர் துடைக்க வேண்டும் ஐயா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரை. வேலையில் கஷ்டப்படுற மக்களுக்கு வேலை கஷ்டத்தை மாற்றி வேலை தந்து உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க ஏசப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய மகத்தமிழ நாம் மகிழ்படுவதாக ஆண்டவரை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. ராஜாவையுமே துதிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுத்து உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க ஏசப்பா. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வீங்க ஏசப்பா. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிற வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க ஏசப்பா. அப்பா சமாளாத மக்கள் சமான் தாங்க. வாலிபர்லாம் ரட்சிக்கப்படணும் அப்பா. சிறுப்பிள்ளைலாம் ரட்சிக்கப்படணும் ஐயா. தகப்பனையுமே துதிக்கிறோம். கொரோனா கொள்ளையின் வேலை கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொழுவீராக ஆண்டவரை குணமாக்குங்கப்பா குணமாக்குங்கப்பா. தகப்பனையே குணமாக்கி உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க. அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமாக ஐஸ்வர்ய தருணி சொன்னீரே ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. பலப்படுத்துங்க. எல்லா துதிக்காக நம்ம மகிமைக்கு செலுத்துகிறோம். எங்களை அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டார் கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019. மணி ஆர்டர் அல்லது செக் டிராப்ட் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431 நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நீலகிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81-44-192-192 81-44-192-192
4: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
5: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asmkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: மூன்றாவது பாருங்க, ஒன்று நாலாம் புஸ்தகம் சொல்றோம்ல, எந்த காரியத்து போனாலும் வெற்றியே கிடைக்கிறதுல, எங்க போனாலும் தோல்விதான் இருக்குது, எந்த காரியம் எடுத்தாலும் தடைதான் இருக்குது, எனக்கு ஆசீர்வாதமே இல்ல. நான் இவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஒரு ஆசீர்வாதமா இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஜெயம் யார் உடையது? கர்த்தர். ஜெயம்னா என்ன? வெற்றி. நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி. நம் வாழ்க்கையில் ஜெயம் இல்லாமல் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறோம். எது எடுத்தாலும் தடை, எது எடுத்தாலும் பிரச்சனை, எது எடுத்தாலும் நல்லா இருக்குல்ல, தடையா இருக்குதுன்னு கலங்குறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, ஜெயம் கர்த்தருடையது. மொதல் கர்த்தருடைய என்னது? ரட்சிப்பு கர்த்தருடையது. ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணும் கருத்துடையது. மூன்றாவது ஜெயம் கருத்துடையது. அன்றையின் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை தாருமாப்பா. ஆவிக்குரிய காரியத்தில் ஜெயம் இல்லை, நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா? ஒரு அடி எடுத்து வச்சா ரெண்டு அடி தள்ளிடுது. என் வாழ்க்கையில் ஜெயமே இல்லை. குடும்பத்தில் எது எடுத்தாலும் தடை, பிரச்சனைகள் வாழ்க்கையில், பிரச்சனைகள் குழப்பமாக இருக்குது, வருமானம் வருது எப்படி போகுதுன்னே தெரியுதுல்ல. கர்த்தர் சொல்கிறாரு, ஜெயம் யார் விடையதான்? கருத்துடையது. ஜெயத்தை தருவார். அதான் ஒன்னு குறைஞ்சர் புஸ்தகம் 15:57.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே,
0: நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே
1: நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
0: ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் தான் ஜெயத்தை கொடுக்க முடியும். ஜெயத்தை கொடுப்பார், கலங்காதீங்க. உங்க வாழ்க்கையில் வெற்றி தருவார், கலங்காதீங்க. ரெண்டு குறைஞர் புஸ்தகம் 2:14.
1: கிறிஸ்துவுக்குள்
0: எப்பொழுது எங்களை
1: வெற்றி சிறக்க பண்ணி,
0: எப்பொழுது கர்த்தர் தான் நம்மளை என்ன செய்யறாரு? வெற்றி சிறக்க பண்ணி. உங்க பிரச்சனையா, குடும்பத்துல பிரச்சனையா, குழப்பமா, பண கஷ்டமா, தடையா, எல்லாவற்றில் ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அன்று சொல்றாரு, மகனே எப்போது என்னோட என்ன இருக்கு? அவரோடது என்னது? ரட்சிப்பு அவருடையது, வெள்ளியும் பொண்ணும் அவருடையது, ஜெயம் அவருடையது. நமக்கு ஜெயத்து தருதான் கர்த்தர், இந்த வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நிச்சயமா நமக்கு ஜெயத்து தருவார். எதெல்லாம் ஜெயம் இல்லாமல் இருக்கீங்களோ, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி இல்லாமல் சோர்வு கவலை குழப்பங்கள் இருக்கீங்களோ, கர்த்தர் வெற்றி தருவார். அல்லேலூயா. வெளிப்படுத்தும் விசேஷம் 21:7.
1: ஜெயம் கொள்கிறவன்
0: ஜெயம் கொள்
1: எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான்.
0: ஜெயம் கொண்டவர் எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும், எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். முதல் பார்த்தோம் கர்த்தர் ரட்சிப்பு கர்த்தருடையது, ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, மூணாவது ஜெயம் கர்த்தருடையது. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். பரலோக ராஜ்யத்தையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த உலகத்துல எல்லா காரியத்தையும் சேர்ந்து, எப்போ நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெயம் கொள்ளும் போது, ஜெயம் கொள்ள நம்மளால முடியாது, ஜெயம் கர்த்தருடையது. நம்ம ஒவ்வொரு நாளும் அவற்றை கேட்டே இருக்கணும், ஆண்டவரே என ஜெயத்தை தரப்பா, எல்லா காரியத்திலையும் செய்ய வேணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலையும் செய்ய வேணும், பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலையும் செய்ய வேணும், எனக்கு ஜெயத்தை கொடுங்க ஆண்டவரின் சொல்லி நம்ம கேட்கணும். நான்காவதாக கர்த்தருடைய என்னதான் பாருங்க, 62:11.
1: வல்லமை தேவனுடையது என்பதே,
0: வல்லமை தேவனுடையது என்பதே. நம்ம சொல்றோம் ஊழியத்தில் வல்லமையே இல்லைங்க, நான் எங்க போய் செவிச்சாலும் அறுப்பது நடக்கல, எங்க போய் செய்யிச்சாலும் அதிசயம் நடக்க மாட்டேன்து. ஏன் வல்லம் யாருடையது? தேவனுடையது. நம்ம வல்லமை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு வல்லமை தாருமப்பா, எனக்கு வரங்களை தாரும், வல்லமை தாரும், வல்லமை வேணும் ஆண்டவரே. எனக்கு வல்லமை இல்லாமல் ஊழியத்தில் ஒரு ஆசீர்வாதமும் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஆண்டவரே வல்லமை தேவனுடையது தானே, எனக்கு வல்லமை தாங்கன்னு சொல்லி கேட்கணும். 2 Corinthians 13:4.
1: ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும்,
0: பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும்
1: தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார்,
0: தேவனுடைய வல்லமையினால்
1: பிழைத்திருக்கிறார்,
0: பிழைத்திருக்கிறார்.
1: அப்படியே நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும்,
0: அவருக்குள் பலவீனராயிருந்தும்
1: உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம்.
0: தேவனுடைய வல்லமை பெற்று என்ன செய்வோம்? வல்லமை பெற்ற உளியும் நல்லா செய்யலாம், வல்லமையா செய்யலாம். அது மாத்திர கர்த்தருக்குள்ள என்ன செஞ்சிருப்போம்? பிழைத்திருப்போம். ஆனால் தேவனுடைய வல்லமை கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வல்லமையினால் நம்ம பிழைத்திருக்க முடியும். ஊழித்திலையும் செய்ய ஊழித்த செய்யும்பொழுது தேவனுடைய வல்லமை இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும். அப்போ நம்ம ஊழியும் செய்ய முடியும், தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்க முடியும். ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே என்னுடைய வல்லமை உங்களுடைய தானேப்பா, எங்களுக்கு வல்லமை தாங்க ஆண்டவரே, வல்லமை தாங்கப்பா, வல்லமை இல்லாமல் என்னை ஊழியம் செய்ய முடியாது. ஒவ்வொரு ஊழியரும் கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய வல்லமை தாங்க ஆண்டவரே, வல்லமை இல்லாமல் பழை ஒன்றுமே செய்ய முடியாதப்பா, வல்லமை இருந்தால் தான் செய்யும் பிழைத்திருக்க முடியும். தேவனத்தில் வல்லமை கேட்டு பெற்றுக்கொள்வோம். யாருக்கு வல்லமை தராரா? 2 Kings 16:9
1: தம்மை பற்றி,
0: தம்மை பற்றி
1: உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு,
0: உத்தம இருதயத்தோடு இருக்க
1: தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி,
0: தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி,
1: கர்த்தருடைய கண்கள்
0: கர்த்தருடைய
1: பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது.
0: யாரு உத்தமனா இருக்கா, யாரு கொடுக்கலாம், யாரு உத்தமா இருக்குன்னு சொல்லி கர்த்தருடைய கண்களை என்ன செய்தான், பூமி எங்கும் உலாய் கொண்டிருக்குது. எல்லாருக்கும் தரமாட்டாரு. தம்மை பற்றி ஆண்டரை பற்றி உத்தமாக இருதயத்தோடு இருக்கும்போது அவர் கண்கள் நமக்கு யார் உத்தமனா இருக்கணும் கொடுக்கறதுக்காக கர்த்தருடைய கண்கள் என்ன செய்தான், பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்குது. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கோன்னு சொல்லி கர்த்தருடைய கண்களை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறது. வல்லமை கொடுக்கறதுக்குள்ளாக அவர் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. நம்ம கரெக்டாக இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லி அவர் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை உத்தமனாய் மாற்றும் ஐயா, தம்மை பற்றி அவர் அவர்களுடைய காரியத்தில் உத்தமமாக இருந்தால் அவருடைய நமக்கு வல்லமை கொடுக்கறதுக்கு அவர் கண்கள் பூமி எங்கே என்ன செய்தான் உலாவி கொண்டிருக்கு. ஆண்டவரே என்னையும் உத்தமனாக மாற்றுமப்பா, நான் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழக்கூடாதுப்பா, உத்தமனாய் மாறணும் சொல்லி நம்ம கேட்கணும். முத கத்திர என்ன கொடுக்குறாரு, ரட்சிப்பு கொடு. ரட்சிப்பு கிடைக்க நம்ம என்ன செய்யணும், கத்திரை தொழுது கொள்ளணும். கத்திர தொழுது எவனோ ரட்சிக்கப்படுவான். ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணு என்னுடைய இது. அப்போ அவர் என்ன செய்யணும், அதிகாலம் செபிக்கணும், தேவனை சிநேகிக்கணும். அல்லேலூயா, அதை சொல்ற என்னை சிநேகிக்கிறவங்கள நான் அவங்கள சிநேகிக்கிறேன்னு சொல்றாரு. மூன்றாவதாக ஜெயம் கர்த்தருடையது. ஆண்டவர் ஜெயத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவரே எனக்கு ஜெயம் தாங்கப்பா, என் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஜெயம், ஆவிக்குறி காரியத்தில் ஜெயமே இல்லை. ஒப்பு கொடுக்குற ரெண்டு நாள் நல்லா இருக்க, மூணு நாள் பின் வாங்கிடுற, என்னை அறியாமே சோர்ந்து போய் பின் வாங்கிற ஆண்டவரே எனக்கு ஒப்பு கொடுக்க, எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கேட்கணும். ரெண்டு நாள் நல்லா செபிக்கிறேன், மூணாவது என்னால் முடியலப்பா, எனக்கு செபிக்க எனக்கு ஜெயத்தை தாருன்னு சொல்லி கேட்கணும். ஜெயம் கொடுற எல்லாவற்றையும் சுதந்திரத்துக்கு வந்து உலகத்தில் ஆசிரியத்தையும் சுதந்திரத்துக்குள்ள முடியும், பரலோர் ராஜ்யத்தையும் சுதந்திரத்துக்கு முன்ன முடியும். நான்காவதாக தேவன் என்னது தேவனுடைய இது, வல்லமை. யாருக்கு வல்லமை கொடுக்குறாரா, உத்தமா தம்மை பற்றி உத்தமாக இருக்கிறவங்களுக்கு வல்லமே கொடுக்கறதுக்கு அவர் கண்கள் என்ன செய்தான், பூமி எங்கும் உலாய் கொண்டிருக்கு. அப்போ நம்ம ஆண்டவரே உங்களுக்கு பிரியமான பிள்ளை இருக்கணும்ப்பா, நான் உத்தமாக நடக்கணும் ஆண்டவரே, மனிதர் பாதிக்கல கர்த்தர் பாதிப்பு உத்தமாக இருக்கணும். அல்லேலூயா, வல்லம் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்கலாம். வாசித்து பாருங்க, சங்கீதம் 21:1.
1: கர்த்தாவே,
0: கர்த்தாவே
1: உம்முடைய வல்லமையிலே,
0: உம்முடைய வல்லமையில்
1: ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார்.
0: நம்ம வல்லம் பெற்றிருந்தா கர்த்தருக்குள்ள என்ன செய்ய முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதுதான் வல்லமை, எல்லாம் கர்த்தருடைய தான். ரட்சிப்பு அவருடையது, வெள்ளி பொண்ணு அவருடையது, அப்புறம் ஜெயம் அவருடையது, வல்லமை அவருடையது, கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கடைசியாக மத்தேயு சுவிசேஷம் 6:13
1: ராஜ்யமும்
0: ராஜ்யமும்
1: வல்லமையும்
0: வல்லமையும்
1: மகிமையும்
0: மகிமையும்
1: என்றென்றைக்கும் உம்முடையவைகளே,
0: என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. அப்புறம் என்னது, ராஜ்யம் கர்த்தருடையது தான். நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா என்ன செய்யறாரு, பிரியமா இருக்கிறாரு இல்லை. ராஜ்யத்தை கொடுக்க பிதா இப்படி இருக்காரா, பிரியமா இருக்கிறாரு. ஏன்னா ராஜ்யம் அவருடைய தானே, பயப்படாத சிறுமந்தையே.
1: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார்.
0: பார்த்தீங்களா, ராஜ்யத்தை கொடுக்க என்ன செய்யறாரு, பிதா இப்படி இருக்காரா, பிரியமா இருக்கிறாரு. ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு அவர் பிரியமா இருக்கிறாரு. அதான் ராஜ்யம் அவருடைய தான். நம்ம கேட்கணும், ஆண்டவரே உங்களை ராஜ்யத்துக்கு நான் வரணும், ஆண்டவரே ராஜ்யத்துக்கு வர என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, ராஜ்யத்துக்கு நான் வர, எப்படியாவது ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். அதான் பிலிப்பியர்ல வாசிக்கிற 3:20
1: நம்முடைய குடியிருப்போ,
0: நம்முடைய குடியிருப்போ
1: பரலோகத்தில் இருக்கிறது.
0: பரலோகத்தில் நம்ம குடியிருப்பு எங்க இருக்குது, பரலோகத்தில் இருக்குது.
1: அங்கிருந்து
0: அங்கிருந்து
1: கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர
0: இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர
1: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: பார்த்துட்டு இருக்கோம், எப்பாருவாரு எப்பாருவாரு ஒரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம குடியிரு பரலோகம்தான். இந்த உலகத்துல என்னதான் எத்தனை வாழ்ந்தாலும் நூறு வயசு வாழ்ந்தாலும் ஒரு நாள் நம்ம போகணும். எங்க போகணும்? இறந்து போகணும். இறந்து போறப்ப கத்தரோடு இருந்தா பரலோகம், கத்திர பிட்டு பின்வாங்கி இருந்தா நான் எங்க போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனா பிதா சொல்றாரு, பயப்படா சிறுமந்தைய, ராஜ்ய பிதா ராஜ்யத்தை கொடுக்க பிதா எப்படி இருக்காரா? பிரியமா இருக்கிறாரு. இங்க கொஞ்ச நாள் தான், இங்க சொற்ப நாள் நல்லா வாழ்ந்தா 100 வருஷம் 90 வருஷம் அவ்வளவுதான். பரலோகத்துதான் நமக்கு யூக யுகமா அங்கதான் வாழ போறோம். அதுக்கு வேண்டி தகுதி நமக்கு இருந்தா தான் இந்த ராஜ்யத்தை நம்ம தருவாரு. இந்த உலகத்திலேயே நம்ம கேட்கணும், ஆண்டவரே நீ தகுதிப்படுத்தி எப்படியா நான் பரலோகத்துக்கு வரணப்பா, எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி கேட்கணும். அங்க கத்துட்டு எத்தனை வாசத்துல இருக்கேன் பாருங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் எல்லாருக்கும் ஒரே வீடு நினைக்கலங்க. இப்ப சொல்றாரு பாருங்க, யோவான் சுவிசேஷம் 14:2-3
1: என் பிதாவின் வீட்டில்
0: அநேக
1: வாசஸ்தலங்கள் உண்டு.
0: எவ்வளவு இருக்குதா? அநேக வாசஸ்தலங்கள்.
1: அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரு.
1: நான் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன்.
0: மறுபடி வரப்போறாரு, வந்து என்ன செய்யறாரு, அவரிடத்துல சேர்த்துக் கொள்ள போறாரு. ஹலேலூயா. அதுக்குத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு நீங்க தான் வேணும், அவருக்காக அவர் சித்தத்தை ஒவ்வொரு நாள் நம்ம நிறைவேற்றணும். எப்படி வேணாலும் வாழ்ந்தால அவர் சித்தத்தை நம்ம என்ன செய்யணும்? ஊழியர் ஏதோ ஒரு ஊழியர் இல்லை, அவர் என்ன சித்தம் வச்சிருக்காரோ அதை நிறைவேற்றினா தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். ஆசிமா இந்த மூணாவது
1: நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன்.
0: நீங்க உங்களை என்ன செஞ்சிடும்? என்ன இடத்துல சேர்த்துக் கொள்வேன்னு சொல்றாரு. இங்க சொல்றாரு யோவான் சுவிசேஷம் 12:26 ராஜ்யத்தில் இருக்கு. நம்ம என்ன செய்யணும் பாருங்க, ஒரு சின்ன ஊழியமாவது கர்த்தருக்காக நம்ம செய்யணும்.
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்
0: என்னை பின்பற்ற கடவன்
1: நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்.
0: பாத்தீங்களா, சின்ன ஊழியமா பெரிய ஊழியமோ, ஆனா நம்ம ஒரு சின்ன ஊழியமாவது கர்த்தருக்கு நம்ம செய்யணும். சரி, கர்த்தர் சொன்னாரு, மகனே எப்போதும் என்னோடு இருக்கிற, என்னுடைய எல்லாம் உன்னுடைய. முத என்ன ஆண்டு இருக்குது? முத ஆண்டு ரட்சிப்பு கர்த்தருடையது. ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. மூன்றாவது செயம் கர்த்தருடையது. நான்காவதாக வல்லமை கர்த்தருடையது. அஞ்சாவது ராஜ்யம் அவருடையது. அந்த ராஜ்யத்துக்கு போகணுன்னு சொன்னா நம்ம சின்ன ஊழியமா அது கர்த்தருக்காக செய்து அவர் ஆட்சிக்கு போக வேண்டும். இந்த உலகம் நமக்கு சொந்த இல்ல. உலகத்தின் வயசு ஒரு நாள் என்ன செஞ்சிடும்? கடந்து போகும். பூலகத்து வழிய பிரவேசிக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த பூலகத்து வழிய பிரவேசிக்கும் போது நம்ம இந்த நாட்கள்ல கர்த்தருக்காக எதையாவது சின்ன மூலியமாக நம்ம செய்ய வேண்டும். அந்த ஒருவன் செய்வானா பிதாவானவர் கணம் பண்ணுவார். நான் எங்க இருக்கிறேனோ ஊழிஞ்சவங்களோ அங்க இருப்பார். சரி, இன்னொரு தடவை கடைசி வாசித்து முடிச்சிடலாம். யோவான் சுவிசேஷம் 12:26
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்
0: என்னை
1: பின்பற்ற கடவன்
0: நான் எங்கே இருக்கிறேனோ
1: அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்.
0: கர்த்தர் எங்க இருக்கிறாரோ, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறோம் அங்கே நம்ம இருப்போம். அதனால நம்ம ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே அவங்களோடு எப்போது இருக்க எனக்கு உதவிச்சிங்கப்பா, எப்போதும் துதிக்க செவிக்க, வேதத்தை தியானிக்க, வேதத்தை வாசிக்க துதிச்சிட்டே இருக்கணும். அம்மையோடு உண்மையோடு தொழணும். அன்னிப்பாசில் பேசி உண்மையோடு இருக்க எனக்கு உதவிச்சிங்க ஆண்டவரே. அப்ப ரட்சிப்பு கர்த்தருடைய இது, ரட்சிப்பை தருவார். ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணையும் தருவார். மூன்றாவது நேரத்தில் ஜெயத்தை தர. என் வாழ்க்கையில் எது எடுத்தாலும் தடையா இருக்க கலங்குறீங்களா? ஜெயத்தை கொடுக்கற வல்லவராக இருக்கார். ஹலேலூயா. ஜெயம் கர்த்தருடைய இது. நான்காவது என்ன கர்த்தருடையது? வல்லமை. ஊழிக்கரெல்லாம் கேட்கணும், ஆண்டவரே உடைய வல்லமை எனக்கு தாங்கப்பா, வல்லமேனுக்கு தாங்கப்பா, வல்லம் இல்லாட்ட ஊழியத்தில் யார் என்ன நம்புவாங்கப்பா, வல்லமேனுக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கணும். யாரெல்லாம் ஒளிஞ்சிரம் ஒளிஞ்சிரம் ஒவ்வொருவரும் கத்திர நோக்கி கேட்கணும். அன்றுவரையே எனக்கு வல்லமை தாங்க, வல்லமை தாங்கன்னு சொல்லி கேட்கணும். கத்தா அந்த ராஜ்யத்துக்கு தான் நம்ம எல்லாருமே போயாக வேண்டும். அந்த ராஜ்யத்துக்கு போனால் கத்திரிக்காது சின்ன ஊழியமாவது கத்திரிக்காய் செய்ய வேண்டும். இந்த உலகம் நம்ம சொந்த இல்லை, உலகத்தின் வேசு வரனால என்ன செஞ்சிடும் வாஸ்து பாருங்க. ஒன்று குறிந்தர் 7 31 வசனம்.
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
0: உலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
1: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும்
0: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் இருக்க வேண்டும்.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: உலகத்து வேஷம் கடந்து போகிறது. எப்படி நாடகம் நடிக்கும் போது நம்ம ராஜாவா நாடகம் நடிக்கிறோம் வச்சுக்கோங்க, அந்த நாடகம் முடிஞ்சோடனே என்ன செய்யறோம், இந்த வேஷம் என்ன செஞ்சிடும், கலைந்து போயிட்டு பழைய ஆளாக மாறிடுவோம். அதே போலதான் இந்த உலகத்தின் வேஷம், உலகத்தை நம்பி உலகத்தை நம்பி உலகத்துக்காக வாழுமானால் உலகம் ஒரு நாள் நம்மளை கைவிடும். உலகத்தின் வயசு ஒரு நாள் என்ன செஞ்சிடும், நம்மளை விட்டு கடந்து போயிடும். அன்னைக்கு உலகம் நம்மளை விட்டு நம்மளை விட்டு விட்டுரும். அப்போ நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால இந்த உலகத்தில் இப்பயே நம்ம என்ன செய்யணும், ஆண்டோட இயேசப்பா சொன்னாங்க, நான் மகனே எப்போதும் என்னுடைய எல்லாம் உன்னுடையது. அப்புறம் நமக்கு அந்த 5 காரியத்தை கொடுக்க தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆண்டவரே நான் ஓடி எப்போது இருக்கணுமாப்பா, செவிக்கணும், துதிக்கணும், வேதத்தை வாசிக்கிற மாத்திர வேதத்தை வாசித்து தியானிக்கணும். ஆண்டவரே நான் எப்போது மூடு இருக்க, எனக்கு கிருபை தாங்க ஐசப்பா, என்னை பலப்படுத்துங்க, நான் கஷ்டப்படுறது முடிச்சு சித்தம் இல்லை. ஆண்டவரே எள்ளியும் பொண்ணு என்னோடன்னு சொல்லியிருக்கீங்கப்பா, நீங்கள் தாங்க ஐஸ்வர்யம் கனம் கர்த்தரால் உம்மால் தான் வருது. ஆண்டவரே ஜெயத்தை கொடுங்க. ஆண்டவரே எனக்கு வல்லமே தாங்கப்பா, ராஜ்யத்துக்கு வரணும். ஆண்டவரே நான் சின்ன ஊழியமாக செய்யணும், எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திர ஆண்டவரையும் நன்றியோடுமே துதிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனையும் நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்பா சபை மக்கள் அனைவருக்காக செபிக்கிறோம். லைவ்ல பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கத்தாவே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்த தாரும், சந்தோஷத்தாரும், மகிழ்ச்சி ஆறுதலும் தேர்தலை தாரும். கத்துடைய கரம் தாங்கட்டும் ஐயா. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நீர் அடக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்த வழி நடத்துங்க. தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும். நீர் தேவனாய் கத்தர், பெரியவர், மகத்துவமுள்ள தேவன் ஆண்டவர். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. ஆராய்ந்து முடிய பெரிய கருத்தையும் வெண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்கப்பா. கத்துடைய கிருவை நாள் அவங்கள தாங்க முடியாது செபிக்கிறோம். நன்மையினால முடிச்சு விட்டி பாதுகாத்துக் கொள்ள முடியாது செபிக்கிறோம். வெள்ளியும் பொண்ணு என்னோடு சொன்னீங்களப்பா, யாரெல்லாம் அப்பா பட கஷ்டத்தினால கண்ணீரோடு இருக்காங்களோ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த கண்ணீர்லாம் தொடங்க, கவலையெல்லாம் மாத்துங்க, பிரச்சனையை மாத்துங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்கப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிங்க ராஜா. அப்பா பண்ணி வெள்ளியும் பொண்ணு அவங்களுக்கு தந்து அவங்க குறையெல்லாம் நிறைவாக்குங்கப்பா. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க சப்பா, கவலை மாத்திருங்க சப்பா, பிரச்சனை நீக்கிருங்க சப்பா. யாருமே கவலைப்படக்கூடாது எசப்பா, சோர்ந்து போகக்கூடாது அப்பா. ஊக்கமாய் செபிக்க, உண்மையாய் செபிக்க, உம்மோடு எப்போது இருக்க வசந்தை தியானிக்க, இறக்கம் பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறோம். தகப்பனே இறங்குங்கப்பா, இறங்குங்க. ரீ காலாபா ஷபாலாபா, ஒரே ஒரு வாழ்க்காண்டவரை உமக்காக வாழ, உமக்காக பழைக்க, உண்மை போல மாற கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் அழைப்பதற்கு அதிகமாய் கிரியிச்சர் தேவன் நீங்க ஆண்டவரு. அப்பா இறங்குங்கப்பா, இறங்குங்க. வேலை இல்லாத குடும்பங்களுக்கு வேலை கொடுங்க சப்பா. வேலை இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களான்ற வேலை தாங்க சப்பா, வேலை தாங்க. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கி இல்லாத சகோதரி குழந்தை பாக்கியத்தை தாங்க. அண்டவரையே கற்பத்தின் கனி கத்ரால கிடைக்கும் சுகந்திரன்னு சொன்னீங்களப்பா, நீங்க தானப்பா தர முடியும். அண்டவரையே நீங்க தான் தரணும், குழந்தை பாக்கியத்தை தரணும். அண்டவரையே கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைச்சிருங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை கொடுங்கப்பா, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும். சமாளாத குடும்பத்தில் சமாளித்து தந்திரலும் அடியாய் செபிக்கிறோம். குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகளும் போராட்டங்களும் உண்டு படுற பொல்லாத சாத்தார முறியடித்து போடுங்கப்பா. சண்டை சச்சிறுவர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் என் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் சமாளித்தையும் சந்தோஷத்தையும் அளவில்லாமல் நீர் கட்டிட முடியாய் செபிக்கிறோமே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் தகப்பரே நீரே தலைவராக சகாயராக பிரசனாக நடத்தி வழி நடத்த முடியாத கூட கெஞ்சுகிறோம். அண்டவரே ஒவ்வொரு குடும்பமும் உம்மிடத்தில் ஒப்பு வைத்து உண்மையே நம்பி ஜீவிக்க கிருவை செய்ய முடியாது செபிக்கிறோம். கத்திர நம்பர்களுக்கு செழிப்பாருன்னு சொன்னீரப்பா, கத்திர நம்பர்கள் பாக்கியமானு சொன்னீரே. உண்மையை நம்பி ஜீவிக்க, உண்மையை நம்பி இருக்க, உம்மோடு இருக்க கிருவை தரமுடிக்காய் செபிக்கிறோம். அண்டவரே குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும். அண்டவரே குடியிலிருந்து விடுதலை தாங்கப்பா. குடிக்கிற மக்கள் அப்பா குடிக்கிற குடும்பத்தில் எப்படி சமாதானம் இருக்குமையா, சந்தோஷம் இருக்குமையா, இருக்காதானே ஆண்டவரே. குடி மாற்றுமே, தண்ணீரை திராட்சை ரசம் மாற்றினீர், கண்மலை தண்ணீர் திற மாற்றினீர், கற்பாரி நீர் ஊற்ற மாற்றினீர் அப்பா. குடியை பார்க்கும்போது ஒரு வெறுப்பை தாரும் ஐயா. ராஜா இயேசுவே இயேசுவே, கண்மலை தண்ணீர் திற மாற்றுகிறவர், நீர் குடிக்கிற ஒவ்வொரு சனங்களையும் மாற்றி தர வேண்டும் என்று செப்பிக்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா, ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேசில இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க ஆண்டவரே. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா, சமாளம் இல்லாத குடும்பத்தில் சமாளத்தை தர வேண்டும், வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தரணும், ஒளிஞ்சிற மக்களுக்கு ஊழித்துக்கு வல்லமை கொடுங்க, வரங்களை கொடுங்கப்பா. ஒளிஞ்சிறவங்களுக்கு வல்லமை வரங்களையும் கிருபிகளை தாரும் ஆண்டவர் அப்பாடி. சி உள்ளது நிரூபிக்கத்தக்கதாக தேவண்ட வல்லமை வரங்களை எங்களுக்கு சம்பூர்ணமா தர வேண்டும் என்று செபிக்கிறோம். நாங்கள் உத்தமத்தோடுமே தொழுது கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஊழிஞ்சர் ஒவ்வொருவர்களையும் தேவண்ட வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஐயா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பா. அமை ஸ்தோத்திரம் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க, தேவ கிருபங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. அமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் எல்லாம் செபிக்கிற பிள்ளைகளா, துதிக்கிற பிள்ளைகளா, மாற்று மண்டவர் ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் செபத்தோடு துதியோடு போக கிருபை தாரும் அப்பா. எங்க பார்த்தாலும் பிள்ளைகளுக்கு பாதுகாவல் இல்லை ஆண்டவர், நீங்க தான் பாதுகாலா இருக்கணும் அப்பா. பிள்ளைகளை செபிக்கணும், துதிக்கணுமே, ஆராதிக்கணுமே, அறிந்து கொள்ளணும் அப்பா. உம்மோடு எப்போது உம்மோடு இருக்கணுமே. அந்த பெரிய பாக்கியத்தை எங்க பிள்ளைகளுக்கு தாங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனா மகிமே மகத்துவத்தையும் எங்கள் அன்பு ரச்சகர் இயேசப்பா முக்கிய செலுத்துறோம். எல்லாவற்றையும் இயேசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங் டென்பிரிட்ஜ், குன்னூர் 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1-49-0100-0002-2 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: சுக்கல் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81-44-192-192 81-44-192-192 81-44-192-192 81-44-192-192
4: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
5: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: 122 சங்கீதம் 7வது வசனம்.
1: உன் அலங்கத்துக்குள்ளேயே சமாதானமும்,
0: பாத்தீங்களா சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும்
1: உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக.
0: அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அப்ப இப்படி நான் அலங்கம் என்னது, நம்ம வீட்டுக்குள்ள எத்தனை வீடுகளை பாருங்க, எல்லாமே இருக்கும், பொன் பொருள், படிப்பு, பட்டம், எல்லாம் இருக்கும். ஆனா என்ன இருக்காது, சமாதானம் இருக்காது. எத்தனையோ குடும்பங்களை பாருங்க, வீட்டில் எல்லாருக்கும் அங்க பிள்ளைகள் பேரம்பேத்தி நிரம்பி இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. ஆனா என்ன இருக்காது, அங்க சமாதானம் இருக்காது, எல்லாருக்கும் இருக்காது, சுகம் இருக்காது. ஆனா அங்க சங்கீதக்காரன் சொல்ல, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமா, உன்னுடைய அரண்மனைக்குள்ள என்ன இருக்கணும், சுகமா இருக்குன்னு சொல்லி. எனக்கு பிரியமானவனே, உன் ஆத்து வாழுகிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப ஊழியருடைய வாஞ்ச எல்லாருமே அப்படித்தான். சரி, நம்ம எப்ப நல்ல வியாதி இல்லாத வாழ்க்கை நம்ம நல்ல ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். முதல்ல பாக்குறோம் உபாகம் புஸ்தகம் 33 அதிகாரம் 12 வசனம்.
1: பெனிமனை
0: குறித்து,
1: கர்த்தருக்கு பிரியமானவன்.
0: பெனிமன் எப்படி இருந்தாரா, கர்த்தருக்கு பிரியமானவன்,
1: அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான்.
0: அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான். பெனிமன் எப்படி இருந்தாரு, கர்த்தருக்கு பிரியமானது அவரு. அப்பதான் அவர் என்ன செய்ய முடியும், சுகமா தங்கியிருக்க முடியும். நம்மளும் ஒவ்வொருத்தரும் கர்த்தர் பிரியமான இருக்கணும், கர்த்தர் பிரியமா இருக்கணும். நம்ம ஆண்டவரை கேட்கிற ஆண்டவரே எனக்கு நல்லா உன் பிரியமான பிள்ளை மாறணும்னு சொல்லி, உண்மை நல்லதுதான். ஆண்டே நம்ம ஊர் வாழ்நாள் வாழ்க்கையில் என்ன செய்யணும், கர்த்தர் பிரியமா இருக்கிறோமா கேட்கிறாரு நின்றக்கூடாது. நம்ம உள்ளத்தை என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் அடிச்சு பார்க்கணும். நம்ம அனுதரை பிரிப்படுத்தி வாழ்றேனா, நான் கர்த்தரை பிரிப்படுத்தி வாழ்றேனா, எப்படி என் வாழ்க்கை இருக்குதுங்கிறது நம்ம அலசி பார்க்கணும். நம்ம அலசி அலசி பார்த்தா தான் நமக்கு தெரியும். நம்ம கேட்டு விட்டுறக்கூடாது, நான் வந்து மனுஷரை பிரியப்படுத்தி வாழ்றேனா இல்லை கத்து பிரியமான பிள்ளை வாழ்றேனா சொல்லும். உள்ளத்தை ஒரு நாள் அலசி பார்த்து ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே பிரியமான எனக்கு போதிய முடியும், நல்ல ஆவியினாலின் உள்ளத்தை நிரப்பி செம்மையான பாதையில் நடத்தும். வாசிங்க சங்கீத புஸ்தகம் 143 சங்கீதம் 10வது வசனம்.
1: உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும்,
0: உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும்,
1: நீரே என் தேவன்,
0: நீரே என் தேவன்,
1: நல்ல ஆவி,
0: உம்முடைய நல்ல ஆவி
1: என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக.
0: உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. நம்ம நாட்டின் கேட்கிறோம், கேட்டுட்டு விட்டுறோம். நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும், நம்ம கர்த்தர் பிரியமா இருக்கிறோமா, கர்த்தர் பிரியமா இருக்கிறோமா இல்லையா, கர்த்தர் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோமா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம இப்ப நமக்கு தெரியும்ல, இப்ப என்னுடைய வாழ்க்கை நான் எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியும், என்னை பற்றி யாருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். நான் பிரியமா இருக்கிறேனா, கர்த்தர் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்றேனா எப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியும், என் கர்த்தருக்கும் தெரியும். நம்ம கர்த்தர் பிரியமா இருந்தால் நம்ம இருதயம் என்ன செய்யணும், ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவர் பிரியமில்லாத வாழ்க்கை நம்ம செய்யும்போது நமக்கு என்ன செய்யணும், ஒரு மாதிரி கர்த்தர் விட்டு பிரிஞ்சு எங்கேயோ இருக்கிற மாதிரி ஒரு குழப்பமா இருக்கும். அப்ப நம்ம கர்த்தர் பிரியமா இருக்கமா, என் தேவனே நீ முடி நல்ல ஆவினால என்ன செம்மையான வழி நடத்தும். ஆண்டவரால் செம்மையான வழி நடத்த முடியும். அவர் பாதத்தை பிடிச்சு நம்ம கெஞ்சணும், ஆண்டவரே எனக்கு எப்படியாவது பிரியமான பிள்ளைய மாத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தர் கேட்கணும். யாஸ்பா வந்து தேவனுக்கு பிரியமா இதுதான் செஞ்சாராம். வாசித்து பாருங்க எவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனம்.
1: பிதாவுக்கு பிரியமானவைகளை
0: பிதாவுக்கு பிரியமான
1: நான் எப்பொழுதும் செய்கிறபடியா.
0: ஆண்டவரே இயேசுக்கு என்ன செஞ்சாராம், பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறபடியால்
1: அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை.
0: அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்ப நம்ம யாசப்பாவுக்கு நம்ம பிரியமானதை செஞ்சா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், நம்மள தனியே இருக்க மாட்டார், எப்போதும் நம்ம கூட இருப்பாரு. அல்லேலூயா. நம்ம பாக்கணும், ஆண்டவரே நம்ம பிரியமானதை செய்யறனாப்பா, இல்ல நம்ம பிரியமில்லாத காரியம் செஞ்சிட்டு இருக்கனா அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளத்தை அலசி அலசி அலசி கேட்டே இருக்கணும். நம்ம ஒரு நாளும் கர்த்தர் பிரியமா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் பிரிய எது, நீதிமொழியின் புஸ்தகம் 12:22 வசனம்.
1: பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள்,
0: பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பான,
1: உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம்.
0: யாரு பிரியம் கர்த்தருக்கு, உண்மையா இருந்தா கர்த்தர் பிரியம். அல்லேலூயா. நம்ம உண்மையா இருக்கணும், ஒவ்வொரு நாளும் உண்மையா இருக்கணும். சங்கீதக்காரர் சொல்றாரு, உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறீர். 51 சங்கீதம் 6வது வசனம் பாருங்க. நம்ம உண்மை இருக்கிறதா கர்த்தர் பிரியமா.
1: இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர்.
0: கர்த்தர் என்ன செய்ய விரும்புறாரு, நம்ம உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறார். உண்மைகளா வருவாரு, சின்ன காரியமா பெரிய காரியமா, அதுல வந்து கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும், அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். பொய் பதில் கர்த்தருக்கு அருவறுப்பானது. உண்மைதான் கத்திருக்கு பிரியும், உண்மைகளா கத்தில் பிரியும். நமக்கு ஒரு நாள் ஆண்டவர் கேட்கிறேன், ஆண்டவர் உண்மைகளால மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் பிதாவுக்கு எப்போதும் பிரியமானது செய்யறவர்களே அவன் நான் எதை செய்யறதில்ல தனியே இருக்கவில்ல. அதே போல் நம்மளும் கத்தர் பிரியமானதை எப்போது செஞ்சாலும் தனியே இருக்க மாட்டார். நம்ம தனியே இருந்தாலும் கத்தர் நம்ம கூட இருந்துகிட்டே இருப்பார். இந்த உலகத்தில் கோடி பேர் கூட இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, கத்தர் நம்ம கூட இருந்தார்னா பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது எது பிரியுமா கத்தருக்கு? ஊழியம். ரோமர்கள் நிறுவோம் 14:18 இவைகளிலே
1: கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன்
0: கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன்
1: தேவனுக்கு பிரியனும்,
0: தேவனுக்கு பிரியனும். பாத்தீங்களா, கிறிஸ்துவுக்கு ஊழியம் உண்மையும் உத்தமாய் பாயத்தோடு நடுக்கத்தோடு கத்திற்காக நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். கத்திற்கு ஊழியம் போது யாருக்கு பிரியமா இருக்கிறோம்? கத்திற்கு பிரியமா இருக்கிறோம். நம்ம ஊழியத்தை வந்து சின்ன ஊழியமா பெரிய ஊழியமா, நான் பெரிய ஊழியமா, இப்ப நம்ம கையில சின்ன ஊழியத்தை கொடுக்க அதை நம்ம உண்மையா செய்ய வேண்டும். கத்திர பாக்குறாருங்கிற பயத்தோடு அந்த ஊழியத்தை நம்ம உண்மையா செய்ய வேண்டும். உண்மையா செஞ்ச நம்ம கத்திற்கு எப்படி இருப்போம்? பிரியனா இருப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு பிரியமானதை செய்யணும் ஐயா, எப்பயுமே நமக்கு பிரியமானது செய்யணும். அவங்களதான் பார்த்து சொல்றாரு யோவான், என்ன சொல்றாரு, எனக்கு பிரியமானவரே உன் ஆத்மா வாழுகிற போல எல்லாவற்றிலும் ஆத்தம் மாத்திரல நீ சுகத்திலையும் பலத்திலையும் ஆசீர்வாதத்திலையும் சமானத்திலையும் சந்தோஷத்திலையும் எல்லாவற்றையும் செய்வ, வாழ்ந்து சுகமா இருக்கும்படி உனக்காக வேண்டுதல்கள் செய்கிறேன்றாரு. அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு யாரு பிரியமா இருக்குமா இல்லையோ, கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். ரெண்டாவது யார் சுகமா இருக்க முடியும்? நீதிமொழி புஸ்தகம் 18:10
1: கர்த்தரின் நாமம்
0: கர்த்தரின் நாமம்
1: பலத்த துருகம்,
0: பலத்த துருகம்,
1: நீதிமான் அதற்குள் ஓடி,
0: நீதிமான் அதற்குள் ஓடி
1: சுகமாயிருப்பான்,
0: சுகமாயிருப்பான். முத யாருக்கு, யாரு உள்ள இருப்பா சுகமா இருப்பாங்க? கர்த்தருக்கு பிரியமா இருந்தா மேல செய்வோம் நம்ம சுகமா இருப்போம். ரெண்டாவது யாரு சுகமா இருப்பாங்களா? நீதிமான். அப்ப நம்ம நீதிமானா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றுமாப்பா. நம்மளா நினைக்கிறவரை நம்ம நீதிமான் தான் கரெக்டாக கர்த்தத்துக்கு வந்துட்டோம் நம்ம நீதிமானா இருக்கணும் சொல்லி நம்மளே நினைச்சிக்க கூடாது. நம்ம நீதிமானா இருக்கிறோமான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை உங்க ரத்தத்தினாலே கழுவு, இயேசுக்கு ரத்தம் என்ன செய்யுது சகல பாவத்தை நீக்கி சுத்திக்கிறீங்க. ரோமர்ல சொல்றாரு, ரோமர் 5:9
1: இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க.
0: அப்போ ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவர் உங்க ரத்தத்தினாலே நீதிமானாக்குமப்பா. நான் என்ன பாவம் இன்னைக்கு உங்க பிரியமெல்லாம் பேசியிருக்கேனே, கோபப்பட்டிருக்கேனே, இன்னைக்கு நான் கசப்பு வந்திருக்கிறேன், வெறுப்பு வந்திருக்குது, இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட அப்பக்கப்ப சொல்லணும். நான் நீ கோபப்பட்டிருக்கேன் ஆண்டவரே, இன்னைக்கு நான் கசப்பு வெறுப்பு வந்துருச்சு, நான் இன்னைக்கு பொய் சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் ஆண்டவரே இயேசுப்பா உங்க ரத்தம் என்னை கழுவணும், என் பாவங்களை மன்னியும். இப்போ எப்படி நம்ம வீட்டில் ஒவ்வொரு நாளும் பெருக்கி சுத்தம் பண்ணி தொடச்சிட்டே இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே நம்ம இன்னைக்கு கோபப்பட்டிருக்கேன் ஆண்டவரே, நீ பொறாப்பட்டிருக்கேன், கசப்பு வந்திருக்கு, வெறுப்பு வந்திருக்கு, இதெல்லாம் என்னை விட்டு அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. மனிதராக இருந்தால் கட்டாயம் இதெல்லாம் நம்ம கூட இருக்க தான் செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, கத்திரி வேதம் அப்படி சொல்லலை. ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுமா, அவருக்கு இயேசுக்கு ரத்தத்தினால நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நீதிமான மாற்றப்பட்டிருக்க. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு குணங்களுக்கு ஆண்டு பிரியமில்லாத குண மக்கள் வராதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஏசுபாட்டை கேட்கணும். நம்மளால முடியாது, பலத்தினால அல்ல, பராக்கிரத்தில் யாரால முடியும், தேவாவில முடியும். அவற்றை சொல்லணும், ஆண்டவரே இன்னைக்கு நான் கோவப்பட்டேன் ஆண்டவரே, இன்னைக்கு நான் கசப்பு எனக்கு வந்துருச்சு, வெறுப்பு வந்துருச்சு, பரம் வந்துருச்சு, எரிச்சல் வந்துருச்சு, எடுத்து போடுங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்க, உங்க ரத்தம் கழுவணும். இயேசுக்கு ரத்தம் தான் சகல பாவத்தை நீங்க நம்மள சுத்தி இருக்கு, இந்த பாவம் இன்னைக்கு இப்படி செஞ்சிட்டேனப்பா என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி இயேசுக்கிட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். சரி, நீதிமன் குளத்தை கர்த்தர் சொல்றாரு எப்படி இருப்பாங்களாம் பாருங்க. நீதிமொழி புஸ்தகம் 21:26
1: நீதிமானோ
0: நீதிமானா
1: பிசினுத்தனம் இல்லாமல் கொடுப்பான்,
0: பிசினுத்தனம் இல்லாமல் கொடுப்பான். யாரும் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு என்ன வருவோம் மனசு வரும், சிலர்லாம் கொடுக்கறக்கே மாட்டாங்க. ஆனா நீதிமானம் எப்படி இருப்பாங்களா, பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். அவங்களால முடிஞ்சது அதுக்குன்னு நிறைய செய்ய முடியாது, இருக்கிற வச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்ய, அவங்களால பக்கத்துல யாருக்கா பிரச்சனையா கஷ்டம் வந்தாலும் செய்வாங்க, எது வேணாலும் செய்வாங்க. நீதிமான் என்ன செய்ய, பிசினித்தனம் இல்லாம கொடுப்பான், மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனசு வரும், அதுதான் நீதிமான். நீதிமான இருக்கமா, நம்ம உள்ள தலசி பார்ப்போம். நீதிமான் இருந்தா மற்றவங்களுக்கு என்ன செய்யும், கண்டிப்பா உதவி செய்ய முடியும். இன்னொரு கொலாத விஷயங்கள் ஆண்டு சொல்றாரு நீதிமணி எப்படி இருப்பான்னு சொல்லி. நீதிமணியின் புஸ்தகம் 15:28
1: நீதிமானுடைய மனம்,
0: நீதிமானுடைய மனம்
1: பிரதித்திரம் சொல்ல யோசிக்கும்,
0: மறுபடியும் அவங்களுக்கு சொல்றது கூட மற்றவங்களை ஒரு வார்த்தை சொல்றது கூட என்ன செய்வாங்களாம், யோசிப்பாங்க. நீதிமான இல்லாட்ட பட பட படன்னு பேசிடுவோம். நம்ம நீதிமான இல்லாதனால தான் நம்ம பட்ட பட பட பட படன்னு எந்த வார்த்தை அப்படியே கொட்டிடுவோம். ஆனா நீதிமன்றம் என்ன செய்வாங்களா, பிரதித்திரன் சொல்ல என்ன செய்வாங்களா, அவங்க மனம் யோசிக்க, சொன்ன மனசு அவங்க புண்பட்டுருமா, அவங்கள தொடச்சிடக்கூடாது, அவங்க மனசை வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, புண்படுத்திடக்கூடாது சொல்லி யோசிப்பாங்க. நீதிமன்ற மனம் என்ன பிரதித்திரம் சொல்ல யோசிக்கும். நம்ம என்ன செய்யணும், பட்டன்னு பேசிடுறோம் இல்லையா, ஆனால் நீதிமன்றம் அப்படி பேச மாட்டாங்க. மனசு அவங்க இப்படி சொன்னா என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க உள்ள உடஞ்சிருமா, மனசு புண்பட்டுருமான்னு சொல்லி அவங்க யோசித்து பேசுவாங்க. அல்லேலூயா, அதான் நீதிமான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அதில் என்ன செய்வாங்களா நீதிமான், அதற்குள்ள சுகமாய் தங்கியிருப்பான். அல்லேலூயா, என்ன செய்வாங்க அவங்க நீதிமான், என்ன செய்வாங்க சுகமாய், கர்த்தருடைய நாமம் பலத்த துருவம், அதில் என்ன செய்வாங்க ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். அப்ப நீதிமன்றம்னா என்ன சரி, ஆண்டு ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்ட நம்ம கர்த்தர் நீதிமன்றம் மாத்துறாரு. அப்ப நீதிமன்றம் ஆண்டு சொல்றாரு, யாரெல்லாம் நீதிமன்றம் பிசினித்தனம் இல்லாம கொடுப்பாங்க. ரெண்டாவது என்ன செய்யும், மற்றவங்க வந்து மனநோக பேச மாட்டாங்க. பிரதத்திரன் சொல்றதுக்கு அவங்க மனம் என்ன செய்வான், யோசிக்குமா, ஐயோ அவங்களை இப்படி சொன்னா அவங்க மனசு புண்பட்டுருமா, அவங்களை இப்படி சொல்லக்கூடாது, அவங்க மனசை புண்பட்டுருமேன்னு சொல்லி யோசிப்பாங்க. அதுதான் நீதிமன்றம். இன்னொரு ஆண்டவர் நீதிமான் அடையாளம் கொடுத்திருக்கிறாரு, நீதிமொழிகள் 29:6.
1: நீதிமானோ பாடி மகிழ்கிறான்.
0: நீதிமான் என்ன செய்வாங்களா, பாடி மகிழ்வாங்க, உள்ளத்துல பாடிட்டே இருப்பாங்க, பாடி மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் நீதிமான மாத்தினா நம்ம உள்ளத்துக்குள்ள பாடிட்டே இருக்கணும், அப்ப எப்பவும் பாடணும், துதிக்கணும், செவிக்கணும், என் இறுதி உங்களை இறுதியத்தோடு கலந்துருக்கணும். நீதிமான் செய்யலாம், பாடி மகிழ்வாங்க. நம்ம உணர்ந்து பாடுறோமா, நம்ம பாடும்போது மகிழ்ச்சி வருதா, பாட்டு ஏதோ ஒரு பாட்டு இல்லை, எந்த பாட்டு பாடினாலும் உணர்ந்து நம்ம பாடும்போது நம்ம உள்ளத்தில் பெரிய மகிழ்ச்சி வரும். நீதிமான் பாடி மகிழ்வான். அதிசயமான இருக்க,
1: நீதிமானோ
0: நம்ம நீதிமானோ
1: பாடி மகிழ்கிறான்.
0: பாத்தீங்களா, பாடும்போதே நமக்குள்ள பெரிய மகிழ்ச்சி சமா

0: நீதிமன்றம் என்ன செய்வாங்களா? பாடி மகிழ்வாங்க. அதான் நீதிமன்ற குணம். மொத்தம் யார் சுகமா இருப்பா? கத்திற்கு பிரியமானவங்க சுகமா இருப்பாங்க. ரெண்டாவது நீதிமான் சுகமா இருப்பாங்க. மூணாவதாக யார் சுகமா இருப்பாங்களா பாருங்க. பன்னெண்டாம் சங்கீதம் அஞ்சாவது வசனம்.
1: ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தமும்,
0: ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தம்,
1: எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும்,
0: எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம்,
1: நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீர்கிறவர்களுக்கு அவனை காத்து, சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
0: சுகமாயிருக்க பண்ணு கர்த்தர் சொல்லுற பாத்தீங்களா. ஏழைகள் பாழாக்கப்படுற நிமித்தமும் அவங்க என்ன எளியவங்க நினைச்சுவாங்களா பெருமூச்சு, ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களான்றவரே, என்ன போய் என்ன இப்படி சொல்லிட்டாங்களேப்பா, பெருமூச்சு வருது இல்லை. சே இப்படி செஞ்சிட்டாங்க நம்மளுக்கு வாழ்க்கையில், இப்படி செஞ்சிட்டாங்களே நம்மளுக்கு பெருமூச்சு விடுற மொத்தம். நம்மளால அவங்க சீர்றாங்கல்லே, எதிர்பார்க்கிறவங்க நம்மளை சீர்றாங்க, நம்மளை பார்த்தா வெடுக்குன்னு பேசுறாங்க, சீர்றாங்க. அவங்க மீது கத்திர என்ன செய்வாரா?
1: அவன் மேல் சீர்கிறவர்களுக்கு அவனை காத்து,
0: சீர்றவங்க சீர்றவங்க பொய் சாட்சி சொல்றாங்க, எத்தனை பேர் போய் கோர்ட்ல போட்டு பொய்யலாம்னு சொல்லிடுவாங்க. காத்து என்ன செய்யறா?
1: சுகமாயிருக்க
0: பண்ணுவேன். ஹல்லேலூயா. உள்ள உடஞ்சுதான் இருப்பாங்க. அது மாத்திர பிரச்சனை வரும்போது நம்ம அப்படியே பெருமூச்சு விடுறோம்ல, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, எத்தனை பேர் நம்மளை சீர்றாங்க, இப்படிலாம் பேசுறாங்க. ஹல்லேலூயா. ஒரு வேளைக்கு நீங்க நினைக்கலாம், எனக்கு இத்தனை பேர் எதிர்பார்க்காங்களே, நான் ஒவ்வொரு நாளும் பெருமூச்சு தானே விடுறேன், ஒவ்வொரு நாளும் எத்தனை இக்கட்டு வேதனை, எத்தனை பேர் என்ன இப்படிலாம் பேசுறாங்க, நான் கலங்குறீங்களா? கத்துறவங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு எல்லா இக்கட்டுக்கு அந்த ஏழைகளுக்கு உங்களுக்கு நீங்க உங்களுடைய கூப்பிடுற நிமித்தமா, உங்களுக்கு கண்ணீர் நிமித்தமா கத்துறவங்க மேல யாரு சீறி வராங்களோ அவங்களுக்கெல்லாம் விலைக்கு கத்துறவங்களை பார்த்து என்ன செய்வாரு? உங்களை சுகமா இருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நமக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருக்கு, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ பேர் என்ன பேசுறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? கத்துறவங்களுக்கு எல்லாத்துக்கும் விலைக்கு காத்து உங்களை சுகமா இருக்க பண்ணுவார். கலங்காதீங்க. நான் கத்துட்டு வேதம் சொல்லுது. சங்கீதம் பத்தா சங்கீதம் பதினேழாவது வசனம்.
1: கர்த்தாவே, சிறுமை பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர்.
0: பாத்தீங்களா, சிறுமை பட்டவருடைய வேண்டுதலை கேட்டுக்கிற கத்து கேட்பா. சிறுமை உள்ளவங்கதான் நம்ம ரொம்ப அற்பமா தான் நம்ம உலகத்துல இருக்கு. எல்லாரையும் பார்த்தா அற்பமா காணப்படுறோம், எல்லாரையும் பார்த்தா ஒதுக்கப்பட்டவங்களா இருக்கிறோம். ஆனா கத்தர் என்ன செய்யறாரு? சிறுமை பெற்ற வேண்டுதலை கத்தர் என்ன செய்யறாரா? கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எதிர்பார்க்கா, உங்களை பத்தி நிறைய பேர் அற்பமா நினைக்கிறாங்களா, உங்க மேல சீறி வராங்களா, நீங்க கவலைப்பட வேண்டாம். கத்தர் எல்லாவற்றையும் விலக்கி உங்களை காத்து உங்களை சுகமாயிருக்க பண்ணுவார். நம்ம கத்தரை கேட்கும்போது, நம்ம சிறுமைப்பட்டவங்க நம்ம கேட்கும்போது கத்தரை என்ன செய்யறாரு? நமக்கு நம்ம வேண்டுதல கேட்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செபிக்க போறோம். செபிக்கலாமா? ஸ்தோத்ர ஆண்டவரே, மீ நன்றியோடு மீ துதிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனாய் கர்த்தாவே, மெய் போற்றுகிறோம், மெய் வாழ்த்துகிறோம். அனுகிற சுவாமி, ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சம்மான் தேர்லி சந்தோஷ தேர்லி ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியாது. செபிக்கிறோம், கேளுங்க. உங்களுக்கு சந்தோஷம் நிறைவா இருக்குன்னு சொன்னீங்களாண்டவரே. நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா, கெஞ்சுறோம். இந்த மகிழ்ச்சி பாக்குற ஒவ்வொரு மக்களையும் சமாந்தனாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்ப வேண்டும்னு செபிக்கிறோம். மகிழ்ச்சி தர முடியாது செபிக்கிறோம். கத்தடி மகத்துமில் நாம் அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறையா. அவங்களை பலப்படுத்துங்க. இந்த குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனந்திருவாத மக்கள் மனந்திருமணும், குணப்படாத மக்கள் குணப்படணும், பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் செய்யுள்ள சாட்சியாய் மாற்றும் ஐயா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க சப்பா. மந்திரம் செய்வனையும் பெல்லிசீனிகளை உடைத்து போடும், பிசாசுங்களை அழித்து போடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும், கடன் பிரச்சனை மாறணும் ஐயா. அவங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று செபிக்கிற ஐயா. பிரிந்து குடும்பம் அணைக்கணும் ஐயா. சமாளம் இல்லாத குடும்பத்தில் சமாளத்தை தரணும் ஐயா. அப்பாமை துதிக்கிறோம், அறிந்து கொள்ளும் அன்றிக்கொள்ள கிருவச்சை முடியாது செபிக்கிறோம். தொழிற்சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்கும் மக்களை வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் அணைக்கணும். ஆத்தும கண்களை திறந்து விடுங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்பாமை ஸ்தோத்திரம். செபிக்கிற பிள்ளைகளா, துதிக்கிற பிள்ளைமை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்க சப்பா. அண்டு ஒரே உண்மை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பத்தில் காணப்படுற எல்லா பிரச்சனையும் மாற வேண்டும் ஐயா. எல்லாரும் அதிசயங்களை செய்ய வேண்டும், எல்லார் வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா செய்ய வேண்டும் ஐயா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே மே துதிக்கிறோம். ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு

0: சந்தோஷமா இருங்க.
1: நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 1-49-0100-0002-229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
0: வழியிலும் டிவி கிளப்ல இணைக்கப்பட்டிருக்குதான எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் கெஞ்சிக்கிறோம் தகப்பன. தூர இடங்களிலே டிவி கிளப்ல இணைக்கப்பட்டிருக்க எல்லா குடும்பங்களையும் பலப்படுத்தும்படிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பன. இன்னும் நிறைய மக்கள் சேர உதவி செய்ய, சேர்ந்த மக்கள் கொடுக்க உதவி செய்யும்படிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பன. வெப்டிவி வழியாக, யூடியூப் வழியாக, பேஸ்புக் வழியாக சந்திக்கப்படுகிற மக்களெல்லாம் நீர் ஆசீர்வதித்தலும், மொபைல் வழியாக சந்திக்கப்படுகிற மக்களை நீர் பலப்படுத்துங்கப்பா. எஸ்எம்எஸ் பண்ற மக்களெல்லாம் நீர் ஆசீர்வதிக்க முடிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. ரேடியோ நிகழ்ச்சி கேட்கிற அனைத்து மக்களையும் ஆசீர்வதித்தலும் தகப்பனே. முழுமையாய் பொருட்படுத்த ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே,
2: ஆமென். அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
1: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81-44-192-192, 81-44-192-192, 81-44-192-192, 81-44-192-192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81-44-192-192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
3: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர்,
4: 6431101 நீலகிரி மாவட்டம் தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

மரணமற்றவர்களின் புரிதலை தாண்டி அந்த பரந்த நித்திய ராஜ்யத்தில் சொர்க்கத்தின் மகிமை ஒளிர்கிறது. தெய்வீக ஒளியில் மூழ்கிய பொன்னான நடைபாதைகள் கண்கள் காணும் எல்லை வரை விரிகின்றன. தூய்மையின் நினைவு சின்னங்களாக உயர்ந்த தூண்கள் எழுகின்றன. கீழே மெதுவாக ஓடும் சுருக்கமான கிறிஸ்டல் நதிகள் மேலுள்ள முடிவற்ற மகிமையை பிரதிபலிக்கின்றன. தேவதூதர் கூட்டம் ஒன்று திரள்கிறது. அவர்கள் குரல்கள் முழுமையான ஒற்றுமையில் நித்திய ஆராதனையின் பாடல்களை உச்சத்தில் உள்ளவருக்கு எழுப்புகின்றன. இந்த பரிசுத்த கூட்டத்தின் நடுவில் தேவனின் வலது பக்கத்தில் அமர்ந்திருப்பவர் நம்முடைய வல்லமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய இருப்பு அன்பும் நீதியும் ஒளிரச் செய்கிறது. கருணையும் அதிகாரமும் நிறைந்த கண்களுடன் அவர் தனது சிங்காசனத்திலிருந்து எழுகிறார். அவருடைய இயக்கம் சொர்க்கத்தை அசர வைக்கும் வியப்பை ஏற்படுத்துகிறது. அவரது கட்டளைக்கு இணங்க ஒரு கம்பீரமான குரலில் ஒரு குரல் ஊதப்படுகிறது. அது புனித வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட நாளின் விடியலை அறிவிக்கிறது. கர்த்தர் தாமே வானத்திலிருந்து ஒரு கூச்சலோடு, பிரதான தூதரின் குரலோடு, தேவனுடைய குரல் ஊதலோடு இறங்குவார். 1 தெசலோனிக்கேயர் 4:16. இப்போது ஒரு கணத்தில் அவர் மேகங்களில் தோன்றி பூமியின் மேல் நின்று சொர்க்கத்தின் மகிமையால் முடிசூடிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டம் பரிசுத்தர்களின் ஆத்துமாக்கள் வெள்ளை ஆடைகளில் அலங்கரிக்கப்பட்டு ஒரு பெரிய வாக்குறுதியின் நிறைவேற்றத்தை எதிர்பார்த்து நிற்கின்றனர். இவர்கள்தான் கிறிஸ்துவில் இறந்தவர்கள், அவருடைய அன்பில் வாழ்ந்தவர்கள் மற்றும் விசுவாசத்திற்கு நிலைத்திருந்தவர்கள். இந்த நியமிக்கப்பட்ட நாளுக்காக காத்திருக்கும் போது அவர்களுக்கு வெள்ளை ஆடைகள் வழங்கப்பட்டன. இன்று பரிசுத்தி நாளில் அவர்களின் ஆத்துமாக்கள் உயிர்த்தெழும் உடல்களுடன் மீண்டும் இணைக்கப்படும். வேதாகமம் அறிவிப்பது போல கிறிஸ்துவில் இறந்தவர்கள் முதலில் உயிர்த்தெழுவார்கள். பின்னர் நாம் உயிரோடு இருந்து நிலைத்திருப்போரும் அவர்களுடன் சேர்ந்து மேகங்களில் கர்த்தரை சந்திக்க ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். 4:16-17. தூதர்கள் தங்கள் வல்லமையான சிறகுகளுடன் ஆகாயத்தில் பரவி தங்கள் பரிசுத்த பணி நிறைவேற்ற தயாராகின்றனர். அதாவது தேவனின் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை பூமியின் எல்லா மூலைகளிலிருந்தும் சேர்த்து அவருடைய சந்நிதியில் கொண்டு செல்ல. இதுதான் கர்த்தரின் மகத்தானதும் பயங்கரமானதுமான நாள், நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட நாள். கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்த அனைவரும் ஒன்றிணைக்கப்பட்டு மாற்றப்பட்டு அவருடன் சேர அழைக்கப்படுகிறார்கள். அனைவரும் இதை காண்பார்கள். அனைவரும் அவருடைய மகிமையை பார்க்கப் போகிறார்கள். மேலும் உலகம் கர்த்தரின் வரவுக்காகும் அந்த மகா நாளால் அதிர்ச்சி அடையும். ஒரு மிகுந்த மரியாதையும் வல்லமையும் உள்ள தருணத்தில் பிரதான தூதர் தன் தலையின் மேல் கம்பியை உயர்த்தி தெய்வீக நோக்கத்துடன் முகம் பிரகாசிக்கிறார். பிறைப்பு தானாகவே இந்த அழைப்புக்காக காத்திருக்கிறது போல் அவர் ஒரு பெரும் ஒலியுடன் கம்பியை ஊதுகிறார். ஏனெனில் கம்பி ஒலிக்கும். இறந்தவர்கள் அழியாதவர்களாக எழுப்பப்படுவார்கள். நாமும் மாற்றப்படுவோம். 1 கொரிந்தியர் 15:52. இந்த வல்லமையான ஒளி வானகத்திலும் பூமியிலும் ஊடுருவி அதன் சக்தியால் அனைத்து படைப்பையும் நிரப்புகிறது. அந்த ஒளி பூமியை அடையும் போது ஒரு பெரிய நிலநடுக்கம் நிலத்தை அதிர வைக்கிறது. மலைகள் நடுங்குகின்றன. நகரங்கள் இதுவரை காணாத வலிமையால் தாக்கப்படுகின்றன. மற்றும் நிலம் வானத்திலிருந்து வந்த அழைப்புக்கு பதிலளிப்பது போல பிளக்கிறது. ஒரு அமைதியான நகரத்தில் தெருக்கள் அதிர்கின்றன, கட்டிடங்கள் ஆடுகின்றன, கண்ணாடிகள் உடைந்து தூசி எழுகிறது, நிலம் கடுமையாக நடுங்குகிறது. ஆனால் இந்த குழப்பத்தின் நடுவில் ஒரு புனித அமைதி இந்த தருணத்தை சூழ்கிறது. அது பயமுறுத்தும் ஒன்றாகவும் புனித எதிர்பார்ப்பால் நிரம்பியதாகவும் உள்ளது. ஏனெனில் சேனைகளின் கர்த்தர் இப்படி சொல்கிறார், இன்னும் ஒரு முறை நான் வானத்தையும் பூமியையும் கடலையும் உலர்ந்த நிலத்தையும் அதிர வைக்கிறேன். ஆகாய 2:6. இது ஒரு அறிகுறி. கர்த்தரின் மகாநாள் ஆரம்பமாகியுள்ளது. இப்போது ஒரு கல்லறையின் அமைதியான சூழலில் நிலம் நடுக்கமடைய ஆரம்பிக்கிறது. எல்லா படைப்பும் ஒரு புனித வாக்குறுதியின் நிறைவேற்றத்திற்கு சாட்சியாக நிற்கும் போல் உள்ளது. கல்லறைகள் முழுவதும் நிலம் பிளந்து திறக்கிறது. ஒவ்வொரு கல்லறையிலிருந்தும் ஒரு அதிசயம் நிகழ்கிறது. எலும்புகள் நகரத் தொடங்கி மீண்டும் ஒன்றிணைந்து கிறிஸ்துவில் இறந்தவர்களின் உடல்களில் உருவாகின்றன. ஏனெனில் கல்லறைகளில் இருப்பவர்கள் அனைவரும் அவருடைய குரலை கேட்டு வெளியே வரக்கூடிய நேரம் வரப்போகிறது. 5:28-29. ஒவ்வொருவரும் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். அழிவின்றி புதிய உயிரும் சிறப்பான மகிமையான உடல்களும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன.
அவர்கள் எழும்பும் போது விசுவாசிகள் ஒளிரும் வெள்ளை ஆடைகளில் ஆடை அணியப்பட்டு அவர்களின் முகங்கள் மகிழ்ச்சியாலும் அதிசயத்தாலும் பிரகாசிக்கின்றன. அவர்கள் வானத்தை நோக்கி பார்க்கின்றனர், ஏனெனில் இன்றுதான் அவர்கள் எதிர்பார்த்த நாள், அவர்களது படைப்பாளியுடன் மீண்டும் சந்திக்கும் நாள். கிறிஸ்துவில் இறந்தவர்கள் முதலில் எழுப்பப்படுவார்கள், பின்னர் நாம் உயிரோடு இருந்து நிலைத்திருப்போரும் அவர்களுடன் கூடி மேகங்களில் ஆண்டவரை சந்திக்க ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. இது விசுவாசிகளின் உயிர்த்தெழுதல், அவர்கள் முழுமையாக ஆக்கப்பட்டு தங்கள் இரட்சகருடன் சேர தயாராகும் தருணம். கஹழல் மீண்டும் ஒலிக்கும் போது அவர்கள் நித்தியத்தின் ஒளியில் நிரம்புகிறார்கள், இறுதியில் பழைய வாக்குறுதிகள் நிறைவேறுகின்றன என்பதை அறிந்து மகிழ்கிறார்கள். அப்போது இருவர் வயலில் இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் ஆட்டுக்களில் அரைப்பவர்கள், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். மத்தேயு 24:40-41. உண்மை மிக தெளிவாகவும் அதிர்ச்சியூட்டுவதாகவும் உள்ளது. எடுத்துக் கொள்ளப்பட்டவர்களுக்கு ஒரு வாக்குறுதி நிறைவேறியது, விட்டுவிடப்பட்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பு என்றென்றும் இழக்கப்பட்டது. இது விசுவாசத்தை காத்தவர்களையும் தங்கள் பாவங்களில் தங்கியவர்களையும் பிரிக்கும் நாளாகும். வீட்டறைகளிலும் நகர வீதிகளிலும் பூங்காக்களிலும் சந்தைகளிலும் மக்கள் தங்கள் அன்பினர்களை திடீரென கண்முன்னே காணாமல் போகும் அதிர்ச்சியில் பார்க்கிறார்கள். அவர்களின் உடைகள் மற்றும் சொத்துக்கள் அவர்கள் வானத்திற்கு அழைக்கப்பட்ட அந்த தருணத்தின் அமைதியான நினைவாக மட்டும் மீதம் இருக்கின்றன. கார்கள் மோதி விழுகின்றன, அலாரங்கள் ஒலிக்கின்றன, அழுகை காற்றில் ஒலிக்கிறது. வீடுகளிலிருந்து நெடுஞ்சாலைகள் வரை பயமும் குழப்பமும் நிறைந்த சத்தம் பூமியை நிரப்புகிறது, ஏனெனில் உலகம் இப்போது என்றென்றும் மாறிவிட்டது. இந்த குழப்பத்தின் நடுவில் உலகம் முழுவதும் செய்தி நிலையங்கள் இந்த முன்னே பிரசிடென்ட் இல்லாத நிகழ்வை ஒளிபரப்ப துடிப்புடன் முயற்சிக்கின்றன. தொலைக்காட்சி திரைகள் மினுக்குகின்றன, பதற்றமான செய்தியாளர்கள் விளக்க முடியாததை விளக்க முயற்சிக்கின்றனர். உலகத் தலைவர்கள் தோன்றுகிறார்கள், நம்பிக்கை அளிக்கும் வார்த்தைகளை வழங்குகிறார்கள், ஆனால் அவர்களின் முகங்கள் அவர்களது குழப்பத்தையும் நம்ப முடியாத நிலையையும் வெளிப்படுத்துகின்றன. இதற்கு பதிலும் இல்லை, ஆறுதலும் இல்லை, இழப்பும் துறக்கப்பட்டதின் குளிர்ந்த உண்மை மட்டுமே உள்ளது. ஆனால் சிலர் புரிந்து கொள்கிறார்கள், குழப்பத்தின் அழுகைகளில் உண்மையை இப்போது உணர்ந்த கிறிஸ்தவர்களின் வேதனையுடன் கூடிய குரல்களும் இருக்கின்றன. அவர்கள் பின்னால் விட்டுவிடப்பட்டார்கள், அவர்கள் ஆண்டவரை அறியாததால் அல்ல, ஆனால் பாவத்தில் தொடர்ந்ததால், அவருடைய அழைப்பிற்கு முழுமையாக ஒப்படைக்க மறுத்ததால். எனக்கு ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்வோர் எல்லோரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள், பரலோகத்தில் உள்ள என் பிதாவின் சித்தத்தை செய்பவரே பிரவேசிப்பார். மத்தேயு 7:21. அவர்களின் அழுகை வருத்தத்தால் நிரம்பியுள்ளது, ஏனெனில் அவர்கள் தங்களது தேர்வின் விளைவுகளை அறிந்துள்ளனர். ஆண்டவரின் சந்நிதியில் இருப்பதற்கான கடைசி வாய்ப்பு கடந்துவிட்டது. இப்போது துயரத்தில் கனிந்த இதயங்களுடன் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய பயங்கரமான உண்மையை எதிர்நோக்குகிறார்கள். பிடிப்புக்கு பிறகு விரைவில் வரவிருக்கும் பெரிய உபத்திரவிலிருந்து யாரும் மீட்கப்பட முடியாது என்பதை அவர்கள் அறிவார்கள். இது அவர்கள் இப்போது எதிர்கொள்ள வேண்டிய கடுமையான எதிர்காலத்தின் வெளிப்பாடு. அவர்கள் வானத்தை நோக்கி பார்க்கும்போது வேத வாக்கியத்தின் வார்த்தைகள் அவர்களின் இதயங்களில் ஒலிக்கின்றன. எனவே விழிப்புடன் இருங்கள், மனிதகுமாரன் வருகிற நாள் அல்லது மணி நேரம் உங்களுக்கு தெரியாது. மத்தேயு 25:13. உலகம் என்றும் மாறிப்போய் நிற்கிறது, புதியதும் பயங்கரமானதுமான அத்தியாயமான உபத்திரவத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. ஆனால் மறைந்து போனவர்களுக்கு இது ஒரு மர்மம் அல்ல. அவர்கள் தங்களை மாற்றப்பட்டவர்களாக காண்கிறார்கள், தெய்வீக ஒளியில் நனைந்த மேகங்களில் நிற்கிறார்கள். அவர்களின் பூமியில் உள்ள உடைகள் வெள்ளை ஒளிரும் ஆடைகளாக மாறி சூரியனைப் போல பிரகாசிக்கின்றன. மேகங்களின் மீது அவர்கள் ஒவ்வொரு தேசத்திலும் பழங்குடிகளிலும் மொழிகளிலும் இருந்து ஒன்று திரண்டு ஒரே நோக்குடன் ஒன்றிணைகின்றனர். அவர்களின் முகங்கள் தெய்வீக சக்தியால் பிரகாசிக்கின்றன, அவர்களை அழைத்தவரின் மகிமையை பிரதிபலிக்கின்றன. இதற்கு பிறகு நான் பார்த்தேன், இதோ எண்ணிக்கையற்ற ஒரு பெரிய கூட்டம், எல்லா தேசங்களிலும் பழங்குடிகளிலும் ஜனங்களிலும் மொழிகளிலும் சேர்ந்தவர்கள் சிங்காசனத்துக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக வெள்ளை ஆடைகள் அணிந்து நின்றார்கள். வெளிப்படுத்தல் 7:9. அப்பொழுது விசுவாசிகள் அனைவரும் மேகங்களில் ஒலிவுமலையின் உச்சியில் பரலோகத்தின் வாயிலில் ஒன்று திரண்டு நிற்பார்கள். அவர்களின் ஆடைகள் பரலோக காற்றில் அலைகின்றன.
வானம் தெய்வீக சக்தியால் துடிப்பதாக தெரிகிறது. இது பூமிக்கும் நித்தியத்திற்கும் இடையிலான ஒரு வாயிலாகும். அவர்களுக்கு மேல் வானம் திறந்து பரலோகத்தின் மகிமையான படிக்கட்டுகள் இறங்கும் காட்சியை வெளிப்படுத்துகிறது. அந்த படிக்கட்டுகள் சாம்பல் நீல நதிகளைப் போல ஒளிர்கின்றன. மேகங்களில் இருந்து மலையின் உச்சிக்கு தண்ணீர் போல் பாய்ந்து வருகிறது. ஒவ்வொரு படியும் ஒளியை வெளிப்படுத்துகிறது. அது பரலோகத்தின் சாராம்சத்திலிருந்து உருவாக்கப்பட்டது போல் தெரிகிறது. விசுவாசிகள் மேலே நோக்கி பார்ப்பார்கள். அவர்களின் இதயங்கள் சொல்ல முடியாத ஆனந்தத்தால் நிரம்பியிருக்கும். இசைக்கருவி மீண்டும் ஒலிக்கிறது. அதன் ஒளி பரலோகம் எங்கும் எதிரொலிக்கிறது. நித்தியத்திற்கான பயணம் தொடங்கிவிட்டதை அறிவிக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு படியும் எடுத்து வைக்கும் போது காற்று மேலும் இலகுவாகிறது. உலகின் சுமைகள் எல்லாம் அகழுகின்றன. வாருங்கள், என் பிதாவின் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்தே உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ராஜ்யத்தை உரிமையாக்குங்கள். மத்தேயு 25:34. அவர்கள் மேலே ஏறி செல்லும் போது மேகங்கள் விலகி கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு காட்சியை வெளிப்படுத்துகின்றன. அது பரலோகத்தின் பொற்கதவுகள், உயரமும் மகிமையுமாக திகழ்கின்றன. அந்த கதவுகள் நித்திய ஒளியில் பிரகாசிக்கின்றன. அவற்றின் நுணுக்கமான வடிவமைப்புகள் எல்லா நிறங்களிலும் மணிமக்களால் ஒளிர்கின்றன. கதவுகள் மெதுவாக திறக்கத் தொடங்குகின்றன. அவற்றின் பொற்கால பாதை வெளியே நீளுகிறது. விசுவாசிகளை உள்ளே வர அழைக்கிறது. உள்ளிருந்து வெளிவரும் ஒளி வெப்பமும் பிரகாசமும் கொண்டது. பரலோகம் தன் பிள்ளைகளை வீடு திரும்ப வரவேற்கும் போல் தெரிகிறது. ஒருவருக்கொருவர் அவர்கள் அந்த கதவுகளை கடந்து செல்கிறார்கள். அவர்களின் முகங்களில் ஆச்சரியமும் பக்தியும் நிறைந்திருக்கிறது. பொற்கால வீதிகள் அவர்களுக்கு முன் விரிகின்றன. கடைசியில் தேவனின் சிங்காசனத்தின் மகிமையை பிரதிபலிக்கின்றன. வானதூதர்களின் பாடல்களின் ஒளி அந்த இடத்தை நிரப்புகிறது. அவர்களின் இசை ஒத்திசைவு மீட்கப்பட்டவர்களின் மகிழ்ச்சியுடன் ஒலிக்கிறது. விசுவாசிகள் முன்னே நடக்கிறார்கள். அவர்களின் அடிகள் இலகுவாகவும் ஆன்மாக்கள் உயர்ந்தும் இருக்கின்றன. அவர்கள் தேவனின் நித்திய ராஜ்யத்தில் நுழைந்து விட்டார்கள் என்பதை அறிந்திருக்கிறார்கள். அந்த காட்சி மங்கிவிட்டு சர்வ வல்லவரின் சிங்காசனத்தை நோக்கிச் செல்லும் பொற்கால பாதையின் படமாக மாறுகிறது. அங்கு ஆண்டவரின் மகிமை பரலோகத்தை முழுவதும் ஒளிரச் செய்கிறது. இனி பூமியின் எல்லைகளால் கட்டுப்படாமல் விசுவாசிகள் நித்தியத்துக்குள் நுழைந்து விட்டார்கள். இது ஒவ்வொரு வாக்குறுதியின் நிறைவேற்றமும் ஒவ்வொரு விசுவாச செயலுக்கான பலனும் காலங்களின் உச்சக்கட்டமும் ஆகும். தேவன் அவர்களின் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைத்து விடுவார். இனி மரணம் இல்லை, துக்கமும் இல்லை, அழுகையும் இல்லை. இனி வேதனையும் இருக்காது, ஏனெனில் பழையவையெல்லாம் கடந்துவிட்டன. வெளிப்படுத்தல் 21:4. இது நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதி. இது பரலோகத்தின் மகிழ்ச்சி. இது அந்த மகத்தான மற்றும் மகிமையான நாளில் அழைக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் பலன். இந்த அதிசயமான தரிசனம் முடிவுக்கு வரும்போது ஒரு மறுக்க முடியாத உண்மை மட்டும் நிலைத்திருக்கிறது. கர்த்தரின் மகிமையான திரும்பும் நாள் வரப்போகிறது. அதன் தாக்கம் என்றென்றும் ஒலிக்கப் போகிறது. ஆனால் கேள்வி இது, நீங்கள் தயார் இருக்கிறீர்களா? நீங்களும் உங்கள் அன்புக்குரியவர்களும் விசுவாசிகளுடன் பிரகாசமான ஆடைகளில் ஆட்கொண்டு நம்முடைய வல்லமையான கர்த்தரின் முன்னிலையில் உயர்ந்து நிற்பீர்களா? அல்லது நீங்கள் பின்னால் விட்டுவிடப்பட்டு துக்கத்துடன் பார்த்து கொண்டு கிருபையின் தருணம் கடந்துவிட்டது என்பதை அறிந்து வருந்துவீர்களா? இது வெறும் ஒரு கதை அல்ல, இது ஒரு எச்சரிக்கை. இது மனந்திரும்பவும் தயார் செய்யவும் அழைக்கும் ஒரு அழைப்பு. வேதாகமம் நம்மை நினைவூட்டுகிறது, ஆகையால் மனந்திரும்புங்கள், மாற்றமடையுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுவதற்காகவும் கர்த்தரின் முன்னிலையில் புத்துணர்ச்சி தரும் காலங்கள் வருவதற்காகவும். அப்போஸ்தலர் பணிகள் 3:19. மனந்திரும்புதல் என்பது வெறும் துக்கம் அல்ல, அது பாவத்திலிருந்து விலகி எளிதில் நம்மை சிக்க வைக்கும் பாரங்களை விட்டு முழு மனதுடன் இயேசுவை பின்பற்ற தேர்வு செய்வதாகும். ஆனால் நாம் ஏமாறக்கூடாது. நம்முடைய ஆத்துமாவின் பகைவர் சாத்தான் இந்த உலகத்தின் விஷயங்களில் நம்மை கவனத்தை சிதறடிக்கவும் சிக்க வைக்கவும் இடையறாது உழைக்கிறான். பணத்தை நேசிப்பது, இது பலரை பேராசைக்கும் ஊழலுக்கும் தூண்டி அவர்களின் இதயங்களை பரலோகத்தின் நிலையான செல்வத்திலிருந்து விலக்குகிறது. பணத்தை நேசிப்பது எல்லா விதமான தீமைகளுக்கும் வேறாகும். அதிகாரம் மற்றும் பதவிக்காக விரும்புவது பலரை சிலுவையின் தாழ்மையும் கிருபையும் காண முடியாமல் செய்கிறது. உடல் இன்பங்களை நேசிப்பதையும் கவனமாக இருங்கள். அது ஆசை, அதிகப்படியான அனுபவம் அல்லது உலகியலான விருப்பங்களை நாடுவது எதுவாக இருந்தாலும் சாத்தான் திருப்தி என்ற மாயை மூலம் பலரை கவர்கிறான். ஆனால் இவை அனைத்தும் ஆத்மாவை காலியாகவும் தேவனிடமிருந்து தூரமாகவும் விட்டுவிடுகின்றன.
அநாகரீகம், விக்கிரகாராதனை, பொறாமை, மதுபானம், சுயநலாசை ஆகியவை அனைத்தும் இதயங்களை வழிதவரச் செய்யும் பகைவரின் கருவிகள். ஏமாறாதீர்கள். வியாபாரிகள், விக்கிரகாராதாரர்கள், விபச்சாரிகள், திருடர்கள், பேராசையர்கள், மதுபானிகள், பழிவாங்குபவர்கள், மோசடிக்காரர்கள் ஆகிய எவரும் தேவனுடைய ராஜ்யத்தை உரிமை செய்ய மாட்டார்கள். 1 கொரிந்தியர் 6:9-10. இந்த ஆசைகள் வலுவானவை, ஆனால் தேவனுடைய கிருபை அதைவிட வலிமையானது. நாசத்திற்கு வழிவைக்கும் இவற்றிலிருந்து விலகி நம்முடைய விசுவாசத்தின் ஆரம்பிப்பவரும் நிறைவு செய்பவருமான இயேசுவை நோக்கி உங்கள் பார்வையை நிலைநிறுத்துங்கள். ஆனால் இந்த எச்சரிக்கைகளுக்கிடையிலும் நம்பிக்கை உள்ளது. அந்த நம்பிக்கை கிறிஸ்துவில் மட்டுமே கிடைக்கிறது. நாம் நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொண்டால் அவர் நம்பிக்கைக்குரியவரும் நீதிமானுமாக இருப்பதால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்திலிருந்தும் நம்மை சுத்திகரிப்பார். 1 யோவான் 1:9. நீங்கள் என்ன செய்திருந்தாலும், எவ்வளவு தூரம் விலகியிருந்தாலும், கர்த்தரின் கரங்கள் விரிவாக திறக்கப்பட்டுள்ளன, உங்களை மன்னித்து மீட்டெடுக்க தயாராக உள்ளன. அவர் உங்களை பெயரால் அழைக்கிறார். அவரது அன்பின் வெளிச்சத்தில் நடக்கவும், அவர் திரும்பி வருகிற நாளுக்காக தயார் செய்யவும் அழைக்கிறார். இப்போதுதான் செயல்பட வேண்டிய நேரம். கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருவது போல வரும் என்பதை நீங்கள் தாங்களாகவே நன்கு அறிந்திருக்கிறீர்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:2. நம்முடைய வல்லமையான ஆண்டவர் இயேசு அவருடைய சபைக்காக திரும்பி வருகிற நாள் அல்லது மணி யாருக்கும் தெரியாது. தாமதிக்க வேண்டாம், இன்னும் நேரம் இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம். எச்சரிக்கையுடன் இருங்கள், தயார் நிலையில் இருங்கள். உங்கள் இதயத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்காக மட்டுமல்ல, இது உங்கள் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் அண்டை வீட்டாருக்கும் ஆகும். இந்த நம்பிக்கையும் அவசரத்தையும் கொண்ட செய்தியை அவர்களுடன் பகிருங்கள். கர்த்தர் விரைவில் வருகிறார் என்றும், அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவரது விருப்பம் என்றும் அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உண்மையை பரப்புவதில் பயம் அல்லது தயக்கம் உங்களை தடுக்க விடாதீர்கள். நித்திய வாழ்வுதான் இப்போது கேள்விக்குறியாக உள்ளது. எனவே சென்று அனைத்து ஜாதிகளையும் சீடர்களாக மாற்றுங்கள். அவர்களை பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியாரும் என்ற நாமத்தில் தண்ணீரில் நன்யா புனிதம் செய்யுங்கள். மத்தேயு 28:19. இந்த உலகத்தின் போராட்டங்களில் சோர்ந்து போனவர்களுக்கும் பாரம் சுமக்கும் உணர்வில் இருப்பவர்களுக்கும் மனதை உறுதிப்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் வலியை, உங்கள் சோதனைகளை, மேலும் உயர்ந்த ஒன்றை நாடும் உங்கள் ஆசையை காண்கிறார். ஒருநாள் தேவன் அவர்களின் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைத்து விடுவார் என்று அவர் வாக்குறுதி அளிக்கிறார். இனி மரணம் இருக்காது, துயரும் இல்லை, அழுகையும் இல்லை. இனி வேதனையும் இருக்காது, ஏனெனில் பழையவையெல்லாம் கடந்துவிட்டன. வெளிப்படுத்தல் 21:4. இதுதான் பரலோகத்தின் நம்பிக்கை, விசுவாசத்தில் நிலைத்திருப்பவர்களுக்கு காத்திருக்கும் வாக்குறுதி. ஆகையால் சகோதரர்களே, சகோதரிகளே, உறுதியாக நிலைத்திருங்கள். இந்த உலகத்தின் கவனச்சிதறல்களுக்கு எதிராக நிலைத்து உங்கள் விசுவாசத்தை உறுதியாக பிடித்து ஒவ்வொரு நாளையும் அவர் திரும்பி வரக்கூடிய நாளாக வாழுங்கள். அந்த கம்பை ஒலிக்கும் போது, பரலோகங்கள் திறக்கப்படும் போது, உங்கள் இருதயம் தூய்மையாகவும் உங்கள் விளக்கு பிரகாசமாகவும் நீங்கள் தயார் நிலையில் காணப்பட வேண்டும். இது உங்கள் தருணம். வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள், கிருபையை தேர்ந்தெடுங்கள், கிறிஸ்துவை தேர்ந்தெடுங்கள். பரலோகத்தின் மகிமை உங்களை காத்திருக்கிறது.

ஆரம்பத்தில் தேவன் பரலோகத்தையும் பூமியையும் படைத்தார். ஆனால் அனைத்து படைப்புகளுக்கும் மேலாக, பரலோகங்களுக்கும் மேலாக நித்தியமானது சர்வ வல்லவரின் வாசஸ்தலம் உள்ளது. இதுதான் பரலோக ராஜ்யம், உயர்ந்தவரின் சிங்காசனம். அங்கு அவரது மகிமை என்றென்றும் பிரகாசிக்கிறது. கர்த்தர் அறிவிக்கிறார், பரலோகம் என் சிங்காசனம், பூமி என் கால் தளமாகும். ஏசாயா 60:61, பரலோக ராஜ்யம் இதுவரை யாரும் கண்டதும் இல்லை, கற்பனையிலும் இல்லாதது. ஒளிரும் தங்கத்தாலான கோபுரங்கள் பெருமையுடன் வானத்தை நோக்கி எழுகின்றன. அவற்றின் சுவர்கள் உயிருள்ள ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டு பிரகாசமான ஒளியில் மின்னுகின்றன. தங்கத்தாலான தெருக்கள் முடிவில்லாமல் விரிகின்றன. அவற்றின் மேற்பரப்புகள் தெய்வீக சக்தியால் நிரம்பி ஒளிரும் போல் தெரிகின்றன. நீங்கள் உள்ளே நுழையும் போது உங்கள் கால்கள் தூய தங்கத்தாலான தெருக்களை தோடும். அவை மிகவும் சுத்தமாகவும் தெளிவாகவும் இருப்பதால் பரலோகத்தின் பிரகாசமான மகிமையை கண்ணாடி போல் பிரதிபலிக்கின்றன. இந்த தெருக்கள் முடிவில்லாமல் விரிகின்றன. நகரத்தின் முழுவதும் இசைவாக பின்னி பின்னி அவற்றில் நடக்கும் அனைவரையும் தேவனின் சிங்காசனத்தை நோக்கி அழைத்துச் செல்கின்றன. இந்த நகரம் தேவனின் மகிமையால் ஒளிர்கிறது. அதன் பிரகாசம் மிகவும் அரிய ரத்தினம் போலவும், ஜாஸ்பர் கல் போலவும், கண்ணாடி போல் தெளிவாகவும் உள்ளது. சகல இடங்களிலும் சர்வ வல்லவரின் ஒளி நிரம்பியுள்ளது. ஏனெனில் தேவனின் மகிமையே அதன் ஒளியாகும். இங்கே எந்த நிழலும் இல்லை, சூரியனோ சந்திரனோ தேவையில்லை. தேவனின் மகிமையே இதற்கு ஒளியளிக்கிறது, மற்றும் ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவே அதன் விளக்காக இருக்கிறார். வெளிப்படுத்தல் 21:23, இந்த நகரத்தின் ஒவ்வொரு மூலையும் அவருடைய மகிமையால் ஒளிர்கிறது, அந்த ஒளி ஒருபோதும் மங்காது. இயேசு தாமாகவே இந்த மகிமையான இடத்தை பற்றி பேசினார். என் பிதாவின் வீட்டில் பல அறைகள் உள்ளன என்று கூறினார். அது இல்லை என்றால் நான் உங்களிடம் சொல்லியிருப்பேன். நான் உங்களுக்காக இடம் தயார் செய்ய அங்கே செல்கிறேன். நான் சென்று உங்களுக்காக இடம் தயார் செய்தால் மீண்டும் வந்து உங்களை என்னுடன் அழைத்துச் செல்வேன், நீங்கள் நான் இருக்கும் இடத்திலேயே இருக்கும்படி. யோவான் 14:2-3. இந்த நகரத்தின் மையத்தில் உயிரின் நீர் நதி கிறிஸ்தல் போல வெளிரும் ஒளியுடன் ஓடுகிறது. அது பாடும் போல தோன்றும் நீரூற்றுகளாக சிதறி விழுகிறது. அவற்றின் நீர் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத நிறங்களுடன் பிரகாசிக்கிறது. வானுலக உயிரினங்கள், ஒளிரும் மற்றும் பறவை போன்றவை அந்த நதியிலிருந்து குடிக்கச் சேர்கின்றன. அவற்றின் இசை வானத்தின் நித்திய இசையுடன் கலந்து ஒலிக்கிறது. அதன் நீர் பூமியில் புரிந்து கொள்ள முடியாத நிறங்களில் பிரகாசிக்கிறது. இது கடவுளின் நித்திய வளங்களின் ஒரு சின்னமாகும். அவரிடம் வருகிற எல்லோருக்கும் அவர் இலவசமாக வழங்கும் உயிர் இதுவே. நதியின் இருபுறமும் உயிர் மரம் நிற்கிறது. அதன் கிளைகள் விரிந்து பல பழங்களால் நிறைந்திருக்கின்றன. இது சாதாரண மரம் அல்ல. இதன் பழம் மிகுந்ததும் நித்தியமானதும் ஆகும். இதன் இலைகள் வேதாகமம் கூறுவது போல ஜாதிகளின் குணமாக்கலுக்காக இருக்கின்றன. வெளிப்படுத்தல் 22:2. இந்த மரத்தின் ஒவ்வொரு பகுதியும் தமது ஜனங்களுக்கு கடவுள் அளித்துள்ள மீட்பு, ஒற்றுமை மற்றும் முழுமையின் வாக்குறுதியை அறிவிக்கிறது. இந்த நகரில் துக்கமும் இல்லை, கண்ணீரும் இல்லை, வலியும் இல்லை. ஒவ்வொரு காயமும் குணமாக்கப்படுகிறது, ஒவ்வொரு சுமையும் நீக்கப்படுகிறது. அவர் அவர்களது கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கமும் இல்லை, அழுகையும் இல்லை, வலியும் இல்லை. ஏனெனில் பழைய ஒழுங்குகள் கடந்து போய்விட்டன. வெளிப்படுத்தல் 21:4. துக்கமும் இழப்பும் அறியப்படாத இடம் ஒன்றை கற்பனை செய்யுங்கள். மகிழ்ச்சி நிரம்பும் ஒரு வீடு, கடவுளின் சமாதானம் என்றென்றும் ஆட்சி செய்யும் இடம். அன்புக்குரியவர்கள் மீண்டும் ஒன்றிணைக்கப்படுகிறார்கள். அவர்களின் முகங்கள் முடிவில்லா மகிழ்ச்சியால் பிரகாசிக்க, எல்லோரும் ஒற்றுமையுடன் நடந்து இதையெல்லாம் சாத்தியமாக்கிய ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். கடவுளின் சிங்காசனம் இதன் மையத்தில் நிற்கிறது. அதை சுற்றி ஒரு பச்சை வானவில் உள்ளது. அது அவரது வாக்குறுதியையும் விசுவாசத்தையும் அறிவிக்கிறது. அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல் ஒளிப்படுகிறது, இடியோசை கேட்கிறது. இது அவருடைய ஒப்பற்ற சக்தி மற்றும் அதிகாரத்திற்கு சாட்சியாகும். சிங்காசனத்தின் முன்பாக கண்ணாடி போல துல்லியமாக இருக்கும் ஒரு கடல் உள்ளது. அது சொர்க்கத்தின் பரிபூரணத்தை பிரதிபலிக்கிறது. சிங்காசனத்தை சுற்றி உயிருள்ள உயிரினங்களும் மீட்கப்பட்ட

தகுதியானவன் அவன் அதிகாரமும் செல்வமும் ஞானமும் வலிமையும் மரியாதையும் மகிமையும் புகழும் பெற தகுதியானவன். வெளிப்படுத்தல் 5:12 அவர்களின் ஆராதனை என்றென்றும் தொடரும். அவர்களின் மகிழ்ச்சி முழுமையானது, ஏனெனில் அவர்கள் சர்வ வல்லவரின் முன்னிலையில் இருக்கிறார்கள். இது சொர்க்கம். அளவற்ற மகிமையும் கற்பனைக்கு அப்பாற்பட்ட அழகும் கொண்ட இடம் அவரை நேசித்து பின்பற்றியவர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே ஒவ்வொரு ஆசையும் நிறைவேறுகிறது, ஒவ்வொரு கண்ணீரும் துடைக்கப்படுகிறது, எல்லாவற்றையும் புதியதாக ஆக்கப்படுகின்றன. ஆண்டவர் அறிவிக்கிறார், இதோ நான் எல்லாவற்றையும் புதியதாக ஆக்குகிறேன். வெளிப்படுத்தல் 21:5 அவர் அனைவரையும் தன் மகிழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறார். அவருடைய மகிமை முழுமையாக ஆட்சி செய்யும் இந்த நித்திய இல்லத்தில் அவருடன் என்றும் வாழ அழைக்கிறார். சொர்க்கத்தின் பிரகாசத்தின் மையத்தில் தன் ஜனங்களுக்கிடையே ஆட்சி செய்யும் ஒருவர் கிறிஸ்துவே. இயேசு பலி கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, ஆனால் இப்போது மகிமையில் என்றும் வாழ்கிறார். நம்மிடையே நடந்தவர், நம்முடைய சுமைகளை சிலுவையில் ஏற்றவர், இப்போது தன் பிரியமானவர்களுடன் தன் வாக்குறுதியின் நிறைவில் வாசம் செய்கிறார். இங்கே இந்த பரிசுத்த இடத்திலே அவர் தன் வார்த்தைகளை நிறைவேற்றுகிறார். இதோ தேவனின் வாசஸ்தலம் மனிதருடன் இருக்கிறது, அவர் அவர்களுடன் வாசம் செய்வார், அவர்கள் அவருடைய ஜனமாக இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களுடன் அவர்களுடைய தேவனாக இருப்பார். வெளிப்படுத்தல் 21:3 அவருடைய இருப்பு மிகுந்த ஆற்றலாக உள்ளது. அவருடைய முகத்தின் பிரகாசம் சூரியனை விட அதிகமாக ஒளிர்கிறது. அவருடைய குரல் வல்லமையான நீரின் ஓசையைப் போல ஒலிக்கிறது. ஒரு காலத்தில் உலகத்தின் பாவங்களை தாங்கிய ஆட்டுக்குட்டி இப்போது வெற்றி கொண்டு ஆட்சி செய்கிறார். அவருடைய ஆணையில் உள்ள குத்து தடங்கள் அவரது அளவற்ற அன்புக்கான சாட்சியாக இருக்கின்றன. அவரை சுற்றி மீட்கப்பட்டவர்கள் கூடி நிற்கிறார்கள். அவர்கள் வெறும் ஆராதகர்களாக அல்ல, ஆனால் அவருடன் இணைந்து ஒருமைப்பாட்டில் ஆட்சி செய்யும் பங்குதாரர்களாக இருக்கிறார்கள். இது வெற்றி பெறுபவருக்காக அவர் அளித்த வாக்குறுதியின் நிறைவேற்றமாகும். நானும் என் தந்தையுடன் அவருடைய சிங்காசனத்தில் அமர்ந்தது போல வெற்றி பெற்றவருக்கு என் சிங்காசனத்தில் என்னுடன் அமரும் உரிமையை நான் அளிப்பேன். வெளிப்படுத்தல் 3:21 ஆட்டுக்குட்டி ஆட்சி செய்யும் போது எண்ணற்ற தூதர்கள் சிங்காசனத்தை சுற்றி வட்டமாக நிற்கிறார்கள். ஒவ்வொருவரும் சர்வ வல்லவரின் முடிவில்லா படைப்பாற்றலை பிரதிபலிக்கிறார்கள். அவர்களின் எண்ணிக்கை மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது. அவர்களின் வடிவங்கள் மகத்தானதும் பல்வகைமையுடனும் உள்ளது. செராபீம்கள் சிங்காசனத்தின் மேல் மிதக்கின்றனர். அவர்களின் 6 இறக்கைகள் தெய்வீக நோக்கத்துடன் அசைகின்றன. 2 இறக்கைகளால் அவர்கள் தேவனுடைய மகிமையின் பிரகாசத்திலிருந்து தங்கள் முகங்களை மறைக்கின்றனர். 2 இறக்கைகளால் அவர்கள் தங்கள் கால்களை பணிவுடன் மூடுகின்றனர். 2 இறக்கைகளால் பறக்கிறார்கள். அவர்களின் குரல்கள் என்றும் பாடலாய் எழும்புகின்றன. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், சர்வவல்ல கர்த்தர். முழு பூமியும் அவருடைய மகிமையால் நிரம்பியுள்ளது. எசாயா 6:3 இந்த பாடல் பரலோகத்தில் முழுவதும் ஒலிக்கிறது. அதிசயம் மற்றும் வியப்பால் ஒவ்வொரு மூலையையும் நிரப்புகிறது. செராபீம்களின் கீழே கெருபீம்கள் தேவனுடைய மகிமையின் காவலர்களாக நிற்கின்றனர். அவர்களின் 4 முகங்கள் ஒரு சிங்கம், ஒரு எருமை, ஒரு மனிதன் மற்றும் ஒரு கழுகு உருவாக்குனரின் பண்புகளை அறிவிக்கின்றன. வலிமை, சேவை, ஞானம் மற்றும் விரைவு. கண்களால் முழுமையாக மூடப்பட்டுள்ள அவர்கள், அவர்களின் ஒவ்வொரு அசைவிலும் தெய்வீக விழிப்புணர்வு நிறைந்துள்ளது. பரிசுத்தமற்ற எதுவும் சிங்காசனத்திற்கு அருகில் வராமல் பார்த்துக் கொள்கின்றனர். இந்த மகத்தான உயிரினங்கள் தேவனுடைய இருப்பின் சக்தி மற்றும் விழிப்புணர்வுக்கு உயிருள்ள சாட்சியாக இருக்கின்றன. அவர்களின் உருவங்கள் தேவனுடைய ஆவியோடு முழுமையான ஒற்றுமையில் நகர்கின்றன. எசேக்கியேல் 10:1-22 அவர்களுக்கிடையே உயர்ந்து நிற்பவர்கள் பிரதான தூதர்கள், பரலோக இராணுவங்களின் தளபதிகள். மிகேல் தேவனுடைய ஜனங்களின் பாதுகாவலர், எப்போதும் தயார் நிலையில் வான உலக படைகளை வழிநடத்துகிறார். அவர்களின் இருப்பு தேவனுடைய அசைக்க முடியாத அதிகாரத்தையும் தன் படைப்பை பாதுகாக்கும் அவரது உறுதியையும் பரலோகத்துக்கும் பூமிக்கும் நினைவூட்டுகிறது. ஆனால் தங்களுடைய சக்தியிலும் கூட பிரதான தூதர்கள் ஆட்டுக்குட்டியின் முன் தாழ்மையுடன் தலைவணங்குகிறார்கள். எல்லாவற்றிலும் அவருடைய மேலாதிக்கத்தை அறிவிக்கிறார்கள். சிங்காசனத்தை சுற்றி 4 உயிருள்ள உயிரினங்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் தேவனுடைய மகிமையை அறிவிக்க தனித்துவமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. முதல் உயிரினத்திற்கு சிங்கத்தின் முகம் உள்ளது. இது வலிமையும் மகத்துவத்தையும் குறிக்கிறது. 2வது உயிரினம் மாடு போல் உள்ளது. இது விசுவாசமான சேவையை நினைவூட்டுகிறது.
மூன்றாவது, உயிரினத்திற்கு மனிதன் போன்ற முகம் உள்ளது. இது ஞானத்தையும் புரிதலையும் பிரதிபலிக்கிறது. நான்காவது, உயிரினம் பறக்கும் கழுகு.

போல உள்ளது. இது தேவனுடைய எல்லை கடந்த தன்மையையும் பார்வையையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. இந்த உயிரினங்கள் அவற்றின் உருவங்கள் முழுவதும் கண்களால் மூடப்பட்டுள்ளன. எல்லாவற்றையும் தெளிவாக காண்கின்றன. ஆனாலும் அவற்றின் பார்வை சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரை நோக்கியே நிலைத்திருக்கிறது. பகலும் இரவும் அவர்கள் பாடுகிறார்கள், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் கர்த்தராகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும். வெளிப்படுத்தல் 4:8 அவர்களின் ஆராதனை பரலோகத்தையே முழுவதும் புகழின் இசை கச்சேரிக்குள் இழுத்துச் செல்கிறது. அவர்களின் குரல்கள் தேவனுடைய நித்திய பரிசுத்தத்தை அறிவிக்கின்றன. அங்கே தேவதூதர்களும் உயிருள்ள உயிரினங்களும் நடுவில் மீட்கப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் கழுவப்பட்ட பரிசுத்தர்கள், பிரகாசமான வெள்ளை ஆடைகளில் அலங்கரிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றனர். அவர்கள் தேவனுடைய இரக்கத்துக்கும் கிருபைக்கும் உயிருள்ள சாட்சியாக இருக்கின்றனர். அவர்கள் தங்கள் கைகளில் பனை இலைகளை பிடித்திருக்கிறார்கள். அவர்களின் குரல்கள் வெற்றிகரமான பாடலாக உயர்கின்றன. ரட்சிப்பு நம் தேவனுக்கே, அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார், மற்றும் ஆட்டுக்குட்டிக்கே. வெளிப்படுத்தல் 7:10 அவர்களின் மகிழ்ச்சி அடக்க முடியாதது. அவர்களின் முகங்கள் கிறிஸ்துவின் சந்நிதி மட்டுமே தரக்கூடிய சமாதானம் மற்றும் நிறைவை ஒளிரச் செய்கின்றன. இதோ நித்தியத்தின் மகிமை நம் முன் விரிகிறது. இது ஒரு மகத்தான ராஜசீயமான மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட விதியானது. இங்கு காலம் தன்னை ஒப்படைக்கிறது, துயரம் முடிவடைகிறது, ஆன்மா தனது உயர்ந்த அழைப்பை அடைகிறது. இது தெய்வீகமான மகிமையை விட குறைவல்ல. இது தேவனுடைய வாக்குறுதி நிறைவேறியது. அவர் தம் ஜனங்களுக்கு கொண்டிருந்த நித்திய அன்பின் உச்சக்கட்டம். உங்கள் இருதயத்தை தயார் செய்யுங்கள், ஏனெனில் இது வரப்போகும் நிகழ்வின் தரிசனம். முதலில் ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்து, பிற எந்த விருந்தும் ஒப்பில்லாத ஒரு பரலோக விருந்து. வெளிப்படுத்தல் 19:6-9 பல நீரின் ஓசை போல் ஒலிக்கும் குரல்களுடன் கிறிஸ்துவும் அவரது மணமகளும் ஒன்றிணைவதை அறிவிக்கின்றன. இங்கு பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட பரிசுத்தர்கள் ஒன்று கூடி கொண்டாடுவார்கள். நீதியின் ஆடைகளில் அலங்கரிக்கப்பட்டு ஆட்டுக்குட்டியின் ஒளியில் பிரகாசித்து அந்த மகிழ்ச்சி, அந்த உடன்பிறப்பு, முடிவில்லா அன்பை கற்பனை செய்யுங்கள். பரலோகம் முழுவதும் சிறந்த ஒற்றுமையில் மகிழ்கிறது. இது வெறும் விருந்து அல்ல. இது நிறைவேற்றப்பட்ட உடன்படிக்கை, நித்தியமாக முத்திரை போடப்பட்ட வாக்குறுதி. அதன்பின் பரிசுத்தர்கள் கிறிஸ்துவுடன் சேர்ந்து ஆட்சி செய்வார்கள். வெளிப்படுத்தல் 24:6 ஒரு மகிமையான உண்மையை வெளிப்படுத்துகிறது. நம்பிக்கையுள்ளவர்கள் 1000 ஆண்டுகளுக்கான ராஜ்யத்தில் அவருடைய அதிகாரத்தில் பங்கெடுப்பார்கள். அவர்கள் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஞானத்துடன் ஆட்சி செய்து நீதியுடன் சேவை செய்வார்கள். உலகத்தில் தன் ராஜ்யத்தை பரலோகத்தில் இருப்பதைப் போல நிறுவும் இரட்சகரின் அருகில் நின்று தெய்வீக நோக்கத்துடன் நம்பிக்கையுடன் இருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். இதுதான் நம்முடைய அழைப்பின் இறுதி நிறைவு. மகிமையின் ராஜாவுடன் சேர்ந்து ஆட்சி செய்யவும் சேவை செய்யவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரலோகத்தில் ஒற்றுமை முழுமையாக ஆட்சி செய்யும். எல்லா பிளவுகளும் அழிக்கப்படும், எல்லா தடைகளும் நீக்கப்படும். பரிசுத்தர்கள் அனைவரும் சிறந்த உடன்பாட்டில் ஒன்றாக சேர்வார்கள். ஆபிரகாமுடன் பக்கத்தில் நடக்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். மோசேயுடன் உரையாடவும், பவுலுடன் ஆராதிக்கவும், விசுவாசத்தின் வீரர்களுடன் இப்போது உங்கள் நித்திய தோழர்களாக இருப்பதை கற்பனை செய்யுங்கள். இன்னும் இந்த அதிசயம் மனிதர்களை மட்டுமல்லாமல் எல்லாவற்றையும் கடந்துள்ளது. எசாயா 11:6-9 படைப்பில் மீண்டும் நிலைபெறும் ஒற்றுமையின் ஆச்சரியமான காட்சியை வர்ணிக்கிறது. நரிகள் ஆட்டுக்குட்டிகளுடன் வாழும், புலிகள் ஆடுகளுடன் படுத்திருக்கும், சிங்கங்கள் மாடுகள் போல் புல் தின்று வாழும். அச்சமும் இல்லை, வன்முறையும் இல்லை, அமைதியே நிலவும். குழந்தைகள் எல்லா உயிரினங்களுடனும் சிரித்தும் சுதந்திரமாக விளையாடியும் இருப்பார்கள். இது மறுபடியும் உருவான ஏதேன் தோட்டம், தேவனின் சிறப்பு படைப்பை கொண்டாடும் ஒரு விழா. ஒவ்வொரு உயிரும் முழுமையான ஒற்றுமையில் தங்கள் படைப்பாளியை ஒன்றாக மகிமைப்படுத்தும். அதற்கு பிறகு பரலோகத்தின் அதிசயங்கள் உங்கள் முன் விரிகின்றன. வெளிப்படுத்தல் 21 ஒரு கற்பனைக்கு பெட்டாத அழகை கொண்ட இடத்தை விவரிக்கிறது. அங்கு தெருக்கள் பொன்னை போல பிரகாசிக்கின்றன. தேவனின் மகிமையே அந்த இடத்தின் ஒளியாகும். வாழ்க்கை நதிகள் ஓடுகின்றன. மரங்கள் பெருமளவில் கனிகளை தருகின்றன. ஒவ்வொரு மூளையும் அவருடைய இருப்பால் ஒளிர்கிறது. பரிசுத்தர்கள் இந்த அதிசயங்களை ஆராய்ந்து தேவனின் மகிமையின் முழுமையை வியப்புடன் காண்பார்கள். ஒவ்வொரு அடியிலும் அவருடைய மகிமை வெளிப்படும். ஒவ்வொரு காட்சியும் பயமுறுத்தும் வியப்பை தரும்.
இது உங்கள் நித்திய இல்லம். படைப்பாளி தன் அன்புக்குரியவர்களுடன் என்றென்றும் வாசம் செய்யும் இடம். இனி மரணமில்லை, துயரமில்லை, வேதனை இல்லை. வெளிப்படுத்தல் 21:4 பழையவையெல்லாம் மறைந்து நித்திய ஓய்வால் மாற்றப்படும் என்று நமக்கு உறுதி அளிக்கிறது. எபிரேயர் chapter 4:9 ஒரு சபாத்து ஓய்வை பற்றி பேசுகிறது. அங்கு தேவனுடைய ஜனங்கள் அவருடைய சந்நிதியில் சமாதானம், ஆனந்தம் மற்றும் நிறைவை அனுபவிக்கிறார்கள். இது சோர்வால் வந்த ஓய்வு அல்ல, தெய்வீக திருப்தியால் நிரம்பிய ஓய்வு. நீங்கள் அவருடைய அன்பில் வாசம் செய்ய போகிறீர்கள், அவருடைய கிருபையால் அணைக்கப்பட்டு என்றென்றும். இப்போது அன்புள்ளவரே, இதை கேளுங்கள். இந்த நித்திய மகிமையின் தருணத்தை நீங்கள் அனுபவிக்க விரும்பாதீர்களா? நேரம் நெருங்கி வந்துவிட்டது, அழைப்பு தெளிவாக உள்ளது. கிறிஸ்துவை நம்புங்கள், பரிசுத்தமான வாழ்க்கையை வாழுங்கள், தேவனை மகிமைப்படுத்தும் செயல்களை செய்யுங்கள். அவருடைய நாமத்தில் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் மறக்கப்படாது என்று அவர் வாக்குறுதி அளித்துள்ளார். இந்த அழைப்பு உங்களுக்காக விரிவாக்கப்பட்டுள்ளது. வாருங்கள், உங்கள் ஆண்டவரின் ஆனந்தத்தில் பங்கு கொள்ளுங்கள். உங்கள் இதயம் நம்பிக்கையால் கலங்கட்டும், ஏனெனில் அவருடைய திரும்பி வருதல் நெருங்கி உள்ளது. இது வெறும் ஒரு கதை அல்ல, இது நித்தியத்தின் உண்மை. இந்த நித்திய மகிமையில் வாசம் செய்யும்வர்களில் நீங்கள் ஒருவராக இருப்பீர்களா? தேர்வு உங்களதே. காத்திருக்கிறது, ராஜா காத்திருக்கிறார். இந்த அழைப்புக்கு நீங்கள் பதில் அளிப்பீர்களா?

பிடிப்புக்கு பிறகு ஒரு தொடர் அதிசயமான நிகழ்வுகள் நடைபெறத் தொடங்கும். இது துன்பகாலத்தை, அதாவது பூமியில் வாழும் மக்களுக்கு தேவனுடைய தீர்ப்பை அறிமுகப்படுத்தும். துன்பகாலம் பைபிளில் முன்கூட்டியே சொன்ன ஒரு காலம். பூமியில் 7 ஆண்டுகள் நீடிக்கும் தேவனுடைய தீர்ப்பு காலமாகும். இது அதிகரிக்கும் பேரழிவுகளும் ஆழமான ஆன்மீக போராட்டங்களும் அடையாளமாகும். இது சீல்கள் உடைக்கப்படுவதால் துவங்குகிறது. அதன் மூலம் உலகை என்றும் மாற்றும் பேரழிவுகள் தொடர் நிகழ்வுகளாக வெளிப்படுகின்றன. ஏனெனில் அவர்களுடைய பெரிய கோப நாளாகிவிட்டது. யார் நிலைத்திருக்க முடியும்? வெளிப்படுத்தல் 6:17. பரிசுத்த வேதாகமத்தில் முன்கூட்டியே சொன்ன 7 ஆண்டுகள் துன்பகாலம் பரலோகத்தில் துவங்குகிறது. பரலோக சிங்காசன அறையில் விவரிக்க முடியாத மகிமையுடன் கூடிய ஒரு காட்சி பிரபஞ்சத்தையே கவர்கிறது. அநேகமான தேவதூதர்கள் சிங்காசனத்தை சுற்றி வளைந்து அவர்கள் குரல்கள் அருவி போல் ஒலிக்க ஆராதனை செய்கிறார்கள். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், எல்லாம் வல்ல ஆண்டவர் தேவன். இந்த பரிசுத்த வளிமண்டலம் தெய்வீக ஒளியால் பிரகாசிக்கிறது. மனித கற்பனைக்கு அப்பாற்பட்ட நிறங்கள் தங்க நிறத்துடன் இசைவாக கலந்து அந்த இடத்தை பயமும் மரியாதையும் நிறைந்ததாக மாற்றுகின்றன. அந்த மயத்தில் தேவனுடைய ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து பிரகாசமான ராஜரீக ஆடைகளில் தோன்றுகிறார். அவரது கிரீடம் உலகத்திற்கு புறம்பான மகிமையுடன் ஜொலிக்கிறது. ஒவ்வொரு ரத்தினமும் அவருடைய பரிபூரண அதிகாரத்தின் பிரதிபலிப்பாக உள்ளது. அவரது கையில் 7 முத்திரைகளால் மூடப்பட்ட ஒரு சுருள் மங்களான ஒளியுடன் பிரகாசிக்கிறது. அதன் விளிம்புகளில் தீர்ப்பும் மீட்பும் குறிக்கப்பட்ட வார்த்தைகள் எழுதப்பட்டுள்ளன. தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவரையும் யூதாவின் சிங்கத்தையும் பாருங்கள். சுருளை திறந்து அதன் முத்திரைகளை உடைக்க தகுதியுள்ள ஒரேவர் இவரே. வெளிப்படுத்தல் 5:5. அந்த தருணம் வந்துவிட்டது. இது முன்கூட்டியே அறிவிக்கப்பட்ட காலம், கிருபையின் காலம், தீர்ப்பின் காலம். தெய்வீக நோக்கத்துடன் இயேசு முதல் முத்திரையை உடைக்கிறார். ஒரு இடிமுழக்கம் போல ஒலி பரலோகத்திலே முழுவதும் ஒலிக்கிறது. அந்த சுருள் பிரகாசமான ஒளியை வீசுகிறது. பரலோக உலகில் ஒரு பிளவிலிருந்து ஒரு வெள்ளை குதிரை தோன்றுகிறது. அந்த குதிரையின் சவாரி ஒரு கிரீடம் அணிந்து, ஒரு வில்லுடன், கவர்ச்சி மற்றும் தன்னம்பிக்கையால் நிரம்பி அனைவரின் கவனத்தையும் வியப்பையும் ஈர்க்கும் வகையில் தோன்றுகிறார். நான் பார்த்தேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை. அதன் சவாரி ஒரு வில்லை கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவர் வெற்றி கொண்டு மேலும் வெற்றி கொள்ளும் நோக்கில் புறப்பட்டார். வெளிப்படுத்தல் 6:2. இந்த சவாரி கிறிஸ்துவல்ல. ஆனால் உலகம் உடைந்திருக்கும் நிலையில் சமாதானம் கொண்டு வருவதாக தோற்றமளித்து அதிகாரத்திற்கு எழும் மோசடி செய்பவன் அந்தி கிறிஸ்துவே. சமாதானத்தின் மூலம் அவர் பலரை அழிப்பார். தானியேல் 8:25. கோளாறு மற்றும் நம்பிக்கை இழப்பு நிறைந்த உலகில் ஒரு மனிதர் எழுந்து நாடுகளின் மனதையும் இதயத்தையும் கவர்கிறார். அவரது வார்த்தைகள் மென்மையானவை, அவருடைய வாக்குறுதிகள் கவர்ச்சிகரமானவை. அவர் ஒற்றுமை, நம்பிக்கை மற்றும் சமாதானத்தை பற்றி பேசுகிறார். பிடிப்பின் பின் ஏற்பட்ட குழப்பத்திற்கு தீர்வுகளை வழங்குகிறார். நிலைத்தன்மையை இயங்கும் உலகம் இந்த கவர்ச்சி மற்றும் பார்வையுள்ள மனிதரிடம் தனது நம்பிக்கையை வைக்கிறது. அவர் கூட்டணிகளை உருவாக்குகிறார், ஒப்பந்தங்களை நடத்தியுள்ளார், உலகளாவிய முக்கியத்துவத்திற்கு உயர்கிறார். ஆனால் அவரது பாதை மோசடியில் அமைந்தது ஒரு இருண்ட உண்மையை மறைக்கிறது. பிரதிவேர் எழுச்சி. தந்திரமும் தூதரசும் மூலம் அவர் அதிகாரத்தை ஒருங்கிணைக்கிறார். நாடுகள் அவரது தலைமைக்கு தலை வணங்குகின்றன. அவரது சமாதான வாக்குறுதிகள் ஒரு தீய நோக்கத்தை, தேவனை எதிர்த்து கிளர்ச்சியை மறைத்திருப்பதை அறியாமல் இருக்கின்றனர். ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன, கூட்டணிகள் உருவாகின்றன, உலகம் ஒரு ஆபத்தான அமைதியில் உறங்குகிறது. ஆனால் இந்த அமைதி தற்காலிகமானது. மற்றொரு குதிரை பிரகாசமான சிவப்பு வெளியே சென்றது. அதன் சவாரிக்காரருக்கு பூமியிலிருந்து அமைதியை எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டது. மக்கள் ஒருவரை ஒருவர் கொல்லும் நிலை ஏற்பட்டது. மேலும் அவருக்கு ஒரு பெரிய வாள் வழங்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 6:4. 2வது முத்திரை திறக்கப்படும் போது உலகம் முழுவதும் போர் வெடிக்கிறது.

பிரதிபேர் ஏற்படுத்திய அந்த நுண்ணிய அமைதி சிதறுகிறது. நாடுகள் நாடுகளுக்கு எதிராக எழுகின்றன. குழப்பம் பூமியை முழுவதும் ஆட்கொள்கிறது. இயேசு இந்த காலத்தை பற்றி எச்சரித்தார், நீங்கள் போர்களையும் போர் வதந்திகளையும் கேட்பீர்கள் என்று கூறினார். ஒரு நாடு மற்றொரு நாட்டுக்கு எதிராகவும் ஒரு ராஜ்யம் மற்றொரு ராஜ்யத்திற்கு எதிராகவும் எழும். மத்தேயு 24:6-7. இரத்த பாய்ச்சி அளவில்லாமல் நடைபெறுகிறது. எண்ணற்ற உயிர்கள் இழக்கப்படுகின்றன. இதயங்கள் உடைக்கப்படுகின்றன. நான் பார்த்தேன், இதோ ஒரு கருப்பு குதிரை. அதன் சவாரிக்காரரின் கையில் ஒரு தராசு இருந்தது. நான் ஒரு குரலை கேட்டேன், ஒரு தினாருக்கு 1 குவாட் கோதுமை என்று கூறியது, மற்றும் 1 தினாருக்கு 3 குவாட் பார்லி. ஆனால் எண்ணெயையும் திராட்சை இரசத்தையும் சேதப்படுத்தாதீர்கள். வெளிப்படுத்தல் 6:5-6:6. மூன்றாவது முத்திரை பசியை கொண்டு வருகிறது. பயிர்கள் தோல்வி அடைகின்றன. உலகளாவிய பொருளாதாரம் முற்றிலும் சிதறுகிறது. ஒரு நாள் சம்பளத்தில் 1 ரொட்டி கூட வாங்க முடியாது. பசி மற்றும் அவலமான நிலை நாடு முழுவதும் பரவுகிறது. பூமி துக்கம் கொண்டு வாடுகிறது. உலகம் சோர்ந்து வாடுகிறது. எசாயா 24:4. செல்வம் எந்த இடத்திலும் பாதுகாப்பாக இருக்க முடியாது, ஏனெனில் பற்றாக்குறை பூமியின் ஒவ்வொரு மூலையையும் தொடுகிறது. வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள் கூட இப்போது ஆடம்பரங்களாக மாறுகின்றன. உயிர் வாழ்வது மிகவும் கடினமாகிறது. நான் பார்த்தேன், அப்போது ஒரு வெளிர் குதிரை இருந்தது. அதன் சவாரிக்காரரின் பெயர் மரணம். அவனை பின்தொடர்ந்தது பாதாளம். அவர்கள் பூமியின் 1/4 வாழால், பசியால், தொற்று நோயால் கொல்லும் அதிகாரம் பெற்றனர், மற்றும் காட்டு மிருகங்களாலும். வெளிப்படுத்தல் 6:8. 4வது முத்திரை உடைக்கப்பட்ட போது மரணம் பூமியெங்கும் பரவுகிறது. மனிதர்களில் 1/4 போர், பசி, நோய் மூலமாக அழிகின்றனர். மற்றும் காட்டு மிருகங்களின் தாக்குதலாலும் கூட. இழப்பின் அளவு அதிர்ச்சி அளிக்கிறது. நம்பிக்கையற்ற நிலை உலகத்தை மூடுகிறது. இந்நேரம் வரப்போகிறது என்று இயேசு முன்கூட்டியே சொன்னார். ஒரு தேசம் மற்றொரு தேசத்திற்கு எதிராக எழும். பல இடங்களில் பசியும் நிலநடுக்கமும் இருக்கும். இவையெல்லாம் பிறப்பு வழி ஆரம்பமே. மத்தேயு 24:7-8. 5வது முத்திரை வானத்தில் உள்ள காட்சிக்கு திரும்புகிறது. அங்கு மறைமரணங்களை செய்தவர்களின் குரல்கள் நீதிக்காக அழைக்கின்றன. நான் பலிபீடத்தின் கீழ் தேவனுடைய வார்த்தைக்காகவும் தாங்கள் சாட்சியாக இருந்ததற்காகவும் கொல்லப்பட்டவர்களின் ஆத்துமாக்களை பார்த்தேன். அவர்கள் உரக்க கூவி, அண்டை ஆண்டவரே, பரிசுத்தரும் உண்மையுமாகியவரே, எப்போது நீர் நம்முடைய இரத்தத்திற்கு நீதியும் பழிவாங்குதலும் செய்வீர் என்று கேட்டார்கள். வெளிப்படுத்தல் 6:9-10. இவர்கள் தங்கள் சாட்சியில் உறுதியாக நின்று தங்கள் விசுவாசத்திற்கு உச்சமான பலியை செலுத்திய விசுவாசிகள். அவர்களுக்கு வெள்ளை ஆடைகள் வழங்கப்பட்டு தேவனுடைய தீர்ப்பு வரையிலான காலம் வரை ஓய்வெடுக்க சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பார்வையில் அவருடைய பரிசுத்தர்களின் மரணம் மதிப்பு மிக்கதாகும். சங்கீதம் 116:16-15. அவர் 6வது முத்திரையை திறந்தபோது ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. வெளிப்படுத்தல் 6:12-13. 6வது முத்திரை பேரழிவுகளை கிளப்புகிறது. நிலநடுக்கங்கள் பூமியை அதிர வைக்கின்றன. சூரியன் இருண்டு விடுகிறது. சந்திரன் இரத்தம் போன்ற சிவப்பாக மாறுகிறது. நட்சத்திரங்கள் வானிலிருந்து விழும் போல் தெரிகின்றன. வானமே சிதறி போகும் போல் தோன்றுகிறது. வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கின்றன, ஏனெனில் தேவனே நீதிபதியாக இருக்கிறார். சங்கீதம் 50:6. அரசர்களும் சாதாரண மக்களும் ஒரே போல் தஞ்சம் தேடி எங்களை மேல் விழுந்து மறைத்து விடுங்கள் என்று அழைக்கின்றனர். அரியணையில் அமர்ந்திருப்பவரின் முகத்திலிருந்தும் ஆட்டுக்குட்டியின் கோபத்திலிருந்தும் மறைந்து விடுங்கள் என்று அவர்கள் கூச்சலிடுகின்றனர். இந்த பயம் எல்லா இடங்களிலும் பரவியுள்ளது, ஏனெனில் பூமி தெய்வீக தீர்ப்பால் அதிர்கிறது. இதற்கு பிறகு நான் பூமியின் 4 மூலைகளிலும் 4 தூதர்களை நின்று கொண்டு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்து வைத்திருப்பதை பார்த்தேன். எந்த காற்றும் பூமியிலும் கடலிலும் மரங்களிலும் வீசாதபடி அவர்கள் தடுத்தனர். இந்த அமைதிக்குள் மற்றொரு தூதன் கிழக்கிலிருந்து எழுந்து வருகிறார். அவர் உயிருள்ள தேவனின் முத்திரையை எடுத்துச் செல்கிறார். அவரது குரல் வானகங்களில் சக்தி வாய்ந்ததாக ஒலிக்கிறது. நாம் எங்கள் தேவனின் ஊழியக்காரர்களை அவர்களது நெற்றியில் முத்திரையிடும் வரை பூமியையும் கடலையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள்.
வெளிப்படுத்தல் 7:3. இந்த ஆட்கள் 144,000 பேர். இஸ்ரவேல் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 12,000 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு துன்பத்தின் போது தேவனுக்கு விசுவாசமான ஊழியக்காரர்களாக பிரித்து வைக்கப்படுகிறார்கள். அவர்கள் தெய்வீகமான ஒரு முத்திரையால் முத்தமிடப்பட்டுள்ளனர். இது அவர்களுக்கு பாதுகாப்பும் உலகளாவிய குழப்பத்தின் நேரத்தில் சுவிசேஷத்தை பரப்பும் சாட்சிகளாக அனுப்பப்படுவதையும் குறிக்கிறது. இவர்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் மீட்கப்பட்ட முதல் கனிகள். தூய்மையானவர்களும் குற்றமற்றவர்களும் இருளால் ஆட்கொடுக்கப்பட்ட உலகில் அவருடைய சத்தியத்தை அறிவிக்க உறுதியாக நிற்கின்றனர். வெளிப்படுத்தல் 14:4. முத்தமிடப்பட்ட 144,000 பேர் தேவன் இஸ்ரவேலுடன் கொண்டிருக்கும் உறுதியான உடன்படிக்கையின் சின்னமாக நிற்கின்றனர். நியாய தீர்ப்பின் நேரத்தில் அவருடைய ரட்சிப்பை அறிவிக்கவும் பலரை மனந்திரும்ப அழைக்கவும் தயாராக இருக்கின்றனர். கர்த்தர் சியோனை தேர்ந்தெடுத்தார். அவர் அதை தம்முடைய வாசஸ்தலமாக விரும்பினார். சங்கீதம் 1:132-13. ஆட்டுக்குட்டி 7வது முத்திரையை திறந்தபோது சுவர்க்கத்தில் சுமார் அரை மணி நேரம் அமைதி நிலவியது. வெளிப்படுத்தல் 8:1. அந்த இடைவேளை ஆழமானது. எல்லா படைப்பும் எதிர்காலத்தில் வரப்போகும் கடுமையை எதிர்பார்த்து மூச்சை தடுத்து நிற்கும் போல் உள்ளது. பின்னர் நான் தேவனின் முன்பாக நிற்கும் 7 தூதர்களை கண்டேன். அவர்களுக்கு 7 கம்பைகள் கொடுக்கப்பட்டன. வெளிப்படுத்தல் 8:2. சுவர்க்கத்தில் ஒரு தூதன் தங்க தூபக்களத்தை எடுத்துக்கொண்டு பலிபீடத்திற்கு அணுகுகிறான். அதில் தூபம் நிரம்பி பரிசுத்தர்களின் ஜெபங்களுடன் கலந்துள்ளது. அந்த தூதன் தூபக்களத்தை பூமியில் எரிகிறான். அதன் பின் இடியோசை, மின்னல் மற்றும் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்படுகின்றன. அந்த 7 தூதர்கள் தங்கள் கம்பைகளை உயர்த்தி ஊத தயாராகின்றனர். ஒவ்வொரு கம்பை ஊதலும் முந்தையதை விட கடுமையான தீர்ப்பை அறிவிக்கிறது. முதல் தூதன் தனது கம்பையை ஊதுகிறான். அதன்பின் பனித்துளிகள் மற்றும் தீ, இரத்தத்துடன் கலந்தவை பூமியில் வீசப்பட்டன. பூமியின் 1/3 பகுதி எரிந்து போனது. மரங்களின் 1/3 பகுதியும் எரிந்து போனது. மேலும் அனைத்து பசுமை புல்வெளிகளும் எரிந்து போனது. வெளிப்படுத்தல் 8:7. பூமியின் 1/3 பகுதி தீயால் அழிக்கப்படுகிறது. பசுமை காடுகள் மற்றும் வளமான நிலங்கள் சாம்பலாக மாறுகின்றன. வானம் புகையால் இருண்டு விடுகிறது. பூமி தூக்கித்து வாடுகிறது. உலகம் சோர்ந்து வாடுகிறது. ஏசாயா 24:4. இரண்டாவது தூதன் தனது கம்பையை ஊதினான். அப்போது தீயில் எரியும் ஒரு பெரிய மலை போன்ற ஒன்று கடலில் வீசப்பட்டது. வெளிப்படுத்தல் 8:8. கடலின் 1/3 பகுதி இரத்தமாக மாறியது. கடலில் உள்ள உயிரினங்களின் 1/3 பகுதி இறந்தது. மேலும் கப்பல்களின் 1/3 பகுதி அழிக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 8:9. மூன்றாவது தூதன் தனது கம்பையை ஊதினான். அப்போது ஒரு பெரிய நட்சத்திரம் வானிலிருந்து விழுந்தது. அது ஒரு விளக்கேற்றை போல எரிந்தது. அது நதிகளின் 1/3 பகுதியிலும் நீரூற்றுகளிலும் விழுந்தது. வெளிப்படுத்தல் 8:10. அந்த நட்சத்திரத்தின் பெயர் கருவேம்பு என்று அழைக்கப்படுகிறது. நீரின் 1/3 பகுதி கருவேம்பு போல் கசப்பாக மாறியது. அந்த நீர் கசப்பாகியதால் பலர் அதனால் இறந்தார்கள். வெளிப்படுத்தல் 8:11. நான்காவது தூதன் தனது கம்பையை ஊதினான். அப்போது சூரியனின் 1/3 பகுதி தாக்கப்பட்டது. அதன் வெளிச்சத்தின் 1/3 பகுதி இருண்டு போயிற்று. வெளிப்படுத்தல் 8:12. அதேபோல் சந்திரனின் 1/3 பகுதியும் நட்சத்திரங்களின் 1/3 பகுதியும் தாக்கப்பட்டன. அவற்றின் வெளிச்சத்தின் 1/3 பகுதி இருண்டு போயிற்று. நாளின் 1/3 பகுதி ஒளிராமல் இருந்தது. அதுபோல் இரவின் 1/3 பகுதியும் ஒளிரவில்லை. வெளிப்படுத்தல் 8:12. நீ ஆனால் அடுத்த தீர்ப்புக்கு முன் ஒரு எச்சரிக்கை. பின்னர் நான் பார்த்தேன். அப்போது ஒரு கழுகு நேராக மேலே பறந்து கொண்டு அதிரடியான குரலில் அழைத்தது. அந்த 3 தூதர்கள் ஊதப்போகும் மற்ற கம்பைகளின் ஒலிக்காக பூமியில் வாழும் மக்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ என்று கூறியது.
வெளிப்படுத்தல் 8:13 வானத்திலிருந்து ஒரு அழைப்பு ஒலிக்கிறது. அது ஒரு எச்சரிக்கை அழைப்பு, ஒரு புலம்பல் அழைப்பு, ஒரு துயரத்தின் அழைப்பு. 5வது தூதர் தனது கம்பையை ஊதுகிறார். பின்னர் 5வது தூதர் தனது கம்பையை ஊதினார். அப்போது நான் வானிலிருந்து பூமிக்கு விழுந்த ஒரு நட்சத்திரத்தை பார்த்தேன். அவனுக்கு ஆழமற்ற குழியின் துவாரத்தின் சாவி கொடுக்கப்பட்டது. அவன் ஆழமற்ற குழியின் துவாரத்தை திறந்தான். அந்த துவாரத்திலிருந்து ஒரு பெரிய அடுப்பு புகை போல புகை எழுந்தது. அந்த துவாரத்திலிருந்து எழுந்த புகையால் சூரியனும் காற்றும் இருண்டு போனது. வெளிப்படுத்தல் 9:1.2. அந்த புகையிலிருந்து பூமியில் ஈடியங்கள் வந்தன. அவற்றுக்கு பூமியின் பாம்புகளுக்கு உள்ள சக்தி போல சக்தி கொடுக்கப்பட்டது. அவைகளுக்கு பூமியின் புல், எந்த பசுமை தாவரம் அல்லது எந்த மரமும் சேதப்படுத்த வேண்டாம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் தேவனுடைய முத்திரை தங்கள் நெற்றியில் இல்லாத மனிதர்களை மட்டும் சேதப்படுத்த வேண்டும் என்று கூறப்பட்டது. வெளிப்படுத்தல் 9:3-4. 6வது தூதன் தன் கர்ணை ஊதினான். அப்போது நான் ஒரு குரலை கேட்டேன். பெரிய யூப்ரதேஸ் நதியில் கட்டப்பட்டுள்ள 4 தூதர்களை விடுவிக்கவும் என்று கூறியது. வெளிப்படுத்தல் 9:14. அந்த 4 தூதர்கள் அந்த மணி, அந்த நாள், அந்த மாதம், அந்த ஆண்டுக்காக தயார் செய்யப்பட்டிருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். வெளிப்படுத்தல் 9:14-15 ஒரு பெரும் தீய ஆவிகளின் படையை விடுவிக்கிறது. இதனால் ஏற்பட்ட குழப்பத்தில் மனிதர்களில் 1/3 ஒரு பகுதி அழிகின்றனர். இதனால் ஏற்பட்ட குழப்பத்தில் மனிதர்களில் 1/3 பகுதி அழிகின்றனர். குதிரை ஏறிய படை வீரர்களின் எண்ணிக்கை 2 times 10,000 மடங்காக இருந்தது. அவர்களின் எண்ணிக்கையை நான் கேட்டேன். வெளிப்படுத்தல் 9:16. இந்த அழிவு புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பெரிதாக இருந்தாலும் மனிதர்கள் மனம் திரும்பவில்லை. அவர்கள் தங்கள் கொலைகள், மாயாஜாலங்கள், பாலியல் ஒழுங்கின்மை, திருட்டுகள் ஆகியவற்றிலிருந்து மனம் திரும்பவில்லை. வெளிப்படுத்தல் 9:21. பின்னர் 7வது தூதன் தன் கர்ணை ஊதினார். அப்போது பரலோகத்தில் பெரும் சத்தமான குரல்கள் எழுந்தன. உலகத்தின் ராஜ்யம் நம்முடைய ஆண்டவருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் ஆகிவிட்டது. அவர் என்றென்றும் ஆட்சி செய்வார் என்று கூறினார்கள். வெளிப்படுத்தல் 11:15. 7வது கர்ணை ஊதல் என்பது தேவனுடைய திட்டத்தின் நிறைவை அறிவிக்கிறது. பரலோக குரல்கள் கிறிஸ்துவின் என்றென்றும் நிலைக்கும் ஆட்சியை அறிவிக்கின்றன. நியாய தீர்ப்பு நேரம் வந்துவிட்டது. விசுவாசிகள் நீதிமான்களாக நிரூபிக்கப்படுகிறார்கள். ஜனங்கள் கோபித்தனர், ஆனால் உமது கோபம் வந்தது. இறந்தவர்களுக்கு நியாயம் செய்யும் நேரமும் உமது ஊழியக்காரர்களான தீர்க்கதரிசிகள், பரிசுத்தர்கள், உமது நாமத்தை பயப்படும் சிறியவர்களும் பெரியவர்களும் அனைவருக்கும் வெகுமதி அளிக்கும் நேரமும், பூமியை அழிக்கும் அழிப்பவர்களை அழிக்கும் நேரமும் வந்தது. வெளிப்படுத்தல் 11:18. பரலோக ஆலயம் திறக்கப்படுகிறது. உடன்படிக்கையின் பெட்டி காணப்படுகிறது. இது தேவன் தன் வாக்குறுதிகளுக்கு உண்மையாய் இருப்பதை குறிக்கிறது. ஆனால் இப்போது ஒரு புதிய இருள் எழுகிறது மற்றும் ஒரு புதிய போர் தொடங்கப் போகிறது.

இப்போது பரலோகத்தில் போர் எழுந்தது. மிகேல் மற்றும் அவரது தூதர்கள் பாம்பை எதிர்த்து போரிட்டார்கள். பாம்பும் தனது தூதர்களும் எதிர்த்து போரிட்டார்கள். இது வெறும் பலத்தின் போர் அல்ல, நோக்கத்தின் போர். உண்மையின் படைகள் பொய்களின் குழப்பத்திற்கு எதிராக போரிட்டன. பரலோகங்கள் நடுங்கின, இரு படைகளும் மோதின, ஒளியின் ஆயுதங்கள் நிழல்களை தாக்கின. அந்த போரின் ஒலி படைப்பில் முழுவதும் ஒலித்தது. பாம்பு கடுமையாக போரிட்டது, ஆனால் அவனது பெருமை அவனை உண்மையிலிருந்து காக்க முடியவில்லை. எழுதியிருக்கிறது போல் அவன் சர்வ வல்லபனின் சக்திக்கு எதிராக எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் அவன் போதுமான வலிமை இல்லாததால் அவர்கள் தங்கள் இடத்தை இழந்தார்கள். பரலோகத்தில் அந்த பெரிய பாம்பு, பழமையான பாம்பு என்று அழைக்கப்படும் சாத்தான் அல்லது பிசாசு, உலகமெங்கும் மக்களை வழிதவரச் செய்பவன், கீழே தள்ளப்பட்டான். அவன் பூமிக்கு தள்ளப்பட்டான். அவனுடன் அவனுடைய தூதர்களும் வந்தார்கள். வெளிப்படுத்தல் 12:9. பூமிக்கும் கடலுக்கும் அற்புதம், ஏனெனில் பிசாசு உங்களிடம் இறங்கிவிட்டான். அவன் மிகவும் கோபமாக இருக்கிறான், ஏனெனில் அவனுடைய காலம் குறைவாக இருப்பதை அவன் அறிவான். வெளிப்படுத்தல் 12:12. பின்னர் நான் கடலில் இருந்து ஒரு மிருகம் எழுந்ததை பார்த்தேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளில் 10 கிரீடங்கள் இருந்தன. அதன் தலைகளில் துஷ்டமான பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. வெளிப்படுத்தல் 13:1. நான் பார்த்த மிருகம் ஒரு புலி போல இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தது. பெரிய பாம்பு அதற்கு தனது சக்தியையும் ஆசனத்தையும் பெரிய அதிகாரத்தையும் கொடுத்தது. முழு உலகமும் ஆச்சரியப்பட்டு, இந்த மிருகத்திற்கு ஒப்பானவர் யார் என்று கேட்டார்கள். அவனுடன் யார் போர் செய்ய முடியும்? வெளிப்படுத்தல் 13:4. அவனுக்கு பெரும் வார்த்தைகளையும் துஷ்டமான பேச்சுகளையும் பேச ஒரு வாய் கொடுக்கப்பட்டது. அவன் 42 மாதங்கள் செயல்பட அதிகாரமும் பெற்றான். வெளிப்படுத்தல் 13:5. இந்த மிருகம் வெறும் பயங்கர உருவம் மட்டுமல்ல, சாத்தானால் அதிகாரம் பெற்ற அந்திகிறிஸ்துவை குறிக்கிறது. அவன் ஜாதிகளை ஆளவும் ஏமாற்றவும் வந்தவன். இந்த அதிகாரத்துடன் அந்த மிருகம் பூமியை அதிர வைத்து பலரின் மனங்களை ஏமாற்றும். அந்திகிறிஸ்து ஒரு நம்பிக்கையின் ஒளியாக நாடுகளை ஒன்றிணைக்கும் சமாதானகரராக தோன்றினான். ஆனால் அவனது மிகப்பெரிய சாதனை இன்னும் வரவில்லை. அவன் இஸ்ரவேலும் பல நாடுகளும் உடன்படிக்கையை ஏற்படுத்தினான். பல ஆண்டுகளாக இருந்த பிளவுக்கும் மோதலுக்கும் தீர்வாக இந்த ஒப்பந்தம் பாராட்டப்பட்டது. இந்த உடன்படிக்கையுடன் இஸ்ரவேல் தங்கள் ஆலயத்தை மீண்டும் கட்டும் உரிமையையும் பழைய பலிகளை மீண்டும் நடத்தும் உரிமையையும் பெற்றது. அவன் பலருடன் ஒரு வாரத்திற்கு வலுவான உடன்படிக்கையை ஏற்படுத்துவான். உலகிற்கு இது ஒரு புதிய யுகத்தின் விடியலாக, இடையறாத குழப்பத்திற்கு பிறகு அமைதியின் ஒளியாக தோன்றியது. ஆனால் இந்த உடன்படிக்கை வெறும் அரசியல் யுக்தி அல்ல, இது திட்டமிட்ட ஏமாற்றத்தின் முதல் படியாக இருந்தது. இரட்சகராக போற்றப்பட்ட அந்திகிறிஸ்து தனது இறுதி துரோகத்திற்கு மேடையை அமைத்துவிட்டான். 7 ஆண்டுகளின் பாதியில் அந்திகிறிஸ்து இஸ்ரவேலும் மற்ற நாடுகளும் செய்த உடன்படிக்கையை முறியடிக்கிறான். ஒரு காலத்தில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது, ஆனால் அது நசுங்கி அவன் தனது உண்மையான இயல்பை வெளிப்படுத்தி இறுதி அதிகாரத்தை கைப்பற்றுகிறான். தானியேல் 9:27. இந்த அவமதிப்பு செயல் இறுதி துரோகத்தை குறிக்கிறது. அந்திகிறிஸ்து பரிசுத்த ஆலயத்தை மாசுபடுத்தி தன் உருவத்தை வழிபாட்டிற்காக நிறுவுகிறான். இது தானியேல் முன்கூட்டியே சொன்ன அழிவின் அருவறுப்பாகும். இதை இயேசு கிறிஸ்துவும் தன் வார்த்தைகளில் உறுதிப்படுத்தினார். மத்தேயு 24:15. அவன் தேவன் என்று அழைக்கப்படும் அனைத்தையும், வழிபடப்படும் அனைத்தையும் எதிர்த்து தன்னை உயர்த்தி தேவாலயத்தில் உட்கார்ந்து தன்னை தேவன் என்று அறிவிப்பான். 2 தெசலோனிக்கேயர் 2:4. இது திருப்புமுனை. சட்டமின்மையின் மனிதன் வெளிப்படும் தருணம். முன்பு மறைக்கப்பட்டது இப்போது வெளிப்படுகிறது. பயங்கரமான துல்லியத்துடன் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறது. பாதிக்கப்பட்ட காலம் அதன் இருண்டமான நேரத்திற்குள் நுழைகிறது. அங்கு தீமையின் ஆட்சி அதிகரிக்கிறது. இந்த குழப்பம் உலகம் இதுவரை கண்டதில்லாத அளவுக்கு உள்ளது. ஒரு காலத்தில் பெருமை கொண்டும் சுதந்திரமாக இருந்த நாடுகள் இப்போது ஒரே அதிகாரத்திற்கு முன்பாக முழுமையாக குனியுகின்றன.
இது வேதாகமம் முன்கூட்டியே கூறிய தருணம். மிருகம் முழுமையான அதிகாரத்திற்கு எழும்பும் காலம், பூமியின் எல்லா மூலையிலிருந்தும் விசுவாசத்தை கோரும் நேரம். இருப்பினும் இந்த விசுவாசம் சுதந்திரமாக வழங்கப்படுவதல்ல, அது கட்டாயப்படுத்தப்படுகிறது. பயமும் மோசடியும் மூலம் கட்டாயப்படுத்தப்பட்டு தலைவணங்க மறுப்பவர்கள் வேட்டையாடப்படுகிறார்கள். அவர்கள் அரசின் எதிரிகளாக குறிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் குற்றம் மிருகத்தை வழிபட மறுப்பதும் அதன் முத்திரையை ஏற்க மறுப்பதும் தான். அவருக்கு பரிசுத்தர்களுடன் போர் செய்யும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது, மேலும் அவர்களை வெல்லவும் அனுமதி வழங்கப்பட்டது. பூமியில் வாழும் அனைவரும் உயிரின் புத்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் அவனை வழிபடுவார்கள். அதன் கோபம் அதன் அவமதிப்பான கோரிக்கைகளுக்கு தலைவணங்க மறுக்கும் பரிசுத்தர்களின் மீது கடுமையாக விழுகிறது. அவர்கள் துரத்தப்படுகிறார்கள், வேட்டையாடப்படுகிறார்கள், மேலும் வெல்லப்படுகிறார்கள். நான் மற்றொரு மிருகம் பூமியிலிருந்து எழுந்து வருவதை பார்த்தேன். அதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல இரண்டு கொம்புகள் இருந்தன, ஆனால் அது ஒரு பாம்பை போல பேசியது. மென்மையில் மறைந்துள்ள ஒரு மோசடி. அது முதல் மிருகத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தி பூமியை அவனை வழிபட வைக்கிறது. எச்சரிக்கையாக இருங்கள், ஆட்டுக்குட்டியாக தோன்றுபவர்கள் எல்லோரும் உண்மையின் மேய்ப்பர் அல்லர். இது மக்களின் முன்னிலையில் வானிலிருந்து தீயை இறக்கி அழைக்கும் போன்ற பெரிய அதிசயங்களை செய்கிறது. இந்த அடையாளங்களால் அது பெரும்பான்மையையும் ஏமாற்றி முதல் மிருகத்தின் தெய்வீகத்துவத்தை நம்ப வைக்கிறது. உலகம் வழித வருகிறது. அவர்கள் ஆன்மாவின் பகைவரால் உருவாக்கப்பட்ட பொய்யை ஏற்றுக்கொள்கிறார்கள். அடுத்ததாக இரண்டாவது மிருகம் மிருகத்திற்கு ஒரு உருவம் அமைக்கவும் அதை பேசச் செய்யவும் என்று கட்டளையிடும். அவன் மிருகத்தின் உருவத்திற்கு உயிர் அளிக்கும் அதிகாரம் பெற்றிருந்தான். அதன் மூலம் அந்த உருவம் பேசவும் அதை வணங்க மறுக்கும் அனைவரையும் கொல்லச் செய்யவும் முடிந்தது. இது மிக உயர்ந்த ஏமாற்று நிலை. ஒரு பொய்யான கடவுள் மரண தண்டனையின் கீழ் வணக்கத்தை கோருகிறான். இந்த கணத்தில் மனிதர்களின் இதயங்கள் வெளிப்படையாகின்றன. சிறியவர்களும் பெரியவர்களும், பணக்காரர்களும் ஏழைகளும், சுதந்திரர்களும் அடிமைகளும் அனைவரும் அவர்களின் வலது கையில் அல்லது நெற்றியில் ஒரு குறியை பெறச் செய்கிறான். அந்த குறி மிருகத்தின் பெயர் அல்லது அதன் பெயரின் எண் இல்லாமல் யாரும் வாங்கவோ விற்கவோ முடியாது. வெளிப்படுத்தல் 13:16-17 வரை. பொருளாதார சிரமமும் குழப்பமும் உலகத்தை ஆட்கொண்ட போது அந்த குறி உண்மையான விசுவாசத்தின் இறுதி சோதனையாக மாறியது. அந்த குறியை ஏற்க மறுத்தவர்கள் வேட்டையாடப்பட்டனர், சிறையில் அடைக்கப்பட்டனர் அல்லது கொல்லப்பட்டனர். இதுவே ஞானம். உணர்வு உள்ளவன் மிருகத்தின் எண்ணை கணக்கிடட்டும், ஏனெனில் அது ஒரு மனிதனின் எண். அவனுடைய எண் 666. இந்த அச்சுறுத்தும் எண் 666 மனித குலத்தின் கடவுளுக்கு எதிரான கிளர்ச்சியை நினைவூட்டும் ஒரு குளிர்ச்சியான எச்சரிக்கையாக நிற்கிறது. புனித ஆலயத்திலிருந்து இடியோசை போல் ஒரு குரல் ஒலித்தது, போய் தேவனுடைய கோபத்தின் பாத்திரங்களை பூமியில் ஊற்று. இறுதி தீர்ப்புகள் வெளிப்படப் போகின்றன, உலகத்தை அதன் அடிப்படை வரை அதிர வைக்கின்றன. வெளிப்படுத்தல் 16:1. முதல் தூதர் சென்று தன் பாத்திரத்தை பூமியில் ஊற்றினார். மிருகத்தின் குறிப்பெற்ற மனிதர்களுக்கு ஒரு மோசமானதும் வேதனையூட்டும் புண் விழுந்தது. அவரது உருவத்தை வணங்கியவர்களுக்கும் தீயவர்களின் பெருமை வேதனையாக மாறியது. அவர்களுக்கு எந்த தீர்வும் இல்லை, முடிவில்லா வேதனை மட்டுமே உள்ளது. இருந்தும் அவர்களின் இதயங்கள் மனந்திரும்பவில்லை. வெளிப்படுத்தல் 16:2. இரண்டாவது தூதர் தன் பாத்திரத்தை கடலில் ஊற்றினார். அது இறந்த மனிதனின் இரத்தமாக மாறியது. கடலில் உள்ள ஒவ்வொரு உயிரும் இறந்தது. ஒரு காலத்தில் உயிரால் நிரம்பியிருந்த பெருங்கடல்கள் இப்போது ஒரு கல்லறையாக, கடவுளின் தீர்ப்புக்கான சாட்சியாக அதன் நீர்களின் மரணத்தை புலம்பி நிலம் அமைதியில் மூழ்கியது. வெளிப்படுத்தல் 16:3. மூன்றாவது தூதர் தன் பாத்திரத்தை நதிகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினார். அவை இரத்தமாக மாறின. பின்னர் நதிகளும் ஊற்றுகளும் இரத்தமாக மாறின. நீரின் தூதரை நான் கேட்டேன், பரிசுத்தமானவரே, நீர் இருந்தவரும் இருப்பவரும், இந்த தீர்ப்புகளில் நீர் நீதிமானாக இருக்கிறீர், ஏனெனில் அவர்கள் உமது பரிசுத்த ஜனங்களின் மற்றும் தீர்க்கதரிசிகளின் இரத்தத்தை சிந்தினார்கள். அவர்களுக்கு அவர்கள் உரியது போல் இரத்தம் குடிக்க நீர் கொடுத்திருக்கிறீர்.
வெளிப்படுத்தல் 16:5. நான்காவது தூதர் தன் பாத்திரத்தை சூரியனின் மீது ஊற்றினார். மனிதர்களை அக்கினியால் சுட்டெரிக்க அதிகாரம் அவருக்கு வழங்கப்பட்டது. மக்கள் மிகுந்த வெப்பத்தால் சுட்டெறிந்தார்கள். இந்த பேரிடர்களுக்கு அதிகாரம் உள்ள தேவனின் நாமத்தை அவமதித்தார்கள். ஆனால் அவர்கள் மனந்திரும்பவில்லை. வெளிப்படுத்தல் 16:8-9. ஐந்தாவது தூதர் தன் பாத்திரத்தை மிருகத்தின் சிங்காசனத்தின் மீது ஊற்றினார். அதன் ராஜ்யம் இருளில் மூழ்கியது. மக்கள் தங்கள் நாவை வேதனையில் கடித்தார்கள் மற்றும் வானத்தின் தேவனை சபித்தார்கள். வெளிப்படுத்தல் 16:10-11. ஆறாவது தூதர் தன் பாத்திரத்தை பெரிய யூப்ரதேஸ் நதியின் மீது ஊற்றினார். அதன் நீர் உலர்ந்தது. கிழக்கின் ராஜாக்களுக்கு வழி தயார் செய்யப்பட்டது. நான் பார்த்தேன், மூன்று அசுத்த ஆவிகள் தவளைகள் போல அரக்கனின் வாயிலிருந்து மிருகத்தின் வாயிலிருந்து வெளியே வந்தன. அவை அவர்களை எபிரேயில் அர்மகெத்தோன் என்று அழைக்கப்படும் இடத்தில் ஒன்று சேர்த்தன. வெளிப்படுத்தல் 16:16. ஏழாவது தூதர் தன் பாத்திரத்தை காற்றில் ஊற்றினார். அப்போது பரலோக ஆலயத்திலிருந்து சிங்காசனத்திலிருந்து ஒரு பெரிய குரல் முடிந்தது என்று கூறியது. வெளிப்படுத்தல் 16:17. அங்கே குரல்கள், இடியுடன் கூடிய மின்னல்கள் மற்றும் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. மனிதர்கள் பூமியில் இருந்ததிலிருந்து இது போன்றது ஒருபோதும் நிகழவில்லை. ஒவ்வொரு தீவும் மறைந்து போனது. மலைகளும் காணப்படவில்லை. மனிதர்கள் மேல் பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய ஆளிகள் விழுந்தது. ஒவ்வொரு கல்லும் ஒரு தாளந்து எடையுடன் இருந்தது. வெளிப்படுத்தல் 16:18-21. தேவனுடைய கோபம் முழுமையாக ஊற்றப்பட்டது. இருந்தும் அவர்கள் மனந்திரும்பவில்லை. இறுதி போர் நடைபெறுவதற்கான மேடை தயார் செய்யப்பட்டுள்ளது. அப்போது ராஜாதிராஜன் திரும்பி வந்து தன் ராஜ்யத்தை நிறுவுவார். ஏனெனில் தீர்ப்பின் காலம் நெருங்கியுள்ளது. ஒவ்வொரு முழங்காலும் வணங்கும். வெளிப்படுத்தல் 19:11-16. இந்த தரிசனம் முடிவடைகையில் ஒரு கேள்வி மீதம் இருக்கிறது. நீங்கள் உயிருள்ள தேவனுடைய கடுமையான தீர்ப்பை எதிர்கொள்ளும் வேதனையின் காலத்தில் நுழைபவர்களாக இருப்பீர்களா, அல்லது பூமி முழுவதும் வரவிருக்கும் சோதனையின் நேரத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு பரலோகத்தில் காத்திருக்கும் நித்திய ஆனந்தத்திலும் பலன்களிலும் வரவேற்கப்படுவோரில் நீங்கள் சேர்க்கப்படுவீர்களா? வெளிப்படுத்தல் 3:10. வேதனை காலம் என்பது மற்ற எந்த காலத்தையும் போல இல்லாதது. கணிப்பதற்கும் முடியாத துயரமும் தெய்வீக கோபமும் நிறைந்த ஒரு காலம். மனந்திரும்பலை விட பாவத்தை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு இதுவே அவர்களின் நிஜமாகும். தேர்வு உங்களதே. அதன் விளைவுகள் நித்தியமானவை. மத்தேயு 24:21. நீங்கள் யாருக்கு சேவை செய்யப் போகிறீர்கள் என்பதை முடிவு செய்யும் நேரம் இப்போதுதான். பிசாசின் சூழ்ச்சிகளால் ஏமாறாதீர்கள். ஏனெனில் அவன் உங்கள் ஆத்துமாவை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் முயல்கிறான். அவன் வாழ்வின் பெருமை, மாம்சத்தின் ஆசை, உலக செல்வத்தின் கவர்ச்சி ஆகியவற்றை உங்களை தேவனின் சந்நிதியிலிருந்து விலக்க பயன்படுத்துகிறான். யோவான் 10:10. முதல் யோவான் 2:16. அருளின் வாசல் இன்னும் திறந்திருக்கும் போது மனந்திரும்புங்கள். உங்கள் பாவங்களை விட்டு விலகி ஆண்டவரை தேடுங்கள். ஏனெனில் அவர் இரக்கமுள்ளவர். யாரும் அழிய வேண்டாம் என்றும் அனைவரும் மனந்திரும்ப வேண்டும் என்றும் விரும்புகிறார். 2 பேதுரு 3:9. பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்படுதல் விசுவாசிகளை விசுவாசமற்றவர்களிடமிருந்து பிரிக்கும். பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்படுபவர்கள் மாற்றப்பட்டு மகிமை மிக்க மரணமற்ற உடல்கள் வழங்கப்படுவார்கள். அவர்கள் தேவனின் சந்நிதியில் என்றென்றும் வாழ்ந்து நித்திய அமைதியும் ஆனந்தமும் அனுபவிப்பார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. ஆனால் மீதம் இருப்பவர்களுக்கு அந்த கஷ்டகாலம் புரிந்து கொள்ள முடியாத வேதனையை ஏற்படுத்தும். அப்பொழுது இரண்டாவது வாய்ப்பு இருக்காது. தேவனின் கோபத்திலிருந்து தப்பிக்க எந்த வாய்ப்பும் இருக்காது. வெளிப்படுத்தல் 6:15-17. கிறிஸ்துவை நிராகரிப்பவர்களின் இறுதி விதி தீக்குளம், அதாவது இரண்டாவது மரணம் ஆகும். பரிசுத்தம் செய்ய மறுக்கும் மற்றும் ஆண்டவரின் வழிகளை பின்பற்ற மறுக்கும் அனைவருக்கும் இது இறுதி தீர்ப்பாகும். வெளிப்படுத்தல் 20:15. மனந்திரும்பி கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களுக்கு பரலோகத்தில் நித்திய சுதந்திரம் காத்திருக்கிறது. அவர்கள் அவருடன் என்றென்றும் ஆட்சி செய்யப் போகிறார்கள். வலி, துயரம், மரணம் எதுவும் இல்லாமல் கீழ்ப்படிதலும் விசுவாசமும் அளவிட முடியாத பலன்களை தரும். வெளிப்படுத்தல் 21:4.
அன்பானவர்களே, உங்கள் முன் தேர்வு வைக்கப்பட்டுள்ளது. உயிரா அல்லது மரணமா, ஆசீர்வாதமா அல்லது சாபமா? இயேசு கிறிஸ்துவை உங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு உயிரை தேர்ந்தெடுக்குங்கள். உங்கள் பாவங்களை மனந்திரும்புங்கள், ஏனெனில் பரலோக ராஜ்யம் அருகில் உள்ளது. உபாகமம் 30:19, மத்தேயு 4:17. தாமதிக்கிறவர்களில் நீங்கள் ஒருவராக இருக்க வேண்டாம், ஏனெனில் ராப்சர் எந்த நேரத்திலும் நிகழலாம். இன்றுதான் இரட்சிப்பின் நாள். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஏனெனில் நாளை உங்களுக்கு உறுதி செய்யப்படவில்லை. 2 கொரிந்தியர் 6:2, நீதிமொழிகள் 27:1. மாப்பிள்ளை தன் மணமகளுக்காக வருகிறார். அவர் அழைக்கும் போது நீங்கள் தயார் இருக்கிறீர்களா? நம்பிக்கையுடன் காணப்படுகிறவர்கள் வரவிருக்கும் கோபத்திலிருந்து தப்பித்து நித்திய ஆனந்தத்தில் நுழைவார்கள். ஆனால் மீதம் இருப்பவர்களுக்கு அழுகையும் பல்லை கடிக்கும் வேதனையும் இருக்கும். மத்தேயு 25:1-13. இதோ நான் விரைவில் வருகிறேன், என் வெகுமதியும் என்னுடன் உள்ளது. ஒவ்வொருவருக்கும் அவன் செயலின்படி கொடுக்க. தங்கள் ஆடைகளை கழுவுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஜீவ விருட்சத்திற்கு உரிமை பெறவும் நகரத்தின் வாசல்களில் நுழையவும் முடியும். வெளிப்படுத்தல் 22:12-14.

இந்த உலகம் வரலாற்றில் எப்போதும் இல்லாத ஒரு நிகழ்வை எதிர்பார்க்கிறது. அதாவது நம்முடைய வல்லமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையை. அது ராஜாதிராஜன் திரும்பி வந்து தன் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் தருணம். உடைந்துள்ள உலகிற்கு நீதியும் மீட்பும் கொண்டு வருவார். இந்த முறையில் அவர் அமைதியாகவோ தாழ்மையோடு வரமாட்டார். மாறாக தன் தெய்வீக அதிகாரத்தின் முழு மகிமையோடு வருவார். அவரது முதல் வருகையில் அவர் தாழ்மையோடு தோன்றினார். ஒரு எளிய மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். பலவீனத்தில் ஆடை அணிந்தார். மனிதர்களிடையே தேவதூதராக நடந்தார். நோயாளிகளை குணப்படுத்திய அவரது கைகள் பின்னர் உலகத்தின் பாவங்களுக்காக குத்தப்பட்டன. அவர் தண்டிக்க வரவில்லை, மீட்கவே வந்தார். பலருக்காக தன்னை மீட்பு பலியாக அர்ப்பணித்தார். ஆனால் இப்பொழுது பாருங்கள், அவர் யூதாவின் சிங்கமாக, வல்லமையுள்ள ராஜாவாகவும் நீதிமானான நீதிபதியாகவும் வருகிறார். வானங்கள் பிளந்து அவர் வல்லமையுடனும் பேரருளுடனும் இறங்குவார். அவரது கண்கள் தீ போல் ஜொலிக்கும். அவரது தலையில் பல கிரீடங்கள். இரத்தத்தில் நனைந்த ஆடையுடன் இருக்கிறார். அவரது பெயர் விசுவாசமும் உண்மையும் ஆகும். அவர் போர் புரியவும் நீதியையும் நிலைநிறுத்தவும் ஜாதிகளுக்கு தீர்ப்பு வழங்கவும் வருகிறார். இனி அவர் வேதனை அனுபவிக்கும் ஊழியக்காரராக இல்லை, அனைத்து படைப்புகளுக்கும் அதிகாரம் கொண்ட அரசராக திரும்பி வருகிறார். பூமி நடுங்கும், ஆகாயம் இருண்டுவிடும், ஒவ்வொரு முழங்காலும் மடங்கும். அவரது தீர்ப்பிலிருந்து யாரும் தப்ப முடியாது, ஏனெனில் அவரது நீதியும் சிறப்பும் என்றும் நிலைத்திருக்கும். இது அவரது வெற்றியின் நேரம், எல்லா தீர்க்க தரிசனங்களின் நிறைவேற்றமும் அவரது தெய்வீக திட்டத்தின் உச்சக்கட்டமும் ஆகும். அரசர்களின் அரசனை காண தயாராகுங்கள். ஆனால் கேள்வி இன்னும் உள்ளது, அவர் எப்போது திரும்பி வருவார்? இந்த கேள்வி நூற்றாண்டுகளாக ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இயேசுடன் நடந்த திருத்தூதர்களிலிருந்து அவரை காண ஆவலுடன் காத்திருக்கும் ஒவ்வொரு தலைமுறையிலும் உள்ள விசுவாசிகளுக்கு வரை. யாருக்கும் அந்த நாள் அல்லது மணி தெரியாது. பரலோக தூதர்களுக்கும் மகனுக்கும் கூட இல்லை. மத்தேயு 24:36. ஆனால் இயேசு தாமாகவே நாம் கவனிக்க வேண்டிய அடையாளங்களை அளித்தார். இந்த அடையாளங்கள் சுவிசேஷங்களிலும் வெளிப்படுத்தல் புத்தகத்திலும் பதிவு செய்யப்பட்டுள்ளவை. மனித குலத்திற்கு தெய்வீக அலாரம் மணி போன்றவை. இவை நமக்கு நினைவூட்டுகின்றன, காலம் விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது என்றும், தேவனின் திட்டம் நம் கண்முன்னே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்றும். முக்கியமான முதல் அடையாளங்களில் ஒன்று இயேசு தம் விசுவாசிகளை தம்மிடம் அழைக்கும் ராப்ஷர் எனப்படும் நிகழ்வாகும். ஒரே கணத்தில் கோடிக்கணக்கான விசுவாசிகள் மறைந்து போவார்கள். உலகம் குழப்பத்திலும் கலவரத்திலும் மூழ்கும். இந்த நிகழ்வு முதல் உயிர்த்தெழுச்சியின் ஒரு பகுதியாகும். இதில் கிறிஸ்துவில் இறந்தவர்கள் உயிருடன் எழுப்பப்படுவார்கள். உயிருடன் இருப்பவர்கள் மாற்றப்பட்டு ஆண்டவரை வானில் சந்திக்க அழைத்துச் செல்லப்படுவார்கள். தெசலோனிக்கேயர் 4:16-17. இயேசுவை தங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் நம்பியவர்களுக்கு அவர்கள் அவருடைய சந்நிதியில் சேர்க்கப்படும் போது இது கணிப்பதற்கும் முடியாத மகிழ்ச்சியின் தருணமாக இருக்கும். 1 Thessalonians 4:16-17. இந்த மறுமுனை சந்திப்பின் மகிழ்ச்சியை நினைத்து பாருங்கள். குடும்பங்கள் மீண்டும் ஒன்றாகும். நண்பர்கள் அணைத்துக் கொள்கிறார்கள். ஒவ்வொரு தேசத்திலும் தலைமுறையிலும் உள்ள விசுவாசிகள் அனைவரும் தங்கள் ஆண்டவரின் சந்நிதியில் ஒன்றாக நிற்கிறார்கள். இது ஒப்பற்ற மகிமையுடனும் தேவனின் வாக்குறுதியின் நிறைவேற்றத்துடனும் கூடிய ஒரு தருணம். 14:2-3. ஆனால் பின்னால் விடப்பட்டவர்களுக்கு இந்த இரட்சிப்பு ஒரு அதிர்ச்சி மற்றும் துக்கத்தின் தருணமாகும். அன்புக்குரியவர்கள் ஒரு கணத்தில் இல்லாமல் போகிறார்கள். உலகம் குழப்பத்தில் மூழ்குகிறது. மில்லியன் கணக்கானோர் திடீரென காணாமல் போவது பெரும் உபத்திரவம் என்று அழைக்கப்படும் கடுமையான சோதனையின் ஆரம்பத்தை குறிக்கிறது. இதற்கிடையில் பரலோகத்தில் தேவனுடைய திருச்சபை, கிறிஸ்துவின் மணமகள், கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பு ஆசனத்தின் முன் நிற்கிறது. இது தண்டனைக்கான தீர்ப்பல்ல, பதக்கங்களுக்கான தீர்ப்பாகும். விசுவாசிகளின் விசுவாசமும் சேவையும் பாராட்டப்பட்டு அவர்கள் பூமியில் செய்த செயல்களுக்கு பதிலாக கிரீடங்களும் ஆசீர்வாதங்களும் பெறுகிறார்கள். ஒவ்வொரு வெகுமதியும் அவர்களின் இதயத்தின் நேர்மையையும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர்கள் செய்த தியாகங்களையும் பிரதிபலிக்கிறது. சிறிய கருணை செயல்களிலிருந்து விசுவாசத்தின் பெரிய வெளிப்பாடுகள் வரை எல்லாவற்றையும் காணும் அவர் எதையும் தவறவிடுவதில்லை. இது உறுதிப்படுத்தலும் மகிழ்ச்சியும் நிறைந்த தருணம்.
கிறிஸ்து தனது ஜனங்களின் உழைப்புகளை அன்போடு ஏற்றுக்கொண்டு அவர்களும் யோங்வாங்கில் யோங்வனும் அவருடன் ஆட்சி செய்ய ஊக்குவிக்கிறார். பின்னர் கொண்டாட்டம் வருகிறது, அதாவது ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்து. இது மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிறைந்த விருந்து. கிறிஸ்துவும் அவரது திருச்சபையும் என்றென்றும் ஒன்றிணைக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு கண்ணீரும் துடைக்கப்படுகிறது, ஒவ்வொரு துயரமும் மறக்கப்படுகிறது. விசுவாசிகள் தங்கள் இரட்சகரின் மகிமையில் நனைந்து மகிழ்கிறார்கள். விருந்தரங்கம் பரலோக ஒளியால் நிரம்பியுள்ளது. காற்றில் புகழ் பாடல்கள் ஒலிக்கின்றன. அணிவிக்கப்பட்ட மேசை மிகச் சிறந்த ஆசீர்வாதங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இது கிறிஸ்துவும் அவரால் மீட்கப்பட்டவர்களும் இடையே உள்ள நித்திய உடன்படிக்கையை குறிக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும் நீதியின் ஆடைகளில் அலங்கரிக்கப்பட்டு தங்கள் இரட்சகரின் முன்னிலையில் மகிழ்ச்சியின் முழுமையை அனுபவிக்க சிரிப்பும் அன்பும் நிரம்பியுள்ளது. இது முடிவில்லாத தெய்வீக அன்பின் கொண்டாட்டம். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையின் மற்றொரு முக்கிய அறிகுறி. வேதாகமத்தில் விவரிக்கப்பட்டுள்ள சட்டமின்மையின் மனிதன் அல்லது எதிர்கிறிஸ்து வெளிப்படுவதாகும். அவர் நம்பிக்கையும் அதிகாரமும் கொண்ட ஒருவராக எழுந்து ஒழுங்கும் சமாதானமும் கொண்டு வருவதாக கூறுவார். ஆனால் அவரது உண்மையான நோக்கம் விரைவில் வெளிப்படும். ஏமாற்றும் திறனும் கவர்ச்சியும் மூலம் அவர் உலகளாவிய செல்வாக்கை பெற்று தன்னுடைய இறுதி திட்டமான ஆதிக்கம் செலுத்தவும் ஏமாற்றவும் மேடையை அமைப்பார். எதிர்கிறிஸ்து அதிகாரம் பிடித்த பிறகு உலகம் பெரும் உபத்திரவம் எனப்படும் ஒரு பயங்கரமான காலத்தை எதிர்கொள்ளும். 7 ஆண்டுகள் முழுவதும் போர்கள், பசிப்பு, நோய்கள் மற்றும் பேரழிவுகள் போன்ற பெரிய சிக்கல்கள் ஏற்படும். வெளிப்படுத்தல் 6:8. மிருகம் என்றும் அழைக்கப்படும் எதிர்கிறிஸ்து பின்னர் தேவனை எதிர்த்து அவனுடைய நாமத்தை அவமதித்து அவருக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியை நடத்துவான். 2 தெசலோனிக்கேயர் 2:4. அவன் மக்களை கட்டுப்படுத்தும் விதமாக சட்டங்கள் மற்றும் அமைப்புகளை அறிமுகப்படுத்துவான். வாங்கவும் விற்கவும் கட்டாயமாக ஒரு குறியை பயன்படுத்த வேண்டும் என்று உத்தரவிடுவான். வெளிப்படுத்தல் 13:16-17. இந்த குறி வலது கையில் அல்லது நெற்றியில் இடப்படும். வாங்கவும் விற்கவும் இது அவசியமாகும். இது எதிர்கிறிஸ்துவுக்கு விசுவாசத்தை குறிக்கிறது. வெளிப்படுத்தல் 13:16-18. எதிர்கிறிஸ்து அனைத்து கோத்திரங்கள், மக்கள் மற்றும் ஜாதிகளின் மீது அதிகாரம் பெற்று பூமியில் உள்ள அனைவரும் தன்னை வழிபட வேண்டும் என்று கோருவான். வெளிப்படுத்தல் 13:7-8. அவன் தன்னை எல்லா தேவன்களுக்கும் மேலாக உயர்த்தி தேவாலயத்தில் கூட தன்னை வைத்து தானே தெய்வம் என்று கூறுவான். 2 தெசலோனிக்கேயர் 2:4. அவனது அதிகாரத்திற்கு வருகை மிகுந்த வஞ்சகத்தாலும் முன்னிலை இல்லாத செல்வாக்காலும் அடையாளப்படுத்தப்படும். சாத்தானாகிய பரியினால் அதிகாரம் பெற்ற எதிர்கிறிஸ்துவின் அதிகாரமும் வல்லமையும் நேரடியாக அவனிடமிருந்து வரும். வெளிப்படுத்தல் 13:2-4. அவனுடன் சேர்ந்து பொய்யான தீர்க்கதரிசி, 2வது மிருகம் அதிசயங்கள் செய்து மக்களை ஏமாற்றி எதிர்கிறிஸ்துவை வழிபட வலியுறுத்தும் வகையில் மிருகத்தின் குறியை அமல்படுத்துவான். வெளிப்படுத்தல் 13:11-17. இந்த காலத்தில் அவன் பரிசுத்தர்களுக்கு எதிராக போர் நடத்தி அவர்களை துன்புறுத்தி ஒரு காலத்திற்கு அவர்களை வெல்லும். வெளிப்படுத்தல் 13:7. தானியேல் 7:25. அவனது ஆட்சி துஷ்டவாதம், கிளர்ச்சி மற்றும் அவனை எதிர்க்கும் அனைவரையும் அழிப்பது போன்றவற்றால் அடையாளப்படுத்தப்படும். இருப்பினும் அவனது காலம் குறைக்கப்பட்டிருக்கும், ஏனெனில் கடவுளின் இறுதி திட்டம் வெற்றி பெறும். வானங்கள் ராஜாதி ராஜாவின் திரும்புவதை தயாரிக்கும் போது அந்திகிறிஸ்துவும் சாத்தானும் தலைமையிலான இருளின் சக்திகள் உலகின் ஜாதிகளை கடவுளுக்கு எதிராக இறுதி முற்றுப்புள்ளி கிளர்ச்சிக்காக ஒன்றிணைப்பார்கள். ஆவிகள் உலகின் படைகளை அர்மகத்தோன் எனப்படும் இடத்திற்கு, மெகித்தோ பள்ளத்தாக்கிற்கு அழைப்பார்கள். இது நன்மையும் தீமையும் இடையே தீர்மானமான மோதலுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட போர்க்களம். வெளிப்படுத்தல் 16:16. சிப்பாய்கள் முன்னேறுகிறார்கள் ஆயுதங்களுடன் தயார் நிலையில். அழிவுக்காக அவர்களின் இதயங்கள் கடினமாகியுள்ளது. இந்த 7 புயலின் நடுவில் எருசலேம் வெறுப்பும் வன்முறையும் மையமாகிறது. தீர்க்கதரிசி செக்கரியா அறிவித்தபடி, ஏனெனில் நான் எல்லா ஜாதிகளையும் எருசலேமுக்கு எதிராக போரிட அழைப்பேன். நகரம் கைப்பற்றப்படும், வீடுகள் கொள்ளையடிக்கப்படும், பெண்கள் இழிவுபடுத்தப்படுவார்கள். நகரத்தின் பாதி சிறையில் போகும், ஆனால் மக்கள் மீதமுள்ளவர்கள் நகரத்திலிருந்து முற்றிலும் அழிக்கப்பட மாட்டார்கள். செக்கரியா 14.
நகரம் முற்றுகையிடப்பட்டுள்ளது. அதன் சுவர்கள் இடையறாத மற்றும் மிகுந்த எதிரியின் தாக்குதலால் உடைக்கப்பட்டுள்ளன. சிப்பாய்கள் எருசலேமில் பெருக்கமாக நுழைந்து வீடுகளை கொள்ளையடித்து பயத்தை பரப்பும் போது குழப்பம் வெடிக்கிறது. குற்றமற்றவர்களின் அழுகுரல்கள் வானத்தை எட்டுகின்றன. ஒரு கணம் எதிரிகள் தங்களது தற்காலிக வெற்றியில் மகிழ்கிறார்கள். நகரத்தின் மக்கள் பாதி சிறையில் இழுத்துச் செல்லப்படுகிறார்கள். அவர்களின் எதிர்காலம் தெரியாததாக உள்ளது. தேவனுடைய ஜனங்கள் விட்டுவிடப்பட்டதாகவும் அவர்களின் உடன்படிக்கை மறக்கப்பட்டதாகவும் அவர்களின் நம்பிக்கை அணைந்துவிட்டதாகவும் தோன்றுகிறது. இருந்தாலும் நம்பிக்கை இழப்பின் நிழலில் ஒரு சிலந்தி மீதமுள்ளது. அது தேவனுடைய கரத்தால் பாதுகாக்கப்படுகிறது. இந்த விசுவாசிகள் அவருடைய வாக்குறுதிகளை பிடித்து நிற்கிறார்கள். அவர்களுடைய தேவன் தன் ஜனங்களையும் தன் நகரத்தையும் ஒருபோதும் விட்டுவிட மாட்டார் என்பதை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் தங்கள் வெறுப்பும் ஆசையும் காரணமாக ஜாதிகள் தேவனுடைய கரம் செயல்படுவதை அறியாமல் இருக்கின்றன. அவர்கள் தாங்கள் தங்களது திட்டங்களை நிறைவேற்றுகிறோம் என்று நம்புகிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் தேவனுடைய தீர்ப்பின் நிகழும் நாடகத்தில் வெறும் கருவிகளாக இருக்கிறார்கள். கர்த்தர் தாமாகவே அவர்களை சேர்த்துள்ளார். தம் ஜனங்களை அழிக்க அல்ல, அவர்களது கிளர்ச்சிக்கு தீர்ப்பு வழங்கவே. யோவேல் தீர்க்கதரிசி அறிவிப்பது போல, ஜாதிகள் விழித்தெழுந்து யெகோஷபாத்து பள்ளத்தாக்கில் வரட்டும், ஏனெனில் அங்கே நான் சுற்றியுள்ள எல்லா ஜாதிகளையும் நியாயம் தீர்க்க உட்காருவேன். யோவேல் 3:12. இது சாதாரணமான போர் அல்ல. இது நூற்றாண்டுகளாக நடந்த கிளர்ச்சியின் உச்சக்கட்டம். மனிதர்கள் தேவனுடைய அதிகாரத்தை தள்ளிப்போட முயற்சிக்கும் இறுதி முயற்சி. ஆனால் பூமியின் படைகள் ஒன்று சேரும் போது, எருசலேம் நகரம் நடுங்கும் போது, படைப்பே தானாகவே பதிலளிக்கத் தொடங்குகிறது. ராஜாதிராஜனின் வருகையை அறிவிக்கிறது. வானகங்கள் நடுங்குகின்றன. பூமி தானாகவே தெய்வீகமான மோதலை எதிர்பார்த்து அதிர்கிறது. ஜனங்கள் கூச்சலிடுகிறார்கள். வானகங்கள் வரலாற்றிலேயே மிகப்பெரிய தலையீட்டுக்காக தயாராகின்றன. பின்னர் ஒரு கூர்மையான ஒலி அமைதியை உடைத்து வானங்களிலும் பூமியிலும் ஒலிக்கும் ஒரு குரல் ராஜா மகிமையுடன் வருவதை அறிவிக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:16. அதன்பின் வானங்கள் திறக்கப்படும். ராஜாதிராஜனின் மகிமையான திரும்புவதை வெளிப்படுத்தும். மனிதர்களின் கலகத்தால் ஒரு காலத்தில் இருண்ட வானம் கிறிஸ்து தாமே வல்லமையோடும் மகிமையோடும் இறங்கி வரும்போது குருடாக்கும் ஒளியால் நிரம்பியுள்ளது. அவர் பிரகாசமான வெள்ளையில் ஆடை அணிந்து அவருடைய அங்கி இரத்தத்தில் தோய்க்கப்பட்டு அவருடைய பெயர் விசுவாசமும் உண்மையும் என்று எழுதப்பட்டுள்ளது. வெளிப்படுத்துதல் 19:11-13. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாய் இருக்கின்றன. அவருடைய தலையில் அநேக கிரீடங்கள் இருக்கின்றன. அவை சர்வ சிருஷ்டியின் மீதும் அவருடைய இறுதி அதிகாரத்தை குறிக்கின்றன. அவருடைய வாயிலிருந்து ஒரு கூரிய பட்டயம் வெளிவரும். அதனால் அவர் ஜாதிகளை அடிக்கப் போகிறார், ஏனெனில் அவர்தான் மாம்சமான தேவவாக்கு. அவருடைய தீர்ப்பு நீதியுடனும் நியாயத்துடனும் உள்ளது. வெளிப்படுத்துதல் 19:15-16. அவரை ஒவ்வொரு கணும் காணும். அவரை குத்தியவர்களும் கூட. வானத்தின் படைகள் அவரை தொடர்ந்து வருகின்றன. அவர்கள் நறுமணமான வெள்ளை மற்றும் தூய பருத்தி ஆடைகள் அணிந்து வெள்ளை குதிரைகளில் சவாரி செய்கிறார்கள். வெளிப்படுத்துதல் 19:14. இவர்கள் தூக்கிச் செல்லப்பட்ட பரிசுத்தர்கள் மற்றும் வான உலக சேனைகள். இறுதி வெற்றிக்காக தயார் செய்யப்பட்டவர்கள்.

0: அருகில் தொடுகின்றன. அதற்கே பூமி பதிலளிக்கிறது. அந்த மலை இரண்டாக பிளந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கை உருவாக்குகிறது. இது அவரது ஜனங்கள் தப்பிக்க ஒரு பாதையை உருவாக்குகிறது மற்றும் தீர்க்கதரிசி செக்கரியா கூறிய வார்த்தைகளை நிறைவேற்றுகிறது. அப்பொழுது கர்த்தர் புறப்பட்டு அந்த ஜாதிகளுக்கு எதிராக போர் புரிவார். அவர் போர் நாளில் போர் புரிவது போல செக்கரியா 14:3-4 பிரதிவேர் எதிர்க்கிற அந்திகிறிஸ்துவின் படைகள் மெகித்தோ பள்ளத்தாக்கில் திரண்டுள்ளன. அவர்கள் போர் புரிகின்றனர், ஆனால் அரசரின் சக்திக்கு அவர்கள் எதுவும் ஆக முடியாது. அவரது வார்த்தையின் கூரிய வாள் வெளியேறும் போது ஜாதிகள் ஒரு கணத்தில் வீழ்த்தப்படுகின்றன. அவர்களின் ஆயுதங்கள் பயனற்றதாக விழுகின்றன. அவர்களின் பலம் தளர்கிறது மற்றும் கிளர்ச்சி நசுக்கப்படுகிறது. மிகப்பெரிய போர் முடிவடைகிறது, ஏனெனில் அனைத்தையும் ஆளும் ஒருவன் பேசிவிட்டார். பின்னர் கிறிஸ்துவே தானாகவே அந்த மிருகத்தையும் பொய்யான தீர்க்கதரிசியையும் உலகத்தை அடையாளங்களாலும் அதிசயங்களாலும் ஏமாற்றிய அந்த தூய்மையற்ற தலைவர்களையும் பிடித்து பலர் மிருகத்தின் உருவத்தை வணங்கச் செய்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த இருவரும் பிடிக்கப்பட்டு உயிரோடு கந்தகத்துடன் எரியும் நெருப்பு குளத்தில் வீசப்படுகிறார்கள். அவர்களின் முடிவு விரைவாகவும் என்றென்றும் நீடிக்கக்கூடியதாகவும் உள்ளது, ஏனெனில் தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவரும் யூதாவின் சிங்கமானவரும் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார். வெளிப்படுத்தல் 19:19-20 அவர்களின் ஏமாற்றும் தேவனை அவமதிப்பதும் முடிவுக்கு வருகிறது. அவர்கள் உயிரோடு நெருப்பு குளத்தில் வீசப்படுகிறார்கள். அங்கு அவர்கள் நாளும் இரவும் என்றென்றும் வேதனைப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 19:20 மிருகத்தின் படைகள் அழிக்கப்படும் போது சூரியனில் நின்ற ஒரு தூதர் ஆகாய பறவைகளுக்கு அழைத்து, வாருங்கள் தேவனுடைய மகா விருந்துக்காக ஒன்று சேருங்கள் என்று கூறுகிறார். வானம் பூமியின் கழிவுண்ணிகளால் நிரம்பியுள்ளது. அவர்கள் அரசர்கள், தலைவர்கள், வல்லமை உள்ளவர்களின் மாமிசத்தை உண்டு கொண்டிருக்கிறார்கள். இது சர்வ வல்லமிக்க தேவனுடைய நீதிக்கு ஒரு கடுமையான சாட்சியாகும். வெளிப்படுத்தல் 19:17-18:21 ஆனால் தீர்ப்பு இன்னும் முழுமையடையவில்லை. ஜாதிகளை ஏமாற்றிய பழமையான பாம்பு சாத்தான் வானத்திலிருந்து இறங்கும் வல்லமையான ஒரு தூதனால் பிடிக்கப்படுகிறான். அந்த தூதர் ஆழ்குழியின் சாவியை மற்றும் ஒரு பெரிய சங்கிலியை பிடித்திருக்கிறார். அவர் சாத்தானை 1000 ஆண்டுகள் கட்டி அவனை ஆழ்குழியில் எரிந்து அதை பூட்டி முத்திரை வைத்து அவன் நியமிக்கப்பட்ட காலம் வரைக்கும் இனி ஜாதிகளை ஏமாற்ற முடியாதபடி செய்கிறார். வெளிப்படுத்தல் 21:3 அச்சத்தின் ஆட்சி முடிவடைந்தது. அரசர்களின் அரசர், ஆண்டவர்களின் ஆண்டவர் இப்போது வெற்றி கொண்டு நிற்கிறார். மிருகமும் பொய்யான தீர்க்கதரிசியும் அழிக்கப்பட்டு சாத்தான் சிறையில் அடைக்கப்பட்ட போது பூமி மகிழ்ச்சியுடன் கழிக்கத் தொடங்குகிறது.
1: ஆண்டவரை ஏற்க விரும்புகிறவர்களுக்கு தயவு செய்து என்னை பின்தொடர்ந்து சொல்லுங்கள். சொல்லுங்கள், பிதாவே, இயேசுவின் வல்லமையான நாமத்தில் என் அனைத்து பாவங்களையும் விட்டு விலகி உம்மை என் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்கிறேன். என் இருதயத்தை உமது கைகளில் ஒப்படைக்கிறேன். என்னை சுத்திகரித்து வழிநடத்தி உமது வல்லமையான பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பும். இன்றிலிருந்து நான் உங்களை பின்பற்றி உங்கள் மகிமைக்காக வாழ்வேன். சக்தி வாய்ந்த இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இந்த ஜெபத்தை செய்த உங்களை தேவன் குடும்பத்திற்கு வரவேற்கிறோம். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். பரிசுத்தம் போதிக்கும் சபையை நாடுங்கள், ஏனெனில் அது இன்றி ஆண்டவரை காண முடியாது. பரிசுத்தவான்களை ஏற்க இயேசு மீண்டும் வருவார். நம்பிக்கையில் நடந்து அவர் வார்த்தையில் நிலைத்து உங்களுக்கான அவர் நோக்கத்தை நம்புங்கள். கிறிஸ்துவில் நீங்கள் புதிய படைப்பு. இப்பயணத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்கவும். பரலோகத்தில் சந்திப்போம். வருகை நெருங்கிவிட்டது.
0: இயேசு விரைவில் வருகிறார், நாம் தயார் இருக்க வேண்டும். பைபிள் சொல்கிறது, ஏற்றுக்கொள்ளும் நிகழ்வு ஒரு கணத்தில் மின்னல் போல நிகழும் என்று. அந்த கணத்தில் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள் அவரை சந்திக்க ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அதை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு கணம் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள், அடுத்த கணம் ராஜாதிராஜனின் முன்னிலையில் நிற்கிறீர்கள். ஆனால் தயார் நிலையில் இருப்பவர்கள் மட்டுமே அவருடன் செல்ல முடியும். இது காத்திருக்க வேண்டிய நேரம் அல்ல, அல்லது விஷயங்களை தள்ளி போட வேண்டிய நேரம் அல்ல. இது அவசரமானது. இயேசு இன்று இப்போதே திரும்பி வந்தால் நீங்கள் தயார் இருக்கிறீர்களா? அவர் உங்களை மிகவும் நேசித்ததால் உங்களுக்காக தன் உயிரை கொடுத்தார். இந்த மகத்தான தருணத்தை யாரும் தவறவிட வேண்டாம் என்று அவர்

விரும்பவில்லை. ஆனால் அவரை பின்பற்ற நீங்கள் தான் தேர்வு செய்ய வேண்டும். அதற்காக பாவத்திலிருந்து திரும்பி அவரை நம்பி உங்கள் வாழ்க்கையை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. மற்ற எந்த வழியிலும் ரட்சிக்க முடியாது. இயேசுவின் திரும்புவதை பற்றி பைபிள் தெளிவான அறிகுறிகளை வழங்குகிறது. போர்கள், இயற்கை பேரழிவுகள் மற்றும் மக்கள் கடவுளை விட்டு விலகுவது. இந்த அறிகுறிகள் இப்பொழுது நடக்கின்றன. நாம் சரியான நேரத்தை அறியவில்லை, ஆனால் அது விரைவில் நடக்கும் என்பதை அறிவோம். ஒவ்வொரு நாளும் நம்மை அதற்கும் அருகில் கொண்டு செல்கிறது. சுற்றி பாருங்கள், நீங்கள் அதை உணர முடியவில்லையா? உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது, நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இயேசு திரும்பி வரும்போது அது மற்ற எந்த நாளும் போல இருக்காது. வானங்கள் திறக்கப்படும், கம்பை முழங்கும், அவர் அதிகாரத்துடனும் மகிமையுடனும் வருவார். ஒவ்வொரு கணும் அவரை காணும், ஒவ்வொரு முழங்காலும் மடங்கும், ஒவ்வொரு நாவும் இயேசுவே ஆண்டவர் என்று ஒப்புக்கொள்வார்கள். அவரை நேசிப்பவர்களுக்கு அது மிகுந்த மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் நிறைந்த நாள், நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நாள் ஆகும். ஆனால் தயார் இல்லாதவர்களுக்கு அது துக்கமும் வருத்தமும் நிறைந்த நாளாக இருக்கும். நான் உங்களை பயப்படச் சொல்லவில்லை, விழித்தெழச் சொல்கிறேன். இது உண்மை, இது நடக்கிறது. இயேசு திரும்பி வருவாரா என்று கேள்வி இல்லை, அவர் வரும்போது நீங்கள் தயார் இருக்கிறீர்களா என்பதே கேள்வி. அது மிகவும் தாமதமாகும் வரை காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிப்பதில் எதுவும் தடுக்க விடாதீர்கள். இன்றுதான் இரட்சிப்பின் நாள். நீங்கள் உங்கள் இதயத்தை இயேசுவுக்கு ஒருபோதும் கொடுத்திருக்கவில்லை என்றால் அதை இப்போதே செய்யலாம். அவரிடம் பிரார்த்தனை செய்து உங்கள் பாவங்களை மன்னிக்குமாறு கேளுங்கள். அவர் தேவனுடைய மகன் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் என்றும் அவரை பின்பற்ற விரும்புகிறீர்கள் என்றும் அவரிடம் சொல்லுங்கள். நீங்கள் என்ன செய்திருந்தாலும் பரவாயில்லை, அவருடைய அன்பும் இரக்கமும் எந்த தவறையும் விட பெரியது. ஏற்கனவே நம்பிக்கை கொண்டிருக்கும் நம்மில் பலர் விழிப்புடன் தயாராக இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் விஷயங்களில் கவனம் சிதறவிடாதீர்கள். உங்கள் பார்வையை இயேசுவில் வைத்துக் கொண்டு அவர் எந்த நேரத்திலும் திரும்பி வரக்கூடும் என்று நினைத்து ஒவ்வொரு நாளும் வாழுங்கள். அவருடைய அன்பை மற்றவர்களுடன் பகிருங்கள். உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் அவரை பற்றி சொல்லுங்கள். இது கதையின் முடிவல்ல, இது ஒரு அதிசயமான தொடக்கமாகும். இயேசு திரும்பி வருகிறார். அவர் வரும்போது எல்லாவற்றையும் புதிதாக ஆக்குவார். இனி வேதனை இல்லை, கண்ணீர் இல்லை, துன்பம் இல்லை. அவருடைய சந்நிதியில் என்றும் ஆனந்தம் மட்டுமே இருக்கும். அதனால நான் மீண்டும் கேட்கிறேன், நீங்கள் தயாரா? இயேசு இப்பொழுது திரும்பி வந்தால் நீங்கள் அவருடன் செல்லுவீர்களா? தேர்வு உங்களுடையது. இயேசு உங்களை அழைக்கிறார். காத்திருக்க வேண்டாம், இன்று உங்கள் இதயத்தை அவருக்கு கொடுங்கள். இயேசு விரைவில் வருகிறார். தயாராக இருங்கள். கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சலோம். நன்றி.

மில்லேனியம், ஆயிரம் ஆண்டுகள் அமைதி மற்றும் நீதியின் காலம். இது ராஜாதிராஜன் இயேசு கிறிஸ்து பூமியில் உடல் ரீதியாக ஆட்சி செய்யும் காலம். அவர் தமது தெய்வீக அதிகாரத்தின் ஒவ்வொரு வாக்குறுதியையும் நிறைவேற்றுவார். அவர் தனியாக ஆட்சி செய்ய மாட்டார். அவருடன் பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட பரிசுத்தர் அவருடைய மகிமையான ராஜ்யத்தில் இணைவாரிசுகளாகவும் ஆட்சியாளர்களாகவும் இருப்பார்கள். வெளிப்படுத்தல் 24. இது ராஜா தாவீதுக்கு கடவுள் அளித்த நித்திய வாக்குறுதியின் நிறைவேற்றம். அவரது சந்ததி மெசியா உலகம் அறிந்ததை விட பெரிய ராஜ்யத்தை நிறுவுவார் என்று கூறப்பட்டது. நீதியும் நியாயமும் நிலவும் ஒரு ராஜ்யம் கடவுளின் அதிகாரத்தின் கீழ் பூமி செழிக்கிறது. 2 சாமுவேல் 7:16, எசாயா 9:6-7. ஆயிராண்டு அமைதி தொடங்குவதற்கு முன் உலகம் இறுதியாக ஒரு மோதலை எதிர்கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசனங்களில் நீண்ட காலமாக முன்கூட்டியே கூறப்பட்ட அந்த போர் அர்மகெத்தான் என்ற இடத்தில் நடைபெறும் இறுதி போர். செக்கரியா 14:2. ஜாதிகள் ஒன்று கூடி இருளின் சக்திகளால் வழிநடத்தப்பட்டன. திருட்டு தீர்க்கதரிசி மற்றும் அவனுடைய பொய்யான தீர்க்கதரிசியின் கொடியின் கீழ் பூமியின் படைகள் இறுதி மோதலுக்காக அர்மகெத்தான் என்று அழைக்கப்படும் மெகித்தோ பள்ளத்தாக்கை நோக்கி முன்னேறின. அது மனிதகுலம் படைத்தவருக்கு எதிராக கடைசியாக எதிர்த்து நிற்கும் மேடையாக மாறியது. அவர்களின் நோக்கம் தெளிவாக இருந்தது. கடவுளின் உடன்படிக்கை ஜனங்களை அழித்து பூமியின் மீது அவருடைய அதிகாரத்தை சவால் செய்ய வேண்டும் என்பதே. அந்திகிறிஸ்து அகந்தையால் தூண்டப்பட்டு சாத்தானின் சக்தியால் ஊக்கம் அளிக்கப்பட்டு உலகின் படைகளை இஸ்ரவேல் நாட்டை தாக்க உத்தரவிட்டான். வெறுப்பும் கோபமும் கொண்டு அவர்கள் நகரத்தின் பாதுகாப்பை உடைத்து அதன் மக்களை முற்றிலும் அடக்கினர்.

தீர்க்கதரிசி செக்கரியா முன்கூட்டியே சொன்னபடி நான் எல்லா ஜாதிகளையும் எருசலேமுக்கு எதிராக போர் செய்ய அழைப்பேன். அந்த நகரம் கைப்பற்றப்படும், வீடுகள் கொள்ளையடிக்கப்படும், பெண்கள் அவமதிக்கப்படுவார்கள், நகரத்தின் பாதி சிறைபிடிக்கப்படும். ஆனால் மக்கள் மீதமுள்ளவர்கள் நகரத்திலிருந்து முற்றிலும் அழிக்கப்பட மாட்டார்கள். செக்கரியா 14:2. எருசலேம் மிகுந்த துயரத்தில் விழுந்தது. தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரம் உடைக்கப்பட்டது. அதன் மக்கள் சிதறி அடிமைப்படுத்தப்பட்டனர். பகைவர்களுக்கு இது வெற்றியின் தருணமாகவும் படைப்பாளரையே வென்றதாக அவர்கள் கருதும் ஒரு சின்னமாகவும் இருந்தது. நகரம் முற்றிலும் அடக்கப்பட்டு உடைக்கப்பட்டதால் அது அவர்களின் கைகளில் விழுந்தது போல தோன்றியது. பகைவர் படைகள் தேவனின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை வென்றதாக நினைத்துக் கொண்டாடினர். ஆனால் இருள் வெற்றி பெற்றது போல் தோன்றிய அந்த நேரத்தில் வானம் அசையத் தொடங்கியது. முன்னதாக தன்னம்பிக்கையுடன் இருந்த எதிர் கிறிஸ்துவின் படைகள் உண்மையான வெற்றியாளர் தோன்றும் போது பயத்தில் மேலே பார்த்தனர். பின்னர் முன்கூட்டியே சொன்னபடி வானம் திறக்கப்பட்டது என்று அப்போஸ்தலர் யோவான் விவரிக்கிறார். பின்னர் நான் வானம் திறக்கப்பட்டதை பார்த்தேன். அங்கே ஒரு வெள்ளை குதிரை இருந்தது. அதில் அமர்ந்தவர் விசுவாசமும் உண்மையும் என அழைக்கப்படுகிறார். நீதியின்படி அவர் தீர்ப்பு வழங்கி போர் செய்கிறார். வெளிப்படுத்தல் 19:11. கிறிஸ்து ராஜாதி ராஜன் அதிகாரத்துடனும் மகிமையுடனும் இரத்தத்தில் நனைந்த ஆடையுடன் இறங்கினார். அவரது கண்கள் தீர்ப்பின் தீயால் எரிந்தன. வானத்தின் படைகள் அவரை பின்தொடர்ந்தன. ஒரு முறை என்றும் தனது எதிரிகளை தோற்கடித்து நீதியை வழங்க அவர் தயாராக இருந்தார். இவர்கள் தூக்கிச் செல்லப்பட்ட பரிசுத்தர்கள். இப்போது அவர்கள் ராஜாதி ராஜனுடன் வானத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவுடன் சேர்ந்து ஆட்சி செய்ய திரும்புவார்கள். அவரை துளைத்தவர்களும் உட்பட ஒவ்வொரு கண்களும் அவரை காணும். பூமியில் உள்ள அனைத்து மக்களும் அவரால் துக்கப்படுவார்கள். அப்படியே நடக்கும். ஆமென். வெளிப்படுத்தல் 1:7. அவரது கால்கள் ஒலிவுமலையில் தொடும்போது அவரது மகிமையின் பாரத்தில் பூமி நடுங்கியது. தீர்க்கதரிசி செக்கரியா விவரிக்கிறார், அந்த நாளில் அவரது கால்கள் எருசலேமின் கிழக்கில் உள்ள ஒலிவுமலையில் நிலைநிறுத்தும். ஒலிவுமலை கிழக்கிலிருந்து மேற்காக இரண்டாக பிளந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கை உருவாக்கும். மலையின் பாதி வடக்காகவும் பாதி தெற்காகவும் நகரும். செக்கரியா 14:4. மலை பிளந்ததால் எருசலேமில் உயிர் வாழ்ந்தவர்கள் அந்த பள்ளத்தாக்கு வழியாக தப்பித்து தங்கள் மெசியாவின் கரத்தால் விடுவிக்கப்பட்டு பாதுகாப்பை அடைந்தனர். அவரது வாயிலிருந்து வரும் ஒரு வார்த்தையால் கிறிஸ்து உலகின் படைகளை தகர்த்தார். கடந்த நாட்களில் இயேசு அத்திமரத்திடம் பேச அது வாடியது போல இப்போது அவர் பேசுகிறார். அவரது வார்த்தையின் சக்தியால் படைகள் வீழ்த்தப்படுகின்றன. ஏனெனில் எழுதியிருக்கிறபடி அவரது வாயிலிருந்து ஒரு கூரிய பட்டி வெளிவந்து அதனால் அவர் ஜாதிகளை தாக்குவார். அவர் அவர்களை இரும்புக்கோளால் ஆளுவார். வெளிப்படுத்தல் 19:15. புயல்களை அமைதிப்படுத்தி நோயாளிகளை குணமாக்கிய அந்த குரல் இப்போது தீர்ப்பை அறிவிக்கிறது. இருளின் சக்திகள் அவருக்கு முன் சக்தியற்றவையாக வீழ்கின்றன. அப்போது ஒரு வல்லமையான தூதர் பரலோகத்திலிருந்து இறங்கி பெரும் சத்தத்துடன், வாருங்கள், தேவனுடைய மகா விருந்துக்காக ஒன்று சேருங்கள், உண்ணுங்கள் என்று அறிவித்தார். அரசர்களின் மாமிசம், தலைவர்களின் மாமிசம், வல்லமையுள்ளவர்களின் மாமிசம், குதிரைகளும் அவற்றின் சவாரிகளும், எல்லா மனிதர்களின் மாமிசமும், விடுதலையுள்ளவர்களும் அடிமைகளும், சிறியவர்களும் பெரியவர்களும் அனைவருடைய மாமிசமும். வெளிப்படுத்தல் 19:17-18. வானில் உள்ள பறவைகள் தெய்வீக கட்டளையால் அழைக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்ட படைகளின் மீது விருந்து கொண்டன. ஜாதிகளின் அகந்தை எதுவும் இல்லாமல் போனது. போர் நிலம் தேவனுடைய நீதிக்கு ஒரு சோகமான சாட்சியாக நின்றது. முன்னர் வல்லமையுடன் ஆட்சி செய்த எதிர்கிறிஸ்துவும் பொய்யான தீர்க்கதரிசியும் பிடிபட்டு அவர்கள் உயிரோடு நெருப்பு குளத்தில் எரியப்பட்டனர். அங்கே அவர்கள் என்றென்றும் வேதனைப்படுவார்கள். தீமையின் சக்திகள் முற்றிலும் அழிக்கப்பட்டன. இருளின் ஆட்சி விரைவாகவும் இறுதியான முறையிலும் முடிவுக்கு வந்தது. பின்னர் ஒரு தேவ தூதர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து பெரிய மோசடியாளரான சாத்தானை பிடித்தான். அவனை சங்கிலிகளில் கட்டினான். ஜாதிகளை வழிதவர செய்தவனை கொண்டு 1000 ஆண்டுகளுக்கு மூடி ஆழ்கடலில் அடைத்து விட்டார்கள். இனி அவன் சாத்தான் ஜாதிகளை ஏமாற்ற முடியவில்லை. சாத்தான் பூட்டப்பட்ட போது கிறிஸ்துவின் ஆட்சியில் பூமி நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த மறுசீரமைப்பை ஆரம்பித்தது. 1000 ஆண்டுகளுக்கான கிறிஸ்துவின் ஆட்சி தொடங்கும் போது மனித குலம் இதுவரை அறிந்திராத வகையில் உலகம் ஒரு மாற்றத்தை அனுபவிக்கிறது.
போரையும் வலியையும் வேதனையையும் அனைத்து படைப்புகளுக்கும் கொண்டு வந்த பாவத்தின் சாபம் நீக்கப்படுகிறது. நீதிமிக்க அரசனின் ஆட்சியில் ஒற்றுமையும் மறுசீரமைப்பும் கொண்ட ஒரு புதிய யுகம் விரிகிறது. இந்த காலத்தை பற்றி தீர்க்கதரிசி எசாயா தெளிவாக விவரிக்கிறார். ஓநாய் ஆட்டுக்குட்டியுடன் வாழும், புலி ஆட்டுக்குட்டியுடன் படுக்கும், கன்றும் சிங்கமும் பசுமாடும் ஒன்றாக இருக்கும், ஒரு சிறிய குழந்தை அவற்றை வழிநடத்தும், பசு கரடியுடன் மேயும், அவற்றின் குட்டிகள் ஒன்றாக படுக்கும், சிங்கம் மாட்டைப் போல புல் தின்று வாழும், குழந்தை பாம்பின் குகை கருகில் விளையாடும், சிறிய பிள்ளை விஷப்பாம்பின் கூண்டில் கையை வைக்கும், என் பரிசுத்த மலை முழுவதிலும் அவர்கள் எவரையும் காயப்படுத்தவோ அழிக்கவோ மாட்டார்கள், ஏனெனில் கடலை நீர் மூடியிருப்பதைப் போல பூமி ஆண்டவரின் அறிவால் நிரம்பும். எசாயா சாப்டர் 11 வெர்சஸ் 6-9. ஆயிராண்டு காலத்தின் விடியலுடன் உலகம் இதுவரை அறியாத ஒரு ஆட்சி அனுபவிக்கிறது. இது உண்மையான சமாதானம், நீதியும் நேர்மையும் நிறைந்த ஆட்சி. அரசர்களின் அரசனாகிய கிறிஸ்து எருசலேமில் தனது சிங்காசனத்தை நிறுவி சிறந்த ஞானத்துடனும் இரக்கத்துடனும் ஆட்சி செய்கிறார். பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பரிசுத்தர்கள் காலங்கள் எல்லாம் அவருக்கு விசுவாசமாக இருந்தவர்கள் அவருடன் சேர்ந்து ஆட்சி செய்கிறார்கள். மகிமையால் ஆடை அணிந்து அவர்கள் ஆசாரியர்களாகவும் இணையாட்சியாளர்களாகவும் இருந்து நீதியை வழங்கி கிறிஸ்துவின் அதிகாரத்துடன் மனிதர்களை வழிநடத்துகிறார்கள். வேதாகமம் அறிவிக்கிறது, அவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஆசாரியர்களாக இருப்பார்கள், அவருடன் 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்வார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20:6. இந்த மகிமைப்படுத்தப்பட்டவர்கள் வெற்றியாளர்கள். அவர்கள் துன்புறுத்தல்கள், சோதனைகள் மற்றும் பாடுகளை எதிர்கொண்டு தங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நின்றவர்கள். அவர்களின் வெகுமதி தங்கள் அரசனுடன் இணைந்து ஆட்சி செய்வதுதான். புதுப்பிக்கப்பட்ட உலகை நிர்வகிக்கும் பொறுப்பும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த புதுப்பிக்கப்பட்ட உலகின் மையத்தில் 1000 ஆண்டு ஆலயம் நிற்கிறது. அது மற்ற எந்த இடத்தையும் போலல்ல, அங்கு தேவனின் சந்நிதி பிரகாசமான மகிமையுடன் தங்குகிறது. இந்த ஆலயம் தீர்க்கதரிசி எசேக்கியேல் முன்கூட்டியே அறிவித்தது மிக நுணுக்கமான விவரங்களுடன் விவரிக்கப்படுகிறது. அதன் ஒப்பற்ற அழகு, சிறந்த சமச்சீர் மற்றும் தெய்வீக நோக்கம் வெளிப்படையாக காட்டப்படுகிறது. எசேக்கியேல் அதிகாரங்கள் 40-48. இங்கேயே எருசலேம் நகரத்தில் அனைத்து ஜாதிகளும் அரசனை வணங்க வருகிறார்கள். பெரிய பாடுகளின் மீதுள்ள உயிர் வாழ்ந்தவர்கள், தேவனின் சக்தியும் நீதியும் பார்த்தவர்கள் பரிசுத்த நகரத்திற்கு ஏறி சென்று சர்வ வல்ல தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். சகரியா அறிவித்தபடி எருசலேமை தாக்கிய அனைத்து ஜாதிகளிலும் இருந்து உயிர் வாழ்ந்தவர்கள் ஆண்டுதோறும் மேலே செல்வார்கள். அரசனை சர்வ வல்ல தேவனை வணங்கவும் கூடார திருவிழாவை கொண்டாடவும். சகரியா 14:16. இந்த ஆலயம் நம்பிக்கையின் ஒளிக்குறியாகவும் தேவனின் விசுவாசத்திற்கு நினைவாகவும் நிற்கிறது. அதிலிருந்து உயிருள்ள நீர் ஓடுகிறது. அது செல்லும் இடமெல்லாம் குணமளிக்கும் மற்றும் புதுப்பிக்கும் உயிரின் நதி. எசேக்கியேலின் தரிசனம் உயிர்ப்புடன் நிறைவேறுகிறது. இந்த நீர்கிழக்கு பகுதியை நோக்கி ஓடிச் சென்று அரபா பள்ளத்தாக்கில் இறங்கி அங்கு அது சாவு கடலில் சேர்கிறது. அது கடலில் கலக்கும் போது அங்குள்ள உப்பு நீர் இனிப்பாக மாறுகிறது. 6 ஓடும் இடமெல்லாம் உயிருள்ள பல உயிரினங்கள் வாழும். எசேக்கியேல் 47:8-9. ஒவ்வொரு ஜாதி, மொழி, பழங்குடியினரிலும் சேர்ந்த நாடுகளும் மக்கள் ஆலயத்திற்கு புனித யாத்திரை மேற்கொள்கிறார்கள். அவர்களின் இதயங்கள் பக்தி மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பியிருக்கின்றன. உலகம் பாவம், போர் அல்லது வெறுப்பு என்பவற்றால் இனி பிரிக்கப்படாமல் ஒருமித்தமாக வழிபாட்டில் இணைகிறது. அதற்கு பதிலாக அனைத்து படைப்பும் அரசரின் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்கிறது. இந்த புனித இடத்தில் நன்றி செலுத்தும் பலிகளும் புகழ் அர்ப்பணிப்புகளும் கர்த்தருக்கு கொண்டு வரப்படுகின்றன. அவை பாவத்திற்கு பரிகாரம் செய்ய அல்ல, ஏனெனில் அது சிலுவையில் நிறைவேறிவிட்டது. ஆனால் நினைவாகவும் நன்றியுடன் செய்யப்படும் செயல்களாகவும் ஆலயம் அனைத்து மக்களுக்கும் ஜெபத்தின் இல்லமாக மாறுகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும் வகையில் என் வீட்டை அனைத்து ஜாதிகளுக்கும் ஜெபத்தின் இல்லம் என்று அழைக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஏசாயா 56:7. கூடார திருவிழா ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. இது அரசரின் வழங்கலும் விசுவாசத்திலும் மகிழ்ச்சியடையும் காலமாகும். ஜாதிகள் ஒன்று கூடும் போது அவர்களின் வழிபாட்டு பாடல்கள் வானில் முழங்கும். அவை புதுப்பிக்கப்பட்ட பூமியில் ஒலிக்கின்றன. தேவனுடைய மகிமையின் ஒளி ஆலயத்திலிருந்து வெளிப்படுகிறது. அருகில் வருகிற அனைவரின் இதயங்களை அது ஒளிரச் செய்கிறது.
கிறிஸ்துவின் 1000 ஆண்டுகள் ஆட்சி, ஒப்பற்ற சமாதானமும் புதுப்பிப்பும் நிறைந்த காலம் முடிவடைந்தது. ஆனால் இந்த கதை இன்னும் முடிவடையவில்லை. தேவனுடைய வார்த்தை அறிவிக்கிறது, 1000 ஆண்டுகள் முடிந்ததும் சாத்தான் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவான். அவன் பூமியின் 4 மூலைகளில் உள்ள ஜாதிகளை, கோக் மற்றும் மேகோகை ஏமாற்றவும், போர் செய்ய அவர்களை ஒன்று சேர்க்கவும் வெளியே செல்வான். வெளிப்படுத்தல் 20:7-8. ஒரு சிறிய நேரத்திற்கு அந்த மகா ஏமாற்றுபவன் விடுவிக்கப்படுகிறார். அவன் ஆழ்கடலில் இருந்து ஒரே நோக்குடன் வெளிப்படுகிறான், அழிக்கவும் கெடுக்கவும். அவனுடைய சங்கிலிகள் உடைக்கப்பட்டாலும் அவனுடைய இயல்பு மாற்றமில்லை. அவன் வெறுப்பும் தன்னை தோற்கடித்தவருக்கு எதிரான எதிர்ப்பும் நிறைந்தவனாகவே இருக்கிறான். மீண்டும் ஒரு முறை அவன் தனது இருண்ட செயல்களை தொடங்குகிறான். பொய்களையும் பொய்யான வாக்குறுதிகளையும் பரப்புகிறான். காற்றில் பயணிக்கும் ஒரு கிசுகிசு போல் அவனுடைய ஏமாற்றம் ஜாதிகளுக்குள் பரவுகிறது. கிறிஸ்துவின் பரிபூரண நீதியின் கீழ் வாழ்ந்த போதும் தங்கள் உள்ளங்களில் கிளர்ச்சியை வைத்திருந்தவர்கள், இதுவரை தெரியாமல் இருந்த இந்த கிளர்ச்சியாளர்கள் சாத்தானின் அழைப்புக்கு பதிலளிக்க எழுகின்றனர். அவர்களின் எண்ணிக்கை கடற்கரையின் மணல் போல் எண்ணிக்கையற்றதாக அதிகரிக்கிறது. அவனுடைய கொடியின் கீழ் அவர்கள் ஒரு பெரிய படையினராக உருவாகின்றனர். அவர்களின் இதயங்கள் போர் செய்ய உறுதியாக இருக்கின்றன. அவர்கள் பொய்கள் மூலம் துணிச்சலுடன் ஒன்றாக மார்ச்சா செய்கிறார்கள். அரசனை எதிர்த்து அவனுடைய சிங்காசனத்தை கைப்பற்ற தீர்மானிக்கின்றனர். ஆனால் அவர்களின் கிளர்ச்சி அவர்கள் எண்ணிக்கையில் பெரிதாக இருந்தாலும் அது வீணானதாகும். ஏனெனில் இது கடைசி முறையாக தேவனின் பரிபூரண நீதியை வெளிப்படுத்தும் மேடையாக அமைகிறது. அவர்கள் தேவனுடைய ஜனங்களின் முகாமை சூழ்ந்து தாக்க தயாராக இருக்கும் போது வானம் பதிலளிக்கிறது. ஒரே கணத்தில் தெய்வீக நீதி இறங்குகிறது. வானத்திலிருந்து தீ தாங்க முடியாத வலிமையுடன் பொழிகிறது. அந்த படைகளை தெய்வீக தீர்ப்பின் எரிவில் விழுங்குகிறது. கிளர்ச்சி ஒரு கணத்தில் நசுக்கப்படுகிறது. அதன் தலைவர்கள் மௌனமாக்கப்படுகிறார்கள். அதன் அனுயாயிகள் காற்றில் சாம்பல் போல் சிதறிவிடுகிறார்கள். வெளிப்படுத்தல் 29. பூமி மீண்டும் அமைதியாகிறது. தேவனின் சக்தி மற்றும் நீதிக்கு சாட்சியாக நிற்கிறது. அவருடைய எதிரிகள் வீழ்ந்து விட்டார்கள். அவருடைய ஆட்சி எவராலும் சவால் செய்யப்படவில்லை. அவர் நேசிக்கும் நகரம் பாதிப்பின்றி நிற்கிறது. அது அவருடைய அதிகாரத்துக்கும் பாதுகாப்புக்கும் சாட்சியாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட அந்த தருணம் வந்து சேருகிறது. பழமையான பாம்பு, தேவனுக்கும் மனிதருக்கும் பெரிய எதிரியானவன், தனது நித்திய தண்டனையை எதிர்கொள்கிறான். ஜாதிகளை ஏமாற்றி கிளர்ச்சியை தூண்டி தேவனின் கிரியைகளை அழிக்க முயன்றவன் தெய்வீக நீதியின் சிங்காசனத்திற்கு முன் கொண்டு வரப்படுகிறான். வேதாகமம் அறிவிக்கிறது, அவர்களை ஏமாற்றிய பிசாசும் மிருகமும் பொய்யான தீர்க்கதரிசியும் வீசப்பட்ட அந்த எரியும் கந்தக குளத்தில் வீசப்பட்டான். அவர்கள் நாளும் இரவும் என்றென்றும் நித்தியமாக வேதனைப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 20:10 இனி இல்லை. இனி அவன் பொய் சொல்வதோ மனிதர்களை வழிதவரச் செய்வதோ இருக்காது. அவனுடைய கிளர்ச்சி மௌனமாக்கப்பட்டது. அவனுடைய சக்தி முற்றிலும் உடைக்கப்பட்டது. அவனுடைய விதி முடிவு செய்யப்பட்டது. எரியும் குளம் தேவனிடமிருந்து நித்திய பிரிவின் இடம், அவனுடைய இறுதி வாசஸ்தலமாகிறது. ஒரு காலத்தில் சிங்கம் போல கரைத்தவன் இப்போது நித்திய வேதனையில் வீழ்கிறான். இது தேவனுடைய நீதியும் அதிகாரமும் என்பதற்கான தெளிவான நினைவூட்டல். வெற்றி முழுமையாக நிறைவேறியது. பகைவர் இனி இல்லை. பரலோகம் மகிழ்கிறது. பூமி சுதந்திரமாக மூச்சு விடுகிறது. சகோதரர்களை குற்றம் சாட்டும் அவன் என்றென்றும் தோற்கடிக்கப்பட்டு விட்டான். என் அன்பான நண்பர்களே, இது வெறும் ஒரு கதை அல்ல என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன். இது வரவிருக்கும் நிகழ்வின் ஒரு தரிசனம். நீங்கள் தயாரிருந்தாலும் இல்லை எனினும் இந்த யதார்த்தம் நம்மை அனைவரையும் எதிர்கொள்ளும். இயேசுவுக்கு எதிராக கிளர்ந்தவர்கள் தீர்ப்பை எதிர்கொள்வார்கள் என்பதை நாம் தெளிவாக பார்த்துள்ளோம். அவர்களின் தண்டனை எரியும் குளம், அது பயங்கரமான வேதனையின் இடம். ஓய்வும் இல்லாமல் வேதனை மிக அதிகமாக இருப்பதால் சாத்தானே கூட அதை தாங்க முடியாது. ஆனால் இன்னும் நம்பிக்கை உள்ளது. நான் உங்களுக்கு வழங்கும் அறிவுரை இதுதான். இயேசு கிறிஸ்துவை உங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் இரட்சிக்க வல்லவர். உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலும் உங்களை வழிநடத்துவதாக வாக்குறுதி அளிக்கிறார். அவரது இரத்தம் எங்கள் பாவங்களை எல்லாம் கழுவுவதற்காக சிந்தப்பட்டது. அவருடைய அன்பு இந்த உலகில் உள்ள எதையும் விட பெரியது. நேரம் நெருங்கிவிட்டது. நாம் தயாராக இருக்க வேண்டும். அவரது திரும்பி வருதல் எந்த நேரத்திலும், ஈவன் இப்போதே, ஈவன் நிகழலாம். காலங்கள் விரைவாக மாறிக்கொண்டிருக்கின்றன. அறிகுறிகள் எங்கும் சுற்றி இருக்கின்றன. அவர் இரட்சிப்புக்காக வரும்போது உங்களை தயாராக, வெகுமதி பெற தயாராக அவர் காண்பாரா?
அல்லது நீங்கள் இன்னும் மனந்திரும்ப மறுத்து உங்கள் பாவங்களை மறைத்து அவற்றை அவரிடம் ஒப்புக்கொள்ள மறுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அவரை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்பவர்களுக்கு நாம் கனவிலும் நினைக்க முடியாத அளவுக்கு அதிகமான வெகுமதியை அவருடைய மகிமையான ராஜ்யத்தில் என்றென்றும் வாழ்வதை கொடுப்பதாக அவர் வாக்குறுதி அளிக்கிறார். நீங்கள் அவரது சந்நிதியில் ஆனந்தத்துடன் ஒரு சிறந்த மகிமையான அழியாத உடலுடன் அவருடன் சேர்ந்து அவரது ராஜ்யத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்வீர்கள். கர்த்தரின் சந்நிதியில் என்றென்றும் இருப்பதனால் கிடைக்கும் நிலையான மகிழ்ச்சி மற்றும் சமாதானத்தை சற்று யோசித்து பாருங்கள். ஆனால் இந்த கிருபையை ஏற்க மறுப்பவர்களுக்கு தீர்ப்பு என்றென்றும் நீடிக்கும். அவர்கள் நெருப்புக் குளத்தில் எரியப்படுவார்கள். அங்கு அவர்கள் இரவும் பகலும் என்றென்றும் வேதனைப்படுவார்கள். ஓய்வும் இல்லை, தாகம் தீர்க்கவும் தண்ணீரும் இல்லை. இந்த தரிசனம் மனிதர்களின் பாவபூர்வமான இயல்பையும் நமக்கு காட்டுகிறது. இயேசு பரிபூரண அமைதி மற்றும் நீதியுடன் ஆட்சி செய்யும் ஆயிரம் ஆண்டுகளுக்கான ராஜ்யத்திலும் உயிருடன் மீந்தவர்களின் சில சந்ததிகள் அவருக்கு எதிராக கிளர்ந்தனர். அவர்கள் அவருடைய மகிமையையும் அவருடைய சக்தியையும் பார்த்திருந்தும் திரும்பி விலகினர். ஒரு கணத்தில் அவர்களது கிளர்ச்சி கடுமையாக தண்டிக்கப்பட்டது. கர்த்தரை நிராகரிப்பதற்கான விளைவுகளை யாரும் தவிர்க்க முடியாது என்பதை இது நினைவூட்டுகிறது. எனவே என் அன்பான நண்பர்களே, தேர்வு உங்களுடையது. இயேசு இன்று உங்களை அழைக்கிறார், தனது அன்பையும் கிருபையையும் வழங்குகிறார். அவருடைய நித்திய ராஜ்யத்தில் ஒரு இடமும் உங்களுக்காக உள்ளது. நீங்கள் அவருக்கு ஆம் என்று சொல்வீர்களா? நீங்கள் பரிசுத்தத்தையும் உங்கள் வாழ்க்கையை அவரிடம் ஒப்படைப்பதையும் தேர்வு செய்வீர்களா? இப்போதுதான் அந்த நேரம். நீங்க ப்ரோம்ட்டு அவரை ஏற்றுக்கொள்வதாக சொல்லாதீர்கள், ஏனெனில் அது உங்களுக்காக ஏற்கனவே தாமதமாகிவிடும். அதனால் தயவு செய்து, இது உங்கள் பொன்னான வாய்ப்பு. அவர் விரிந்த கரங்களுடன் உங்களை வரவேற்க காத்திருக்கிறார். வாழ்க்கையை தேர்வு செய்யுங்கள், அமைதியை தேர்வு செய்யுங்கள், இயேசுவை தேர்வு செய்யுங்கள்.

நான் ஒரு பெரிய வெள்ளை ஆசனத்தையும் அதில் அமர்ந்தவரையும் பார்த்தேன். அவருடைய முகத்திலிருந்து பூமியும் வானமும் ஓடிப்போனது. அவற்றுக்கு எங்கும் இடம் கிடைக்கவில்லை. வெளிப்படுத்தல் 20:11, வானங்களில் ஒரு அமைதி நிலவுகிறது. தேவனுடைய ஆசனத்தின் முன் அனைத்து படைப்புகளும் அமைதியாக நிற்கின்றன. பழைய உலகில் எதுவும் மீதமில்லை, ஏனெனில் பூமியும் வானமும் நித்திய நீதிபதியான இயேசு கிறிஸ்துவிடமிருந்து ஓடிப்போகின்றன. சிறியவர்களும் பெரியவர்களும் ஆகிய இறந்தவர்கள் தங்கள் ஓய்விடங்களில் இருந்து எழுகின்றனர். இது இரண்டாவது உயிர்த்தெழுதல். மகிமைக்காக அல்ல, தண்டனைக்காகவும் அவர்கள் செய்த அனைத்து செயல்களுக்கும் கணக்கு சொல்லும் பொருட்டும். நான் இறந்தவர்களை சிறியவர்களும் பெரியவர்களும் தேவனின் முன் நிற்கும் நிலையில் பார்த்தேன். புத்தகங்கள் திறக்கப்பட்டன. இன்னொரு புத்தகமும் திறக்கப்பட்டது. அது உயிரின் புத்தகம். அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்தவற்றின்படி இறந்தவர்கள் தங்கள் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு பெற்றனர். கடலும் அதிலிருந்த இறந்தவர்களையும் மரணமும் பாதாளமும் தங்களுள் இருந்த இறந்தவர்களையும் ஒப்புவித்தன. அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு பெற்றனர். வெளிப்படுத்தல் 20:13. மரணமும் பாதாளமும் தீக்குளத்தில் எரியப்பட்டன. இதுவே இரண்டாவது மரணம். வெளிப்படுத்தல் 20:14. தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. மரணமும் பாதாளமும் சங்கிலிகளில் கட்டப்பட்ட பயங்கர உருவங்கள் தீக்குளத்தில் எரியப்படுகின்றனர். யாருடைய பெயரும் ஜீவனின் புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை என்றால் அவர் தீக்குளத்தில் எரியப்படுகிறார். வெளிப்படுத்தல் 20:15. ஆனால் பயப்படுகிறவர்களும் நம்பாதவர்களும் அருவறுப்பானவர்களும் கொலைகாரர்களும் விபச்சாரிகளும் மாயாஜாலக்காரர்களும் விக்கிரகாராதகரும் எல்லா பொய்யர்களும் தங்களுக்கான பங்கை கொண்டிருப்பார்கள். தீ மற்றும் கந்தகம் எரியும் அந்த குளத்தில் இது இரண்டாவது மரணம். வெளிப்படுத்தல் 21:8. ஒரு பெரிய பிரிவு நிகழ்கிறது. தேவனுடைய இரக்கத்தை நிராகரித்தவர்கள் இப்போது தீக்குளத்தின் முன் நிற்கிறார்கள். இது பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் தயார் செய்யப்பட்ட இடம். இனி மேல்முறையீடுகள் இல்லை, இரண்டாவது வாய்ப்புகள் இல்லை. இதனால் தீயவர்கள் என்றென்றும் நம்பிக்கையில்லாத, சந்தோஷமில்லாத, தேவனில்லாத நித்திய இருளில் தள்ளப்படுகிறார்கள். பின்னர் நான் ஒரு புதிய பரலோகத்தையும் ஒரு புதிய பூமியையும் கண்டேன். ஏனெனில் முதல் பரலோகம் மற்றும் முதல் பூமி கடந்து போயிருந்தன. கடலும் இனி இல்லை. அனைத்து படைப்பிலும் ஒரு பெரிய அமைதி நிலவுகிறது. பழைய உலகம் கடந்து போய்விட்டது. முந்தையவை இனி இல்லை. அப்போது வல்லரசான ஒரு பெரும் நீரின் ஓசையைப் போல ஒரு குரல், இதோ நான் எல்லாவற்றையும் புதியதாக ஆக்குகிறேன் என்று அறிவிக்கிறது. வெளிப்படுத்தல் 21:5. நான் பரிசுத்த நகரமான புதிய எருசலேமையும் கண்டேன். அது தேவனிடமிருந்து வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. தன் கணவருக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாளியாக தயாராகியுள்ளது. வெளிப்படுத்தல் 21:2 வானத்திலிருந்து புதிய எருசலேம் இறங்குகிறது. மனித கைகளால் கட்டப்படாத ஒரு நகரம். சக்தி வாய்ந்த தேவனால் தான் உருவாக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்ட நகரம். அதன் கட்டிடக்கலை மற்றும் வடிவமைப்பாளர் கர்த்தராகிய தேவன் மட்டுமே. ஒளிரும் தங்க கோபுரங்கள் வானத்தை துளைக்கின்றன. அவற்றின் சுவர்கள் எல்லா விலை மதிப்புள்ள ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. ஜாஸ்பர், நீலம், மரகதம் மற்றும் டோபாஸ் ஆகியவை தெய்வீக ஒளியில் பிரகாசிக்கின்றன. பின்னர் அந்த வாசல்கள் தோன்றுகின்றன. 12 பெரும் முத்து வாசல்கள், ஒவ்வொன்றும் ராஜாவின் மகிமையை பிரதிபலிக்கின்றன. அவை வெறும் நுழைவாயில்கள் அல்ல, எல்லோரும் நுழைந்த அந்த கிருபையின் உயிருள்ள சின்னங்களாகும். இந்த வாசல்கள் திறக்கப்பட தேவையில்லை, ஏனெனில் அவை என்றென்றும் திறந்தே நிற்கின்றன. அவற்றின் அளவும் மகிமையும் இப்போது தேவனின் வாசஸ்தலம் மனிதருடன் உள்ளது என்று அறிவிக்கின்றன. வாசல்களின் முன்பாக உயர்ந்தவரின் தூதர்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள் உயரமான, பிரகாசமான, விவரிக்க முடியாத அழகுடையவர்கள். அவர்கள் மீட்கப்பட்டவர்களை நீர்வீழ்ச்சி போன்ற ஒளியுடன் வரவேற்கின்றனர். அவர்களின் பாடல்கள் நிலாவை நிரப்பி நித்திய வெற்றியின் பிரதித்வனிகளை ஏற்படுத்துகின்றன. உங்கள் ஆண்டவரின் ஆனந்தத்தில் நுழையுங்கள் என்று அவர்கள் அறிவிக்கின்றனர். மீட்கப்பட்டவர்கள் அந்த வாசல் எல்லையை கடந்து வைக்கும் முதல் அடியில் புதிய எருசலேமின் முழு மகத்துவமும் அவர்களுக்கு வெளிப்படுகிறது. மேலும் அவர்களை முதலில் கவரும் விஷயம் அந்த ஒளியே. அது சூரியனின் ஒளி அல்ல, எந்த நட்சத்திரத்தின் ஒளியும் அல்ல, தேவனின் சொந்த ஒளியே. வீதிகள் உருகிய தங்கம் போன்ற நதிகளாக, கண்ணாடி போல் தெளிவாகவும், ஆட்டுக்குட்டியின் மகிமையை பிரதிபலிப்பதாகவும் இருக்கின்றன.
அவற்றில் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் நித்திய நோக்கத்துடன் ஒலிக்கிறது. ஏனெனில் இங்கு சோர்வு எதுவும் இல்லை, முடிவில்லாத வலிமையும் உயிரும் மட்டுமே உள்ளது. மீட்கப்பட்டவர்கள் அச்சத்துடன் நடக்கிறார்கள். அவர்களின் இதயங்கள் ஆராதனையால் பெரிதாகிறது. அவர்களுக்கு வழங்கப்பட்ட அதிருப்திக்கரிய உண்மையை அவர்களின் மனங்கள் புரிந்து கொள்கின்றன. இந்த நகரத்தில் ஒவ்வொரு கணமும் புதிதாகும். ஒவ்வொரு காட்சியும் முந்தையதை விட அதிக மகிமையுடன் இருக்கும். ஒரே மாதிரியானது எதுவும் இல்லை, முடிவும் இல்லை, முடிவில்லாத ஆச்சரியமே உள்ளது. இயேசுவின் வார்த்தைகள் அவர்களின் இதயங்களில் ஒலிக்கின்றன. என் பிதாவின் வீட்டில் பல மாளிகைகள் உள்ளன. அது இல்லை என்றால் உங்களுக்காக இடம் தயார் செய்ய நான் போகிறேன் என்று நான் உங்களிடம் சொல்வேனோ? நான் போய் உங்களுக்காக இடம் தயார் செய்தால் நான் திரும்பி வந்து நீங்கள் எனது அருகில் இருக்கும்படி உங்களை என்னுடன் அழைத்து செல்வேன். யோவான் 14:2-3. இப்போது அவர்கள் முன் நிற்கின்றன சாதாரண வீடுகள் அல்ல, கடவுளின் கைவினைமையால் உருவாக்கப்பட்ட மாளிகைகள். ஒவ்வொன்றும் ஒரு சிறப்பான படைப்பு. உள்ளே வாழப்போகும் ஒருவருக்காக கிறிஸ்துவால் தனிப்பட்ட முறையில் வடிவமைக்கப்பட்டவை. சிலவை விசாலமான அரண்மனைகள், மற்றவை நெருக்கமான தியான கோயில்கள். ஆனால் அனைத்தும் கடவுளின் தனிப்பட்ட தொடுதலின் மகிமையை வெளிப்படுத்துகின்றன. ஒவ்வொரு விவரமும் தனது அன்புக்குரியவர்களுக்கு நித்திய வாசஸ்தலமாக உருவாக்கிய இடத்தில் படைப்பாளி ஊற்றிய அன்பை பேசுகிறது. அன்புக்குரியவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து முடிவில்லாத மகிழ்ச்சியில் அணைத்துக் கொள்கிறார்கள். இனி பிரிவும் இல்லை, விடைபெறலும் இல்லை, நித்திய சங்கமம் மட்டுமே. அது ஒரு தூய ஒளி, உயிரால் நிரம்பியது. அது கண்களை சுட்டுவிடவில்லை, வரவேற்கிறது. அரியணையிலிருந்து ஒரு நதி பாய்கிறது, கிறிஸ்டல் போல தெளிவாக. அது நகரம் முழுவதும் உயிருள்ள நீரின் பட்டையாக சுருண்டு ஓடுகிறது. அதன் சாரமே உயிராகும். நித்தியமானது, களங்கமற்றது, எப்போதும் புதுப்பிக்கப்படுவது. விமோசிக்கப்பட்டவர்கள் அதன் கரையில் வந்து ஒருமுறை சுவைத்ததும் அவர்கள் உள்ளே கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு புதுமை எழுகிறது. இது இயேசு கிறிஸ்து கூறிய நீர், எப்போதும் திருப்தி அளிக்கும் அந்த நீர். அந்த நதிக்கரையில் அளவுக்கு அதிகமாக பறந்து விரிந்த உயிர் மரம் நிற்கிறது. அதன் கிளைகள் நகரம் முழுவதும் விரிந்து 12 வகை கனிகளை ஒவ்வொரு மாதமும் வெவ்வேறு வகையில் மிகுந்த அளவில் கொடுக்கின்றன. அதன் இலைகள் உயிரோட்டமாகவும் பசுமையாகவும் இருந்து ஜாதிகளுக்கு குணமாக்குதலை அளிக்கின்றன. இங்கு நோய் இல்லை, வலி இல்லை, முழுமை மட்டுமே உள்ளது. அதன் சுவை பூமியில் உள்ள எல்லா இன்பங்களையும் மிஞ்சி ஆன்மாவை தெய்வீக ரகசியங்களை அறியும் அறிவும் புரிதலும் கொண்டு நிரப்புகிறது. ஒவ்வொரு கடியும் உடலுக்கே அல்லாமல் ஆன்மாவிற்கும் ஊட்டமாகிறது. தேவனுடைய முடிவற்ற அன்பின் வெளிப்பாடுகளை விழிப்பூட்டுகிறது. அதுவும் மையத்தில், அளவிட முடியாத மகிமையின் சிங்காசனத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். ஆண்டவர், சர்வ வல்ல தேவன். அவரது பிரகாசம் நகரத்தை நிரப்புகிறது. சூரியமும் சந்திரனும் தேவையில்லை. அவரது இருப்பே உயிரின், மகிழ்ச்சியின், எல்லா நல்லதும் பரிபூரணமானதும் ஆகியவற்றின் மூலமாகும். அவரை முன்னிட்டு பெரும் கூட்டங்கள் கூடுகின்றன. ஒவ்வொரு பழங்குடியிலும் ஒவ்வொரு ஜாதியிலும் இருந்து வெள்ளை ஆடைகள் அணிந்து பனை இலைகளை பிடித்துக் கொண்டு அவர்கள் அவரை வணங்கி விழுகின்றனர். அவர்களது குரல்கள் புகழ்பாடல்களில் ஒன்றிணைகின்றன. ஒருபோதும் பழையதாகாத ஒரு பாடல். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், கர்த்தராகிய தேவன் சர்வ வல்லவராகியவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும். தேவனின் இருப்பு நகரத்தை நிரப்புகிறது. யாரும் ஆலயத்தை கட்டவில்லை, ஏனெனில் அவரே அதன் ஆலயமாக இருக்கிறார். சூரியனும் சந்திரனும் தேவையில்லை, ஏனெனில் அவருடைய மகிமை ஒவ்வொரு மூலையையும் ஒளிரச் செய்கிறது. அவரது குரல் பெரும் நீரின் ஓசை போல் பேசுகிறது, எல்லா படைப்பும் கேட்கிறது. அவர் அவர்களது கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைப்பார். மரணம் இனி இருக்காது. இனிமேல் புலம்பலும் அழுகையும் வேதனையும் இருக்காது, ஏனெனில் பழையவையெல்லாம் கடந்து போய்விட்டன. வெளிப்படுத்தல் 21:4. எல்லாவற்றையும் மிஞ்சும் மகிழ்ச்சி இதுதான், தேவனுடைய ஆட்டுக்குட்டியை கண்காணாக பார்க்கும் அந்த அனுபவம். விமோசிக்கப்பட்டவர்கள் அவர் முன் நிற்கிறார்கள். அவருடைய கண்கள் அன்பால் எரிகின்றன. அவருடைய கைகளில் மீட்பின் சுவடுகள் இருக்கின்றன. அந்த தருணத்தில் அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள், ஒவ்வொரு சோதனையும், ஒவ்வொரு வேதனையும், ஒவ்வொரு தியாகமும் அர்த்தமுள்ளதுதான். அவர்கள் அவர் முன் விழுகிறார்கள். தங்கள் கிரீடங்களை அவருடைய காலடியில் போடுகிறார்கள். அவரை தூய அடக்க முடியாத ஆராதனையில் குரலை உயர்த்துகிறார்கள். வானகங்கள் முடிவில்லாத பாடல்களால் ஒலிக்கின்றன. வான இசையால் அந்த இடம் உயிர்ப்புடன் இருக்கிறது. பொன்னால் செய்யப்பட்ட யாழ்கள் நித்தியத்தை கூவுவது போல் ஒலிக்கும் கம்பைகள் மற்றும் சரியான ஒற்றுமையில் உயரும் குரல்கள்.
மின்னல் போன்ற புகழின் மிருதங்கங்கள் வானங்களை முழுவதும் ஒலிக்கச் செய்கின்றன. அதே நேரத்தில் தேவ தூதர் குழுவின் இசை இன்னும் உயரமாக எழுகிறது. கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி சக்தியும் செல்வமும் ஞானமும் வல்லமையும் மரியாதையும் மகிமையும் ஆசீர்வாதமும் பெற தகுதியுடையவன். வெளிப்படுத்தல் 5:12 ஒரு கம்பை ஒலிக்கிறது. அது எச்சரிக்கைக்கான அழைப்பு அல்ல, கொண்டாட்டத்துக்கான அழைப்பு. விமோசிக்கப்பட்டவர்கள் ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள். நித்தியத்தின் மகா விருந்தரங்கத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். அவர்களுக்கு முன் அளவிட முடியாத ஒரு மேசை விரிக்கப்பட்டுள்ளது. அது வானத்தின் சிறந்த உணவுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு இருக்கையும் முன்பே ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பெயரும் அறியப்பட்டிருக்கிறது. ஏனெனில் இது ஆட்டுக்குட்டியின் மகா திருமண விருந்து. பின்னர் தூதர் என்னிடம், இதை எழுதுங்கள், ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். அவர் மேலும், இவை தேவனுடைய உண்மையான வார்த்தைகள் என்றார். வெளிப்படுத்தல் 19:9. இங்கே மகிழ்ச்சி எல்லையற்றதாக உள்ளது. புனிதர்களும் தூதர்களும் ஒன்றாக மகிழ்ச்சி கொண்டாடுகிறார்கள். ராஜாவின் முன்னிலையில் விருந்து உண்ணுகிறார்கள். நிரந்தரத்துக்குள் சிரிப்பு ஒலிக்கிறது. மீட்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவில் தங்களது வெற்றியை கொண்டாடுகிறார்கள். அங்கே அவர் இருக்கிறார். இயேசு மேசையின் தலைப்பகுதியில் ஒவ்வொரு விருந்தினரையும் வரவேற்று தன்னை சாவுக்கு அர்ப்பணித்தவர்களுடன் அப்பம் உடைக்கிறார். அங்கே துக்கம் இல்லை, கடந்த போராட்டங்களை நினைவு கூர்வதும் இல்லை. கடவுளின் முன்னிலையில் முடிவில்லா உடன்பிறப்பும் மட்டுமே உள்ளது. தூதர்கள் காவலாளிகளாக நிற்கிறார்கள். அவர்களின் பிரகாசம் வெற்றியின் பாடல்களால் அந்த இடத்தை நிரப்புகிறது. இது மீட்கப்பட்டவர்களின் வாசஸ்தலம், புனிதர்களின் நித்திய இல்லம். அந்த அரியணையிலிருந்து ஒரு பெரும் குரல் நான் கேட்டேன், இதோ கடவுளின் வாசஸ்தலம் மனிதருடன் உள்ளது. அவர் அவர்களுடன் வாசம் செய்வார். அவர்கள் அவருடைய ஜனமாக இருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களுடன் அவர்களுடைய கடவுளாக இருப்பார். வெளிப்படுத்தல் 21:3. இது வெறும் ஒரு நகரம் அல்ல, இது சர்வ வல்லவரின் வாசஸ்தலம், நிரந்தரத்தின் இதய துடிப்பு. எனவே என் அன்பான நண்பர்களே, நாம் பார்த்தது வெறும் ஒரு சின்ன ஒளிப்படலம் மட்டுமே. விசுவாசமாக நிலைத்திருப்பவர்களுக்கு காத்திருக்கும் முடிவில்லா ஆனந்தமும் மகிமையும் ஒரு முன்னோட்டம் மட்டுமே. அந்த பிரகாசமான நகரம், பொன்னாலான தெருக்கள், சுத்தமான சஜிங் நதிகள், இது தொலைவில் உள்ள கனவு அல்ல, உண்மையான ஒரு யதார்த்தம். கர்த்தரிடம் நம்பிக்கை வைக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாக நடந்து பாவத்திலிருந்து விலகியவர்களுக்கு இது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது நான் உங்களிடம் கேட்கிறேன், நீங்கள் தயாரா? வானங்கள் பிளந்து மகிமையின் ராஜா திரும்பி வரக்கூடிய நாளுக்காக நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? அந்த அழைப்பு அனைவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் எல்லோரும் உள்ளே செல்ல மாட்டார்கள். பாவத்தை பிடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பரிசுத்த நகரத்தின் வாசல்கள் திறக்கப்படாது. ஏனெனில் அங்கே எந்த அசுத்தமும் நுழைய முடியாது. எழுத்தில் எழுதப்பட்டுள்ளபடி வெளிப்படுத்தல் 21:27, அசுத்தமான எதுவும் அதில் நுழையாது, அல்லது அவமானகரமானதும் மோசடியானதும் செய்வோரும் அல்ல, ஆனால் வாழ்நாள் புஸ்தகத்தில் பெயர்கள் எழுதப்பட்டவர்களே உள்ளே செல்லுவர். இதனால்தான் நாம் இப்பொழுது தயாராக வேண்டும். வாசல் மூடப்பட்ட பிறகு இரண்டாவது வாய்ப்பு கிடையாது. தம்முடைய இரக்கத்தினால் தேவன் நமக்கு நேரம் அளித்துள்ளார். ஆனால் அந்த நேரம் முடிவில்லாதது அல்ல. நித்திய ஆனந்தத்தை தயார் செய்த அதே ஆண்டவர் தம்மை நிராகரிப்பவர்களுக்கு நித்திய பிரிவையும் எச்சரித்துள்ளார். மத்தேயு 25:41. பின்னர் அவர் தம் இடதுபுறத்தில் இருப்பவர்களிடம், நீங்கள் சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து விலகிச் செல்லுங்கள் என்று சொல்வார். பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் தயார் செய்யப்பட்ட நித்திய அக்னிக்குள் செல்லுங்கள். நரகம் உண்மையானது. வானம் நித்திய வாழ்வின் இடமாக இருப்பதைப் போலவே நரகம் நித்திய பிரிவு, வேதனை மற்றும் வருத்தத்தின் இடமாகும். இந்த பூமியில் எந்த ஒரு இன்பமும் தேவனை இல்லாமல் நித்தியமாக வாழும் விலைக்கு மதிப்பற்றது. ஆனால் நல்ல செய்தி, மிகச் சிறந்த செய்தி என்னவென்றால், அந்த விதியை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இயேசு அந்த விலையை ஏற்கனவே செலுத்திவிட்டார். அவர் இரட்சிப்பிற்கான கதவை திறந்துள்ளார். அவர் உங்கள் இருதயத்தின் கதவின் முன் நின்று தட்டிக்கொண்டு உங்களை உள்ளே அனுமதிக்க நீங்கள் காத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 3:20, இதோ நான் இருக்கிறேன், நான் கதவின் முன் நின்று தட்டுகிறேன். யாராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அந்த நபருடன் உணவு உண்ணுவேன், அவரும் என்னுடன் உணவு உண்ணுவார். இப்போது உங்களிடம் ஒரு தேர்வு உள்ளது.
நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்படைத்து இரட்சிப்பின் ஒளிக்குள் நுழையலாம் அல்லது உலகத்தின் வழிகளில் தொடரலாம். அவரை விட்டு யோங்வனும் பிரிந்து வாழும் அபாயத்தை எதிர்கொள்கிறீர்கள். உலகம் உங்களிடம் இன்னும் நேரம் இருக்கிறது என்று சொல்லலாம். இந்த கணத்திற்காக வாழுங்கள், பாவத்தில் திளையுங்கள், பரிசுத்தத்திற்காக அழைக்கும் குரலை புறக்கணியுங்கள் என்று சொல்லலாம். ஆனால் உலகம் மறைந்து கொண்டிருக்கிறது. தேவனின் சித்தத்தை செய்யுமவர்கள் மட்டுமே நிலைத்திருப்பார்கள். 1 யோவான் 2:17, உலகமும் அதன் ஆசைகளும் மறைந்து போகின்றன, ஆனால் தேவனின் சித்தத்தை செய்பவர் என்றென்றும் வாழ்வார். எனவே நான் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், வாழ்வை தேர்ந்தெடுக்குங்கள், நீதியை தேர்ந்தெடுக்குங்கள், உங்கள் படைப்பாளரின் முன்னிலையில் நித்திய ஆனந்தத்திற்கு வழிவகுக்கும் குறுகிய பாதையை தேர்ந்தெடுக்குங்கள். நீங்கள் வழிதவறி இருந்தால் இப்போது திரும்புங்கள். நீங்கள் இயேசுவை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தாமதிக்க வேண்டாம். மகா விருந்துக்கான அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளது, ஆனால் கதவுகள் என்றென்றும் திறந்திருக்கும் என்பதில்லை. Luke 13:24-25, நீங்கள் குறுகிய கதவின் வழியாக நுழைய எல்லா முயற்சியும் செய்யுங்கள், ஏனெனில் பலர் நுழைய முயற்சிப்பார்கள் ஆனால் முடியாது என்று நான் உங்களிடம் சொல்கிறேன். வீட்டின் உரிமையாளர் எழுந்து கதவை மூடிவிட்டால் நீங்கள் வெளியே நின்று, ஐயா எங்களுக்காக கதவை திறக்கவும் என்று தாழ்த்தி வேண்டுவீர்கள். ஆனால் அவர், நான் உங்களை அறியவில்லை, நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்பதும் தெரியவில்லை என்று பதிலளிப்பார். இப்போதுதான் நேரம். நீங்கள் உங்கள் இருதயத்தை தேவனிடம் திருப்ப, உங்கள் பாவங்களை மனந்திரும்ப மற்றும் உங்கள் முழு உள்ளத்துடன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற தயாராக இருந்தால் என்னுடன் ஜெபிக்க நான் உங்களை அழைக்கிறேன்.

பலர் இதை அறியவில்லை. ஆனால் பைபிளில் ஒரு வசனம் உள்ளது, அதில் நம் வல்லமையான ஆண்டவர் இயேசு நரகத்திற்கு இறங்கினார் என்று கூறப்பட்டுள்ளது. அவர் அங்கே செய்தது உங்களை உண்மையில் ஆச்சரியப்படுத்தக்கூடும். நூற்றாண்டுகளாக அறிஞர்கள், தெய்வீக அறிஞர்கள் மற்றும் சாதாரண விசுவாசிகள் கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் இடையிலான 3 நாட்களில் என்ன நடந்தது என்று ஆச்சரியப்பட்டுள்ளனர். பைபிள் சில மர்மங்களை குறிப்பதாக உள்ளது. சிறையில் உள்ள ஆவிகள், பூமியின் கீழ்ப்பகுதிகள், மரணமும் நரகமும் பற்றிய விசைகள். ஆனால் இந்த சொற்கள் உண்மையில் என்ன அர்த்தம் கொண்டவை? இயேசு கிறிஸ்துவின் உடல் கல்லறையில் குளிராக கிடந்தபோது அவர் எங்கே இருந்தார்? அவரை இருப்பதின் இருண்ட பகுதிகளுக்குள் இழுத்துச் சென்ற பணி என்ன? இதற்கான பதில் மனித வரலாற்றின் மிகவும் தீவிரமான தருணங்களில் ஒன்றில் தொடங்குகிறது. பல மணி நேர அமைதிக்கும் வேதனைக்கும் பிறகு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த நமது வல்லமை மிக்க ஆண்டவர் இயேசு தம் குரலை உயர்த்தி, பிதாவே, உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று கதறினார். Luke 2346. சரியாக அந்த தருணத்தில் கண்ணுக்கு புலப்படாததும் கட்டுக்கடங்காததுமான ஒன்று கட்டவிழ்த்து விடப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் மரணம் என்பது வெறும் உணர்வு நிலையின் முடிவு மட்டுமல்ல, அது உலகங்களுக்கு இடையேயான ஒரு பாதையை கடந்து செல்வதாகும். Matthew 27:50-53 பிரபஞ்சம் எதிர்வினையாற்றியது என்பதை வெளிப்படுத்தும் சக்தி வாய்ந்த அடையாளங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆலயத்தின் திரைமேலிருந்து கீழ் வரை இரண்டாக பிளந்தது, பூமி நடுங்கியது, பாறைகள் பிளந்தன, கல்லறைகள் திறந்தன, மரித்திருந்த பல பரிசுத்தர்களின் உடல்கள் உயிர்த்தெழுந்தன. ஒரு மனிதனின் மரணம் இவ்வளவு வன்முறையுடனும் அதிசயமான முறையிலும் ஒருபோதும் எதிர்வினை ஏற்படுத்தியதில்லை. ஆனால் இந்த கண்காணிக்கக்கூடிய அடையாளங்களுக்கு கீழே இன்னும் ஆழமான ஒன்று தொடங்கியது. தேவனுடைய குமாரன் பூமியின் உள்ளாரத்தில் இறங்கினார். Ephesians 4:8-10 உயிர்த்தெழுதலுக்கு முன்பு மரித்த அனைவரும் எபிரேயர்கள் ஷியோல் அல்லது ஹேடீஸ் என்று அழைத்த ஓர் இடத்திற்கு சென்றார்கள். Sangeetham 9:17. உலகத்தின் மேற்பரப்புக்கு கீழே பறந்து விரிந்த மர்மமான ஒரு இடம் ஷியோல் ஒன்று அல்ல, இரண்டாக பிரிக்கப்பட்டது. தனித்தனியாகவும் என்றைக்கும் வேறுபட்டதாகவும் இருந்தது. ஒரு பக்கத்தில் ஆபிரகாமின் மடியில் பரதீசு என்றும் அழைக்கப்படும் ஓய்வும் காத்திருப்பும் நிறைந்த இடம் இருந்தது. இங்கே நீதிமான்கள், பழைய பரிசுத்தர்கள், ஆபிரகாம், மோசே, தாவீது, ரூத், எஸ்தர், மேலும் லாசரு ஆகியோரும் வாழ்ந்தார்கள். வாக்குறுதியை நம்பியிருந்தாலும் அது நிறைவேறுவதை ஒருபோதும் காணாதவர்களே இவர்கள். இங்கே வேதனை எதுவும் இல்லை, நம்பிக்கையே மட்டுமே இருந்தது. ஆனால் அவர்களின் அமைதியும் முழுமையற்றதாகவே இருந்தது. ஏனெனில் பரலோகத்தின் வாசல்கள் இன்னும் மூடப்பட்டிருந்தன. ஆட்டுக்குட்டி இன்னும் வரவில்லை. இன்னும் பரலோகத்தில் இறக்க ஆசனத்தில் இரத்தம் ஊற்றப்படவில்லை. இருப்பினும் அவர்கள் விசுவாசத்திலும் எதிர்பார்ப்பிலும் காத்திருந்தார்கள். மற்றொரு பக்கத்தில் வேதனையின் இடம் நரகம் அல்லது ஹேடீஸ் என அழைக்கப்படும் இடம் இருள் மற்றும் தீயின் இடம். அழுகை, வருத்தத்தின் உலகம், கிளர்ச்சி செய்து வாழ்ந்த ஆத்மாக்கள் இப்போது நிவாரணத்திற்காக அழுகிறார்கள். ஆனால் எதையும் பெறவில்லை. இந்த மறைந்த உலகில் வலி வருத்தத்தின் குகைகளில் ஒலிக்கிறது. தீயவர்களை சங்கிலிகள் கட்டி வைத்திருக்கின்றன. ஏனெனில் தேவன் பாவம் செய்த தூதர்களையும் ஸ்பேர் செய்யாமல் அவர்களை நரகத்தில் தள்ளி இருளின் சங்கிலிகளில் நீதிக்காக காத்திருக்க வைத்தார். இங்கே 2 பேதுரு 2:4. நோவாவின் நாட்களில் விழுந்த தூதர்கள் இறுதி தீர்ப்புக்காக சங்கிலிகளில் கட்டப்பட்டு வேதனையில் காத்திருந்தார்கள். இது மரணத்திற்கு பிறகு பணக்காரன் அழைத்துச் செல்லப்பட்ட இடமும் கூட இயேசு தாமே விவரித்தார். பணக்காரனும் இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். ஹேடீஸில் வேதனையில் இருந்த போது அவர் தன் கண்களை உயர்த்தினார். Luke 16:22-23. ஒரு துளி தண்ணீர், ஒரு கருணை தருணம், தன் சகோதரர்களை எச்சரிக்க ஒரு செய்தி அனுப்புமாறு அவர் வேண்டினார். ஆனால் கருணை இனி எட்ட முடியாததாகிவிட்டது. நம்மிடையே மற்றும் உங்களிடையே ஒரு பெரிய பிளவு நிறுவப்பட்டுள்ளது. இங்கிருந்து உங்களிடம் செல்ல விரும்புபவர்கள் செல்ல முடியாது, அங்கிருந்து எங்களிடம் வரவும் யாரும் முடியாது என்று அவருக்கு தெரிவிக்கப்பட்டது. இப்போது இயேசு இந்த உலகிற்குள் நுழைந்தார். ஆனால் கைதியாக அல்ல, அவர் தன்னிச்சையாக உள்ளே சென்றார். Yohan 10:18 அவர் அறிவித்தார், என் உயிரை யாரும் என்னிடமிருந்து எடுத்துக் கொள்ளவில்லை, நான் அதை என் விருப்பப்படி விடுகிறேன். இறப்பிலும் கூட அவர் அனைத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். இறப்பிலும் கூட அவர் ஆண்டவராக இருந்தார். ஒவ்வொரு பேயும் பின்னடைந்தது, ஒவ்வொரு வாயிலும் நடுங்கியது.
உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் ஓ வாயில்களே, மகிமையின் ராஜா உள்ளே வரும்படி. சங்கீதம் 24:7. அவர்கள் கொன்றவரே இப்போது அவர்களுக்குள் ஆன்மாவாக உயிருடன் நின்றார். தெய்வீக அதிகாரத்தில் ஆடை அணிந்தவர். ஏனெனில் எழுதியிருக்கிறது, வானத்திலும் பூமியிலும் உள்ள அனைத்து அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மத்தேயு 28:18. இயேசு மீண்டும் வேதனை அனுபவிக்க இறங்கவில்லை, அவர் அறிவிக்க வந்தார். திருத்தூதர் பேதுரு எழுதுகிறார், அவர் சென்று சிறையில் உள்ள ஆவிகளுக்கு அறிவித்தார். 1 பேதுரு 3:19. இது ஒரு அழைப்பு அல்ல, இது ஒரு அறிவிப்பு. வீழ்ந்த தூதர்கள், கிளர்ந்த காவலர்கள், தீய மரணமடைந்தவர்களுக்கு ஒரு அரசரின் உத்தரவு. அதிகாரங்களையும் ஆயுதம் இழக்கச் செய்து அவர் அவர்களை வெளிப்படையாக வெட்கப்படுத்தி அதில் அவர்களை மேல் வெற்றி கொண்டார். கொலோசேயர் 2:15. போர் முடிந்துவிட்டது, சிலுவை சாபத்தை நசுக்கியது, மரணம் தோற்கடிக்கப்பட்டது. ஓ மரணமே, உன் கூர்மை எங்கே? ஓ பாதாளமே, உன் வெற்றி எங்கே? 1 கொரிந்தியர் 15:55. அவரது இரக்கம் சரணாகதி அல்ல, அது வெற்றி கொண்டு அடைந்தது. இயேசு ஆழங்களில் சென்றபோது மனிதர் ஒருவரும் முன்பு செய்யாததை அவர் செய்தார். அவர் பாதாளத்தின் வாசல்களை கிழித்தெறிந்தார். வெளிப்படுத்தல் 1:18 அவர் அறிவிக்கிறார், நான் உயிரோடும் இருந்தவன், இறந்தவன், இதோ என்றைக்கும் உயிரோடு இருக்கிறேன், பாதாளத்தின் மற்றும் மரணத்தின் சாவிகள் எனக்குள்ளன. பின்னர் அவர் விசுவாசிகளிடம் திரும்பினார், அமைதியில் காத்திருந்தவர்களிடம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, சங்கீதராஜா, தீர்க்கதரிசிகள், நீதிமான்கள், ஏழைகள், நம்பிக்கையில் இறந்த அனைவரும் அவர்கள் மேலே பார்த்து வாக்குறுதி நிறைவேறியதை கண்டார்கள். உங்கள் தந்தை ஆபிரகாம் என் நாளை காணும் ஆசையில் மகிழ்ந்தார், அவர் அதை பார்த்து மகிழ்ந்தார். யோவான் 8:56. அவர் அந்த பெரிய பள்ளத்தாக்கை கடந்தார். ஒவ்வொரு நிழலும் பலியிலும் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டவர் இப்போது அவர்கள் முன் மகிமையுடன் நின்றார். இனி பலியாக கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி அல்ல, ஆனால் வெற்றி கொண்ட சிங்கம். ஆகையால் அவர் சொல்கிறார், உயரத்தில் ஏறிய போது அவர் சிறைப்பட்டவர்களை விடுவித்தார். எபேசியர் 4:8. அவர் அவர்களை வெளியே அழைத்துச் சென்றார். நியாயமானவர்களின் காத்திருப்பிடமான பரதீசிலிருந்து அவர் வாசலை திறந்தார். முதலில் உயிர்த்தெழுந்தவரை தொடர்ந்து உயிர்த்தெழுதலின் முதற் பழங்கள் வந்தன. நூற்றாண்டுகளாக இருந்த அமைதி முறியடிக்கப்பட்டது. ராஜா நகரத் தொடங்கினார், அவர் தனியாக இல்லை. 3-ஆம் நாளில் பூமி மீண்டும் ஒரு முறை நடுங்கியது. ஒரு கடும் நிலநடுக்கம் காலை அமைதியை முற்றிலும் சிதைத்தது. வானகம் அசைந்தது, தேவனின் சக்தி இறங்கியது. கருவிழி போல பிரகாசிக்கும் பனி போல் வெண்மையான ஆடைகள் அணிந்த கர்த்தரின் தூதர் ஒருவர் இறங்கி வந்து பெரிய கல்லை முயற்சியின்றி அதிகாரத்துடன் உருட்டிவிட்டு அதன் மீது அமர்ந்தார். அசையாமல் யாராலும் தடுக்க முடியாதவராக இருந்தார். போருக்காக பயிற்சி பெற்ற ரோம பாதுகாவலர்கள் கடுமையானவர்கள் பயங்கரமான அச்சத்தில் உறைந்தனர். அவர்கள் நடுங்கி இறந்தவர்களைப் போல தரையில் விழுந்தனர். ஏனெனில் வானத்தின் மகிமை மரணத்தின் திரையை உடைத்தது. கல்லறை திறந்திருந்தது, மனித கைகளால் அல்ல, தெய்வீக சக்தியால். தூங்கிக் கொண்டிருந்த பரிசுத்தர்களின் பல உடல்கள் எழுப்பப்பட்டன. அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவர்கள் கல்லறைகளில் இருந்து வெளியே வந்து பரிசுத்த நகரத்தில் சென்று பலருக்கு புலப்பட்டார்கள். மத்தேயு 27:52-53. அவர்கள் எருசலேம் நகரின் தெருக்களில் நடந்தார்கள், பலர் அவர்களை பார்த்தார்கள். கிறிஸ்து பிதாவிடம் ஏறி சென்ற போது அவர்களை வெற்றிகரமான ஊர்வலமாக நடத்தினார். எபேசியர் 4:8 சொல்லுகிறது, அவர் உயரத்தில் ஏறி சென்ற போது சிறைப்பட்டவர்களை சிறைப்படுத்தினார். ஆபிரகாம், மோசே, ரூத், தாவீது, எசாயா, ஒரு காலத்தில் ஷியோலின் நிழல் நிலங்களில் தங்கியிருந்தவர்கள் இப்போது பரலோக பரதீசத்தில் வரவேற்கப்பட்டார்கள். பழைய காத்திருக்கும் இடம் காலியாகிவிட்டது, இப்போது பரலோகம் திறக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் ஆட்டுக்குட்டி வெற்றி பெற்றுள்ளார். கிறிஸ்து இறந்தவர்களிலிருந்து உயிர்த்தெழுந்து தூங்கிக் கொண்டிருப்பவர்களில் முதற் பழமாகியுள்ளார். 1 கொரிந்தியர் 15:20. அவர் உயிர்த்தெழுந்தார், விசைகளை எடுத்துச் சென்றார், இறந்தவர்களுக்கு உயிரையும் சிறைப்பட்டவர்களுக்கு வெற்றியையும் அனைத்து படைப்புக்கும் ஒரு புதிய துவக்கத்தையும் கொண்டு வந்தார். இது புராணம் அல்ல, காவியம் அல்ல, இது சுவிசேஷம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்படைக்கப்பட்டார், நம்மை நீதிமான்களாக்குவதற்காக உயிர்த்தெழுந்தார்,
4:25. நரகம் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. மரணம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. பாவம் அவரை களங்கப்படுத்த முடியவில்லை. இயேசு கிறிஸ்து வெற்றி பெற இறங்கினார், என்றும் ஆட்சி செய்ய உயிர்த்தெழுந்தார், மேலும் உங்களுக்கு நித்திய ஜீவனை வழங்க மீண்டும் உயிர்த்தெழுந்தார். இது வெறும் அழகான கதை அல்ல, இது உங்கள் இரட்சிப்புக்கான கதவாகும். மரணத்தின் வழியாக தொடங்கப்பட்ட தெய்வீக மீட்பு பணி. மனித குலத்தின் அடிமைத்தனத்தின் சிறை கூடத்தில் தேவனுடைய குமாரன் நுழைந்தார், மரணத்தின் கம்பிகளை உடைத்தார், ஹேடீஸின் வாசல்களை நொறுக்கியார், மகிமையுடன் வெளியே வந்தார். ஆனால் இப்போது அந்த கேள்வி காலத்தை கடந்தும் ஒலிக்கிறது. நீங்கள் அவரை பிணக்குழியிலிருந்து பின்தொடர்வீர்களா? நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் உயிர்த்தெழுந்தார். நீங்கள் வெல்ல வேண்டும் என்பதற்காகவே அவர் வெற்றி பெற்றார். நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகவே அவர் பாடுபட்டார். ஆனால் நண்பரே, விடுதலை தானாக கிடைக்காது. நீங்கள் விசுவாசத்தால் மனந்திரும்பி அடங்கிய மனதுடன் அவரிடம் வர வேண்டும். இந்த சுவிசேஷம் வெறும் அழைப்பல்ல, இது நித்தியத்தில் வரையப்பட்ட ஒரு கோடு. நீங்கள் கிறிஸ்துவில் உயிரோடு இருக்கிறீர்கள் அல்லது இன்னும் பாவத்தில் இறந்தவராக இருக்கிறீர்கள். இந்த உண்மை உங்கள் இதயத்தில் உரையட்டும். இயேசு உங்கள் பழைய வாழ்க்கையில் உங்களை ஆறுதல் அளிக்க வரவில்லை, உங்களை மரணத்திலிருந்து மீட்கவே அவர் வந்தார். ஆனால் தேவன் தம்முடைய பெரும் இரக்கத்தினாலும் நம்மை நேசித்த அற்புதமான அன்பினாலும் நம்மை கிறிஸ்துவோடு சேர்த்து உயிர்ப்பித்தார். எபேசியர் 2:4-5. இயேசு கல்லறையிலிருந்து வெளியே வந்தார் என்றால் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. அவர்தான் ஒரே வழி. இரட்சிப்பு வேறு எந்த பெயரிலும் இல்லை. தீர்ப்பு உண்மை. மேலும் அவர் மீண்டும் வரப்போகிறார். இது தாமதிக்க வேண்டிய தருணம் அல்ல, இது முடிவு செய்ய வேண்டிய தருணம். இயேசுவின் வெற்றி ஒரு பதிலை எதிர்பார்க்கிறது. உங்கள் ஆன்மா ஆபத்தில் உள்ளது. நரகத்தின் வாசலை கிழித்தெறிந்த அதே இயேசு இப்போது உங்கள் இதயத்தின் கதவின் முன் நிற்கிறார். இதோ நான் கதவின் முன் நின்று தட்டுகிறேன். யாராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடம் உள்ளே வந்து அவனுடன் உணவு உண்ணுவேன், அவனும் என்னுடன் உணவு உண்ணுவான். வெளிப்படுத்தல் 3:20. நீங்கள் அவருக்காக கதவை திறப்பீர்களா? நீங்கள் மனம் திரும்பி புதியவராக மாற்றப்பட விரும்புகிறீர்களா? ரட்சிப்பு மதம் பற்றியது அல்ல, இது அதிகம் முயற்சிப்பது பற்றியது அல்ல, நல்லவராக இருப்பது பற்றியது அல்ல. இது சிலுவையின் அடியில் முழங்கால் மடக்கி உங்கள் காத்திர இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்ட அந்த இடத்தில் தயவு செய்து ஆண்டவராகிய இயேசுவே என்னை ரட்சியுங்கள் என்று அழைப்பது பற்றியது. நண்பரே, இதுவே அந்த நேரம். நாளை உங்களுக்கு உறுதி செய்யப்படவில்லை. நித்திய வாழ்வு ஒரு இதய துடிப்புக்கு அருகில்தான் உள்ளது. இயேசு மீண்டும் வருகிறார், பலவீனத்தில் அல்ல, தீயிலும் மகிமையிலும். கர்த்தர் தாமே வானத்திலிருந்து ஒரு பெரும் கட்டளையுடன், பிரதான தூதரின் குரலுடன், தேவனுடைய கம்பை ஒலியுடன் இறங்குவார். 1 Thessalonians 4:16. நீங்கள் தயார் இருக்கிறீர்களா? உங்கள் ஆடைகள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் கழுவப்பட்டுள்ளதா? நீங்கள் பேரில் மட்டுமல்ல, உங்கள் இருதயத்திலும் மறுபடியும் பிறந்தவராக இருக்கிறீர்களா? ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. 3:3. நீங்கள் வெறும் மிதமானவராக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் கல்லறைக்கு போகவில்லை. நீங்கள் சமரச வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அவர் மகிமையில் எழுந்தவர் அல்ல. உங்கள் பழைய வாழ்க்கையை, உங்கள் பாவத்தை, உங்கள் கிளர்ச்சியை விட்டுவிட்டு அவருடன் சக்தி, நோக்கம் மற்றும் தூய்மையில் எழும்ப அழைக்கிறார். இப்போது இதை கேளுங்கள், உங்களை வெறும் உயிர் வாழச் செய்யவே அவர் உங்களை ரட்சிக்கவில்லை. பரிசுத்த ஆவியின் சக்தியால் உங்களை நிரப்ப அவர் வந்தார். இயேசுவை இறந்தவர்களிலிருந்து எழுப்பிய ஆவி உங்களில் வாசிக்கிறானெனில், 8:11. இயேசு மேலேறிய போது பரிசுத்த ஆவியை வெறும் பார்வையிட அல்ல, சக்தி அளிக்க, பாவத்தை எரித்து அழிக்க, ஒவ்வொரு சங்கிலியையும் உடைக்க, சமரசமான தலைமுறையில் உங்களுக்கு தைரியம் அளிக்க அனுப்பினார். ஆவியால் நிரம்புங்கள். எபேசியர் 5:18. பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் சக்தியை பெறுவீர்கள். செயல்கள் 1:8. இந்த சக்தி விருப்பத்துக்குரியது அல்ல, இது அவசியமானது. நீங்கள் அமைதியாக இருக்க பிழைக்கப்படவில்லை. நீங்கள் பிரகாசிக்க அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் கலந்து கொள்ள பிழைக்கப்படவில்லை, மாறாக வேறுபட அழைக்கப்பட்டவர்கள். இது பரிசுத்த ஆவியின் தீயால் எரியும் ஒரு தேவாலயத்தின் நேரம். ஒரு தூய மணமகள், பரிசுத்தமான ஜனங்கள், நீதிமான்கள் மீதமுள்ளவர்கள்.
நீங்கள் அவர்களில் ஒருவராக இருப்பீர்களா? நரகத்தின் வாசலை கிழித்த ராஜா உங்களை பரிசுத்தமாக வாழ அழைக்கிறார். கிருபை அதிகரிக்க பாவத்தில் தொடர வேண்டுமா? மிகவும் இல்லை. ரோமர் 6:1-2. பரிசுத்தம் என்பது சட்டவாதம் அல்ல, இது உண்மையான இரட்சிப்பின் சான்றாகும். இது ஆவியின் மனம், மணமகளின் தயார். இயேசு குற்றமற்ற மணமகளை, கழுவப்பட்ட, நிரப்பப்பட்ட மற்றும் எண்ணெயில் எரியும் ஒருவரை வரவேற்கிறார். ஒவ்வொரு விக்கிரகத்தையும் கீழே வீசுங்கள். மறைந்த பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள். மறைந்துள்ள அனைத்தையும் ஒப்படையுங்கள். கிறிஸ்துவின் நாமத்தை கூறும் ஒவ்வொருவரும் அக்கிரமத்திலிருந்து விலகட்டும். 2 தீமோத்தேயு 2:19. நீங்கள் எழுந்த ராஜாவின் மகிமையை சுமக்க உருவாக்கப்பட்டவர்கள். இப்போது பாருங்கள், இயேசு கிறிஸ்து வருகிறார். பாருங்கள், அவர் மேகங்களோடு வருகிறார். ஒவ்வொரு கணும் அவரை காணும். வெளிப்படுத்தல் 1:7.

ஆனால் இதயம் தூய்மையானவர்கள், விளக்குகள் எரிகின்றவர்கள், வாழ்க்கை முழுமையாக ஒப்படைத்தவர்கள் மட்டுமே உள்ளே செல்வார்கள். இயேசு 10 கண்ணீரை பற்றி சொன்னார். 5 புத்திசாலிகள், 5 மூடர்கள் அனைவரும் காத்திருந்தார்கள். ஆனால் புத்திசாலிகள் மட்டுமே எண்ணெய் வைத்திருந்தார்கள். மாப்பிள்ளை வந்தபோது மூடர்கள் பின்னால் விட்டுவிடப்பட்டார்கள். ஆகையால் விழிப்புடன் இருங்கள், ஏனெனில் நீங்கள் நாளையும் மணியையும் அறியவில்லை. மத்தேயு 25:13. இது உங்கள் விளக்கை திருத்தும் நேரம், பரிசுத்த எண்ணெயோடு எரியும் நேரம், நீதியில் நடக்கும் நேரம், அவசரத்துடன் வாழும் நேரம். கல்லறையிலிருந்து வெளியே வந்த அதே இயேசு விரைவில் வானங்களை பிளக்கப் போகிறார். இப்போது நாம் நம் இதயங்களை ஜெபத்தில் வணங்குவோம். பரலோக பிதாவே, வல்லமை மிக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிலுவையின் நிறைவு பெற்ற செயலுக்காக நன்றி கூறி, ராஜா மீண்டும் மகிமையுடன் வரப்போகிறார் என்பதற்காக நன்றி கூறி தாழ்மையுடன் உம்மிடம் வருகிறோம். இப்போது ஆண்டவரே, நாங்கள் ஆன்மாக்களை உம்மிடம் உயர்த்தி நமது பாவங்களை மனந்திரும்புகிறோம். ஆண்டவரே, இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக முதலில் ஜெபிக்கிறோம். உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையால் அவர்களை ஈர்க்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு சங்கிலியையும் உடைத்திடும், மனந்திரும்பும் மனதை அவர்களுக்கு திறக்கவும். சிலுவையின் அழகையும் உமது உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தும். அவர்கள் நம்புவதோடு மட்டுமல்லாமல் உமது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு மீட்பின் நாளுக்காக முத்திரை போடப்பட்டு பரிசுத்தத்தில் நடந்து நீதியில் வாழ்ந்து மகிமையுள்ள பரிசுத்தர் அழைப்பிற்கும் நம் வல்லமை மிக்க ஆண்டவர் இயேசுவின் விரைவான திரும்புவருக்கும் தயார் நிலையில் இருக்கச் செய்யும். பிதாவே, உலகம் முழுவதிலும் உள்ள உமது ஊழியக்காரர்களை, ஆசாரியர்கள், சுவிசேஷ பிரசங்கிகள், இடைச்செருகுனர்கள், ஆராதிப்பவர்கள், உமது திராட்சை தோட்டத்தில் மறைந்தும் விசுவாசமாக உழைக்கும் ஒவ்வொருவரையும் உயர்த்தி ஜெபிக்கிறோம். அவர்களை வலிமைப்படுத்தும், அவர்களை பரிசுத்தப்படுத்தும், புதிய பரிசுத்த அக்கினியால் அவர்களை நிரப்பும். அவர்கள் துணிச்சலுடன் உமது மனவாளியை பரிசுத்தத்திலும் சத்தியத்திலும் நடக்க தயார் செய்யவும், சமரசத்தை நிராகரித்து சிலுவையை பற்றிக் கொள்ளவும், இந்த அழியும் உலகை நோக்காமல் தேவனுடைய நிலையான ராஜ்யத்தை நோக்கி தங்கள் கண்களை நிலைநிறுத்தவும் செய்யும். ஒவ்வொரு பிரசங்கரும், ஒவ்வொரு போதகரும், ஒவ்வொரு ஆராதிப்பவரும் மீட்பர் விரைவில் வருகிறார் என்ற அவசரத்தை கொண்ட தூண்டில் ஊதச் செய்யும். கர்த்தாவே, ஆராதிப்பவர்களுக்காகவும் ஜெபிப்பவர்களுக்காகவும் உம்மை தேடுபவர்களுக்காகவும் ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இன்னும் அறியாதவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். உம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் கர்த்தாவே. அந்த திரையை கிழித்து எடுத்துவிடும் இயேசுவே. நீங்களே ஒரே வாசல், ஒரே வழி, ஒரே சத்தியம், ஒரே ஜீவன் என்பதை அவர்களுக்கு காண்பித்து அருளும். யாரும் உம்மை தவிர பிதாவிடம் வர முடியாது. அவர்கள் சுவிசேஷத்தின் ஒளியை காணச் செய்யும். அவர்கள் உமது குரலை கேட்டு பின்பற்றச் செய்யும். கர்த்தாவே, ஒரு காலத்தில் உம்மோடு நடந்தவர்கள் ஆனால் இப்போது விலகி போனவர்களுக்காக நாம் அழைக்கிறோம். அவர்கள் சோர்ந்து காயமடைந்து குளிர்ந்து போயிருக்கிறார்கள். இயேசுவே, அவர்களை நினைவில் கொள்க. அவர்களை மீண்டும் அழைக்கவும். அவர்களுக்கு அவர்களது முதல் அன்பை நினைவூட்டும். அவர்கள் உடைந்துள்ள இடத்தில் இரக்கம் அவர்களை சந்திக்கச் செய்யும். அவர்களின் இதயங்களை மீண்டும் கிருபை விழிப்பூட்டச் செய்யும். இப்போது கர்த்தாவே, உமது ஜனங்களை உயர்த்தி ஜெபிக்கிறோம். நோயுற்றவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் குணமடைதல் பெருகச் செய்யும். தேவைப்படுவோருக்கு வேலை, வளங்கள், தங்குமிடம், உணவு, நிலைத்தன்மை ஆகியவற்றை வழங்கும். நீதிமன்ற வழக்கில் இருப்பவர்களுக்கு நீதியும் இரக்கமும் வெல்லச் செய்யும். திருமண சிக்கலில் இருப்பவர்களுக்கு மீட்பும் சமாதானமும் ஏற்படச் செய்யும். நிதிச்சுமையில் இருப்பவர்களுக்கு தெய்வீக வளங்களை ஊற்றும். உமது மக்கள் மூலம் உலகம் உமது நன்மையை பிரதிபலிப்பதை காணச் செய்யும். நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த வெற்றியை பார்த்து நிச்சயமாக கர்த்தரே தேவன் என்று அழைக்கச் செய்யும். நாங்கள் விதவைகள், அனாதைகள், ஏழைகள், மறக்கப்பட்டவர்கள், தெரு குழந்தைகள் மற்றும் தெருவில் வாழும் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்களுக்கு நீர் பாதுகாவலராக இருங்கள். அவர்கள் காணப்படுகிறார்கள், அவர்கள் நேசிக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்களுக்கு உணரச் செய்யும். அவர்களை இரக்கத்துடனும் உண்மையுடனும் எட்டுவதற்கு உமது சபையை எங்களை பயன்படுத்தும். அப்பா, ஆன்மீகமாகவோ உடல் ரீதியாகவோ தேவையுள்ள ஒவ்வொரு உயிருக்கும் கீழ் ஜெபிக்கிறோம். யாரும் மிகுந்த தொலைவில் இருக்க வேண்டாம். யாருடைய இதயமும் கடுமையடைய வேண்டாம். யாருடைய நிலையும் உமது அடைவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டாம். நீங்கள் அதிசயங்களின் தேவன், நீங்கள் இரக்கத்தின் தேவன், நீங்கள் ரட்சிப்பின் தேவன். இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாம் அறிவிக்கிறோம். அவருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலானது என்று நாம் அறிவிக்கிறோம்.
அவருடைய இரத்தம் போதும்.

0: ஆனது என்றும் அவர் மீண்டும் வருகிறார் என்றும் நாம் அறிவிக்கிறோம். ஒவ்வொரு இதயமும் தயாராகட்டும், ஒவ்வொரு உயிரும் அவரில் காணப்படட்டும், ஆவியும் மணமகளும் கூவுகிற அந்த அழைப்பு கேட்கப்படட்டும். பெரும் சக்தியுள்ள இயேசுவின் நாமத்திலே ஆமேன்.
1: கர்த்தரை ஏற்க விரும்புகிறவர்களுக்கு தயவு செய்து என்னை பின்தொடர்ந்து சொல்லுங்கள். பிதாவே, பெரும் சக்தியுள்ள இயேசுவின் நாமத்தில் என் அனைத்து பாவங்களையும் விட்டு விலகி உம்மை என் கர்த்தராகவும் இரட்சகராகவும் ஏற்கிறேன் என்று சொல்லுங்கள். என் இதயத்தை உமது கைகளில் ஒப்படைக்கிறேன். என்னை சுத்திகரித்து வழிநடத்தி உமது பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பும். இன்றிலிருந்து உம்மை பின்பற்றி உமது மகிமைக்காக வாழ்கிறேன். பெரும் சக்தியுள்ள இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இந்த ஜெபத்தை செய்த உங்களை தேவ குடும்பத்திற்கு வரவேற்கிறோம். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். பரிசுத்தத்தை போதிக்கும் சபையை நாடுங்கள், ஏனெனில் பரிசுத்தமின்றி எவரும் கர்த்தரை காண முடியாது. பரிசுத்தவான்களை ஏற்க இயேசு மீண்டும் வருவார். நம்பிக்கையுடன் அவர் வார்த்தையில் உறுதியாயிருந்து உங்கள் வாழ்வின் தெய்வீக நோக்கத்தை நம்புங்கள். கிறிஸ்துவில் நீங்கள் புதிய படைப்பு. நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் இப்பயணத்தை தொடருங்கள். பரலோகத்தில் சந்திப்போம். வருகை நெருங்கிவிட்டது. நன்றி.
2: வேகமா, இந்த உலகத்துல எதுவும் என்ன பிடிக்க முடியாது.
3: எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை. இந்த சாலையில நானே என் கடவேன்.

0: இரு, முடிவு கூட இங்க இருக்க கூடாது. நான் இன்னும் மைல்கள் செல்ல வேண்டி இருந்தத.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: இப்பவே கையெழுத்து போடு, உன் எல்லா பண பிரச்சனைகளும் உடனே மறந்து போய்விடும்.
3: அவர்கள் எவ்வளவு எளிதில் நம்புகிறார்கள்.
4: இந்த நகரம் எனதுதான், எனக்கு மிகவும் பிடித்தமான இடம்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
5: என் ஷாட்ல இருந்து வெளிய போ. உணர்வுகளை யாரும் கவலைப்படுவதில்லை. இந்த மலிவான குப்பை எனக்கு கீழே உன்னை போலவே. இங்கு வைஃபை இல்லையா? இத நான் பதிவிட வேணும்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
3: என்ன தொடாத உன் ஏழத்தனத்தால என் கோட்டை அழுக்காகிவிடும்.
4: நான் சொன்ன உப்பு இல்லாம என் பார்வையில் இருந்து போ, இல்லை எனில் உன்னை வேலை விளக்கு செய்ய சொல்லுவேன்.
6: நான் பேரரசுகளை கட்டுன, அந்த பட்டியல்ல என் பெயர் மேல இருக்க வேண்டும்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: இது அதிகம் இல்ல சின்ன நண்பா, ஆனாலும் நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வோம். அன்பு கத்தாவே, நான் சுவாசிக்கும் இந்த உயிர் மூச்சுக்கும் என் ஆழமான மனதிற்குள் இருக்கும் அமைதிக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இந்த வானம் முழுவதும் உன்னுடையது.
0: அவள் மாதங்களா நிறுவனத்தின் தரவை திருடி கொண்டிருக்கிறார். அதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கிறது. இந்த வாரியத்தனை எப்படி விளக்க போகிறாய் என்று பார்க்கலாம் சாரா.
6: நான் அந்த விளையாட்டை யாரை விட சிறப்பாக விளையாடுனேன். அந்த இடத்துல சிறந்து இருக்க எனக்கு உரியது.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: நீங்கள் என் உடலை உடைக்கலாம், ஆனா என் ஆன்மாவை என் கர்த்தாவிடம் இருந்து எடுக்க முடியாது. பயப்படாதீர்கள், ஏனெனில் கர்த்தர் நம்முடன் இருக்கிறார், இருண்ட பள்ளத்தாக்கிலும் கூட.
6: நான் ஓட்டத்தை முடித்து விட்டேன்.
1: இந்த வானம் முழுவதும் உன்னுடையவ.
4: இந்த கத்தலால் நான் பலருடைய வாழ்க்கையையும் அழித்து விட்டேன்.
6: கர்த்தாவே, என்ன போன்ற ஆன்மாவுக்கு ஏது நம்பிக்கை இருக்கிறதா?
3: எல்லாம் திரும்பி வந்து விட்டது. ஒரு காசும் குறையவில்லை. நான் செய்ததற்கு மிகவும் வருந்துகிறேன்.
2: இயேசுவே, என்னை நினைவில் கொள். நான் திரும்பி வந்த பாவி.
1: வானம் உன்னுடையது.

0: நான் நினைச்ச என் ரகசியங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றமே நினைச்ச, இதற்கு முக்கியத்துவம் இருக்காதுன்னு நினைச்சேன்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: நான் அதை பல வருடங்களுக்கு முன்பே விட்டு விட்டேன். உனக்கு மன்னிப்பு கிடைச்சு விட்டது, எனக்கு அமைதி உள்ளது.
1: இந்த பரந்த வானம் உன்னுடையது.

0: நேரம் என்பது ஒருபோதும் பின்னோக்கி ஓடாத ஒரு நதி. கண்ணாடியில வழியும் ஒவ்வொரு மணர்த்துகளும் உன் ஆன்மாவின் ஒரு பகுதி, மெதுவா மறைந்து கொண்டிருக்கிறது. கண்ணாடி காலியாகும் முன் உனக்கு எத்தனை மணர்த்துகள்கள் மீதம் இருக்கின்றன ஒருபோதும் யோசித்து பார்த்தாயா? நாளை வரும் என்ற மாயையில ஏமாறாத. வாழ்க்கையின் சுருங்கிய பாலம் மிகவும் நுட்பமானது. முடிவின் மூடுபணி நீ எதிர்பார்க்காத நேரத்துல வந்துவிடும். கவனமாக பார், பொன்னின் பலி மின்னும் கிரீடங்கள், அவையெல்லாம் சாம்பலாகி போன போது அவற்றுக்கு என்ன மதிப்பு? உன் பூமியில் உள்ள ராஜ்யத்தின் ஒரு துண்டையாவது கூட கல்லறையின் அமைதிக்குள் கொண்டு செல்ல முடியாது. நீ இருளில் மறைத்து வைத்திருக்கும் அந்த ரகசிய பாவங்கள், அவை உன் ஆன்மாவை நசுக்கும் கூர்மையான கற்கள். உலகம் அவற்றை காணாம போகலாம், ஆனா அவற்றின் பாரம் உன் ஆழ்கடல்ல இழுத்து செல்லும். நீ அவற்றை விட்டு விடாவிட்டால் உன் முன் இரண்டு வாயில்கள் நிற்கின்றன. ஒன்று விசாலமானது, எளிதாக தோன்றும் பாதைக்கு வழிவகுக்கும். மற்றொன்று குறுகியதும் கடினமான பாதை, அது நித்திய வாழ்விற்கு அழைத்துச் செல்லும். உன்னில் கூட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, ஆனா எளிதான பாதை பெரும்பாலும் தீயில் முடிவடைகிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்களா? நினைவில் வை, ஒவ்வொரு மறைந்த செயலும் பொன்னான மயில எழுதப்படுகிறது. வாழ்க்கை புத்தகத்துல உலகம் உனக்கு ஒரு கண்ணாடியை காட்டுகிறது, போலியான சிறப்ப ரசிக்க. ஆனா சொர்க்கம் ஆன்மாவின் உள்ளே இருக்கும் வெறுமையான அழகைய பார்க்கிறது. வெற்றியின் முகமூடியால் ஆயிரம் துண்டுகளாக உடைந்துள்ள ஒரு இதயத்தின் அழுகுறலை மூடவிடாத. நீ விதைத்ததை தானே அறுவடை செய்வாய். இது பிரிக்க முடியாத பிரபஞ்சத்தின் சட்டம். நீங்க ஒடியும் விதைகளை விதைக்கிறீங்களா, அல்லது ஒரு நாள் உங்களை சிக்க வைக்கும் முட்களை வளர்க்கிறீங்களா? மாயையின் இனிப்பான சுவையால் ஏமாறாத. அது உங்கள் ஆன்மாவின் உயிரை அழிக்க உருவாக்கப்பட்ட விஷம். ஆனால் பாருங்கள், மிக கருமையான இருளில் கூட ஒரு ஒளிக்கதிர் உங்களை விழிக்க வைக்கும்னு காத்துட்டு இருக்கு. கேளுங்க, கேமரா அணைந்த பிறகு நான் யார்? உலகம் இனி பார்க்கவில்லை என்ற இருள நீங்கள் தட்டும் வார்த்தைகள் வெறுப்பின் கூறி அம்புகளா, அல்லது உடைந்தவர்களுக்கு குணமாகும் மருந்தா? உங்கள் வாழ்க்கைய இப்போது மாறிக்கொண்டிருக்கும் மணல்ல கட்டாதீங்க, ஏனெனில் புயல் வந்தா அது எல்லாம் கழுவி போய்விடும். உங்கள் மார்பில் இருக்கும் வெறுமைய பிராண்ட் லேபிள்கள் அல்லது நைட் கிளப்பின் வெறுமையான ஒளிகள் நிரப்ப முடியாது. நீங்கள் ஒரு உடைந்த வழிகாட்டி ஜிபிஎஸ்ஐ பின்பற்றுகிறீர்களா, அல்லது நீங்கள் நித்தியமான உண்மையின் திசை காட்டிய நம்புகிறீர்களா? கண்ணாடி மண்டபத்தில் அதிகாரத்துக்கு எழுப்பும் டோஸ்ட் கல்லாக மாறிய இதயத்தை வெப்பமாக்க முடியாது. ஒரு சிறிய இரக்கம் கூட கடுமையான குளிர்காலத்திலும் நம்பிக்கையின் பூவை மலர செய்யும். திரையில காணும் எண்கள்ல நீங்க இவ்வளவு பிஸியா இருந்தா அந்த அழைப்பை நீங்க தவறவிடக்கூடாது. உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் அதிரும் தீ தங்கத்தை சுத்திகரிக்கிறது. உங்கள் சோதனைகள் கழிவுகளை எரிச்சு இறுதியில வைரம் மட்டும் மீதம் இருக்கட்டும். காலத்தின் நிழல்கள் நம்மை சுற்றி இறுக்கி கொண்டு வருகின்றன. இறுதி சூரியாஸ்தமனம் நீங்கள் நினைப்பதை விட மிகவும் அருகில் உள்ளது. நீங்கள் டிஜிட்டல் பிரதிபலிப்பால் கட்டுப்பட்டிருக்கிறீர்களா? ஸ்மார்ட்போன் திரையின் வெறுமையான ஓசகார பிரபலத்திற்காக ஓடும் அந்த பைத்தியக்கார ஓட்டம் எங்கேயும் கொண்டு செல்லாது. உங்கள் பெயர் வாழ்வின் புத்தகத்தில் இல்லையெனில் உண்மை என்பது ஒரு உறுதியான பாறை, மற்ற அனைத்தும் சிதறும் போது நின்று கொள்ள ஒரே இடம் அதுதான். நீங்க எப்படி உணர்ந்தாலும் உங்களை வீடு திரும்ப அழைக்கும் ஒரு மென்மையான குரல் காத்திருக்கிறது. மனிதர்களின் ராஜ்யங்கள் தூளாகி மறைந்து விடும் போது ஆன்மீகமானவை மட்டுமே என்றென்றும் நிலைத்திருக்கும். உங்கள் இதயத்தின் கதவுக்கு வெளியே பிடிப்பா இல்ல, அதை திறக்க சக்தி உங்களிடம்தான் உள்ளது. என்ன கேளுங்க, நான் நேரடியா உங்கள் ஆன்மாவிடம் பேசுகிறேன். இப்போதே தேர்வு உங்கள் கையில் உள்ளது. இந்த நொடியிலேயே, இந்த தருணத்திலேயே, அதிக நேரம் ஆகும் வர காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையின் விளக்குகள் இறுதியாக அணைந்துவிடும் வரை உலகம் விழுத்து கொண்டு வருகிறது. ஒவ்வொரு சிறிய ஒளியும் ஒரு நம்பிக்கையின் பெருங்கடலை உருவாக்குகிறது. வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோமோ, இறுக்கமான பாதையை தேர்ந்தெடுக்கமோ, வானத்தை உங்கள் இறுதி இல்லமாக தேர்ந்தெடுத்துறோம். ஏனென்றா அங்கே இனி கண்ணீர் இல்ல, வலி இல்ல, நித்தியமான அன்பு மட்டுமே. இறுதியில உங்களை வீட்டிற்கு வரவேற்கிறது.
1: உலகத்தினுடைய முடிவு நீங்கள் இதுவரை பார்த்த எதையும் விட முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும்.
2: இது எப்படி இருக்கும் என்று நீங்கள் விளக்க முடியுமா?
1: சரி, ஆனால் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும்.
3: இது மிகவும் நீண்ட ஷிப்ட் ஆனது, ஆனால் இறுதியில் நமக்கு ஒரு இடைவேளை கிடைச்சிருக்கிறது.
1: நகரத்தில் சிறந்த பர்கர் கடை இதுதான், நானே சொல்றேன்.
4: அதை பத்தி எனக்கு சொல்ல வேண்டாம், நான் மிகவும் பசி கொண்டிருந்தேன்.
1: கண்ட்ரோல், தி வாட்ச் பேசுகிறேன். நான் அடையாளம் தெரியாத ஒரு பொருளை கண்டுள்ளேன். மேல் வளிமண்டலத்தில் திசை

0: இது ஒரு பெரும் இரசாயன கசிவு என்று அவசரமான தகவல்கள் கிடைத்துள்ளன. ஆனால் அதிகாரிகள் இதன் மூலத்தை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. முழு நதி மாசடைந்து விட்டது என்று உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடைத்துள்ளன.
1: நாம் உடனடி செய்திகளை பெறுகிறோம். நான் என் வாழ்க்கையில் இதுபோன்றதை ஒருபோதும் செய்தி வழங்கவில்லை. பல நாடுகளில் அதிகாரிகள் முக்கியமான நதிகள் திடீரென சிவப்பாக மாறிவிட்டதாக உறுதிப்படுத்துகிறார்கள்.
2: இது நான் இங்கு பார்த்த மிக வித்தியாசமான காட்சி. இதுதான் நதிகள் சிவப்பாக மாறுகின்றன. நீங்கள் நினைத்து பாருங்கள், பூமியில் ஏற்படும் குழப்பத்தை. இனி தூய குடிநீர் கிடையாது. எந்த தெளிவான அறிவியல் விளக்கமும் இல்லை. என் இறைவனே, இது உண்மையிலேயே இப்போது நடக்கிறது.
0: நாம் இங்கேயே இருக்க வேண்டுமா? நாம் போய் உதவ வேண்டாமா?
2: உதவ வேண்டுமா? இது கடவுளின் தீர்ப்பு.

0: நாம் புதிய உடனடி தகவல்களையும் பெறுகிறோம். பல பகுதிகளில் மக்கள் வானிலிருந்து தீ விழுகிறது என்று தெரிவிக்கிறார்கள்.
1: இது நம்ப முடியாதது. இந்த சைக்கிள் பாருங்கள்.
0: மன்னிக்கவும், இது வரும்போதே நான் வாசிக்கிறேன். சாட்சிகள் மேகங்களை ஊடறுத்து தீக்கணல்கள் கீழே விழும் காட்சியை ஒரு திரைப்படம் போல விவரிக்கிறார்கள்.
2: அதை பாருங்கள், வானமே விழுகிறது.
3: ஐயோ கடவுளே, அது கீழே விழப்போகிறது.
1: இது முடிவாகும்.
3: உங்களிடம் பணம் இருந்தால் இந்த பேரழிவுகளை எல்லாம் தவிர்க்கலாம் அல்லவா?
1: இந்த நேரத்தில் பணம் உங்களை காப்பாற்ற முடியாது. அந்த ரகசியமான நிலத்தடி தஞ்சங்கள் எந்த பயனும் தராது.
2: உலகம் மனம் திரும்ப வேண்டும். கடவுளின் தீர்ப்பு வரப்போகிறது. இவை வித்தியாசமான நிகழ்வுகள் அல்ல, இவை தீர்க்க தரிசனமானவை.
4: ஐயா மீப்பாய், உங்கள் பணம் உங்களுக்கு எந்த உதவியும் செய்யாது. பாருங்கள், மனம் திரும்புங்கள், இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள்.
2: நான் ஏன் செய்ய வேண்டும்? என்னிடம் ஒரு தஞ்சம் இருக்கிறது, என்னிடம் பணம் இருக்கிறது.
4: இவ்வளவு நடக்க அனுமதிக்கும் கடவுள் எப்படிப்பட்டவர்? இந்த நிகழ்வுகள் விசித்திரமானவை. உங்க கடவுள் ஏன் எங்களை வாழவிட மாட்டேங்கிறார்?
3: ஐயா, இவையெல்லாம் மனிதர்களின் இதயங்களில் உள்ள பாவத்தினால் நடக்கின்றன. ஆனால் இயேசு கிறிஸ்துதான் நம் இரட்சிப்புக்கான நோய் கப்பல்.
2: ஆமா, சரி,

0: இயேசு தன் திரும்பி வருவதற்கு முன் சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களில் அடையாளங்கள் காணப்படும் என்று தெளிவாக கூறுகிறார். பூமியில் குழப்பமும் வானத்தின் அதிகாரங்கள் அசைந்தாடும் நிகழ்வுகளும் இருக்கும்.
1: இது மாதிரி இரத்த சந்திரன் போன்றவை

0: இப்போது வெளிப்படுத்தல் 9 அதிகாரத்திற்கு வந்தால் அதுவே மிக அதிசயமான நிகழ்வுகள் அதிகரிக்கின்றன. ஒரு எல்லையற்ற குழி திறக்கப்படுகிறது, அரக்கப்புகை பூமியை மூடுகிறது. பூமியில நரகம் போல.
1: இன்று ஒரு முக்கிய மருத்துவமனை வெளியே இருக்கிறோம். நோயாளிகள் வரத்து அதிகரித்துள்ளதாகவும் புகையால் பலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர்.

0: உள்ளேதான் இருங்கள். நிஸ்து ஜன்னல்கள் மற்றும் கதவுகளையும் மூடுங்கள். முடிந்தவரை இடைவெளிகளை அடைத்து விடுங்கள். மிக அவசியமானால் மட்டுமே வெளியே செல்லுங்கள். இப்படி பாதுகாப்பான இடம் உங்கள் வீட்டுக்குள்ள இருப்பதே என்று அதிகாரிகள் கூறுகிறார்கள். மருத்துவமனைகள் மிகுந்த அழுத்தத்தில் உள்ளன. மேலும் புகையின் மூல காரணம் இன்னும் தெரியவில்லை.
1: அருகில் இருங்கள். வெளியில் என்ன நடந்தாலும் நாம் அதை தனியாக எதிர்கொள்வதில்லை.
0: பொறுமையாக இருங்கள். குழந்தையை மூடி வைத்திருங்கள். நான் இங்கு 40 ஆண்டுகளாக வாழ்கிறேன். இப்போது நான் ஓடப்போவதில்லை.
2: எஸ்தர், தயவு செய்து என்னை விட்டு செல்லாதே.
1: நான் செல்ல மாட்டேன். நாம பிரார்த்தித்து சகித்துக் கொள்கிறோம்.
2: எஸ்தர், அந்த வண்டுகள் எப்படி இருக்கின்றன என்று சொல்லு.
1: பைபிளில் அவை இந்த உலகம் பார்த்ததில்லாத வகையில் இருக்கின்றன என்று சொல்லப்பட்டுள்ளது.
0: உள்ளே செல்லாதீர்கள். அவை

0: என்ன இருக்குது?
1: தயவு செய்து உள்ளே செல்லுங்கள்.
2: வண்டுகள் இங்கே. வெளிப்படுத்தல் 9 பூமி உண்மையான பேய்களின் உடல் உருவத்தை காணும். இக்கட்டான காலத்தில் இந்த பேய்கள் பூமியில விடுவிக்கப்படுவார்கள். அவை மிகவும் பயங்கரமானவை.
1: கடவுளே, தயவு செய்து எனக்கு இரக்கம் காட்டுங்கள்.
0: தகவல் படி இந்த வேதனை தற்செயலானது அல்ல. வானை இருட்டிய புகையிலிருந்து உயிரினங்கள் வந்த போதே இது தொடங்கியதாக சாட்சிகள் கூறுகின்றனர்.
1: கடவுளே, தயவு செய்து என்னை மன்னியுங்கள். தவறு பண்ணியது எங்களை பாதுகாக்கவும்.
0: இந்த வலியை மீண்டும் மீண்டும் பஞ்சு வண்டியின் கொத்துக்கு ஒப்பிட்டுள்ளனர்.

0: இப்போது அடுத்த காணொளியை நீங்கள் அனைவரும் கவனமாக பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இது சில மனிதர்களிடம் இருக்கும் தீமை மற்றும் கொடூரத்தை தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது.
1: ஒரு நாள் என்று நான் உங்களிடம் சொன்னால், பைபிள் யுயானம் கூறுகிறது, மிருகத்தின் குறிப்பெற்றவர்களுக்கு தீய புண்கள் வரும் என்று. கடலில் உள்ள ஒவ்வொரு உயிரும் இறக்கிறது. மனிதர்களை கொந்தளிக்கும் தீயால் சுடும் சக்தி சூரியனுக்கு வழங்கப்படுகிறது. பிறகு உலகம் இருளில் மூழ்குகிறது. முடிவில் மின்னல் பிளிரல்கள், பெரும் சத்தங்களும் இடியோசைகளும், ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கமும் ஏற்படுகின்றன. இவை அனைத்தும் வெளிப்படுத்தல் அதிகாரம் 16 விவரிக்கப்பட்டுள்ளன. ஆனால் இயற்கை பேரழிவுகளும் விசித்திர அதிசயங்களும் நடக்கப் போகும் என்பதை காட்டிலும் இன்னும் பயங்கரமான ஒன்று இருக்கிறது என்று நான் சொன்னால், சரி, அதை பத்தி நாமும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேச போறோம். இந்த அதிகாரத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வெளிப்படுத்தல் 16 அதிகாரத்தில் நாம் துன்பக்காலத்தில் இருப்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இது கிறிஸ்துவின் மறுபிறப்புக்கு முன்னிருக்கும் காலம். இந்த பூமியில் இது மிகவும் கடினமான காலமாக இருக்கும். ஏனெனில் பல விஷயங்கள், பல அடையாளங்களும் அதிசயங்களும் நிகழும். மனித வரலாற்றின் இறுதி தருணங்களுக்கு நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வெளிப்படுத்தல் 16 அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். தேவனின் தீர்ப்பின் 7 பாத்திரங்கள், ஆர்மகெத்தான், முன்னெப்போதும் இல்லாத தீமை மற்றும் கிறிஸ்துவின் திரும்புதல். இந்த அதிகாரத்தில் பயங்கரமான விஷயம் என்னென்றால், 3 முறை இந்த பூமியில் சிலர் வெறுப்புடன் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் தேவனை வெறுப்பார்கள் மற்றும் அந்த மனம் திரும்ப மறுப்பார்கள். நான் உங்களுக்கு காட்டுகிறேன், 9 வசனத்தில் அவர்கள் தங்கள் பாவங்களை விட்டு மனந்திரும்பி தேவனை மகிமைப்படுத்தவில்லை என்று சொல்லப்படுகிறது. 11 வசனத்தில் அவர்கள் தங்களுடைய வலி மற்றும் புண்களுக்கு காரணமாக வானத்தின் தேவனை நிந்தித்தார்கள், ஆனால் அவர்கள் தங்கள் தீய செயல்களை விட்டு மனந்திரும்பி தேவனை நோக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. மற்றும் 21 வசனத்தில் அவர்கள் அந்த பயங்கரமான ஆலிகட்டி புயலின் நோய்க்கு காரணமாக தேவனை நிந்தித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த காலப்பகுதியில் உலகம் சாத்தான், எதிர்கிறிஸ்து மற்றும் பொய்யான தீர்க்கதரிசியின் தீய தாக்கத்தில் உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகில் உள்ள தீமை பலரது இதயங்களை பிடித்து வைத்திருக்கும் அளவுக்கு அவர்கள் மனந்திரும்ப மறுப்பார்கள் என்று பைபிள் நமக்கு சொல்கிறது. இந்த காலத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் என்பதை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். மக்கள் எவ்வளவு தூரம் தங்கள் இதயங்களில் விலகிவிட்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில், நீங்கள் வெளிப்படுத்தல் 16 அதிகாரத்திற்கு வந்தபோது இங்கே என்ன நடந்திருக்கும் என்பதை பாருங்கள். உலகம் 7 முத்திரைகள் மற்றும் 7 கம்பிகள் தீர்ப்புகளை அனுபவித்திருக்கும். இது பூமிக்கு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்போகலிப்டிக் நிகழ்வுகளின் தொடராகும். வெளிப்படுத்தல் 11 அதிகாரத்தில் 2 மர்மமான மனிதர்கள் தோன்றுகிறார்கள். அவர்கள் எலியாவும் ஏனோக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த இருவரும் உலகில் தனித்துவமாக இருப்பார்கள், ஏனெனில் அவர்கள் தேவனால் வழங்கப்பட்ட அதிகாரத்துடன் 1260 நாட்கள் தீர்க்க தரிசனம் செய்யும் சக்தியை பெற்றிருப்பார்கள். ஆனால் இந்த மனிதர்கள் பெரும்பான்மையினரால் வெறுக்கப்படுவார்கள், ஏனெனில் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பேசுவார்கள், அவரை ஆண்டவர்களில் ஆண்டவரும் ராஜாக்களில் ராஜாவும் என்று அறிவிப்பார்கள். வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தில் அதிசயமான பைபிள் தீர்க்க தரிசனங்கள் உயிர் பெறுகின்றன. மிருகம், அதாவது எதிர்கிறிஸ்து, ஒரு உயிருக்கு ஆபத்தான காயமடைகிறான், ஆனால் அதிசயமாக மீண்டும் குணமடைகிறான். மிருகம் தேவனுடைய பரிசுத்த ஜனங்களுக்கு எதிராக போர் நடத்துகிறது. மிருகத்தின் குறி கட்டாயப்படுத்தப்படுகிறது மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல் வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாகவும் கடுமையாகவும் இருக்கும். வெளிப்படுத்தல் 14 அதிகாரத்தில் யோவான் வானில் ஒரு தூதன் பறந்து செல்கின்றதை பார்த்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த உலகத்திற்கு சொந்தமான மக்களுக்கு ஒவ்வொரு ஜாதி, கோத்திரம், மொழி மக்களுக்கும் அறிவிக்க நித்திய நற்செய்தியை எடுத்துச் செல்கிறான். கடவுளை பயப்படுங்கள் என்று அவர் கூச்சலிட்டார். அவருக்கு மகிமை அளியுங்கள், ஏனெனில் அவர் நீதிபதியாக அமர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வானத்தையும் பூமியையும் கடலையும் நீரூற்றுகளையும் படைத்தவரை வணங்குங்கள். இவையெல்லாம் நடந்த பிறகும் வெளிப்படுத்தல் 16 எல் மக்கள் கடவுளை திட்டி மனந்திரும்ப மறுப்பதை நீங்கள் படிக்கிறீர்கள் என்பதில் பயமில்லைதானா? நான் நம்புகிறேன், எதிர்கிறிஸ்துவின் தோற்றமும் உலக அதிகாரத்திற்கு அவர் எழுச்சி பெறுவதும் பலர் பலரின் இதயங்களில் ஒரு அதிர்ச்சி தரும் தீமையை எழுப்பும். இந்த வேதனையின் காலத்தில் ஒரு காலத்தில் கிறிஸ்துவை ஒப்புக்கொண்டவர்கள் சிலர் பின்னர் திரும்பி விலகுவார்கள். இதுவே பெரிய விசுவாச துரோகமாகும். சமூகத்தில் உள்ள பயமும் அழுத்தமும் காரணமாக சில கிறிஸ்தவர்கள் தளர்ந்து மிருகத்தின் முத்திரையை ஏற்றுக்கொள்வார்கள். சில கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட வேண்டாம் என்பதற்காக மிருகத்தின் முத்திரையை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் ஒரு வசதியான வாழ்க்கையை விரும்புகிறார்கள். அவர்கள் இயேசுவை பற்றிய எண்ணத்தை விரும்புகிறார்கள் மற்றும் அவரை சற்றே தங்கள் ஆண்டவராக அறிவிப்பார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்காக துன்புறுத்தலையா அல்லது வசதியையா என்ற கடினமான தேர்வில் பலர் வசதியையே தேர்வு செய்வார்கள். இப்போது உலகின் பெரும்பாலான பகுதிகளில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சுதந்திரமாக கேட்கும் காலத்திலும் யுகத்திலும் வாழ்கிறோம். ஆனால் இந்த காலப்பகுதியில், அதாவது துன்பத்து காலத்தில், எதிர் கிறிஸ்து சுவிசேஷத்திற்கு எதிராக செயல்படுவான். இப்போது நீங்கள் கேட்கலாம், ஏன் கடவுளுக்கு எதிராக இப்படி பொது எதிர்ப்பு இருக்கும்? ஏன் பலர் மனந்திரும்பாமல் அதுக்கு பதிலாக கடவுளை நிராகரிப்பதை தேர்வு செய்வார்கள்? இதோ இதற்கான ஒரு கருதுகோள். திருப்பெயர் பவுல் கடைசி நாட்கள் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றி எழுதுகிறார். எதிர்கிறிஸ்துவை பற்றி பேசும்போது பவுல் 2 தெசலோனிக்கேயர் 2:6 இதை எழுதுகிறார். இப்போது நீங்கள் தடுக்கிறதை அறிந்திருக்கிறீர்கள், அவன் தன் காலத்தில் வெளிப்படுவதற்காக. பவுல் தடுக்குபவர் என்ற கருத்தை முன்வைக்கிறார். மேலும் இங்கு எதிர்கிறிஸ்துவை தடுக்க ஒரு சக்தி இருப்பதாக குறிப்பிடுகிறார். இப்போது வேதாகம தீர்க்க தரிசனங்களை ஆய்வு செய்பவர்கள் தடுக்குபவரின் அடையாளம் குறித்து வெவ்வேறு கருத்துக்களை கொண்டுள்ளனர். இங்கே அதிகமாக விவாதிக்கப்படும் கருத்துக்கள் சில உள்ளன. முதலாவதாக, தடுக்குபவர் மிகேல் என்ற பிரதான தூதராக இருக்கலாம். இரண்டாவதாக, தடுக்குபவர் திருச்சபையாக இருக்கலாம். இது திருச்சபை பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்படாத வரை எதிர்கிறிஸ்து வெளிப்பட மாட்டான் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது. தடுக்குபவரின் அடையாளம் குறித்து மூன்றாவது சாத்தியமானது பரிசுத்த ஆவி. இது பரிசுத்த ஆவியே தடுக்குபவர் என்று நம்புபவர்கள் பரிசுத்த ஆவியின் உள்ளிருக்கும் இருப்புதான் சட்டமின்மையின் சக்தியை தடுத்து நிறுத்துகிறது என்று வாதிடுகிறார்கள். இதுதான் மற்றும் எதிர்கிறிஸ்துவின் வெளிப்பாடு பற்றியும் நான் தனிப்பட்ட முறையில் இது பரிசுத்த ஆவியே என்று நம்புகிறேன். எனவே பரிசுத்த ஆவியின் அடையாளமே தடுக்குபவர் என்ற இந்த சாத்தியத்துடன் வெளிப்படுத்தல் 16 பலரின் இதயங்களில் இவ்வளவு குளிர்ச்சியை நாம் காண்பது பொருத்தமாக இருக்கும். ஏனெனில் தடுக்குபவராக இருக்கும் பரிசுத்த ஆவியுடன் அவர் மக்களின் இதயங்களில் பாவத்தை உணர்த்தி மனந்திரும்ப தூண்டுவதிலும் செயல்படுகிறார். ஆனால் வெளிப்படுத்தல் 16:6 தேவனை நிராகரிக்கும் மக்களை, தேவனை சபிக்கும் மக்களையும் நாம் பார்க்கிறோம். அவங்கள் மனந்திரும்ப மறுக்கிறாங்க. இந்த காலப்பகுதியில் பரிசுத்த ஆவி வேறுபட்ட முறையில் செயல்படுவார் என்பதற்காக இது ஒரு பகுதி காரணம் என்று நான் நம்புகிறேன். பரிசுத்த ஆவி இன்னும் செயலில் இருப்பார். ஆனால் இரட்சிப்புக்கு முன்பிருந்த காலப்பகுதியை விட அவர் செய்யும் வேலை மிகவும் வேறுபட்டதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதனால்தான் பலரின் இதயங்களில் கடினம் ஏற்படுவதை நீங்கள் காண்பீர்கள். ஏனெனில் தேவன் 7 கோபக் கோப்பைகளை ஊற்றுகிறார். இதற்கு பிறகும் மக்கள் தேவனை நோக்கி குளிர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். இந்த தீர்ப்புகள் என்னவென்று, அவை எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு ஒரு பார்வை கொடுக்க, முதல் கோப்பை, இந்த கோப்பை மிருகத்தின் முத்திரையை ஏற்றுக்கொண்டு எதிர்கிறிஸ்துவை பின்பற்ற தேர்ந்தெடுத்தவர்களை மட்டுமே பாதிக்கிறது. பைபிள் நமக்கு சொல்கிறது, மிருகத்தின் முத்திரையை ஏந்தி அதன் உருவத்தை வழிபட்ட மக்களுக்கு தீங்கும் வேதனையும் தரும் புண்கள் ஏற்பட்டன. இரண்டாவது கோப்பை, இதில் கடலில் இருந்த ஒவ்வொரு உயிரும் இறந்துவிட்டதாக நமக்கு சொல்லப்படுகிறது. அதாவது நீரில் வாழும் எல்லா உயிரினங்களும் இல்லாமல் போய்விட்டதாக கற்பனை செய்யுங்கள். மூன்றாவது கோப்பை, அனைத்து குடிநீர் ஆதாரங்களும் இரத்தமாக மாறிவிடுகின்றன. பைபிள் சொல்வது போல மூன்றாவது தூதன் தனது கோப்பை நதிகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். அவை இரத்தமாக மாறின. நான்காவது கோப்பு தீர்ப்பு என்பது சூரியன் மக்களை நெருப்பால் எரிக்க அனுமதிக்கப்படுகிறது. அவர்கள் கடும் வெப்பத்தால் சுடப்படுகிறார்கள். ஐந்தாவது கோப்பு தீர்ப்பு என்பது பூமியை முழுவதும் ஒரு பயங்கரமான இருள் மூடிவிடும். ஆறாவது கோப்பு தீர்ப்பு என்பது யூபிரேட்ஸ் நதி உலர்ந்து அது சாத்தான், எதிர்கிறிஸ்து மற்றும் பொய்யான தீர்க்கதரிசிக்கு வழி செய்யும் போது நிகழும். உலகத் தலைவர்களை இறுதி ஆர்மகெட்டான் போர்க்காக தயார்படுத்தும் பொருட்டு. மற்றும் இறுதியாக 7வது கோப்பில், இது முடிந்தது என்ற வார்த்தைகள் கேட்கின்றோம். அதாவது இந்த கோப்பை துன்பத்தின் போது தேவனுடைய கோபத்தை முழுமையாக்கும் என்று பொருள். இந்த தீர்ப்பு உலகளாவிய அளவில் ஒரு பெரும் நிலநடுக்கத்தை ஏற்படுத்தும். மனிதன் பூமியில் தோன்றியதிலிருந்து இது போன்றது ஒருபோதும் காணப்படவில்லை. இப்போது இவையெல்லாம் நடந்த பிறகு இந்த அதிகாரத்தின் இறுதி வாக்கியம் இதுதான் என்று கற்பனை செய்யுங்கள். அவர்கள் கடுமையான ஆலிகட்டி புயலின் கொடிய தொற்றினால் தேவனை நிந்தித்தார்கள். இப்போது வெளிப்படுத்தல் 16 பற்றி பேசும்போது ஆர்மகெட்டானை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. வெளிப்படுத்தல் 16:16 பைபிள் கூறுகிறது, பிசாசு ஆவிகள் எல்லா அரசர்களையும் அவர்களது படைகளையும் எடுத்து எபிரேயர் மொழியில் ஆர்மகெட்டான் என்று அழைக்கப்படும் இடத்திற்கு கூட்டினார்கள். இப்பொழுது ஆர்மகெட்டான் என்பது எல்லா போர்களிலும் மிகப்பெரிய போராக மட்டுமே விவரிக்க முடியும். பிரதிவேஷி அவன் தீய தாக்கத்தில் உள்ள அனைவரையும் ஒன்றாகச் சேர்த்து விடுவான். இந்த பிரதிவேஷிக்கு விசுவாசமாக இருப்பவர்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக போர் செய்ய தங்கள் படைகளை அமைப்பார்கள். இப்போது இவையெல்லாம் கூறப்பட்ட பிறகு நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இன்னைக்கு இயேசு திரும்பி வந்தால் நீங்கள் தயாரிருக்கிறீர்களா? உங்கள் மனது உறுதியாக கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறது என்று நீங்கள் சொல்ல முடியுமா? இன்றைக்கு பிரதிவேஷி வெளிப்படுத்தப்பட்டால் நீங்கள் எந்த வகையான கிறிஸ்தவராக இருப்பீர்கள்? கிறிஸ்துவுக்காக துன்புற வேண்டாம் என்பதால் அந்த அடையாளத்தை ஏற்கும் வகையான கிறிஸ்தவராக இருப்பீர்களா? உங்களுக்கு ஒரு வசதியான வாழ்க்கை வேண்டுமா? நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது, நேரம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் விழித்தெழும் போது அது ஆண்டவரை சந்திப்பதற்கும் இன்னும் ஒரு நாள் அருகில் வந்துவிட்டது என்பதை குறிக்கிறது. அது கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்கு இன்னும் ஒரு நாள் நெருங்கியது என்பதை குறிக்கிறது. அப்படின்னா உங்களுடைய நேரத்தை நீங்கள் எப்படி செலவழிக்கிறீர்கள்? நம்மில் பெரும்பாலோர் சாதாரணமான வாழ்க்கையை நடத்துகிறோம். நம்ம வேலைக்கு செல்கிறோம், நம்ம வந்து எங்க ஜோக்குடி குழம்புடன் நிரந்தர வழிக்கின்றோம். நம் எங்களை இலக்குகள் மற்றும் தனிப்பட்ட விருப்பங்களை பின்பற்றுகிறோம். ஆனால் இவை அனைத்திற்கும் வெளியே நாம் உண்மையில் கடவுளுக்கு எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம்? நீங்கள் ஆண்டவரை சந்திக்க தயாராக இருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீர்கள்? நாம் இயேசு கிறிஸ்துவுடன் நெருக்கமான உறவை உருவாக்க எவ்வளவு முயற்சி செய்கிறோம்? நான் கேட்க விரும்பும் கேள்வி என்னவென்றால், நீங்கள் உண்மையில் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்கிறீர்களா, அல்லது வாழ்க்கையை சாதாரணமாக வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவை மற்ற எல்லாவற்றுடனும் எல்லாருடனும் சேர்த்து வைத்திருக்க மட்டும் திருப்தி அடைகிறீர்களா? நீங்கள் வாழும் வாழ்க்கை நித்திய வாழ்வு இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ்கிறீர்களா? இன்றைய உலகில் ஒவ்வொரு மூலையிலும் தீமையும் பிரச்சனைகளும் மறைந்திருக்கின்றன மட்டுமல்லாமல், நம் கவனத்தை ஈர்க்க பலவிதமான விஷயங்களும் உள்ளன. அதனால் உண்மையில் முக்கியமான விஷயங்களிலிருந்து எளிதாக கவனம் சிதறிவிடுகிறது. ஆனால் இந்த உலகின் குழப்பமும் கலவரத்திலும் கடவுளின் குரல் இன்னும் நம்மை அழைக்கிறது என்பதில் எனக்கு உறுதியான நம்பிக்கை உள்ளது. ஆண்டவரின் ஆவி நம் இதயங்களை தட்டுகிறது, ஆனால் அதை கேட்பது நம்மிடம்தான் உள்ளது. எபிரேயர் 3:15 இன்று நீங்கள் அவருடைய குரலை கேட்டால் கிளர்ச்சி காலத்தில் போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. கிளர்ச்சி என்பது நாம் நினைப்பது போல எப்போதும் மிகைப்படுத்தப்பட்ட அர்த்தத்தில் இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் 10 கட்டளைகளையும் முற்றிலும் மீற முயற்சிக்கவில்லை என்றாலும் கடவுளின் குரலை கேட்டபோது உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவது மட்டும் போதும், அதுவே கிளர்ச்சி. நீதிமொழிகள் 28:14, கர்த்தரை எப்போதும் பயப்படுகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆனால் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் விபத்தில் விழுவான் என்று சொல்லப்பட்டுள்ளது. மீண்டும் பைபிள் இங்கு நம் இருதயங்களை கடினப்படுத்துவது குறித்து எச்சரிக்கிறது. ஆனால் கடினமான இருதயம் என்பது என்ன அர்த்தம்? அது ஆன்மீக கண்மூடித்தனத்தை குறிக்கிறது. அது கடவுளின் அழகு மற்றும் மகிமையை உணர முடியாத மனநிலையை குறிக்கிறது. அது கடவுளின் காரியங்களை விட நம் சொந்த ஆசைகளை தொடர்ந்து ஓடுவதை அர்த்தப்படுத்துகிறது. ஆனால் நன்றி, தன் இரக்கத்தில் கடவுள் நம் இருதயங்களை மாற்ற முன்வந்துள்ளார். கடவுள் நம் இருதயங்களை மாற்ற முடியும். எசேக்கியேல் 26:36, நான் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தையும் ஒரு புதிய ஆவியையும் உங்களுக்குள் வைப்பேன், உங்கள் மாம்சத்திலிருந்து கல் இருதயத்தை அகற்றி மாம்ச இருதயத்தை உங்களுக்கு தருவேன். இப்போதுதான் இயேசுவில் உங்கள் நம்பிக்கையை வைக்க வேண்டிய நேரம். இன்று நீங்கள் அவருடைய குரலை கேட்டால் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். அதற்கு பதிலாக அவரை உங்களுள் வர அனுமதித்து உங்கள் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றச் செய்யுங்கள். சுவிசேஷங்களில் இயேசு பணிவுடன் நடந்தார். மேலும் அவர் மதத் தலைவர்களால் துன்புறுத்தப்பட்டார். ஆனால் வெளிப்படுத்தலில் அவர் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார். அவரது மகிமையும் வல்லமையும் வெளிப்படையாக வெளிப்படுகிறது. அது அனைவரும் பார்க்கும் வகையில் முழுமையாக வெளிப்படுத்தப்படுகிறது. அப்படியென்றால் நாம் இதில் ஆழமாக செல்வோம். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை அவருடைய முதல் வருகையைப் போல இருக்காது. சுவிசேஷங்களில் கிறிஸ்து எப்படி அறிமுகப்படுத்தப்படுகிறார் என்பதிலும் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் அவர் எப்படி அறிமுகப்படுத்தப்படுகிறார் என்பதிலும் மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. இயேசு முதன்முறையாக பூமியில் வந்தபோது அவர் ஒரு மாட்டுத் தொட்டியில் பிறந்தார். அவர் வந்து ஒரு அரசரின் அரியணை அறையில் பிறக்கவில்லை. இயேசு கிறிஸ்து தேவனின் ஒரே பிறந்த மகன், விலங்குகளுக்கு நடுவில் பிறந்தார். அவரது முதல் பார்வையாளர்கள் வயல்களில் இருந்த சாதாரண மேய்ப்பர்கள். ஆனால் அவருடைய இரண்டாவது வருகையில் யோவான் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் நிகழ்வுகளை பார்த்தபோது இயேசுவை பற்றி அவர் விவரிக்கிறார். பின்னர் நான் பரலோகம் திறக்கப்பட்டதை பார்த்தேன், அங்கே ஒரு வெள்ளை குதிரை நின்றது. அந்த குதிரையின் சவாரிக்காரர் நம்பிக்கையுள்ளவரும் உண்மையுள்ளவரும் என்று அழைக்கப்பட்டார். ஏனெனில் அவர் நீதியாக தீர்ப்பு வழங்கி நீதியான போரை நடத்துகிறார். அவரது கண்கள் தீப்பொறிகள் போல் இருந்தன. அவருடைய தலையில் பல கிரீடங்கள் இருந்தன. அவர் மீது அவரே தவிர யாரும் அறியாத ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தது. அவர் இரத்தத்தில் நனைந்த ஒரு ஆடையை அணிந்திருந்தார். அவருடைய பட்டம் தேவனுடைய வார்த்தை என்று இருந்தது. பரலோக இராணுவங்கள் தூய வெள்ளை பருத்தி ஆடைகளில் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளை குதிரைகளில் அவரை தொடர்ந்து வந்தன. அவரது வாயிலிருந்து ஒரு கூரிய வாள் வெளிவந்தது. அது ஜாதிகளை தாக்கும். அவர்களை இரும்பு கோலால் ஆளப்போகிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கடும் கோபத்தை திராட்சை சாறு பிழிமிடத்தில் சாறு ஓடும் போல் வெளிப்படுத்துவார். அவரது ஆடையிலும் அவருடைய தொடையில் அனைத்து ராஜாக்களின் ராஜா, அனைத்து ஆண்டவர்களின் ஆண்டவர் என்ற பட்டம் எழுதப்பட்டிருந்தது. சுவிசேஷங்களில் இயேசு ஆளுநர் பிலாத்து முன்னிலையில் நின்றார். எதுவும் பேசவில்லை. பிலாத்து இயேசுவிடம், நீ யூதர்களின் ராஜாவா என்று கேட்டார். இயேசு பதிலளித்து, நீ சொல்வது போலவேதான் என்றார். இயேசுவை மதத் தலைவர்கள், பிரதான ஆசாரியர்கள் மற்றும் மூப்பர்கள் குற்றம் சாட்டினர். ஆனால் இயேசு எதுவும் பதிலளிக்கவில்லை. பிலாத்து அவரிடம், உன்மீது அவர்கள் எத்தனை விஷயங்களை சாட்சியாகச் சொல்கிறார்கள் என்று கேட்கவில்லையா என்று கேட்டார். ஆனால் இயேசு அவருக்கு ஒரு வார்த்தையும் பதிலளிக்கவில்லை. இதனால் ஆளுநர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். பிலாத்து இயேசுவையும் பரப்பாஸ் என்ற பெயருள்ள ஒரு புகழ்பெற்ற கைதியையும் கூட்டி இருவரையும் பெரிய கூட்டத்தின் முன் நிறுத்தினார். பிலாத்து அவர்களிடம், நான் உங்களுக்காக யாரை விடுவிக்க வேண்டும், பரப்பாசையா அல்லது கிறிஸ்துவென்று அழைக்கப்படும் இயேசுவையா என்று கேட்டார். கூட்டம் பரப்பாசை தேர்ந்தெடுத்தது. இப்போது வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இரண்டாவது வருகையில் ஒவ்வொரு முழங்காலும் வணங்கி ஒவ்வொரு நாவும் இயேசு ஆண்டவர் என்று ஒப்புக்கொள்வார்கள். இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு ஆளுநரும், ஒவ்வொரு அரசனும், ஒவ்வொரு செல்வாக்கு உள்ளவரும், சிறையில் இருக்கும் ஒவ்வொருவரும் கூட அந்த நாளில் இயேசுவுக்கு முன் முழங்கால் மடங்குவார்கள். சுவிசேஷங்களில் இயேசு நாட்டின் சட்டப்படி தீர்ப்பளிக்கப்பட்டார். பரிசேயர்கள், சதுசேயர்கள், அக்கால அரசாங்கம் அவரை சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று மரண தண்டனைக்கு தகுதியானவர் என்று தீர்ப்பளித்தனர்.
2: ஆனால் இரண்டாவது வருகையில் இயேசு நீதிமானும் பரிசுத்தமான நீதிபதியாக வருவார். அவர் அனைத்து தீமைக்கும் பாவத்திற்கும் தீர்ப்பு வழங்க வருவார். இரண்டாம் கொரிந்தியர் 5:10 வசனத்தில், நாம் அனைவரும் கிறிஸ்துவின் நீதிமன்றத்தின் முன் தோன்ற வேண்டும். அப்பொழுது ஒருவர் ஒருவர் தம் உடலில் செய்த நன்மையோ தீமையோ அதற்கேற்ப தக்க பலனை பெறுவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. சுவிசேஷங்களில் இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன் ரோம படைவீரர்கள் அவரை இகழ்ந்தனர் என்று நாம் அறிகிறோம். அவர்கள் அவரை உடை கழற்றி ஒரு சிவப்பு ஆடையை அவருக்கு போர்த்தினார்கள். அவர்கள் முட்கள் முக்குத்தியை சுழற்றி அதை அவருடைய தலையில் வைத்தார்கள். அவருடைய வலது கையில் ஒரு கம்பு வைத்தார்கள். பின்னர் அவர் முன் முழங்கியிருந்து, யூதர்களின் ராஜாவே வாழ்க என்று அவரை இகழ்ந்தனர். இப்போது வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துவை யாரும் இகழ முடியாது. வெளிப்படுத்தல் முதல் அதிகாரத்தின்படி யோவான் இயேசுவை ஒரு நீண்ட ஆடையுடன், அவரது மார்பில் பொன்னாலான பட்டையுடன் அணிந்திருப்பதை பார்த்தார். அவருடைய தலையும் முடியும் வெள்ளை கம்பளம் போல் பனிபோல் வெள்ளையாக இருந்தது. அவருடைய கண்கள் தீப்பொறிகள் போலிருந்தன. அவருடைய கால்கள் உருக்கி சுத்திகரிக்கப்பட்ட வெண்கலம் போல் பிரகாசமாக இருந்தன. அவருடைய குரல் பெரும் கடல் அலைகளின் இடிமுழக்கம் போல ஒலித்தது. அவருடைய வலது கையில் 7 நட்சத்திரங்களை வைத்திருந்தார். அவருடைய வாயிலிருந்து கூர்மையான இரு முனைப்பட்ட வாள் வந்தது. அவருடைய முகம் அதன் முழு பிரகாசத்திலும் சூரியனைப் போல இருந்தது. வெளிப்படுத்தல் முதல் அதிகாரம் 7:7 வசனங்கள் கூறுகின்றன, இதோ அவர் மேகங்களோடு வருகிறார், எல்லா கண்களும் அவரை காணும், அவரை ஊன்றியவர்களும் கூட. பூமியின் அனைத்து கோத்திரங்களும் அவருக்காக புலம்புவார்கள். ஆம் ஆகட்டும், நான் ஆல்பாவும் ஓமேகாவும் ஆரம்பமும் முடிவும் இருப்பவரும் இருந்தவரும் வரவிருப்பவரும் சர்வ வல்லவரும் என்று கர்த்தர் கூறுகிறார். சுவிசேஷங்களில் இயேசு கிறிஸ்து ஒரு தச்சனின் மகனாக இருக்கிறார். அவர் தேவனின் மதிப்புமிக்க ஆட்டுக்குட்டி. நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அவர் தன்னை பரிபூரண பலியாக அர்ப்பணித்தார். ஆனால் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் விசுவாசமான சாட்சி, இறந்தவர்களில் முதற் பிறந்தவர், பூமியின் அரசர்களுக்கு மேலானவர், அவர்தான் பாதாளத்தின் மற்றும் மரணத்தின் சாவிகள் தம் கைகளில் வைத்திருப்பவர். வெளிப்படுத்தல் புத்தகம் உலகத்தின் முடிவை நோக்கி நடைபெறும் நிகழ்வுகளின் தொடரை முன்வைக்கிறது. இறுதி நாட்கள் வருவதற்கு முன் என்னென்ன நிகழும் என்பதை பற்றிய தொடர்ச்சியான தரிசனங்களை அனுபவித்த பிறகு யோவான் இந்த விவரங்களை எழுதியார். முதலாம் அதிகாரத்துடன் தொடங்கலாம். யோவான் பத்மோஸ் தீவில் இருந்தபோது ஒரு குரலை கேட்டார். அவர் திரும்பி பார்த்தபோது மிகவும் பயமுறுத்தும் ஒரு உருவத்தை பார்த்தார். அதனால் அவர் விழுந்துவிட்டார். அந்த உருவத்திற்கு தீ போல கண்கள், பளிச்சிடும் வெண்கள் போன்ற கால்கள், வாயிலிருந்து கூரிய வாள் ஒன்று நீட்டியிருந்தது. இது உயிர்த்தெழுந்த இயேசுவே. இயேசு வழக்கமான வர்ணனைகளிலிருந்து ஏன் இவ்வளவு வேறுபட்ட தோற்றத்தில் தோன்றினார் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். இவை நேரடி உடல் அம்சங்களா அல்லது சின்னங்களாக உள்ள பிரதிநிதிகளா? இந்த தரிசனங்கள் தொடரும் போது இது தெளிவாகிறது. முதலாம் அதிகாரத்தில் இயேசு இப்போது துருக்கியில் உள்ள 7 திருச்சபைகளுக்கு செய்திகளை வழங்கினார். பின்னர் இறுதி நாட்கள் சம்பந்தமான தரிசனங்களை வெளிப்படுத்தினார். 4 அதிகாரத்தில் யோவான் ஒரு பரலோக தரிசனத்தில் நுழைகிறார். அவர் ஒரு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் ஒருவரை யோவான் சர்தியஸ் மற்றும் ஜாஸ்பர் கற்கள் போல ஒப்பிடுகிறார். அந்த சிங்காசனத்தை ஒரு பச்சை மரகதம் போன்ற வானவில் சூழ்ந்துள்ளது. அருகில் 7 பொன் விளக்கு தூண்கள் நிற்கின்றன. அந்த காட்சி இன்னும் விசித்திரமாகிறது. 4 தேவதூதர்கள் அந்த சிங்காசனத்தை சுற்றி நிற்கின்றனர். அவர்கள் முழுவதும் கண்களால் மூடப்பட்டுள்ளனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் உள்ளன. மேலும் அவர்கள் சிங்கம், கன்று, மனிதன் மற்றும் கழுகு போன்ற தோற்றம் கொண்டுள்ளனர். இந்த உயிரினங்கள் ஒருபோதும் ஓய்வெடுக்கவில்லை. அவர்கள் இடையராது தேவனை புகழ்ந்து, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், கர்த்தராகிய சர்வ வல்ல தேவன், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் என்று பாடுகின்றனர். அவர்கள் தனியாக இல்லை. 24 மனித மூப்பர்கள் தங்கள் கிரீடங்களை தேவனுக்கு முன் வீசுகின்றனர். 100,000 1,000,000 தேவதூதர்கள் இந்த புகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள். எல்லாம் முறையாக அமைந்திருக்கிறது போல தெரிகிறது. ஆனால் யோவான் வேறு ஒன்றை கவனிக்கிறார். தேவன் தன் வலது கையில் 7 மெழுகு முத்திரைகளால் மூடப்பட்ட ஒரு சுருளை பிடித்திருக்கிறார். தேவன் இந்த சுருளை திறக்க யார் தகுதியானவர் என்று கேட்கிறார். யாரும் பதில் சொல்லவில்லை. இந்த சுருள் முக்கியமானது, ஏனெனில் அதில் பூமியில் நிகழும் முதல் 7 தெய்வீக தீர்ப்புகள் உள்ளன. இந்த சுருள் என்ன? அதை திறக்க யாராவது தகுதியானவராக இருக்க வேண்டியதன் காரணம் என்ன? யோவானின் காலத்தில் மூடப்பட்ட சுருள்கள் சொத்து பரிமாற்றங்களில் பயன்படுத்தப்பட்டன. யாராவது நிலத்தை வாங்கும்போது உரிமை ஆவணம் மெழுகு முத்திரையுடன் மூடப்பட்டு உரிமையாளர் அதை பிறகு கோருவதற்காக வைத்திருப்பார்கள். பல அறிஞர்கள் இந்த சுருள் பூமியின் உரிமை ஆவணத்தை குறிக்கிறது என்று நம்புகிறார்கள். இதுவரை பைபிள் சாத்தானை உலகின் ஆளும் அதிகாரியாகவும் இந்த யுகத்தின் கடவுளாகவும் விவரிக்கிறது. யாரும் அந்த சுருளை திறக்க முடியாது போல தெரிந்தபோது யோவான் மிகவும் அழுகிறார் என்பது இதற்கான காரணமாக இருக்கலாம். யாரும் அதை திறக்கவில்லை என்றால் சாத்தான் என்றென்றும் ஆளுவார் என்று அவர் பயப்படுகிறார் போல தெரிகிறது. யூதா குலத்தின் சிங்கம் அதை திறக்க முடியும் என்று தெரிந்தபோது யோவானின் கண்ணீர் நின்றது. யோவான் மேலே பார்த்தார், ஒரு வல்லமை வாய்ந்த சிங்கத்தை எதிர்பார்த்து. ஆனால் அதற்கு பதிலாக 7 கொம்புகளும் 7 கண்களும் கொண்ட கொல்லப்பட்டதாக தோன்றும் ஒரு ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்தார். அந்த ஆட்டுக்குட்டி நம்முடைய பாவங்களுக்காக பலியாகப்பட்ட இயேசு கிறிஸ்துவே. இது ஒரு கேள்வியை எழுப்புகிறது. முதல் அதிகாரத்தில் இயேசு கண்களில் தீயும் வாயிலிருந்து வாளும் கொண்டு தோன்றுகிறார். ஆனால் 5 அதிகாரத்தில் ஏன் கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியாக தோன்றுகிறார்? ஏன் பல பரலோக உயிரினங்கள் பல கண்களுடன் இருக்கின்றன? இதற்கான பதில் என்னவென்றால், வெளிப்படுத்தல் புத்தகம் குறியீட்டு உருவகங்களை பயன்படுத்துகிறது. ஏனெனில் கடவுள் யோவானுக்கு மனித கண்களுக்கு காண்பிக்கப்படாத ஆன்மீக உலகத்தை காட்டுகிறார். ஆன்மீக உலகத்தை முழுமையாக காண்பது சாதாரண மொழியில் விவரிக்க முடியாத ஒன்றாக இருக்கும். அதனால் கடவுள் உருவகங்களை வழங்குகிறார். இயேசுவை ஒரு உருவத்தில் மட்டும் பிடிக்க முடியாது. 2 வடிவங்களும் அவர் யார் என்பதை காட்டுகின்றன. உலகின் ஆண்டவரும் உலகின் இரட்சகரும். பல கண்கள் முழுமையான விழிப்புணர்வை குறிக்கின்றன. அதாவது கடவுளின் கவனத்திற்கு எதுவும் தப்புவதில்லை. பல கண்கள் கொண்ட உயிரினங்கள் என்பது கடவுளுக்கு சேவை செய்யும் மற்றும் அனைத்தையும் கவனிக்கும் உயிரினங்களை குறிக்கிறது. காலவரிசை முன்னேறும்போது ஒவ்வொரு குறியீட்டையும் முழுமையாக விளக்க முடியாது. ஆனால் முக்கியமானவற்றை விளக்க முடியும். இயேசு முதல் முத்திரையை திறக்கிறார். அப்பொழுது ஒரு வெள்ளை குதிரையில் ஒரு மனிதன் விடுவிக்கப்படுகிறார். அவன் வெற்றி பெறச் செல்கிறான். இந்த சவாரி உலகின் ஆட்சியாளராக எழும் ஒருவரை குறிக்கிறது என்று பலர் நம்புகிறார்கள். 2 முத்திரை திறக்கப்படுகிறது. அப்போது ஒரு சிவப்பு குதிரையில் ஒரு சவாரி தோன்றுகிறார். அவன் பூமியில் அமைதியை அகற்றும் அதிகாரத்தையும் வன்முறையான மோதலை ஏற்படுத்தும் அதிகாரத்தையும் பெறுகிறான். மூன்றாவது முத்திரை திறக்கப்படுகிறது. அப்போது ஒரு கருப்பு குதிரையில் ஒரு சவாரி தோன்றுகிறார். அவர் தராசுகளை ஏந்தியிருக்கிறார். இது பஞ்சம் மற்றும் பொருளாதார சிரமங்களை குறிக்கிறது. நான்காவது முத்திரை திறக்கப்படுகிறது. அப்போது ஒரு வெளிர் நிற குதிரையில் ஒரு சவாரி தோன்றுகிறார். அவரது பெயர் மரணம் மற்றும் ஹேட்ஸ் அவரை பின்தொடர்கிறது. அவன் பூமியின் மக்கள் தொகையில் நான்கில் ஒருவரை வாள், பசி, மரணம் மற்றும் காட்டு மிருகங்கள் மூலம் கொல்லும் அதிகாரத்தை பெறுகிறான். இந்த நான்கு குதிரையோட்டிகள் பெரும்பாலும் அதிகரிக்கும் தீர்ப்புகளாக புரிந்து கொள்ளப்படுகிறார்கள். முதலில் வெற்றி, பிறகு போர், அதன் பிறகு பஞ்சம், பின்னர் பெரும் மரணம். ஐந்தாவது முத்திரை திறக்கப்படுகிறது. அப்போது யோவான் இயேசுவில் நம்பிக்கையுடன் இந்த காலத்தில் கொல்லப்பட்டவர்களின் ஆத்மாக்களை காண்கிறார். அவர்கள் நீதியை கோருகிறார்கள் மற்றும் தேவனுடைய நீதியை குறிக்கும் வெள்ளை ஆடைகள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. ஆறாவது முத்திரை முந்தையவற்றை விட அதிகமான பயத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு பெரிய நிலநடுக்கம் பூமியை அதிரவைக்கிறது. சூரியன் கருப்பாக மாறுகிறது. சந்திரன் இரத்தம் போன்ற சிவப்பாக மாறுகிறது. நட்சத்திரங்கள் வானிலிருந்து விழுகின்றன. இந்த கிரகம் அழிவடைகிறது. இதனை சிலர் பிரபஞ்ச பேரழிவாக விளக்குகிறார்கள். மற்றவர்கள் இதை ஆணுபோர் விளைவுகளுடன் ஒப்பிடுகிறார்கள். எப்படி இருந்தாலும் இந்த தீர்ப்பு உலகளாவியதும் கடுமையானதுமாகும். ஏழாவது முத்திரை மற்றவற்றை விட வேறுபட்டது. ஆனால் அது எட்டாவது அதிகாரம் வரை திறக்கப்படவில்லை. அதற்கு முன் ஏழாவது அதிகாரம் மற்றொரு முக்கியமான தரிசனத்தை வழங்குகிறது. யோவான் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் இருந்து 144,000 பேரை காண்கிறார். தேவன் அவர்களை குறிவைத்து பாதுகாக்கிறார். இந்த நேரத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்ட காரணம் தெளிவாக இல்லை. ஏழாவது மூத்திரை இறுதியாக திறக்கப்படுகிறது. உடனடி நடவடிக்கைக்கு பதிலாக சுமார் அரை மணி நேரம் பரலோகத்தில் அமைதி நிலவுகிறது. அடுத்த தீர்ப்பு அலை தொடங்கும் முன் பரலோகம் முழுவதும் ஒரு இடைவேளை எடுத்தது போல உள்ளது. இந்த முத்திரையில் ஏழு புதிய தீர்ப்புகள் உள்ளன. அவை ஏழு கம்பை தீர்ப்புகள் ஆகும். ஏழு தூதர்களுக்கு ஏழு கம்பைகள் வழங்கப்படுகின்றன. முதல் கம்பை ஊதப்படுகிறது. பனிக்கட்டி மற்றும் தீ இரத்தத்துடன் கலந்துவிட்டு பூமியில் விழுகின்றன. மூன்றில் ஒரு பகுதி மரங்கள் மற்றும் அனைத்து பசுமை புல்வெளிகளும் எரிந்து போகின்றன. இரண்டாவது கம்பை ஊதப்படுகிறது. எரியும் மலை போன்ற ஒன்று கடலில் எரியப்படுகிறது. இதனால் மூன்றில் ஒரு பகுதி கடல்கள் மாசுபடுகின்றன. மூன்றாவது கம்பை ஊதப்படுகிறது. ஒரு பெரிய நட்சத்திரம் பரலோகத்திலிருந்து விழுகிறது. மூன்றில் ஒரு பகுதி குடிநீரை மாசுபடுத்துகிறது. நான்காவது கம்பை ஊதப்படுகிறது. மூன்றில் ஒரு பகுதி சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் இருண்டு போகின்றன. பல வாசகர்களுக்கு இந்த முதல் நான்கு கம்பை தீர்ப்புகள் உலகளாவிய அணு பேரழிவை விவரிப்பது போல தோன்றுகிறது. யோவான் தீ, விழும் பொருட்கள், இருண்ட வானம், விஷமடைந்த நீர், எரிந்த செடிகள் ஆகியவற்றை விவரிக்க தன்னிடம் உள்ள மொழியை பயன்படுத்துகிறார். பின்னர் ஐந்தாவது கம்பை வருகிறது. இது அந்த நூலில் உள்ள மிகவும் விசித்திரமான தீர்ப்புகளில் ஒன்றாகும். ஒரு தூதர் பரலோகத்திலிருந்து விழுகிறார் மற்றும் பேய்கள் அடைக்கப்பட்டிருக்கும் ஆழமற்ற குழியின் சாவியை பெறுகிறார். அந்த குழி திறக்கப்படும் போது பயங்கரமான பேய் உருவங்கள் வெளியில் வருகின்றன. யோவான் அவற்றை எறும்பு போன்ற உருவங்களாகவும், குதிரை உடல்களும், தங்க கிரீடங்களும், மனித முகங்களும், பெண்களின் முடியும், சிங்கத்தின் பற்களும், இரும்பு மார்புக வசங்களும், பெரும் சத்தமுள்ள இறக்கைகளும், சுள்ளிவால் கொண்டவைகளாகவும் விவரிக்கிறார். அவை ஒரு காலப்பகுதிக்காக மக்களை வேதனைப்படுத்துகின்றன. அந்த வேதனை மிகவும் கடுமையானதால் மக்கள் இறக்க விரும்புகிறார்கள். ஆனால் முடியவில்லை. ஆறாவது கம்பை ஒலிக்கிறது. யூப்ரேதேஸ் ஆற்றில் கட்டப்பட்டிருந்த நான்கு விழுந்த தூதர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். அவர்கள் 200 மில்லியன் பேருடைய ஒரு பெரிய படையை எழுப்புகிறார்கள். யோவான் அவற்றை பயங்கரமாக விவரிக்கிறார். சிங்கத்தின் தலைகளும், வாயிலிருந்து தீ, புகை மற்றும் கந்தகம் பாயும் குதிரைகள். இது நவீன போர்க்கருவிகளுக்கான ஒரு குறியீட்டு விளக்கம் என்று சிலர் நம்புகிறார்கள். முதல் நூற்றாண்டு மொழியில் யோவான் விவரிக்க முடியாத அளவுக்கு அது மேல். ஏழாவது கம்பை இன்னும் ஒலிக்கவில்லை. பத்தாம் அதிகாரத்தில் யோவானுக்கு ஒரு சிறிய சுருளை உண்ணச் சொல்லப்படுகிறது. அது அவருக்கு தீர்க்க தரிசனம் தொடர அறிவை அளிக்கிறது. 11 அதிகாரத்தில் இரு தேவ சாட்சிகள் எருசலேமில் தோன்றுகிறார்கள். அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள், அதிசயங்கள் செய்கிறார்கள், 3 ஆண்டுக்கும் அரை ஆண்டுக்கும் சாட்சி அளிக்கிறார்கள். பின்னர் சாத்தான் அவர்களை கொல்லுகிறான். ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் இதை நேரடியாக காண முடியும் என்று பலர் சந்தேகித்தனர். இன்று தொலைக்காட்சி, ஸ்மார்ட் போன்கள் மற்றும் உலகளாவிய ஊடகங்கள் மூலம் அனைவரும் அவர்களின் மரணத்தை பார்க்க முடியும் என்பது முழுமையாக சாத்தியமாகியுள்ளது. 3 நாள் அறை கழித்து கடவுள் அந்த இரு சாட்சிகளை மீண்டும் உயிர்ப்பித்து அவர்களை பரலோகத்திற்கு அழைக்கிறார். அதே நேரத்தில் எருசலேமில் ஒரு கடும் நிலநடுக்கம் ஏற்படுகிறது. இறுதியாக ஏழாவது கம்பை ஒலிக்கிறது. அதனுடன் பரலோகத்தில் ஆராதனை வெடிக்கிறது. இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எங்கள் ஆண்டவரும் அவருடைய கிறிஸ்துவும் உடைய ராஜ்யங்களாகிவிட்டன. அவர் என்றென்றும் ஆட்சி செய்வார் என்று அறிவிக்கப்படுகிறது. இதிலிருந்து வெளிப்படுத்தல் புத்தகம் வேகமாக முன்னேறுகிறது. 12-13 அதிகாரங்கள் மிகவும் முக்கியமானவை, ஏனெனில் அவை தீர்ப்புகளுக்கிடையே உள்ள ஆழமான ஆன்மீக போராட்டத்தை வெளிப்படுத்துகின்றன. யோவான் பரலோகத்தில் ஒரு பெரிய அடையாளத்தை காண்கிறார். சூரியனை உடையாக அணிந்த ஒரு பெண், அவளது காலடியில் சந்திரன், அவளது தலையில் 12 நட்சத்திரங்களை கொண்ட ஒரு கிரீடம். அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கப் போகிறாள். 7 தலைகளும் 10 கொம்புகளும் 7 கிரீடங்களும் கொண்ட ஒரு பெரிய பாம்பு தோன்றுகிறது. அது அவளது குழந்தையை பிறக்கும் போதே விழுங்க காத்திருக்கிறது. குழந்தை பிறக்கிறது மற்றும் தேவனிடம் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அந்த பாம்பு சாத்தானாகும். ஆண் குழந்தை இயேசு கிறிஸ்து. அவர் இரும்பு கோலால் ஜாதிகளை ஆளப்போகிறார். அந்த பெண் இஸ்ரவேலை குறிக்கிறார். சூரியன், சந்திரன் மற்றும் 12 நட்சத்திரங்கள் என்ற உருவகங்கள் ஆதியாகமத்தில் யோசேப்பின் கனவை நினைவூட்டுகின்றன. அங்கு இதே உருவகங்கள் அவனது குடும்பத்தையும் இஸ்ரவேலின் மூதாதையர்களையும் குறித்தன. மிகேல் என்ற பிரதான தூதர் அந்த பாம்பை பரலோகத்திலிருந்து கீழே தள்ளுகிறார். பின்னர் அந்த பாம்பு தனது கோபத்தை அந்த பெண்ணின் மீது திருப்புகிறது. ஆனால் தேவன் அவளை பாதுகாக்கிறார். சாத்தான் தனது திட்டங்களை பூமியில் நிறைவேற்ற இருவரை எழுப்புகிறான். 13 அதிகாரத்தில் கடலில் இருந்து ஒரு மிருகம் எழுகிறது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் 10 கிரீடங்களும் உள்ளன. இது உலகளாவிய ஆட்சி செய்யும் ஒருவரை சாத்தானால் அதிக

0: மட்டுமல்ல, இது கிறிஸ்துவின் போலியான நகல், அதற்கு எதிர் கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறது. இந்த உருவம் முதல் முத்திரையில் உள்ள வெள்ளை குதிரையில் சவாரி செய்யும் ஒருவருடன் தொடர்புடையது. இது காலவரிசையில் ஆரம்பத்திலே எழுந்து உலக அதிகாரத்தை பெறுகிறது. மற்றொரு மிருகம் பூமியிலிருந்து எழுகிறது. இரண்டாவது மிருகம் ஆட்டுக்குட்டியைப் போல தோற்றமுடையதாக இருந்தாலும் பாம்பை போல பேசுகிறது. இது அடையாளங்களும் அதிசயங்களும் செய்து உலகத்தை முதல் மிருகத்தை வழிபட வழிநடத்துகிறது. இது பொய்யான தீர்க்கதரிசி. மிருகமும் பொய் தீர்க்கதரிசியும் சேர்ந்து உலகை கட்டுப்படுத்தி சமுதாயத்தில் பங்கேற்க மக்களுக்கு அவர்களின் வலது கையில் அல்லது நெற்றியில் ஒரு முத்திரையை பெற வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். 14வது அதிகாரம் முன்பு அறிமுகப்படுத்தப்பட்ட 144,000 பேரை மீண்டும் எடுத்துக்காட்டுகிறது. இப்போது அவர்கள் எதிர்கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் இயேசுவை முதலில் பின்பற்றும் யூதர்கள் என்பதை நாம் அறிகிறோம். அவர்கள் ஆயுதமில்லாதவர்கள். கிறிஸ்துவை அவர் எங்கு சென்றாலும் பின்பற்றுகிறார்கள். அவர்களில் ஏதும் பொய் காணப்படவில்லை. இந்த காலத்தில் அவர்கள் தேவனின் ஊழியர்களாக பணியாற்றி சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் பரப்ப உதவுகிறார்கள் என்று பலர் நம்புகிறார்கள். அவர்களை தாண்டி ஒரு தூதர் வானத்தில் பறந்து ஒவ்வொரு ஜாதியிலும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். எவருக்கும் எச்சரிக்கை இல்லாமல் இருக்காது. மற்றொரு தூதர் பாபிலோனின் வீழ்ச்சியை அறிவிக்கிறார். 3வது தூதர் மிருகத்தை வழிபடுவோருக்கு தீர்ப்பு வருவதை அறிவிக்கிறார். இந்த நேரத்தில் 7 தூதர்கள் தேவனின் இறுதி கோபம் நிரம்பிய 7 பாத்திரங்களை பெறுகிறார்கள். இவை முடிவுக்கு முன் வரும் இறுதி தீர்ப்புகள். முதல் பாத்திரம் ஊற்றப்பட மிருகத்தின் முத்திரை பெற்றவர்களுக்கு வேதனைக்குரிய புண்கள் ஏற்படுகின்றன. 2வது பாத்திரம் கடலை இரத்தமாக மாற்றுகிறது. 3வது பாத்திரம் நதிகளையும் ஊற்றுகளையும் இரத்தமாக மாற்றுகிறது. 4வது பாத்திரம் சூரியன் கடும் வெப்பத்தால் மக்களை எரிக்கச் செய்கிறது. 5வது பாத்திரம் மிருகத்தின் ராஜ்யத்தில் இருளும் வேதனையும் ஏற்படுத்துகிறது. 6வது பாத்திரம் ஊற்றப்பட யூப்ரேட்ஸ் நதி உலர்ந்து கிழக்கின் அரசர்களுக்கான வழி தயார் செய்யப்படுகிறது. இது இறுதி போர் நடைபெறுவதற்கான மேடையை அமைக்கிறது. 7வது பாத்திரம் ஊற்றப்பட பூமி வரலாற்றிலேயே மிகப்பெரிய நிலநடுக்கத்தால் தாக்கப்படுகிறது. பெரிய ஆலங்கட்டி மழை விழுகிறது. மலைகள் மறைந்து போகின்றன. தீவுகள் காணாமல் போகின்றன. உலகம் அறிந்த நிலை முற்றிலும் சிதறுகிறது. இவையெல்லாம் நடந்த பிறகும் உயிர் வாழ்ந்தவர்கள் மனந்திரும்பாமல் கடவுளை திட்டுகிறார்கள். 17வது அதிகாரத்தில் யோவான் ஒரு தீய பெண்ணை சிவப்பு வண்ண மிருகத்தின் மீது சவாரி செய்யும் நிலையில் காண்கிறார். அவள் பாபிலோன் மகாநகரம் என்று அழைக்கப்படுகிறாள். அவள் ஜாதிகளை கெடுக்கும் மற்றும் பரிசுத்தரை துன்புறுத்துகிறாள். 18வது அதிகாரத்தில் அந்த தீய அமைப்பு இறுதியாக தீர்ப்பை எதிர்கொள்கிறது. பாபிலோன் முற்றிலும் வீழ்கிறது. பின்னர் இந்த புத்தகத்தின் உச்சக்கட்டம் வருகிறது. 19வது அதிகாரத்தில் இயேசு திரும்பி வருகிறார். 1வது அதிகாரத்தில் வந்த பயங்கரமான உருவம் மீண்டும் தோன்றுகிறது. இப்போது அவர் வானத்தின் படைகளுடன் வருகிறார். இந்த படைகளில் கடவுளின் மக்கள் அடங்கியுள்ளனர். 6வது பாத்திரத்துடன் தொடர்புடைய போர் உச்சக்கட்டத்தை அடைகிறது. சாத்தான், அந்த மிருகம் மற்றும் பூமியின் அரசர்கள் தங்கள் படைகளை கிறிஸ்துவை எதிர்த்து திரட்டுகிறார்கள். அவர்கள் அவருக்கு எதிராக நிலைக்க முடியாது. இயேசு பேசுகிறார், எதிரிகள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். மிருகமும் பொய்யறிவிப்பவர்களும் நெருப்புக் குளத்தில் எரியப்படுகிறார்கள். சாத்தான் கட்டுப்படுத்தப்பட்டு 1000 ஆண்டுகளுக்கு ஆழ்கடலில் வீசப்படுகிறார். பின்னர் கிறிஸ்து எருசலேமிலிருந்து 1000 ஆண்டுகள் பூமியில் ஆட்சி செய்கிறார். அந்த 1000 ஆண்டுகள் முடிவில் சாத்தான் சிறிது நேரம் விடுவிக்கப்படுகிறார் மற்றும் மீண்டும் ஜாதிகளை ஏமாற்றி கடவுளுக்கு எதிராக மற்றொரு கிளர்ச்சியை திரட்டுகிறார். ஆனால் வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி அவர்களை அழிக்கிறது. பின்னர் சாத்தான் என்றும் என்றும் நெருப்பு குளத்தில் எரியப்படுகிறார். அதற்கு பிறகு பெரிய வெள்ளை ஆசன தீர்ப்பு வருகிறது. இயேசு கிறிஸ்துவில் தங்கள் நம்பிக்கையை வைக்காத அனைவரும் கடவுளின் முன் நின்று தங்கள் செயல்களின்படி தீர்ப்பு பெறுகிறார்கள். ஜீவனின் புத்தகத்தில் பெயர் இல்லாத எவரும் நெருப்பு குளத்தில் எரியப்படுகிறார்கள். ஆனால் அது கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களின் முடிவல்ல. 21 மற்றும் 22 அதிகாரங்களில் யோவான் முற்றிலும் புதிய உலகத்தை காண்கிறார். பழைய வானமும் பழைய பூமியும் மறைந்துவிட்டன. புதிய வானமும் புதிய பூமியும் தோன்றுகின்றன. புதிய எருசலேம் வானத்திலிருந்து புதிய பூமிக்கு இறங்குகிறது. அந்த நகரம் பறந்ததும் மகிமையுடனும் விலை மதிப்புள்ள ரத்தினங்களால் கட்டப்பட்டதுமாகும். ஆனால் அதன் அழகுதான் சிறந்த பகுதி அல்ல. சிறந்த பகுதி என்னவென்றால், கடவுள் தாமாகவே அங்கே இருக்கிறார். இந்த நூலின் தொடக்கத்தில் இருந்த ஆசனரை தரிசனம் இப்பொழுது பூமியில் வந்துவிட்டது. உடல் மற்றும் ஆன்மீக உலகங்கள் இனி பிரிந்திருக்கவில்லை.
1: அவர்களின்

பெண்டாய் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். கடவுள் தமது ஜனங்களுடன் வாசம் செய்கிறார். அவர் அவர்களின் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைக்கிறார். இனி மரணம், துயரம் அல்லது வலி எதுவும் இல்லை. பழைய உலகில் கடவுளை நேசித்த அனைவரும் புதிய உலகில் அவரை என்றென்றும் அனுபவிப்பார்கள். யோவான் பட்மோஸ் தீவுக்கு நாடு கடத்தப்பட்ட போது அவர் அதிசயமான ஒன்றை கண்டார். யோவான் சொன்னார், நான் பெரியவர்களும் சிறியவர்களும் இறந்தவர்களை கண்டேன். அவர்கள் கடவுளின் சிங்காசனத்தின் முன் நின்று கொண்டிருந்தார்கள். புத்தகங்கள் திறக்கப்பட்டன. அதில் ஜீவனின் புத்தகமும் உட்பட இறந்தவர்கள் அவர்கள் செய்த செயல்களின்படி அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்ததை பொறுத்து தீர்ப்பளிக்கப்பட்டார்கள். கடல் தன்னிடமிருந்த இறந்தவர்களை விட்டுவிட்டது. மரணமும் கல்லறையும் தங்களிடமிருந்த இறந்தவர்களை விட்டுவிட்டன. அனைவரும் தங்கள் செயல்களின்படி தீர்ப்பளிக்கப்பட்டார்கள். இப்போது வரலாறு முழுவதும், குறிப்பாக கிறிஸ்தவர்களின் வரலாற்றை பார்க்கும்போது, கடவுளால் பயன்படுத்தப்பட்ட சில குறிப்பிடத்தக்க நபர்கள் இருந்திருக்கிறார்கள். அதேபோல் பிசாசால் பயன்படுத்தப்பட்ட சிலரும் இருந்திருக்கிறார்கள். அவங்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு விஷயம் இருக்கிறது. தாவீது ராஜா முதல் கோலியாத் வரை அவர்களுக்குள் ஒரு பொதுவான விஷயம் இருக்கிறது. திருமறை பரிசுத்தர் பவுல், மோசே, கிதியோன், பேதுரு ஆகியோருக்கும், யூதாஸ், சிம்சோன், இராஜா ஹேரோத் மற்றும் எசபெல் ஆகியோருக்கும் ஒரு பொதுவான விஷயம் உள்ளது. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் அனைவரும் நாமும் தீர்ப்பு தினத்தில் கடவுளின் முன் நின்று எதிர்கொள்ள வேண்டியதுதான் அந்த உண்மை. நீங்கள் பாருங்கள், தீர்ப்பு தினம் என்ற சொல் விசுவாசிகளும் அவிசுவாசிகளும் தொடர்ந்து பயன்படுத்தும் ஒரு சொல். ஆனால் வேதாகம ரீதியாக இதன் அர்த்தம் என்ன என்பதை உண்மையில் எத்தனை பேர் புரிந்து கொள்கிறார்கள்? தீர்ப்பு தினம் குறித்து ஒரு பெரிய தவறான புரிதல் உள்ளது. மக்கள் இதை பார்க்கும் விதம் இதுதான். நம் அனைவரும் வாழ்கிறோம். சிலர் மற்றவர்களை விட மோசமாக இருக்கிறார்கள். பிறகு ஒரு நாள் நாம் அனைவரும் இறந்து விடுவோம். அந்த நேரத்தில் நம் கடவுளின் முன் நின்று நாம் செய்த அனைத்திற்கும் தீர்ப்பு பெறுவோம் என்று மக்கள் நம்புகிறார்கள். இதுவே தீர்ப்பு தினம் குறித்த பொதுவான கருத்து. ஆனால் அது எவ்வளவு துல்லியமானது? இந்த எளிமைப்படுத்தப்பட்ட பார்வையில சில உண்மை இருக்கிறது. அதை நான் மறுக்க மாட்டேன். ஆனால் நாம் வேதங்களை ஆழமாக ஆய்வு செய்து தீர்ப்பு தினத்தை ஆழமாக புரிந்து கொண்டால் சில முக்கியமான கருத்துக்களை ஆராய வேண்டியிருக்கிறது. இந்த உண்மைகள் மிகவும் முக்கியமானவை. மேலும் இந்த உண்மைகளை தவறாக புரிந்து கொள்வது வழிதவறலுக்கும் தவறான போதனைகளுக்கும் வழிவகுக்கும். தீர்ப்பு தினத்தை பற்றிய தவறான புரிதல் சிலரை மனித முயற்சியில் அடிப்படையிலான இரட்சிப்பை நம்ப செய்திருக்கிறது. நீங்கள் பார்க்க போகும்போது அது தவறானது என்பதை புரிந்து கொள்வீர்கள். இரட்சிப்பு மனித முயற்சியால் கிடைக்கவில்லை. இன்னும் சில நிமிடங்களில் மனித முயற்சி எங்கே கொண்டு செல்கிறது என்பதை நாம் வேதத்தில் தெளிவாக பார்க்கப் போகிறோம். நாம் அனைவரும் நிற்கவும் தீர்ப்பு பெறவும் செய்யப் போகிறோம். ஆம். ஆனால் பெரும்பாலானவர்கள் தவறாக புரிந்து கொள்வது என்னவென்றால், நம்முடைய இறுதி தீர்ப்புகள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது என்பதே. இந்த முக்கியமான போதனையை புரிந்து கொள்ளும் விசை என்னவென்றால், இரண்டு தனித்தனி தீர்ப்பு நிகழ்வுகள் உள்ளன என்பதே. இந்த நிகழ்வுகளுக்கிடையிலான மிகப்பெரிய வேறுபாடு அவற்றில் கலந்து கொள்பவர்கள்தான். இந்த கருத்தை நமக்கு விளக்கமாக காண்பிப்பதை ஆச்சரியமாக பழைய ஏற்பாட்டில் கூட பார்க்க முடிகிறது. பொதுவாக இன்னும் நடக்காத எதிர்கால நிகழ்வுகளை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் போது பழைய ஏற்பாட்டை அதிகமாக நாம் பார்க்க மாட்டோம். ஆனால் சில புத்தகங்கள் முடிவுக்கால நிகழ்வுகளை வெளிச்சம் வீசுகின்றன. தானியேல் புத்தகம். அந்த காலத்தில் வெளிப்படுத்தல் புத்தகத்தைப் போலவே இது அறியப்படுகிறது. ஏனெனில் இந்த புத்தகத்தில் முடிவுக்கால நிகழ்வுகள் குறித்த பல தீர்க்க தரிசனங்களை நாம் காண்கிறோம். வாருங்கள் பார்க்கலாம். முடிவு காலங்களை பற்றி தானியேல் 12 வசனம் 1-2 வரை கூறுகிறது. அந்த காலத்தில் உங்கள் ஜனங்களுக்காக பொறுப்பாக இருக்கும் மகா பிரபுவான மிகேல் எழுந்து வருவார். அப்போது ஒரு பெரிய சிரமம் இருக்கும். அது ஒரு ஜாதி உருவான நாளிலிருந்து அந்த காலம் வரை ஒருபோதும் இல்லாத அளவுக்கு இருக்கும். ஆனால் அந்த காலத்துல உங்கள் மக்கள் விடுவிக்கப்படுவார்கள். புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் மற்றும் பூமியின் மண்ணில் தூங்கிக் கொண்டிருப்பவர்களில் பலரும் எழுந்து வருவார்கள். சிலர் நித்திய ஜீவனுக்காகவும் சிலர் நித்திய அவமானத்திற்கும் நிந்தைக்கும் எழுப்பப்படுவார்கள். இங்கே வேதாகமம் தெளிவாகவே முடிவு காலத்தில் சிலர் நித்திய ஜீவனுக்காகவும் சிலர் நித்திய அவமானத்திற்கும் எழுப்பப்படுவார்கள் என்று சொல்கிறது என்பதை கவனியுங்கள். இரண்டு குழுக்கள் இருப்பது மிகவும் தெளிவாக உள்ளது. இப்பொழுது அந்த இரண்டு குழுக்கள் யார் என்று பார்க்கலாம். பதில் மிகவும் எளிமையானது. ரட்சிக்கப்பட்டவர்கள் மற்றும் ரட்சிக்கப்படாதவர்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் நியாயத்தீர்ப்பு இருக்கை எனப்படும் நிகழ்வை கடந்து செல்லுவார்கள், மற்றும் ரட்சிக்கப்படாதவர்கள் பெரிய வெள்ளை நியாயத்தீர்ப்பு இருக்கை எனப்படும் நிகழ்வுக்கு செல்லுவார்கள்.
இவை இரண்டும் நியாய தீர்ப்புகள். மேலும் நாம் செய்த செயல்கள் இரண்டிலும் கணக்கில் எடுக்கப்படுகின்றன. ஆனால் இவை இரண்டும் தனித்தனி நிகழ்வுகள், ஒன்றுக்கொன்று முற்றிலும் வேறுபட்டவை. ஒரு நபர் இரு நிகழ்வுகளிலும் இருப்பது சாத்தியமில்லை. ஒவ்வொரு நபருக்கும் அவர்கள் இறக்கும் தருணம் வரை எந்த நியாய தீர்ப்பில் பங்கேற்பது என்பதை தேர்வு செய்யும் வாய்ப்பு உள்ளது. முதலில் துரதிருஷ்டவசமாக பெரும்பாலானோர் எங்கு முடிவடைவார்கள் என்பதைப் பற்றி பேசுவோம். பெரிய வெள்ளை நியாய தீர்ப்பு இருக்கை. நினைவில் வையுங்கள், இந்த நியாய தீர்ப்புகளில் காலத்தின் தொடக்கத்திலிருந்து எல்லாம் முடியும் வரை வாழ்ந்த ஒவ்வொரு நபரும் அடங்குவர். நாம் உண்மையில் எப்போதும் வாழ்ந்த ஒவ்வொரு நபரும் தொடர்புடைய ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 20:11-15 பெரிய வெள்ளை நியாய தீர்ப்பு இருக்கை பற்றி பைபிள் சொல்கிறது. பின்னர் நான் ஒரு பெரிய வெள்ளை இருக்கையையும் அதில் அமர்ந்திருந்தவரையும் பார்த்தேன். அவரது முன்னிலையில் பூமியும் ஆகாயமும் ஓடிப்போனது. அவற்றிற்கு எங்கும் இடம் காணப்படவில்லை. நான் இறந்தவர்களை, பெரியவர்களும் சிறியவர்களும் அந்த இருக்கையின் முன் நின்று கொண்டிருப்பதையும் புத்தகங்கள் திறக்கப்பட்டதையும் பார்த்தேன். பிறகு இன்னொரு புத்தகம் திறக்கப்பட்டது. அது உயிரின் புத்தகம். இறந்தவர்கள் தாங்கள் செய்த செயல்களுக்கு ஏற்ப அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்ததை பொறுத்து நியாயம் விசாரிக்கப்பட்டார்கள். கடலும் அதிலிருந்த இறந்தவர்களை வெளியிட்டது. மரணமும் ஹேடீஸும் தங்களிடமிருந்த இறந்தவர்களை வெளியிட்டன. அவர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த செயல்களுக்கு ஏற்ப நியாயம் விசாரிக்கப்பட்டார்கள். பிறகு மரணமும் ஹேடீஸும் நெருப்புக்குளத்தில் எரியப்பட்டன. இது இரண்டாவது மரணம், அதாவது நெருப்புக்குளம். யாருடைய பெயரும் உயிரின் புத்தகத்தில் எழுதப்படவில்லை என்றால் அவர் நெருப்புக்குளத்தில் எரியப்பட்டார். பைபிளின் மொழி இறந்தவர்கள் மீண்டும் எழுப்பப்பட்டு நியாயம் விசாரிக்கப்படுவார்கள் என்பதை தெளிவாக காட்டுகிறது. இப்போது வேதாகமம் கடவுள் இறந்தவர்களின் கடவுள் அல்ல, உயிருள்ளவர்களின் கடவுள் என்று நமக்கு சொல்கிறது. அதேபோல் யோவான் 10:28 நான் அவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் ஒருபோதும் அழிவதில்லை, யாரும் அவர்களை என் கையிலிருந்து பறிக்க முடியாது. பைபிளில் முழுவதும் கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் அழிவதில்லை என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆம், விசுவாசிகள் உடல் மரணம் அடைகிறார்கள், ஆனால் அவர்கள் உண்மையில் ஒருபோதும் இறக்கவில்லை என்பதை பைபிள் தெளிவாக கூறுகிறது. இது முரண்பாடாக தோன்றலாம் என்று எனக்கு தெரியும். மேலும் எனக்கு அதிக நேரம் இருந்தால் நாம் இன்னும் ஆழமாக ஆராயலாம். ஆனால் இது செயல்படும் விதம் என்னவென்றால், ஒருவர் உடல் அல்ல ஆன்மா என்பதால், ஒருவர் தங்கள் உடலை விட்டு பிரியும் போது அந்த கணத்திலிருந்து அவர்கள் வேறு எங்கோ, அதாவது ஆன்மீக உலகில் தொடர்ந்தும் இருக்கிறார்கள். இப்போது கிறிஸ்தவர்கள் உண்மையில் ஒருபோதும் இறக்கவில்லை, அவர்கள் தங்கள் உடலை விட்டு பிரிகிறார்கள் என்பதால் வெளிப்படுத்தல் 20 உள்ள இந்த வசனம் இறந்த இரட்சிக்கப்படாத மக்களை பற்றியே பேசுகிறது என்பதை நிச்சயமாக நாம் அறிகிறோம். இருப்பினும் இது நம்பிக்கையில்லாதவர்களை பற்றியது என்பதற்கான ஒரே ஆதாரம் மட்டுமல்ல. நடக்கும் தீர்ப்பின் இயல்பு ஜச்சமே. இந்த மகா வெள்ளையாசன தீர்ப்பு கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, நம்பிக்கையில்லாதவர்களுக்கு மட்டுமே என்று காட்டும் மற்றொரு முக்கிய குறிகாட்டியாகும். நாம் குறுக்கு மேற்கோள்கள் மூலம் இன்னும் ஆழமான புரிதலை பெற முடியும். தானியேல் 7:9-10 இதில் கூறப்படுகிறது, நான் பார்த்தபோது ஆசனங்கள் அமைக்கப்பட்டன, மற்றும் பண்டைய நாட்களின்வர் தனது இருக்கையில் அமர்ந்தார். அவரது உடை பனிப்போல் வெள்ளையாகவும் அவரது தலையின் முடி தூய கோழி போன்றதாகவும் இருந்தது. அவரது ஆசனம் தீப்பொறிகள் போலவும் அதன் சக்கரங்கள் எரியும் தீயாகவும் இருந்தன. ஒரு தீயின் ஓடை அவருக்கு முன்பாக இருந்து வெளியேறியது. 1000 பேர் அவருக்கு சேவை செய்தார்கள். 10,000 பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நீதிமன்றம் அமர்ந்தது. புத்தகங்கள் திறக்கப்பட்டன. நீதிமன்ற அறையின் தெளிவான காட்சியை கவனியுங்கள். இங்கு ஒருவர் தெளிவாக விசாரணையில் இருக்கிறார். நீதிபதியாக இருக்கிறவர் பரிபூரணமும் பரிசுத்தமும் ஆன இயேசு கிறிஸ்துவே. வெளிப்படுத்தல் 20 தானியேல் 7:2 புத்தகங்கள் திறக்கப்படுவதை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மக்களுக்கு தீர்ப்பு வழங்க பயன்படுத்தப்படும் பல புத்தகங்கள் உள்ளன. மேலும் ஜீவனின் புத்தகம் என்று அழைக்கப்படும் ஒரு புத்தகமும் உள்ளது. ஆனால் இந்த மக்களின் பெயர்கள் ஜீவனின் புத்தகத்தில் எழுதப்படவில்லை. ஏனெனில் அவர்கள் இரட்சிக்கப்படாதவர்கள் மற்றும் கிறிஸ்துவில் தங்கள் நம்பிக்கையை வைக்கவில்லை என்பதால் இந்த மக்களுக்கு பெரிய வெள்ளையாசன நீதி தீர்ப்பில் இடமில்லை. அவர்கள் மீது தீர்ப்பு வழங்கப்படும் புத்தகங்கள் விசாரணையில் உள்ள நபரின் பதிவு செய்யப்பட்ட தவறுகள் பற்றியவை. துரதிருஷ்டவசமாக இந்த நிலையில் அங்கு உள்ள மக்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. அவர்கள் தங்கள் வாழ்நாளில் செய்த செயல்களின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்படுவார்கள். அவர்களின் கணக்கில் கிறிஸ்துவின் இரத்தம் பயன்படுத்தப்படவில்லை, எனவே அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பை பெறவில்லை.
ஒரு நபர் தங்கள் பாவங்களுக்கு தண்டனை செலுத்த கிறிஸ்துவை ஏற்கவில்லை என்றால் ஒரு நாள் அவர்கள் இங்கு முடிவடைவார்கள். கடவுள் நீதிமானாக இருக்கிறார், அவர் பாவத்துடன் சமாளிக்க வேண்டும். ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை வைக்க விரும்பவில்லை என்றால் அவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது. கிறிஸ்துவில்லாமல் ஒரு நபர் முழுமையாக செலுத்த வேண்டிய பாவக் கடனை உடையவராக இருக்கிறார். மிகப்பெரிய வெள்ளை ஆசன தீர்ப்பு என்பது கடவுள் உலகத்தை மீண்டும் முழுமையான ஒற்றுமை மற்றும் சமாதானத்திற்கு கொண்டு வரும் கடைசி நிகழ்வுகளில் ஒன்றாகும். அவரிடம்தான் இது அவசியமானது, அதனால் அவர் அதை செய்கிறார். இந்த நாளில் தங்கள் சொந்த செயல்களில் நம்பிக்கை வைத்திருந்த அனைத்து மக்களையும் கற்பனை செய்து பாருங்கள். அவர்கள் தங்கள் சொந்த சாதனைகளில் நம்பிக்கை வைத்ததால் மற்றும் பரிபூரணமானவர் இயேசுவின் செயலில் அல்ல, இது அவர்களுக்கு எவ்வளவு துயரமாக இருக்கும். அவர்கள் ஒரு வெகுமதி விரும்பினார்கள், ஆனால் தங்கள் பாவம் அவர்களை அளவுக்கு அதிகமாக சுமந்து விட்டது என்பதை அவர்கள் ஒருபோதும் உணரவில்லை. ஒரு பாவம் கூட நமக்கு எந்த ஒரு வெகுமதியையும் பெற முடியாமல் தடுக்கும், அதற்கு பதிலாக கடவுளிடம் கடனில் வீழ்த்துகிறது. நம் பாவத்தால் கடமைப்பட்டுள்ள கடனை எந்த அளவிலான நற்காரியங்களாலும் ரத்து செய்ய முடியாது. அதை நமக்காக ரத்து செய்ய இயலும் ஒரேவர் கிறிஸ்துவே. ஒரு நபர் மிகப்பெரிய வெள்ளையாசன தீர்ப்பிற்கு வந்துவிட்டால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. ஒரு மகன் அங்கே நின்று கொண்டிருப்பதை கற்பனை செய்து பாருங்கள். அவர்களுண்ட தாங்களாகவே பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த நிலைமையில் ஒருவர் அனுபவிக்கும் அவமானத்தையும் உதவியற்ற தன்மையையும் கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் செய்த ஒவ்வொரு பாவமும் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் போது பரிசுத்தமான கடவுள் நேரில் உங்களை பார்த்துக் கொண்டிருப்பதை கற்பனை செய்யுங்கள். நீங்கள் ஒருபோதும் மற்றவரிடம் சொல்லாத உங்கள் மனதில் வந்த ஒவ்வொரு பாவமான எண்ணமும் நீங்கள் நின்று கொண்டிருக்கும் போது எந்த காரணமும் உங்களுக்கு ஆதரவாக வர யாரும் இல்லாமல் வெளிப்படையாக வாசிக்கப்படுவதை கற்பனை செய்யுங்கள். ஒவ்வொரு தவறான செயலும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் மீது சாட்சியாக அங்கே இருக்கிறது. பிறகு கடவுள் ஜீவனின் புத்தகத்தை நோக்குகிறார். கடவுள் அன்பே, அவர் கருணை, ஆனால் அவர் நீதிமானும் கூட. இந்த தருணத்தில் அவர் தனது கவனத்தை ஒரு புத்தகத்திற்கு திருப்புகிறார். அந்த புத்தகத்தில் ஒருவரின் பெயர் இருந்தால் அவர்களின் குற்றங்கள் மன்னிக்கப்படும். கடவுள் ஒருவேளை கடைசி முறையாக ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கிறார். இந்த நிலைமையை தவிர்க்க முடிஞ்சிருக்குமே, அந்த நபர் கிறிஸ்துவை மீட்புக்காக நம்பியிருந்தால் என்றுதான் அவர் சொல்ல விரும்புகிறார். துரதிருஷ்டவசமாக ஜீவனின் புஸ்தகம் சத்தமாக மூடப்படுகிறது. குற்றவாளி என்று தீர்மானிக்கப்படுகிறது. அந்த நபர் நெருப்பின் ஏரிக்கு தள்ளப்படுகிறார். இந்த கடைசி தருணத்தில் ஒருவர் அனுபவிக்கும் வருத்தத்தை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் இதை கேட்கிறீர்கள், ஆனால் இன்னும் மீட்பை பெறவில்லை என்றால் கிறிஸ்துவை நம்பி மீட்புக்காக அவரை மட்டும் நம்புமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நபர் மகா வெள்ளை ஆசன தீர்ப்பை தவிர்க்க ஒரே வழி கிறிஸ்துவை நம்புவதுதான். இப்போது நம்பிக்கையுள்ளவர்கள் எங்கு தீர்ப்பு பெறுவார்கள் என்பதை பற்றி பேசுவோம். கிறிஸ்துவின் தீர்ப்பு ஆசனம். 2 கொரிந்தியர் 5:10 நாம் அனைவரும் கிறிஸ்துவின் தீர்ப்பு ஆசனத்தின் முன் தோன்ற வேண்டும். அப்பொழுது ஒவ்வொருவரும் தம் உடலில் செய்த நல்லதோ கெட்டதோ அதற்கேற்ற பலனை பெறுவார் என்று சொல்லப்படுகிறது. உடனடி சூழ்நிலை கிறிஸ்தவர்களை பற்றியது. இங்கே ஒரு கிறிஸ்தவரின் செயல்களுக்கு இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டு நரகத்திற்கு அச்சுறுத்தல் உள்ளது என்று பைபிள் கற்றுக் கொடுக்கவில்லை. கெட்ட செயல்கள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அவை கிறிஸ்துவின் தீர்ப்பு ஆசனத்தில் நடைபெறுவது அல்ல. ஒரு நபர் செய்த நல்லதும் கெட்டதும் என்பது ஒரு கிறிஸ்தவர் தங்கள் வாழ்க்கையை எவ்வாறு வாழ்ந்தார் என்பதையே குறிப்பிடுகிறது. ஒரு கிறிஸ்தவர் நல்ல செயல்களையும் செய்யலாம், கெட்ட செயல்களையும் செய்யலாம், மற்ற எந்த நபரைப் போலவே. வித்தியாசம் என்னவென்றால் இந்த தீர்ப்பு என்பது ஒரு நம்பிக்கையுள்ளவரின் வாழ்க்கையின் இறுதி மதிப்பீடு. அவர்கள் கிறிஸ்துவுக்காக செய்த சேவைக்கு வெகுமதிகளை பெறுவதற்காக. சிலர் அதிகமான வெகுமதிகளை பெறலாம், சிலர் குறைவாகவோ அல்லது எதுவும் இல்லாமலோ பெறலாம். ஆனால் நம்பிக்கையுள்ளவர்களும் தங்கள் வாழ்நாளின் முடிவில் கடவுளின் முன் நிற்க வேண்டும் என்பது தெளிவாக உள்ளது. எனினும் இங்கு மிக குறைவாகவே முக்கியத்துவம் உள்ளது. பெரிய வெள்ளை ஆசன தீர்ப்பில் உள்ளதை விட நம்பிக்கை உள்ளவர்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு முத்திரை போடப்பட்டவர்கள். அவர்களுக்கு சொந்தமாக சொர்க்கத்தில் வீடு ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே அவர்களின் நித்திய இலக்கில் எந்த ஆபத்தும் இல்லை. ஒரு நம்பிக்கையுள்ளவர் ரட்சிப்புக்கு பிறகும் செய்த அனைத்து பாவங்களும் அந்த பாவத்திற்கு முழுமையாக கட்டணம் செலுத்திய கிறிஸ்துவின் இரத்தத்தால் மூடப்பட்டுள்ளன. இந்த தீர்ப்பில் நம்பிக்கையுள்ளவர்கள் அதிகமாக பெறுவதற்கும் அந்த நாளை மகிழ்ச்சியான நாளாக மாற்றுவதற்கும் இப்போது எப்படி தயாராக இருக்க முடியும்? இந்த நாள் வாழ்ச்சி நமக்கு முக்கியமானது என்பதை முதலில் நம் இதயங்களில் தீர்மானிக்க வேண்டும்.
நாம் நரகின் தீயால் அச்சுறுத்தப்படவில்லை என்றாலும், நித்தியமாக கிறிஸ்துவுடன் இருப்போம் என்றாலும், அவரின் முன்னிலையில் நின்றபோது, நல்ல மற்றும் விசுவாசமான ஊழியக்காரனே, நன்றாக செய்தாய் என்று அவர் சொல்லும்போது கேட்க விரும்புகிறோம். பைபிளிலிருந்து மிகவும் உண்மையானதும் பலமுறை தவறாக பயன்படுத்தப்பட்டதும் விதை விதைப்பும் அறுவடை செய்வதும் என்ற கருத்தாகும். நாம் வாழ்க்கையில் உற்பத்தி செய்யும் கனிகள் முக்கியம், அவை நல்லவையா கெட்டவையா என்றாலும். இப்போது நேரம் இருக்கும்போது நல்ல விதைகளை விதைப்பதன் மூலம் நம்மை தயார்படுத்த விரும்புகிறோம். நமது காலம் முடிந்தவுடன் கிறிஸ்துவுக்காக இந்த உலகில் தாக்கம் ஏற்படுத்த மற்றொரு வாய்ப்பு நமக்கு இருக்காது. நீங்கள் இப்போது முழுமையாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஈடுபட்டால் அந்த நாள் எவ்வளவு அதிசயமாக இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் முன்னிலையில் நிற்கிறீர்கள். அவர் சம்மதத்துடன் புன்னகை செய்கிறார். நீங்கள் யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்த நேரங்களில் செய்த நல்ல காரியங்களுக்காக அல்லது அவருக்காக நீங்கள் செய்த எல்லா தியாகங்களுக்காக அவர் உங்களை பாராட்டுகிறார் என்று கற்பனை செய்யுங்கள். நீங்கள் உங்கள் கால்களில் நிற்கும் சக்தி கூட இல்லாத போது இவை அனைத்தும் முக்கியம். கிறிஸ்தவரே, ஒரு நாள் இவை அனைத்திற்கும் நமக்கு வெகுமதி வழங்கப்படும். நாம் அனைவரும் இன்னும் அதிகம் செய்திருக்க வேண்டும் என்று விரும்புவோம். எனவே தயவு செய்து இதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த வாழ்க்கையை கிறிஸ்துவை மிக உயர்வாக மதிக்கும் வகையில் வாழுங்கள். இவை இரண்டு தனித்தனி நிகழ்வுகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்று நம்புகிறேன். ஒன்று நம்முடைய கற்பனைக்கு மேலான மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷம் நிறைந்த அதிசயமான அனுபவமாக இருக்கும். மற்றொன்று உள்ளத்தை உருக்கும் துக்கமும் ஏமாற்றமும் நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் எதில் இருப்பீர்கள்? நீங்கள் கிறிஸ்துவை நம்புங்கள் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்போதுதான் நீங்கள் கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பு இருக்கையில் இருக்க முடியும். நீங்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவராக இருந்தால் நாம் முடிந்தவரை அதிகமான மக்களுக்கு அந்த மகா வெள்ளையாசன நியாய தீர்ப்பு பற்றி எச்சரிப்போம். ரட்சிக்கப்பட்டவர்களும் ரட்சிக்கப்படாதவர்களும் இருவரும் இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கிடையிலான வேறுபாட்டை புரிந்து கொள்ள நாம் உதவுவோம்.

وين كانوني يلا هو كدولي انا مل هونغلان فرض போய் பிளான்டே டைவ சேதி எனக்கு உதமங்க

இரவு நேரத்தின் அமைதிய யாராலும் விளக்க முடியாத ஒரு சத்தம் கலைத்தது. ஒரு கண்ணிமைப்பில் கோடிக்கணக்கானோர் மறைந்து விட்டார்கள். விமானங்கள் பைலட்டுகள் இல்லாம விட்டு வைக்க மாட்டல. கார்கள் ஓட்டுநர்கள் இல்லாம வேகமா முடங்க. மருத்துவமனைகள் டாக்டர்களை இருந்தன. பள்ளிகளில் இருக்கைகள் காலியாகி இருந்தன. அழிக்க முடியாத காட்டு தீ போல குழப்பம் தெருக்களில் பரவியது. பூமி நம்ப முடியாத துக்கத்திலும் மறதியது. கத்தல்கள், கண்ணீர், பதிலில்லாத கேள்விகள் நடுவே ஒரு உண்மை பலரது மனதில் ஒலித்தது. ராப்சர் நடந்து விட்டது. பலர் புராணம் அல்லது மிகைப்படுத்தல் என்று நினைத்த தீர்க்க தரிசனங்கள் மனிதர்களின் நம்ப முடியாத கண்களுக்கு முன்னால் நிறைவேறின. இப்போது பெரிய கேள்வி இயேசு திரும்பி வருவாரா என்பதல்ல, ஆனால் விட்டுவிடப்பட்டவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதாக இருந்தது. குடும்பங்கள் துக்கத்தில் முழுக, அரசாங்கங்கள் சிதற, சமூகம் பதில்கள் தேடி அலைந்த போது ஒரு புதிய யுகம் தொடங்கியது. ராப்சர் முடிவல்ல, இதை இன்னும் அதிகம் பயமுறுத்தும் மற்றும் வெளிப்படுத்தும் ஒரு புதிய தொடக்கமே. உலகம் இதுவரை அனுபவிக்காத இருண்ட நாட்களை எதிர்கொள்ளப் போகிறது. தெருக்கள் துக்கத்தின் காட்சிகளாக மாறின. ஓட்டுநர் இல்லாத கார்கள் வேகமாக மோதின. விமானங்கள் வானில் இருந்து விழுந்தன. ரயில்கள் தடம்போம்பல. மருத்துவமனைகள் குழப்பத்தில் மூழ்கின. நோயாளிகள் ஸ்ட்ரெச்சர்களில் விட்டுவிடப்பட்டனர். மில்லியன்கள் திடீரென இல்லாம போனது வெறும் காலி இடங்களை மட்டுமில்ல, திறந்த கதவுகளையும் விட்டு சென்றது. உலக ஒழுங்கில் ஆழமான புமிழ். இயல்பானதாக இருந்தவை சில வினாடிகள்ல பேரழிவாக மாறின. தொலைக்காட்சி கேமராக்கள் உலகளாவிய வீழ்ச்சியின் நேரடி படங்களை ஒளிபரப்பின. பத்திரிகையாளர்கள் அவர்களின் குரல் நடுங்க விளக்க முடியாததை விவரிக்க முயன்றனர். ஆயிரக்கணக்கானோர் தெருக்களில் ஓடி வெறுமனே மறைந்து போன அன்புக்குரியவர்களை அழைத்தனர். அவர்களின் முகங்களில் தெரிந்த பயம் ஏதோ அதிசயமான ஒன்று நடந்துவிட்டது என்பதை தெளிவாக காட்டியது. யாருக்கும் பதில் கிடைக்கவில்லை. கருதுகோள்கள் முடிவில்லாமல் பெருகின. இதற்கிடையில் உலக தலைவர்கள் அவசரமாக அழைக்கப்பட்டனர். பார்லிமெண்டுகள், சட்டமன்றங்கள் மற்றும் அரசாங்க அரண்மனைகள் பதற்றமான குரல்களால் நிரம்பின. சிலர் வெளிநாட்டவர்களை குற்றம் சாட்டினர். சிலர் தொழில்நுட்ப தோல்விகளை பற்றி பேசினர். இன்னும் சிலர் தங்களது கண்முன்னே நடக்கும் உண்மையையே மறுத்தனர். ஆனால் குழப்பத்தின் நடுவில் சிலர் பைபிளின் பழமையான வார்த்தைகளை நினைவு கூர்ந்தனர். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். மத்தேயு 24:40. அந்த தருணத்தில் உலகம் எந்த அறிவியல் அல்லது இராணுவ தயாரிப்பும் நடக்கிறது எதிர்கொள்ள முடியாது என்பதை உணர்ந்தது. மனிதர்களின் ஒழுங்கு பூமியில் உள்ள எந்த அதிகாரத்தையும் விட பெரிய ஒன்றின் முன் சிதைந்தது. ராப்சர் அந்த இருண்ட காலத்தின் தொடக்கத்தை குறித்தது. மீதமுள்ளவர்களுக்கு நம்பிக்கை எழுப்ப இப்போதுதான் துவங்கியது. அடுத்து என்ன நடக்கும் என்ற பயம் ஒவ்வொரு நிமிடமும் அதிகரித்தது. தேவாலயங்கள் கூட்டமாக இருந்தன, ஆனால் ஆராதனையில் ஈடுபட்ட விசுவாசிகளால் அல்ல. அவை பதற்றத்தில் உள்ள மக்களால் நிரம்பின. பதில்கள் தேடி கோயில்களில் ஓடி வந்தன. பூல்பிட்கள் காலியாக இருந்தன. தலைவர்களின் இயற்கைகள் காணவில்லை. பைபிள்கள் தரையில் திறந்த வண்ணம் கிடந்தன. எடுத்து செல்லப்பட்டவர்களின் பாதையை குறிக்கின்றன. ஒரு காலத்தில் கேலி செய்ய காரணமாக இருந்தது இப்போது இழந்த வாய்ப்பின் கசப்பான நினைவாக மாறியது. தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகள் தொட்டிலில் இருந்து மறைந்து விட்டார்கள் என்று தே டெஸ்பரட்லி அழுதார்கள். தந்தைகள் தெருக்களில் ஓடி பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் பெயர்களை கூவி அழைத்தனர். தம்பதிகள் பிரிக்கப்பட்டனர். ஒருவர் போய்விட்டார், மற்றவர் பின்னால் விட்டு வைக்கப்பட்டார். ராப்சர் சில வினாடிகளில் முழு குடும்பங்களை பிரித்து விட்டது. இதயங்களை சிதறடித்து ஆறுதல் சொல்ல முடியாத வழியை விட்டு சென்றது. மீடியா மதிப்பீட்டுக்காக ஆசைப்பட ஒவ்வொரு கண்ணீரையும் ஒவ்வொரு பைத்தியகாரத்தனமான காட்சியையும் பயன்படுத்தியது. சேனல்கள் ஒளிபரப்பின. சதுக்கங்களில் மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டன. குழுக்கள் வானத்தை நோக்கி அழைத்தன. ஒருங்கிணைந்த நம்பிக்கை இழப்பும் கூட நிகழ்ந்தது. நடந்ததை புரிந்து கொள்ள முயற்சித்தன. ஆனால் விளக்கங்கள் அந்த வெற்றிடத்தை நிரப்பதில்லை. ஆட்சி செய்த உணர்வு தெளிவாக ஆண்டன. அவர்கள் பின்னால் விட்டு வைக்கப்பட்டார்கள். அழுகையின் நடுவில் ஒரு காலத்தில் வெறுத்துவிட்ட பிரசங்கங்களை நினைவு கூர்ந்தவர்களும் இருந்தனர். ஆண்டுகளாக கேட்ட வார்த்தைகள் இப்போது மனசாட்சியில் சுத்தியலாக ஒலித்தன. ஏனெனில் கர்த்தருடைய நாள் இரவில் திருடனாக வரும் என்பதை நீங்கள் நன்றாகவே அறிந்திருக்கிறீர்கள். புரூஸ் தெசலோனிக்கேயர் அங்கேயது. இப்போது இனி எந்த காரணமும் இல்லை. பலருக்கு அது மிகவும் தாமதமாகிறட்டது. மற்றவர்களுக்கு மனிதகுலம் அறிந்திராத இருண்ட நாட்களை எதிர்கொள்வதே மீதம் இருந்தது. குழப்பத்தின் நடுவில் உலக தலைவர்களில் ஒருவராக ஒரு உருவம் வெளிப்படத் தொடங்கியது. கரிஷ்மாவோ, நயமான பேச்சோ, சமாதானத்தை வாக்குறுதி அளிப்பதும் கொண்ட அவர் அனைவரும் தேடிய பதிலாக தன்னை முன்வைத்தார்.
அவரது உரை ஒற்றுமை, நம்பிக்கை மற்றும் மீண்டும் கட்டி எழுப்புதல் குறித்து பேசியது. இது நம்பிக்கையற்ற இதயங்களை வென்றது. பலருக்கு அவர் மனித குலத்தின் ரட்சகராக தோன்றினார். பலவீனமான அரசுகள் தங்களுடைய அதிகாரத்தை அவரிடம் ஒப்படைத்தன. முன்பு உயிர் பகைவராக இருந்த போட்டி நாடுகள் நிலைத்தன்மையை நாடி ஒரே மேசையில் அமர்ந்தன. கூட்டாக இருந்த பயம் புதிய உலக ஒழுங்குக்கு வழிவிட்டது. இதில் பாதுகாப்பு என்ற வாக்குறுதிகள் தனிப்பட்ட சுதந்திரங்களை மாற்றின. உலகம் காயமடைந்தும் பலவீனமடைந்தும் எந்த கேள்வியும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டது. கூட்டங்கள் அவரை கைகுட்டி பாராட்டினாலும் அந்த தலைவரின் உண்மையான இயல்பை சிலர் மட்டுமே உணர்ந்தனர். மென்மையான வார்த்தைகளும் தன்னம்பிக்கையுள்ள பார்வையும் பின்னால் ஒரு இருண்ட ஆசை இருந்தது. பழமையான தீர்க்க தரிசனங்கள் மனித குலத்தின் கண் முன்னே உயிர் பெற்றன. ரிதி எதிராவியார் ஏற்கனவே செயல்பட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் இப்போது அவர் மனித உருவிலும் இரத்தத்திலும் தோன்றினார். அவ்வாறு உலகளாவிய பேரரசு உருவாக தொடங்கியது. பொருளாதாரம், அரசியல், மதம் ஆகியவை அனைத்தும் ஒரே கட்டுப்பாட்டில் ஒன்றிணைக்கப்பட்டன. தீர்வாக தோன்றியது வரலாற்றிலேயே மிகப்பெரிய வலையில் மாறியது. ரதி எதிர் அரசுகளை மட்டுமல்லாமல் ஆன்மாக்களையும் கட்டுப்படுத்த நிலத்தை தயார் செய்தார். உலகம் முன்பு காணாத ஒரு மோசடி காலத்துக்குள் நுழைந்தது. அனைவரும் பிரதி எதிரின் அமைப்பிற்கு சரணடையவில்லை. பலர் அவர்கள் புறக்கணித்த செய்திகளை நினைவு கூர்ந்து மன்னிப்புக்காக அழுது மண்டியிட்டு மனம் திரும்பினர். அழிக்கப்பட்ட தேவாலயங்களை, வீடுகள், குகைகள், தரைத்தலங்களில் ரகசிய கூட்டங்கள் மாற்றின. ஒரு காலத்தில் சுதந்திரமாக இருந்த நம்பிக்கை இப்போது ஆபத்தானதும் துன்புறுத்தப்படுவதுமானதாக மாறியது. புதிய அரசு தன் அதிகாரத்திற்கு தலைவணங்காத எந்த மதத்தையும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று அறிவித்தது. கடுமையான சட்டங்கள் பைபிள் வாசிப்பதை தடை செய்தன. இயேசுவின் பெயரை ஒப்புக்கொள்வது ஒரு பெரிய குற்றமாக மாறியது. எதிர்த்து நின்றவர்களை அரசு எதிரிகளாக குற்றம் சுமத்தி உலக அமைதிக்கு அச்சுறுத்தலாக கருதி நடத்தினார்கள். கூட்டங்கள் அண்டைவர்கள், நண்பர்கள் ஆகியோரை வெளிப்படையாக குற்றம் சுமத்தினர். புதிய அமைப்பை ஏற்க மறுக்கும் குடும்ப உறுப்பினர்களையும் கூட அவர்கள் வெளியிட்டனர். கிறிஸ்தவர்கள் நீதிமன்றங்களுக்கு இழுத்துச் செல்லப்பட்டு தங்கள் நம்பிக்கையை மறுக்குமாறு அல்லது கொடூரமான தண்டனைகளை எதிர்கொள்ளுமாறு கட்டாயப்படுத்தப்பட்டனர். உலகம் பார்த்துக் கொண்டிருந்தது ஒழுங்கை பாராட்டி கைகூட்டுவதோ அல்லது அநியாயத்திற்கு முன் அமைதியாக இருப்பதோ என்று இரண்டாக பிரிந்தது. ஆனால் இந்த ஒடுக்குமுறையிலும் நம்பிக்கையின் ஒரு தீபம் உயிருடன் இருந்தது. பலர் கிறிஸ்துவை மறுக்காமல் உயிரை இழப்பதை விரும்பினார்கள். அவர்களின் குரல்கள் பயத்தை மீறி நம்பிக்கையின் வார்த்தைகளை ஒலிக்கச் செய்தன. மரணம் வரை விசுவாசமாக இரு, நான் உனக்கு ஜீவ கிரீடம் தருவேன். வெளிப்படுத்தல் 2:10 மறைநாளர்களின் ரத்தம் தேவனுடைய ராஜ்யம் இன்னும் இருக்கிறது என்பதற்கான உயிருள்ள சாட்சியாக மாறியது. யாரும் இந்த முடிவிலிருந்து தப்பிக்க முடியாத நேரம் வந்தது. புதிய அமைப்பு வாங்கவும் விற்கவும் ஒவ்வொருவரும் ஒரு தெளிவான குறியை பெற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியது. அது இல்லாம உணவு, மருந்து அல்லது கூட தண்ணீர் பெற முடியாது. பசிப்பும் நம்பிக்கை இழப்பும் பெரும்பான்மையினரை எதிர கிறிஸ்துவின் கட்டளைக்கு உடன்படவர் பொருத்தின. குழந்தைகள் உணவுக்காக அழுதார்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் துன்பப்படுவதை பார்த்தனர். பலர் தங்கள் நேசித்தவர்களை இழப்பதன் வழியில் உடைந்து விட்டனர். வாழ்வதை தொடர அந்த குறி ஒரே தீர்வாக தோன்றியது. ஆனால் வார்த்தையை அறிந்தவர்கள் அதை ஏற்கும் பொருள் தேவனுடன் நித்தியத்தை துறப்பதாகும் என்பதை புரிந்து கொண்டார்கள். அது வெறும் ஒரு குறி அல்ல, அது எதிரியும் கீழ்ப்படிதலுக்கான ஒரு உடன்டணிக்கை. எதிர்த்தவர்கள் வேட்டையாடப்பட்டனர், துன்புறுத்தப்பட்டனர், கூட்டத்தின் முன் கொண்டு வரப்பட்டனர். சிலர் கேலி செய்யப்பட்டனர், மற்றவர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டனர். உலகம் நீதியை பாராட்டியது, ஆனா வானோ ஒவ்வொரு விசுவாசத்தின் சாட்சியையும் பதிவு செஞ்சது. இந்த நாட்கள்ல விசுவாசத்தோட வாழ்வது உயிரையே செலுத்தும் விலை கொண்டது. ஆனா அந்த கண்ணீருக்கு இடையே ஒரு அமைதியான வெற்றி இருந்தது. தன்னுடைய உயிரை தைரியமாக கொடுத்தவர்கள் அழியாத வாக்குறுதியை மரபாக பெற்றார்கள். நித்திய ஜீவனின் கிரீடம் விலை அதிகம் இருந்தாலும் பலன் அளவில்லாதது. பரலோகம் நடந்துவிட்டது, ஆனா ரட்சிப்பின் வாசல் இன்னும் திறந்தே இருந்தது. கிறிஸ்துவில் அசைக்க முடியாத விசுவாசத்தினால் மரணத்தையும் எதிர்கொண்டு பரலோகம் உலகிற்கு ஒரு விஷயத்தை காட்டும். நித்திய தண்டனையிலிருந்து தப்பிக்க ஒரே வழி இயேசு கிறிஸ்துவே. அவரே சொன்னார், நான் தான் வழி, சத்தியம், ஜீவன். என்ன வழியாக தவிர வேறு யாரும் பிதாவிடம் வர முடியாது. யோவான் 14:6 ஏற்கனவே தங்கள் உயிரை அவரிடம் ஒப்படைத்தவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்ற வாக்குறுதியில் அமைதியாக இருக்கலாம். ஆனால் இன்னும் எதிர்க்கும் வர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இன்று கிருபையின் காலம்.
வலிமை, செல்வம் அல்லது மனித ஞானம் மூலம் ரட்சிப்பு கிடையாது. அவர் திரும்பும் நாளில் ஒரே பாதுகாப்பு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் குறியிடப்பட்டிருப்பதே. உண்மையான வாழ்க்கை இந்த கடந்து போகும் உலகத்தில் இல்ல, ஆனால் தேவனுடன் நித்தியத்தில் தான் உள்ளது. அதனாலதான் யாரும் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவு இயேசுவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்வது. யாரும் அழிவடைய வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே அவரது விருப்பம். இன்னும் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கவும் கிறிஸ்துவ சிலுவைக்கு அழைத்து சென்ற அன்புக்கு ஒப்படைக்கவும் நேரம் இருக்கிறது. பிடிப்பு ராப்சர் ஒரு பிடிப்பு கோடாகும், ஆனால் இன்று நீங்களும் பின்னால் விடப்படாமல் தயாராகலாம். ரட்சிப்பு இலவசம், ஆனால் வரலாற்றில் எப்போதும் செலுத்தப்பட்ட மிக பெரிய விலையே அது கொண்டது, தேவனுடைய மகனின் மேல். இந்த வீடியோவின் செய்தியை நீங்கள் புரிந்து கொண்டிருந்தால் கருத்துக்களில் ஆண்டவர் இயேசுவே, நான் பின்னால் விடப்பட விரும்பவில்லை என்று எழுதுங்கள். ஆமென்.

ஹலெலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. பரிசுத்தாவியாகிய எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவரே ஸ்தோத்திரம். ஹலெலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹலெலூயா.

హల్లెలూయా, స్తోత్రమయ్యా, స్తోత్రమయ్యా, స్తోత్రమయ్యా, స్తోత్రం. நன்றி பரிசுத்தரே, நன்றி அப்பா. எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, அற்புதமான ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். பரிசுத்தராகிய உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்த்து ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை நாடி வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள பரிசுத்தாவியாகிய தேவன் எங்களுக்கு பாராட்டின இந்த நல்ல அற்புத வேலைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த ஆராதனையை தேவனுடைய ஆளுகைக்கு, தேவனுடைய பிரசன்னத்துக்கு அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவியாகிய தேவன் தாமே எங்கள் மத்தியிலே பிரசன்னமாவீராக. எங்கள் சிந்தைகள், உணர்வுகள், நினைவுகள் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்கு உகந்த தூய பலியாய் ஆண்டவர் எங்களே நாங்கள் அர்ப்பணித்த ஆண்டவரே, முழு உள்ளத்தோடும் பலத்தோடும் தொழுது கொள்ள ஆராதிக்க கிருபைகளை தாரும். ஆராதனைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா தடைகளையும் இயேசுவின் அதிகாரம் நாமத்தினாலே கடிந்த புறப்படுத்துகிறோம். தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட, கர்த்தர் எழுந்தருள, ஆண்டவரே உம்முடைய நாமம் உயர்த்தப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பாடப்போகிற பாடல்களை தேவ ஆவியானவர் ஆண்டவரே ஆசீர்வதித்து தாங்க, உம்முடைய மகிமையால நிரப்புங்க. மகிமையால் ஆண்டவரே சோத்திரம், நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே செய்தி பகுதியையும் கர்த்தர் பொறுப்படுங்க. பரிசுத்த ஆவியாகிய தேவன் ஆண்டவரே சோத்திரம் ஐயா. ஆண்டவரே பேசுகிறவர் ஆவியான தேவனை பேசுவீராக. ஆண்டவரே சோத்திரம், வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள், வரப்போகிற பிள்ளைகள் இன்றைக்கு உம்முடைய சத்தத்தை கேட்டு உணர்வடைந்து தெளிவடைந்து ஆண்டவரே பலனடைந்து கடந்து செல்ல உதவி செய்யுங்க. எல்லா தடைகளையும் இயேசு நாமத்தினால கடிந்த புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும், எல்லா மொழி ஆராதனைகளையும் கர்த்தர் பொறுப்படுத்து. தேவனே உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணுங்கப்பா. கர்த்தர் உயர்ந்திருப்பீராக. நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும், நாம உயர்த்தப்படட்டும். எல்லா துதிகள் மகிமையும் அப்பா உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் எங்கள் ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. துதிகளில் வாசம் பண்ணுகிற தேவன், எல்லா மகிமைக்கும் எல்லா கனத்திற்கும் பாத்திரராக இருக்கிற அந்த தேவாதி தேவனை, கத்தாதி கத்தரை நம் பாடி கத்திரமயப்படுத்துவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் என்று நம் பாடி கத்திரமயப்படுத்தலாம். ஹாலேலூயா.

அமேன். அவர் பரிசுத்த தேவன், அமேன். தேவதூதர்களாலே பரலோக சேனைகளாலே புகழப்படுகிற ஆராதிக்கப்படுகிற நம் பரிசுத்த தேவன் எல்லா மகிமைக்கும் மாட்சிமைக்கும் கனத்திற்கும் அமேன் பாத்திரர் தகுதியுள்ள தேவன். இன்றைக்கு அவர் நம்மத்திலே பிரசன்னமாகி இருக்கிறபடியாலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மகிமையின் மேகமா இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே வாருமையா. அமேன் ஸ்தோத்திரம். எங்களையும் அந்த மகிமையால் நிரப்பும் என்று அமேன். நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்து நம் இருதயத்தை தேவனுக்கு திறந்து கொடுத்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா.

ஹல்லேலூயா. இறங்கி வந்தீர் ஆசரிப்பு கூடாரத்திலே. ஆண்டு இறங்கி வந்த தேவ மகிமை. ஹல்லேலூயா. இந்த காலை வேளைகளை நிரப்பட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அப்படி எழும்பி நின்று ஆமென் சூத்துறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென், ஆமென். ஓரா பாலா கபாரா பாலா. இரண்டோ மூன்றோ பேர் நாமத்தினால எங்க கூடி வந்தால் அவர் நடுவிலே வருவேன். ஆமேன் என்று வாக்களித்தவர் மகிமையின் மேகமாய், மகிமையின் தேவனாய், மாட்சிமை நிறைந்தவராய், மகத்துவத்தை உடையவராய். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் நம்மத்திலே பிரசன்னமாக இருக்கிறபடியால எல்லாரும் அவருக்குரிய கனத்தை செலுத்தி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அவர் ஒருவரையே பணிந்து கொண்டு, அவர் ஒருவரையே தொழுது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அவரை மகிமைப்படுத்துவோம் எல்லா நாவுகளும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரா பாலா கமனா சந்தரா பாக்கா பாலா பாலாபா. நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தரை துதிக்க துதிக்க துதிக்க அவருடைய மகிமை நம்மை நிரப்ப நிரப்ப. ஓ நிறைவானவர் நம்மை ஆளுகை செய்யும் போது குறைவானவைகள் எல்லாம் நம்மை விட்டு விலகி ஓடும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறைவானவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி போடுவார். எல்லாரும் கர்த்தரை துதிங்க. ஓ ராபாலா பாலா சம்தூரியாந்தனா ரிகாமான புதிய கிருபைகளை தருகிறவர். காலை தோறும் ஆமென் புதிய இரக்கத்தை ஆமென் நமக்குள்ள ஆமென் நம்மை நினைவு கூர்ந்து நம்மை நிரப்புகிறவர். இந்த நேரத்தை நாம் யாரும் அலட்சியம் செய்யாம எல்லாரும் கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். கிவ் ஹிம் த க்ளோரி. ஹல்லேலூயா. கர்த்தருக்குரிய மகிமையை, கர்த்தருக்குரிய கனத்தை அவருக்கு செலுத்தி ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா முழு உள்ளத்தோட, முழு பலத்தோட. ஹல்லேலூயா.

0: சங்கீத புஸ்தகம் 55:22.
1: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு.
0: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு.
1: அவர் உன்னை ஆதரிப்பார்.
0: கர்த்தர் ஒவ்வொரு நாளும் சொல்றது என்ன சொல்றாரு, நீ உன் பாரத்தை தூக்காத மகளே, மகனே உன் பாரத்தை தூக்காத, உன்னால சுமக்க முடியாது. கர்த்தர் மேல உன் பாரத்தை வச்சுடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்ம பாரத்தை அவர் மேல் வைக்கிறது மாத்திரம் இல்லை, அவர் நம்மளை ஆதரிக்கிற தெய்வம். நம்மளை வந்து அவர் ஆதரித்து அரவணைக்கிற தெய்வம். அவர் நம்ம பார்த்தால அவர் மேட்டு அவற்றை சொல்லிடணும், எனக்கு இதுதான் ஆண்டவர், என் பார எனக்கு இதுதான். நம்ம சொல்லிட்டு அவர் நம்மளை ஆதரிக்கிற தெய்வம். நம்ம கொடுக்க மாட்டோம், இல்லை ஆண்டவரே நானே சுமந்துக்கிறேன். சுமந்துட்டு அதுவே யோசனை, அதிலே கற்பனை, அதிலே எண்ணங்கள் சிந்தனைகள் செதறுது. கர்த்தர் சொல்றோம், பார்த்து என்ன செஞ்சிரு, கர்த்தர் மேலே வச்சிரு, அவர் உன் ஆதரிப்பார். உன் பார்த்தவன் கர்த்தர் மேல் வச்சிருன்றாரு, நம்ம வைக்க மாட்டோன்றோம். இங்கே சொல்கிறாரு ஏசாயின் புஸ்தகம் 55:3.
1: உங்கள் செவியை சாய்த்து.
0: என்ன செய்யணும்? முதல்ல நம்ம செவியை சாய்க்கணும். எங்கேயோ எண்ணங்கள் செய்திருந்தால் என்ன தான் வசனம் சொன்னாலும் நம்ம உள்ளத்தில் அந்த வசனம் நமக்குள்ளே வராது. அதுதான் சொல்கிற ஒரு செவியை சாய்த்து
1: என்னிடத்தில் வாருங்கள்.
0: முதவன் செவியை சாயி, அப்புறம் என்னிடத்துல வா அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. நான் நம்ம என்ன சொல்கிறோம், அமைதியாக இருக்கும். ஆண்டவர் கூப்பிட கூப்பிட யாரையோ கூப்பிட்றாங்க, யாரோ போட்டோம், நமக்கான அப்படின்னு நம்ம உட்காந்துருக்கோம். உன் செவியை சாய்த்து என்னிடத்துல வாருங்கள். செவியை கற்றுட்டு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் நம்மளோட

0: பேசுவாரு, என்னிடத்துல வாருங்க, செவியை சாய்த்து என்னிடத்துல வாருங்கன்னு கூப்பிடுறாரு. கத்துட்டு ஒப்பு கொடுப்போம்மா, கத்துட்டு நம்ம பாரத்தெல்லாம் அவர் கரத்தில் ஒப்பிட செல்லாமா, உன் பாரத்தை அவர் மேலே வைத்து விடு, அவர் உடனே ஆதரிப்பார். நம்ம ஒரு உதாரணமாக பாருங்க, யோனா 1:5
1: அப்பொழுது கப்பல்காரர்
0: பயந்து
1: அவனவன்
0: தன் தேவனை நோக்கி
1: வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி
0: கப்பலில் இருந்த
1: சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள்.
0: சமுத்திரத்தை என்ன செஞ்சாங்க, எல்லாரும் பாரத்தையும் கப்பல் லேசாகிறதுக்காக எல்லாரும் என்ன செஞ்சாங்க, பாரத்தை எங்க எரிஞ்சிட்டாங்க சொல்லுங்க, கடல் எரிஞ்சிட்டாங்க. ஏன்னா இந்த கப்பல் நிறைய பாறை இருந்தால் மூழ்கிடும். அதனால ஆண்டு சொல்லுவோம், பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்ம என்ன செய்கிறோம், இல்லாண்டவரை நானே சுமந்து நானே அது கற்பனை பண்ணி அதே நினச்சி உட்காந்து கழுதுட்டுருக்கேன் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, உன் பாரத்தை அவர் மேல் வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். யோனா காலத்தில் எல்லாரும் பாரத்தையும் தூக்கி என்ன செஞ்சிட்டாங்க, தண்ணியில் எரிஞ்சிட்டாங்க. நம்மளும் கூட நம்ம பாரத்தை ஆண்டவராகி இயேசுக்கு கேட்குறார், உன் பாரத்தை என் மேலே வச்சிரு, நான் உன்னை ஆதரிக்கிறேன், நீ ஏன் நீ சுமந்துட்டுருக்க, நீ ஏன் என் கண்ணீர் வடிச்சிட்ருக்க, ஏண்ட கொடுத்துருன்னு கேட்குறார். நம்ம கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறோம். அதனால தான் நம்ம பலவீனம் அதிகமாகிருது, வியாதி அதிகமாகிருது, பலவீனம் அதிகமாகிருது, மந்திரம் செய்வன எல்லாமே அதிகமாகிருது. கர்த்தர்ட்ட நான் ஒப்பு கொடுப்போம், என் பாரன் இதாண்டவர், என் கண்ணீர் இதாண்டவர, நீங்கள் பொறுப்படுத்துக்கோங்க சொல்லி நம்ம கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்கணும். எதனால தான் நம்ம பாற வருது நம்ம பார்க்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 38:4
1: என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று,
0: அவைகள்
1: பார சுமையை போல,
0: அந்த அக்கிரமங்களுக்கு எப்படி இருக்கா, பார சுமையை போல
1: என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று.
0: பார சுமையை போல என்னால் தாங்க கூடாத பாரமாயிட்டு. நிறைய பாவத்தில் செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பாவங்கள் அக்கிரமங்கள் நம்ம நிறைய தேவையில்லாத பேசுறோம், தேவையில்லாத குழம்புறோம், தேவையில்லாத மக்களோட மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறோம், கோல் குத்துறோம், சண்டை போடுறோம், மற்றவங்கள பற்றி பேசுகிறோம். நம்ம பாரு என்ன ஆயிடுது, அதிகமாக வந்துடுது. செபிக்க முடியாது, துதிக்க முடியாது, ஆண்டுகிட்டு உட்கார முடியாது. நம்ம அப்போ அதுக்கு மீறி செபிச்சா வாய் தான் செபிக்கும், இறுதியாக கத்தர் விட்டு தூரமாக இருக்கும். நமக்குள்ள பாவம் இருந்தால் நம்மளால் கட்டாயம் செபிக்கவே முடியாது, தாங்கக்கூட பாரோம். நம்ம என்ன செய்கிறோம், செபிக்குமேன்னு சொல்லிட்டு வாயிட்டு ரெண்டு வார்த்தை சொல்லுவோம், அந்த செவம் நமக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் சம்மந்தமே இருக்காது. சும்மா ரெண்டு செவம் பண்ணிவிட்டு எல்லோரும் செபிக்கலையே அதான் நினைப்பாங்களா அப்படின்னு செபிப்போம். அது வந்து அந்த செவத்தை கர்த்தர் விரும்புறதில்ல, அவர்கிட்ட சொல்லிடணும். அதனால தான் சங்கீதக்காரர் சொல்கிறார் பாருங்க, சங்கீத புஸ்தகம் 32:5-6
1: நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல்,
0: நம்ம அக்கிரமத்தை நினைச்சக்கூடாது, மறைக்காமல். சங்கீதக்காரர் சொல்றார் தாவிதராஜா, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல்
1: என் பாவத்தை
0: உமக்கு அறிவித்தேன்
1: என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீ
0: என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர்.
1: இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்.
0: அப்பதான் நம்ம என்ன செய்யணும், பக்தி உள்ள எவனும் என்ன செய்யணும், கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் செய்ய முடியும். பாவம் மன்னிக்கப்பட்டாதான் கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் செய்ய முடியும்.
1: அப்பொழுது
0: மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும்
1: அது அவனை அணுகாது.
0: என்ன கஷ்டம் வந்தாலும் அவளை என்ன செய்ய முடியாது, அணுகாது. என் பாவத்தை மறைக்காமல் கர்த்தர்ட்ட மீறல அறிக்கிடுவேன் என்று. பாவம் நமக்குள்ள செபிக்க முடியாது. நம்ம நல்லவங்கள போல பேசலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம், நம்மளே சிரிக்கலாம். நிறைய பேர் பாவத்துல இருந்தனா என்ன செய்யலாம், அவங்களே சிரிச்சுக்குவாங்க, அவங்களே பேசிக்குவாங்க. ஆனால் மனசில் என்ன இருக்காது, நிம்மதி இருக்காது. வாசி பண்ண இருக்க,
1: நான் என் அக்கிரமத்தை
0: மறைக்காமல்
1: என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதல்களை.
0: எப்போ நம்ம பாவத்தை கர்த்தருக்கு அறிவிக்கிறோமோ உன் பாவத்தை அறிவித்தேன்,
1: என் மீறுதல்களை
0: மீறுதல்களை
1: கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றே.
0: நான் மீறுதல் என்ன செய்ய கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றே.
1: தேவரீர்
0: தேவரீர்
1: என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர்,
0: பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நம் பாவத்தை மன்னிக்கணும்னு சொன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடணும். அது வரைக்கும் ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது, ஆண்டவரோட இணைந்து வாழ முடியாது. கடமைக்காக தான் இருந்திருக்க முடியும். என் வாழ்க்கையில் அப்படித்தான், உங்களுக்குலாம் எப்படின்னு தெரியாது. ஒரு வழிக்கு நீங்கள் என்னால் எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லலாம், ஆனால் உண்மை அதுதான். யாரையாவது எதாவது சொல்லிட்டேன்னா அந்த கர்த்தட்டையும் மன்னிப்பு கேட்கணும், அவங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்டால் தான் என்னால் செவிக்க முடியும், துதிக்க முடியும், ஆண்டு தேட முடியும். உங்களுக்குலாம் எப்படின்னு எனக்கு தெரியல. உண்மையாக கர்த்தரோடு இணைந்து வாழ முடியாது. சின்ன வார்த்தை யாரை சொன்னாலும் என்னால் செவிக்கவே முடியாது, கர்த்தரோடு இணைங்க முடியாது. அது சொல்கிறேன், பாவத்தை கர்த்தருக்கு அறிக்கிடுவேன் என்று, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நீதிமணி புஸ்தகம் 28:13.
1: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்,
0: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். மறைச்சிக்கலாம், எத்தனை நாளாலும் மறைக்கலாம். நானும் அவங்க வீட்டில் போய் சொல்ல மாட்டேன், அவங்க வீட்டில் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அவங்ககிட்ட போய் நான் என்ன மன்னிப்பு கேட்கறது, அவங்க வீட்டிலாம் செய்ய மாட்டேன். அப்படின்னா என்ன செய்ய, பாவத்தை மறைக்கிறவன் நினைச்ச மாட்டான், வாழ்வடைய மாட்டான்.
1: அவைகளை அறிக்கை செய்து,
0: அவைகளை அறிக்கை செய்து
1: விட்டு விடுகிறவனோ,
0: விட்டு அறிக்கை செய்து மாத்திர இல்லை, ஆண்டவரே பாவத்தை மன்னியும் என்ன பண்ணுவான். ஏதாவது இப்போ இந்த ஈஸ்டர் அன்னைக்கு இதெல்லாம் போல என்ன பண்ண, என் பாவத்தை மன்னின்னு அறிக்கை விடுவான். அப்புறம் அதே பாவத்தை தான் செய்வான். அதான் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து
1: விட்டு விடுகிறவனோ,
0: விட்டு விடுகிற அந்த பாவத்தை விட்டுறணும். அறிக்கை செஞ்சுட்டு திரும்ப அதே பாவத்தை செஞ்ச பிரயோஜனம் இல்லை. பாவத்தை அறிக்கை செஞ்சு விட்டு விடுறோனா
1: இரக்கம் பெறுவான்.
0: விட்டுட்டா தான் இரக்கம் பெற முடியும். பாவத்தை மன்னிப்பு கேட்டு திரும்ப அதே பாவம், விட்டு விடுறோனா இரக்கம் பெறுவான். நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் கத்திருக்காக, அதை கத்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டேன், அறிக்கை செய்து விட்டு விடுறோன் தான் இரக்கம் பெறுவான். அப்போ தான் நம்ம பாவத்தை மன்னிப்பார். ஏசாயில சொல்கிறாரு 1:18.
1: வழக்காடுவோம் வாருங்கள் என்று,
0: வழக்காடும் வாருங்கள் என்று
1: கர்த்தர் சொல்லுகிறார்,
0: கர்த்தர் சொல்லுகிறார்,
1: உங்கள் பாவங்கள்,
0: உங்கள் பாவங்கள்
1: சிவேர் என்று இருந்தாலும்
0: வறண்ட மலை போல்
1: வெண்மையாகும்,
0: வெண்மையாகும்.
1: அவைகள்
0: அவைகள்
1: இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும்,
0: இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும்
1: பஞ்சை போலாகும்,
0: பஞ்சை போலாகும். இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். வாசி பண்ணிருக்க,
1: உங்கள் பாவங்கள்,
0: உங்கள் பாவங்கள்
1: சிவேர் என்று இருந்தாலும்,
0: சிவேர் என்று இருந்தாலும்
1: உறைந்த மலையை போல்,
0: உறைந்த மலை போல்
1: வெண்மையாகும்.
0: உறைந்த மலை போல் என்ன ஆயிரும், ஆண்ட அறிக்கிட்டு விட்டோம்னா, அறிக்கை செய்து விட்டுட்டோம்னா அது என்ன செய்யும், வெண்மையாகும்.
1: அவைகள்
0: அவைகள்
1: இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும்,
0: இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும்
1: பஞ்சை போல் ஆகும்,
0: பஞ்சை போல் ஆகும். இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சு போல மாத்திடுவாரு. நான் பாவத்தை அறிக்கிடணும். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறன் தான் இறக்க பண்ண முடியும். நான் நல்லா தானே செவிக்கிறேன், நான் நல்லா தானே இருக்கிறேன், இங்கே நல்லா இருக்கலாம், பரலோகத்துக்கு போக முடியாது. 1 John 1:7-9.
1: அவர் ஒளியில் இருக்கிறது போல,
0: அவர் ஒளியில் இருக்கிறது போல
1: நாமும் ஒளியிலே நடந்தால்,
0: நாமும் ஒளியிலே நடந்தால்
1: ஒருவரோடு ஒருவர்,
0: ஒருவரோடு ஒருவர்
1: ஐக்கியப்பட்டிருப்போம்,
0: ஐக்கியப்பட்டிருப்போம்.
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்,
0: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
1: சகல பாவங்களையும் நீக்கி,
0: நம்ம பாவத்தை அறிக்கிட்டாதான், அப்பதான் சகல பாவத்தை நீக்கி
1: நம்மை சுத்திகரிக்கும்,
0: நம்மை சுத்திகரிக்கும்.
1: நமக்கு பாவம் இல்லை என்போமானால்,
0: நமக்கு பாவம், நான் பாவமே செய்யல அப்படின்னு சொல்லுவோமானா,
1: நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம்.
0: நான் செஞ்சு செஞ்சு நான் தப்பே பண்ணல, நான் கரெக்டா தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்மை நாம என்ன செஞ்சிரமா, வஞ்சிக்கிறவளை இருப்போம்.
1: சத்தியம் நமக்குள் இராது,
0: சத்தியம் நமக்குள் இராது.
1: நம்முடைய பாவங்களை,
0: நம்முடைய பாவங்களை
1: நாம் அறிக்கையிட்டால்,
0: நம்ம அறிக்கையிட்டால் எல்லா பாவத்தையும் யாராட்ட மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு சரி பண்ணணும். இயேசு கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய காரியம் இயேசு கிட்ட மன்னிப்பு கேட்கணும்.
1: நம்முடைய பாவங்களை,
0: நம்முடைய பாவங்களை
1: நாம் அறிக்கையிட்டால்,
0: அறிக்கையிட்டால், அறிக்கையிட்டால்
1: பாவங்களை நமக்கு மன்னித்து,
0: நமக்கு மன்னித்து
1: எல்லா அநியாயத்தையும் நீக்கி,
0: எல்லா அநியாயம் என்னென்ன அநியாயம் செஞ்சிருக்கோம், எல்லா அநியாயத்தையும் நீக்கி
1: நம்மை சுத்திகரிப்பதற்கு,
0: நம்மை சுத்திகரிப்பதற்கு
1: அவர் உண்மையும்,
0: உண்மையும்
1: நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்.
0: எல்லா பாவங்களையும் அநியாயத்தையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்க உண்மையும் அவர் எப்படி இருக்கிறாரா, நீதியுமா இருக்கிறார். பாவத்தை அறிக்கிடாம நம்ம என்னதான் ஜெபிச்சாலும் நம்ம நிறைய செவிக்கிற மாதிரி செய்யணும். நான் நல்லா தானே செவிக்கிறேன், அவங்களால நல்லா செவிக்கிறேன், அந்த ஊழியரோடு நம்ம நல்லா தானே செவிக்கிறேன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் பாவத்தை அறிக்கையிடணும். அறிக்கையிலாம் பிரயோஜனமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இன்றைக்கி என்ன நான் பாவம் செஞ்சேன், நான் நேற்று பிரியமில்லாத என்ன வார்த்தை பேசுகிறேன், ஆண்டவர் கேட்கணும். பில்லிகரம் டாக்டர் என்ன செய்வாராம், டெய்லி ஆண்டவர் கேட்பாரா, நேற்று படுக்கைக்கு போகிறதுக்குள்ளே கேட்டு தான் படுப்பாரா, ஆண்டவரே இன்றைக்கி என்ன பாவம் செஞ்சுருக்கோம் எனக்கு காமிங்க, ஆண்டவரே நேற்று என்ன பாவம் செஞ்சுருக்கேன் எனக்கு காமிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்பாராம். ஆண்டவர்கிட்ட கேட்டு இயேசுக்கு ரத்தத்தினால் கழுவப்பட்டு தான் படுப்பாராம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்த இல்லை, உலகத்தில் யார் என்ன சொன்னால் சொல்லிட்டு பாருங்க, அதை பற்றி கவலையே கிடையாது. நம்ம சொந்தம் எங்கே, நம்ம சொந்தம் பரலோகம், பரலோகத்துக்கு போகணும். இந்த உலகத்தில் யார் என்ன கேவலம் பேசினாலும் சரி, என்ன திட்டினாலும் சரி, கவலையே கிடையாது. நம்ம எங்கே போகணும், பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போனால் பாவத்தோடு பரலோகத்துக்கு போக முடியாது. பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை செய்து விட்டுவிட இறக்கம் பெற முடியும். அறிக்கை சொல்லணும், எப்படி ஒப்பராகணும், யார்கிட்ட ஒப்பராகணும், கர்த்தர்கிட்ட எப்படி ஒப்பராகணும், அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். ரெண்டாவதாக கர்த்தர் சொல்கிறாரு அத்தியாவசிய சுவிசேஷம் 11:28.
1: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே,
0: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே,
1: நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்,
0: நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்,
1: நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
0: நீ ஏன் வருத்தப்பட்டு பாரம் சுமந்துட்டீங்க, என்கிட்ட வந்துருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம சிருஷ்டியராகிய தேவன் சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவ பாரம் மட்டும் இல்லை, வியாதியின் பாரமும் இருக்குது இல்லையா, வியாதியின் பாரமும் நமக்கு இருக்குது. பாவம் பாரம் மட்டும் இல்லை, வியாதியின் பாரம். மார்க்கு சுவிசேஷம் 5:25-26.
1: அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியரால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம்
0: செலவழித்தும்
1: சற்றாகிலும்
0: குணமடையாமல்
1: அதிக வருத்தப்படுகிற பொழுது
0: அவங்களுக்கு இருக்கெல்லாம் செலவழிட்டாங்க. பெரும்பாடு எல்லாம் பணத்தெல்லாம் செலவு பண்ணி கொஞ்சம் கூட அவங்களுக்கு என்ன செய்யலை, குணமாகவே இல்லை. அப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்து தான் அவங்களுக்கு சுகமாச்சு. கர்த்தர் பிரியமானவர்களே, வசந்தத்தை கேட்டிருக்கோம், இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்ம ஜெபத்து பதில் தருவார். எங்களை அன்பாடி ஏசிட்டு வழி நடத்துகிற பரமபிதாவை நன்றி ஓடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு வாழ்க்கையில் அற்புதத்தியாக சிங்களை செங்க வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியை செங்க, வியாதி குணமாக்குங்க, ஸ்பா நோய் குணமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க, அப்போ ஆற்று பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. மந்திர கடிச்சவனுக்கிட்ட உடைச்சி போடுங்க ஏசப்பா. பிசாசின் கிரி ஏசுக்கத்து நாமத்தில் அழித்து போடுற எல்லா மந்திரம் செவியில் உடைக்கப்பட்டு ஏசுக்கத்து நாமத்தில் எல்லா கட்டு உடைக்கப்பட்டு ஏசுக்கத்து நாமத்தில் சாத்தண்டு கிரி அழிக்கப்பட்டு போட்டும், பொல்லாதவி எரிக்கப்பட்டு போட்டும், வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்யப்பா. என்ன வியாதி இருந்தால் சுகமாக்குங்க ஏசப்பா, என்ன நோய் இருந்தால் சுகமாக்குங்க அப்பா. அமை துதிக்கிறோம் கர்த்தாவே, அமை ஸ்தோத்திரம். அல்சர குணமாக்குங்கப்பா, வயிறுவலியை குணமாக்குங்க ஏசப்பா. தகப்பனே அமை ஸ்தோத்திரிக்கிறோம், அமை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிட்னியை குணமாக்குங்கப்பா, ஆற்று பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. ராஜா அமை துதிக்கிறோம் தகப்பனே, நானே உங்களுக்கு குணமாக்குற ஆண்டு சொன்னீங்க, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குப்பா. இதோ மாம்சம் யாருக்குன்னு தேவனை கர்த்தர், என்னால் செய்யக்கூடாது அவசியமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே. வேலையில் ப்ரமோஷன் இல்லாத மக்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும், வேலையை கன்ஃபார்மாகாத மக்கள் வேலையை கன்ஃபார்மாக்கணும் அப்பா. வேலையில்லாத மக்கள் வேலை கிடைக்கணும் ஐயா, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், சமாளம் இல்லாத மக்கள் சமான் தரணும். கடன் பிரச்சனை கண்ணீர் வேதனைகள் எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. கடன் கஷ்டங்களை மாற்று தீசங்களை அற்புதங்களை செய்யுங்க, வேண்டிக் கொடுத்ததற்கும் அனைப்பதற்கும் அதிகமாக்கிறீ செய்யுங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. நன்மையான இந்த தீபம் பூர்ணமலை எந்த வரமும் பரத்தலும் உண்டாகி ஜோதியின் பிதாளத்தில் இறங்கி வருகிறது. மாறுதல்களை வேற்றுமணி எந்த நிலையிலும் சொன்னீரை கத்தாவே அப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசிரியங்க, கேசல இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க பிரிந்து கொடுமை அனைக்கணுமையா. தகப்பனையுமே துதிக்கிறோம், ராஜாவையுமே ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகள் ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளா, செவிக்கிற பிள்ளைகளா, துதிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யப்பா. நன்மைகளை அவங்க வாழ்க்கையில செய்ய முடியா செவிக்கிறமையா. தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கோங்கப்பா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம் தேவாதி தேவனே. பலத்த காரியத்தை செய்ய, பலத்த காரியத்தை செய்ய வேண்டி கொடுத்திருக்கும் அனைப்பதற்கும் அதிகமாய்க்கிறீச்சர் தேவன். ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. கர்த்தாவையுமே துதிக்கிறோம். எங்க தேசத்துல யாருமே தற்கொலை பண்ணக்கூடாது ஆண்டவரே, யாருமே தற்கொலை பண்ணக்கூடாதப்பா. ஏசப்பா ஏசப்பா தற்கொலை என்ன யாருக்குள்ளே வரக்கூடாப்பா. பல்ல சாத்தானே இயேசுக்கு நாமத்தில் சபித்து கட்டி அப்புறப்படுத்துறோம். உங்க ரத்தத்தை தெளிக்கிறோமையா ஏசப்பா ஏசப்பா. ஒவ்வொரு இந்த தற்கொலை என்ன யாருக்குள்ள வருது அவங்க மேலே இயேசுக்கு ரத்தத்தை தெளித்து செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கோங்கப்பா. கர்த்தாவே நம்மை நோக்கி கெஞ்சுறோம் கெஞ்சுறோம் கெஞ்சுறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நீராக எங்கள் கண்களை எடுக்கிறமையா. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர்தான் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி தரப்படுறதை காய்ச்சோ திறமை. எத்தனை பேர் கடனால கண்ணீர் அடிக்கிறாங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் சமானம் இல்லை, எத்தனை குடும்பங்களை சந்தோஷம் இல்லையாப்பா. இறக்கத்தை கட்டிடுங்க ஏசப்பா. இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா. எங்க தேவையெல்லாம் சந்திங்க ஏசப்பா சந்திங்க ஏசப்பா. கெஞ்சுறப்பா கெஞ்சுறோம். பழத்தை அற்புதங்கள் அடையாளங்களை செய்யுங்க. உங்க நாமக்கு இப்படட்டும் எல்லா துதிகான மாக்கிமுக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்துல தாழ்மையா கேஜிடுவோம் பரமபிதாவே ஆமே. கத்து நம்ம சேர்த்து கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
2: நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 10909100002229 என்ற எண்ணிக்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக
4: தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
5: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: மத்தியான சுவிசேஷம் 8:16-17
1: அஸ்தமான போது
0: பிசாசு பிடித்திருந்த
1: அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள்.
0: கத்திட்டு கொண்டு பிசாசு பிடிச்ச அநேகர் அவரிடத்தில் கொண்டு வந்தாங்க.
1: அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார்.
0: அவர் தாமே
1: நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார்.
0: அவர்தான் நம்ம பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே செய்ய முடியும். ஆனால் அமைதியாக இருப்பார். கொஞ்ச நேரம் நம்ம வியாதி கஷ்டப்படும் போது அமைதியாக இருப்பார். நம்ம பிள்ளைங்க சோர்ந்துடுறாங்களான்னு சொல்லிட்டு அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால எத்தனையோ தோட புண்ணுனால கஷ்டப்பட்டிருக்கேன், எத்தனையோ தோட சிறங்குனால கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் எந்த மருந்து போட்டாலும் எனக்கு சரியாகாது. எந்த வியாதி இருந்து என்னென்ன மருந்து போட்டாலும் சரியாகாது. அவர் தான் கடைசியை சுகமாக்குவார், அமைதியாக இருப்பார், சுகம் தருவார். இங்கே சொல்கிறாரு யாத்திராம் புஸ்தகம் 23:25-26.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்.
0: வியாதியை என்ன செஞ்சிருவாரு? நம்மளிருந்து விளக்குவே.
1: கர்ப்பம் விழுகிறதும்
0: மலடும்
1: உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன்.
0: பார்த்தீங்களா, அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதி வியாதியை நீக்கி என்ன செய்யற, நம்ம ஆயுசு நாட்கள் என்ன செய்யறாரு, பூர்ணப்படுத்துற. அது மாத்திர இல்ல, கர்ப்பம் விழுவதில்ல. சொல்லுங்க, டாக்டர் பட்டா கணவரால்தான் உங்களுக்கு குழந்தை இல்ல, உங்க மனைவியால்தான் குழந்தை இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உபாகமா 7:14
1: சகல ஜனங்களை பார்க்கிலும்
0: நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்.
1: உனக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும்
0: பெண்ணிலாகிலும்
1: மலடு இருப்பதில்லை.
0: பார்த்தீங்களா, ஆணிலையும் மலடு இருப்பதில்லை, பெண்ணையும் மலடு இருப்பதில்லை. யாரு பயப்பட, ஏசு உறுதியா பிடிச்சுக்கோங்க, எனக்கு குழந்தை வேணும், நான் சும்மா லேசெல்லாம் தரமாட்டாரு, உறுதியா பிடிச்சுக்கணும். அவர் குழந்தை தருவார், வியாதியை சுகமாக்குவார். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர் வியாதியை குணமாக்குவார். உங்களுக்கு தீர்க்காயசை கொடுப்பார். கலங்காதீங்க, அவரே தீர்க்காயசு. அதை மட்டும் ஆசிடா, டாக்டர் கைவிட்டாங்களே, டாக்டர் சொல்லிட்டாங்க இவ்வளவுதான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா?
1: உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன்.
0: பத்தி உன் ஆயுசு நாட்கள் இழைச்சி வேறு பூர்ணப்படுத்து. ஒருத்தர் வந்து லைவில் பார்த்துட்டு இருக்கீங்க, டாக்டர் இவ்வளோதான் முடியும், இதால் முடியாது அவ்வளோதான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கலங்குறீங்களா? லைவில் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க. இல்லை, கர்த்தர் உங்களை ஆயுசு நாளுக்கு பூர்ணப்படுத்துவார். உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுறார். உங்கள் ஆயுசு நாளுக்குல கர்த்தர் என்ன செய்ய போறாரு, பூர்ணப்படுத்த போறாரு. கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க, ஏசு உறுதியை பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். பாரத்தை கர்த்தர் மேலே வச்சு விடு, நீங்களே வச்சு கலங்காதீங்க, அவற்றை வச்சிருங்க. முத என்ன பார்த்தா, நம்ம பாவம் நமக்கு பாரமா இருக்கு. ரெண்டாவது, நம்முடைய வியாதி நம்ம பாரமா இருக்குது. கர்த்தர் ஒப்பு கொடுத்துடலாம். இன்னைக்கு அவங்க இந்த டிவியில் பார்த்துட்டு இருக்கவங்களும் ஆண்டு வந்து சுகமாக்க பண்ணியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, எது நம்ம பாரமா இருக்குது? முத பார்த்தோம், என்ன பாரமா இருக்குது? பாவம். ரெண்டாவது வியாதி. மூன்றாவது, லூக்கான் சுவிசேஷம் 21:34.
1: உங்கள் இருதயங்கள்
0: பெருந்திண்டினாலும்
1: வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும்
0: முதல் பெருந்திண்டி, ரெண்டாவது என்னது, பெருந்திண்டினாலும்
1: வெறியினாலும்
0: வெறி சண்டை வெறி பிரச்சனை வெறி பெருந்திண்டினாலும் வெறியினாலும்
1: லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள்.
0: மூணு காரியம் நமக்கு பாரம் வருது. முத என்னது,
1: உங்கள் இருதயங்கள்
0: பெருந்திண்டி. ரெண்டாவது என்ன வருது,
1: வெரி வெரி சண்டை வெறி கோவம் வெறி சின்ன வெறி போன் வெறி எத்தனையோ வெறிய சொல்லலாம். லவ் யூ கவலை இன்னைக்கு என்ன செய்வோம், நாளை என்னைக்கு செய்வோம், இது எப்படி செய்யுது அது எப்படி செய்யுது, நமக்கு நம் பாறை வருது. இந்த பாரத்தை கருத்தில் மேலே வச்சிடணும். அவர் ஒரு குறையுமே வைக்க மாட்டார், சின்ன குறை கூட கருத்தில் நம்ம வைக்க மாட்டார். பெருந்திண்டி வெறி லகுவிய கவலை நம்ம இறிய, இந்த மூணு நாள் நம்ம இறிய என்ன செய்தா பாரமடைகிறது. இந்த மூணு காரியம் நம்மகிட்ட வந்தால் நம்ம இறிய பாரமாயிடுது. இந்த மூணு காரியம் நமக்குள் வராத விடிக்க காத்து கொள்ளணும். அல்லேலூயா. முதல் என்னது, நம்ம முதல்ல
2: உங்கள் இருதயங்கள்
1: பெருந்திண்டினாலும்
2: பெருந்திண்டினாலும்
1: பெருந்திண்டினாலும்
2: வெறியினாலும்
1: வெறியினாலும்
2: லௌகிக கவலைகளினாலும்
1: லௌகிக கவலையினாலும்
2: பாரம் அடையாதபடிக்கும்
1: பாரம் அடையாத விடிக்கு
2: நீங்கள்
1: நீங்கள்
2: நினையாத நேரத்தில்
1: நீங்கள் நினையாத நேரத்தில்
2: அந்த நாள்
1: அந்த நாள்
2: உங்கள் மேல் வராதபடிக்கும்
1: அந்த நாள் உங்கள் மேல வராதபடிக்கும்
2: எச்சரிக்கையாயிருங்கள்.
1: எச்சரிக்கையா இருங்க. இந்த மாதிரி கவலைப்பட்டே இருக்கும்போது இயேசுக்கு வந்துட்டாருன்னா எங்க போக முடியாது, நம்ம பரலோகத்து போக முடியாது. நம்ம அந்த நாளில் இயேசுக்கு வந்துட்டா மூணு காரியத்தை கட்டி நம்ம கவலைப்பட்டே இருப்போம். இயேசுக்கு வந்துட்டாருன்னா பரலோகத்து போக முடியாது. பெருந்திண்டி பாரம் வெறி வெறி லகுவி கவலை இந்த மூணு காரியம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா பரலோகத்து போக முடியாது. இல்லாமல் இறுதியாக என்ன செய்யும் பாரம் அடைஞ்சிரும். அதுவே யோசிச்சுட்டே இருப்போம், பரலோகத்து போக முடியாது. ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுத்துடலாம். ஆண்டவரே என்னை கரங்களை பிடிக்கிறப்பா, நீங்கள் தான் என்னை மாற்றணும் ஆண்டவரே. எனக்கு இந்த மாதிரி காரியம் இருக்குதப்பா, என்னை மாற்றும், என்னை மாற்றும் ஆண்டவரே. பெருந்திண்டி வரக்கூடாது, வெறி வரக்கூடாது, லவ்வீக கவலை வரக்கூடாது. இந்த மூணு காரியத்தில் விடுதலை தாண்டுவப்பா. என் பாரத்தை எடுத்து போடும் ஆண்டவரே, என் பாரத்தை எடுத்து போடு. அதான் சொல்கிறாரு ஆமோசின் புஸ்தகம் 4:12 12 கடைசி.
2: உன் தேவனை சந்திக்கும்படி
1: உன் தேவனை சந்திக்கும்படி
2: ஆயத்தப்படு.
1: உன் தேவனை சந்திக்க என்ன செய்யணும், ஆயத்தப்படு. இந்த மூணு காரியம் நமக்குள்ள வராமல் பார்த்துக்கணும். பெருந்திண்டி வெறி லவ்வி கவலை வராபடி காத்துக்கணும். தேவனை சந்திக்கும்படி என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். எப்போ எப்போ என்ன என்ன உண்டுலாம், எதை எதை விடுத்தலாம், என்ன செய்யலாம் சொல்லி நம்ம கவலை வந்துடுது. மத்தேயின் சுவிசேஷம் 6:31
2: ஆகையால் எண்ணத்தை உண்போம்
1: எண்ணத்தை உண்போம்
2: எண்ணத்தை குடிப்போம்
1: எண்ணத்தை குடிப்போம்
2: எண்ணத்தை உடுப்போம் என்று
1: எண்ணத்தை உடுப்போம் என்று
2: கவலைப்படாதிருங்கள்
1: கவலைப்படாதிருங்கள். எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம். கவலை நமக்கு வரக்கூடாது. அவங்க வீட போய் பாருங்க எப்படி இருக்கு, நம்ம இப்படியே இருக்கோம், நம்மளை எப்படி மதிப்பாங்க. இப்படி நமக்குள்ள பாறை வந்துருது. அவங்களாம் பாரு டெய்லி ஹோட்டலில் போகிறாங்க, நம்ம எங்கே போகிறது. இப்படி பல விதமான கவலை நமக்கு வந்துடுது. இந்த கவலையெல்லாம் வந்துச்சுன்னா ஆண்டை சந்திக்க நம்ம முடியாது, செபிக்க முடியாது, சோறு வந்துடும். கடைசி நாளில் இருக்கோம். அதுதான் ஆண்டவர் இயேசுக்கு சொன்னார், எப்பொழுதும் செவமண்ணி அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரம்னு என்னப்படுது வாசிங்க. லூக்கான் சுவிசேஷம் 21:36
2: பூமியில் எங்கும்
1: பூமி எங்கும்
2: குடியிருக்கிற
1: குடியிருக்கிற
2: அனைவர் மேலும்
1: அனைவர் மேலும்
2: அது ஒரு கண்ணியை போல வரும்
1: அது ஒரு கண்ணியை போல வரும்.
2: ஆகையால்
1: ஆகையால்
2: இனி சம்பவிக்க போகிற
1: இனி சம்பவிக்க போற இப்ப எல்லா காரியமும் சம்பவிக்க போகுது. இனி சம்பவிக்க போகிற
2: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
1: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
2: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
2: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
2: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
1: எப்பொழுதும் ஜபம் என்ன செய்யணும், அவருக்கு மனுஷகுமார் இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாக என்ன பண்ண என்ன செய்யணும், எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்கணும், அப்போதான் பரலோகத்துக்கு போக முடியும். முதல் நம்ம உள்ள எது இதனால் பாரமடையுது, நம்ம அக்கிரமம் நிறைய இருக்கும்போது நம்ம உள்ள பாரமடையுது. ரெண்டாவது வியாதினால் பாரமடையுது. மூன்றாவது வெறி நான் எண்ணத்தை சாப்பிடுவோம், வெறி வெறி சரி சின்ன வெறி போன் வெறி லவ் கவலை இந்த மாதிரி பாறை நமக்குள்ளே இருக்கும்போது கருத்துட்ட போக முடியாது. இதெல்லாம் விட்டுட்டு எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அவருக்கு முன்பாக நிற்கின்றது 36 மட்டும்.
2: ஆகையால்
1: ஆகையால்
2: இனி சம்பவிக்க போகிற
1: இனி சம்பவிக்க போற எல்லா காரியம் நடந்துருச்சு. ஆண்டு சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சு. இனி சம்பவிக்க போகிற
2: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
1: எப்பொழுதும் ஜெபம் என்ன செய்யணும்? அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்கள் என்னப்படணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். ஆண்டவரே அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே என்னை பொறுப்பிடுங்கப்பா, என் காலங்குளம்ல கரத்தில் இருக்குது, என்னை ஒப்பிடுகிறப்பா, என்னால் முடியாது. தாவிராஜா சொல்லிட்டார், என் காலங்குளம்ல கரத்தில் இருக்குதுன்னு. ஆண்டவரே கரத்தில் ஒப்புகுறிச்சவன் போடுமா? ஆண்டவரே என்னை பொறுப்படும், என் காலங்குளம்ல கரத்தில் இருக்குதப்பா, நீங்கள் தான் பொறுப்பெடுக்கணும் சொல்லி கருத்து கருத்தில் அர்ப்பணிச்சு சவன் போடுவோம்.

0: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். பாரங்கள் வருகின்ற மூன்று காரியங்களை குறித்து தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். முதலாவது பாரம் எப்படி வருகிறது? நம்முடைய அக்கிரமங்களினாலே, நம்முடைய பாவங்களினாலே பாரம் வருகிறதாம். தாவீது சொல்கிறார், என்னுடைய பாவம் தாங்கக்கூடாத பாரமாயிட்டு, என் அக்கிரமம் தாங்கக்கூடாத பாரமாயிட்டேன்னு சொல்கிறார். பாவத்தோடு கூட இருக்கிறோமா? இன்றைக்கு இந்த பாவத்தை அறிக்கை செய்வோம். தகப்பனே, என்னை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என் அக்கிரமத்தை அறிக்கிடுவே நின்றேன், என் பாவத்தின் தோஷத்தை நீர் மன்னித்தீர் என்று தாவீது சொன்னாரே. அறிக்கையிடுவோமா? நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எது தடையா இருந்தாலும் கர்த்தரை சொல்லுவோம். அப்பதான் நம்ம ஜெபம் பண்ண முடியும். பக்தியில் அப்பொழுதுதான் நம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான் என்று தாவீது சொன்னார். ஜெபிக்கலாமா? எந்த பாவங்கள் இருந்தாலும் என்று கர்த்தர் அறிக்கை செய்வோம். நம்முடைய பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் அது வெண்பஞ்சை போல வெண்மையாகும். ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அது வெண்மையாகும். சொல்லுங்க, என்னை மன்னியும் ஆண்டவரே. பாவம் நமக்கு பாரமாக மாறிவிடுகிறது. ரெண்டாவது பாரம் எதுவாம்? நம்முடைய வியாதிகள் நமக்கு பாரமாக விடுகிறது. உதிரு போக்கினால் கஷ்டப்பட்டு அந்த அம்மா எவ்வளோ பணம் செலவழித்தும் சற்றும் அவர்கள் குணமடையவில்லை. மிகுந்த வேதனை வருத்தம் அந்த நோயினால் அவர்களுக்கு உண்டானது என்று நாம் பார்த்தோம். யாரெல்லாம் என்னென்ன வியாதி நோய் பலவீனத்தில் கஷ்டப்படுறீங்களோ, கத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பலவீனம் என்னால் தாங்க முடியல. ஆண்டவரே, இந்த வியாதி என்னால் சகிக்க முடியலப்பா. இது எனக்கு பாரமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த பாரத்தை அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர்களை குணமாக்குவார். மூன்றாவது பாரம் எப்படி வருது என்று நாம் கேட்டோம். பெருந்திண்டி, வெறித்தனங்கள், உலக கவலைகள் நமக்கு பாரமாக மாறிவிடுகிறதாம். ஆண்டவரே, இந்த வெறித்தனத்தை என்னை விட்டு எடுத்து போடும், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை விடுப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்ற, எண்ணத்தை குடிப்போம் என்ற அந்த காரியங்களை என்னை விட்டு எடுத்து போடும். வெறித்தனங்கள் வரக்கூடாது, உலக கவலைகள் வரக்கூடாது. ஆண்டவரே, பேதுரு சொன்னார், அவர் உங்களை விசாரிக்கிறான், அப்படியால் கவலை எல்லாரும் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்னாரே. அர்ப்பணம் செய்யலாமா? தேங்க்யூ லார்ட். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் இடத்துல வாருகின்ற இயேசு அன்போடு அழைக்கிறாரே. பாவம் பாரமாய் மாறிவிடுகிறது. நம்முடைய வருத்தங்கள், நம்முடைய வியாதிகள் நமக்கு பாரமாய் மாறிவிடுகிறது. நம்முடைய உள்ளத்தில் வருகின்ற கவலைகள், நம் உள்ளத்தில் வருகின்ற இச்சைகள், வெறித்தனங்கள், அது பாரமாக மாறிவிடுகிறது. எல்லாவற்றையும் கத்துட்டு சொல்லி, அப்பா எனக்கு லகுவான மனதை தாரும், எனக்குள்ள வாங்கப்பான் கூப்பிடலாமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுவோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிற அன்பின் நல்ல கர்த்தாவே, எப்படியெல்லாம் பாரம் வருகிறது என்று சொல்லி அழகா எங்களை விளக்கி கொடுத்தீர் ஆண்டவரே. அப்ப எங்கள் உள்ளத்தில் இருக்க எங்களுடைய பாவ அக்கிரமங்களை மன்னித்தரலாம் ஆண்டவரே. உங்க ரத்தத்தின உள்ளத்தை கழுவும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுதிகரிக்கும் என்று நாங்கள் கேட்டோம். அப்பா வாங்கப்பா, என் உள்ளத்தில், எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளி வந்து எங்கள் அக்கிரமங்களை மன்னிங்க, பாவங்களை மன்னிங்க. ஒரு பெரிய சமாதானத்தை எங்கள் கர்த்தர் தந்தருளும் ஆண்டவரே. எங்கு போவோம் ஆண்டவர்? உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே ஒரு அப்பா மன சமாதானத்தை தார் பாரத்தை எடுத்து போடுங்க. எவ்வளோ வியாதிகள் எங்கள் உள்ளத்தில் வாழ்க்கையில் வரும் பொழுது துவண்டு விடுகிறோம், கலங்கி விடுகிறோம், வருத்தமடைகிறோம், அது எங்களை பாரமாய் மாறிவிடுகிறதப்பா. இப்பொழுது ஆண்டவர் எங்களுடைய வியாதியினால் வருகின்ற பாரங்களை எங்களை விட்டு எடுத்து போடும். இது உண்மையில் நாங்கள் வைக்கிறோம். எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு எங்கள் நோய்களை, எங்கள் பாரத்தை நீங்க தூக்கி சுமந்துட்டீங்க ஆண்டவரே. தேவனே, வியாதினால் வருகின்ற பாரத்தை மாற்றி போடும் ஆண்டவரே. மாத்திரமல்ல, அப்ப பெருந்திண்டி, வெறித்தனங்கள், உலக கவலைகள் எங்களுக்கு பாரமாய் வந்து விடுகிறதப்பா. மாற்றம் ஆண்டவரே. எங்களோட இணைந்து ஜெபிக்க, இப்படி யாரெல்லாம் அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, நேரலைய டிவி மூலமாக, எஃப்எம் ரேடியோ மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, யூடியூப் மூலமாக, இப்பொழுது யாரெல்லாம் எங்களோட இணைந்து ஜெபிக்கிறார், லேண்ட் ஆஃப் ஜீசஸ் டிவி மூலமாக இப்ப யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, இங்கே வந்திருக்க மக்கள் யாரெல்லாம் இப்படி ஜெபிக்கிறார்களோ, இப்பொழுது கர்த்தருடைய வல்லமையின் கரம் இறங்குவதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடுங்க, அர்ப்பணிக்கிற மக்களுடைய பாரங்களை ஒவ்வொரு இருதயத்தை விட்டு மாற்றித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை உலகத்தோடு முடிந்து போவதல்லப்பா. நீ வருகின்ற நாள் நெருங்கிவிட்டது, அல்லது எங்களுடைய வாழ்க்கையின் முடிவு நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் சந்திக்க முடியாது, பாரத்தோடு இருந்தால் சந்திக்க முடியாது தானப்பா. எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்க எங்களுக்கு அந்த கிருபையை தார். செய்து கொடுத்தாக்காவே இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும். அர்ப்பணிக்கிற மக்களையும் பொறுப்பிடுங்க. அப்படி செய்ய போவதற்காக நன்றி. கடைசியாக நம்ம எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாம்.
1: தேவ அக்கினி, தேவ பிரசனை இறங்கட்டும் ஐயா, வல்லமை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும். ஜீவனுள்ள பிதாவே, உம்மை நோக்கி கெஞ்சுறோம். பரலோக பிதாவே, அப்பா அப்பா அப்பா, உம்மை நோக்கி கெஞ்சுறோம், கெஞ்சுறோம், கெஞ்சுறோம். ஒவ்வொரு வியாதியும் சுகமாக்கும், ஒவ்வொரு நோயும் சுகமாக்கும், ஒவ்வொரு பலியத்தை குணமாக்க மந்திர கட்டு, சேவனை கட்டு உடைத்து போடுங்க. பிசாசின் கீழே அழித்து போடுங்க. கட்டப்பட்ட மக்களை விடுதலை செய்ய, கட்டச்சப்படுத்தினால பாப்பா அப்பா நைட்டெல்லாம் அலர்ற மக்களை குணமாக்கப்பா, கட்டச்சப்படுத்தினால நைட்டெல்லாம் அலர்ற மக்களை குணமாக்க குணமாக்க குணமாக்கப்பா அப்பா அப்பாமே துதிக்கிறேன். கேன்சர் வியாதி சுகமாக்க, கிட்னி பலத்த குணமாக்கங்கப்பா, கிட்னி பலத்த குணமாக்கப்பா, கிட்னி பலத்த குணமாக்கப்பா, கேன்சர் வியாதி சுகமாக்குங்கப்பா. மந்திர கட்டி சைவனை கட்டி உடைத்து போடுங்க, பிசாசனை அழித்து போடுங்க. ஆண்டவரே இறங்கும் இறங்கும் இறங்கும் இறங்கும். கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க தொடங்க தொடங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, மகிமையான மகிமான காரியத்தை செய்யுங்க. வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை. ஆண்டவரே கெஞ்சிறப்ப, நரம்பு பலவீனத்தை குணமாக்குப்பா, நரம்பு பலவீனத்தை குணமாக்க, காய்ச்சல குணமாக்க ஆண்டவர், காய்ச்சல குணமாக்குங்கப்பா. அன்பின் ஆண்டவரே மே துதிக்கிற கட்டி குணமாக்கப்பா, கட்டி குணமாக்கப்பா, கட்டி குணமாக்குங்க. கருணை கடலே கருணை சமுத்திரமே மே துதிக்கிறோம் துதிக்கிறோம். வயிற்றுவலி குணமாக்கப்பா, அல்சரை குணமாக்கப்பா, அல்சரை குணமாக்குங்கப்பா, அல்சரை குணமாக்குங்க. மஞ்சகாமாலை குணமாக்குங்கப்பா. ஐயா கைவலி கால்வலி எல்லாம் குணமாக்கப்பா. முதுவலி குணமாக்குங்கப்பா. வல்லமை வல்லமை முதுல பலவீனத்தை குணமாக்கப்பா. மந்திர கட்டி சேவனை கட்டி பெல்லிசிலை கட்டுகளை உடைத்து போடும். வல்லமை வல்லமை வல்லமை என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே, நீங்க சுகமாக்குங்கப்பா. இயேசப்பா நாமத்துல மன்றாடி கெஞ்சிறப்பா. மந்திர கட்டி சேவனை கட்டி உடைத்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாங்கப்பா. சமா இல்லாத மக்கள் சமான் தாங்க. கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்ய. படிக்கிற பிள்ளைக்கு படிக்க ஞானத்தை கொடுங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தக்கிட்டாண்டவர். தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில இருக்கிற மக்களை வெட்டி தாங்க. வல்லமை வல்லமை வல்லமை தே வல்லமை தே வல்லமை தே வல்லமை. இப்ப இறங்கட்டும் இப்ப இறங்கட்டும் இப்ப இறங்கட்டும் அப்பா. பெருமடஸ்திரி மேல அப்பா வல்லமை இறங்குச்சே ஆண்டவரே. அப்பா என் வல்லமை ஒரு மேல பரப்பட்டதுன்னு சொன்னீங்கிறேன். வல்லமை வல்லமை அப்பா இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஐயா. எல்லாம் பொல்லாத ஆவியில் அழிக்கப்பட்டு போட்டு ஏசு கிறிஸ்து நாமத்தினால, ஏசு கிறிஸ்து நாமத்துல அழிக்கப்பட்டு போட்டு, பொல்லாத கிரிகளை அழிக்கப்பட்டு போட்டும். நிர்வசாரமா இருக்கக்கூடாதுப்பா. எல்லாரும் செவிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா ஆண்டோடு இணைந்து பாடுறவங்களா. மாற்று மாண்டவரை மாற்று மாண்டவரை மாற்று மாண்டவரை. யாருக்குள்ளையும் நிர்வசர அசதிகள் வரக்கூடாதப்பா. அப்பா பிசாசுக்கு ஆறு இடம் கொடுக்க கூடாது ஆண்டவர். பிசாசுக்கு ஆறு இடம் கொடுக்க கூடாதப்பா. தேவனே பிசாசுக்கு இடம் கூடாது சொன்னீங்கல்ல ஆண்டவர். யார் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது ஆண்டவர. சாத்தான் கோட்டைகள் தகர்க்கப்பட்டு போட்டும். ஏசுக்கு நாமத்தில் சாத்தான் தகர்க்கப்பட்டு போட்டுட்டும். ஏசுக்கு நாமத்தில் சாத்தான் தகர்க்கப்பட்டு போட்டும். ஏசுக்கு நாமத்தில் சாத்தான் தகர்க்கப்பட்டு போட்டும். பொல்லாதாவி ஏசுக்கு செபிக்கிறோம். எல்லா துதி கனமாக்கும் செலுத்துறோம். ஏசுப்பா நாமத்தில் தாழ்மையாக்க ஜீரோ பரவப்பிதாவே. ஆமே.
2: நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019. மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431 நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1049010000022229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா, நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
0: சுக்கல் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
3: எங்களின் ஏசிலும் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kono, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, asinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: லூக்காவின் சுவிசேஷம் 15:31.
1: அதற்கு தகப்பன்
0: மகனே,
1: நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது.
0: இப்ப நம்ம ஆண்டவராய் இயேசுக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே எப்போதும் என்னோடு இருக்க, எனக்குள்ளதெல்லாம் உன்னோடதா இருக்கிறது. நம்ம கர்த்தரோடு ஒவ்வொரு நாள் இருந்தோம்னா ஆண்டவருடைய காரியம் எல்லாம் அவர் என்னென்ன வச்சிருக்கிறோம் அத்தனையும் நமக்குறிதான். என்னுடைய எல்லாம் உனக்குறிதா இருக்குது அப்படி சொல்றாரு. நம்ம ஒரு நாள் ஜெபம் பண்ணி துதிச்சு செவிச்சு பைபிள் வாசித்து எப்போது ஆண்டவரோடு நம்ம விருப்பமானா அவருக்குடைய அவர் என்னென்ன நம்ம அவருடைய காரியங்கள் இருக்கிறதோ அத்தனையும் நமக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் அவரோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம செவிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். அவரை எப்போது அவர் உள்ளத்தில் நம்ம உள்ளத்தில் அவர் இருக்கணும், அவருக்குள்ளே நம்ம இருக்கணும். அப்போ அவருடைய பொருளுக்கெல்லாம் நம்மளுக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. ஒரு பெத்த தகப்பன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவங்க என்ன செய்வாங்க? தகப்பனுடைய இதில் யாருக்கு சொந்தம்? பிள்ளைகளுக்கு தான் சொந்தம். அதே போல

0: அது சங்கீதக்காரர் சொல்றாரு 73 சங்கீதம் 23 வசனம்.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்.
0: ஆனாலும் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன். அப்ப கத்திர சங்கீதக்காரர் சொல்றாரு எப்போதும் உம்மோடு இருக்கிறேன் அப்படி சொல்றாரு. அப்ப அவர் அவர் அப்ப நம்மள மாதிரி அவர் பாடு உள்ள மனுஷன் தான். அப்ப கத்திரோடு அவர் எப்போது இருந்திருக்கிறாரு. அப்ப நம்ம இருக்க முடியவா இருக்க முடியாதா? கண்டிப்பா இருக்க முடியும். நம்ம எப்போது அவரோடு இருக்கணும், செவிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். நம்ம இருதயத்தில் அவரோடு நம்ம இருதயத்தில் பரிசுத்தம் நிறைஞ்சி அன்னி பாசையில் பேசி இருக்கும்போது அவர் சொன்னதெல்லாம் நம்ம கீழ்ப்படியும் போது தான் அவரோடு நம்ம இருக்க முடியும். அவர் என்னென்னலாம் நம்ம சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் நினச்சி நம்ம கீழ்ப்படிந்து அவர் அவரோடு நம்ம இருந்தோம்னா அவருடைய இதெல்லாம் நமக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. அதான் 1 Corinthians 6:17 வசனம்.
1: அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான்.
0: அவரோட ஒரே ஆவியா இருக்கிறான் பார்த்தீங்களா. கர்த்தரோடு இசைந்திருக்கிற என்ன, அவர் சொன்னதெல்லாம் நம்ம கேட்டு அவருக்காக நம்ம வாழும்போது அவர் என்னென்னலாம் சொல்றாரோ அதெல்லாம் கேட்டு வாழும்போது கர்த்தரோடு இசைந்திருக்கிற அவர் இசைந்திர என்ன, அவரோட அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் கேட்டு அதன்படி செய்யும்போது கர்த்தர் அவரோட அவரோட ஆவியோட நம்ம என்ன செய்யணுமா, ஒரே ஆவியா கர்த்தருடைய ஆவியும் நம்ம ஆவியோ ஒரே ஆவியா இருக்கு. அப்பா அப்ப கர்த்தர் நமக்கு எல்லாமே நமக்கு தராரு. அவருடைய இது என்னென்னலாம் இருக்குதோ அத்தை நமக்கு தராரு. இப்ப அவருடைய இது என்னெல்லாம் போய் பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகம் 3:8.
1: ரட்சிப்பு கர்த்தருடையது.
0: ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்ம ரட்சிக்கப்பட முடியலையே, நம்ம என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, குடும்பம் ரட்சிக்கப்படலன்னு சொல்லி எத்தனை பேர் கலங்குறோம். ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது தான். நம்மரோடு நம்ம அவரோடு இருந்தால் ரட்சிப்பை நம்ம தருவார். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு அவரோடு இருக்கதான் தேவன சித்தம். நம்ம நினைக்கிறோம் நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படல, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, நான் ரட்சிக்கப்பட முடியல அப்படின்னு நினைக்கிறோம். எப்போ ரட்சிக்கப்படுவோம் பாருங்க, வாசி பாருங்க. அவர் நம்ம எப்போது எப்போ நம்ம ரட்சிக்கப்படுமா? யோபியின் புஸ்தகம் 2:32. யோபியின் புஸ்தகம் 2:32.
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான்.
0: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்றவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படும். நம்ம கர்த்தர் ரட்சிக்கப்படணும்னு நினைச்சு அவரை நம்ம தொழுது கொள்ள வேண்டும். ஒரு நாள் அவர் தொழுது கொண்டு அவர் தொழுது கொள்ளணும். தொழுது கொள்ளும் போது நம்ம என்ன செய்வோம், ரட்சிக்கப்படும். அந்த கர்த்தர் சொன்னார் மகனே எப்போது என்னுடைய இருக்கிற என்னுடையங்களா உன்னுடைய ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. நம்ம கர்த்தரை எப்போதான் தொழுது கொள்றோமோ அப்போ நம்ம ரட்சிக்கப்படுவோம். நம்ம ஒவ்வொரு நிமிஷம் அவரை தொழுது கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்ளணும். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தொழுது கொள்ளணும். நம்ம வேலை செஞ்சாலும் இறுதி அவரை பாடி துதிச்சு தொழுது கொள்றது என்னன்னு சொல்றாரு இல்லையா. 16:17.
1: நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன்.
0: தொழுது கொள்ள என்னது? ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தரையும் தொழுது கொள்ளணும். எப்போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பலி செலுத்தி ஆண்டவர் துதிச்சுட்டே இருந்தோம்னா கர்த்தரை தொழுது கொள்றது. அப்ப தொழுது கொள்றவன் என்ன செய்வாங்களாம்? ரட்சிக்கப்படுங்க. அவர் ஸ்தோத்திர பலி செலுத்தி அவர் தொழுது கொண்டே இருந்தோம்னா அவர் துதிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம ரட்சிக்கப்படுவோம். நம்ம இறுதி வந்து எங்கேயோ இருந்துச்சுன்னா நம்ம ரட்சிக்கப்பட முடியாது. அவர் தொழுது கொள்ள வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும்னு வாஞ்சிருந்தா அவர் தொழுது கொள்ள வேண்டும். ஸ்தோத்திர பலி செலுத்துற அவர் ரட்சிக்கப்படுவோம். ஸ்தோத்திர பலி செலுத்துறதா கர்த்தரை தொழுது கொள்றது. தொழுது கொள்ளணும். எப்போதும் கர்த்தர் என்ன செய்யணும்? ஸ்தோத்திர பலி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நம்ம ரட்சிக்கப்படுவோம். ரோமர்கள் நிறுவோம் 10:13.
1: அதனால்
0: அதெல்லாம்
1: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான்.
0: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள யாரா இருந்தாலும் சரி அவங்க என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. தொழுது கொள்ள யாவரும் எவனும் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லுது கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நம்ம கர்த்தர் தொழுது கொண்டோம்னா யாரா இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், ரட்சிக்கப்படும். ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. அதான் சொல்லுவோம் மகனே எப்போது என்னோடு இருக்க என்னோடையெல்லாம் உன்னோட. அவர் அவரை நம்ம ரட்சிக்கணும்னு சொன்னா நம்ம ஒரு நாள் அவளை தொழுது கொள்ளணும். அதுதான் இங்கேயும் சொல்றாரு பாருங்க. பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்காரு, புதிய ஏற்பாட்டில இங்கே சொல்ற பாருங்க. அப்போஸ்தலம் நடவடிக்கை புஸ்தகம் 2:21.
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார்.
0: தொழுது கொள்கிற எவனோ ரட்சிக்கப்படும். யார் உரைத்திருக்கிறார்? தேவன் உரைத்திருக்கிறார். அவர் நம்ம தொழுது கொண்டார் நம்ம ரட்சிக்கப்படுவோம். நம்ம ரட்சிக்கப்படணுமா? அவர் தொழுது கொள்ள வேண்டும். அவர் எப்படி தொழுது கொள்ளணும்? யோவான் சுவிசேஷம் 4:24.
1: தேவன் ஆவியாயிருக்கிறார்.
0: தேவன் ஆவியா இருக்கிறார்.
1: அவரை தொழுது கொள்கிறவர்கள்
0: அவரை தொழுது கொள்கிறவர்கள்
1: ஆவியோடும் உண்மையோடும் அவரை

0: தொழுது கொள்ள வேண்டும்.
1: ஆவியோடு உண்மையோடு பரிசுத்தாவில் நிறைஞ்சி அன்னி பாசையில் நிறைஞ்சி ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சே இருந்தா நம்ம தொழுது கொள்றோம். அப்ப கர்த்தர் என்ன செய்ய நம்மள என்ன செய்யறாரு, ரட்சிக்கிறாரு. ரட்சிப்பு மிக மிக அவசியம். எப்படி பரலோகத்துக்கு நம்ம வெளிநாட்டு போறதுக்கு எப்படி பாஸ்போர்ட்டு விசா அவசியமோ அதே போல பரலோகத்துக்கு போனா நமக்கு என்ன அவசியம், ரட்சிக்கப்பட்டதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. இந்த உபாகம் புஸ்தகத்துல வாசிக்கிறோம் 4:7.
0: நம்முடைய தேவனாகிய கர்த்தரை
1: நாம்
0: தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல.
1: அவர் நமக்கு நம்ம தொழுது கொள்ள போல கர்த்தர் எங்க இருக்கிறாரு, நமக்கு சமீபமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம கட்டாயம் ரட்சிப்பாரு. ரட்சிப்பு கர்த்தருடையது. இவர் ரட்சிக்கப்பட முடியலையே, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, என் குடும்பத்தார் ரட்சிக்கப்படல. கர்த்தர் சொன்ன கர்த்தராக இயேசுக்கு விசுவாசியப்படுது, நீ உன் வீட்டாரும் ரட்சிப்பட. ரட்சிப்பு மிக மிக அவசியம். ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது. அவர் தான் நம்ம ரட்சிப்பார். லூக்கான விசேஷத்தில் வாசித்தோம், என்ன சொல்றோம், மகனை எப்போதும் என்னோட என்னோட இல்லை உன்னோட. அவர் நம்ம ரட்சிக்கு நம்ம ஒரு நாள் அவர் தொழுது கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பார்க்கிறோம் கர்த்தருடையது என்னவா பாருங்க, ஆகாயின் புஸ்தகம் 2:8.
0: வெள்ளியும் என்னுடையது,
1: வெள்ளியும் என்னுடையது,
0: பொன்னும் என்னுடையது என்று,
1: பொன்னும் என்னுடையது என்று
0: சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
1: சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்க, வெள்ளியும் கர்த்தருடையது, பொன்னும் கர்த்தருடையது. முதல் அவருடையது என்னதா இருந்தது, ரட்சிப்பு கர்த்தருடையதா இருந்தது. ரெண்டாவது வெள்ளியும் பொன்னும் அவருடையது தான். அவற்றை ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு என் தேவைகளை சந்திங்க, ஆண்டவரே எனக்கு வெள்ளியும் உங்களுடைய தானப்பா, பொண்ணு உங்களுடைய தானப்பா, எங்கள் தேவைகளை சந்திங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம கேட்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 8:17.
0: என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன்,
1: என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன்.
0: அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்.
1: அதிகாலம் தேடின என்ன செய்வேன், தேவனை கண்டடைவோம்.
0: ஐஸ்வர்யமும் கனமும்,
1: ஐஸ்வர்யம் கனமும்,
0: நிலையான பொருளும்,
1: நிலையான பொருளும்,
0: நீதியும் என்னிடத்தில் உண்டு.
1: கர்த்தரிடத்துல என்னென்ன இருக்குதா, ஐஸ்வர்யம் கனம் நீதி நிலையான பொருள் அவர் இடத்துல ஒன்று இருக்கு. அது ஆண்டவர் சிநேகிக்கிறவங்களும் அவர் சிநேகிப்பாரு. அவர் நம்ம சிநேகிச்சோம்னா அவர் ஊடு நம்ம இருந்தாலும் நம்மளை சிநேகிப்பாரு. வெள்ளி பொண்ணு ஐஸ்வர்யம் கனம் எல்லாமே அவருடையதுதான். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் கனம் நீதி எல்லாம் ஒரு நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும். ஆண்டவரே எனக்கு ஐஸ்வர்யத்தை தாரு, என் கஷ்டத்தை மாற்றுங்க, என் பிரச்சனையை மாற்றுங்க. நம்ம அவரை சிநேகிக்கும் போது, அவர் நம்மளை சிநேகிக்க அதிகாலமே தேடும் போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு எல்லாம் தருவார். இந்த புதிய ஆண்டில் நிச்சயமாக தந்து நம்ம கண்ணீர்லாம் கர்த்தர் கட்டாயம் துடைப்பார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் பண கஷ்டத்தோடு இருக்கிறோமோ அவர் நம்ம சிநேகிக்கணும், அவர் அதிகாலம் இருந்து செவிக்கணும். அவருக்கெல்லாம் ஐஸ்வர்யம் கனம் நீதி நிலையான பொருள் எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. அவற்றை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கேட்டால் அவர் கட்டாயம் தருவார். அப்போ நம்ம என்ன செய்யணும், மகனே எப்போது என்னோடு இருக்க, என்னுடையெல்லாம் உன்னுடையவள். அவரோடு நம்ம இருந்தால் நமக்கு எல்லாமே தருவார். ஹல்லேலூயா. ஏன்னா ஐஸ்வர்யம் கனம் எல்லாம் அவருடைய தான், கட்டாயம் நமக்கு தருவார். 1:12.
0: ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது.
1: ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது.
0: தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்.
1: ஐஸ்வர்யம் கனம் யாராவது வருது, கர்த்தராவது வருது. ஐஸ்வர்யம் கனம் உம்மாலே வருகிறது.
0: தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்.
1: தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்.
0: உம்முடைய கரத்திலே,
1: உம்முடைய கரத்திலே
0: சத்துவமும்
1: சத்துவமும்
0: வல்லமையும் உண்டு.
1: வல்லமை உண்டு.
0: எவரையும் மேன்மைப்படுத்தவும்,
1: எவரையும் மேன்மைப்படுத்தவும்
0: பலப்படுத்தவும்
1: பலப்படுத்தவும்
0: உம்முடைய கரத்தினாலாகும்.
1: அவர் கரத்தினாலாகும் மேன்மைப்படுத்த அவர் கருத்தினால் ஆகும், பலப்படுத்த அவர் கருத்தினால ஆகும். ஐஸ்வர்யம் கனம் எல்லாம் அவற்றத்தான் இருக்கு. நம்ம எப்போது அவரோடு இருந்தா போதும், அவரை சிநேகிச்சா போதும், அதிகாலே இந்த செவிச்சா போதும், கர்த்த நிச்சயமா கண்ணீரும் துடைப்பார். யாரெல்லாம் கஷ்டத்தோடு இருக்குமோ, யாரெல்லாம் பிரச்சனையோடு இருக்குமோ, ஒவ்வொரு கண்ணீரையும் கட்டாயம் துடைப்பார். நம்ம செவிக்காம இருந்துட்டு என் கஷ்டங்கள் மாறலையா நம்ம சொல்லக்கூடாது. என்னை சிநேகிக்கிறவங்கள சிநேகிக்கிறேன், அதிகாலே தேடுறவங்க என்னை கண்டடைவுங்க. அவற்று என்ன இருக்கா, ஐஸ்வர்யம் கனம் நீதி நிலையான பொருள் எல்லாம் அவற்று இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும், அவரை சிநேகிக்கணும், அவரோடு இருக்கணும், எப்போதும் அவரோடு இருக்கணும், துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், இயேசு பற்றி வசனத்தை தியானிக்கணும். வசனம் பைபிள் வாசிக்கிறது மாத்திரம் இல்லை, தியானிச்சுக்கிட்டே இருந்தா கர்த்தர் நமக்கு எல்லாமே தருவார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட தான் இருக்குது. உபாகம் புஸ்தகம் 15:5, 5:6.
0: உன் தேவனாகிய கர்த்தர்
1: உன் தேவனாகிய கர்த்தர்
0: உனக்கு சுகந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில்
1: உனக்கு சுகந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில்
0: உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார்.
1: உங்களுக்கு சுகந்தரிக்கும் தேசத்துல என்ன செய்வாரா? மேன்மேலும் உங்களை
0: ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர்
1: உன் தேவனாகிய கர்த்தர்
0: உனக்கு சொன்னபடி
1: உனக்கு சொன்ன
0: உன்னை ஆசீர்வதிப்பதினால்
1: ஆசீர்வதிப்பதினால்
0: நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார்.
1: அநேக ஜாதிகள் கடன்
0: நீயோ கடன் வாங்குவதில்லை.
1: நீயோ கடன் வாங்குவதில்லை. ஹல்லேலூயா. அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பா. நீயோ என்ன செய்ய போறதில்ல? கடை வாங்குறதில்ல. அதான் சொன்னார், மகனே எப்போதும் என்னோடு இருக்க. என்னோட இதெல்லாம் ஒன்று. அப்ப முதல்ல அவருடையது என்னது? ரட்சிப்பு. ரெண்டாவது அவருடையது வெள்ளியும் பொண்ணும் அவருடையது. அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்கா? ஐஸ்வர்யமும் கனமும் நீதியும் நிலையான பொருள் அவர்கிட்ட இருக்கு. எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், அவரால் பலப்படுத்த முடியும். மாத்தல முறையுமா ஆசிரியர் மேல் ஆசிரியத்தில் மேனேஜர் வரா. நிர்வாகம் 15:6
0: மேன்மேலும் ஆசீர்வதிப்பார்.
1: மேல் ஆசீர்வதிப்பார்.
0: உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால்
1: ஆசீர்வதி
0: அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்.
1: அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வீங்க?
0: நீயோ கடன் வாங்குவதில்லை.
1: நீயோ கடன் வாங்குவதில்லை. நம்ம ஆண்டவரோடு எப்போது இருந்து செபித்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிச்சு உயர்த்துவார். அல்லேலூயா. அதுதான் சொல்றேன், மகனே எப்போது என்னோடு இருக்க. என்னோட இல்ல உன்னோட. அவர் நம்ம சிநேகிக்கணும். அவர் காலை அதிகாலை இருந்து செவிச்சா போதும், நமக்கு எல்லாமே தருவார். அல்லேலூயா. முதல் ரட்சிக்கப்படுவார். நம்ம ரட்சிப்பு மிக மிக அவசியம். ஏன்னா ரட்சிக்கப்பட்டவர் தான் பரலோக வெளிச்சத்தில் நடப்பாங்க. முதல் ரட்சிப்பு. ரெண்டாவது நமக்கு இருந்தார் வெள்ளியும் பொண்ணும் கத்துடையது. ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கோம். இப்போ நம்ம சமம் பண்ண போகிறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்த எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே மை போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம் ஐயா. கர்த்துடைய கிருபை, கர்த்துடைய பிரசனம், கர்த்துடைய மகிமை எல்லாரையும் மூடட்டும் ஐயா. உங்களுடைய ஜீவனோட வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, செபிக்க துதிக்க உதவிச்சிங்க, மே அறிந்து கொள்ள, மே அண்டிக்கொள்ள, மே சார்ந்து கொள்ள கிருபை செய்ய முடியாது. செபிக்கிறோம் அப்பா. மோசை போல நாங்களும் உங்களுடத்துல முகமுகமாய் பேசுன ஆண்டவர கர்த்தாவே, எங்களுக்கு இந்த கிருபை தாங்க. ஏனோக்கை போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா. நோ போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. வல்லவரே நல்லவரே மே துதிக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் தொடுவீராக ஆண்டவரே, தொடுவீராகப்பா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாது செபிக்கிறோம். ஆன்மீ கண்களை திறக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். இறுதித்துல கர்த்தாவே உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். தகப்பனையும் முடி ஒவ்வொருவரையும் தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராகப்பா. ஆற்றுல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. சளி உருவாகாதடி காத்துக்கொள்ளுமையா. சளினாலே எத்தனை மக்கள் கஷ்டப்படுறாங்கப்பா. அவங்களை தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. சளி ஆண்டவரே யாருக்குமே சளினால கஷ்டப்படக்கூடாது. வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. ஐயாமை துதிக்கிறோம். பெரும்பாடுனால கஷ்டப்படுற மக்கள் மேலே உடைய வல்லமை இறங்கட்டுமே ஏசப்பா, இறங்கட்டும். குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. கெஞ்சி கேட்கிறேன் ஏசப்பா, கெஞ்சி கேட்கிறோம். உங்களுடைய அக்கினி மூடட்டும், தேவ பிரசனம் மூடட்டும். பரிசுத்தேன் அபிஷேகம் அளவுலாம ஊற்றுமையா, ஊற்று மாண்டவர், ஊற்று மாண்டவர். அக்கில நிரப்புங்கப்பா. மந்திரம், ஜெய்வனிகள், பெல்லிசனிகள், எல்லா கிரியலையும் தேவனாய் கர்த்தர் நாமத்தில் அபத்தமாக்கி போடுகிறோமே, நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய வல்லமில் ரத்தம் எல்லாருமே தெளிப்பீராக ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவர். ஐயாமை துதிக்கிற வேலையில பிரச்சனையோடு இருக்கிறாங்களப்பா. வேலையில இருக்கப்பட்ட பிரச்சனையெல்லாம் மாற்றுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் சப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க தகப்பனே. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாரும். கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுகந்திரடி செண்ணீரே. எத்தனை மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. குழந்தை இல்லாம நீ குழந்தை தர வேண்டும் செபிக்கிறாய். தர வேண்டுமாப்பா, தர வேண்டும். இயேசுவே கற்பத்தின் கனி கர்த்தரால கிடைக்கும் சுகந்திரடி சொன்னீரு. மலடி சந்தோஷமான பிள்ளைத்தாச்சியை மாற்றுகிற தேவன் நீங்க ஆண்டவர். அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் செபிக்கிற ஐயா. பலத்த காரியத்தை செய்யுங்க. தொடுங்க, தொடுங்க, தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை. குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் மாற்றுங்க ஆண்டவரை, மாற்றுங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். குடும்பத்துல சமான சந்தோஷத்தை தாரும். கண்டன் பிரச்சனை மாற வேண்டும். கண்ணீர் துடைக்க வேண்டும் ஐயா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடுமை ஸ்தோத்திரி ஐயா. ஒவ்வொருவரையும் தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை. வேலையில கஷ்டப்படுற மக்களுக்கு வேலை கஷ்டத்தை மாத்தி வேலை தந்து உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க ஏசப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய மகத்துவம்ல நாம் மகிப்படுவதாக ஆண்டவரை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. ராஜாவையுமே துதிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுத்து உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க ஏசப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க ஏசப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வீங்க. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிற வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க ஏசப்பா. அப்பா சமாளாத மக்கள் சமான் தங்க வாலிபர்களா ரட்சிக்கப்படணும். அப்பா சிறுப்பிள்ளைலாம் ரட்சிக்கப்படணும். ஐயா தகப்பறையுமே துதிக்கிறோம். கொரோனா கொள்ளையின் வேலை கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொடுவீராகண்டவர் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா. தகப்பனையே குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. அற்புதங்களை அதிசயங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க. கத்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்ய தருணி சொன்னீரே, ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்ய சப்பா பலப்படுத்துங்க. எல்லா துதிக்கா நம்ம மகிமைக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே கத்த நம்ம சேர்த்த கேட்டார் கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 1409010000229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
0: அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81-44-192-192, 81-44-192-192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81-44-192-192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
3: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும்
4: 7598 11 1 2 4 3 5. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Koonoor, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 9443078019 and 7598112435. Our email address asvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: மூன்றாவது பாருங்க, ஒன்று நாலாம் புஸ்தகம்
1: என்னதான்
0: சொல்ல, எந்த காரியத்து போனாலும் வெற்றியே கிடைக்கிறதுல, எங்க போனாலும் தோல்விதான் இருக்குது, எந்த காரியம் எடுத்தாலும் தடைதான் இருக்குது, எனக்கு ஆசீர்வாதமே இல்ல. நான் இவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஒரு ஆசீர்வாதமே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஜெயம் யார் உடையது? கர்த்தர். ஜெயம்னா என்ன? வெற்றி. நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி. நம் வாழ்க்கையில் ஜெயம் இல்லாமல் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறோம். எது எடுத்தாலும் தடை, எது எடுத்தாலும் பிரச்சனை, எது எடுத்தாலும் நல்லா இருக்குல்ல, தடையாக இருக்குதுன்னு கலங்குறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, ஜெயம் கர்த்தருடையது. மொதல் கர்த்தருடைய என்னது? ரட்சிப்பு கர்த்தருடையது. ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணும் கருத்துடையது. மூன்றாவது ஜெயம் கருத்துடையது. அன்றைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை தாருமாப்பா. ஆவிக்குரிய காரியத்தில் ஜெயம் இல்லை, நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா? ஒரு அடி எடுத்து வச்சா ரெண்டு அடி தள்ளிடுது. என் வாழ்க்கையில் ஜெயமே இல்லை. குடும்பத்தில் எது எடுத்தாலும் தடை, பிரச்சனைகள் வாழ்க்கையில், பிரச்சனைகள் குழப்பமாக இருக்குது, வருமானம் வருது எப்படி போகுதுன்னே தெரியுறதில்ல. கர்த்தர் சொல்கிறாரு, ஜெயம் யாருடையதான்? கருத்துடையது. ஜெயித்து தருவார். ஆனால் ஒன்று குறைஞ்சர் புஸ்தகம் 15:57
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே,
0: நம் கர்த்தராகிய இயேசு
1: நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
0: ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் தான் ஜெயித்து கொடுக்க முடியும். ஜெயித்து கொடுப்பார், கலங்காதீங்க. உங்க வாழ்க்கையில் வெற்றி தருவார், கலங்காதீங்க. வேற 2 Corinthians 2:14
1: கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி.
0: எப்பொழுது கர்த்தர் தான் நம்மளை என்ன செய்யறாரு? வெற்றி சிறக்க பண்ணி. உங்க பிரச்சனையா, குடும்பத்துல பிரச்சனையா, குழப்பமா, பண கஷ்டமா, தடையா, எல்லாவற்றையும் ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அன்று சொல்றார், மகனே எப்போது என்னோட எல்லாம் உன்னுடைய. என்ன இருக்கு அவரோடது? என்னது? ரட்சிப்பு அவருடையது, வெள்ளியும் பொண்ணும் அவருடையது, ஜெயம் அவருடையது. நமக்கு ஜெயத்து தருதான் கர்த்தர் இந்த வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். நிச்சயமா நமக்கு ஜெயத்து தருவார். எதெல்லாம் ஜெயம் இல்லாம இருக்கீங்களோ, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில வெற்றி இல்லாம சோர்வு கவலை குழப்பங்கள் இருக்கீங்களோ, கர்த்தர் வெற்றி தருவார். அல்லேலூயா. வெளிப்படுத்தும் விசேஷம் 21:7
1: ஜெயம் கொள்கிறவன்
0: ஜெயம் கொள்
1: எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான்.
0: ஜெயம் கொண்டு எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும், எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். முத பார்த்தோம் கர்த்தர் ரட்சிப்பு கர்த்தருடையது, ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, மூணாவது ஜெயம் கர்த்தருடையது. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். பரலோக ராஜ்யத்தையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த உலகத்துல எல்லா காரியத்தையும் சேர்ந்து எப்போ நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெயம் கொள்ளும் போது, ஜெயம் கொள்ள நம்மளால முடியாது, ஜெயம் கர்த்தருடையது. நம்ம ஒவ்வொரு நாளும் அவற்றை கேட்டே இருக்கணும், ஆண்டவரே என்ன ஜெயத்தை தரப்பா, எல்லா காரியத்திலையும் செய்ய வேணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலையும் செய்ய வேணும், பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலையும் செய்ய வேணும், எனக்கு ஜெயத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கணும். நான்காவதாக கர்த்தருடைய என்னதான் பாருங்க, 62:11
1: வல்லமை தேவனுடையது என்பதே.
0: வல்லமை தேவனுடையது என்பதே. நம்ம சொல்றோம் ஊழியத்தில் வல்லமையே இல்லைங்க, நான் எங்க போய் செவிச்சாலும் அறுப்பது நடக்கல, எங்க போய் செய்யிச்சாலும் அதிசயம் நடக்க மாட்டேன். ஏன் வல்லம் யாருடையது? தேவனுடையது. நம்ம வல்லமை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு வல்லமை தாருமப்பா, எனக்கு வரங்களை தாரும், வல்லமை தாரும், வல்லமை வேணும் ஆண்டவரே. எனக்கு வல்லமை இல்லாமல் ஊழியத்தில் ஒரு ஆசீர்வாதமும் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஆண்டவரே வல்லமை தேவனுடைய தானே, எனக்கு வல்லமை தாங்கன்னு சொல்லி கேட்கணும். 2 Corinthians 13:4
1: ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும்,
0: பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும்
1: தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார்.
0: தேவனுடைய வல்லமையினால்
1: பிழைத்திருக்கிறார்,
0: பிழைத்திருக்கிறார்.
1: அப்படியே நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும்,
0: அவருக்குள் பலவீனராயிருந்தும்
1: உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம்.
0: தேவனுடைய வல்லமை பெற்று என்ன செய்வோம்? வல்லமை பெற்ற ஒளியும் நல்லா செய்யலாம், வல்லமையா செய்யலாம். அது மாதிரி என்ன கர்த்தருக்குள்ள என்ன செஞ்சிருப்போம்? பிழைத்திருப்போம். ஆனால் தேவனுடைய வல்லமை கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வல்லமையினால் நம்ம பிழைத்திருக்க முடியும். ஊழித்திலையும் செய்ய ஊழியத்தை செய்யும்பொழுது தேவண்ட வல்லமை இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும். அப்போ நம்ம ஊழியும் செய்ய முடியும், தேவண்ட வல்லமையினால் பிழைத்திருக்க முடியும். ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே வல்லமை உங்களுடைய தானப்பா, எங்களுக்கு வல்லமை தாங்க ஆண்டவரே, வல்லமை தாங்கப்பா, வல்லமை இல்லாமல் எனக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒவ்வொரு ஊழியரும் கேட்கணும், ஆண்டவரே வல்லமை தாங்க ஆண்டவரே, வல்லமை இல்லாமல் பழை ஒன்றுமே செய்ய முடியாதப்பா, வல்லமை இருந்தால் தான் செய்வோம் பிழைத்திருக்க முடியும். தேவனத்தில் வல்லமை கேட்டு பெற்றுக்கொள்வோம். யாருக்கு வல்லமை தராரா? 2 Kings 16:9
1: தம்மை பற்றி,
0: தம்மை பற்றி
1: உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு,
0: உத்தம இருதயத்தோடு இருக்கிற
1: தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி,
0: தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி,
1: கர்த்தருடைய கண்கள்
0: கர்த்தருடைய
1: பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது.
0: யாரு உத்தமனா இருக்கா, யாரு கொடுக்கலாம், யாரு உத்தமா இருக்குன்னு சொல்லி கர்த்தருடைய கண்களை என்ன செய்தான், பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்குது. எல்லாருக்கும் தர மாட்டாரு. தம்மை பற்றி ஆண்டரை பற்றி உத்தமாக இருதயத்தோடு இருக்கும்போது அவர் கண்கள் நமக்கு யார் உத்தமனாக இருக்கான்னு கொடுக்குறதுக்காக கர்த்தருடைய கண்கள் என்ன செய்தான், பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்குது. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்குன்னு சொல்லி கர்த்தருடைய கண்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. வல்லமை கொடுக்கறதுக்குள்ளாக அவர் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது, நம்ம கரெக்டாக இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லி அவர் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டரை கேட்கணும், ஆண்டவரே என்னை உத்தமனாய் மாற்றும் ஐயா, தம்மை பற்றி அவர் இப்போ அவர்களுடைய காரியத்தில் உத்தமமாக இருந்தால் அவருடைய நமக்கு வல்லமை கொடுக்கறதுக்கு அவர் கண்கள் பூமி எங்கே என்ன செய்தான் உலாவி கொண்டிருக்கு. ஆண்டவரே என்னையும் உத்தமனாக மாற்றுமப்பா, நான் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழக்கூடாதுப்பா, உத்தமனாய் மாறணும் சொல்லி நம்ம கேட்கணும். முத கத்துற என்ன கொடுக்குறாரு, ரட்சிப்பு கொடு. ரட்சிப்பு கிடைக்க நம்ம என்ன செய்யணும், கத்தரை தொழுது கொள்ளணும். கத்தர் தொழுது எவனோ ரட்சிக்கப்படுவான். ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணு என்னுடையது. அப்போ அவர் என்ன செய்யணும், அதிகாலம் செபிக்கணும், தேவனை சிநேகிக்கணும். அல்லேலூயா, அதான் சொல்ற என்னை சிநேகிக்கிறவங்கள நான் அவங்கள சிநேகிக்கிறேன்னு சொல்றாரு. மூன்றாவதாக ஜெயம் கர்த்தருடையது. ஆண்டவருடைய ஜெயத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவரே எனக்கு ஜெயம் தாங்கப்பா, என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஜெயம், ஆவிக்குறி காரியத்தில் ஜெயமே இல்லை. ஒப்பு கொடுக்குற ரெண்டு நாள் நல்லா இருக்க, மூணு நாள் பின் வாங்கிடுற, என்னை அறியாமே சோர்ந்து போய் பின் வாங்கிற ஆண்டவரே எனக்கு ஒப்பு கொடுக்க, எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கேட்கணும். நான் ரெண்டு நாள் நல்லா செபிக்கிறேன், மூணாவது என்னால் முடியலப்பா, எனக்கு செபிக்க எனக்கு ஜெயத்தை தாருன்னு சொல்லி கேட்கணும். ஜெயம் கொடுற எல்லாவற்றையும் சுதந்திரத்துக்கு வந்து உலகத்துல ஆசிரியத்தையும் சுதந்திரத்துக்குள்ள முடியும், பரலோக ராஜ்யத்தையும் சுதந்திரத்துக்கு முடிய முடியும். நான்காவதாக தேவன் என்னது தேவனுடையது, வல்லமை. யாருக்கு வல்லமை கொடுக்குறாரா, உத்தமா தம்மை பற்றி உத்தமா இருக்கிறவங்களுக்கு வல்லமே கொடுக்கறதுக்கு அவர் கண்கள் என்ன செய்தான், பூமி எங்கும் உலாய் கொண்டிருக்கப்பா. நம்ம ஆண்டவரே உங்களுக்கு பிரியமான பிள்ளை இருக்கணும்ப்பா, நான் உத்தமாக நடக்கணும் ஆண்டவரே, மனிதர் பாதிக்கல கர்த்தர் பாதிப்பு உத்தமாக இருக்கணும். அல்லேலூயா, வல்லமை இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், சந்தோஷமா இருக்கலாம். வாசித்து பாருங்க, சங்கீதம் 21:1.
1: கர்த்தாவே,
0: கர்த்தாவே
1: உம்முடைய வல்லமையிலே,
0: உம்முடைய வல்லமையிலே
1: ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார்.
0: நம்ம வல்லமை பெற்றிருந்தா கர்த்தருக்குள்ள என்ன செய்ய முடியும், மகிழ்ச்சியா இருக்க முடியும். அதுதான் வல்லமை, எல்லாம் கர்த்தருடையதுதான். ரட்சிப்பு அவருடையது, வெள்ளியும் பொண்ணு அவருடையது, அப்புறம் ஜெயம் அவருடையது, வல்லமை அவருடையது, கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கடைசியாக மத்தேயு சுவிசேஷம் 6:13
1: ராஜ்யமும்
0: ராஜ்யமும்
1: வல்லமையும்
0: வல்லமையும்
1: மகிமையும்
0: மகிமையும்
1: என்றென்றைக்கும் உம்முடையவைகளே,
0: என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. அப்புறம் என்னது, ராஜ்யமும் கர்த்தருடையதுதான். நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா என்ன செய்யறாரு, பிரியமா இருக்கிறாரு இல்ல. ராஜ்யத்தை கொடுக்க பிதா இப்படி இருக்காரா, பிரியமா இருக்கிறாரு. ஏன்னா ராஜ்யம் அவருடைய தானே, எப்படாத சிறுமந்தையே
1: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார்.
0: பாத்தீங்களா, ராஜ்யத்தை கொடுக்க என்ன செய்யறாரு, பிதா இப்படி இருக்காரா, பிரியமா இருக்கிறாரு. ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு அவர் பிரியமா இருக்கிறாரு, அதான் ராஜ்யம் அவருடைய தான். நம்ம கேட்கணும், ஆண்டவரே உங்களோட ராஜ்யத்துக்கு நான் வரணும், ஆண்டவரே ராஜ்யத்துக்கு வர என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, ராஜ்யத்துக்கு நான் வர எப்படியாவது ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். அதான் பிலிப்பியர்ல வாசிக்கிற 3:20
1: நம்முடைய குடியிருப்போ,
0: நம்முடைய குடியிருப்போ
1: பரலோகத்தில் இருக்கிறது.
0: பரலோகத்தில் நம்ம குடியிருப்பு எங்க இருக்குது, பரலோகத்தில் இருக்குது.
1: அங்கிருந்து
0: அங்கிருந்து
1: கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம குடியிரு பரலோகம்தான். இந்த உலகத்துல என்னதான் எத்தனால் வாழ்ந்தாலும் நீ 100 வயசு வாழ்ந்தாலும் ஒரு நாள் நம்ம போகணும். எங்க போகணும்? நம்ம இறந்து போகணும். இறந்து போறப்ப கர்த்தரோடு இருந்தா பரலோகம், கர்த்தர் விட்டு பின்வாங்கி இருந்தா நான் எங்க போக முடியாது, பரலோகத்து போக முடியாது. ஆனா பிதா சொல்றாரு, பயப்படாத சிறுமந்தைய, ராஜ்ய பிதா ராஜ்யத்தை கொடுக்க பிதா எப்படி இருக்காரா? பிரியமா இருக்கிறாரு. இங்க கொஞ்ச நாள் தான், இங்க சொற்ப நாள் நல்லா வாழ்ந்தா 100 வருஷம் 90 வருஷம் அவ்வளவுதான். பரலோகத்துதான் நமக்கு யூக யுகமா அங்கதான் வாழ போறோம். அதுக்கு வேண்டிய தகுதி நமக்கு இருந்தா தான் அந்த ராஜ்யத்தை நம்ம தருவாரு. இந்த உலகத்திலேயே நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தி எப்படியா நான் பரலோகத்துக்கு வரணப்பா, எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேட்கணும். அங்க கத்துட்டு எத்தனை வாசத்துல இருக்கேன் பாருங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் எல்லாருக்கும் ஒரே வீடு நினைக்கலங்க. இப்ப சொல்றாரு பாருங்க, யோவான் சுவிசேஷம் 14:2-3
1: என் பிதாவின் வீட்டில்
0: அநேக
1: வாசஸ்தலங்கள் உண்டு.
0: எவ்வளவு இருக்குதா? அநேக வாசஸ்தலங்கள்.
1: அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரு.
1: நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன்.
0: மறுபடி வரப்போறாரு, வந்து என்ன செய்யறாரு, அவரிடத்துல சேர்த்துக் கொள்ள போறாரு. ஹலேலூயா. அதுக்குத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு நீங்க தான் வேணும், அவருக்காக அவர் சித்தத்தை ஒவ்வொரு நாள் நம்ம நிறைவேற்றணும். எப்படியானாலும் வாழ்ந்தால அவர் சித்தத்தை நம்ம என்ன செய்யணும்? ஊழியம் ஏதோ ஒரு ஊழியம் இல்லை, அவர் என்ன சித்தம் வச்சிருக்காரோ அதை நிறைவேற்றினா தான் அந்த பரலூர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். ஆசிமா இந்த மூணாவது
1: நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன்.
0: நீங்க உங்களை என்ன செஞ்சிடும்? என்ன இடத்துல சேர்த்துக் கொள்வேன் சொல்றாரு. இங்க சொல்றாரு யோவான் சுவிசேஷம் 12:26 ராஜ்யத்தில் இருக்கு. நம்ம என்ன செய்யணும் பாருங்க, ஒரு சின்ன ஊழியமாவது கர்த்தருக்காக நம்ம செய்யணும்.
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்
0: என்னை பின்பற்ற கடவன்
1: நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்.
0: பாத்தீங்களா, சின்ன ஊழியமா பெரிய ஊழியமோ, அங்க நம்ம ஒரு சின்ன ஊழியமாவது கர்த்தருக்கு நம்ம செய்யணும். சரி, கர்த்தர் சொன்னாரு, மகனே எப்போதும் என்னோடு இருக்கிற, என்னுடையெல்லாம் உன்னுடைய. முத என்ன ஆண்டு, முத ஆண்டு ரட்சிப்பு கர்த்தருடையது, ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, மூன்றாவது செயம் கர்த்தருடையது, நான்காவதாக வல்லமை கர்த்தருடையது, அஞ்சாவது ராஜ்யம் அவருடையது. அந்த ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா நம்ம சின்ன ஊழியமா அது கர்த்தருக்காக செய்து அவர் ஆட்சிக்கு போக வேண்டும். இந்த உலகம் நமக்கு சொந்த இல்லை, உலகத்தின் வயசு ஒரு நாள் என்ன செஞ்சிடும், கடந்து போகும். பூலகத்தூர் வழியை பிரவேசிக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த பூலகத்தூரிலேயே பிரவேசிக்கும் போது நம்ம இந்த நாட்களில் கர்த்தருக்காக எதையாவது சின்ன ஊழியமாக நம்ம செய்ய வேண்டும். அந்த ஊழிகன் ஊழி ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானா, பிதாவான ஒரு கணம் பண்ணுவார், நான் எங்க இருக்கிறேன்னா ஊழியம் செய்றவங்களோ அங்கே இருப்பார். சரி, இன்னொரு தடவை கடைசி வாசித்து முடிச்சிடலாம். யோவான் சுவிசேஷம் 12:26
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்
0: என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ
1: அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்.
0: கர்த்தர் எங்க இருக்கிறாரோ, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறோம் அங்கேயே நம்ம இருப்போம். அதனால நம்ம ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அவங்களோடு எப்போது இருக்க எனக்கு உதவிச்சிங்கப்பா, எப்போதும் துதிக்க செவிக்க, வேதத்தை தியானிக்க, வேதத்தை வாசிக்க துதிச்சிட்டே இருக்கணும். அம்மையோடு உண்மையோடு தொழணும், அன்னிப்பாசில் பேசி உண்மையோடு இருக்க எனக்கு உதவிச்சிங்க ஆண்டவரே. அப்ப ரட்சிப்பு கர்த்தருடைய இது, ரட்சிப்பை தருவார், ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணையும் தருவார், மூன்றாவது நேரத்தில் ஜெயத்தை தர. என் வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் தடையா இருக்கேன் கலங்குறீங்களா? ஜெயத்தை கொடுக்கற வல்லவராக இருக்கார். ஹலேலூயா. ஜெயம் கர்த்தருடைய இது. நான்காவதாக என்ன கர்த்தருடையது? வல்லமை. ஊழிக்கரெல்லாம் கேட்கணும், ஆண்டவரே உடைய வல்லமை எனக்கு தாங்கப்பா, வல்லமை எனக்கு தாங்கப்பா, வல்லமை இல்லாட்ட ஊழியத்தில் யார் என்னை நம்புவாங்கப்பா, வல்லமை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கணும். யாரெல்லாம் ஒளிஞ்சிரும் ஒளிஞ்சிரும் ஒவ்வொருவரும் கத்த நோக்கி கேட்கணும். அன்றுவரையும் எனக்கு வல்லமை தாங்க, வல்லமை தாங்கன்னு சொல்லி கேட்கணும். கத்தா அந்த ராஜ்யத்துக்கு தான் எல்லாருமே போய் ஆக வேண்டும். அந்த ராஜ்யத்துக்கு போனால் கத்திரிக்காது சின்ன ஊழியமாவது கத்திரிக்காது செய்ய வேண்டும். இந்த உலகம் நம்ம சொந்த இல்லை, உலகத்தின் வேசு ஒரு நாள் என்ன செஞ்சிடும் வாசித்து பாருங்க. ஒன்று பொருந்தியா 7:31 வசனம்.
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
0: உலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
1: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும்
0: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள்
1: இருக்க வேண்டும்.
0: இருக்க வேண்டும்.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: உலகத்து வேஷம் கடந்து போகிறது. எப்படி நாடகம் நடிக்கும் போது நம்ம ராஜாவா நாடகம் நடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த நாடகம் முடிஞ்சோடனே என்ன செய்யும் அந்த வேஷம் என்ன செஞ்சிடும் கலைந்து போயிட்டு பழைய ஆளாக மாறிடுவோம். அதே போல தான் இந்த உலகத்தின் வேஷம், உலகத்தில் நம்பி உலகத்தை நம்பி உலகத்துக்காக வாழுவோமானால் உலகம் ஒரு நாள் நம்மளை கைவிடும். உலகத்தின் வேசம் ஒரு நாள் என்ன செஞ்சிடும் நம்மளை விட்டு கடந்து போயிடும். அன்னைக்கு உலகம் நம்மளை விட்டு நம்மளை விட்டு விட்டுரும். அப்போ நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால இந்த உலகத்தில் இப்பயே நம்ம என்ன செய்யணும், ஆண்டோட இயேசப்பா சொன்னாங்க, நான் மகனே எப்போதும் என்னுடைய இல்லை உன்னுடையது. அப்புறம் நமக்கு அந்த 5 காரியத்தை கொடுக்க தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆண்டவரே நான் ஓடி எப்போது இருக்கணுமப்பா, செவிக்கணும், துதிக்கணும், வேதத்தை வாசிக்கிற மாத்துல வேதத்தை வாசித்து தியானிக்கணும். ஆண்டவரே நான் எப்போது மூடு இருக்க, எனக்கு கிருபை தாங்க சப்பா, என்னை பலப்படுத்துங்க. நான் கஷ்டப்படுறது முடிச்சு சித்த இல்லை ஆண்டவரே, எள்ளியும் பொண்ணு என்னோடனு சொல்லியிருக்கீங்கப்பா. நீங்கள் தாங்க ஐஸ்வர்யம் கனம் கத்திரால் உம்மால் தான் வருது ஆண்டவரே, ஜெயத்தை கொடுங்க ஆண்டவரே. எனக்கு வல்லமை தாங்கப்பா, ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவரே. நான் சின்ன ஊழியமா செய்யணும், எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கேளுங்க. கத்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திர ஆண்டவரையும் நன்றியோடுமே துதிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனையும் நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்பா சபை மக்கள் அனைவருக்காக செபிக்கிறோம். லைவ் மூலம் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கத்தாவே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தத்தாரும் சந்தோஷத்தாரும் மகிழ்ச்சி ஆறுதலும் தேர்தலை தாரும். கத்துடைய கரம் தாங்கட்டும் ஐயா. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நீர் அடக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்த வழி நடத்துங்க. தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும். நீர் தேவனாய் கத்த பெரியவர், மகத்துவமுள்ள தேவன் ஆண்டவர். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. ஆராய்ந்து முடிய பெரிய கருத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்கப்பா. கத்துடைய கிருவை நாள் அவங்கள தாங்க முடியாது செபிக்கிறோம். நன்மையினால முடிச்சுட்டி பாதுகாத்துக் கொள்ள முடியாது செபிக்கிறோம். வெள்ளியும் பொண்ணு என்னோடனு சொன்னீங்களப்பா, யாரெல்லாம் அப்பா பண கஷ்டத்தினால கண்ணீரோடு இருக்காங்களோ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த கண்ணீர்லாம் தொடங்க, கவலையெல்லாம் மாத்துங்க, பிரச்சனையை மாத்துங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்கப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிங்க ராஜா. அப்பா பண்ணி வெள்ளியும் பொண்ணு அவங்களுக்கு தந்து அவங்க குறையெல்லாம் நிறைவாக்குங்கப்பா. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க சப்பா, கவலை மாத்திருங்க ஏசப்பா, பிரச்சனை நீக்கிருங்க ஏசப்பா. யாருமே கவலைப்படக்கூடாது ஏசப்பா, சோர்ந்து போகக்கூடாது அப்பா. ஊக்கமாய் செபிக்க, உண்மையாய் செபிக்க, உம்மோடு எப்போது இருக்க வசந்தை தியானிக்க, இறக்கம் பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறோம். தகப்பனே இறங்குங்கப்பா, இறங்குங்க. ரீ காலாபா ஷபாலாபா, ஒரே ஒரு வாழ்க்காண்டவரை உமக்காக வாழ, உமக்காக பழைக்க, உண்மை போல மாற கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் அழைப்பதற்கு அதிகமாய் கிரியிச்சிரு தேவன் நீங்க ஆண்டவரே. அப்பா இறங்குங்கப்பா, இறங்குங்க. வேலை இல்லாத குடும்பங்களுக்கு வேலை கொடுங்க ஏசப்பா. வேலை இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்களான்ற வேலை தாங்க ஏசப்பா, வேலை தாங்க. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கி இல்லாத சகோதரி குழந்தை பாக்கத்தை தாங்க ஆண்டவரே. கற்பத்தின் கனி கத்ரால கிடைக்கும் சுகந்திரன்னு சொன்னீங்களப்பா, நீங்க தானப்பா தர முடியும் ஆண்டவரே. நீங்க தான் தரணும் குழந்தை பாக்கத்தை தரணும் ஆண்டவரே. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைச்சிருங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை கொடுங்கப்பா, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும். சமாளாத குடும்பத்தில் சமாளத்தை தந்திரலும் அடியாச்சு வைக்கிறோம். குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகளும் போராட்டங்களும் உண்டு படுற பொல்லாத சாத்தான முறியடித்து போடுங்கப்பா. சண்டை சச்சிறுவரும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் என் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் சமாளத்தையும் சந்தோஷத்தையும் அளவில்லாம நீர் கட்டிட முடியாய் செபிக்கிறோமே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் தகப்பரே நீரே தலைவராக சகாயராக பிரசனர் வழி நடத்த முடியாத கூட கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் உம்மிடத்தில் ஒப்புவித்து உண்மையே நம்பி ஜீவிக்க கிருவை செய்ய முடியாது செபிக்கிறோம். கத்தர் நம்பர்களுக்கு செழிப்பாரு சொன்னீரப்பா, கத்தர் நம்பர்கள் பாக்கியமானு சொன்னீரே. உண்மையை நம்பி ஜீவிக்க, உண்மையை நம்பி இருக்க, உம்மோடு இருக்க கிருவை தரும்படிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் ஆண்டவரே, குடியிலிருந்து விடுதலை தாங்கப்பா. குடிக்கிற மக்கள் அப்பா குடிக்கிற குடும்பத்தில் எப்படி சமாதானம் இருக்குமையா, சந்தோஷம் இருக்குமையா, இருக்காதானே ஆண்டவரே. குடியை மாற்றுமே, தண்ணீரை திராட்சை ரசம் மாற்றினீர், கண்மலையை தண்ணீர் திற மாற்றினீர், கற்பாரி நீர் ஊற்ற மாற்றினீர் அப்பா. குடியை பார்க்கும்போது ஒரு வெறுப்பை தாரும் ஐயா. ராஜா இயேசுவே இயேசுவே, கண்மலை தண்ணீர் திற மாற்றுகிறவர், நீ குடிக்கிற ஒவ்வொரு சனங்களையும் மாற்றி தர வேண்டும் என்று செப்பிக்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா, ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க ஆண்டவரே. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமாளாத குடும்பத்தில் சமானத்தை தர வேண்டும். வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தரணும். ஒளிஞ்சிற மக்களுக்கு ஊழித்து வல்லமை கொடுங்க, வரங்களை கொடுங்கப்பா. ஒளிஞ்சிறவங்களுக்கு வல்லமை வரங்களையும் கிருபிகளை தாரும் ஆண்டவர். அப்பாடி இச்சி உள்ளதை நிரூபிக்கத்தக்கதாக தேவனுடைய வல்லமை வரங்களை எங்களுக்கு சம்பூர்ணமா தர வேண்டும் என்று செபிக்கிறோம். நாங்கள் உத்தமத்தோடுமே தொழுது கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஊழிஞ்சர் ஒவ்வொரு தேவண்ட வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஐயா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பா. அமை ஸ்தோத்திரம் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. தேவ கிருபங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. அமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் எல்லாம் செவிக்கிற பிள்ளைகளா, துதிக்கிற பிள்ளைகளா மாற்றும் ஆண்டவர். ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் ஜபத்தோடு துதியோடு போக கிருபை தாரும் அப்பா. எங்க பார்த்தாலும் பிள்ளைகளுக்கு பாதுகாவல் இல்லை ஆண்டவர். நீங்க தான் பாதுகாலா இருக்கணும் அப்பா. பிள்ளைகளை செவிக்கணும், துதிக்கணுமே, ஆராதிக்கணுமே, அறிந்து கொள்ளணும் அப்பா. உம்மோடு எப்போது உம்மோடு இருக்கணுமே. அந்த பெரிய பாக்கியத்தை எங்க பிள்ளைகளுக்கு தாங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கன மகிமையும் மகத்துவத்தையும் எங்கள் அன்பு ரச்சகர் இயேசப்பா உமக்கே செலுத்துறோம். எல்லாவற்றையும் இயேசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019. மணி ஆர்டர் அல்லது செக் டிராப்ட் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: சுக்கல் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81-44-192-192 81-44-192-192
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
4: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address acvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: 122 சங்கீதம் 7வது வசனம்.
1: உன் அலங்கத்துக்குள்ளேயே சமாதானமும்,
0: பாத்தீங்களா சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும்
1: உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக.
0: அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அப்ப இப்படி நான் அலங்கம் என்னது, நம்ம வீட்டுக்குள்ள எத்தனை வீடுகளை பாருங்க, எல்லாமே இருக்கும், பொன் பொருள், படிப்பு, பட்டம், எல்லாம் இருக்கும். ஆனா என்ன இருக்காது, சமாதானம் இருக்காது. எத்தனையோ குடும்பங்களை பாருங்க, வீட்டில் எல்லாருக்கும் அங்க பிள்ளைகள் பெறம்பேத்தி நிரம்பி இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க, ஆனா என்ன இருக்காது அங்க, சமாதானம் இருக்காது. எல்லாருக்கும் இருக்காது, சுகம் இருக்காது. ஆனா அங்க சங்கீதக்காரன் சொல், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமா, உன்னுடைய அரண்மனைக்குள்ள என்ன இருக்கணும், சுகமா இருக்கணும்னு சொல்லி. எனக்கு பிரியமானவனே, உன் ஆத்தம் வழுகிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப ஊழியர்களுடைய வாஞ்ச எல்லாருமே அப்படித்தான். சரி, நம்ம எப்ப நல்ல வியாதி இல்லாத வாழ்க்கை நம்ம நல்ல ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். முதல்ல பாக்குறோம் உபாகம் புஸ்தகம் 33 அதிகாரம் 12 வசனம்.
1: பெனியமீனை
0: குறித்து
1: கர்த்தருக்கு பிரியமானவன்.
0: பெனியமீன் எப்படி இருந்தாரா, கர்த்தருக்கு பிரியமானவன்,
1: அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான்.
0: அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான் பத்திரம். அவர் பெனியமீன் எப்படி இருந்தாரு, கத்திற்கு பிரியமானது. அவரு அப்பதான் அவர் என்ன செய்ய முடியும், சுகமா தங்கியிருக்க முடியும். நம்மளும் ஒவ்வொருத்தரும் கத்திர பிரியமான இருக்கணும், கத்திர பிரியமா இருக்கணும். நம்ம ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு நல்லா உங்க பிரியமான பிள்ளை மாறணும்னு சொல்லி. உண்மை நல்லதுதான் ஆண்டே. நம்ம ஒவ்வொரு வாழ்நாளும் வாழ்க்கையில் என்ன செய்யணும், கத்திர பிரியமா இருக்கிறோமா கேட்கிறாரு நின்றக்கூடாது. நம்ம உள்ளத்தை என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் அடிச்சு பார்க்கணும். நம்ம அனுதிர பிரிப்படுத்தி வாழ்றானா, நான் கர்த்தரை பிரிப்படுத்தி வாழ்றானா, எப்படி என் வாழ்க்கை இருக்குது, இருந்து நம்ம அலசி பார்க்கணும். நம்ம வளர்ச்சி அலசி பார்த்தா தான் நமக்கு தெரியும். நம்ம கேட்டு விட்டுறக்கூடாது, நான் வந்து மனுஷரை பிரியப்படுத்தி வாழ்றேனா இல்லை கத்து பிரியமான பிள்ளை வாழ்றேனா சொல்லும். உள்ளத்தை ஒரு நாள் அலசி பார்த்து ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உங்க பிரியமான எனக்கு போதிய முடியும், நல்ல ஆவியினாலின் உள்ளத்தை நிரப்பி செம்மையான பாதையில் நடத்தும். வாசிங்க சங்கீத புஸ்தகம் 143 சங்கீதம் 10வது வசனம்.
1: உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும்,
0: உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும்,
1: நீரே என் தேவன்,
0: நீரே என் தேவன்,
1: நல்ல ஆவி,
0: உம்முடைய நல்ல ஆவி
1: என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக.
0: உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. நம்ம அத்தனை கேட்கிறோம், கேட்டுட்டு விட்டுறோம். நம்ம உள்ளத்தை அடைச்சி பார்க்கணும், நம்ம கர்த்தர் பிரியமா இருக்கிறோமா, கர்த்தர் பிரியமா இருக்கிறோமா இல்லையா, கர்த்தர் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோமா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது. நம்ம இப்ப நமக்கு தெரியும்ல, இப்ப என்னுடைய வாழ்க்கை நான் எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியும், என்னை பற்றி யாருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். நான் பிரியமா இருக்கிறேனா, கர்த்தர் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்றேனா எப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியும், என் கர்த்தருக்கும் தெரியும். நம்ம கர்த்தர் பிரியமா நம்ம இருதே என்ன செய்யணும், ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவர் பிரியமில்லாத வாழ்க்கை நம்ம செய்யும்போது நமக்கு என்ன செய்யணும், ஒரு மாதிரி கர்த்தர் விட்டு பிரிஞ்சு எங்கேயோ இருக்கிற மாதிரி ஒரு குழப்பமா இருக்கும். அப்ப நம்ம கர்த்தர் பிரியமா இருக்கமா, என் தேவனே நீ முடி நல்ல ஆவினால என்ன செம்மையான வழி நடத்தும். ஆண்டவரால் செம்மையான வழி நடத்த முடியும். அவர் பாதத்தை பிடிச்சு நம்ம கெஞ்சுக்கணும், ஆண்டவரே எனக்கு எப்படியாவது பிரியமான பிள்ளைய மாத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தர் கேட்கணும். யாஸ்பா வந்து தேவனுக்கு பிரியமா இதுதான் செஞ்சாராம். வாசித்து பாருங்க எவான்ஸ் விசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனம்.
1: பிதாவுக்கு பிரியமானவைகளை
0: பிதாவுக்கு பிரியமான
1: நான் எப்பொழுதும் செய்கிறபடியால்.
0: ஆண்டவரே இயேசுக்கு என்ன செஞ்சாராம், பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறபடியால்
1: அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை.
0: அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்ப நம்ம யாசப்பாவுக்கு நம்ம பிரியமானதை செஞ்சா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், நம்மள தனியே இருக்க மாட்டார், எப்போதும் நம்ம கூட இருப்பாரு. அல்லேலூயா. நம்ம பாக்கணும், ஆண்டவரே உங்க பிரியமானதை செய்யறனாப்பா, இல்ல நம்ம பிரியமில்லாத காரியம் செஞ்சிட்டு இருக்கனா அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளத்தை அலசி அலசி அலசி கேட்டே இருக்கணும். நம்ம ஒரு நாளும் கர்த்தர் பிரியமா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் பிரிய எது, நீதிமொழியின் புஸ்தகம் 12:22 வசனம்.
1: பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள்,
0: பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பான,
1: உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம்.
0: யாரு பிரியம் கர்த்தருக்கு, உண்மையா இருந்தா கர்த்தர் பிரியம். அல்லேலூயா. நம்ம உண்மையா இருக்கணும், ஒவ்வொரு நாளும் உண்மையா இருக்கணும். சங்கீதக்காரர் சொல்றாரு, உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறீர். 51 சங்கீதம் 6வது வசனம் பாருங்க. நம்ம உண்மை இருக்கிறதா கர்த்தர் பிரியமா.
1: இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர்.
0: கர்த்தர் என்ன செய்ய விரும்புறாரு, நம்ம உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறார். உண்மைகளா சின்ன காரியமா பெரிய காரியமா, அதுல வந்து கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும், அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். பொய் பதில் கர்த்தருக்கு அருவருப்பானது. உண்மைதான் கத்திருக்கு பிரியும், உண்மைகளாக கத்து பிரியும். நமக்கு ஒரு நாள் ஆண்டவர் கேட்கிறேன், ஆண்டவர் உண்மைகளால் இதை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் பிதாவுக்கு எப்போதும் பிரியமானது செய்கிறவர்களே அவன் நான் எதை செய்வதில்ல தனியாக இருக்கவில்ல. அதே போல் நம்மளும் கத்திரி பிரியமானதை எப்போது செஞ்சாலும் தனியாக இருக்க மாட்டார். நம்ம தனியாக இருந்தாலும் கத்த நம்ம கூட இருந்துகிட்டே இருப்பார். இந்த உலகத்தில் கோடி பேர் கூட இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, கத்திரம்ப கூட இருந்தார்னா பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்புறம் ரெண்டாவது எது பிரியுமா கத்திருக்கு? ஊழியம். ரோமர்கள் நிறுவோம் 14:18
1: இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன்
0: கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன்
1: தேவனுக்கு பிரியனும்,
0: தேவனுக்கு பிரியனும். பார்த்தீங்களா, கிறிஸ்துக்கு ஊழியம் உண்மையும் உத்தமாய் பாயத்தோடு நடுக்கத்தோடு கத்திற்காக நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். கத்திற்கு ஊழியம் போது யாருக்கு பிரியமா இருக்கிறோம்? கத்திற்கு பிரியமா இருக்கிறோம். நம்ம ஊழியத்தை வந்து சின்ன ஊழியமா பெரிய ஊழியமா, நான் பெரிய ஊழியமா, இப்ப நம்ம கையில சின்ன ஊழியத்தை கொடுக்க அதை நம்ம உண்மையா செய்ய வேண்டும். கத்திர பாக்குறாருங்கிற பயத்தோடு அந்த ஊழியத்தை நம்ம உண்மையா செய்ய வேண்டும். உண்மையா செஞ்ச நம்ம கத்திற்கு எப்படி இருப்போம்? பிரியனா இருப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு பிரியமானதை செய்யணும் ஐயா, எப்பயுமே நமக்கு பிரியமானது செய்யணும். அவங்களதான் பார்த்து சொல்றாரு யோவான், என்ன சொல்றாரு, எனக்கு பிரியமானவரே உன் ஆத்மா வாழுகிற போல எல்லாவற்றிலும் ஆத்தம் மாத்திரல நீ சுகத்திலையும் பலத்திலையும் ஆசீர்வாதத்திலையும் சமானத்திலையும் சந்தோஷத்திலையும் எல்லாவற்றையும் என்ன செய்வ, வாழ்ந்து சுகமா இருக்கும்படி உனக்காக வேண்டுதல் செய்கிறேன்றாரு. அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு யாரு பிரியமா இருக்குமா இல்லையோ, கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். ரெண்டாவது யார் சுகமா இருக்க முடியும்? நீதிமொழியின் புஸ்தகம் 18:10
1: கர்த்தரின் நாமம்,
0: கர்த்தரின் நாமம்
1: பலத்த துருகம்,
0: பலத்த துருகம்,
1: நீதிமான் அதற்குள் ஓடி,
0: நீதிமான் அதற்குள் ஓடி
1: சுகமாயிருப்பான்,
0: சுகமாயிருப்பான். முத யாருக்கு, யாரு உள்ள இருப்பா சுகமா இருப்பாங்க? கர்த்தருக்கு பிரியமா இருந்தா மேன் செய்வோம், நம்ம சுகமா இருப்போம். ரெண்டாவது யாரு சுகமா இருப்பாங்களா? நீதிமான். அப்ப நம்ம நீதிமானா இருக்கணும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்ன நீதிமானாய் மாற்றுமாப்பா. நம்மளா நினைக்கிறவர நம்ம நீதிமான் தான் கரெக்டாக கத்துட்டு வந்துட்டோம் நம்ம நீதிமானா இருக்கணும்னு சொல்லி நம்மளே நினைச்சிக்க கூடாது. நம்ம நீதிமானா இருக்கிறோமான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை உங்க ரத்தத்தினாலே கழுவு, இயேசுக்கு ரத்தம் என்ன செய்யுது சகல பாவத்தை நீக்கி சுத்திக்கிறீங்க. ரோமர்ல சொல்றாரு, ரோமர் 5:9
1: இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க.
0: ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவர் உங்க ரத்தத்தினாலே நீதிமானாக்குமப்பா. நான் என்ன பாவம் இன்னைக்கு உங்க பிரியமெல்லாம் பேசியிருக்கேனே, கோபப்பட்டிருக்கேனே, இன்னைக்கு நான் கசப்பு வந்திருக்கிறேன், வெறுப்பு வந்திருக்குது, இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட அப்பக்கப்ப சொல்லணும். நான் நீ கோபப்பட்டிருக்கேன் ஆண்டவரே, இன்னைக்கு நான் கசப்பு வெறுப்பு வந்துருச்சு, நான் இன்னைக்கு பொய் சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் ஆண்டவரே.

0: எப்படி நம்ம வீட்டுல ஒவ்வொரு நாளும் பெருக்கி சுத்தம் பண்ணி தொடச்சிட்டே இருப்பாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லு, ஆண்டவரே நம்ம நீ கோபப்பட்டிருக்க, ஆண்டவரே நீ பொறாப்பட்டிருக்க, கசப்பு வந்திருக்கு, வெறுப்பு வந்திருக்கு, இதெல்லாம் என்னை விட்டு அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. மனிதரா இருந்தா கட்டாயம் இதெல்லாம் நம்ம கூட இருக்கதான் செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, கர்த்தர் வேத அப்படி சொல்லல. ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், அவருக்கு இயேசுக்கு ரத்தத்தினால நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், நீதிமான மாற்றப்பட்டிருக்க. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு குணங்களுக்கு அணு பிரியமில்லாத குழந்தை மக்களும் வராதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஏசப்பாட்டை கேட்கணும். நம்மளால முடியாது, பலத்தினால அல்ல, பராக்கிரத்தில் யாரால முடியும், தேவாவில முடியும். அவற்றை சொல்லணும், ஆண்டவரே இன்னைக்கு நான் கோவப்பட்டேன், ஆண்டவரே இன்னைக்கு நான் கசப்பு எனக்கு வந்துருச்சு, வெறுப்பு வந்துருச்சு, பொறாம வந்துருச்சு, எரிச்சல் வந்துருச்சு, எடுத்து போடுங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்க, உங்க ரத்தம் இன்னைக்கு கழுவணும். இயேசுக்கு ரத்தம் தான் சகல பாவத்தை நீங்க நம்மள சுத்தி இருக்கு. என்ன பாவம் இன்னைக்கு இப்படி செஞ்சிட்டேனப்பா, என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி இயேசுக்கு திட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். சரி, நீதிமன் குளத்தை கர்த்தர் சொல்றாரு, எப்படி இருப்பாங்களாம் பாருங்க. நீதிமொழி புஸ்தகம் 21:26.
1: நீதிமானோ பிசினுத்தனம் இல்லாமல் கொடுப்பான்.
0: பிசினுத்தனம் இல்லாமல் கொடுப்பான். யாரும் குடுக்கறதுக்கு அவங்களுக்கு என்ன வரும், மனசு வரும். சிலர் எல்லாம் குடுக்கறக்கே மாட்டாங்க. ஆனா நீதிமானம் எப்படி இருப்பாங்களாம், பிசினித்தனம் இல்லாம கொடுப்பான். அவங்களால முடிஞ்சது அதுக்குன்னு நிறைய செய்ய முடியாது. இருக்கிற வச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்ய, அவங்களால பக்கத்துடையா இருக்கா, பிரச்சனையா, கஷ்டம் இருந்தாலும் செய்வாங்க, ஏதோ ஒன்றாலும் செய்வாங்க. நீதிமான் என்ன செய்ய, பிசினித்தனம் இல்லாம கொடுப்பான், மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனசு வரும். அதுதான் நீதிமான். நீதிமானம் இருக்கமா, நம்ம உள்ள தலைசி பார்ப்போம். நீதிமானம் தான் மற்றவங்களுக்கு என்ன செய்யும், கண்டிப்பா உதவி செய்ய முடியும். இன்னொரு கொலாதி விஷயங்கள் ஆண்டு சொல்றாரு நீதிமணி எப்படி இருப்பான்னு சொல்லி. நீதிமணியின் புஸ்தகம் 15:28.
1: நீதிமானுடைய மனம்,
0: நீதிமானுடைய மனம்
1: பிரதித்திரம் சொல்ல யோசிக்கும்.
0: மறுபடியும் அவங்களுக்கு சொல்றது கூட, மற்றவங்களை ஒரு வார்த்தைக்கு சொல்றது கூட என்ன செய்வாங்களாம், யோசிப்பாங்க. நீதிமான இல்லாட்ட பட பட படன்னு பேசிடுவோம். நம்ம நீதிமான இல்லாதனால தான் நம்ம பட்ட பட பட பட படன்னு எந்த வார்த்தை அப்படியே கொட்டிடுவோம். ஆனா நீதிமான் என்ன செய்வாங்களாம், பிரதித்திரம் சொல்ல என்ன செய்வாங்களாம், அவங்க மன யோசிக்க, சொன்ன மனசு அவங்க புண்பட்டுருமா, அவங்களை தொடச்சிடக்கூடாது, அவங்க மனசை வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, புண்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி யோசிப்பாங்க. நீதிமான் மனம் என்ன பிரதித்திரம் சொல்ல யோசிக்கும். நம்ம என்ன செய்யணும், பட்ட பட பட படன்னு பேசிடுறோம் இல்லையா. ஆனா நீதிமான் அப்படி பேச மாட்டாங்க. மனசு அவங்க இப்படி சொன்னா என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க உள்ள உடஞ்சிருமா, மனசு புண்பட்டுருமான்னு சொல்லி அவங்க யோசித்து பேசுவாங்க. அல்லேலூயா, அதான் நீதிமான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அதுல என்ன செய்வாங்களாம் நீதிமான், அதற்குள்ள சுகமாய் தங்கியிருப்பான். அல்லேலூயா, என்ன செய்வாங்க அவங்க போய் நீதிமான் என்ன செய்வாங்க, சுகமாய் கர்த்தருடைய நாமம் பலத்த துருவம், அதுல என்ன செய்வாங்க, ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். அப்ப நீதிமானா என்ன சொல்ற, ஆண்டு ரத்தத்தினால நம்ம கழுவுப்பட்ட நம்ம கர்த்த நீதிமான மாத்துறாரு. அப்ப நீதிமான் ஆண்டு சொல்றாரு, யாரால நீதிமான், பிசினித்தனம் இல்லாம கொடுப்பாங்க. ரெண்டாவது என்ன செய்யும், மற்றவங்களை வந்து மனநோக பேச மாட்டாங்க. பிரதத்திரம் சொல்றதுக்கு அவங்க மனம் என்ன செய்வான், யோசிக்குமா, ஐயோ அவங்களை இப்படி சொன்னா அவங்க மனசு புண்பட்டுருமா, அவங்களை இப்படி சொல்லக்கூடாது, அவங்க மனசு புண்பட்டுருமேன்னு சொல்லி யோசிப்பாங்க. அதுதான் நீதிமான். இன்னொரு ஆண்டவர் நீதிமானுக்கு அடையாளம் கொடுத்திருக்கிறாரு, நீதிமொழிகள் 29:6.
1: நீதிமானோ பாடி மகிழ்கிறான்.
0: நீதிமான் என்ன செய்வாங்களா, பாடி மகிழ்வாங்க, உள்ளத்துல பாடிட்டே இருப்பாங்க, பாடி மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. அப்ப நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானம் மாத்தினா நான் உள்ளத்துக்குள்ள பாடிட்டே இருக்கணும், அப்ப எப்பவும் பாடணும், துதிக்கணும், செவிக்கணும், என் இறுதி உங்களுடைய இறுதியத்தோடு கலந்துருக்கணும். நீதிமான செல்லாம் பாடி மகிழ்வாங்க. நம்ம உணர்ந்து பாடுறோமா, நம்ம பாடும்போது மகிழ்ச்சி வருதா, பாட்டு ஏதோ ஒரு பாட்டு இல்லை, எந்த பாட்டு பாடினாலும் உணர்ந்து நம்ம பாடும்போது நம்ம உள்ளத்துல பெரிய மகிழ்ச்சி வரும். நீதிமான் பாடி மகிழ்வான். அதிசயமான இருக்க,
1: நீதிமானோ
0: நம்ம நீதிமானோ
1: பாடி மகிழ்கிறான்.
0: பாத்தீங்களா, பாடும்போதே நமக்குள்ள பெரிய மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம் உணர்ந்து அந்த பாட்டு பாடும்போது நம்ம இருதயத்தை அலசி பார்த்து அப்படியே பாடணும். அப்ப நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும். ஹல்லேலூயா. நீதிமான் என்ன செய்வாங்களா, பாடி மகிழ்வாங்க. அதான் நீதிமன்ற குணம். மொத்த யார் சுகமா இருப்பா, கர்த்தருக்கு பிரியமானவங்க சுகமா இருப்பாங்க. ரெண்டாவது நீதிமான் சுகமா இருப்பாங்க. மூணாவதாக யார் சுகமா இருப்பாங்களா பாருங்க, 12:5.
1: ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தமும்,
0: ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தமும்,
1: எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும்,
0: எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும்,
1: இப்பொழுது எழுந்து,
0: நான் இப்பொழுது எழுந்து
1: அவன் மேல் சீர்கிறவர்களுக்கு அவனை காத்து,
0: அவன் மேல் சீர்கிறவர்களுக்கு அவனை காத்து
1: சுகமாயிருக்க

0: பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
1: சுகமாயிருக்க பண்ணு கர்த்தர் சொல்லுவார். பாத்தீங்களா, ஏழைகள் பாழக்கப்படுற நிமித்தமும் அவங்க என்ன எளியவங்க நினைச்சுவாங்களா, பெருமூச்சு, ஐயோ என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களான்றவரே, என்ன போய் என்னை இப்படி சொல்லிட்டாங்களேப்பா, பெருமூச்சு வருது இல்லை, சே இப்படி செஞ்சிட்டாங்க நம்மளுக்கு வாழ்க்கையில், இப்படி செஞ்சிட்டாங்களே நம்மளை பெருமூச்சு விடுற மட்டும், நம்மளால அவங்க சீர்றாங்களே, எதிர்ப்பா இருக்கிறவங்க நம்மளை சீர்றாங்க, நம்மளை பார்த்தா வெடுக்குன்னு பேசுறாங்க, சீர்றாங்க, அவங்க மீது கத்திர என்ன செய்வாரா,
0: அவன் மேல் சீர்கிறவர்களுக்கு அவனை காத்து
1: சீர்றவங்க சீர்றவங்க பொய் சாட்சி சொல்றாங்க, எத்தனை பேர் போய் கோர்ட்ல போட்டு பொய்யலாம் சொல்லிடுவாங்க. காத்து என்ன செய்யறா,
0: சுகமாயிருக்க
1: பண்ணுவேன். ஹல்லேலூயா, உள்ள உடஞ்சுதான் இருப்பாங்க. அது மாத்தல பிரச்சனை வரும்போது நம்ம அப்படியே பெருமூச்சு விடுறோம்ல, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, எத்தனை பேர் நம்மளை சீர்றாங்க, இப்படிலாம் பேசுறாங்க. ஹல்லேலூயா, ஒரு மலைக்கு நீங்க நினைக்கலாம், எனக்கு இத்தனை பேர் எதிர்ப்பா இருக்காங்களே, நான் ஒவ்வொரு நாளும் பெருமூச்சு தானே விடுறேன், ஒவ்வொரு நாளும் எத்தனை இக்கட்டு வேதனை, எத்தனை பேர் என்னை இப்படிலாம் பேசுறாங்க, நான் கலங்குறீங்களா, கத்துறவங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு எல்லா இக்கட்டுக்கு அந்த ஏழைகளுக்கு உங்களுக்கு நீங்க உங்களுடைய கூப்பிட நிமித்தமா, உங்களுக்கு கண்ணீர் நிமித்தமா கத்துறவங்க மேல யாரு சீறி வராங்களோ அவங்களுக்கெல்லாம் விலைக்கு கத்துறவங்களை பார்த்து என்ன செய்வாரு, உங்களை சுகமா இருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, நமக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருக்கு, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ பேர் என்னை பேசுறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா, கத்துறவங்களுக்கு எல்லாத்துக்கும் விலைக்கு காத்து உங்களை சுகமா இருக்க பண்ணுவார். கலங்காதீங்க, நான் கத்துட்டு வேதம் சொல்லுது. சங்கீதம் 10:17.
0: கர்த்தாவே சிறுமை பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறேன்.
1: பாத்தீங்களா, சிறுமை பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டுக்கிற கத்து கேட்பா, சிறுமி உள்ளவங்கதான் நம்ம ரொம்ப அற்புதமா தான் நம்ம உலகத்துல இருக்கு, எல்லாரையும் பார்த்தா அற்புதமா காணப்படுறோம், எல்லாரையும் பார்த்தா ஒதுக்கப்பட்டவங்களா இருக்கிறோம். ஆனா கத்தர் என்ன செய்யறாரு, சிறுமை பெற்ற வேண்டுதல கத்தர் என்ன செய்யறாரா, கேட்டிருக்கிறார். அல்லேலூயா, உங்களுக்கு எதிர்ப்பா இருக்கா, உங்களை பத்தி நிறைய பேர் அற்புதமா நினைக்கிறாங்களா, உங்க மேல சீறி வராங்களா, நீங்க கவலைப்பட வேண்டாம், கத்தர் எல்லாவற்றையும் விலைக்கு உங்களை காத்து உங்களை சுகமா இருக்க பண்ணுவார். நம்ம கத்தரை கேட்கும்போது, நம்ம சிறுமைப்பட்டவங்க நம்ம கேட்கும்போது கத்தரை என்ன செய்யற, நமக்கு நம்ம வேண்டுதல கேட்பார். ஹல்லேலூயா, நேருக்கு ஆண்டவருடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செவிக்க போறோம், செவிப்பிக்கலாமா. ஸ்தோத்திர ஆண்டு உரிமை நன்றியோடு மீ துதிக்கிறோம் சார், வல்லமுள்ள தேவனாய் கத்தாவே, மெய் போற்றுகிறோம், மெய் வாழ்த்துகிறோம், அனுகிற சுவாமி, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சம்மான் தேர்லி சந்தோஷ தேர்லி ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியாச்சு பேக்கிறோம், கேளுங்க உங்களுக்கு சந்தோஷம் நிறைவா இருக்குன்னு சொன்னீங்களாண்டு ஒரு நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா, கெஞ்சுறோம், இந்த மகிழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு மக்களையும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்ப வேண்டும்னு செபிக்கிறோம், மகிழ்ச்சியை தர முடியாது செபிக்கிறோம், கத்தடி மகத்துமில் நாம் அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறையா, அவங்கள பலப்படுத்துங்க, இந்த குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா, ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மலர்ந்திருமாத மக்கள் மலர்ந்திருமணும், குணப்படாத மக்கள் குணப்படணும், பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் சீவுள்ள சாட்சியாய் மாற்றும் ஐயா, ஆசீர்வதித்து உயர்த்துங்க, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க சப்பா, மந்திரம் செவனி பெல்லிசுனிங்களை உடைத்துப்படும் பிசாசுன்களை அழித்துப்படுங்க ஆண்டவரே, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், சமம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும், கடன் பிரச்சனை மாறணும் ஐயா, அவங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும்னு செப்பிக்கிற ஐயா, பிரிந்து குடும்பம் இணைக்கணுமையா, சமம் இல்லாத குடும்பத்தில் சமானத்தை தரணும் ஐயா, அப்பாமை துதிக்கிறோம், அறிந்து கொள்ளும் அண்டிக்கொள்ள கிருவச் செம்மிலா செபிக்கிறோம், தொழிற்சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேசில் இருக்கும் மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்கணும், ஆத்மா கண்களை திறந்து விடுங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்பாமை ஸ்தோத்திரம், செபிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்க சப்பா, அன்றுவரே உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம், குடும்பத்தில் காணப்படுற எல்லா பிரச்சனையும் மாற வேண்டும் ஐயா, எல்லாரும் அதிசயங்களை செய்ய வேண்டும், எல்லார் வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா செய்ய வேண்டும் ஐயா, ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க கத்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே மே துதிக்கிறோம், ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க, எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம், யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜுகிறோம் பரமபிதாவே ஆமே. கத்தர் நம்ம செவத்தை கேட்ட சந்தோஷமா இருங்க.
2: நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 1409010000229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: வழியிலும் டிவி கிளப்ல இணைக்கப்பட்டிருக்கதான எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் கெஞ்சிக்கிறோம் தகப்பன. தூர இடங்களிலே டிவி கிளப்ல இணைக்கப்பட்டிருக்க எல்லா குடும்பங்களையும் பலப்படுத்தும்படிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பன. இன்னும் நிறைய மக்கள் சேர உதவி செய்ய, சேர்ந்த மக்கள் கொடுக்க உதவி செய்யும்படிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பன. டிவி வழியாக, யூடியூப் வழியாக, பேஸ்புக் வழியாக சந்திக்கப்படுகிற மக்களெல்லாம் நீர் ஆசீர்வதித்தலும், மொபைல் வழியாக சந்திக்கப்படுகிற மக்களை நீர் பலப்படுத்துங்கப்பா. எஸ்எம்எஸ் பண்ற மக்களெல்லாம் நீர் ஆசீர்வதிக்க முடிக்கா கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. ரேடியோ நிகழ்ச்சி கேட்கிற அனைத்து மக்களையும் ஆசீர்வதித்தலும் தகப்பனே. முழுமையாய் பொருட்படுத்த ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே,
0: ஆமென். அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81-44-192-192 81-44-192-192 81-44-192-192 81-44-192-192
2: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81-44-192-192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
3: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers
4: 9443078019 and 7598112435. Our email address asmankaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

மரணமற்றவர்களின் புரிதலை தாண்டி அந்த பரந்த நித்திய ராஜ்யத்தில் சொர்க்கத்தின் மகிமை ஒளிர்கிறது. தெய்வீக ஒளியில் மூழ்கிய பொன்னான நடைபாதைகள் கண்கள் காணும் எல்லை வரை விரிகின்றன. தூய்மையின் நினைவு சின்னங்களாக உயர்ந்த தூண்கள் எழுகின்றன. கீழே மெதுவாக ஓடும் சுருக்கமான கிறிஸ்தல் நதிகள் மேலுள்ள முடிவற்ற மகிமையை பிரதிபலிக்கின்றன. தேவதூதர் கூட்டம் ஒன்று திரள்கிறது. அவர்கள் குரல்கள் முழுமையான ஒற்றுமையில் நித்திய ஆராதனையின் பாடல்களை உச்சத்தில் உள்ளவருக்கு எழுப்புகின்றன. இந்த பரிசுத்த கூட்டத்தின் நடுவில் தேவனின் வலது பக்கத்தில் அமர்ந்திருப்பவர் நம்முடைய வல்லமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய இருப்பு அன்பும் நீதியும் ஒளிரச் செய்கிறது. கருணையும் அதிகாரமும் நிறைந்த கண்களுடன் அவர் தனது சிங்காசனத்திலிருந்து எழுகிறார். அவருடைய இயக்கம் சொர்க்கத்தை அசர வைக்கும் வியப்பை ஏற்படுத்துகிறது. அவரது கட்டளைக்கு இணங்க ஒரு கம்பீரமான குரலில் ஒரு குரல் ஊதப்படுகிறது. அது புனித வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட நாளின் விடியலை அறிவிக்கிறது. கர்த்தர் தாமே வானத்திலிருந்து ஒரு கூச்சலோடு, பிரதான தூதரின் குரலோடு, தேவனுடைய குரல் ஊதலோடு இறங்குவார். 1 தெசலோனிக்கேயர் 4:16. இப்போது ஒரு கணத்தில் அவர் மேகங்களில் தோன்றி பூமியின் மேல் நின்று சொர்க்கத்தின் மகிமையால் முடிசூடிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டம் பரிசுத்தர்களின் ஆத்துமாக்கள் வெள்ளை ஆடைகளில் அலங்கரிக்கப்பட்டு ஒரு பெரிய வாக்குறுதியின் நிறைவேற்றத்தை எதிர்பார்த்து நிற்கின்றனர். இவர்கள்தான் கிறிஸ்துவில் இறந்தவர்கள், அவருடைய அன்பில் வாழ்ந்தவர்கள் மற்றும் விசுவாசத்திற்கு நிலைத்திருந்தவர்கள். இந்த நியமிக்கப்பட்ட நாளுக்காக காத்திருக்கும் போது அவர்களுக்கு வெள்ளை ஆடைகள் வழங்கப்பட்டன. இன்று பரிசுத்தி நாளில் அவர்களின் ஆத்துமாக்கள் உயிர்த்தெழும் உடல்களுடன் மீண்டும் இணைக்கப்படும். வேதாகமம் அறிவிப்பது போல கிறிஸ்துவில் இறந்தவர்கள் முதலில் உயிர்த்தெழுவார்கள். பின்னர் நாம் உயிரோடு இருந்து நிலைத்திருப்போரும் அவர்களுடன் சேர்ந்து மேகங்களில் கர்த்தரை சந்திக்க ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். 4:16-17. தூதர்கள் தங்கள் வல்லமையான சிறகுகளுடன் ஆகாயத்தில் பரவி தங்கள் பரிசுத்த பணி நிறைவேற்ற தயாராகின்றனர். அதாவது தேவனின் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை பூமியின் எல்லா மூலைகளிலிருந்தும் சேர்த்து அவருடைய சந்நிதியில் கொண்டு செல்ல. இதுதான் கர்த்தரின் மகத்தானதும் பயங்கரமானதுமான நாள். நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட நாள். கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்த அனைவரும் ஒன்றிணைக்கப்பட்டு மாற்றப்பட்டு அவருடன் சேர அழைக்கப்படுகிறார்கள். அனைவரும் இதை காண்பார்கள். அனைவரும் அவருடைய மகிமையை பார்க்கப் போகிறார்கள். மேலும் உலகம் கர்த்தரின் வரவுக்காகும் அந்த மகா நாளால் அதிர்ச்சி அடையும். ஒரு மிகுந்த மரியாதையும் வல்லமையும் உள்ள தருணத்தில் பிரதான தூதர் தன் தலையின் மேல் கம்பியை உயர்த்தி தெய்வீக நோக்கத்துடன் முகம் பிரகாசிக்கிறார். பிறைப்பு தானாகவே இந்த அழைப்புக்காக காத்திருக்கிறது போல் அவர் ஒரு பெரும் ஒலியுடன் கம்பியை ஊதுகிறார். ஏனெனில் கம்பி ஒலிக்கும். இறந்தவர்கள் அழியாதவர்களாக எழுப்பப்படுவார்கள். நாமும் மாற்றப்படுவோம். 1 கொரிந்தியர் 15:52. இந்த வல்லமையான ஒளி வானகத்திலும் பூமியிலும் ஊடுருவி அதன் சக்தியால் அனைத்து படைப்பையும் நிரப்புகிறது. அந்த ஒளி பூமியை அடையும் போது ஒரு பெரிய நிலநடுக்கம் நிலத்தை அதிர வைக்கிறது. மலைகள் நடுங்குகின்றன. நகரங்கள் இதுவரை காணாத வலிமையால் தாக்கப்படுகின்றன. மற்றும் நிலம் வானத்திலிருந்து வந்த அழைப்புக்கு பதிலளிப்பது போல பிளக்கிறது. ஒரு அமைதியான நகரத்தில் தெருக்கள் அதிர்கின்றன, கட்டிடங்கள் ஆடுகின்றன, கண்ணாடிகள் உடைந்து தூசி எழுகிறது, நிலம் கடுமையாக நடுங்குகிறது. ஆனால் இந்த குழப்பத்தின் நடுவில் ஒரு புனித அமைதி இந்த தருணத்தை சூழ்கிறது. அது பயமுறுத்தும் ஒன்றாகவும் புனித எதிர்பார்ப்பால் நிரம்பியதாகவும் உள்ளது. ஏனெனில் சேனைகளின் கர்த்தர் இப்படி சொல்கிறார், இன்னும் ஒரு முறை நான் வானத்தையும் பூமியையும் கடலையும் உலர்ந்த நிலத்தையும் அதிர வைக்கிறேன். ஆகாய 2:6. இது ஒரு அறிகுறி. கர்த்தரின் மகாநாள் ஆரம்பமாகியுள்ளது. இப்போது ஒரு கல்லறையின் அமைதியான சூழலில் நிலம் நடுக்கமடைய ஆரம்பிக்கிறது. எல்லா படைப்பும் ஒரு புனித வாக்குறுதியின் நிறைவேற்றத்திற்கு சாட்சியாக நிற்கும் போல் உள்ளது. கல்லறைகள் முழுவதும் நிலம் பிளந்து திறக்கிறது. ஒவ்வொரு கல்லறையிலிருந்தும் ஒரு அதிசயம் நிகழ்கிறது. எலும்புகள் நகரத் தொடங்கி மீண்டும் ஒன்றிணைந்து கிறிஸ்துவில் இறந்தவர்களின் உடல்களில் உருவாகின்றன. ஏனெனில் கல்லறைகளில் இருப்பவர்கள் அனைவரும் அவருடைய குரலை கேட்டு வெளியே வரக்கூடிய நேரம் வரப்போகிறது. 5:28-29. ஒவ்வொருவரும் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். அழிவின்றி புதிய உயிரும் சிறப்பான மகிமையான உடல்களும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன.
அவர்கள் எழும்பும் போது விசுவாசிகள் ஒளிரும் வெள்ளை ஆடைகளில் ஆடை அணியப்பட்டு அவர்களின் முகங்கள் மகிழ்ச்சியாலும் அதிசயத்தாலும் பிரகாசிக்கின்றன. அவர்கள் வானத்தை நோக்கி பார்க்கின்றனர், ஏனெனில் இன்றுதான் அவர்கள் எதிர்பார்த்த நாள், அவர்களது படைப்பாளியுடன் மீண்டும் சந்திக்கும் நாள். கிறிஸ்துவில் இறந்தவர்கள் முதலில் எழுப்பப்படுவார்கள், பின்னர் நாம் உயிரோடு இருந்து நிலைத்திருப்போரும் அவர்களுடன் கூடி மேகங்களில் ஆண்டவரை சந்திக்க ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. இது விசுவாசிகளின் உயிர்த்தெழுதல், அவர்கள் முழுமையாக ஆக்கப்பட்டு தங்கள் இரட்சகருடன் சேர தயாராகும் தருணம். கஹழல் மீண்டும் ஒலிக்கும் போது அவர்கள் நித்தியத்தின் ஒளியில் நிரம்புகிறார்கள், இறுதியில் பழைய வாக்குறுதிகள் நிறைவேறுகின்றன என்பதை அறிந்து மகிழ்கிறார்கள். அப்போது இருவர் வயலில் இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் ஆட்டுக்களில் அரைப்பவர்கள், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். மத்தேயு 24:40-41. உண்மை மிக தெளிவாகவும் அதிர்ச்சியூட்டுவதாகவும் உள்ளது. எடுத்துக் கொள்ளப்பட்டவர்களுக்கு ஒரு வாக்குறுதி நிறைவேறியது, விட்டுவிடப்பட்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பு என்றென்றும் இழக்கப்பட்டது. இது விசுவாசத்தை காத்தவர்களையும் தங்கள் பாவங்களில் தங்கியவர்களையும் பிரிக்கும் நாளாகும். வீட்டறைகளிலும் நகர வீதிகளிலும் பூங்காக்களிலும் சந்தைகளிலும் மக்கள் தங்கள் அன்பினர்களை திடீரென கண்முன்னே காணாமல் போகும் அதிர்ச்சியில் பார்க்கிறார்கள். அவர்களின் உடைகள் மற்றும் சொத்துக்கள் அவர்கள் வானத்திற்கு அழைக்கப்பட்ட அந்த தருணத்தின் அமைதியான நினைவாக மட்டும் மீதம் இருக்கின்றன. கார்கள் மோதி விழுகின்றன, அலாரங்கள் ஒலிக்கின்றன, அழுகை காற்றில் ஒலிக்கிறது. வீடுகளிலிருந்து நெடுஞ்சாலைகள் வரை பயமும் குழப்பமும் நிறைந்த சத்தம் பூமியை நிரப்புகிறது, ஏனெனில் உலகம் இப்போது என்றென்றும் மாறிவிட்டது. இந்த குழப்பத்தின் நடுவில் உலகம் முழுவதும் செய்தி நிலையங்கள் இந்த முன்னே பிரசிடென்ட் இல்லாத நிகழ்வை ஒளிபரப்ப துடிப்புடன் முயற்சிக்கின்றன. தொலைக்காட்சி திரைகள் மினுக்குகின்றன, பதற்றமான செய்தியாளர்கள் விளக்க முடியாததை விளக்க முயற்சிக்கின்றனர். உலகத் தலைவர்கள் தோன்றுகிறார்கள், நம்பிக்கை அளிக்கும் வார்த்தைகளை வழங்குகிறார்கள், ஆனால் அவர்களின் முகங்கள் அவர்களது குழப்பத்தையும் நம்ப முடியாத நிலையையும் வெளிப்படுத்துகின்றன. இதற்கு பதிலும் இல்லை, ஆறுதலும் இல்லை, இழப்பும் துறக்கப்பட்டதின் குளிர்ந்த உண்மை மட்டுமே உள்ளது. ஆனால் சிலர் புரிந்து கொள்கிறார்கள், குழப்பத்தின் அழுகைகளில் உண்மையை இப்போது உணர்ந்த கிறிஸ்தவர்களின் வேதனையுடன் கூடிய குரல்களும் இருக்கின்றன. அவர்கள் பின்னால் விட்டுவிடப்பட்டார்கள், அவர்கள் ஆண்டவரை அறியாததால் அல்ல, ஆனால் பாவத்தில் தொடர்ந்ததால், அவருடைய அழைப்பிற்கு முழுமையாக ஒப்படைக்க மறுத்ததால். எனக்கு ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்வோர் எல்லோரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள், பரலோகத்தில் உள்ள என் பிதாவின் சித்தத்தை செய்பவரே பிரவேசிப்பார். மத்தேயு 7:21. அவர்களின் அழுகை வருத்தத்தால் நிரம்பியுள்ளது, ஏனெனில் அவர்கள் தங்களது தேர்வின் விளைவுகளை அறிந்துள்ளனர். ஆண்டவரின் சந்நிதியில் இருப்பதற்கான கடைசி வாய்ப்பு கடந்துவிட்டது. இப்போது துயரத்தில் கனிந்த இதயங்களுடன் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய பயங்கரமான உண்மையை எதிர்நோக்குகிறார்கள். பிடிப்புக்கு பிறகு விரைவில் வரவிருக்கும் பெரிய உபத்திரவிலிருந்து யாரும் மீட்கப்பட முடியாது என்பதை அவர்கள் அறிவார்கள். இது அவர்கள் இப்போது எதிர்கொள்ள வேண்டிய கடுமையான எதிர்காலத்தின் வெளிப்பாடு. அவர்கள் வானத்தை நோக்கி பார்க்கும்போது வேத வாக்கியத்தின் வார்த்தைகள் அவர்களின் இதயங்களில் ஒலிக்கின்றன. எனவே விழிப்புடன் இருங்கள், மனிதகுமாரன் வருகிற நாள் அல்லது மணி நேரம் உங்களுக்கு தெரியாது. மத்தேயு 25:13. உலகம் என்றும் மாறிப்போய் நிற்கிறது, புதியதும் பயங்கரமானதுமான அத்தியாயமான உபத்திரவத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. ஆனால் மறைந்து போனவர்களுக்கு இது ஒரு மர்மம் அல்ல. அவர்கள் தங்களை மாற்றப்பட்டவர்களாக காண்கிறார்கள், தெய்வீக ஒளியில் நனைந்த மேகங்களில் நிற்கிறார்கள். அவர்களின் பூமியில் உள்ள உடைகள் வெள்ளை ஒளிரும் ஆடைகளாக மாறி சூரியனைப் போல பிரகாசிக்கின்றன. மேகங்களின் மீது அவர்கள் ஒவ்வொரு தேசத்திலும் பழங்குடிகளிலும் மொழிகளிலும் இருந்து ஒன்று திரண்டு ஒரே நோக்குடன் ஒன்றிணைகின்றனர். அவர்களின் முகங்கள் தெய்வீக சக்தியால் பிரகாசிக்கின்றன, அவர்களை அழைத்தவரின் மகிமையை பிரதிபலிக்கின்றன. இதற்கு பிறகு நான் பார்த்தேன், இதோ எண்ணிக்கையற்ற ஒரு பெரிய கூட்டம், எல்லா தேசங்களிலும் பழங்குடிகளிலும் ஜனங்களிலும் மொழிகளிலும் சேர்ந்தவர்கள் சிங்காசனத்துக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக வெள்ளை ஆடைகள் அணிந்து நின்றார்கள். வெளிப்படுத்தல் 7:9. அப்பொழுது விசுவாசிகள் அனைவரும் மேகங்களில் ஒலிவுமலையின் உச்சியில் பரலோகத்தின் வாயிலில் ஒன்று திரண்டு நிற்பார்கள். அவர்களின் ஆடைகள் பரலோக காற்றில் அலைகின்றன.
வானம் தெய்வீக சக்தியால் துடிப்பதாக தெரிகிறது. இது பூமிக்கும் நித்தியத்திற்கும் இடையிலான ஒரு வாயிலாகும். அவர்களுக்கு மேல் வானம் திறந்து பரலோகத்தின் மகிமையான படிக்கட்டுகள் இறங்கும் காட்சியை வெளிப்படுத்துகிறது. அந்த படிக்கட்டுகள் சாம்பல் நீல நதிகளைப் போல ஒளிர்கின்றன. மேகங்களில் இருந்து மலையின் உச்சிக்கு தண்ணீர் போல் பாய்ந்து வருகிறது. ஒவ்வொரு படியும் ஒளியை வெளிப்படுத்துகிறது. அது பரலோகத்தின் சாராம்சத்திலிருந்து உருவாக்கப்பட்டது போல் தெரிகிறது. விசுவாசிகள் மேலே நோக்கி பார்ப்பார்கள். அவர்களின் இதயங்கள் சொல்ல முடியாத ஆனந்தத்தால் நிரம்பியிருக்கும். இசைக்கருவி மீண்டும் ஒலிக்கிறது. அதன் ஒளி பரலோகம் எங்கும் எதிரொலிக்கிறது. நித்தியத்திற்கான பயணம் தொடங்கிவிட்டதை அறிவிக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு படியும் எடுத்து வைக்கும் போது காற்று மேலும் இலகுவாகிறது. உலகின் சுமைகள் எல்லாம் அகலுகின்றன. வாருங்கள், என் பிதாவின் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்தே உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ராஜ்யத்தை உரிமையாக்குங்கள். மத்தேயு 25:34. அவர்கள் மேலே ஏறி செல்லும் போது மேகங்கள் விலகி கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு காட்சியை வெளிப்படுத்துகின்றன. அது பரலோகத்தின் பொற்கதவுகள், உயரமும் மகிமையுமாக திகழ்கின்றன. அந்த கதவுகள் நித்திய ஒளியில் பிரகாசிக்கின்றன. அவற்றின் நுணுக்கமான வடிவமைப்புகள் எல்லா நிறங்களிலும் மணிமக்களால் ஒளிர்கின்றன. கதவுகள் மெதுவாக திறக்கத் தொடங்குகின்றன. அவற்றின் பொற்கால பாதை வெளியே நீளுகிறது. விசுவாசிகளை உள்ளே வர அழைக்கிறது. உள்ளிருந்து வெளிவரும் ஒளி வெப்பமும் பிரகாசமும் கொண்டது. பரலோகம் தன் பிள்ளைகளை வீடு திரும்ப வரவேற்கும் போல் தெரிகிறது. ஒருவருக்கொருவர் அவர்கள் அந்த கதவுகளை கடந்து செல்கிறார்கள். அவர்களின் முகங்களில் ஆச்சரியமும் பக்தியும் நிறைந்திருக்கிறது. பொற்கால வீதிகள் அவர்களுக்கு முன் விரிகின்றன. கடைசியில் தேவனின் சிங்காசனத்தின் மகிமையை பிரதிபலிக்கின்றன. வானதூதர்களின் பாடல்களின் ஒளி அந்த இடத்தை நிரப்புகிறது. அவர்களின் இசை ஒத்திசைவு மீட்கப்பட்டவர்களின் மகிழ்ச்சியுடன் ஒலிக்கிறது. விசுவாசிகள் முன்னே நடக்கிறார்கள். அவர்களின் அடிகள் இலகுவாகவும் ஆன்மாக்கள் உயர்ந்தும் இருக்கின்றன. அவர்கள் தேவனின் நித்திய ராஜ்யத்தில் நுழைந்து விட்டார்கள் என்பதை அறிந்திருக்கிறார்கள். அந்த காட்சி மங்கிவிட்டு சர்வ வல்லவரின் சிங்காசனத்தை நோக்கிச் செல்லும் பொற்கால பாதையின் படமாக மாறுகிறது. அங்கு ஆண்டவரின் மகிமை பரலோகத்தை முழுவதும் ஒளிரச் செய்கிறது. இனி பூமியின் எல்லைகளால் கட்டுப்படாமல் விசுவாசிகள் நித்தியத்துக்குள் நுழைந்து விட்டார்கள். இது ஒவ்வொரு வாக்குறுதியின் நிறைவேற்றமும் ஒவ்வொரு விசுவாச செயலுக்கான பலனும் காலங்களின் உச்சக்கட்டமும் ஆகும். தேவன் அவர்களின் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைத்து விடுவார். இனி மரணம் இல்லை, துக்கமும் இல்லை, அழுகையும் இல்லை. இனி வேதனையும் இருக்காது, ஏனெனில் பழையவையெல்லாம் கடந்துவிட்டன. வெளிப்படுத்தல் 21:4. இது நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதி. இது பரலோகத்தின் மகிழ்ச்சி. இது அந்த மகத்தான மற்றும் மகிமையான நாளில் அழைக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் பலன். இந்த அதிசயமான தரிசனம் முடிவுக்கு வரும்போது ஒரு மறுக்க முடியாத உண்மை மட்டும் நிலைத்திருக்கிறது. கர்த்தரின் மகிமையான திரும்பும் நாள் வரப்போகிறது. அதன் தாக்கம் என்றென்றும் ஒலிக்கப் போகிறது. ஆனால் கேள்வி இது, நீங்கள் தயார் இருக்கிறீர்களா? நீங்களும் உங்கள் அன்புக்குரியவர்களும் விசுவாசிகளுடன் பிரகாசமான ஆடைகளில் ஆட்கொண்டு நம்முடைய வல்லமையான கர்த்தரின் முன்னிலையில் உயர்ந்து நிற்பீர்களா? அல்லது நீங்கள் பின்னால் விட்டுவிடப்பட்டு துக்கத்துடன் பார்த்துக்கொண்டு கிருபையின் தருணம் கடந்துவிட்டது என்பதை அறிந்து வருந்துவீர்களா? இது வெறும் ஒரு கதை அல்ல, இது ஒரு எச்சரிக்கை. இது மனந்திரும்பவும் தயார் செய்யவும் அழைக்கும் ஒரு அழைப்பு. வேதாகமம் நம்மை நினைவூட்டுகிறது. ஆகையால் மனந்திரும்புங்கள், மாற்றமடையுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுவதற்காகவும் கர்த்தரின் முன்னிலையில் புத்துணர்ச்சி தரும் காலங்கள் வருவதற்காகவும். அப்போஸ்தலர் 3:19. மனந்திரும்புதல் என்பது வெறும் துக்கம் அல்ல. அது பாவத்திலிருந்து விலகி எளிதில் நம்மை சிக்க வைக்கும் பாரங்களை விட்டு முழு மனதுடன் இயேசுவை பின்பற்ற தேர்வு செய்வதாகும். ஆனால் நாம் ஏமாறக்கூடாது. நம்முடைய ஆத்துமாவின் பகைவர் சாத்தான் இந்த உலகத்தின் விஷயங்களில் நம்மை கவனத்தை சிதறடிக்கவும் சிக்க வைக்கவும் இடையறாது உழைக்கிறான். பணத்தை நேசிப்பது, இது பலரை பேராசைக்கும் ஊழலுக்கும் தூண்டி அவர்களின் இதயங்களை பரலோகத்தின் நிலையான செல்வத்திலிருந்து விலக்குகிறது. பணத்தை நேசிப்பது எல்லா விதமான தீமைகளுக்கும் வேறாகும். அதிகாரம் மற்றும் பதவிக்காக விரும்புவது பலரை சிலுவையின் தாழ்மையும் கிருபையும் காண முடியாமல் செய்கிறது. உடல் இன்பங்களை நேசிப்பதையும் கவனமாக இருங்கள். அது ஆசை, அதிகப்படியான அனுபவம் அல்லது உலகியலான விருப்பங்களை நாடுவது எதுவாக இருந்தாலும். சாத்தான் திருப்தி என்ற மாயை மூலம் பலரை கவர்கிறான். ஆனால் இவை அனைத்தும் ஆத்மாவை காலியாகவும் தேவனிடமிருந்து தூரமாகவும் விட்டுவிடுகின்றன.
அநாகரீகம், விக்கிரகாராதனை, பொறாமை, மதுபானம், சுயநலாசை ஆகியவை அனைத்தும் இதயங்களை வழிதவரச் செய்யும் பகைவரின் கருவிகள். ஏமாறாதீர்கள். வியாபாரிகள், விக்கிரகாராதாரர்கள், விபச்சாரிகள், திருடர்கள், பேராசையர்கள், மதுபானிகள், பழிவாங்குபவர்கள், மோசடிக்காரர்கள் ஆகிய எவரும் தேவனுடைய ராஜ்யத்தை உரிமை செய்ய மாட்டார்கள். 1 கொரிந்தியர் 6:9-10. இந்த ஆசைகள் வலுவானவை, ஆனால் தேவனுடைய கிருபை அதைவிட வலிமையானது. நாசத்திற்கு வழிவைக்கும் இவற்றிலிருந்து விலகி நம்முடைய விசுவாசத்தின் ஆரம்பிப்பவரும் நிறைவு செய்பவருமான இயேசுவை நோக்கி உங்கள் பார்வையை நிலைநிறுத்துங்கள். ஆனால் இந்த எச்சரிக்கைகளுக்கிடையிலும் நம்பிக்கை உள்ளது. அந்த நம்பிக்கை கிறிஸ்துவில் மட்டுமே கிடைக்கிறது. நாம் நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொண்டால் அவர் நம்பிக்கைக்குரியவரும் நீதிமானுமாக இருப்பதால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்திலிருந்தும் நம்மை சுத்திகரிப்பார். 1 யோவான் 1:9. நீங்கள் என்ன செய்திருந்தாலும், எவ்வளவு தூரம் விலகியிருந்தாலும், கர்த்தரின் கரங்கள் விரிவாக திறக்கப்பட்டுள்ளன. உங்களை மன்னித்து மீட்டெடுக்க தயாராக உள்ளன. அவர் உங்களை பெயரால் அழைக்கிறார். அவரது அன்பின் வெளிச்சத்தில் நடக்கவும், அவர் திரும்பி வருகிற நாளுக்காக தயார் செய்யவும் அழைக்கிறார். இப்போதுதான் செயல்பட வேண்டிய நேரம். கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருவது போல வரும் என்பதை நீங்கள் தாங்களாகவே நன்கு அறிந்திருக்கிறீர்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:2. நம்முடைய வல்லமையான ஆண்டவர் இயேசு அவருடைய சபைக்காக திரும்பி வருகிற நாள் அல்லது மணி யாருக்கும் தெரியாது. தாமதிக்க வேண்டாம், இன்னும் நேரம் இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம். எச்சரிக்கையுடன் இருங்கள், தயார் நிலையில் இருங்கள். உங்கள் இதயத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்காக மட்டுமல்ல, இது உங்கள் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் அண்டை வீட்டாருக்கும் ஆகும். இந்த நம்பிக்கையும் அவசரத்தையும் கொண்ட செய்தியை அவர்களுடன் பகிருங்கள். கர்த்தர் விரைவில் வருகிறார் என்றும், அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவரது விருப்பம் என்றும் அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உண்மையை பரப்புவதில் பயம் அல்லது தயக்கம் உங்களை தடுக்க விடாதீர்கள். நித்திய வாழ்வுதான் இப்போது கேள்விக்குறியாக உள்ளது. எனவே சென்று அனைத்து ஜாதிகளையும் சீடர்களாக மாற்றுங்கள். அவர்களை பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியாரும் என்ற நாமத்தில் தண்ணீரில் நன்யா புனிதம் செய்யுங்கள். மத்தேயு 28:19. இந்த உலகத்தின் போராட்டங்களில் சோர்ந்து போனவர்களுக்கும் பாரம் சுமக்கும் உணர்வில் இருப்பவர்களுக்கும் மனதை உறுதிப்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் வலியை, உங்கள் சோதனைகளை, மேலும் உயர்ந்த ஒன்றை நாடும் உங்கள் ஆசையை காண்கிறார். ஒருநாள் தேவன் அவர்களின் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைத்து விடுவார் என்று அவர் வாக்குறுதி அளிக்கிறார். இனி மரணம் இருக்காது, துயரும் இல்லை, அழுகையும் இல்லை. இனி வேதனையும் இருக்காது, ஏனெனில் பழையவையெல்லாம் கடந்துவிட்டன. வெளிப்படுத்தல் 21:4. இதுதான் பரலோகத்தின் நம்பிக்கை, விசுவாசத்தில் நிலைத்திருப்பவர்களுக்கு காத்திருக்கும் வாக்குறுதி. ஆகையால் சகோதரர்களே, சகோதரிகளே, உறுதியாக நிலைத்திருங்கள். இந்த உலகத்தின் கவன சிதறல்களுக்கு எதிராக நிலைத்து உங்கள் விசுவாசத்தை உறுதியாக பிடித்து ஒவ்வொரு நாளையும் அவர் திரும்பி வரக்கூடிய நாளாக வாழுங்கள். அந்த கம்பை ஒலிக்கும் போது, பரலோகங்கள் திறக்கப்படும் போது, உங்கள் இருதயம் தூய்மையாகவும் உங்கள் விளக்கு பிரகாசமாகவும் நீங்கள் தயார் நிலையில் காணப்பட வேண்டும். இது உங்கள் தருணம். வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள், கிருபையை தேர்ந்தெடுங்கள், கிறிஸ்துவை தேர்ந்தெடுங்கள். பரலோகத்தின் மகிமை உங்களை காத்திருக்கிறது.

ஆரம்பத்தில் தேவன் பரலோகத்தையும் பூமியையும் படைத்தார். ஆனால் அனைத்து படைப்புகளுக்கும் மேலாக, பரலோகங்களுக்கும் மேலாக நித்தியமானது சர்வ வல்லவரின் வாசஸ்தலம் உள்ளது. இதுதான் பரலோக ராஜ்யம், உயர்ந்தவரின் சிங்காசனம். அங்கு அவரது மகிமை என்றென்றும் பிரகாசிக்கிறது. கர்த்தர் அறிவிக்கிறார்.

எசாயா 60:61, பரலோக ராஜ்யம் இதுவரை யாரும் கண்டதும் இல்லை, கற்பனையிலும் இல்லாதது. ஒளிரும் தங்கத்தாலான கோபுரங்கள் பெருமையுடன் வானத்தை நோக்கி எழுகின்றன. அவற்றின் சுவர்கள் உயிருள்ள ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டு பிரகாசமான ஒளியில் மின்னுகின்றன. தங்கத்தாலான தெருக்கள் முடிவில்லாமல் விரிகின்றன. அவற்றின் மேற்பரப்புகள் தெய்வீக சக்தியால் நிரம்பி ஒளிரும் போல் தெரிகின்றன. நீங்கள் உள்ளே நுழையும் போது உங்கள் கால்கள் தூய தங்கத்தாலான தெருக்களைத் தொடும். அவை மிகவும் சுத்தமாகவும் தெளிவாகவும் இருப்பதால் பரலோகத்தின் பிரகாசமான மகிமையை கண்ணாடி போல் பிரதிபலிக்கின்றன. இந்த தெருக்கள் முடிவில்லாமல் விரிகின்றன. நகரத்தின் முழுவதும் இசைவாக பின்னி பின்னி அவற்றில் நடக்கும் அனைவரையும் தேவனின் சிங்காசனத்தை நோக்கி அழைத்துச் செல்கின்றன. இந்த நகரம் தேவனின் மகிமையால் ஒளிர்கிறது. அதன் பிரகாசம் மிகவும் அரிய ரத்தினம் போலவும் ஜாஸ்பர் கல் போலவும் கண்ணாடி போல் தெளிவாகவும் உள்ளது. சகல இடங்களிலும் சர்வ வல்லவரின் ஒளி நிரம்பியுள்ளது. ஏனெனில் தேவனின் மகிமையே அதன் ஒளியாகும். இங்கே எந்த நிழலும் இல்லை, சூரியனோ சந்திரனோ தேவையில்லை. தேவனின் மகிமையே இதற்கு ஒளியளிக்கிறது, மற்றும் ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவே அதன் விளக்காக இருக்கிறார். வெளிப்படுத்தல் 21:23, இந்த நகரத்தின் ஒவ்வொரு மூலையும் அவருடைய மகிமையால் ஒளிர்கிறது, அந்த ஒளி ஒருபோதும் மங்காது. இயேசு தாமாகவே இந்த மகிமையான இடத்தை பற்றி பேசினார். என் பிதாவின் வீட்டில் பல அறைகள் உள்ளன என்று கூறினார். அது இல்லையென்றால் நான் உங்களிடம் சொல்லியிருப்பேன். நான் உங்களுக்காக இடம் தயார் செய்ய அங்கே செல்கிறேன். நான் சென்று உங்களுக்காக இடம் தயார் செய்தால் மீண்டும் வந்து உங்களை என்னுடன் அழைத்துச் செல்வேன், நீங்கள் நான் இருக்கும் இடத்திலேயே இருக்கும்படி. யோவான் 14:2-3. இந்த நகரத்தின் மையத்தில் உயிரின் நீர் நதி கிறிஸ்தல் போல வெளிரும் ஒளியுடன் ஓடுகிறது. அது பாடும் போல தோன்றும் நீரூற்றுகளாக சிதறி விழுகிறது. அவற்றின் நீர் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத நிறங்களுடன் பிரகாசிக்கிறது. வானுலக உயிரினங்கள், ஒளிரும் மற்றும் பறவை போன்றவை அந்த நதியிலிருந்து குடிக்கச் சேர்கின்றன. அவற்றின் இசை வானத்தின் நித்திய இசையுடன் கலந்து ஒலிக்கிறது. அதன் நீர் பூமியில் புரிந்து கொள்ள முடியாத நிறங்களில் பிரகாசிக்கிறது. இது கடவுளின் நித்திய வளங்களின் ஒரு சின்னமாகும். அவரிடம் வருகிற எல்லோருக்கும் அவர் இலவசமாக வழங்கும் உயிர் இதுவே. நதியின் இருபுறமும் உயிர் மரம் நிற்கிறது. அதன் கிளைகள் விரிந்து பல பழங்களால் நிறைந்திருக்கின்றன. இது சாதாரண மரம் அல்ல. இதன் பழம் மிகுந்ததும் நித்தியமானதும் ஆகும். இதன் இலைகள் வேதாகமம் கூறுவது போல ஜாதிகளின் குணமாக்கலுக்காக இருக்கின்றன. வெளிப்படுத்தல் 22:2. இந்த மரத்தின் ஒவ்வொரு பகுதியும் தமது ஜனங்களுக்கு கடவுள் அளித்துள்ள மீட்பு, ஒற்றுமை மற்றும் முழுமையின் வாக்குறுதியை அறிவிக்கிறது. இந்த நகரில் துக்கமும் இல்லை, கண்ணீரும் இல்லை, வலியும் இல்லை. ஒவ்வொரு காயமும் குணமாக்கப்படுகிறது, ஒவ்வொரு சுமையும் நீக்கப்படுகிறது. அவர் அவர்களது கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கமும் இல்லை, அழுகையும் இல்லை, வலியும் இல்லை. ஏனெனில் பழைய ஒழுங்குகள் கடந்து போய்விட்டன. வெளிப்படுத்தல் 21:4. துக்கமும் இழப்பும் அறியப்படாத இடம் ஒன்றை கற்பனை செய்யுங்கள். மகிழ்ச்சி நிரம்பும் ஒரு வீடு, கடவுளின் சமாதானம் என்றென்றும் ஆட்சி செய்யும் இடம். அன்புக்குரியவர்கள் மீண்டும் ஒன்றிணைக்கப்படுகிறார்கள். அவர்களின் முகங்கள் முடிவில்லா மகிழ்ச்சியால் பிரகாசிக்க எல்லோரும் ஒற்றுமையுடன் நடந்து இதையெல்லாம் சாத்தியமாக்கிய ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். கடவுளின் சிங்காசனம் இதன் மையத்தில் நிற்கிறது. அதை சுற்றி ஒரு பச்சை வானவில் உள்ளது. அது அவரது வாக்குறுதியையும் விசுவாசத்தையும் அறிவிக்கிறது. அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல் ஒளிப்படுகிறது, இடியோசை கேட்கிறது. இது அவருடைய ஒப்பற்ற சக்தி மற்றும் அதிகாரத்திற்கு சாட்சியாகும். சிங்காசனத்தின் முன்பாக கண்ணாடி போல துல்லியமாக இருக்கும் ஒரு கடல் உள்ளது. அது சொர்க்கத்தின் பரிபூரணத்தை பிரதிபலிக்கிறது. சிங்காசனத்தை சுற்றி உயிருள்ள உயிரினங்களும் மீட்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் எப்போதும் கூறுவதை நிறுத்துவதில்லை. கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி தகுதியானவன், அவன் அதிகாரமும் செல்வமும் ஞானமும் வலிமையும் மரியாதையும் மகிமையும் புகழும் பெற தகுதியானவன். வெளிப்படுத்தல் 5:12. அவர்களின் ஆராதனை என்றென்றும் தொடரும். அவர்களின் மகிழ்ச்சி முழுமையானது, ஏனெனில் அவர்கள் சர்வ வல்லவரின் முன்னிலையில் இருக்கிறார்கள். இது சொர்க்கம். அளவற்ற மகிமையும் கற்பனைக்கு பப்பாற்பட்ட அழகும் கொண்ட இடம். அவரை நேசித்து பின்பற்றியவர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே ஒவ்வொரு ஆசையும் நிறைவேறுகிறது, ஒவ்வொரு கண்ணீரும் துடைக்கப்படுகிறது, எல்லாவற்றையும் புதியதாக ஆக்கப்படுகின்றன. ஆண்டவர் அறிவிக்கிறார்.

இதோ நான் எல்லாவற்றையும் புதியதாக ஆக்குகிறேன். வெளிப்படுத்தல் 21:5. அவர் அனைவரையும் தன் மகிழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறார். அவருடைய மகிமை முழுமையாக ஆட்சி செய்யும் இந்த நித்திய இல்லத்தில் அவருடன் என்றும் வாழ அழைக்கிறார். சொர்க்கத்தின் பிரகாசத்தின் மையத்தில் தன் ஜனங்களுக்கிடையே ஆட்சி செய்யும் ஒருவர் கிறிஸ்துவே. இயேசு பலி கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, ஆனால் இப்போது மகிமையில் என்றும் வாழ்கிறார். நம்மிடையே நடந்தவர், நம்முடைய சுமைகளை சிலுவையில் ஏற்றவர், இப்போது தன் பிரியமானவர்களுடன் தன் வாக்குறுதியின் நிறைவில் வாசம் செய்கிறார். இங்கே இந்த பரிசுத்த இடத்திலே அவர் தன் வார்த்தைகளை நிறைவேற்றுகிறார். இதோ தேவனின் வாசஸ்தலம் மனிதருடன் இருக்கிறது, அவர் அவர்களுடன் வாசம் செய்வார், அவர்கள் அவருடைய ஜனமாக இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களுடன் அவர்களுடைய தேவனாக இருப்பார். வெளிப்படுத்தல் 21:3. அவருடைய இருப்பு மிகுந்த ஆற்றலாக உள்ளது. அவருடைய முகத்தின் பிரகாசம் சூரியனை விட அதிகமாக ஒளிர்கிறது. அவருடைய குரல் வல்லமையான நீரின் ஓசையைப் போல ஒலிக்கிறது. ஒரு காலத்தில் உலகத்தின் பாவங்களை தாங்கிய ஆட்டுக்குட்டி இப்போது வெற்றி கொண்டு ஆட்சி செய்கிறார். அவருடைய ஆணையில் உள்ள குத்து தடங்கள் அவரது அளவற்ற அன்புக்கான சாட்சியாக இருக்கின்றன. அவரை சுற்றி மீட்கப்பட்டவர்கள் கூடி நிற்கிறார்கள். அவர்கள் வெறும் ஆராதகர்களாக அல்ல, ஆனால் அவருடன் இணைந்து ஒருமைப்பாட்டில் ஆட்சி செய்யும் பங்குதாரர்களாக இருக்கிறார்கள். இது வெற்றி பெறுபவருக்காக அவர் அளித்த வாக்குறுதியின் நிறைவேற்றமாகும். நானும் என் தந்தையுடன் அவருடைய சிங்காசனத்தில் அமர்ந்தது போல வெற்றி பெற்றவருக்கு என் சிங்காசனத்தில் என்னுடன் அமரும் உரிமையை நான் அளிப்பேன். வெளிப்படுத்தல் 3:21. ஆட்டுக்குட்டி ஆட்சி செய்யும் போது எண்ணற்ற தூதர்கள் சிங்காசனத்தை சுற்றி வட்டமாக நிற்கிறார்கள். ஒவ்வொருவரும் சர்வ வல்லவரின் முடிவில்லா படைப்பாற்றலை பிரதிபலிக்கிறார்கள். அவர்களின் எண்ணிக்கை மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது. அவர்களின் வடிவங்கள் மகத்தானதும் பல்வகைமையுடனும் உள்ளது. செராபீம்கள் சிங்காசனத்தின் மேல் மிதக்கின்றனர். அவர்களின் 6 இறக்கைகள் தெய்வீக நோக்கத்துடன் அசைகின்றன. 2 இறக்கைகளால் அவர்கள் தேவனுடைய மகிமையின் பிரகாசத்திலிருந்து தங்கள் முகங்களை மறைக்கின்றனர். 2 இறக்கைகளால் அவர்கள் தங்கள் கால்களை பணிவுடன் மூடுகின்றனர். 2 இறக்கைகளால் பறக்கிறார்கள். அவர்களின் குரல்கள் என்றும் பாடலாய் எழும்புகின்றன. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், சர்வவல்ல கர்த்தர். முழு பூமியும் அவருடைய மகிமையால் நிரம்பியுள்ளது. எசாயா 6:3. இந்த பாடல் பரலோகத்தில் முழுவதும் ஒலிக்கிறது. அதிசயம் மற்றும் வியப்பால் ஒவ்வொரு மூலையையும் நிரப்புகிறது. செராபீம்களின் கீழே கெருபீம்கள் தேவனுடைய மகிமையின் காவலர்களாக நிற்கின்றனர். அவர்களின் 4 முகங்கள் ஒரு சிங்கம், ஒரு எருமை, ஒரு மனிதன் மற்றும் ஒரு கழுகு உருவாக்குனரின் பண்புகளை அறிவிக்கின்றன. வலிமை, சேவை, ஞானம் மற்றும் விரைவு. கண்களால் முழுமையாக மூடப்பட்டுள்ள அவர்கள், அவர்களின் ஒவ்வொரு அசைவிலும் தெய்வீக விழிப்புணர்வு நிறைந்துள்ளது. பரிசுத்தமற்ற எதுவும் சிங்காசனத்திற்கு அருகில் வராமல் பார்த்துக் கொள்கின்றனர். இந்த மகத்தான உயிரினங்கள் தேவனுடைய இருப்பின் சக்தி மற்றும் விழிப்புணர்வுக்கு உயிருள்ள சாட்சியாக இருக்கின்றன. அவர்களின் உருவங்கள் தேவனுடைய ஆவியோடு முழுமையான ஒற்றுமையில் நகர்கின்றன. எசேக்கியேல் 10:1-22. அவர்களுக்கிடையே உயர்ந்து நிற்பவர்கள் பிரதான தூதர்கள், பரலோக இராணுவங்களின் தளபதிகள். மிகேல் தேவனுடைய ஜனங்களின் பாதுகாவலர், எப்போதும் தயார் நிலையில் வானவுலக படைகளை வழிநடத்துகிறார். அவர்களின் இருப்பு தேவனுடைய அசைக்க முடியாத அதிகாரத்தையும் தன் படைப்பை பாதுகாக்கும் அவரது உறுதியையும் பரலோகத்துக்கும் பூமிக்கும் நினைவூட்டுகிறது. ஆனால் தங்களுடைய சக்தியிலும் கூட பிரதான தூதர்கள் ஆட்டுக்குட்டியின் முன் தாழ்மையுடன் தலைவணங்குகிறார்கள். எல்லாவற்றிலும் அவருடைய மேலாதிக்கத்தை அறிவிக்கிறார்கள். சிங்காசனத்தை சுற்றி 4 உயிருள்ள உயிரினங்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் தேவனுடைய மகிமையை அறிவிக்க தனித்துவமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. முதல் உயிரினத்திற்கு சிங்கத்தின் முகம் உள்ளது. இது வலிமையும் மகத்துவத்தையும் குறிக்கிறது. 2வது உயிரினம் மாடு போல் உள்ளது. இது விசுவாசமான சேவையை நினைவூட்டுகிறது. 3வது உயிரினத்திற்கு மனிதன் போன்ற முகம் உள்ளது. இது ஞானத்தையும் புரிதலையும் பிரதிபலிக்கிறது. 4வது உயிரினம் பறக்கும் கழுகை போல உள்ளது. இது தேவனுடைய எல்லை கடந்த தன்மையையும் பார்வையையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. இந்த உயிரினங்கள் அவற்றின் உருவங்கள் முழுவதும் கண்களால் மூடப்பட்டுள்ளன. எல்லாவற்றையும் தெளிவாக காண்கின்றன. ஆனாலும் அவற்றின் பார்வை சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரை நோக்கியே நிலைத்திருக்கிறது. பகலும் இரவும் அவர்கள் பாடுகிறார்கள், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், கர்த்தராகிய சர்வ வல்லமையுள்ள தேவன், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும். வெளிப்படுத்தல் 4:8. அவர்களின் ஆராதனை பரலோகத்தையே முழுவதும் புகழின் இசைக்கச்சேரிக்குள் இழுத்துச் செல்கிறது.
அவர்களின் குரல்கள் தேவனுடைய நித்திய பரிசுத்தத்தை அறிவிக்கின்றன. அங்கே தேவதூதர்களும் உயிருள்ள உயிரினங்களும் நடுவில் மீட்கப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் கழுவப்பட்ட பரிசுத்தர்கள், பிரகாசமான வெள்ளை ஆடைகளில் அலங்கரிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றனர். அவர்கள் தேவனுடைய இரக்கத்துக்கும் கிருபைக்கும் உயிருள்ள சாட்சியாக இருக்கின்றனர். அவர்கள் தங்கள் கைகளில் பனை இலைகளை பிடித்திருக்கிறார்கள். அவர்களின் குரல்கள் வெற்றிகரமான பாடலாக உயர்கின்றன. ரட்சிப்பு நம் தேவனுக்கே. அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார் மற்றும் ஆட்டுக்குட்டிக்கே. வெளிப்படுத்தல் 7:10. அவர்களின் மகிழ்ச்சி அடக்க முடியாதது. அவர்களின் முகங்கள் கிறிஸ்துவின் சந்நிதி மட்டுமே தரக்கூடிய சமாதானம் மற்றும் நிறைவை ஒளிரச் செய்கின்றன. இதோ நித்தியத்தின் மகிமை நம் முன் விரிகிறது. இது ஒரு மகத்தான ராஜசீயமான மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட விதியானது. இங்கு காலம் தன்னை ஒப்படைக்கிறது, துயரம் முடிவடைகிறது, ஆன்மா தனது உயர்ந்த அழைப்பை அடைகிறது. இது தெய்வீகமான மகிமையை விட குறைவல்ல. இது தேவனுடைய வாக்குறுதி நிறைவேறியது. அவர் தம் ஜனங்களுக்கு கொண்டிருந்த நித்திய அன்பின் உச்சக்கட்டம். உங்கள் இருதயத்தை தயார் செய்யுங்கள், ஏனெனில் இது வரப்போகும் நிகழ்வின் தரிசனம். முதலில் ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்து, பிற எந்த விருந்தும் ஒப்பில்லாத ஒரு பரலோக விருந்து. வெளிப்படுத்தல் 19:6-9. பல நீரின் ஓசை போல் ஒலிக்கும் குரல்களுடன் கிறிஸ்துவும் அவரது மணமகளும் ஒன்றிணைவதை அறிவிக்கின்றன. இங்கு பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட பரிசுத்தர்கள் ஒன்று கூடி கொண்டாடுவார்கள். நீதியின் ஆடைகளில் அலங்கரிக்கப்பட்டு ஆட்டுக்குட்டியின் ஒளியில் பிரகாசித்து அந்த மகிழ்ச்சி, அந்த உடன்பிறப்பு, முடிவில்லா அன்பை கற்பனை செய்யுங்கள். பரலோகம் முழுவதும் சிறந்த ஒற்றுமையில் மகிழ்கிறது. இது வெறும் விருந்து அல்ல. இது நிறைவேற்றப்பட்ட உடன்படிக்கை, நித்தியமாக முத்திரை போடப்பட்ட வாக்குறுதி. அதன்பின் பரிசுத்தர்கள் கிறிஸ்துவுடன் சேர்ந்து ஆட்சி செய்வார்கள். வெளிப்படுத்தல் 24:6 ஒரு மகிமையான உண்மையை வெளிப்படுத்துகிறது. நம்பிக்கையுள்ளவர்கள் 1000 ஆண்டுகளுக்கான ராஜ்யத்தில் அவருடைய அதிகாரத்தில் பங்கெடுப்பார்கள். அவர்கள் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஞானத்துடன் ஆட்சி செய்து நீதியுடன் சேவை செய்வார்கள். உலகத்தில் தன் ராஜ்யத்தை பரலோகத்தில் இருப்பதைப் போல நிறுவும் இரட்சகரின் அருகில் நின்று தெய்வீக நோக்கத்துடன் நம்பிக்கையுடன் இருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். இதுதான் நம்முடைய அழைப்பின் இறுதி நிறைவு. மகிமையின் ராஜாவுடன் சேர்ந்து ஆட்சி செய்யவும் சேவை செய்யவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரலோகத்தில் ஒற்றுமை முழுமையாக ஆட்சி செய்யும். எல்லா பிளவுகளும் அழிக்கப்படும், எல்லா தடைகளும் நீக்கப்படும். பரிசுத்தர்கள் அனைவரும் சிறந்த உடன்பாட்டில் ஒன்றாக சேர்வார்கள். ஆபிரகாமுடன் பக்கத்தில் நடக்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். மோசேயுடன் உரையாடவும், பவுலுடன் ஆராதிக்கவும், விசுவாசத்தின் வீரர்களுடன் இப்போது உங்கள் நித்திய தோழர்களாக இருப்பதை கற்பனை செய்யுங்கள். இன்னும் இந்த அதிசயம் மனிதர்களை மட்டுமல்லாமல் எல்லாவற்றையும் கடந்துள்ளது. எசாயா 11:6-9 படைப்பில் மீண்டும் நிலைபெறும் ஒற்றுமையின் ஆச்சரியமான காட்சியை வர்ணிக்கிறது. நரிகள் ஆட்டுக்குட்டிகளுடன் வாழும், புலிகள் ஆடுகளுடன் படுத்திருக்கும், சிங்கங்கள் மாடுகள் போல் புல் தின்று வாழும். அச்சமும் இல்லை, வன்முறையும் இல்லை, அமைதியே நிலவும். குழந்தைகள் எல்லா உயிரினங்களுடனும் சிரித்தும் சுதந்திரமாக விளையாடியும் இருப்பார்கள். இது மறுபடியும் உருவான ஏதேன் தோட்டம், தேவனின் சிறப்பு படைப்பை கொண்டாடும் ஒரு விழா. ஒவ்வொரு உயிரும் முழுமையான ஒற்றுமையில் தங்கள் படைப்பாளியை ஒன்றாக மகிமைப்படுத்தும். அதற்கு பிறகு பரலோகத்தின் அதிசயங்கள் உங்கள் முன் விரிகின்றன. வெளிப்படுத்தல் 21 ஒரு கற்பனைக்கு பெட்டாத அழகை கொண்ட இடத்தை விவரிக்கிறது. அங்கு தெருக்கள் பொன்னை போல பிரகாசிக்கின்றன. தேவனின் மகிமையே அந்த இடத்தின் ஒளியாகும். வாழ்க்கை நதிகள் ஓடுகின்றன. மரங்கள் பெருமளவில் கனிகளை தருகின்றன. ஒவ்வொரு மூளையும் அவருடைய இருப்பால் ஒளிர்கிறது. பரிசுத்தர்கள் இந்த அதிசயங்களை ஆராய்ந்து தேவனின் மகிமையின் முழுமையை வியப்புடன் காண்பார்கள். ஒவ்வொரு அடியிலும் அவருடைய மகிமை வெளிப்படும். ஒவ்வொரு காட்சியும் பயமுறுத்தும் வியப்பை தரும். இது உங்கள் நித்திய இல்லம், படைப்பாளி தன் அன்புக்குரியவர்களுடன் என்றென்றும் வாசம் செய்யும் இடம். இனி மரணமில்லை, துயரமில்லை, வேதனை இல்லை. வெளிப்படுத்தல் 21:4 பழையவையெல்லாம் மறைந்து நித்திய ஓய்வால் மாற்றப்படும் என்று நமக்கு உறுதி அளிக்கிறது. எபிரேயர் 4:9 ஒரு சபாத்து ஓய்வை பற்றி பேசுகிறது. அங்கு தேவனுடைய ஜனங்கள் அவருடைய சந்நிதியில் சமாதானம், ஆனந்தம் மற்றும் நிறைவை அனுபவிக்கிறார்கள். இது சோர்வால் வந்த ஓய்வு அல்ல, தெய்வீக திருப்தியால் நிரம்பிய ஓய்வு.
நீங்கள் அவருடைய அன்பில் வாசம் செய்ய போகிறீர்கள், அவருடைய கிருபையால் அணைக்கப்பட்டு என்றென்றும். இப்போது அன்புள்ளவரே, இதை கேளுங்கள். இந்த நித்திய மகிமையின் தருணத்தை நீங்கள் அனுபவிக்க விரும்பாதீர்களா? நேரம் நெருங்கி வந்துவிட்டது, அழைப்பு தெளிவாக உள்ளது. கிறிஸ்துவை நம்புங்கள், பரிசுத்தமான வாழ்க்கையை வாழுங்கள், தேவனை மகிமைப்படுத்தும் செயல்களை செய்யுங்கள். அவருடைய நாமத்தில் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் மறக்கப்படாது என்று அவர் வாக்குறுதி அளித்துள்ளார். இந்த அழைப்பு உங்களுக்காக விரிவாக்கப்பட்டுள்ளது. வாருங்கள், உங்கள் ஆண்டவரின் ஆனந்தத்தில் பங்கு கொள்ளுங்கள். உங்கள் இதயம் நம்பிக்கையால் கலங்கட்டும், ஏனெனில் அவருடைய திரும்பி வருதல் நெருங்கியுள்ளது. இது வெறும் ஒரு கதை அல்ல, இது நித்தியத்தின் உண்மை. இந்த நித்திய மகிமையில் வாசம் செய்யும்வர்களில் நீங்கள் ஒருவராக இருப்பீர்களா? தேர்வு உங்களதே. ராஜா காத்திருக்கிறார். இந்த அழைப்புக்கு நீங்கள் பதில் அளிப்பீர்களா?

பிடிப்புக்கு பிறகு ஒரு தொடர் அதிசயமான நிகழ்வுகள் நடைபெறத் தொடங்கும். இது துன்பகாலத்தை, அதாவது பூமியில் வாழும் மக்களுக்கு தேவனுடைய தீர்ப்பை அறிமுகப்படுத்தும். துன்பகாலம் பைபிளில் முன்கூட்டியே சொன்ன ஒரு காலம். பூமியில் 7 ஆண்டுகள் நீடிக்கும் தேவனுடைய தீர்ப்பு காலமாகும். இது அதிகரிக்கும் பேரழிவுகளும் ஆழமான ஆன்மீக போராட்டங்களும் அடையாளமாகும். இது சீல்கள் உடைக்கப்படுவதால் துவங்குகிறது. அதன் மூலம் உலகை என்றும் மாற்றும் பேரழிவுகள் தொடர் நிகழ்வுகளாக வெளிப்படுகின்றன. ஏனெனில் அவர்களுடைய பெரிய கோப நாளாகிவிட்டது. யார் நிலைத்திருக்க முடியும்? வெளிப்படுத்தல் 6:17. பரிசுத்த வேதாகமத்தில் முன்கூட்டியே சொன்ன 7 ஆண்டுகள் துன்பகாலம் பரலோகத்தில் துவங்குகிறது. பரலோக சிங்காசன அறையில் விவரிக்க முடியாத மகிமையுடன் கூடிய ஒரு காட்சி பிரபஞ்சத்தையே கவர்கிறது. அநேகமான தேவதூதர்கள் சிங்காசனத்தை சுற்றி வளைந்து அவர்கள் குரல்கள் அருவி போல் ஒலிக்க ஆராதனை செய்கிறார்கள். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், எல்லாம் வல்ல ஆண்டவர் தேவன். இந்த பரிசுத்த வளிமண்டலம் தெய்வீக ஒளியால் பிரகாசிக்கிறது. மனித கற்பனைக்கு அப்பாற்பட்ட நிறங்கள் தங்க நிறத்துடன் இசைவாக கலந்து அந்த இடத்தை பயமும் மரியாதையும் நிறைந்ததாக மாற்றுகின்றன. அந்த மயத்தில் தேவனுடைய ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து பிரகாசமான ராஜரீக ஆடைகளில் தோன்றுகிறார். அவரது கிரீடம் உலகத்திற்கு புறம்பான மகிமையுடன் ஜொலிக்கிறது. ஒவ்வொரு ரத்தினமும் அவருடைய பரிபூரண அதிகாரத்தின் பிரதிபலிப்பாக உள்ளது. அவரது கையில் 7 முத்திரைகளால் மூடப்பட்ட ஒரு சுருள் மங்களான ஒளியுடன் பிரகாசிக்கிறது. அதன் விளிம்புகளில் தீர்ப்பும் மீட்பும் குறிக்கப்பட்ட வார்த்தைகள் எழுதப்பட்டுள்ளன. தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவரையும் யூதாவின் சிங்கத்தையும் பாருங்கள். சுருளை திறந்து அதன் முத்திரைகளை உடைக்க தகுதியுள்ள ஒரேவர் இவரே. வெளிப்படுத்தல் 5:5. அந்த தருணம் வந்துவிட்டது. இது முன்கூட்டியே அறிவிக்கப்பட்ட காலம், கிருபையின் காலம், தீர்ப்பின் காலம். தெய்வீக நோக்கத்துடன் இயேசு முதல் முத்திரையை உடைக்கிறார். ஒரு இடிமுழக்கம் போல ஒலி பரலோகத்திலே முழுவதும் ஒலிக்கிறது. அந்த சுருள் பிரகாசமான ஒளியை வீசுகிறது. பரலோக உலகில் ஒரு பிளவிலிருந்து ஒரு வெள்ளை குதிரை தோன்றுகிறது. அந்த குதிரையின் சவாரி ஒரு கிரீடம் அணிந்து ஒரு வில்லுடன் கவர்ச்சி மற்றும் தன்னம்பிக்கையால் நிரம்பி அனைவரின் கவனத்தையும் வியப்பையும் ஈர்க்கும் வகையில் தோன்றுகிறார். நான் பார்த்தேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை. அதன் சவாரி ஒரு வில்லை கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவர் வெற்றி கொண்டு மேலும் வெற்றி கொள்ளும் நோக்கில் புறப்பட்டார். வெளிப்படுத்தல் 6:2. இந்த சவாரி கிறிஸ்துவல்ல, ஆனால் உலகம் உடைந்திருக்கும் நிலையில் சமாதானம் கொண்டு வருவதாக தோற்றமளித்து அதிகாரத்திற்கு எழும் மோசடி செய்பவன் அந்தி கிறிஸ்துவே. சமாதானத்தின் மூலம் அவர் பலரை அழிப்பார். தானியேல் 8:25. கோளாறு மற்றும் நம்பிக்கை இழப்பு நிறைந்த உலகில் ஒரு மனிதர் எழுந்து நாடுகளின் மனதையும் இதயத்தையும் கவர்கிறார். அவரது வார்த்தைகள் மென்மையானவை, அவருடைய வாக்குறுதிகள் கவர்ச்சிகரமானவை. அவர் ஒற்றுமை, நம்பிக்கை மற்றும் சமாதானத்தை பற்றி பேசுகிறார். பிடிப்பின் பின் ஏற்பட்ட குழப்பத்திற்கு தீர்வுகளை வழங்குகிறார். நிலைத்தன்மையை இயங்கும் உலகம் இந்த கவர்ச்சி மற்றும் பார்வையுள்ள மனிதரிடம் தனது நம்பிக்கையை வைக்கிறது. அவர் கூட்டணிகளை உருவாக்குகிறார், ஒப்பந்தங்களை நடத்தியுள்ளார், உலகளாவிய முக்கியத்துவத்திற்கு உயர்கிறார். ஆனால் அவரது பாதை மோசடியில் அமைந்தது ஒரு இருண்ட உண்மையை மறைக்கிறது. பிரதிவேர் எழுச்சி. தந்திரமும் தூதரசும் மூலம் அவர் அதிகாரத்தை ஒருங்கிணைக்கிறார். நாடுகள் அவரது தலைமைக்கு தலை வணங்குகின்றன. அவரது சமாதான வாக்குறுதிகள் ஒரு தீய நோக்கத்தை, தேவனை எதிர்த்து கிளர்ச்சியை மறைத்திருப்பதை அறியாமல் இருக்கின்றனர். ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன, கூட்டணிகள் உருவாகின்றன, உலகம் ஒரு ஆபத்தான அமைதியில் உறங்குகிறது. ஆனால் இந்த அமைதி தற்காலிகமானது. மற்றொரு குதிரை பிரகாசமான சிவப்பு வெளியே சென்றது. அதன் சவாரிக்காரருக்கு பூமியிலிருந்து அமைதியை எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டது. மக்கள் ஒருவரை ஒருவர் கொல்லும் நிலை ஏற்பட்டது. மேலும் அவருக்கு ஒரு பெரிய வாள் வழங்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 6:4. 2வது முத்திரை திறக்கப்படும் போது உலகம் முழுவதும் போர் வெடிக்கிறது.

பிரதிபேர் ஏற்படுத்திய அந்த நுண்ணிய அமைதி சிதறுகிறது. நாடுகள் நாடுகளுக்கு எதிராக எழுகின்றன. குழப்பம் பூமியை முழுவதும் ஆட்கொள்கிறது. இயேசு இந்த காலத்தை பற்றி எச்சரித்தார், நீங்கள் போர்களையும் போர் வதந்திகளையும் கேட்பீர்கள் என்று கூறினார். ஒரு நாடு மற்றொரு நாட்டுக்கு எதிராகவும் ஒரு ராஜ்யம் மற்றொரு ராஜ்யத்திற்கு எதிராகவும் எழும். மத்தேயு 24:6-7. இரத்தப்பாய்ச்சி அளவில்லாமல் நடைபெறுகிறது. எண்ணற்ற உயிர்கள் இழக்கப்படுகின்றன. இதயங்கள் உடைக்கப்படுகின்றன. நான் பார்த்தேன், இதோ ஒரு கருப்பு குதிரை. அதன் சவாரிக்காரரின் கையில் ஒரு தராசு இருந்தது. நான் ஒரு குரலை கேட்டேன், ஒரு தினாருக்கு 1 குவாட் கோதுமை என்று கூறியது, மற்றும் 1 தினாருக்கு 3 குவாட் பார்லி. ஆனால் எண்ணெயையும் திராட்சை இரசத்தையும் சேதப்படுத்தாதீர்கள். வெளிப்படுத்தல் 5:6-6. மூன்றாவது முத்திரை பசியை கொண்டு வருகிறது. பயிர்கள் தோல்வி அடைகின்றன. உலகளாவிய பொருளாதாரம் முற்றிலும் சிதறுகிறது. ஒரு நாள் சம்பளத்தில் 1 ரொட்டி கூட வாங்க முடியாது. பசி மற்றும் அவலமான நிலை நாடு முழுவதும் பரவுகிறது. பூமி துக்கம் கொண்டு வாடுகிறது. உலகம் சோர்ந்து வாடுகிறது. எசாயா 24:4. செல்வம் எந்த இடத்திலும் பாதுகாப்பாக இருக்க முடியாது, ஏனெனில் பற்றாக்குறை பூமியின் ஒவ்வொரு மூலையையும் தொடுகிறது. வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள் கூட இப்போது ஆடம்பரங்களாக மாறுகின்றன. உயிர் வாழ்வது மிகவும் கடினமாகிறது. நான் பார்த்தேன், அப்போது ஒரு வெளிர் குதிரை இருந்தது. அதன் சவாரிக்காரரின் பெயர் மரணம். அவனை பின்தொடர்ந்தது பாதாளம். அவர்கள் பூமியின் 1/4 வாழால், பசியால், தொற்று நோயால் கொல்லும் அதிகாரம் பெற்றனர், மற்றும் காட்டு மிருகங்களாலும். வெளிப்படுத்தல் 6:8. 4வது முத்திரை உடைக்கப்பட்ட போது மரணம் பூமியெங்கும் பரவுகிறது. மனிதர்களில் 1/4 போர், பசி, நோய் மூலமாக அழிகின்றனர். மற்றும் காட்டு மிருகங்களின் தாக்குதலாலும் கூட. இழப்பின் அளவு அதிர்ச்சி அளிக்கிறது. நம்பிக்கையற்ற நிலை உலகத்தை மூடுகிறது. இந்நேரம் வரப்போகிறது என்று இயேசு முன்கூட்டியே சொன்னார். ஒரு தேசம் மற்றொரு தேசத்திற்கு எதிராக எழும். பல இடங்களில் பசியும் நிலநடுக்கமும் இருக்கும். இவையெல்லாம் பிறப்பு வழி ஆரம்பமே. மத்தேயு 24:7-8. 5வது முத்திரை வானத்தில் உள்ள காட்சிக்கு திரும்புகிறது. அங்கு மறைமரணங்களை செய்தவர்களின் குரல்கள் நீதிக்காக அழைக்கின்றன. நான் பலிபீடத்தின் கீழ் தேவனுடைய வார்த்தைக்காகவும் தாங்கள் சாட்சியாக இருந்ததற்காகவும் கொல்லப்பட்டவர்களின் ஆத்துமாக்களை பார்த்தேன். அவர்கள் உரக்க கூவி, அண்டை ஆண்டவரே, பரிசுத்தரும் உண்மையுமாகியவரே, எப்போது நீர் நம்முடைய இரத்தத்திற்கு நீதியும் பழிவாங்குதலும் செய்வீர் என்று கேட்டார்கள். வெளிப்படுத்தல் 6:9-10. இவர்கள் தங்கள் சாட்சியில் உறுதியாக நின்று தங்கள் விசுவாசத்திற்கு உச்சமான பலியை செலுத்திய விசுவாசிகள். அவர்களுக்கு வெள்ளை ஆடைகள் வழங்கப்பட்டு தேவனுடைய தீர்ப்பு வரையிலான காலம் வரை ஓய்வெடுக்க சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பார்வையில் அவருடைய பரிசுத்தர்களின் மரணம் மதிப்பு மிக்கதாகும். சங்கீதம் 116:16-15. அவர் 6வது முத்திரையை திறந்தபோது ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. வெளிப்படுத்தல் 6:12-13. 6வது முத்திரை பேரழிவுகளை கிளப்புகிறது. நிலநடுக்கங்கள் பூமியை அதிர வைக்கின்றன. சூரியன் இருண்டு விடுகிறது. சந்திரன் இரத்தம் போன்ற சிவப்பாக மாறுகிறது. நட்சத்திரங்கள் வானிலிருந்து விழும் போல் தெரிகின்றன. வானமே சிதறி போகும் போல் தோன்றுகிறது. வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கின்றன, ஏனெனில் தேவனே நீதிபதியாக இருக்கிறார். சங்கீதம் 50:6. அரசர்களும் சாதாரண மக்களும் ஒரே போல் தஞ்சம் தேடி எங்களை மேல் விழுந்து மறைத்து விடுங்கள் என்று அழைக்கின்றனர். அரியணையில் அமர்ந்திருப்பவரின் முகத்திலிருந்தும் ஆட்டுக்குட்டியின் கோபத்திலிருந்தும் மறைந்து விடுங்கள் என்று அவர்கள் கூச்சலிடுகின்றனர். இந்த பயம் எல்லா இடங்களிலும் பரவியுள்ளது, ஏனெனில் பூமி தெய்வீக தீர்ப்பால் அதிர்கிறது. இதற்கு பிறகு நான் பூமியின் 4 மூலைகளிலும் 4 தூதர்களை நின்று கொண்டு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்து வைத்திருப்பதை பார்த்தேன். எந்த காற்றும் பூமியிலும் கடலிலும் மரங்களிலும் வீசாதபடி அவர்கள் தடுத்தனர். இந்த அமைதிக்குள் மற்றொரு தூதன் கிழக்கிலிருந்து எழுந்து வருகிறார். அவர் உயிருள்ள தேவனின் முத்திரையை எடுத்துச் செல்கிறார். அவரது குரல் வானகங்களில் சக்தி வாய்ந்ததாக ஒலிக்கிறது. நாம் எங்கள் தேவனின் ஊழியக்காரர்களை அவர்களது நெற்றியில் முத்திரையிடும் வரை பூமியையும் கடலையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள்.
வெளிப்படுத்தல் 7:3. இந்த ஆட்கள் 144,000 பேர். இஸ்ரவேல் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 12,000 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு துன்பத்தின் போது தேவனுக்கு விசுவாசமான ஊழியக்காரர்களாக பிரித்து வைக்கப்படுகிறார்கள். அவர்கள் தெய்வீகமான ஒரு முத்திரையால் முத்தமிடப்பட்டுள்ளனர். இது அவர்களுக்கு பாதுகாப்பும் உலகளாவிய குழப்பத்தின் நேரத்தில் சுவிசேஷத்தை பரப்பும் சாட்சிகளாக அனுப்பப்படுவதையும் குறிக்கிறது. இவர்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் மீட்கப்பட்ட முதல் கனிகள். தூய்மையானவர்களும் குற்றமற்றவர்களும் இருளால் ஆட்கொடுக்கப்பட்ட உலகில் அவருடைய சத்தியத்தை அறிவிக்க உறுதியாக நிற்கின்றனர். வெளிப்படுத்தல் 14:4. முத்தமிடப்பட்ட 144,000 பேர் தேவன் இஸ்ரவேலுடன் கொண்டிருக்கும் உறுதியான உடன்படிக்கையின் சின்னமாக நிற்கின்றனர். நியாய தீர்ப்பின் நேரத்தில் அவருடைய ரட்சிப்பை அறிவிக்கவும் பலரை மனந்திரும்ப அழைக்கவும் தயாராக இருக்கின்றனர். கர்த்தர் சியோனை தேர்ந்தெடுத்தார். அவர் அதை தம்முடைய வாசஸ்தலமாக விரும்பினார். சங்கீதம் 1:32-13. ஆட்டுக்குட்டி 7வது முத்திரையை திறந்தபோது சுவர்க்கத்தில் சுமார் அரை மணி நேரம் அமைதி நிலவியது. வெளிப்படுத்தல் 8:1. அந்த இடைவேளை ஆழமானது. எல்லா படைப்பும் எதிர்காலத்தில் வரப்போகும் கடுமையை எதிர்பார்த்து மூச்சை தடுத்து நிற்கும் போல் உள்ளது. பின்னர் நான் தேவனின் முன்பாக நிற்கும் 7 தூதர்களை கண்டேன். அவர்களுக்கு 7 கம்பைகள் கொடுக்கப்பட்டன. வெளிப்படுத்தல் 8:2. சுவர்க்கத்தில் ஒரு தூதன் தங்க தூபக்கலத்தை எடுத்துக்கொண்டு பலிபீடத்திற்கு அணுகுகிறான். அதில் தூபம் நிரம்பி பரிசுத்தர்களின் ஜெபங்களுடன் கலந்துள்ளது. அந்த தூதன் தூபக்கலத்தை பூமியில் எரிகிறான். அதன் பின் இடியோசை, மின்னல் மற்றும் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்படுகின்றன. அந்த 7 தூதர்கள் தங்கள் கம்பைகளை உயர்த்தி ஊத தயாராகின்றனர். ஒவ்வொரு கம்பை ஊதலும் முந்தையதை விட கடுமையான தீர்ப்பை அறிவிக்கிறது. முதல் தூதன் தனது கம்பையை ஊதுகிறான். அதன் பின் பனித்துளிகள் மற்றும் தீ, இரத்தத்துடன் கலந்தவை பூமியில் வீசப்பட்டன. பூமியின் 1/3 ஒரு பகுதி எரிந்து போனது. மரங்களின் 1/3 ஒரு பகுதியும் எரிந்து போனது. மேலும் அனைத்து பசுமை புல்வெளிகளும் எரிந்து போனது. வெளிப்படுத்தல் 8:7. பூமியின் 1/3 ஒரு பகுதி தீயால் அழிக்கப்படுகிறது. பசுமை காடுகள் மற்றும் வளமான நிலங்கள் சாம்பலாக மாறுகின்றன. வானம் புகையால் இருண்டு விடுகிறது. பூமி தூக்கித்து வாடுகிறது. உலகம் சோர்ந்து வாடுகிறது. ஏசாயா 24:4. இரண்டாவது தூதன் தனது கம்பையை ஊதினான். அப்போது தீயில் எரியும் ஒரு பெரிய மலை போன்ற ஒன்று கடலில் வீசப்பட்டது. வெளிப்படுத்தல் 8:8. கடலின் 1/3 ஒரு பகுதி இரத்தமாக மாறியது. கடலில் உள்ள உயிரினங்களின் 1/3 ஒரு பகுதி இறந்தது. மேலும் கப்பல்களின் 1/3 ஒரு பகுதி அழிக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 8:9. மூன்றாவது தூதன் தனது கம்பையை ஊதினான். அப்போது ஒரு பெரிய நட்சத்திரம் வானிலிருந்து விழுந்தது. அது ஒரு விளக்கேற்றை போல எரிந்தது. அது நதிகளின் 1/3 ஒரு பகுதியிலும் நீரூற்றுகளிலும் விழுந்தது. வெளிப்படுத்தல் 8:10. அந்த நட்சத்திரத்தின் பெயர் கருவேம்பு என்று அழைக்கப்படுகிறது. நீரின் 1/3 ஒரு பகுதி கருவேம்பு போல் கசப்பாக மாறியது. அந்த நீர் கசப்பாகியதால் பலர் அதனால் இறந்தார்கள். வெளிப்படுத்தல் 8:11. நான்காவது தூதன் தனது கம்பையை ஊதினான். அப்போது சூரியனின் 1/3 ஒரு பகுதி தாக்கப்பட்டது. அதன் வெளிச்சத்தின் 1/3 ஒரு பகுதி இருண்டு போயிற்று. வெளிப்படுத்தல் 8:12. அதேபோல் சந்திரனின் 1/3 ஒரு பகுதியும் நட்சத்திரங்களின் 1/3 ஒரு பகுதியும் தாக்கப்பட்டன. அவற்றின் வெளிச்சத்தின் 1/3 ஒரு பகுதி இருண்டு போயிற்று. நாளின் 1/3 ஒரு பகுதி ஒளிராமல் இருந்தது. அதுபோல் இரவின் 1/3 ஒரு பகுதியும் ஒளிரவில்லை. வெளிப்படுத்தல் 8:12. நீ ஆனால் அடுத்த தீர்ப்புக்கு முன் ஒரு எச்சரிக்கை. பின்னர் நான் பார்த்தேன். அப்போது ஒரு கழுகு நேராக மேலே பறந்து கொண்டு அதிரடியான குரலில் அழைத்தது. அந்த 3 தூதர்கள் ஊதப்போகும் மற்ற கம்பைகளின் ஒலிக்காக பூமியில் வாழும் மக்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ என்று கூறியது.
வெளிப்படுத்தல் 8:13 வானத்திலிருந்து ஒரு அழைப்பு ஒலிக்கிறது. அது ஒரு எச்சரிக்கை அழைப்பு, ஒரு புலம்பல் அழைப்பு, ஒரு துயரத்தின் அழைப்பு. 5வது தூதர் தனது கம்பையை ஊதுகிறார். பின்னர் 5வது தூதர் தனது கம்பையை ஊதினார். அப்போது நான் வானிலிருந்து பூமிக்கு விழுந்த ஒரு நட்சத்திரத்தை பார்த்தேன். அவனுக்கு ஆழமற்ற குழியின் துவாரத்தின் சாவி கொடுக்கப்பட்டது. அவன் ஆழமற்ற குழியின் துவாரத்தை திறந்தான். அந்த துவாரத்திலிருந்து ஒரு பெரிய அடுப்பு புகை போல புகை எழுந்தது. அந்த துவாரத்திலிருந்து எழுந்த புகையால் சூரியனும் காற்றும் இருண்டு போனது. வெளிப்படுத்தல் 9:1.2. அந்த புகையிலிருந்து பூமியில் ஈடியங்கள் வந்தன. அவற்றுக்கு பூமியின் பாம்புகளுக்கு உள்ள சக்தி போல சக்தி கொடுக்கப்பட்டது. அவைகளுக்கு பூமியின் புல், எந்த பசுமை தாவரம் அல்லது எந்த மரமும் சேதப்படுத்த வேண்டாம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் தேவனுடைய முத்திரை தங்கள் நெற்றியில் இல்லாத மனிதர்களை மட்டும் சேதப்படுத்த வேண்டும் என்று கூறப்பட்டது. வெளிப்படுத்தல் 9:3-4. 6வது தூதன் தன் கர்ணை ஊதினான். அப்போது நான் ஒரு குரலை கேட்டேன். பெரிய யூப்ரதேஸ் நதியில் கட்டப்பட்டுள்ள 4 தூதர்களை விடுவிக்கவும் என்று கூறியது. வெளிப்படுத்தல் 9:14. அந்த 4 தூதர்கள் அந்த மணி, அந்த நாள், அந்த மாதம், அந்த ஆண்டுக்காக தயார் செய்யப்பட்டிருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். வெளிப்படுத்தல் 9:14-15. ஒரு பெரும் தீய ஆவிகளின் படையை விடுவிக்கிறது. இதனால் ஏற்பட்ட குழப்பத்தில் மனிதர்களில் 1/3 அழிகின்றனர். குதிரை ஏறிய படை வீரர்களின் எண்ணிக்கை 2 மடங்கு, 10,000, 10,000 மடங்காக இருந்தது. அவர்களின் எண்ணிக்கையை நான் கேட்டேன். வெளிப்படுத்தல் 9:16. இந்த அழிவு புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பெரிதாக இருந்தாலும் மனிதர்கள் மனம் திரும்பவில்லை. அவர்கள் தங்கள் கொலைகள், மாயாஜாலங்கள், பாலியல் ஒழுங்கின்மை, திருட்டுகள் ஆகியவற்றிலிருந்து மனம் திரும்பவில்லை. வெளிப்படுத்தல் 9:21. பின்னர் 7வது தூதன் தன் கர்ணை ஊதினார். அப்போது பரலோகத்தில் பெரும் சத்தமான குரல்கள் எழுந்தன. உலகத்தின் ராஜ்யம் நம்முடைய ஆண்டவருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் ஆகிவிட்டது. அவர் என்றென்றும் ஆட்சி செய்வார் என்று கூறினார்கள். வெளிப்படுத்தல் 11:15. 7வது கர்ணை ஊதல் என்பது தேவனுடைய திட்டத்தின் நிறைவை அறிவிக்கிறது. பரலோக குரல்கள் கிறிஸ்துவின் என்றென்றும் நிலைக்கும் ஆட்சியை அறிவிக்கின்றன. நியாய தீர்ப்பு நேரம் வந்துவிட்டது. விசுவாசிகள் நீதிமான்களாக நிரூபிக்கப்படுகிறார்கள். ஜனங்கள் கோபித்தனர், ஆனால் உமது கோபம் வந்தது. இறந்தவர்களுக்கு நியாயம் செய்யும் நேரமும் உமது ஊழியக்காரர்களான தீர்க்கதரிசிகள், பரிசுத்தர்கள், உமது நாமத்தை பயப்படும் சிறியவர்களும் பெரியவர்களும் அனைவருக்கும் வெகுமதி அளிக்கும் நேரமும் பூமியை அழிக்கும் அழிப்பவர்களை அழிக்கும் நேரமும் வந்தது. வெளிப்படுத்தல் 11:18. பரலோக ஆலயம் திறக்கப்படுகிறது. உடன்படிக்கையின் பெட்டி காணப்படுகிறது. இது தேவன் தன் வாக்குறுதிகளுக்கு உண்மையாய் இருப்பதை குறிக்கிறது. ஆனால் இப்போது ஒரு புதிய இருள் எழுகிறது மற்றும் ஒரு புதிய போர் தொடங்கப் போகிறது.

இப்போது பரலோகத்தில் போர் எழுந்தது. மிகேல் மற்றும் அவரது தூதர்கள் பாம்பை எதிர்த்து போரிட்டார்கள். பாம்பும் தனது தூதர்களும் எதிர்த்து போரிட்டார்கள். இது வெறும் பலத்தின் போர் அல்ல, நோக்கத்தின் போர். உண்மையின் படைகள் பொய்களின் குழப்பத்திற்கு எதிராக போரிட்டன. பரலோகங்கள் நடுங்கின, இரு படைகளும் மோதின, ஒளியின் ஆயுதங்கள் நிழல்களை தாக்கின. அந்த போரின் ஒலி படைப்பில் முழுவதும் ஒலித்தது. பாம்பு கடுமையாக போரிட்டது, ஆனால் அவனது பெருமை அவனை உண்மையிலிருந்து காக்க முடியவில்லை. எழுதியிருக்கிறது போல் அவன் சர்வ வல்லபனின் சக்திக்கு எதிராக எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் அவன் போதுமான வலிமை இல்லாததால் அவர்கள் தங்கள் இடத்தை இழந்தார்கள். பரலோகத்தில் அந்த பெரிய பாம்பு, பழமையான பாம்பு என்று அழைக்கப்படும் சாத்தான் அல்லது பிசாசு, உலகமெங்கும் மக்களை வழிதவரச் செய்பவன், கீழே தள்ளப்பட்டான். அவன் பூமிக்கு தள்ளப்பட்டான். அவனுடன் அவனுடைய தூதர்களும் வந்தார்கள். வெளிப்படுத்தல் 12:9. பூமிக்கும் கடலுக்கும் அற்புதம், ஏனெனில் பிசாசு உங்களிடம் இறங்கிவிட்டான். அவன் மிகவும் கோபமாக இருக்கிறான், ஏனெனில் அவனுடைய காலம் குறைவாக இருப்பதை அவன் அறிவான். வெளிப்படுத்தல் 12:12. பின்னர் நான் கடலில் இருந்து ஒரு மிருகம் எழுந்ததை பார்த்தேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளில் 10 கிரீடங்கள் இருந்தன. அதன் தலைகளில் துஷ்டமான பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. வெளிப்படுத்தல் 13:1. நான் பார்த்த மிருகம் ஒரு புலி போல இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தது. பெரிய பாம்பு அதற்கு தனது சக்தியையும் ஆசனத்தையும் பெரிய அதிகாரத்தையும் கொடுத்தது. முழு உலகமும் ஆச்சரியப்பட்டு, இந்த மிருகத்திற்கு ஒப்பானவர் யார் என்று கேட்டார்கள். அவனுடன் யார் போர் செய்ய முடியும்? வெளிப்படுத்தல் 13:4. அவனுக்கு பெரும் வார்த்தைகளையும் துஷ்டமான பேச்சுகளையும் பேச ஒரு வாய் கொடுக்கப்பட்டது. அவன் 42 மாதங்கள் செயல்பட அதிகாரமும் பெற்றான். வெளிப்படுத்தல் 13:5. இந்த மிருகம் வெறும் பயங்கர உருவம் மட்டுமல்ல, சாத்தானால் அதிகாரம் பெற்ற அந்திகிறிஸ்துவை குறிக்கிறது. அவன் ஜாதிகளை ஆளவும் ஏமாற்றவும் வந்தவன். இந்த அதிகாரத்துடன் அந்த மிருகம் பூமியை அதிர வைத்து பலரின் மனங்களை ஏமாற்றும். அந்திகிறிஸ்து ஒரு நம்பிக்கையின் ஒளியாக நாடுகளை ஒன்றிணைக்கும் சமாதானகரராக தோன்றினான். ஆனால் அவனது மிகப்பெரிய சாதனை இன்னும் வரவில்லை. அவன் இஸ்ரவேலும் பல நாடுகளும் உடன்படிக்கையை ஏற்படுத்தினான். பல ஆண்டுகளாக இருந்த பிளவுக்கும் மோதலுக்கும் தீர்வாக இந்த ஒப்பந்தம் பாராட்டப்பட்டது. இந்த உடன்படிக்கையுடன் இஸ்ரவேல் தங்கள் ஆலயத்தை மீண்டும் கட்டும் உரிமையையும் பழைய பலிகளை மீண்டும் நடத்தும் உரிமையையும் பெற்றது. அவன் பலருடன் ஒரு வாரத்திற்கு வலுவான உடன்படிக்கையை ஏற்படுத்துவான். உலகிற்கு இது ஒரு புதிய யுகத்தின் விடியலாக, இடையறாத குழப்பத்திற்கு பிறகு அமைதியின் ஒளியாக தோன்றியது. ஆனால் இந்த உடன்படிக்கை வெறும் அரசியல் யுக்தி அல்ல, இது திட்டமிட்ட ஏமாற்றத்தின் முதல் படியாக இருந்தது. இரட்சகராக போற்றப்பட்ட அந்திகிறிஸ்து தனது இறுதி துரோகத்திற்கு மேடையை அமைத்துவிட்டான். 7 ஆண்டுகளின் பாதியில் அந்திகிறிஸ்து இஸ்ரவேலும் மற்ற நாடுகளும் செய்த உடன்படிக்கையை முறியடிக்கிறான். ஒரு காலத்தில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது, ஆனால் அது நசுங்கி அவன் தனது உண்மையான இயல்பை வெளிப்படுத்தி இறுதி அதிகாரத்தை கைப்பற்றுகிறான். தானியேல் 9:27. இந்த அவமதிப்பு செயல் இறுதி துரோகத்தை குறிக்கிறது. அந்திகிறிஸ்து பரிசுத்த ஆலயத்தை மாசுபடுத்தி தன் உருவத்தை வழிபாட்டிற்காக நிறுவுகிறான். இது தானியேல் முன்கூட்டியே சொன்ன அழிவின் அருவறுப்பாகும். இதை இயேசு கிறிஸ்துவும் தன் வார்த்தைகளில் உறுதிப்படுத்தினார். மத்தேயு 24:15. அவன் தேவன் என்று அழைக்கப்படும் அனைத்தையும், வழிபடப்படும் அனைத்தையும் எதிர்த்து தன்னை உயர்த்தி தேவாலயத்தில் உட்கார்ந்து தன்னை தேவன் என்று அறிவிப்பான். 2 தெசலோனிக்கேயர் 2:4. இது திருப்புமுனை. சட்டமின்மையின் மனிதன் வெளிப்படும் தருணம். முன்பு மறைக்கப்பட்டது இப்போது வெளிப்படுகிறது. பயங்கரமான துல்லியத்துடன் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறது. பாதிக்கப்பட்ட காலம் அதன் இருண்டமான நேரத்திற்குள் நுழைகிறது. அங்கு தீமையின் ஆட்சி அதிகரிக்கிறது. இந்த குழப்பம் உலகம் இதுவரை கண்டதில்லாத அளவுக்கு உள்ளது. ஒரு காலத்தில் பெருமை கொண்டும் சுதந்திரமாக இருந்த நாடுகள் இப்போது ஒரே அதிகாரத்திற்கு முன்பாக முழுமையாக குனியுகின்றன.
இது வேதாகமம் முன்கூட்டியே கூறிய தருணம். மிருகம் முழுமையான அதிகாரத்திற்கு எழும்பும் காலம், பூமியின் எல்லா மூலையிலிருந்தும் விசுவாசத்தை கோரும் நேரம். இருப்பினும் இந்த விசுவாசம் சுதந்திரமாக வழங்கப்படுவதல்ல, அது கட்டாயப்படுத்தப்படுகிறது. பயமும் மோசடியும் மூலம் கட்டாயப்படுத்தப்பட்டு தலைவணங்க மறுப்பவர்கள் வேட்டையாடப்படுகிறார்கள். அவர்கள் அரசின் எதிரிகளாக குறிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் குற்றம் மிருகத்தை வழிபட மறுப்பதும் அதன் முத்திரையை ஏற்க மறுப்பதும் தான். அவருக்கு பரிசுத்தர்களுடன் போர் செய்யும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது, மேலும் அவர்களை வெல்லவும் அனுமதி வழங்கப்பட்டது. பூமியில் வாழும் அனைவரும் உயிரின் புத்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் அவனை வழிபடுவார்கள். அதன் கோபம் அதன் அவமதிப்பான கோரிக்கைகளுக்கு தலைவணங்க மறுக்கும் பரிசுத்தர்களின் மீது கடுமையாக விழுகிறது. அவர்கள் துரத்தப்படுகிறார்கள், வேட்டையாடப்படுகிறார்கள், மேலும் வெல்லப்படுகிறார்கள். நான் மற்றொரு மிருகம் பூமியிலிருந்து எழுந்து வருவதை பார்த்தேன். அதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல இரண்டு கொம்புகள் இருந்தன. ஆனால் அது ஒரு பாம்பை போல பேசியது. மென்மையில் மறைந்துள்ள ஒரு மோசடி. அது முதல் மிருகத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தி பூமியை அவனை வழிபட வைக்கிறது. எச்சரிக்கையாக இருங்கள். ஆட்டுக்குட்டியாக தோன்றுபவர்கள் எல்லோரும் உண்மையின் மேய்ப்பர் அல்லர். இது மக்களின் முன்னிலையில் வானிலிருந்து தீயை இறக்கி அழைக்கும் போன்ற பெரிய அதிசயங்களை செய்கிறது. இந்த அடையாளங்களால் அது பெரும்பான்மையையும் ஏமாற்றி முதல் மிருகத்தின் தெய்வீகத்துவத்தை நம்ப வைக்கிறது. உலகம் வழிந்து வருகிறது. அவர்கள் ஆன்மாவின் பகைவரால் உருவாக்கப்பட்ட பொய்யை ஏற்றுக்கொள்கிறார்கள். அடுத்ததாக இரண்டாவது மிருகம் மிருகத்திற்கு ஒரு உருவம் அமைக்கவும் அதை பேசச் செய்யவும் என்று கட்டளையிடும். அவன் மிருகத்தின் உருவத்திற்கு உயிர் அளிக்கும் அதிகாரம் பெற்றிருந்தான். அதன் மூலம் அந்த உருவம் பேசவும் அதை வணங்க மறுக்கும் அனைவரையும் கொல்லச் செய்யவும் முடிந்தது. இது மிக உயர்ந்த ஏமாற்று நிலை. ஒரு பொய்யான கடவுள் மரண தண்டனையின் கீழ் வணக்கத்தை கோருகிறான். இந்த கணத்தில் மனிதர்களின் இதயங்கள் வெளிப்படையாகின்றன. சிறியவர்களும் பெரியவர்களும், பணக்காரர்களும் ஏழைகளும், சுதந்திரர்களும் அடிமைகளும் அனைவரும் அவர்களின் வலது கையில் அல்லது நெற்றியில் ஒரு குறியை பெறச் செய்கிறான். அந்த குறி மிருகத்தின் பெயர் அல்லது அதன் பெயரின் எண் இல்லாமல் யாரும் வாங்கவோ விற்கவோ முடியாது. வெளிப்படுத்தல் 13:16-17 வரை. பொருளாதார சிரமமும் குழப்பமும் உலகத்தை ஆட்கொண்ட போது அந்த குறி உண்மையான விசுவாசத்தின் இறுதி சோதனையாக மாறியது. அந்த குறியை ஏற்க மறுத்தவர்கள் வேட்டையாடப்பட்டனர், சிறையில் அடைக்கப்பட்டனர் அல்லது கொல்லப்பட்டனர். இதுவே ஞானம். உணர்வு உள்ளவன் மிருகத்தின் எண்ணை கணக்கிடட்டும், ஏனெனில் அது ஒரு மனிதனின் எண். அவனுடைய எண் 666. இந்த அச்சுறுத்தும் எண் 666 மனித குலத்தின் கடவுளுக்கு எதிரான கிளர்ச்சியை நினைவூட்டும் ஒரு குளிர்ச்சியான எச்சரிக்கையாக நிற்கிறது. புனித ஆலயத்திலிருந்து இடியோசை போல் ஒரு குரல் ஒலித்தது. போய் தேவனுடைய கோபத்தின் பாத்திரங்களை பூமியில் ஊற்று. இறுதி தீர்ப்புகள் வெளிப்படப் போகின்றன. உலகத்தை அதன் அடிப்படி வரை அதிர வைக்கின்றன. வெளிப்படுத்தல் 16:1. முதல் தூதர் சென்று தன் பாத்திரத்தை பூமியில் ஊற்றினார். மிருகத்தின் குறிப்பெற்ற மனிதர்களுக்கு ஒரு மோசமானதும் வேதனையொட்டும் புண் விழுந்தது. அவரது உருவத்தை வணங்கியவர்களுக்கும் தீயவர்களின் பெருமை வேதனையாக மாறியது. அவர்களுக்கு எந்த தீர்வும் இல்லை. முடிவில்லா வேதனை மட்டுமே உள்ளது. இருந்தும் அவர்களின் இதயங்கள் மனம் திரும்பவில்லை. வெளிப்படுத்தல் 16:2. இரண்டாவது தூதர் தன் பாத்திரத்தை கடலில் ஊற்றினார். அது இறந்த மனிதனின் இரத்தமாக மாறியது. கடலில் உள்ள ஒவ்வொரு உயிரும் இறந்தது. ஒரு காலத்தில் உயிரால் நிரம்பியிருந்த பெருங்கடல்கள் இப்போது ஒரு கல்லறையாக, கடவுளின் தீர்ப்புக்கான சாட்சியாக அதன் நீர்களின் மரணத்தை புலம்பி நிலம் அமைதியில் மூழ்கியது. வெளிப்படுத்தல் 16:3. மூன்றாவது தூதர் தன் பாத்திரத்தை நதிகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினார். அவை இரத்தமாக மாறின. பின்னர் நதிகளும் ஊற்றுகளும் இரத்தமாக மாறின. நீரின் தூதரை நான் கேட்டேன், பரிசுத்தமானவரே, நீர் இருந்தவரும் இருப்பவரும், இந்த தீர்ப்புகளில் நீர் நீதிமானாக இருக்கிறீர், ஏனெனில் அவர்கள் உமது பரிசுத்த ஜனங்களின் மற்றும் தீர்க்கதரிசிகளின் இரத்தத்தை சிந்தினார்கள். அவர்களுக்கு அவர்கள் உரியது போல் இரத்தம் குடிக்க நீர் கொடுத்திருக்கிறீர்.
வெளிப்படுத்தல் 16:5. நான்காவது தூதர் தன் பாத்திரத்தை சூரியனின் மீது ஊற்றினார். மனிதர்களை அக்கினியால் சுட்டெரிக்க அதிகாரம் அவருக்கு வழங்கப்பட்டது. மக்கள் மிகுந்த வெப்பத்தால் சுட்டெறிந்தார்கள். இந்த பேரிடர்களுக்கு அதிகாரம் உள்ள தேவனின் நாமத்தை அவமதித்தார்கள். ஆனால் அவர்கள் மனந்திரும்பவில்லை. வெளிப்படுத்தல் 16:8-9. ஐந்தாவது தூதர் தன் பாத்திரத்தை மிருகத்தின் சிங்காசனத்தின் மீது ஊற்றினார். அதன் ராஜ்யம் இருளில் மூழ்கியது. மக்கள் தங்கள் நாவை வேதனையில் கடித்தார்கள் மற்றும் வானத்தின் தேவனை சபித்தார்கள். வெளிப்படுத்தல் 16:10-11. ஆறாவது தூதர் தன் பாத்திரத்தை பெரிய யூப்ரதேஸ் நதியின் மீது ஊற்றினார். அதன் நீர் உலர்ந்தது. கிழக்கின் ராஜாக்களுக்கு வழி தயார் செய்யப்பட்டது. நான் பார்த்தேன், மூன்று அசுத்த ஆவிகள் தவளைகள் போல அரக்கனின் வாயிலிருந்து மிருகத்தின் வாயிலிருந்து வெளியே வந்தன. அவை அவர்களை எபிரேயில் அர்மகெத்தோன் என்று அழைக்கப்படும் இடத்தில் ஒன்று சேர்த்தன. வெளிப்படுத்தல் 16:16. ஏழாவது தூதர் தன் பாத்திரத்தை காற்றில் ஊற்றினார். அப்போது பரலோக ஆலயத்திலிருந்து சிங்காசனத்திலிருந்து ஒரு பெரிய குரல் முடிந்தது என்று கூறியது. வெளிப்படுத்தல் 16:17. அங்கே குரல்கள், இடியுடன் கூடிய மின்னல்கள் மற்றும் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. மனிதர்கள் பூமியில் இருந்ததிலிருந்து இது போன்றது ஒருபோதும் நிகழவில்லை. ஒவ்வொரு தீவும் மறைந்து போனது. மலைகளும் காணப்படவில்லை. மனிதர்கள் மேல் பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய ஆழிகள் விழுந்தது. ஒவ்வொரு கல்லும் ஒரு தாளந்து எடையுடன் இருந்தது. வெளிப்படுத்தல் 16:18-21. தேவனுடைய கோபம் முழுமையாக ஊற்றப்பட்டது. இருந்தும் அவர்கள் மனந்திரும்பவில்லை. இறுதி போர் நடைபெறுவதற்கான மேடை தயார் செய்யப்பட்டுள்ளது. அப்போது ராஜாதிராஜன் திரும்பி வந்து தன் ராஜ்யத்தை நிறுவுவார். ஏனெனில் தீர்ப்பின் காலம் நெருங்கியுள்ளது. ஒவ்வொரு முழங்காலும் வணங்கும். வெளிப்படுத்தல் 19:11-16. இந்த தரிசனம் முடிவடைகையில் ஒரு கேள்வி மீதம் இருக்கிறது. நீங்கள் உயிருள்ள தேவனுடைய கடுமையான தீர்ப்பை எதிர்கொள்ளும் வேதனையின் காலத்தில் நுழைபவர்களாக இருப்பீர்களா, அல்லது பூமி முழுவதும் வரவிருக்கும் சோதனையின் நேரத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு பரலோகத்தில் காத்திருக்கும் நித்திய ஆனந்தத்திலும் பலன்களிலும் வரவேற்கப்படுவோரில் நீங்கள் சேர்க்கப்படுவீர்களா? வெளிப்படுத்தல் 3:10. வேதனை காலம் என்பது மற்ற எந்த காலத்தையும் போல இல்லாதது. கணிப்பதற்கும் முடியாத துயரமும் தெய்வீக கோபமும் நிறைந்த ஒரு காலம். மனந்திரும்பலை விட பாவத்தை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு இதுவே அவர்களின் நிஜமாகும். தேர்வு உங்களதே. அதன் விளைவுகள் நித்தியமானவை. மத்தேயு 24:21. நீங்கள் யாருக்கு சேவை செய்யப் போகிறீர்கள் என்பதை முடிவு செய்யும் நேரம் இப்போதுதான். பிசாசின் சூழ்ச்சிகளால் ஏமாறாதீர்கள். ஏனெனில் அவன் உங்கள் ஆத்மாவை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் முயல்கிறான். அவன் வாழ்வின் பெருமை, மாம்சத்தின் ஆசை, உலக செல்வத்தின் கவர்ச்சி ஆகியவற்றை உங்களை தேவனின் சந்நிதியிலிருந்து விலக்க பயன்படுத்துகிறான். யோவான் 10:10. முதல் யோவான் 2:16. அருளின் வாசல் இன்னும் திறந்திருக்கும் போது மனந்திரும்புங்கள். உங்கள் பாவங்களை விட்டு விலகி ஆண்டவரை தேடுங்கள். ஏனெனில் அவர் இரக்கமுள்ளவர். யாரும் அழிய வேண்டாம் என்றும் அனைவரும் மனந்திரும்ப வேண்டும் என்றும் விரும்புகிறார். 2 பேதுரு 3:9. பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்படுதல் விசுவாசிகளை விசுவாசமற்றவர்களிடமிருந்து பிரிக்கும். பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்படுபவர்கள் மாற்றப்பட்டு மகிமை மிக்க மரணமற்ற உடல்கள் வழங்கப்படுவார்கள். அவர்கள் தேவனின் சந்நிதியில் என்றென்றும் வாழ்ந்து நித்திய அமைதியும் ஆனந்தமும் அனுபவிப்பார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. ஆனால் மீதம் இருப்பவர்களுக்கு அந்த கஷ்டகாலம் புரிந்து கொள்ள முடியாத வேதனையை ஏற்படுத்தும். அப்பொழுது இரண்டாவது வாய்ப்பு இருக்காது. தேவனின் கோபத்திலிருந்து தப்பிக்க எந்த வாய்ப்பும் இருக்காது. வெளிப்படுத்தல் 6:15-17. கிறிஸ்துவை நிராகரிப்பவர்களின் இறுதி விதி தீக்குளம், அதாவது இரண்டாவது மரணமாகும். பரிசுத்தம் செய்ய மறுக்கும் மற்றும் ஆண்டவரின் வழிகளை பின்பற்ற மறுக்கும் அனைவருக்கும் இது இறுதி தீர்ப்பாகும். வெளிப்படுத்தல் 20:15. மனந்திரும்பி கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களுக்கு பரலோகத்தில் நித்திய சுதந்திரம் காத்திருக்கிறது. அவர்கள் அவருடன் என்றென்றும் ஆட்சி செய்யப் போகிறார்கள். வலி, துயரம், மரணம் எதுவும் இல்லாமல் கீழ்ப்படிதலும் விசுவாசமும் அளவிட முடியாத பலன்களை தரும். வெளிப்படுத்தல் 21:4.
அன்பானவர்களே, உங்கள் முன் தேர்வு வைக்கப்பட்டுள்ளது. உயிரா அல்லது மரணமா, ஆசீர்வாதமா அல்லது சாபமா? இயேசு கிறிஸ்துவை உங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு உயிரை தேர்ந்தெடுக்குங்கள். உங்கள் பாவங்களை மனந்திரும்புங்கள், ஏனெனில் பரலோக ராஜ்யம் அருகில் உள்ளது. உபாகமம் 30:19, மத்தேயு 4:17. தாமதிக்கிறவர்களில் நீங்கள் ஒருவராக இருக்க வேண்டாம், ஏனெனில் ராப்சர் எந்த நேரத்திலும் நிகழலாம். இன்றுதான் இரட்சிப்பின் நாள். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஏனெனில் நாளை உங்களுக்கு உறுதி செய்யப்படவில்லை. 2 கொரிந்தியர் 6:2, நீதிமொழிகள் 27:1. மாப்பிள்ளை தன் மணமகளுக்காக வருகிறார். அவர் அழைக்கும் போது நீங்கள் தயார் இருக்கிறீர்களா? நம்பிக்கையுடன் காணப்படுகிறவர்கள் வரவிருக்கும் கோபத்திலிருந்து தப்பித்து நித்திய ஆனந்தத்தில் நுழைவார்கள். ஆனால் மீதமிருப்பவர்களுக்கு அழுகையும் பல்லை கடிக்கும் வேதனையும் இருக்கும். மத்தேயு 25:1-13. இதோ நான் விரைவில் வருகிறேன், என் வெகுமதியும் என்னுடன் உள்ளது. ஒவ்வொருவருக்கும் அவன் செயலின்படி கொடுக்க. தங்கள் ஆடைகளை கழுவுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஜீவ விருட்சத்திற்கு உரிமை பெறவும் நகரத்தின் வாசல்களில் நுழையவும் முடியும். வெளிப்படுத்தல் 22:12-14.

இந்த உலகம் வரலாற்றில் எப்போதும் இல்லாத ஒரு நிகழ்வை எதிர்பார்க்கிறது. அதாவது நம்முடைய வல்லமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையை. அது ராஜாதிராஜன் திரும்பி வந்து தன் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் தருணம். உடைந்துள்ள உலகிற்கு நீதியும் மீட்பும் கொண்டு வருவார். இந்த முறையில் அவர் அமைதியாகவோ தாழ்மையோடு வரமாட்டார். மாறாக தன் தெய்வீக அதிகாரத்தின் முழு மகிமையோடு வருவார். அவரது முதல் வருகையில் அவர் தாழ்மையோடு தோன்றினார். ஒரு எளிய மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். பலவீனத்தில் ஆடை அணிந்தார். மனிதர்களிடையே தேவதூதராக நடந்தார். நோயாளிகளை குணப்படுத்திய அவரது கைகள் பின்னர் உலகத்தின் பாவங்களுக்காக குத்தப்பட்டன. அவர் தண்டிக்க வரவில்லை, மீட்கவே வந்தார். பலருக்காக தன்னை மீட்பு பலியாக அர்ப்பணித்தார். ஆனால் இப்பொழுது பாருங்கள், அவர் யூதாவின் சிங்கமாக வல்லமையுள்ள ராஜாவாகவும் நீதிமானான நீதிபதியாகவும் வருகிறார். வானங்கள் பிளந்து அவர் வல்லமையுடனும் பேரருளுடனும் இறங்குவார். அவரது கண்கள் தீப்போல் ஜொலிக்கும். அவரது தலையில் பல கிரீடங்கள். இரத்தத்தில் நனைந்த ஆடையுடன் இருக்கிறார். அவரது பெயர் விசுவாசமும் உண்மையும் ஆகும். அவர் போர் புரியவும் நீதியையும் நிலைநிறுத்தவும் ஜாதிகளுக்கு தீர்ப்பு வழங்கவும் வருகிறார். இனி அவர் வேதனை அனுபவிக்கும் ஊழியக்காரராக இல்லை, அனைத்து படைப்புகளுக்கும் அதிகாரம் கொண்ட அரசராக திரும்பி வருகிறார். பூமி நடுங்கும், ஆகாயம் இருண்டுவிடும், ஒவ்வொரு முழங்காலும் மடங்கும். அவரது தீர்ப்பிலிருந்து யாரும் தப்ப முடியாது, ஏனெனில் அவரது நீதியும் சிறப்பும் என்றும் நிலைத்திருக்கும். இது அவரது வெற்றியின் நேரம், எல்லா தீர்க்க தரிசனங்களின் நிறைவேற்றமும் அவரது தெய்வீக திட்டத்தின் உச்சக்கட்டமும் ஆகும். அரசர்களின் அரசனை காண தயாராகுங்கள். ஆனால் கேள்வி இன்னும் உள்ளது, அவர் எப்போது திரும்பி வருவார்? இந்த கேள்வி நூற்றாண்டுகளாக ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இயேசுவுடன் நடந்த திருத்தூதர்களிலிருந்து அவரை காண ஆவலுடன் காத்திருக்கும் ஒவ்வொரு தலைமுறையிலும் உள்ள விசுவாசிகளுக்கு வரை. யாருக்கும் அந்த நாள் அல்லது மணி தெரியாது. பரலோக தூதர்களுக்கும் மகனுக்கும் கூட இல்லை. மத்தேயு 24:36. ஆனால் இயேசு தாமாகவே நாம் கவனிக்க வேண்டிய அடையாளங்களை அளித்தார். இந்த அடையாளங்கள் சுவிசேஷங்களிலும் வெளிப்படுத்தல் புத்தகத்திலும் பதிவு செய்யப்பட்டுள்ளவை. மனித குலத்திற்கு தெய்வீக அலாரம் மணி போன்றவை. இவை நமக்கு நினைவூட்டுகின்றன, காலம் விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது என்றும், தேவனின் திட்டம் நம் கண்முன்னே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்றும். முக்கியமான முதல் அடையாளங்களில் ஒன்று இயேசு தம் விசுவாசிகளை தம்மிடம் அழைக்கும் ராப்ஷர் எனப்படும் நிகழ்வாகும். ஒரே கணத்தில் கோடிக்கணக்கான விசுவாசிகள் மறைந்து போவார்கள். உலகம் குழப்பத்திலும் கலவரத்திலும் மூழ்கும். இந்த நிகழ்வு முதல் உயிர்த்தெழுச்சியின் ஒரு பகுதியாகும். இதில் கிறிஸ்துவில் இறந்தவர்கள் உயிருடன் எழுப்பப்படுவார்கள். உயிருடன் இருப்பவர்கள் மாற்றப்பட்டு ஆண்டவரை வானில் சந்திக்க அழைத்துச் செல்லப்படுவார்கள். தெசலோனிக்கேயர் 4:16-17. இயேசுவை தங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் நம்பியவர்களுக்கு அவர்கள் அவருடைய சந்நிதியில் சேர்க்கப்படும் போது இது கணிப்பதற்கும் முடியாத மகிழ்ச்சியின் தருணமாக இருக்கும். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. இந்த மறுமுனை சந்திப்பின் மகிழ்ச்சியை நினைத்து பாருங்கள். குடும்பங்கள் மீண்டும் ஒன்றாகும். நண்பர்கள் அணைத்துக் கொள்கிறார்கள். ஒவ்வொரு தேசத்திலும் தலைமுறையிலும் உள்ள விசுவாசிகள் அனைவரும் தங்கள் ஆண்டவரின் சந்நிதியில் ஒன்றாக நிற்கிறார்கள். இது ஒப்பற்ற மகிமையுடனும் தேவனின் வாக்குறுதியின் நிறைவேற்றத்துடனும் கூடிய ஒரு தருணம். யோவான் 14:2-3. ஆனால் பின்னால் விடப்பட்டவர்களுக்கு இந்த இரட்சிப்பு ஒரு அதிர்ச்சி மற்றும் துக்கத்தின் தருணமாகும். அன்புக்குரியவர்கள் ஒரு கணத்தில் இல்லாமல் போகிறார்கள். உலகம் குழப்பத்தில் மூழ்குகிறது. மில்லியன் கணக்கானோர் திடீரென காணாமல் போவது பெரும் உபத்திரவம் என்று அழைக்கப்படும் கடுமையான சோதனையின் ஆரம்பத்தை குறிக்கிறது. இதற்கிடையில் பரலோகத்தில் தேவனுடைய திருச்சபை, கிறிஸ்துவின் மணமகள், கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பு ஆசனத்தின் முன் நிற்கிறது. இது தண்டனைக்கான தீர்ப்பல்ல, பதக்கங்களுக்கான தீர்ப்பாகும். விசுவாசிகளின் விசுவாசமும் சேவையும் பாராட்டப்பட்டு அவர்கள் பூமியில் செய்த செயல்களுக்கு பதிலாக கிரீடங்களும் ஆசீர்வாதங்களும் பெறுகிறார்கள். ஒவ்வொரு வெகுமதியும் அவர்களின் இதயத்தின் நேர்மையையும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர்கள் செய்த தியாகங்களையும் பிரதிபலிக்கிறது. சிறிய கருணை செயல்களிலிருந்து விசுவாசத்தின் பெரிய வெளிப்பாடுகள் வரை எல்லாவற்றையும் காணும் அவர் எதையும் தவறவிடுவதில்லை. இது உறுதிப்படுத்தலும் மகிழ்ச்சியும் நிறைந்த தருணம்.
கிறிஸ்து தனது ஜனங்களின் உழைப்புகளை அன்போடு ஏற்றுக்கொண்டு அவர்களும் யோங்வாங்கில் யோங்வனும் அவருடன் ஆட்சி செய்ய ஊக்குவிக்கிறார். பின்னர் கொண்டாட்டம் வருகிறது, அதாவது ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்து. இது மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிறைந்த விருந்து. கிறிஸ்துவும் அவரது திருச்சபையும் என்றென்றும் ஒன்றிணைக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு கண்ணீரும் துடைக்கப்படுகிறது, ஒவ்வொரு துயரமும் மறக்கப்படுகிறது. விசுவாசிகள் தங்கள் இரட்சகரின் மகிமையில் நனைந்து மகிழ்கிறார்கள். விருந்தரங்கம் பரலோக ஒளியால் நிரம்பியுள்ளது. காற்றில் புகழ் பாடல்கள் ஒலிக்கின்றன. அணிவிக்கப்பட்ட மேசை மிகச் சிறந்த ஆசீர்வாதங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இது கிறிஸ்துவும் அவரால் மீட்கப்பட்டவர்களும் இடையே உள்ள நித்திய உடன்படிக்கையை குறிக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும் நீதியின் ஆடைகளில் அலங்கரிக்கப்பட்டு தங்கள் இரட்சகரின் முன்னிலையில் மகிழ்ச்சியின் முழுமையை அனுபவிக்க சிரிப்பும் அன்பும் நிரம்பியுள்ளது. இது முடிவில்லாத தெய்வீக அன்பின் கொண்டாட்டம். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையின் மற்றொரு முக்கிய அறிகுறி. வேதாகமத்தில் விவரிக்கப்பட்டுள்ள சட்டமின்மையின் மனிதன் அல்லது எதிர்கிறிஸ்து வெளிப்படுவதாகும். அவர் நம்பிக்கையும் அதிகாரமும் கொண்ட ஒருவராக எழுந்து ஒழுங்கும் சமாதானமும் கொண்டு வருவதாக கூறுவார். ஆனால் அவரது உண்மையான நோக்கம் விரைவில் வெளிப்படும். ஏமாற்றும் திறனும் கவர்ச்சியும் மூலம் அவர் உலகளாவிய செல்வாக்கை பெற்று தன்னுடைய இறுதி திட்டமான ஆதிக்கம் செலுத்தவும் ஏமாற்றவும் மேடையை அமைப்பார். எதிர்கிறிஸ்து அதிகாரம் பிடித்த பிறகு உலகம் பெரும் உபத்திரவம் எனப்படும் ஒரு பயங்கரமான காலத்தை எதிர்கொள்ளும். 7 ஆண்டுகள் முழுவதும் போர்கள், பசிப்பு, நோய்கள் மற்றும் பேரழிவுகள் போன்ற பெரிய சிக்கல்கள் ஏற்படும். வெளிப்படுத்தல் 6:8. மிருகம் என்றும் அழைக்கப்படும் எதிர்கிறிஸ்து பின்னர் தேவனை எதிர்த்து அவனுடைய நாமத்தை அவமதித்து அவருக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியை நடத்துவான். 2 தெசலோனிக்கேயர் 2:4. அவன் மக்களை கட்டுப்படுத்தும் விதமாக சட்டங்கள் மற்றும் அமைப்புகளை அறிமுகப்படுத்துவான். வாங்கவும் விற்கவும் கட்டாயமாக ஒரு குறியை பயன்படுத்த வேண்டும் என்று உத்தரவிடுவான். வெளிப்படுத்தல் 13:16-17. இந்த குறி வலது கையில் அல்லது நெற்றியில் இடப்படும். வாங்கவும் விற்கவும் இது அவசியமாகும். இது எதிர்கிறிஸ்துவுக்கு விசுவாசத்தை குறிக்கிறது. வெளிப்படுத்தல் 13:16-18. எதிர்கிறிஸ்து அனைத்து கோத்திரங்கள், மக்கள் மற்றும் ஜாதிகளின் மீது அதிகாரம் பெற்று பூமியில் உள்ள அனைவரும் தன்னை வழிபட வேண்டும் என்று கோருவான். வெளிப்படுத்தல் 13:7-8. அவன் தன்னை எல்லா தேவன்களுக்கும் மேலாக உயர்த்தி தேவாலயத்தில் கூட தன்னை வைத்து தானே தெய்வம் என்று கூறுவான். 2 தெசலோனிக்கேயர் 2:4. அவனது அதிகாரத்திற்கு வருகை மிகுந்த வஞ்சகத்தாலும் முன்னிலை இல்லாத செல்வாக்காலும் அடையாளப்படுத்தப்படும். சாத்தானாகிய பரியினால் அதிகாரம் பெற்ற எதிர்கிறிஸ்துவின் அதிகாரமும் வல்லமையும் நேரடியாக அவனிடமிருந்து வரும். வெளிப்படுத்தல் 13:2-4. அவனுடன் சேர்ந்து பொய்யான தீர்க்கதரிசி, 2வது மிருகம் அதிசயங்கள் செய்து மக்களை ஏமாற்றி எதிர்கிறிஸ்துவை வழிபட வலியுறுத்தும் வகையில் மிருகத்தின் குறியை அமல்படுத்துவான். வெளிப்படுத்தல் 13:11-17. இந்த காலத்தில் அவன் பரிசுத்தர்களுக்கு எதிராக போர் நடத்தி அவர்களை துன்புறுத்தி ஒரு காலத்திற்கு அவர்களை வெல்லும். வெளிப்படுத்தல் 13:7. தானியேல் 7:25. அவனது ஆட்சி துஷ்டவாதம், கிளர்ச்சி மற்றும் அவனை எதிர்க்கும் அனைவரையும் அழிப்பது போன்றவற்றால் அடையாளப்படுத்தப்படும். இருப்பினும் அவனது காலம் குறைக்கப்பட்டிருக்கும், ஏனெனில் கடவுளின் இறுதி திட்டம் வெற்றி பெறும். வானங்கள் ராஜாதி ராஜாவின் திரும்புவதை தயாரிக்கும் போது அந்திகிறிஸ்துவும் சாத்தானும் தலைமையிலான இருளின் சக்திகள் உலகின் ஜாதிகளை கடவுளுக்கு எதிராக இறுதி முற்றுப்புள்ளி கிளர்ச்சிக்காக ஒன்றிணைப்பார்கள். ஆவிகள் உலகின் படைகளை அர்மகத்தோன் எனப்படும் இடத்திற்கு, மெகித்தோ பள்ளத்தாக்கிற்கு அழைப்பார்கள். இது நன்மையும் தீமையும் இடையே தீர்மானமான மோதலுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட போர்க்களம்.

சக்கரியா அறிவித்தபடி, ஏனெனில் நான் எல்லா ஜாதிகளையும் எருசலேமுக்கு எதிராக போரிட அழைப்பேன். நகரம் கைப்பற்றப்படும், வீடுகள் கொள்ளையடிக்கப்படும், பெண்கள் இழிவுபடுத்தப்படுவார்கள். நகரத்தின் பாதி சிறையில் போகும், ஆனால் மக்கள் மீதமுள்ளவர்கள் நகரத்திலிருந்து முற்றிலும் அழிக்கப்பட மாட்டார்கள். சக்கரியா 14. நகரம் முற்றுகையிடப்பட்டுள்ளது. அதன் சுவர்கள் இடையறாத மற்றும் மிகுந்த எதிரியின் தாக்குதலால் உடைக்கப்பட்டுள்ளன. சிப்பாய்கள் எருசலேமில் பெருக்கமாக நுழைந்து வீடுகளை கொள்ளையடித்து பயத்தை பரப்பும் போது குழப்பம் வெடிக்கிறது. குற்றமற்றவர்களின் அழுகுரல்கள் வானத்தை எட்டுகின்றன. ஒரு கணம் எதிரிகள் தங்களது தற்காலிக வெற்றியில் மகிழ்கிறார்கள். நகரத்தின் மக்கள் பாதி சிறையில் இழுத்துச் செல்லப்படுகிறார்கள். அவர்களின் எதிர்காலம் தெரியாததாக உள்ளது. தேவனுடைய ஜனங்கள் விட்டுவிடப்பட்டதாகவும் அவர்களின் உடன்படிக்கை மறக்கப்பட்டதாகவும் அவர்களின் நம்பிக்கை அணைந்துவிட்டதாகவும் தோன்றுகிறது. இருந்தாலும் நம்பிக்கை இழப்பின் நிழலில் ஒரு சிலந்தி மீதமுள்ளது. அது தேவனுடைய கரத்தால் பாதுகாக்கப்படுகிறது. இந்த விசுவாசிகள் அவருடைய வாக்குறுதிகளை பிடித்து நிற்கிறார்கள். அவர்களுடைய தேவன் தன் ஜனங்களையும் தன் நகரத்தையும் ஒருபோதும் விட்டுவிட மாட்டார் என்பதை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் தங்கள் வெறுப்பும் ஆசையும் காரணமாக ஜாதிகள் தேவனுடைய கரம் செயல்படுவதை அறியாமல் இருக்கின்றன. அவர்கள் தாங்கள் தங்களது திட்டங்களை நிறைவேற்றுகிறோம் என்று நம்புகிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் தேவனுடைய தீர்ப்பின் நிகழும் நாடகத்தில் வெறும் கருவிகளாக இருக்கிறார்கள். கர்த்தர் தாமாகவே அவர்களை சேர்த்துள்ளார். தம் ஜனங்களை அழிக்க அல்ல, அவர்களது கிளர்ச்சிக்கு தீர்ப்பு வழங்கவே. யோவேல் தீர்க்கதரிசி அறிவிப்பது போல, ஜாதிகள் விழித்தெழுந்து யெகோஷபாத்து பள்ளத்தாக்கில் வரட்டும், ஏனெனில் அங்கே நான் சுற்றியுள்ள எல்லா ஜாதிகளையும் நியாயம் தீர்க்க உட்காருவேன். யோவேல் 3:12. இது சாதாரணமான போர் அல்ல. இது நூற்றாண்டுகளாக நடந்த கிளர்ச்சியின் உச்சக்கட்டம். மனிதர்கள் தேவனுடைய அதிகாரத்தை தள்ளிப்போட முயற்சிக்கும் இறுதி முயற்சி. ஆனால் பூமியின் படைகள் ஒன்று சேரும் போது, எருசலேம் நகரம் நடுங்கும் போது, படைப்பே தானாகவே பதிலளிக்க தொடங்குகிறது. ராஜாதிராஜனின் வருகையை அறிவிக்கிறது. வானகங்கள் நடுங்குகின்றன. பூமி தானாகவே தெய்வீகமான மோதலை எதிர்பார்த்து அதிர்கிறது. ஜனங்கள் கூச்சலிடுகிறார்கள். வானகங்கள் வரலாற்றிலேயே மிகப்பெரிய தலையீட்டுக்காக தயாராகின்றன. பின்னர் ஒரு கூர்மையான ஒலி அமைதியை உடைத்து, வானங்களிலும் பூமியிலும் ஒலிக்கும் ஒரு குரல் ராஜா மகிமையுடன் வருவதை அறிவிக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:16. அதன்பின் வானங்கள் திறக்கப்படும். ராஜாதிராஜனின் மகிமையான திரும்புவதை வெளிப்படுத்தும். மனிதர்களின் கலகத்தால் ஒரு காலத்தில் இருண்ட வானம் கிறிஸ்து தாமே வல்லமையோடும் மகிமையோடும் இறங்கி வரும்போது குருடாக்கும் ஒளியால் நிரம்பியுள்ளது. அவர் பிரகாசமான வெள்ளையில் ஆடை அணிந்து அவருடைய அங்கி இரத்தத்தில் தோய்க்கப்பட்டு அவருடைய பெயர் விசுவாசமும் உண்மையும் என்று எழுதப்பட்டுள்ளது. வெளிப்படுத்துதல் 19:11-13. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாய் இருக்கின்றன. அவருடைய தலையில் அநேக கிரீடங்கள் இருக்கின்றன. அவை சர்வ சிருஷ்டியின் மீதும் அவருடைய இறுதி அதிகாரத்தை குறிக்கின்றன. அவருடைய வாயிலிருந்து ஒரு கூரிய பட்டயம் வெளிவரும். அதனால் அவர் ஜாதிகளை அடிக்கப் போகிறார், ஏனெனில் அவர்தான் மாம்சமான தேவவாக்கு. அவருடைய தீர்ப்பு நீதியுடனும் நியாயத்துடனும் உள்ளது. வெளிப்படுத்துதல் 19:15-16. அவரை ஒவ்வொரு கணும் காணும். அவரை குத்தியவர்களும் கூட. வானத்தின் படைகள் அவரை தொடர்ந்து வருகின்றன. அவர்கள் நறுமணமான வெள்ளை மற்றும் தூய பருத்தி ஆடைகள் அணிந்து வெள்ளை குதிரைகளில் சவாரி செய்கிறார்கள். வெளிப்படுத்துதல் 19:14. இவர்கள் தூக்கிச் செல்லப்பட்ட பரிசுத்தர்கள் மற்றும் வானவுலக சேனைகள். இறுதி வெற்றிக்காக தயார் செய்யப்பட்டவர்கள். கிறிஸ்து இறங்கும் போது அவரது பாதங்கள் ஒலிவு மலையில் தொடுகின்றன. அதற்கே பூமி பதிலளிக்கிறது. அந்த மலை இரண்டாக பிளந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கை உருவாக்குகிறது. இது அவரது ஜனங்கள் தப்பிக்க ஒரு பாதையை உருவாக்குகிறது மற்றும் தீர்க்கதரிசி செக்கரியா கூறிய வார்த்தைகளை நிறைவேற்றுகிறது. அப்பொழுது கர்த்தர் புறப்பட்டு அந்த ஜாதிகளுக்கு எதிராக போர் புரிவார். அவர் போர் நாளில் போர் புரிவது போல. செக்கரியா 14:3-4. பிரதிவேர் எதிர்க்கிற அந்திகிறிஸ்துவின் படைகள் மெகித்தோ பள்ளத்தாக்கில் திரண்டுள்ளன. அவர்கள் போர் புரிகின்றனர். ஆனால் அரசரின் சக்திக்கு அவர்கள் எதுவும் ஆக முடியாது. அவரது வார்த்தையின் கூரிய வாள் வெளியேறும் போது ஜாதிகள் ஒரு கணத்தில் வீழ்த்தப்படுகின்றன. அவர்களின் ஆயுதங்கள் பயனற்றதாக விழுகின்றன. அவர்களின் பலம் தளர்கிறது மற்றும் கிளர்ச்சி நசுக்கப்படுகிறது. மிகப்பெரிய போர் முடிவடைகிறது.

0: அனைத்தையும் ஆளும் ஒருவன் பேசிவிட்டார். பின்னர் கிறிஸ்துவே தானாகவே அந்த மிருகத்தையும் பொய்யான தீர்க்கதரிசியையும் உலகத்தை அடையாளங்களாலும் அதிசயங்களாலும் ஏமாற்றிய அந்த தூய்மையற்ற தலைவர்களையும் பிடித்து பலர் மிருகத்தின் உருவத்தை வணங்கச் செய்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த இருவரும் பிடிக்கப்பட்டு உயிரோடு கந்தகத்துடன் எரியும் நெருப்பு குளத்தில் வீசப்படுகிறார்கள். அவர்களின் முடிவு விரைவாகவும் என்றென்றும் நீடிக்கக்கூடியதாகவும் உள்ளது. ஏனெனில் தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவரும் யூதாவின் சிங்கமானவரும் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார். வெளிப்படுத்தல் 19:19-20. அவர்களின் ஏமாற்றும் தேவனை அவமதிப்பதும் முடிவுக்கு வருகிறது. அவர்கள் உயிரோடு நெருப்புக் குளத்தில் வீசப்படுகிறார்கள். அங்கு அவர்கள் நாளும் இரவும் என்றென்றும் வேதனைப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 19:20. மிருகத்தின் படைகள் அழிக்கப்படும் போது சூரியனில் நின்ற ஒரு தூதர் ஆகாய பறவைகளுக்கு அழைத்து, வாருங்கள், தேவனுடைய மகா விருந்துக்காக ஒன்று சேருங்கள் என்று கூறுகிறார். வானம் பூமியின் கழிவுண்ணிகளால் நிரம்பியுள்ளது. அவர்கள் அரசர்கள், தலைவர்கள், வல்லமையுள்ளவர்களின் மாமிசத்தை உண்டு கொண்டிருக்கிறார்கள். இது சர்வ வல்லமிக்க தேவனுடைய நீதிக்கு ஒரு கடுமையான சாட்சியாகும். வெளிப்படுத்தல் 19:17-18:21. ஆனால் தீர்ப்பு இன்னும் முழுமையடையவில்லை. ஜாதிகளை ஏமாற்றிய பழமையான பாம்பு சாத்தான் வானத்தில் இருந்து இறங்கும் வல்லமையான ஒரு தூதனால் பிடிக்கப்படுகிறான். அந்த தூதர் ஆழ்குழியின் சாவியை மற்றும் ஒரு பெரிய சங்கிலியை பிடித்திருக்கிறார். அவர் சாத்தானை 1000 ஆண்டுகள் கட்டி அவனை ஆழ்குழியில் எரிந்து அதை பூட்டி முத்திரை வைத்து அவன் நியமிக்கப்பட்ட காலம் வரைக்கும் இனி ஜாதிகளை ஏமாற்ற முடியாதபடி செய்கிறார். வெளிப்படுத்தல் 21:3. அச்சத்தின் ஆட்சி முடிவடைந்தது. அரசர்களின் அரசர், ஆண்டவர்களின் ஆண்டவர் இப்போது வெற்றி கொண்டு நிற்கிறார். மிருகமும் பொய்யான தீர்க்கதரிசியும் அழிக்கப்பட்டு சாத்தான் சிறையில் அடைக்கப்பட்ட போது பூமி மகிழ்ச்சியுடன் கழிக்கத் தொடங்குகிறது.
1: ஆண்டவரை ஏற்க விரும்புகிறவர்களுக்கு தயவு செய்து என்னை பின்தொடர்ந்து சொல்லுங்கள். சொல்லுங்கள், பிதாவே, இயேசுவின் வல்லமையான நாமத்தில் என் அனைத்து பாவங்களையும் விட்டு விலகி உம்மை என் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்கிறேன். என் இருதயத்தை உமது கைகளில் ஒப்படைக்கிறேன். என்னை சுத்திகரித்து வழிநடத்தி உமது வல்லமையான பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பும். இன்றிலிருந்து நான் உங்களை பின்பற்றி உங்கள் மகிமைக்காக வாழ்வேன். சக்தி வாய்ந்த இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இந்த ஜெபத்தை செய்த உங்களை தேவன் குடும்பத்திற்கு வரவேற்கிறோம். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். பரிசுத்தம் போதிக்கும் சபையை நாடுங்கள், ஏனெனில் அது இன்றி ஆண்டவரை காண முடியாது. பரிசுத்தவான்களை ஏற்க இயேசு மீண்டும் வருவார். நம்பிக்கையில் நடந்து அவர் வார்த்தையில் நிலைத்து உங்களுக்கான அவர் நோக்கத்தை நம்புங்கள். கிறிஸ்துவில் நீங்கள் புதிய படைப்பு. இப்பயணத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்கவும். பரலோகத்தில் சந்திப்போம். வருகை நெருங்கிவிட்டது.
0: இயேசு விரைவில் வருகிறார். நாம் தயார் இருக்க வேண்டும். பைபிள் சொல்கிறது, ஏற்றுக்கொள்ளும் நிகழ்வு ஒரு கணத்தில் மின்னல் போல நிகழும் என்று. அந்த கணத்தில் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள் அவரை சந்திக்க ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அதை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு கணம் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள், அடுத்த கணம் ராஜாதிராஜனின் முன்னிலையில் நிற்கிறீர்கள். ஆனால் தயார் நிலையில் இருப்பவர்கள் மட்டுமே அவருடன் செல்ல முடியும். இது காத்திருக்க வேண்டிய நேரம் அல்ல, அல்லது விஷயங்களை தள்ளி போட வேண்டிய நேரம் அல்ல. இது அவசரமானது. இயேசு இன்று இப்போதே திரும்பி வந்தால் நீங்கள் தயார் இருக்கிறீர்களா? அவர் உங்களை மிகவும் நேசித்ததால் உங்களுக்காக தன் உயிரை கொடுத்தார். இந்த மகத்தான தருணத்தை யாரும் தவறவிட வேண்டாம் என்று அவர் விரும்பவில்லை. ஆனால் அவரை பின்பற்ற நீங்கள் தான் தேர்வு செய்ய வேண்டும். அதற்காக பாவத்திலிருந்து திரும்பி அவரை நம்பி உங்கள் வாழ்க்கையை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. மற்ற எந்த வழியிலும் ரட்சிக்க முடியாது. இயேசுவின் திரும்புவதை பற்றி பைபிள் தெளிவான அறிகுறிகளை வழங்குகிறது. போர்கள், இயற்கை பேரழிவுகள் மற்றும் மக்கள் கடவுளை விட்டு விலகுவது. இந்த அறிகுறிகள் இப்பொழுது நடக்கின்றன. நாம் சரியான நேரத்தை அறியவில்லை. ஆனால் அது விரைவில் நடக்கும் என்பதை அறிவோம். ஒவ்வொரு நாளும் நம்மை அதற்கும் அருகில் கொண்டு செல்கிறது. சுற்றி பாருங்கள். நீங்கள் அதை உணர முடியவில்லையா? உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இயேசு திரும்பி வரும்போது அது மற்ற எந்த நாளும் போல இருக்காது. வானங்கள் திறக்கப்படும், கம்பை முழங்கும், அவர் அதிகாரத்துடனும் மகிமையுடனும் வருவார். ஒவ்வொரு கணும் அவரை காணும், ஒவ்வொரு முழங்காலும் மடங்கும், ஒவ்வொரு நாவும் இயேசுவே ஆண்டவர் என்று ஒப்புக்கொள்வார்கள். அவரை நேசிப்பவர்களுக்கு அது மிகுந்த மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் நிறைந்த நாள், நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நாள் ஆகும். ஆனால் தயார் இல்லாதவர்களுக்கு அது துக்கமும் வருத்தமும் நிறைந்த நாளாக இருக்கும். நான் உங்களை பயப்படச் சொல்லவில்லை, விழித்தெழச் சொல்கிறேன். இது உண்மை, இது நடக்கிறது. இயேசு திரும்பி வருவாரா என்று கேள்வி இல்லை, அவர் வரும்போது நீங்கள் தயார் இருக்கிறீர்களா என்பதே கேள்வி. அது மிகவும் தாமதமாகும் வரை காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிப்பதில் எதுவும் தடுக்க விடாதீர்கள். இன்றுதான் இரட்சிப்பின் நாள். நீங்கள் உங்கள் இதயத்தை இயேசுவுக்கு ஒருபோதும் கொடுத்திருக்கவில்லை என்றால் அதை இப்போதே செய்யலாம். அவரிடம் பிரார்த்தனை செய்து உங்கள் பாவங்களை மன்னிக்குமாறு கேளுங்கள். அவர் தேவனுடைய மகன் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் என்றும் அவரை பின்பற்ற விரும்புகிறீர்கள் என்றும் அவரிடம் சொல்லுங்கள். நீங்கள் என்ன செய்திருந்தாலும் பரவாயில்லை, அவருடைய அன்பும் இரக்கமும் எந்த தவறையும் விட பெரியது. ஏற்கனவே நம்பிக்கை கொண்டிருக்கும் நம்மில் பலர் விழிப்புடன் தயாராக இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் விஷயங்களில் கவனம் சிதறவிடாதீர்கள். உங்கள் பார்வையை இயேசுவில் வைத்துக் கொண்டு அவர் எந்த நேரத்திலும் திரும்பி வரக்கூடும் என்று நினைத்து ஒவ்வொரு நாளும் வாழுங்கள். அவருடைய அன்பை மற்றவர்களுடன் பகிருங்கள். உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் அவரை பற்றி சொல்லுங்கள். இது கதையின் முடிவல்ல, இது ஒரு அதிசயமான தொடக்கமாகும். இயேசு திரும்பி வருகிறார். அவர் வரும்போது எல்லாவற்றையும் புதிதாக ஆக்குவார். இனி வேதனை இல்லை, கண்ணீர் இல்லை, துன்பம் இல்லை. அவருடைய சந்நிதியில் என்றும் ஆனந்தம் மட்டுமே இருக்கும். அதனால நான் மீண்டும் கேட்கிறேன், நீங்கள் தயாரா? இயேசு இப்பொழுது திரும்பி வந்தால் நீங்கள் அவருடன் செல்லுவீர்களா? தேர்வு உங்களுடையது. இயேசு உங்களை அழைக்கிறார். காத்திருக்க வேண்டாம், இன்று உங்கள் இதயத்தை அவருக்கு கொடுங்கள். இயேசு விரைவில் வருகிறார், தயாராக இருங்கள். கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சலோம். நன்றி.

மில்லேனியம், ஆயிரம் ஆண்டுகள் அமைதி மற்றும் நீதியின் காலம். இது ராஜாதிராஜன் இயேசு கிறிஸ்து பூமியில் உடல் ரீதியாக ஆட்சி செய்யும் காலம். அவர் தமது தெய்வீக அதிகாரத்தின் ஒவ்வொரு வாக்குறுதியையும் நிறைவேற்றுவார். அவர் தனியாக ஆட்சி செய்ய மாட்டார். அவருடன் பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட பரிசுத்தர் அவருடைய மகிமையான ராஜ்யத்தில் இணைவாரிசுகளாகவும் ஆட்சியாளர்களாகவும் இருப்பார்கள். வெளிப்படுத்தல் 24. இது ராஜா தாவீதுக்கு கடவுள் அளித்த நித்திய வாக்குறுதியின் நிறைவேற்றம். அவரது சந்ததி மெசியா உலகம் அறிந்ததை விட பெரிய ராஜ்யத்தை நிறுவுவார் என்று கூறப்பட்டது. நீதியும் நியாயமும் நிலவும் ஒரு ராஜ்யம் கடவுளின் அதிகாரத்தின் கீழ் பூமி செழிக்கிறது. 2 சாமுவேல் 7:16, எசாயா 9:6-7. ஆயிராண்டு அமைதி தொடங்குவதற்கு முன் உலகம் இறுதியாக ஒரு மோதலை எதிர்கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசனங்களில் நீண்ட காலமாக முன்கூட்டியே கூறப்பட்ட அந்த போர் அர்மகெத்தான் என்ற இடத்தில் நடைபெறும் இறுதி போர். செக்கரியா 14:2. ஜாதிகள் ஒன்று கூடி இருளின் சக்திகளால் வழிநடத்தப்பட்டன. திருட்டு தீர்க்கதரிசி மற்றும் அவனுடைய பொய்யான தீர்க்கதரிசியின் கொடியின் கீழ் பூமியின் படைகள் இறுதி மோதலுக்காக அர்மகெத்தான் என்று அழைக்கப்படும் மெகித்தோ பள்ளத்தாக்கை நோக்கி முன்னேறின. அது மனிதகுலம் படைத்தவருக்கு எதிராக கடைசியாக எதிர்த்து நிற்கும் மேடையாக மாறியது. அவர்களின் நோக்கம் தெளிவாக இருந்தது. கடவுளின் உடன்படிக்கை ஜனங்களை அழித்து பூமியின் மீது அவருடைய அதிகாரத்தை சவால் செய்ய வேண்டும் என்பதே. அந்திகிறிஸ்து அகந்தையால் தூண்டப்பட்டு சாத்தானின் சக்தியால் ஊக்கம் அளிக்கப்பட்டு உலகின் படைகளை இஸ்ரவேல் நாட்டை தாக்க உத்தரவிட்டான். வெறுப்பும் கோபமும் கொண்டு அவர்கள் நகரத்தின் பாதுகாப்பை உடைத்து அதன் மக்களை முற்றிலும் அடக்கினர்.

தீர்க்கதரிசி செக்கரியா முன்கூட்டியே சொன்னபடி நான் எல்லா ஜாதிகளையும் எருசலேமுக்கு எதிராக போர் செய்ய அழைப்பேன். அந்த நகரம் கைப்பற்றப்படும், வீடுகள் கொள்ளையடிக்கப்படும், பெண்கள் அவமதிக்கப்படுவார்கள், நகரத்தின் பாதி சிறைபிடிக்கப்படும். ஆனால் மக்கள் மீதமுள்ளவர்கள் நகரத்திலிருந்து முற்றிலும் அழிக்கப்பட மாட்டார்கள். செக்கரியா 14:2. எருசலேம் மிகுந்த துயரத்தில் விழுந்தது. தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரம் உடைக்கப்பட்டது. அதன் மக்கள் சிதறி அடிமைப்படுத்தப்பட்டனர். பகைவர்களுக்கு இது வெற்றியின் தருணமாகவும் படைப்பாளரையே வென்றதாக அவர்கள் கருதும் ஒரு சின்னமாகவும் இருந்தது. நகரம் முற்றிலும் அடக்கப்பட்டு உடைக்கப்பட்டதால் அது அவர்களின் கைகளில் விழுந்தது போல தோன்றியது. பகைவர் படைகள் தேவனின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை வென்றதாக நினைத்துக் கொண்டாடினர். ஆனால் இருள் வெற்றி பெற்றது போல் தோன்றிய அந்த நேரத்தில் வானம் அசையத் தொடங்கியது. முன்னதாக தன்னம்பிக்கையுடன் இருந்த எதிர் கிறிஸ்துவின் படைகள் உண்மையான வெற்றியாளர் தோன்றும் போது பயத்தில் மேலே பார்த்தனர். பின்னர் முன்கூட்டியே சொன்னபடி வானம் திறக்கப்பட்டது என்று அப்போஸ்தலர் யோவான் விவரிக்கிறார். பின்னர் நான் வானம் திறக்கப்பட்டதை பார்த்தேன். அங்கே ஒரு வெள்ளை குதிரை இருந்தது. அதில் அமர்ந்தவர் விசுவாசமும் உண்மையும் என அழைக்கப்படுகிறார். நீதியின்படி அவர் தீர்ப்பு வழங்கி போர் செய்கிறார். வெளிப்படுத்தல் 19:11. கிறிஸ்து ராஜாதி ராஜன் அதிகாரத்துடனும் மகிமையுடனும் இரத்தத்தில் நனைந்த ஆடையுடன் இறங்கினார். அவரது கண்கள் தீர்ப்பின் தீயால் எரிந்தன. வானத்தின் படைகள் அவரை பின்தொடர்ந்தன. ஒரு முறை என்றும் தனது எதிரிகளை தோற்கடித்து நீதியை வழங்க அவர் தயாராக இருந்தார். இவர்கள் தூக்கிச் செல்லப்பட்ட பரிசுத்தர்கள். இப்போது அவர்கள் ராஜாதி ராஜனுடன் வானத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவுடன் சேர்ந்து ஆட்சி செய்ய திரும்புவார்கள். அவரை துளைத்தவர்களும் உட்பட ஒவ்வொரு கண்களும் அவரை காணும். பூமியில் உள்ள அனைத்து மக்களும் அவரால் துக்கப்படுவார்கள். அப்படியே நடக்கும். ஆமென். வெளிப்படுத்தல் 1:7. அவரது கால்கள் ஒலிவு மலையில் தொடும்போது அவரது மகிமையின் பாரத்தில் பூமி நடுங்கியது. தீர்க்கதரிசி செக்கரியா விவரிக்கிறார், அந்த நாளில் அவரது கால்கள் எருசலேமின் கிழக்கில் உள்ள ஒலிவு மலையில் நிலைநிறுத்தும். ஒலிவு மலை கிழக்கிலிருந்து மேற்காக இரண்டாக பிளந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கை உருவாக்கும். மலையின் பாதி வடக்காகவும் பாதி தெற்காகவும் நகரும். செக்கரியா 14:4. மலை பிளந்ததால் எருசலேமில் உயிர் வாழ்ந்தவர்கள் அந்த பள்ளத்தாக்கு வழியாக தப்பித்து தங்கள் மெசியாவின் கரத்தால் விடுவிக்கப்பட்டு பாதுகாப்பை அடைந்தனர். அவரது வாயிலிருந்து வரும் ஒரு வார்த்தையால் கிறிஸ்து உலகின் படைகளை தகர்த்தார். கடந்த நாட்களில் இயேசு அத்திமரத்திடம் பேச அது வாடியது போல இப்போது அவர் பேசுகிறார். அவரது வார்த்தையின் சக்தியால் படைகள் வீழ்த்தப்படுகின்றன. ஏனெனில் எழுதியிருக்கிறபடி அவரது வாயிலிருந்து ஒரு கூரிய பட்டி வெளிவந்து அதனால் அவர் ஜாதிகளை தாக்குவார். அவர் அவர்களை இரும்பு கோலால் ஆளுவார். வெளிப்படுத்தல் 19:15. புயல்களை அமைதிப்படுத்தி நோயாளிகளை குணமாக்கிய அந்த குரல் இப்போது தீர்ப்பை அறிவிக்கிறது. இருளின் சக்திகள் அவருக்கு முன் சக்தியற்றவையாக வீழ்கின்றன. அப்போது ஒரு வல்லமையான தூதர் பரலோகத்திலிருந்து இறங்கி பெரும் சத்தத்துடன், வாருங்கள், தேவனுடைய மகா விருந்துக்காக ஒன்று சேருங்கள், உண்ணுங்கள் என்று அறிவித்தார். அரசர்களின் மாமிசம், தலைவர்களின் மாமிசம், வல்லமையுள்ளவர்களின் மாமிசம், குதிரைகளும் அவற்றின் சவாரிகளும், எல்லா மனிதர்களின் மாமிசமும், விடுதலையுள்ளவர்களும் அடிமைகளும், சிறியவர்களும் பெரியவர்களும் அனைவருடைய மாமிசமும். வெளிப்படுத்தல் 19:17-18. வானில் உள்ள பறவைகள் தெய்வீக கட்டளையால் அழைக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்ட படைகளின் மீது விருந்து கொண்டன. ஜாதிகளின் அகந்தை எதுவும் இல்லாமல் போனது. போர் நிலம் தேவனுடைய நீதிக்கு ஒரு சோகமான சாட்சியாக நின்றது. முன்னர் வல்லமையுடன் ஆட்சி செய்த எதிர்கிறிஸ்துவும் பொய்யான தீர்க்கதரிசியும் பிடிபட்டு அவர்கள் உயிரோடு நெருப்பு குளத்தில் எரியப்பட்டனர். அங்கே அவர்கள் என்றென்றும் வேதனைப்படுவார்கள். தீமையின் சக்திகள் முற்றிலும் அழிக்கப்பட்டன. இருளின் ஆட்சி விரைவாகவும் இறுதியான முறையிலும் முடிவுக்கு வந்தது. பின்னர் ஒரு தேவ தூதர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து பெரிய மோசடியாளரான சாத்தானை பிடித்தான். அவனை சங்கிலிகளில் கட்டினான். ஜாதிகளை வழிதவரச் செய்தவனை கொண்டு 1000 ஆண்டுகளுக்கு மூடி ஆழ்கடலில் அடைத்து விட்டார்கள். இனி அவன் சாத்தான் ஜாதிகளை ஏமாற்ற முடியவில்லை. சாத்தான் பூட்டப்பட்ட போது கிறிஸ்துவின் ஆட்சியில் பூமி நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த மறுசீரமைப்பை ஆரம்பித்தது. 1000 ஆண்டுகளுக்கான கிறிஸ்துவின் ஆட்சி தொடங்கும் போது மனித குலம் இதுவரை அறிந்திராத வகையில் உலகம் ஒரு மாற்றத்தை அனுபவிக்கிறது.
போரையும் வலியையும் வேதனையையும் அனைத்து படைப்புகளுக்கும் கொண்டு வந்த பாவத்தின் சாபம் நீக்கப்படுகிறது. நீதிமிக்க அரசனின் ஆட்சியில் ஒற்றுமையும் மறுசீரமைப்பும் கொண்ட ஒரு புதிய யுகம் விரிகிறது. இந்த காலத்தை பற்றி தீர்க்கதரிசி எசாயா தெளிவாக விவரிக்கிறார். ஓநாய் ஆட்டுக்குட்டியுடன் வாழும், புலி ஆட்டுக்குட்டியுடன் படுக்கும், கன்றும் சிங்கமும் பசுமாடும் ஒன்றாக இருக்கும், ஒரு சிறிய குழந்தை அவற்றை வழிநடத்தும், பசு கரடியுடன் மேயும், அவற்றின் குட்டிகள் ஒன்றாக படுக்கும், சிங்கம் மாட்டைப் போல புல் தின்று வாழும், குழந்தை பாம்பின் குகை கருகில் விளையாடும், சிறிய பிள்ளை விஷப்பாம்பின் கூண்டில் கையை வைக்கும், என் பரிசுத்த மலை முழுவதிலும் அவர்கள் எவரையும் காயப்படுத்தவோ அழிக்கவோ மாட்டார்கள், ஏனெனில் கடலை நீர் மூடியிருப்பதைப் போல பூமி ஆண்டவரின் அறிவால் நிரம்பும். ஏசாயா சாப்டர் 11 வெர்சஸ் 6-9. ஆயிராண்டு காலத்தின் விடியலுடன் உலகம் இதுவரை அறியாத ஒரு ஆட்சி அனுபவிக்கிறது. இது உண்மையான சமாதானம், நீதியும் நேர்மையும் நிறைந்த ஆட்சி. அரசர்களின் அரசனாகிய கிறிஸ்து எருசலேமில் தனது சிங்காசனத்தை நிறுவி சிறந்த ஞானத்துடனும் இரக்கத்துடனும் ஆட்சி செய்கிறார். பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பரிசுத்தர்கள் காலங்கள் எல்லாம் அவருக்கு விசுவாசமாக இருந்தவர்கள் அவருடன் சேர்ந்து ஆட்சி செய்கிறார்கள். மகிமையால் ஆடை அணிந்து அவர்கள் ஆசாரியர்களாகவும் இணையாட்சியாளர்களாகவும் இருந்து நீதியை வழங்கி கிறிஸ்துவின் அதிகாரத்துடன் மனிதர்களை வழிநடத்துகிறார்கள். வேதாகமம் அறிவிக்கிறது, அவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஆசாரியர்களாக இருப்பார்கள், அவருடன் 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்வார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20:6. இந்த மகிமைப்படுத்தப்பட்டவர்கள் வெற்றியாளர்கள். அவர்கள் துன்புறுத்தல்கள், சோதனைகள் மற்றும் பாடுகளை எதிர்கொண்டு தங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நின்றவர்கள். அவர்களின் வெகுமதி தங்கள் அரசனுடன் இணைந்து ஆட்சி செய்வதுதான். புதுப்பிக்கப்பட்ட உலகை நிர்வகிக்கும் பொறுப்பும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த புதுப்பிக்கப்பட்ட உலகின் மையத்தில் 1000 ஆண்டு ஆலயம் நிற்கிறது. அது மற்ற எந்த இடத்தையும் போலல்ல, அங்கு தேவனின் சந்நிதி பிரகாசமான மகிமையுடன் தங்குகிறது. இந்த ஆலயம் தீர்க்கதரிசி எசேக்கியேல் முன்கூட்டியே அறிவித்தது மிக நுணுக்கமான விவரங்களுடன் விவரிக்கப்படுகிறது. அதன் ஒப்பற்ற அழகு, சிறந்த சமச்சீர் மற்றும் தெய்வீக நோக்கம் வெளிப்படையாக காட்டப்படுகிறது. எசேக்கியேல் அதிகாரங்கள் 40-48. இங்கேயே எருசலேம் நகரத்தில் அனைத்து ஜாதிகளும் அரசனை வணங்க வருகிறார்கள். பெரிய பாடுகளின் மீதுள்ள உயிர் வாழ்ந்தவர்கள், தேவனின் சக்தியும் நீதியும் பார்த்தவர்கள் பரிசுத்த நகரத்திற்கு ஏறி சென்று சர்வ வல்ல தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். சகரியா அறிவித்தபடி எருசலேமை தாக்கிய அனைத்து ஜாதிகளிலும் இருந்து உயிர் வாழ்ந்தவர்கள் ஆண்டுதோறும் மேலே செல்வார்கள். அரசனை சர்வ வல்ல தேவனை வணங்கவும் கூடார திருவிழாவை கொண்டாடவும். சகரியா 14:16. இந்த ஆலயம் நம்பிக்கையின் ஒளிக்குறியாகவும் தேவனின் விசுவாசத்திற்கு நினைவாகவும் நிற்கிறது. அதிலிருந்து உயிருள்ள நீர் ஓடுகிறது. அது செல்லும் இடமெல்லாம் குணமளிக்கும் மற்றும் புதுப்பிக்கும் உயிரின் நதி. எசேக்கியேலின் தரிசனம் உயிர்ப்புடன் நிறைவேறுகிறது. இந்த நீர்கிழக்கு பகுதியை நோக்கி ஓடிச் சென்று அரபா பள்ளத்தாக்கில் இறங்கி அங்கு அது சாவு கடலில் சேர்கிறது. அது கடலில் கலக்கும் போது அங்குள்ள உப்பு நீர் இனிப்பாக மாறுகிறது. 6 ஓடும் இடமெல்லாம் உயிருள்ள பல உயிரினங்கள் வாழும். எசேக்கியேல் 47:8-9. ஒவ்வொரு ஜாதி, மொழி, பழங்குடியினரிலும் சேர்ந்த நாடுகளும் மக்கள் ஆலயத்திற்கு புனித யாத்திரை மேற்கொள்கிறார்கள். அவர்களின் இதயங்கள் பக்தி மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பியிருக்கின்றன. உலகம் பாவம், போர் அல்லது வெறுப்பு என்பவற்றால் இனி பிரிக்கப்படாமல் ஒருமித்தமாக வழிபாட்டில் இணைகிறது. அதற்கு பதிலாக அனைத்து படைப்பும் அரசரின் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்கிறது. இந்த புனித இடத்தில் நன்றி செலுத்தும் பலிகளும் புகழ் அர்ப்பணிப்புகளும் கர்த்தருக்கு கொண்டு வரப்படுகின்றன. அவை பாவத்திற்கு பரிகாரம் செய்ய அல்ல, ஏனெனில் அது சிலுவையில் நிறைவேறிவிட்டது. ஆனால் நினைவாகவும் நன்றியுடன் செய்யப்படும் செயல்களாகவும் ஆலயம் அனைத்து மக்களுக்கும் ஜெபத்தின் இல்லமாக மாறுகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும் வகையில் என் வீட்டை அனைத்து ஜாதிகளுக்கும் ஜெபத்தின் இல்லம் என்று அழைக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஏசாயா 56:7. கூடார திருவிழா ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. இது அரசரின் வழங்கலும் விசுவாசத்திலும் மகிழ்ச்சியடையும் காலமாகும். ஜாதிகள் ஒன்று கூடும் போது அவர்களின் வழிபாட்டு பாடல்கள் வானில் முழங்கும். அவை புதுப்பிக்கப்பட்ட பூமியில் ஒலிக்கின்றன. தேவனுடைய மகிமையின் ஒளி ஆலயத்திலிருந்து வெளிப்படுகிறது. அருகில் வருகிற அனைவரின் இதயங்களை அது ஒளிரச் செய்கிறது.
கிறிஸ்துவின் 1000 ஆண்டுகள் ஆட்சி, ஒப்பற்ற சமாதானமும் புதுப்பிப்பும் நிறைந்த காலம் முடிவடைந்தது. ஆனால் இந்த கதை இன்னும் முடிவடையவில்லை. தேவனுடைய வார்த்தை அறிவிக்கிறது, 1000 ஆண்டுகள் முடிந்ததும் சாத்தான் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவான். அவன் பூமியின் 4 மூலைகளில் உள்ள ஜாதிகளை, கோக் மற்றும் மேகோகை ஏமாற்றவும், போர் செய்ய அவர்களை ஒன்று சேர்க்கவும் வெளியே செல்வான். வெளிப்படுத்தல் 20:7-8. ஒரு சிறிய நேரத்திற்கு அந்த மகா ஏமாற்றுபவன் விடுவிக்கப்படுகிறார். அவன் ஆழ்கடலில் இருந்து ஒரே நோக்குடன் வெளிப்படுகிறான், அழிக்கவும் கெடுக்கவும். அவனுடைய சங்கிலிகள் உடைக்கப்பட்டாலும் அவனுடைய இயல்பு மாற்றமில்லை. அவன் வெறுப்பும் தன்னை தோற்கடித்தவருக்கு எதிரான எதிர்ப்பும் நிறைந்தவனாகவே இருக்கிறான். மீண்டும் ஒரு முறை அவன் தனது இருண்ட செயல்களை தொடங்குகிறான். பொய்களையும் பொய்யான வாக்குறுதிகளையும் பரப்புகிறான். காற்றில் பயணிக்கும் ஒரு கிசுகிசு போல் அவனுடைய ஏமாற்றம் ஜாதிகளுக்குள் பரவுகிறது. கிறிஸ்துவின் பரிபூரண நீதியின் கீழ் வாழ்ந்த போதும் தங்கள் உள்ளங்களில் கிளர்ச்சியை வைத்திருந்தவர்கள், இதுவரை தெரியாமல் இருந்த இந்த கிளர்ச்சியாளர்கள் சாத்தானின் அழைப்புக்கு பதிலளிக்க எழுகின்றனர். அவர்களின் எண்ணிக்கை கடற்கரையின் மணல் போல் எண்ணிக்கையற்றதாக அதிகரிக்கிறது. அவனுடைய கொடியின் கீழ் அவர்கள் ஒரு பெரிய படையினராக உருவாகின்றனர். அவர்களின் இதயங்கள் போர் செய்ய உறுதியாக இருக்கின்றன. அவர்கள் பொய்கள் மூலம் துணிச்சலுடன் ஒன்றாக மார்ச்சா செய்கிறார்கள். அரசனை எதிர்த்து அவனுடைய சிங்காசனத்தை கைப்பற்ற தீர்மானிக்கின்றனர். ஆனால் அவர்களின் கிளர்ச்சி அவர்கள் எண்ணிக்கையில் பெரிதாக இருந்தாலும் அது வீணானதாகும். ஏனெனில் இது கடைசி முறையாக தேவனின் பரிபூரண நீதியை வெளிப்படுத்தும் மேடையாக அமைகிறது. அவர்கள் தேவனுடைய ஜனங்களின் முகாமை சூழ்ந்து தாக்க தயாராக இருக்கும் போது வானம் பதிலளிக்கிறது. ஒரே கணத்தில் தெய்வீக நீதி இறங்குகிறது. வானத்திலிருந்து தீ தாங்க முடியாத வலிமையுடன் பொழிகிறது. அந்த படைகளை தெய்வீக தீர்ப்பின் எரிவில் விழுங்குகிறது. கிளர்ச்சி ஒரு கணத்தில் நசுக்கப்படுகிறது. அதன் தலைவர்கள் மௌனமாக்கப்படுகிறார்கள். அதன் அனுயாயிகள் காற்றில் சாம்பல் போல் சிதறிவிடுகிறார்கள். வெளிப்படுத்தல் 29. பூமி மீண்டும் அமைதியாகிறது. தேவனின் சக்தி மற்றும் நீதிக்கு சாட்சியாக நிற்கிறது. அவருடைய எதிரிகள் வீழ்ந்து விட்டார்கள். அவருடைய ஆட்சி எவராலும் சவால் செய்யப்படவில்லை. அவர் நேசிக்கும் நகரம் பாதிப்பின்றி நிற்கிறது. அது அவருடைய அதிகாரத்துக்கும் பாதுகாப்புக்கும் சாட்சியாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட அந்த தருணம் வந்து சேருகிறது. பழமையான பாம்பு, தேவனுக்கும் மனிதருக்கும் பெரிய எதிரியானவன், தனது நித்திய தண்டனையை எதிர்கொள்கிறான். ஜாதிகளை ஏமாற்றி கிளர்ச்சியை தூண்டி தேவனின் கிரியைகளை அழிக்க முயன்றவன் தெய்வீக நீதியின் சிங்காசனத்திற்கு முன் கொண்டு வரப்படுகிறான். வேதாகமம் அறிவிக்கிறது, அவர்களை ஏமாற்றிய பிசாசும் மிருகமும் பொய்யான தீர்க்கதரிசியும் வீசப்பட்ட அந்த எரியும் கந்தக குளத்தில் வீசப்பட்டான். அவர்கள் நாளும் இரவும் என்றென்றும் நித்தியமாக வேதனைப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 20:10 இனி இல்லை. இனி அவன் பொய் சொல்வதோ மனிதர்களை வழிதவரச் செய்வதோ இருக்காது. அவனுடைய கிளர்ச்சி மௌனமாக்கப்பட்டது. அவனுடைய சக்தி முற்றிலும் உடைக்கப்பட்டது. அவனுடைய விதி முடிவு செய்யப்பட்டது. எரியும் குளம் தேவனிடமிருந்து நித்திய பிரிவின் இடம், அவனுடைய இறுதி வாசஸ்தலமாகிறது. ஒரு காலத்தில் சிங்கம் போல கரைத்தவன் இப்போது நித்திய வேதனையில் வீழ்கிறான். இது தேவனுடைய நீதியும் அதிகாரமும் என்பதற்கான தெளிவான நினைவூட்டல். வெற்றி முழுமையாக நிறைவேறியது. பகைவர் இனி இல்லை. பரலோகம் மகிழ்கிறது. பூமி சுதந்திரமாக மூச்சு விடுகிறது. சகோதரர்களை குற்றம் சாட்டும் அவன் என்றென்றும் தோற்கடிக்கப்பட்டு விட்டான். என் அன்பான நண்பர்களே, இது வெறும் ஒரு கதை அல்ல என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன். இது வரவிருக்கும் நிகழ்வின் ஒரு தரிசனம். நீங்கள் தயாரிருந்தாலும் இல்லை எனினும் இந்த யதார்த்தம் நம்மை அனைவரையும் எதிர்கொள்ளும். இயேசுவுக்கு எதிராக கிளர்ந்தவர்கள் தீர்ப்பை எதிர்கொள்வார்கள் என்பதை நாம் தெளிவாக பார்த்துள்ளோம். அவர்களின் தண்டனை எரியும் குளம், அது பயங்கரமான வேதனையின் இடம். ஓய்வும் இல்லாமல் வேதனை மிக அதிகமாக இருப்பதால் சாத்தானே கூட அதை தாங்க முடியாது. ஆனால் இன்னும் நம்பிக்கை உள்ளது. நான் உங்களுக்கு வழங்கும் அறிவுரை இதுதான். இயேசு கிறிஸ்துவை உங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் இரட்சிக்க வல்லவர். உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலும் உங்களை வழிநடத்துவதாக வாக்குறுதி அளிக்கிறார். அவரது இரத்தம் எங்கள் பாவங்களை எல்லாம் கழுவுவதற்காக சிந்தப்பட்டது. அவருடைய அன்பு இந்த உலகில் உள்ள எதையும் விட பெரியது. நேரம் நெருங்கிவிட்டது. நாம் தயாராக இருக்க வேண்டும். அவரது திரும்பி வருதல் எந்த நேரத்திலும், ஈவன் இப்போதே, ஈவன் நிகழலாம். காலங்கள் விரைவாக மாறிக்கொண்டிருக்கின்றன. அறிகுறிகள் எங்கும் சுற்றி இருக்கின்றன. அவர் இரட்சிப்புக்காக வரும்போது உங்களை தயாராக, வெகுமதி பெற தயாராக அவர் காண்பாரா?
அல்லது நீங்கள் இன்னும் மனந்திரும்ப மறுத்து உங்கள் பாவங்களை மறைத்து அவற்றை அவரிடம் ஒப்புக்கொள்ள மறுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அவரை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்பவர்களுக்கு நாம் கனவிலும் நினைக்க முடியாத அளவுக்கு அதிகமான வெகுமதியை அவருடைய மகிமையான ராஜ்யத்தில் என்றென்றும் வாழ்வதை கொடுப்பதாக அவர் வாக்குறுதி அளிக்கிறார். நீங்கள் அவரது சந்நிதியில் ஆனந்தத்துடன் ஒரு சிறந்த மகிமையான அழியாத உடலுடன் அவருடன் சேர்ந்து அவரது ராஜ்யத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்வீர்கள். கர்த்தரின் சந்நிதியில் என்றென்றும் இருப்பதனால் கிடைக்கும் நிலையான மகிழ்ச்சி மற்றும் சமாதானத்தை சற்று யோசித்து பாருங்கள். ஆனால் இந்த கிருபையை ஏற்க மறுப்பவர்களுக்கு தீர்ப்பு என்றென்றும் நீடிக்கும். அவர்கள் நெருப்புக் குளத்தில் எரியப்படுவார்கள். அங்கு அவர்கள் இரவும் பகலும் என்றென்றும் வேதனைப்படுவார்கள். ஓய்வும் இல்லை, தாகம் தீர்க்கவும் தண்ணீரும் இல்லை. இந்த தரிசனம் மனிதர்களின் பாவபூர்வமான இயல்பையும் நமக்கு காட்டுகிறது. இயேசு பரிபூரண அமைதி மற்றும் நீதியுடன் ஆட்சி செய்யும் ஆயிரம் ஆண்டுகளுக்கான ராஜ்யத்திலும் உயிருடன் மீந்தவர்களின் சில சந்ததிகள் அவருக்கு எதிராக கிளர்ந்தனர். அவர்கள் அவருடைய மகிமையையும் அவருடைய சக்தியையும் பார்த்திருந்தும் திரும்பி விலகினர். ஒரு கணத்தில் அவர்களது கிளர்ச்சி கடுமையாக தண்டிக்கப்பட்டது. கர்த்தரை நிராகரிப்பதற்கான விளைவுகளை யாரும் தவிர்க்க முடியாது என்பதை இது நினைவூட்டுகிறது. எனவே என் அன்பான நண்பர்களே, தேர்வு உங்களுடையது. இயேசு இன்று உங்களை அழைக்கிறார், தனது அன்பையும் கிருபையையும் வழங்குகிறார். அவருடைய நித்திய ராஜ்யத்தில் ஒரு இடமும் உங்களுக்காக உள்ளது. நீங்கள் அவருக்கு ஆம் என்று சொல்வீர்களா? நீங்கள் பரிசுத்தத்தையும் உங்கள் வாழ்க்கையை அவரிடம் ஒப்படைப்பதையும் தேர்வு செய்வீர்களா? இப்போதுதான் அந்த நேரம். நீங்கள் ப்ராம்ப்ட் அவரை ஏற்றுக்கொள்வதாக சொல்லாதீர்கள், ஏனெனில் அது உங்களுக்காக ஏற்கனவே தாமதமாகிவிடும். அதனால் தயவு செய்து, இது உங்கள் பொன்னான வாய்ப்பு. அவர் விரிந்த கரங்களுடன் உங்களை வரவேற்க காத்திருக்கிறார். வாழ்க்கையை தேர்வு செய்யுங்கள், அமைதியை தேர்வு செய்யுங்கள், இயேசுவை தேர்வு செய்யுங்கள்,

நான் ஒரு பெரிய வெள்ளை ஆசனத்தையும் அதில் அமர்ந்தவரையும் பார்த்தேன். அவருடைய முகத்திலிருந்து பூமியும் வானமும் ஓடிப்போனது. அவற்றுக்கு எங்கும் இடம் கிடைக்கவில்லை. வெளிப்படுத்தல் 20:11, வானங்களில் ஒரு அமைதி நிலவுகிறது. தேவனுடைய ஆசனத்தின் முன் அனைத்து படைப்புகளும் அமைதியாக நிற்கின்றன. பழைய உலகில் எதுவும் மீதமில்லை, ஏனெனில் பூமியும் வானமும் நித்திய நீதிபதியான இயேசு கிறிஸ்துவிடமிருந்து ஓடிப்போகின்றன. சிறியவர்களும் பெரியவர்களும் ஆகிய இறந்தவர்கள் தங்கள் ஓய்விடங்களில் இருந்து எழுகின்றனர். இது இரண்டாவது உயிர்த்தெழுதல். மகிமைக்காக அல்ல, தண்டனைக்காகவும் அவர்கள் செய்த அனைத்து செயல்களுக்கும் கணக்கு சொல்லும் பொருட்டும். நான் இறந்தவர்களை சிறியவர்களும் பெரியவர்களும் தேவனின் முன் நிற்கும் நிலையில் பார்த்தேன். புத்தகங்கள் திறக்கப்பட்டன. இன்னொரு புத்தகமும் திறக்கப்பட்டது. அது உயிரின் புத்தகம். அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்தவற்றின்படி இறந்தவர்கள் தங்கள் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு பெற்றனர். கடலும் அதிலிருந்த இறந்தவர்களையும் மரணமும் பாதாளமும் தங்களுள் இருந்த இறந்தவர்களையும் ஒப்புவித்தன. அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு பெற்றனர். வெளிப்படுத்தல் 20:13. மரணமும் பாதாளமும் தீக்குளத்தில் எரியப்பட்டன. இதுவே இரண்டாவது மரணம். வெளிப்படுத்தல் 20:14, தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. மரணமும் பாதாளமும் சங்கிலிகளில் கட்டப்பட்ட பயங்கர உருவங்கள் தீக்குளத்தில் எரியப்படுகின்றனர். யாருடைய பெயரும் ஜீவனின் புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை என்றால் அவர் தீக்குளத்தில் எரியப்படுகிறார். வெளிப்படுத்தல் 20:15. ஆனால் பயப்படுகிறவர்களும் நம்பாதவர்களும் அருவறுப்பானவர்களும் கொலைகாரர்களும் விபச்சாரிகளும் மாயாஜாலக்காரர்களும் விக்கிரகாராதகரும் எல்லா பொய்யர்களும் தங்களுக்கான பங்கை கொண்டிருப்பார்கள். தீ மற்றும் கந்தகம் எரியும் அந்த குளத்தில் இது இரண்டாவது மரணம். வெளிப்படுத்தல் 21:8. ஒரு பெரிய பிரிவு நிகழ்கிறது. தேவனுடைய இரக்கத்தை நிராகரித்தவர்கள் இப்போது தீக்குளத்தின் முன் நிற்கிறார்கள். இது பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் தயார் செய்யப்பட்ட இடம். இனி மேல்முறையீடுகள் இல்லை, இரண்டாவது வாய்ப்புகள் இல்லை. இதனால் தீயவர்கள் என்றென்றும் நம்பிக்கையில்லாத, சந்தோஷமில்லாத, தேவனில்லாத நித்திய இருளில் தள்ளப்படுகிறார்கள். பின்னர் நான் ஒரு புதிய பரலோகத்தையும் ஒரு புதிய பூமியையும் கண்டேன். ஏனெனில் முதல் பரலோகம் மற்றும் முதல் பூமி கடந்து போயிருந்தன. கடலும் இனி இல்லை. அனைத்து படைப்பிலும் ஒரு பெரிய அமைதி நிலவுகிறது. பழைய உலகம் கடந்து போய்விட்டது. முந்தையவை இனி இல்லை. அப்போது வல்லரசான ஒரு பெரும் நீரின் ஓசையைப் போல ஒரு குரல், இதோ நான் எல்லாவற்றையும் புதியதாக ஆக்குகிறேன் என்று அறிவிக்கிறது. வெளிப்படுத்தல் 21:5. நான் பரிசுத்த நகரமான புதிய எருசலேமையும் கண்டேன். அது தேவனிடமிருந்து வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. தன் கணவருக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாளியாக தயாராகியுள்ளது. வெளிப்படுத்தல் 21:2 மானத்திலிருந்து புதிய எருசலேம் இறங்குகிறது. மனித கைகளால் கட்டப்படாத ஒரு நகரம். சக்தி வாய்ந்த தேவனால் தான் உருவாக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்ட நகரம். அதன் கட்டிடக்கலை மற்றும் வடிவமைப்பாளர் கர்த்தராகிய தேவன் மட்டுமே. ஒளிரும் தங்க கோபுரங்கள் வானத்தை துளைக்கின்றன. அவற்றின் சுவர்கள் எல்லா விலை மதிப்புள்ள ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. ஜாஸ்பர், நீலம், மரகதம் மற்றும் டோபாஸ் ஆகியவை தெய்வீக ஒளியில் பிரகாசிக்கின்றன. பின்னர் அந்த வாசல்கள் தோன்றுகின்றன. 12 பெரும் முத்து வாசல்கள். ஒவ்வொன்றும் ராஜாவின் மகிமையை பிரதிபலிக்கின்றன. அவை வெறும் நுழைவாயில்கள் அல்ல, எல்லோரும் நுழைந்த அந்த கிருபையின் உயிருள்ள சின்னங்களாகும். இந்த வாசல்கள் திறக்கப்பட தேவையில்லை, ஏனெனில் அவை என்றென்றும் திறந்தே நிற்கின்றன. அவற்றின் அளவும் மகிமையும் இப்போது தேவனின் வாசஸ்தலம் மனிதருடன் உள்ளது என்று அறிவிக்கின்றன. வாசல்களின் முன்பாக உயர்ந்தவரின் தூதர்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள் உயரமான, பிரகாசமான, விவரிக்க முடியாத அழகுடையவர்கள். அவர்கள் மீட்கப்பட்டவர்களை நீர்வீழ்ச்சி போன்ற ஒளியுடன் வரவேற்கின்றனர். அவர்களின் பாடல்கள் நிலாவை நிரப்பி நித்திய வெற்றியின் பிரதித்வனிகளை ஏற்படுத்துகின்றன. உங்கள் ஆண்டவரின் ஆனந்தத்தில் நுழையுங்கள் என்று அவர்கள் அறிவிக்கின்றனர். மீட்கப்பட்டவர்கள் அந்த வாசல் எல்லையை கடந்து வைக்கும் முதல் அடியில் புதிய எருசலேமின் முழு மகத்துவமும் அவர்களுக்கு வெளிப்படுகிறது. மேலும் அவர்களை முதலில் கவரும் விஷயம் அந்த ஒளியே. அது சூரியனின் ஒளி அல்ல, எந்த நட்சத்திரத்தின் ஒளியும் அல்ல, தேவனின் சொந்த ஒளியே. வீதிகள் உருகிய தங்கம் போன்ற நதிகளாக, கண்ணாடி போல் தெளிவாகவும், ஆட்டுக்குட்டியின் மகிமையை பிரதிபலிப்பதாகவும் இருக்கின்றன.
அவற்றில் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் நித்திய நோக்கத்துடன் ஒலிக்கிறது. ஏனெனில் இங்கு சோர்வு எதுவும் இல்லை, முடிவில்லாத வலிமையும் உயிரும் மட்டுமே உள்ளது. மீட்கப்பட்டவர்கள் அச்சத்துடன் நடக்கிறார்கள், அவர்களின் இதயங்கள் ஆராதனையால் பெரிதாகிறது. அவர்களுக்கு வழங்கப்பட்ட அதிருப்திக்கரிய உண்மையை அவர்களின் மனங்கள் புரிந்து கொள்கின்றன. இந்த நகரத்தில் ஒவ்வொரு கணமும் புதிதாகும், ஒவ்வொரு காட்சியும் முந்தையதை விட அதிக மகிமையுடன் இருக்கும். ஒரே மாதிரியானது எதுவும் இல்லை, முடிவும் இல்லை, முடிவில்லாத ஆச்சரியமே உள்ளது. இயேசுவின் வார்த்தைகள் அவர்களின் இதயங்களில் ஒலிக்கின்றன. என் பிதாவின் வீட்டில் பல மாளிகைகள் உள்ளன, அது இல்லை என்றால் உங்களுக்காக இடம் தயார் செய்ய நான் போகிறேன் என்று நான் உங்களிடம் சொல்வேனோ? நான் போய் உங்களுக்காக இடம் தயார் செய்தால் நான் திரும்பி வந்து நீங்கள் எனது அருகில் இருக்கும்படி உங்களை என்னுடன் அழைத்து செல்வேன். யோவான் 14:2-3. இப்போது அவர்கள் முன் நிற்கின்றன சாதாரண வீடுகள் அல்ல, கடவுளின் கைவினைமையால் உருவாக்கப்பட்ட மாளிகைகள். ஒவ்வொன்றும் ஒரு சிறப்பான படைப்பு, உள்ளே வாழப்போகும் ஒருவருக்காக கிறிஸ்துவால் தனிப்பட்ட முறையில் வடிவமைக்கப்பட்டவை. சிலவை விசாலமான அரண்மனைகள், மற்றவை நெருக்கமான தியான கோயில்கள். ஆனால் அனைத்தும் கடவுளின் தனிப்பட்ட தொடுதலின் மகிமையை வெளிப்படுத்துகின்றன. ஒவ்வொரு விவரமும் தனது அன்புக்குரியவர்களுக்கு நித்திய வாசஸ்தலமாக உருவாக்கிய இடத்தில் படைப்பாளி ஊற்றிய அன்பை பேசுகிறது. அன்புக்குரியவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து முடிவில்லாத மகிழ்ச்சியில் அணைத்துக் கொள்கிறார்கள். இனி பிரிவும் இல்லை, விடைபெறலும் இல்லை, நித்திய சங்கமம் மட்டுமே. அது ஒரு தூய ஒளி, உயிரால் நிரம்பியது. அது கண்களை சுட்டுவிடவில்லை, வரவேற்கிறது. அரியணையிலிருந்து ஒரு நதி பாய்கிறது, கிறிஸ்டல் போல தெளிவாக. அது நகரம் முழுவதும் உயிருள்ள நீரின் பட்டையாக சுருண்டு ஓடுகிறது. அதன் சாரமே உயிராகும். நித்தியமானது, களங்கமற்றது, எப்போதும் புதுப்பிக்கப்படுவது. விமோசிக்கப்பட்டவர்கள் அதன் கரையில் வந்து ஒருமுறை சுவைத்ததும் அவர்கள் உள்ளே கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு புதுமை எழுகிறது. இது இயேசு கிறிஸ்து கூறிய நீர், எப்போதும் திருப்தி அளிக்கும் அந்த நீர். அந்த நதிக்கரையில் அளவுக்கு அதிகமாக பறந்து விரிந்த உயிர் மரம் நிற்கிறது. அதன் கிளைகள் நகரம் முழுவதும் விரிந்து 12 வகை கனிகளை ஒவ்வொரு மாதமும் வெவ்வேறு வகையில் மிகுந்த அளவில் கொடுக்கின்றன. அதன் இலைகள் உயிரோட்டமாகவும் பசுமையாகவும் இருந்து ஜாதிகளுக்கு குணமாக்குதலை அளிக்கின்றன. இங்கு நோய் இல்லை, வலி இல்லை, முழுமை மட்டுமே உள்ளது. அதன் சுவை பூமியில் உள்ள எல்லா இன்பங்களையும் மிஞ்சி ஆன்மாவை தெய்வீக ரகசியங்களை அறியும் அறிவும் புரிதலும் கொண்டு நிரப்புகிறது. ஒவ்வொரு கடியும் உடலுக்கே அல்லாமல் ஆன்மாவிற்கும் ஊட்டமாகிறது. தேவனுடைய முடிவற்ற அன்பின் வெளிப்பாடுகளை விழிப்பூட்டுகிறது. அதுவும் மையத்தில், அளவிட முடியாத மகிமையின் சிங்காசனத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். ஆண்டவர், சர்வ வல்ல தேவன். அவரது பிரகாசம் நகரத்தை நிரப்புகிறது. சூரியமும் சந்திரனும் தேவையில்லை. அவரது இருப்பே உயிரின், மகிழ்ச்சியின், எல்லா நல்லதும் பரிபூரணமானதும் ஆகியவற்றின் மூலமாகும். அவரை முன்னிட்டு பெரும் கூட்டங்கள் கூடுகின்றன. ஒவ்வொரு பழங்குடியிலும் ஒவ்வொரு ஜாதியிலும் இருந்து வெள்ளை ஆடைகள் அணிந்து பனை இலைகளை பிடித்துக் கொண்டு அவர்கள் அவரை வணங்கி விழுகின்றனர். அவர்களது குரல்கள் புகழ் பாடல்களில் ஒன்றிணைகின்றன. ஒருபோதும் பழையதாகாத ஒரு பாடல். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், கர்த்தராகிய தேவன் சர்வ வல்லவராகியவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும். தேவனின் இருப்பு நகரத்தை நிரப்புகிறது. யாரும் ஆலயத்தை கட்டவில்லை, ஏனெனில் அவரே அதன் ஆலயமாக இருக்கிறார். சூரியனும் சந்திரனும் தேவையில்லை, ஏனெனில் அவருடைய மகிமை ஒவ்வொரு மூலையையும் ஒளிரச் செய்கிறது. அவரது குரல் பெரும் நீரின் ஓசை போல் பேசுகிறது, எல்லா படைப்பும் கேட்கிறது. அவர் அவர்களது கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைப்பார். மரணம் இனி இருக்காது. இனிமேல் புலம்பலும் அழுகையும் வேதனையும் இருக்காது, ஏனெனில் பழையவையெல்லாம் கடந்து போய்விட்டன. வெளிப்படுத்தல் 21:4. எல்லாவற்றையும் மிஞ்சும் மகிழ்ச்சி இதுதான், தேவனுடைய ஆட்டுக்குட்டியை கண்காணாக பார்க்கும் அந்த அனுபவம். விமோசிக்கப்பட்டவர்கள் அவர் முன் நிற்கிறார்கள். அவருடைய கண்கள் அன்பால் எரிகின்றன. அவருடைய கைகளில் மீட்பின் சுவடுகள் இருக்கின்றன. அந்த தருணத்தில் அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள், ஒவ்வொரு சோதனையும், ஒவ்வொரு வேதனையும், ஒவ்வொரு தியாகமும் அர்த்தமுள்ளதுதான். அவர்கள் அவர் முன் விழுகிறார்கள். தங்கள் கிரீடங்களை அவருடைய காலடியில் போடுகிறார்கள். அவரை தூய அடக்க முடியாத ஆராதனையில் குரலை உயர்த்துகிறார்கள். வானகங்கள் முடிவில்லாத பாடல்களால் ஒலிக்கின்றன. வான இசையால் அந்த இடம் உயிர்ப்புடன் இருக்கிறது. பொன்னால் செய்யப்பட்ட யாழ்கள் நித்தியத்தை கூவுவது போல் ஒலிக்கும் கம்பைகள் மற்றும் சரியான ஒற்றுமையில் உயரும் குரல்கள்.
மின்னல் போன்ற புகழின் மிருதங்கங்கள் வானங்களை முழுவதும் ஒலிக்கச் செய்கின்றன. அதே நேரத்தில் தேவ தூதர் குழுவின் இசை இன்னும் உயரமாக எழுகிறது. கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி சக்தியும் செல்வமும் ஞானமும் வல்லமையும் மரியாதையும் மகிமையும் ஆசீர்வாதமும் பெற தகுதியுடையவன். வெளிப்படுத்தல் 5:12 ஒரு கம்பை ஒலிக்கிறது. அது எச்சரிக்கைக்கான அழைப்பு அல்ல, கொண்டாட்டத்துக்கான அழைப்பு. விமோசிக்கப்பட்டவர்கள் ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள். நித்தியத்தின் மகா விருந்தரங்கத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். அவர்களுக்கு முன் அளவிட முடியாத ஒரு மேசை விரிக்கப்பட்டுள்ளது. அது வானத்தின் சிறந்த உணவுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு இருக்கையும் முன்பே ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பெயரும் அறியப்பட்டிருக்கிறது. ஏனெனில் இது ஆட்டுக்குட்டியின் மகா திருமண விருந்து. பின்னர் தூதர் என்னிடம், இதை எழுதுங்கள், ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். அவர் மேலும், இவை தேவனுடைய உண்மையான வார்த்தைகள் என்றார். வெளிப்படுத்தல் 19:9. இங்கே மகிழ்ச்சி எல்லையற்றதாக உள்ளது. புனிதர்களும் தூதர்களும் ஒன்றாக மகிழ்ச்சி கொண்டாடுகிறார்கள். ராஜாவின் முன்னிலையில் விருந்து உண்ணுகிறார்கள். நிரந்தரத்துக்குள் சிரிப்பு ஒலிக்கிறது. மீட்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவில் தங்களது வெற்றியை கொண்டாடுகிறார்கள். அங்கே அவர் இருக்கிறார். இயேசு மேசையின் தலைப்பகுதியில் ஒவ்வொரு விருந்தினரையும் வரவேற்று தன்னை சாவுக்கு அர்ப்பணித்தவர்களுடன் அப்பம் உடைக்கிறார். அங்கே துக்கம் இல்லை, கடந்த போராட்டங்களை நினைவு கூர்வதும் இல்லை. கடவுளின் முன்னிலையில் முடிவில்லா உடன்பிறப்பும் மட்டுமே உள்ளது. தூதர்கள் காவலாளிகளாக நிற்கிறார்கள். அவர்களின் பிரகாசம் வெற்றியின் பாடல்களால் அந்த இடத்தை நிரப்புகிறது. இது மீட்கப்பட்டவர்களின் வாசஸ்தலம், புனிதர்களின் நித்திய இல்லம். அந்த அரியணையிலிருந்து ஒரு பெரும் குரல் நான் கேட்டேன், இதோ கடவுளின் வாசஸ்தலம் மனிதருடன் உள்ளது. அவர் அவர்களுடன் வாசம் செய்வார். அவர்கள் அவருடைய ஜனமாக இருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களுடன் அவர்களுடைய கடவுளாக இருப்பார். வெளிப்படுத்தல் 21:3. இது வெறும் ஒரு நகரம் அல்ல, இது சர்வ வல்லவரின் வாசஸ்தலம், நிரந்தரத்தின் இதய துடிப்பு. எனவே என் அன்பான நண்பர்களே, நாம் பார்த்தது வெறும் ஒரு சின்ன ஒளிப்படலம் மட்டுமே. விசுவாசமாக நிலைத்திருப்பவர்களுக்கு காத்திருக்கும் முடிவில்லா ஆனந்தமும் மகிமையும் ஒரு முன்னோட்டம் மட்டுமே. அந்த பிரகாசமான நகரம், பொன்னாலான தெருக்கள், சுத்தமான சஜிங் நதிகள், இது தொலைவில் உள்ள கனவு அல்ல, உண்மையான ஒரு யதார்த்தம். கர்த்தரிடம் நம்பிக்கை வைக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாக நடந்து பாவத்திலிருந்து விலகியவர்களுக்கு இது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது நான் உங்களிடம் கேட்கிறேன், நீங்கள் தயாரா? வானங்கள் பிளந்து மகிமையின் ராஜா திரும்பி வரக்கூடிய நாளுக்காக நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? அந்த அழைப்பு அனைவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் எல்லோரும் உள்ளே செல்ல மாட்டார்கள். பாவத்தை பிடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பரிசுத்த நகரத்தின் வாசல்கள் திறக்கப்படாது. ஏனெனில் அங்கே எந்த அசுத்தமும் நுழைய முடியாது. எழுத்தில் எழுதப்பட்டுள்ளபடி வெளிப்படுத்தல் 21:27, அசுத்தமான எதுவும் அதில் நுழையாது, அல்லது அவமானகரமானதும் மோசடியானதும் செய்வோரும் அல்ல, ஆனால் வாழ்நாள் புஸ்தகத்தில் பெயர்கள் எழுதப்பட்டவர்களே உள்ளே செல்லுவர். இதனால்தான் நாம் இப்பொழுது தயாராக வேண்டும். வாசல் மூடப்பட்ட பிறகு இரண்டாவது வாய்ப்பு கிடையாது. தம்முடைய இரக்கத்தினால் தேவன் நமக்கு நேரம் அளித்துள்ளார். ஆனால் அந்த நேரம் முடிவில்லாதது அல்ல. நித்திய ஆனந்தத்தை தயார் செய்த அதே ஆண்டவர் தம்மை நிராகரிப்பவர்களுக்கு நித்திய பிரிவையும் எச்சரித்துள்ளார். மத்தேயு 25:41. பின்னர் அவர் தம் இடதுபுறத்தில் இருப்பவர்களிடம், நீங்கள் சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து விலகிச் செல்லுங்கள் என்று சொல்வார். பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் தயார் செய்யப்பட்ட நித்திய அக்கினிக்குள் செல்லுங்கள். நரகம் உண்மையானது. வானம் நித்திய வாழ்வின் இடமாக இருப்பதைப் போலவே நரகம் நித்திய பிரிவு, வேதனை மற்றும் வருத்தத்தின் இடமாகும். இந்த பூமியில் எந்த ஒரு இன்பமும் தேவனை இல்லாமல் நித்தியமாக வாழும் விலைக்கு மதிப்பற்றது. ஆனால் நல்ல செய்தி, மிகச்சிறந்த செய்தி என்னவென்றால், அந்த விதியை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இயேசு அந்த விலையை ஏற்கனவே செலுத்திவிட்டார். அவர் இரட்சிப்பிற்கான கதவை திறந்துள்ளார். அவர் உங்கள் இருதயத்தின் கதவின் முன் நின்று தட்டிக்கொண்டு உங்களை உள்ளே அனுமதிக்க நீங்கள் காத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 3:20, இதோ நான் இருக்கிறேன், நான் கதவின் முன் நின்று தட்டுகிறேன். யாராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அந்த நபருடன் உணவு உண்ணுவேன், அவரும் என்னுடன் உணவு உண்ணுவார். இப்போது உங்களிடம் ஒரு தேர்வு உள்ளது.
நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்படைத்து இரட்சிப்பின் ஒளிக்குள் நுழையலாம் அல்லது உலகத்தின் வழிகளில் தொடரலாம். அவரை விட்டு யோங்வனும் பிரிந்து வாழும் அபாயத்தை எதிர்கொள்கிறீர்கள். உலகம் உங்களிடம் இன்னும் நேரம் இருக்கிறது என்று சொல்லலாம். இந்த கணத்திற்காக வாழுங்கள், பாவத்தில் திளையுங்கள், பரிசுத்தத்திற்காக அழைக்கும் குரலை புறக்கணியுங்கள் என்று சொல்லலாம். ஆனால் உலகம் மறைந்து கொண்டிருக்கிறது. தேவனின் சித்தத்தை செய்யும்வர்கள் மட்டுமே நிலைத்திருப்பார்கள். 1 யோவான் 2:17, உலகமும் அதன் ஆசைகளும் மறைந்து போகின்றன, ஆனால் தேவனின் சித்தத்தை செய்பவர் என்றென்றும் வாழ்வார். எனவே நான் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், வாழ்வை தேர்ந்தெடுக்குங்கள், நீதியை தேர்ந்தெடுக்குங்கள், உங்கள் படைப்பாளரின் முன்னிலையில் நித்திய ஆனந்தத்திற்கு வழிவகுக்கும் குறுகிய பாதையை தேர்ந்தெடுக்குங்கள். நீங்கள் வழிதவறி இருந்தால் இப்போது திரும்புங்கள். நீங்கள் இயேசுவை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தாமதிக்க வேண்டாம். மகா விருந்துக்கான அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளது, ஆனால் கதவுகள் என்றென்றும் திறந்திருக்கும் என்பதில்லை. Luke 13:24-25, நீங்கள் குறுகிய கதவின் வழியாக நுழைய எல்லா முயற்சியும் செய்யுங்கள், ஏனெனில் பலர் நுழைய முயற்சிப்பார்கள் ஆனால் முடியாது என்று நான் உங்களிடம் சொல்கிறேன். வீட்டின் உரிமையாளர் எழுந்து கதவை மூடிவிட்டால் நீங்கள் வெளியே நின்று, ஐயா எங்களுக்காக கதவை திறக்கவும் என்று தாழ்த்தி வேண்டுவீர்கள். ஆனால் அவர், நான் உங்களை அறியவில்லை, நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்பதும் தெரியவில்லை என்று பதிலளிப்பார். இப்போதுதான் நேரம். நீங்கள் உங்கள் இருதயத்தை தேவனிடம் திருப்ப, உங்கள் பாவங்களை மனந்திரும்ப மற்றும் உங்கள் முழு உள்ளத்துடன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற தயாராக இருந்தால் என்னுடன் ஜெபிக்க நான் உங்களை அழைக்கிறேன்.

பலர் இதை அறியவில்லை. ஆனால் பைபிளில் ஒரு வசனம் உள்ளது, அதில் நம் வல்லமையான ஆண்டவர் இயேசு நரகத்திற்கு இறங்கினார் என்று கூறப்பட்டுள்ளது. அவர் அங்கே செய்தது உங்களை உண்மையில் ஆச்சரியப்படுத்தக்கூடும். நூற்றாண்டுகளாக அறிஞர்கள், தெய்வீக அறிஞர்கள் மற்றும் சாதாரண விசுவாசிகள் கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் இடையிலான 3 நாட்களில் என்ன நடந்தது என்று ஆச்சரியப்பட்டுள்ளனர். பைபிள் சில மர்மங்களை குறிப்பதாக உள்ளது. சிறையில் உள்ள ஆவிகள், பூமியின் கீழ்ப்பகுதிகள், மரணமும் நரகமும் பற்றிய விசைகள். ஆனால் இந்த சொற்கள் உண்மையில் என்ன அர்த்தம் கொண்டவை? இயேசு கிறிஸ்துவின் உடல் கல்லறையில் குளிராக கிடந்தபோது அவர் எங்கே இருந்தார்? அவரை இருப்பதின் இருண்ட பகுதிகளுக்குள் இழுத்துச் சென்ற பணி என்ன? இதற்கான பதில் மனித வரலாற்றின் மிகவும் தீவிரமான தருணங்களில் ஒன்றில் தொடங்குகிறது. பல மணி நேர அமைதிக்கும் வேதனைக்கும் பிறகு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த நமது வல்லமை மிக்க ஆண்டவர் இயேசு தம் குரலை உயர்த்தி, பிதாவே, உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று கதறினார். லூக் 2346. சரியாக அந்த தருணத்தில் கண்ணுக்கு புலப்படாததும் கட்டுக்கடங்காததுமான ஒன்று கட்டவிழ்த்து விடப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் மரணம் என்பது வெறும் உணர்வு நிலையின் முடிவு மட்டுமல்ல, அது உலகங்களுக்கு இடையேயான ஒரு பாதையை கடந்து செல்வதாகும். மத்தேயு 27:50-53 பிரபஞ்சம் எதிர்வினையாற்றியது என்பதை வெளிப்படுத்தும் சக்தி வாய்ந்த அடையாளங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆலயத்தின் திரைமேலிருந்து கீழ்வரை 2 பிளந்தது, பூமி நடுங்கியது, பாறைகள் பிளந்தன, கல்லறைகள் திறந்தன, மரித்திருந்த பல பரிசுத்தர்களின் உடல்கள் உயிர்த்தெழுந்தன. ஒரு மனிதனின் மரணம் இவ்வளவு வன்முறையுடனும் அதிசயமான முறையிலும் ஒருபோதும் எதிர்வினை ஏற்படுத்தியதில்லை. ஆனால் இந்த கண்காணிக்கக்கூடிய அடையாளங்களுக்கு கீழே இன்னும் ஆழமான ஒன்று தொடங்கியது. தேவனுடைய குமாரன் பூமியின் உள்ளாரத்தில் இறங்கினார். எபேசியர் 4:8-10 உயிர்த்தெழுதலுக்கு முன்பு மரித்த அனைவரும் எபிரேயர்கள் ஷியோல் அல்லது ஹேடீஸ் என்று அழைத்த ஓர் இடத்திற்கு சென்றார்கள். சங்கீதம் 9:17. உலகத்தின் மேற்பரப்புக்கு கீழே பறந்து விரிந்த மர்மமான ஒரு இடம். ஷியோல் ஒன்று அல்ல, 2 பிரிக்கப்பட்டது. தனித்தனியாகவும் என்றைக்கும் வேறுபட்டதாகவும் இருந்தது. ஒரு பக்கத்தில் ஆபிரகாமின் மடியில் பரதீசு என்றும் அழைக்கப்படும் ஓய்வும் காத்திருப்பும் நிறைந்த இடம் இருந்தது. இங்கே நீதிமான்கள், பழைய பரிசுத்தர்கள், ஆபிரகாம், மோசே, தாவீது, ரூத், எஸ்தர், மேலும் லாசரு ஆகியோரும் வாழ்ந்தார்கள். வாக்குறுதியை நம்பியிருந்தாலும் அது நிறைவேறுவதை ஒருபோதும் காணாதவர்களே இவர்கள். இங்கே வேதனை எதுவும் இல்லை, நம்பிக்கையே மட்டுமே இருந்தது. ஆனால் அவர்களின் அமைதியும் முழுமையற்றதாகவே இருந்தது. ஏனெனில் பரலோகத்தின் வாசல்கள் இன்னும் மூடப்பட்டிருந்தன. ஆட்டுக்குட்டி இன்னும் வரவில்லை. இன்னும் பரலோகத்தில் இறக்க ஆசனத்தில் இரத்தம் ஊற்றப்படவில்லை. இருப்பினும் அவர்கள் விசுவாசத்திலும் எதிர்பார்ப்பிலும் காத்திருந்தார்கள். மற்றொரு பக்கத்தில் வேதனையின் இடம் நரகம் அல்லது ஹேடீஸ் என அழைக்கப்படும் இடம், இருள் மற்றும் தீயின் இடம். அழுகை, வருத்தத்தின் உலகம், கிளர்ச்சி செய்து வாழ்ந்த ஆத்மாக்கள் இப்போது நிவாரணத்திற்காக அழுகிறார்கள். ஆனால் எதையும் பெறவில்லை. இந்த மறைந்த உலகில் வலி வருத்தத்தின் குகைகளில் ஒலிக்கிறது. தீயவர்களை சங்கிலிகள் கட்டி வைத்திருக்கின்றன. ஏனெனில் தேவன் பாவம் செய்த தூதர்களையும் ஸ்பேர் செய்யாமல் அவர்களை நரகத்தில் தள்ளி இருளின் சங்கிலிகளில் நீதிக்காக காத்திருக்க வைத்தார். இங்கே 2 பேதுரு 2:4. நோவாவின் நாட்களில் விழுந்த தூதர்கள் இறுதி தீர்ப்புக்காக சங்கிலிகளில் கட்டப்பட்டு வேதனையில் காத்திருந்தார்கள். இது மரணத்திற்கு பிறகு பணக்காரன் அழைத்துச் செல்லப்பட்ட இடமும் கூட இயேசு தாமே விவரித்தார். பணக்காரனும் இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். ஹேடீஸில் வேதனையில் இருந்தபோது அவர் தன் கண்களை உயர்த்தினார். லூக்கா 16:22-23. ஒரு துளி தண்ணீர், ஒரு கருணை தருணம், தன் சகோதரர்களை எச்சரிக்க ஒரு செய்தி அனுப்புமாறு அவர் வேண்டினார். ஆனால் கருணை இனி எட்ட முடியாததாகிவிட்டது. நம்மிடையே மற்றும் உங்களிடையே ஒரு பெரிய பிளவு நிறுவப்பட்டுள்ளது. இங்கிருந்து உங்களிடம் செல்ல விரும்புபவர்கள் செல்ல முடியாது, அங்கிருந்து எங்களிடம் வரவும் யாரும் முடியாது என்று அவருக்கு தெரிவிக்கப்பட்டது. இப்போது இயேசு இந்த உலகிற்குள் நுழைந்தார். ஆனால் கைதியாக அல்ல, அவர் தன்னிச்சையாக உள்ளே சென்றார். யோவான் 10:18 அவர் அறிவித்தார், என் உயிரை யாரும் என்னிடமிருந்து எடுத்துக் கொள்ளவில்லை, நான் அதை என் விருப்பப்படி விடுகிறேன். இறப்பிலும் கூட அவர் அனைத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். இறப்பிலும் கூட அவர் ஆண்டவராக இருந்தார். ஒவ்வொரு பேயும் பின்னடைந்தது, ஒவ்வொரு வாயிலும் நடுங்கியது.
உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் ஓ வாயில்களே, மகிமையின் ராஜா உள்ளே வரும்படி. சங்கீதம் 24:7. அவர்கள் கொன்றவரே இப்போது அவர்களுக்குள் ஆன்மாவாக உயிருடன் நின்றார். தெய்வீக அதிகாரத்தில் ஆடை அணிந்தவர். ஏனெனில் எழுதியிருக்கிறது, வானத்திலும் பூமியிலும் உள்ள அனைத்து அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மத்தேயு 28:18. இயேசு மீண்டும் வேதனை அனுபவிக்க இறங்கவில்லை, அவர் அறிவிக்க வந்தார். திருத்தூதர் பேதுரு எழுதுகிறார், அவர் சென்று சிறையில் உள்ள ஆவிகளுக்கு அறிவித்தார். 1 பேதுரு 3:19. இது ஒரு அழைப்பு அல்ல, இது ஒரு அறிவிப்பு. வீழ்ந்த தூதர்கள், கிளர்ந்த காவலர்கள், தீய மரணமடைந்தவர்களுக்கு ஒரு அரசரின் உத்தரவு. அதிகாரங்களையும் அதிகாரங்களையும் ஆயுதம் இழக்கச் செய்து அவர் அவர்களை வெளிப்படையாக வெட்கப்படுத்தி அதில் அவர்களை மேல் வெற்றி கொண்டார். கொலோசேயர் 2:15. போர் முடிந்துவிட்டது, சிலுவை சாபத்தை நசுக்கியது, மரணம் தோற்கடிக்கப்பட்டது. ஓ மரணமே, உன் கூர்மை எங்கே? ஓ பாதாளமே, உன் வெற்றி எங்கே? 1 கொரிந்தியர் 15:55. அவரது இரக்கம் சரணாகதி அல்ல, அது வெற்றி கொண்டு அடைந்தது. இயேசு ஆழங்களில் சென்றபோது மனிதர் ஒருவரும் முன்பு செய்யாததை அவர் செய்தார். அவர் பாதாளத்தின் வாசல்களை கிழித்தெறிந்தார். வெளிப்படுத்தல் 1:18 அவர் அறிவிக்கிறார், நான் உயிரோடும் இருந்தவன், இறந்தவன், இதோ என்றைக்கும் உயிரோடு இருக்கிறேன், பாதாளத்தின் மற்றும் மரணத்தின் சாவிகள் எனக்குள்ளன. பின்னர் அவர் விசுவாசிகளிடம் திரும்பினார், அமைதியில் காத்திருந்தவர்களிடம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, சங்கீதராஜா, தீர்க்கதரிசிகள், நீதிமான்கள், ஏழைகள், நம்பிக்கையில் இறந்த அனைவரும் அவர்கள் மேலே பார்த்து வாக்குறுதி நிறைவேறியதை கண்டார்கள். உங்கள் தந்தை ஆபிரகாம் என் நாளை காணும் ஆசையில் மகிழ்ந்தார், அவர் அதை பார்த்து மகிழ்ந்தார். யோவான் 8:56. அவர் அந்த பெரிய பள்ளத்தாக்கை கடந்தார். ஒவ்வொரு நிழலும் பலியிலும் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டவர் இப்போது அவர்கள் முன் மகிமையுடன் நின்றார். இனி பலியாக கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி அல்ல, ஆனால் வெற்றி கொண்ட சிங்கம். ஆகையால் அவர் சொல்கிறார், உயரத்தில் ஏறிய போது அவர் சிறைப்பட்டவர்களை விடுவித்தார். எபேசியர் 4:8. அவர் அவர்களை வெளியே அழைத்துச் சென்றார். நியாயமானவர்களின் காத்திருப்பிடமான பரதீசிலிருந்து அவர் வாசலை திறந்தார். முதலில் உயிர்த்தெழுந்தவரை தொடர்ந்து உயிர்த்தெழுதலின் முதற்பழங்கள் வந்தன. நூற்றாண்டுகளாக இருந்த அமைதி முறியடிக்கப்பட்டது. ராஜா நகரத் தொடங்கினார், அவர் தனியாக இல்லை. 3 நாளில் பூமி மீண்டும் ஒரு முறை நடுங்கியது. ஒரு கடும் நிலநடுக்கம் காலை அமைதியை முற்றிலும் சிதைத்தது. வானகம் அசைந்தது, தேவனின் சக்தி இறங்கியது. கருவிழி போல பிரகாசிக்கும் பனிபோல் வெண்மையான ஆடைகள் அணிந்த கர்த்தரின் தூதர் ஒருவர் இறங்கி வந்து பெரிய கல்லை முயற்சியின்றி அதிகாரத்துடன் உருட்டிவிட்டு அதன் மீது அமர்ந்தார். அசையாமல் யாராலும் தடுக்க முடியாதவராக இருந்தார். போருக்காக பயிற்சி பெற்ற ரோம பாதுகாவலர்கள் கடுமையானவர்கள் பயங்கரமான அச்சத்தில் உறைந்தனர். அவர்கள் நடுங்கி இறந்தவர்களைப் போல தரையில் விழுந்தனர். ஏனெனில் வானத்தின் மகிமை மரணத்தின் திரையை உடைத்தது. கல்லறை திறந்திருந்தது, மனித கைகளால் அல்ல, தெய்வீக சக்தியால். தூங்கிக் கொண்டிருந்த பரிசுத்தர்களின் பல உடல்கள் எழுப்பப்பட்டன. அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவர்கள் கல்லறைகளில் இருந்து வெளியே வந்து பரிசுத்த நகரத்தில் சென்று பலருக்கு புலப்பட்டார்கள். மத்தேயு 27:52-53. அவர்கள் எருசலேம் நகரின் தெருக்களில் நடந்தார்கள். பலர் அவர்களை பார்த்தார்கள். கிறிஸ்து பிதாவிடம் ஏறிச் சென்ற போது அவர்களை வெற்றிகரமான ஊர்வலமாக நடத்தினார். எபேசியர் 4:8 சொல்லுகிறது, அவர் உயரத்தில் ஏறிச் சென்ற போது சிறைப்பட்டவர்களை சிறைப்படுத்தினார். ஆபிரகாம், மோசே, ரூத், தாவீது, எசாயா, ஒரு காலத்தில் ஷியோலின் நிழல் நிலங்களில் தங்கியிருந்தவர்கள் இப்போது பரலோக பரதீசத்தில் வரவேற்கப்பட்டார்கள். பழைய காத்திருக்கும் இடம் காலியாகிவிட்டது, இப்போது பரலோகம் திறக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் ஆட்டுக்குட்டி வெற்றி பெற்றுள்ளார். கிறிஸ்து இறந்தவர்களிலிருந்து உயிர்த்தெழுந்து தூங்கிக் கொண்டிருப்பவர்களில் முதற் பழமாகியுள்ளார். 1 கொரிந்தியர் 15:20. அவர் உயிர்த்தெழுந்தார், விசைகளை எடுத்துச் சென்றார், இறந்தவர்களுக்கு உயிரையும் சிறைப்பட்டவர்களுக்கு வெற்றியையும் அனைத்து படைப்புக்கும் ஒரு புதிய துவக்கத்தையும் கொண்டு வந்தார். இது புராணம் அல்ல, காவியம் அல்ல, இது சுவிசேஷம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்படைக்கப்பட்டார், நம்மை நீதிமான்களாக்குவதற்காக உயிர்த்தெழுந்தார்.
ரோமர் 4:25. நரகம் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை, மரணம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை, பாவம் அவரை களங்கப்படுத்த முடியவில்லை. இயேசு கிறிஸ்து வெற்றி பெற இறங்கினார், என்றும் ஆட்சி செய்ய உயிர்த்தெழுந்தார், மேலும் உங்களுக்கு நித்திய ஜீவனை வழங்க மீண்டும் உயிர்த்தெழுந்தார். இது வெறும் அழகான கதை அல்ல, இது உங்கள் இரட்சிப்புக்கான கதவாகும். மரணத்தின் வழியாக தொடங்கப்பட்ட தெய்வீக மீட்பு பணி. மனித குலத்தின் அடிமைத்தனத்தின் சிறை கூடத்தில் தேவனுடைய குமாரன் நுழைந்தார், மரணத்தின் கம்பிகளை உடைத்தார், ஹேடீஸின் வாசல்களை நொறுக்கியார், மகிமையுடன் வெளியே வந்தார். ஆனால் இப்போது அந்த கேள்வி காலத்தை கடந்தும் ஒலிக்கிறது. நீங்கள் அவரை பிணக்குழியிலிருந்து பின்தொடர்வீர்களா? நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் உயிர்த்தெழுந்தார். நீங்கள் வெல்ல வேண்டும் என்பதற்காகவே அவர் வெற்றி பெற்றார். நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகவே அவர் பாடுபட்டார். ஆனால் நண்பரே, விடுதலை தானாக கிடைக்காது. நீங்கள் விசுவாசத்தால் மனந்திரும்பி அடங்கிய மனதுடன் அவரிடம் வர வேண்டும். இந்த சுவிசேஷம் வெறும் அழைப்பல்ல, இது நித்தியத்தில் வரையப்பட்ட ஒரு கோடு. நீங்கள் கிறிஸ்துவில் உயிரோடு இருக்கிறீர்கள் அல்லது இன்னும் பாவத்தில் இறந்தவராக இருக்கிறீர்கள். இந்த உண்மை உங்கள் இதயத்தில் உரையட்டும். இயேசு உங்கள் பழைய வாழ்க்கையில் உங்களை ஆறுதல் அளிக்க வரவில்லை, உங்களை மரணத்திலிருந்து மீட்கவே அவர் வந்தார். ஆனால் தேவன் தம்முடைய பெரும் இரக்கத்தினாலும் நம்மை நேசித்த அற்புதமான அன்பினாலும் நம்மை கிறிஸ்துவோடு சேர்த்து உயிர்ப்பித்தார். எபேசியர் 2:4-5. இயேசு கல்லறையிலிருந்து வெளியே வந்தார் என்றால் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. அவர்தான் ஒரே வழி. இரட்சிப்பு வேறு எந்த பெயரில்

இயேசுவின் வெற்றி ஒரு பதிலை எதிர்பார்க்கிறது. உங்கள் ஆன்மா ஆபத்தில் உள்ளது, நரகத்தின் வாசலை கிழித்தெறிந்த அதே இயேசு இப்போது உங்கள் இதயத்தின் கதவின் முன் நிற்கிறார். இதோ நான் கதவின் முன் நின்று தட்டுகிறேன், யாராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடம் உள்ளே வந்து அவனுடன் உணவு உண்ணுவேன், அவனும் என்னுடன் உணவு உண்ணுவான். வெளிப்படுத்தல் 3:20. நீங்கள் அவருக்காக கதவை திறப்பீர்களா? நீங்கள் மனம் திரும்பி புதியவராக மாற்றப்பட விரும்புகிறீர்களா? ரட்சிப்பு மதம் பற்றியது அல்ல, இது அதிகம் முயற்சிப்பது பற்றியது அல்ல, நல்லவராக இருப்பது பற்றியது அல்ல. இது சிலுவையின் அடியில் முழங்கால் மடக்கி உங்கள் காத்திர இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்ட அந்த இடத்தில் தயவு செய்து ஆண்டவராகிய இயேசுவே என்னை ரட்சியுங்கள் என்று அழைப்பது பற்றியது. நண்பரே, இதுவே அந்த நேரம். நாளை உங்களுக்கு உறுதி செய்யப்படவில்லை. நித்திய வாழ்வு ஒரு இதய துடிப்புக்கு அருகில்தான் உள்ளது. இயேசு மீண்டும் வருகிறார், பலவீனத்தில் அல்ல, தீயிலும் மகிமையிலும். கர்த்தர் தாமே வானத்திலிருந்து ஒரு பெரும் கட்டளையுடன், பிரதான தூதரின் குரலுடன், தேவனுடைய கம்பை ஒலியுடன் இறங்குவார். 1 தெசலோனிக்கேயர் 4:16. நீங்கள் தயார் இருக்கிறீர்களா? உங்கள் ஆடைகள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் கழுவப்பட்டுள்ளதா? நீங்கள் பேரில் மட்டுமல்ல, உங்கள் இருதயத்திலும் மறுபடியும் பிறந்தவராக இருக்கிறீர்களா? ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. யோவான் 3:3. நீங்கள் வெறும் மிதமானவராக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் கல்லறைக்கு போகவில்லை. நீங்கள் சமரச வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அவர் மகிமையில் எழுந்தவரல்ல. உங்கள் பழைய வாழ்க்கையை, உங்கள் பாவத்தை, உங்கள் கிளர்ச்சியை விட்டுவிட்டு அவருடன் சக்தி, நோக்கம் மற்றும் தூய்மையில் எழும்ப அழைக்கிறார். இப்போது இதை கேளுங்கள், உங்களை வெறும் உயிர் வாழச் செய்யவே அவர் உங்களை ரட்சிக்கவில்லை. பரிசுத்த ஆவியின் சக்தியால் உங்களை நிரப்ப அவர் வந்தார். இயேசுவை இறந்தவர்களிலிருந்து எழுப்பிய ஆவி உங்களில் வாசிக்கிறானெனில், ரோமர் 8:11. இயேசு மேலேறிய போது பரிசுத்த ஆவியை வெறும் பார்வையிட அல்ல, சக்தி அளிக்க, பாவத்தை எரித்து அழிக்க, ஒவ்வொரு சங்கிலியையும் உடைக்க, சமரசமான தலைமுறையில் உங்களுக்கு தைரியம் அளிக்க அனுப்பினார். ஆவியால் நிரம்புங்கள், எபேசியர் 5:18. பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் சக்தியை பெறுவீர்கள், செயல்கள் 1:8. இந்த சக்தி விருப்பத்துக்குரியது அல்ல, இது அவசியமானது. நீங்கள் அமைதியாக இருக்க பிழைக்கப்படவில்லை, நீங்கள் பிரகாசிக்க அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் கலந்து கொள்ள பிழைக்கப்படவில்லை, மாறாக வேறுபட அழைக்கப்பட்டவர்கள். இது பரிசுத்த ஆவியின் தீயால் எரியும் ஒரு தேவாலயத்தின் நேரம். ஒரு தூய மணமகள், பரிசுத்தமான ஜனங்கள், நீதிமான்கள் மீதமுள்ளவர்கள். நீங்கள் அவர்களில் ஒருவராக இருப்பீர்களா? நரகத்தின் வாசலை கிழித்த ராஜா உங்களை பரிசுத்தமாக வாழ அழைக்கிறார். கிருபை அதிகரிக்க பாவத்தில் தொடர வேண்டுமா? மிகவும் இல்லை. ரோமர் 6:1-2. பரிசுத்தம் என்பது சட்டவாதம் அல்ல, இது உண்மையான இரட்சிப்பின் சான்றாகும். இது ஆவியின் மனம், மணமகளின் தயார். இயேசு குற்றமற்ற மணமகளை, கழுவப்பட்ட, நிரப்பப்பட்ட மற்றும் எண்ணெயில் எரியும் ஒருவரை வரவேற்கிறார். ஒவ்வொரு விக்கிரகத்தையும் கீழே வீசுங்கள். மறைந்த பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள். மறைந்துள்ள அனைத்தையும் ஒப்படையுங்கள். கிறிஸ்துவின் நாமத்தை கூறும் ஒவ்வொருவரும் அக்கிரமத்திலிருந்து விலகட்டும். 2 தீமோத்தேயு 2:19. நீங்கள் எழுந்த ராஜாவின் மகிமையை சுமக்க உருவாக்கப்பட்டவர்கள். இப்போது பாருங்கள், இயேசு கிறிஸ்து வருகிறார். பாருங்கள், அவர் மேகங்களோடு வருகிறார். ஒவ்வொரு கணும் அவரை காணும். வெளிப்படுத்தல் 1:7. நீங்கள் தயார் இருக்கிறீர்களா? கர்த்தர், கர்த்தர் என்று சொல்வோர் எல்லோரும் உள்ளே செல்ல மாட்டார்கள், ஆனால் இதயம் தூய்மையானவர்கள், விளக்குகள் எரிகின்றவர்கள், வாழ்க்கை முழுமையாக ஒப்படைத்தவர்கள் மட்டுமே உள்ளே செல்வார்கள். இயேசு 10 கண்ணீரை பற்றி சொன்னார். 5 புத்திசாலிகள், 5 மூடர்கள் அனைவரும் காத்திருந்தார்கள், ஆனால் புத்திசாலிகள் மட்டுமே எண்ணெய் வைத்திருந்தார்கள். மாப்பிளை வந்தபோது மூடர்கள் பின்னால் விட்டுவிடப்பட்டார்கள். ஆகையால் விழிப்புடன் இருங்கள், ஏனெனில் நீங்கள் நாளையும் மணியையும் அறியவில்லை. மத்தேயு 25:13. இது உங்கள் விளக்கை திருத்தும் நேரம், பரிசுத்த எண்ணெயோடு எரியும் நேரம், நீதியில் நடக்கும் நேரம், அவசரத்துடன் வாழும் நேரம். கல்லறையிலிருந்து வெளியே வந்த அதே இயேசு விரைவில் வானங்களை பிளக்கப் போகிறார். இப்போது நாம் நம் இதயங்களை ஜெபத்தில் வணங்குவோம். பரலோக பிதாவே, வல்லமை மிக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிலுவையின் நிறைவு பெற்ற

0: செயலுக்காக நன்றி கூறி, ராஜா மீண்டும் மகிமையுடன் வரப்போகிறார் என்பதற்காக நன்றி கூறி தாழ்மையுடன் உம்மிடம் வருகிறோம். இப்போது ஆண்டவரே, நாங்கள் ஆன்மாக்களை உம்மிடம் உயர்த்தி நமது பாவங்களை மனந்திரும்புகிறோம். ஆண்டவரே, இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக முதலில் ஜெபிக்கிறோம். உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையால் அவர்களை ஈர்க்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு சங்கிலியையும் உடைத்திடும், மனந்திரும்பும் மனதை அவர்களுக்கு திறக்கவும். சிலுவையின் அழகையும் உமது உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தும். அவர்கள் நம்புவதோடு மட்டுமல்லாமல் உமது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு மீட்பின் நாளுக்காக முத்திரை போடப்பட்டு பரிசுத்தத்தில் நடந்து நீதியில் வாழ்ந்து மகிமையுள்ள பரிசுத்தர் அழைப்பிற்கும் நம் வல்லமை மிக்க ஆண்டவர் இயேசுவின் விரைவான திரும்புவருக்கும் தயார் நிலையில் இருக்கச் செய்யும். பிதாவே, உலகம் முழுவதிலும் உள்ள உமது ஊழியக்காரர்களை, ஆசாரியர்கள், சுவிசேஷ பிரசங்கிகள், இடைச்செருகுனர்கள், ஆராதிப்பவர்கள், உமது திராட்சை தோட்டத்தில் மறைந்தும் விசுவாசமாக உழைக்கும் ஒவ்வொருவரையும் உயர்த்தி ஜெபிக்கிறோம். அவர்களை வலிமைப்படுத்தும், அவர்களை பரிசுத்தப்படுத்தும், புதிய பரிசுத்த அக்கினியால் அவர்களை நிரப்பும். அவர்கள் துணிச்சலுடன் உமது மனவாளியை பரிசுத்தத்திலும் சத்தியத்திலும் நடக்க தயார் செய்யவும், சமரசத்தை நிராகரித்து சிலுவையை பற்றிக் கொள்ளவும், இந்த அழியும் உலகை நோக்காமல் தேவனுடைய நிலையான ராஜ்யத்தை நோக்கி தங்கள் கண்களை நிலைநிறுத்தவும் செய்யும். ஒவ்வொரு பிரசங்கரும், ஒவ்வொரு போதகரும், ஒவ்வொரு ஆராதிப்பவரும் மீட்பர் விரைவில் வருகிறார் என்ற அவசரத்தை கொண்ட தூண்டில் ஊதச் செய்யும். கர்த்தாவே, ஆராதிப்பவர்களுக்காகவும் ஜெபிப்பவர்களுக்காகவும் உம்மை தேடுபவர்களுக்காகவும் ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இன்னும் அறியாதவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். உம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் கர்த்தாவே. அந்த திரையை கிழித்து எடுத்துவிடும் இயேசுவே. நீங்களே ஒரே வாசல், ஒரே வழி, ஒரே சத்தியம், ஒரே ஜீவன் என்பதை அவர்களுக்கு காண்பித்து அருளும். யாரும் உம்மை தவிர பிதாவிடம் வர முடியாது. அவர்கள் சுவிசேஷத்தின் ஒளியை காணச் செய்யும். அவர்கள் உமது குரலை கேட்டு பின்பற்றச் செய்யும். கர்த்தாவே, ஒரு காலத்தில் உம்மோடு நடந்தவர்கள் ஆனால் இப்போது விலகிப் போனவர்களுக்காக நாம் அழைக்கிறோம். அவர்கள் சோர்ந்து காயமடைந்து குளிர்ந்து போயிருக்கிறார்கள். இயேசுவே, அவர்களை நினைவில் கொள்க. அவர்களை மீண்டும் அழைக்கவும். அவர்களுக்கு அவர்களது முதல் அன்பை நினைவூட்டும். அவர்கள் உடைந்துள்ள இடத்தில் இரக்கம் அவர்களை சந்திக்கச் செய்யும். அவர்களின் இதயங்களை மீண்டும் கிருபை விழிப்பூட்டச் செய்யும். இப்போது கர்த்தாவே, உமது ஜனங்களை உயர்த்தி ஜெபிக்கிறோம். நோயுற்றவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் குணமடைதல் பெருகச் செய்யும். தேவைப்படுவோருக்கு வேலை, வளங்கள், தங்குமிடம், உணவு, நிலைத்தன்மை ஆகியவற்றை வழங்கும். நீதிமன்ற வழக்கில் இருப்பவர்களுக்கு நீதியும் இரக்கமும் வெல்லச் செய்யும். திருமண சிக்கலில் இருப்பவர்களுக்கு மீட்பும் சமாதானமும் ஏற்படச் செய்யும். நிதிச் சுமையில் இருப்பவர்களுக்கு தெய்வீக வளங்களை ஊற்றும். உமது மக்கள் மூலம் உலகம் உமது நன்மையை பிரதிபலிப்பதை காணச் செய்யும். நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த வெற்றியை பார்த்து நிச்சயமாக கர்த்தரே தேவன் என்று அழைக்கச் செய்யும். நாங்கள் விதவைகள், அனாதைகள், ஏழைகள், மறக்கப்பட்டவர்கள், தெரு குழந்தைகள் மற்றும் தெருவில் வாழும் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்களுக்கு நீர் பாதுகாவலராக இருங்கள். அவர்கள் காணப்படுகிறார்கள், அவர்கள் நேசிக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்களுக்கு உணரச் செய்யும். அவர்களை இரக்கத்துடனும் உண்மையுடனும் எட்டுவதற்கு உமது சபையை எங்களை பயன்படுத்தும். அப்பா, ஆன்மீகமாகவோ உடல் ரீதியாகவோ தேவையுள்ள ஒவ்வொரு உயிருக்கும் கீழ் ஜெபிக்கிறோம். யாரும் மிகுந்த தொலைவில் இருக்க வேண்டாம். யாருடைய இதயமும் கடுமையடைய வேண்டாம். யாருடைய நிலையும் உமது அடைவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டாம். நீங்கள் அதிசயங்களின் தேவன், நீங்கள் இரக்கத்தின் தேவன், நீங்கள் இரட்சிப்பின் தேவன். இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாம் அறிவிக்கிறோம். அவருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலானது என்று நாம் அறிவிக்கிறோம். அவருடைய இரத்தம் போதுமானது என்றும் அவர் மீண்டும் வருகிறார் என்றும் நாம் அறிவிக்கிறோம். ஒவ்வொரு இதயமும் தயாராகட்டும். ஒவ்வொரு உயிரும் அவரில் காணப்படட்டும். ஆவியும் மணமகளும் கூவுகிற அந்த அழைப்பு கேட்கப்படட்டும். பெரும் சக்தியுள்ள இயேசுவின் நாமத்திலே ஆமேன்.
1: கர்த்தரை ஏற்க விரும்புகிறவர்களுக்கு தயவு செய்து என்னை பின்தொடர்ந்து சொல்லுங்கள். பிதாவே, பெரும் சக்தியுள்ள இயேசுவின் நாமத்தில் என் அனைத்து பாவங்களையும் விட்டு விலகி உம்மை என் கர்த்தராகவும் இரட்சகராகவும் ஏற்கிறேன் என்று சொல்லுங்கள். என் இதயத்தை உமது கைகளில் ஒப்படைக்கிறேன். என்னை சுத்திகரித்து வழிநடத்தி உமது பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பும். இன்றிலிருந்து உம்மை பின்பற்றி உமது மகிமைக்காக வாழ்கிறேன். பெரும் சக்தியுள்ள இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இந்த ஜெபத்தை செய்த உங்களை தேவ குடும்பத்திற்கு வரவேற்கிறோம். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். பரிசுத்தத்தை போதிக்கும் சபையை நாடுங்கள், ஏனெனில் பரிசுத்தமின்றி எவரும் கர்த்தரை காண முடியாது. பரிசுத்தவான்களை ஏற்க இயேசு மீண்டும் வருவார். நம்பிக்கையுடன் அவர் வார்த்தையில் உறுதியாயிருந்து உங்கள் வாழ்வின் தெய்வீக நோக்கத்தை நம்புங்கள். கிறிஸ்துவில் நீங்கள் புதிய படைப்பு. நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் இப்பயணத்தை தொடருங்கள். பரலோகத்தில் சந்திப்போம். வருகை நெருங்கிவிட்டது. நன்றி.
2: வேகமா, இந்த உலகத்துல எதுவும் என்ன பிடிக்க முடியாது.
3: எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை. இந்த சாலையில நானே என் கடவேன்.

0: இரு, முடிவு கூட இங்க இருக்க கூடாது. நான் இன்னும் மைல்கள் செல்ல வேண்டி இருந்தத.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: இப்பவே கையெழுத்து போடு, உன் எல்லா பண பிரச்சனைகளும் உடனே மறந்து போய்விடும்.
3: அவர்கள் எவ்வளவு எளிதில் நம்புகிறாங்க. இந்த நகரம் எனதுதான், எனக்கு மிகவும் பிடித்தமான இடம்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
4: என் ஷார்ட்ல இருந்து வெளிய போ. உணர்வுகளை யாரும் கவலைப்படுவதில்லை. இந்த மலிவான குப்பை எனக்கு கீழே உன்னை போலவே. இங்கு வைஃபை இல்லையா? இத நான் பதிவிட வேணும்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
3: என்ன தொடாத உன் ஏழத்தனத்தால என் கோட்டை அழுக்காகிவிடும். நான் சொன்ன உப்பு இல்லாம என் பார்வையில் இருந்து போ, இல்லை எனில் உன்னை வேலை விளக்கு செய்ய சொல்லுவேன்.
5: நான் பேரரசுகளை கட்டுன, அந்த பட்டியல்ல என் பெயர் மேல இருக்க வேண்டும்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: இது அதிகம் இல்ல சின்ன நண்பா, ஆனாலும் நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வோம். என் அன்பு கத்தாவே, நான் சுவாசிக்கும் இந்த உயிர் மூச்சுக்கும் என் ஆழமான மனதிற்குள் இருக்கும் அமைதிக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இந்த வானம் முழுவதும் உன்னுடையது.
0: அவள் மாதங்களா நிறுவனத்தின் தரவை திருடி கொண்டிருக்கிறார். அதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கிறது. இந்த வாரியத்தினை எப்படி விளக்க போகிறாய் என்று பார்க்கலாம் சாரா.
5: நான் அந்த விளையாட்டை யாரை விட சிறப்பாக விளையாடுனேன். அந்த இடத்துல சிறந்து இருக்க எனக்கு உரியது.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: நீங்கள் என் உடலை உடைக்கலாம், ஆனா என் ஆன்மாவை என் கர்த்தாவிடம் இருந்து எடுக்க முடியாது. பயப்படாதீர்கள், ஏனெனில் கர்த்தர் நம்முடன் இருக்கிறார், இருண்ட பள்ளத்தாக்கிலும் கூட.
5: நான் ஓட்டத்தை முடித்து விட்டேன்.
1: இந்த வானம் முழுவதும் உன்னுடையவ.
3: இந்த கத்தலால் நான் பலருடைய வாழ்க்கையையும் அழித்து விட்டேன்.
5: கர்த்தாவே, என்ன போன்ற ஆன்மாவுக்கு ஏது நம்பிக்கை இருக்கிறதா?
3: எல்லாம் திரும்பி வந்து விட்டது, ஒரு காசும் குறையவில்லை. நான் செய்ததற்கு மிகவும் வருந்துகிறேன்.
2: இயேசுவே, என்னை நினைவில் கொள். நான் திரும்பி வந்த பாவி.
1: வானம் உன்னுடையது.

0: நான் நினைச்ச என் ரகசியங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றமே நினைச்ச, இதற்கு முக்கியத்துவம் இருக்காதுன்னு நினைச்சேன்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: நான் அதை பல வருடங்களுக்கு முன்பே விட்டு விட்டேன். உனக்கு மன்னிப்பு கிடைச்சு விட்டது, எனக்கு அமைதி உள்ளது.
1: இந்த பரந்த வானம் உன்னுடையது.

0: நேரம் என்பது ஒருபோதும் பின்னோக்கி ஓடாத ஒரு நதி. கண்ணாடியில வழியும் ஒவ்வொரு மணர்த்துகளும் உன் ஆன்மாவின் ஒரு பகுதி, மெதுவா மறைந்து கொண்டிருக்கிறது. கண்ணாடி காலியாகும் முன் உனக்கு எத்தனை மணர்த்துகள்கள் மீதம் இருக்கின்றன ஒருபோதும் யோசித்து பார்த்தாயா? நாளை வரும் என்ற மாயையில ஏமாறாத. வாழ்க்கையின் சுருங்கிய பாலம் மிகவும் நுட்பமானது. முடிவின் மூடுபணி நீ எதிர்பார்க்காத நேரத்துல வந்துவிடும். கவனமாக பார், பொன்னின் பலி மின்னும் கிரீடண்டு, அவையெல்லாம் சாம்பலாகி போன போது அவற்றுக்கு என்ன மதிப்பு? உன் பூமியில் உள்ள ராஜ்யத்தின் ஒரு துண்டையாவது கூட கல்லறையின் அமைதிக்குள் கொண்டு செல்ல முடியாது. நீ இருளில் மறைத்து வைத்திருக்கும் அந்த ரகசிய பாவங்கள், அவை உன் ஆன்மாவை நசுக்கும் கூர்மையான கற்கள். உலகம் அவற்றை காணாம போகலாம், ஆனா அவற்றின் பாரம் உன் ஆழ்கடல்ல இழுத்துச் செல்லும். நீ அவற்றை விட்டு விடாவிட்டால் உன் முன் இரண்டு வாயில்கள் நிற்கின்றன. ஒன்று விசாலமானது, எளிதாக தோன்றும் பாதைக்கு வழிவகுக்கும். மற்றொன்று குறுகியதும் கடினமான பாதை, அது நித்திய வாழ்விற்கு அழைத்துச் செல்லும். உன்னில் கூட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, ஆனா எளிதான பாதை பெரும்பாலும் தீயில் முடிவடைகிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்களா? நினைவில் வை, ஒவ்வொரு மறைந்த செயலும் பொன்னான மயில எழுதப்படுகிறது. வாழ்க்கை புத்தகத்துல உலகம் உனக்கு ஒரு கண்ணாடியை காட்டுகிறது, போலியான சிறப்ப ரசிக்க. ஆனா சொர்க்கம் ஆன்மாவின் உள்ளே இருக்கும் வெறுமையான அழுகைய பாக்கிறது. வெற்றியின் முகமூடியால் ஆயிரம் துண்டுகளாக உடைந்துள்ள ஒரு இதயத்தின் அழுகுறலை மூடவிடாத. நீ விதைத்ததை தானே அறுவடை செய்வாய். இது பிரிக்க முடியாத பிரபஞ்சத்தின் சட்டம். நீங்க ஒடியும் விதைகளை விதைக்கிறீங்களா, அல்லது ஒரு நாள் உங்களை சிக்க வைக்கும் முட்களை வளர்க்கிறீங்களா? மாயையின் இனிப்பான சுவையால் ஏமாறாத. அது உங்கள் ஆன்மாவின் உயிரை அழிக்க உருவாக்கப்பட்ட விஷம். ஆனால் பாருங்கள், மிக கருமையான இருளில் கூட ஒரு ஒளிக்கதிர் உங்களை விழிக்க வைக்கும்னு காத்துட்டு இருக்கு. கேளுங்க, கேமரா அணைந்த பிறகு நான் யார்? உலகம் இனி பார்க்கவில்லை என்ற இருள நீங்கள் தட்டும் வார்த்தைகள் வெறுப்பின் கூறி அம்புகளா, அல்லது உடைந்தவர்களுக்கு குணமாகும் மருந்தா? உங்கள் வாழ்க்கைய இப்போது மாறிக்கொண்டிருக்கும் மணல்ல கட்டாதீங்க, ஏனெனில் புயல் வந்தா அது எல்லாம் கழுவி போய்விடும். உங்கள் மார்பில் இருக்கும் வெறுமைய பிராண்ட் லேபிள்கள் அல்லது நைட் கிளப்பின் வெறுமையான ஒளிகள் நிரப்ப முடியாது. நீங்கள் ஒரு உடைந்த வழிகாட்டி GPS-ஐ பின்பற்றுகிறீர்களா, அல்லது நீங்கள் நித்தியமான உண்மையின் திசை காட்டிய நம்புகிறீர்களா? கண்ணாடி மண்டபத்தில் அதிகாரத்துக்கு எழுப்பும் டோஸ்ட் கல்லாக மாறிய இதயத்தை வெப்பமாக்க முடியாது. ஒரு சிறிய இரக்கம் கூட கடுமையான குளிர்காலத்திலும் நம்பிக்கையின் பூவம் மலர செய்யும். திரையில காணும் எண்கள்ல நீங்க இவ்வளவு பிஸியா இருந்தா அந்த அழைப்பை நீங்க தவறவிடக்கூடாது. உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் அதிரும் தீ தங்கத்தை சுத்திகரிக்கிறது. உங்கள் சோதனைகள் கழிவுகளை எரிச்சு இறுதியில வைரம் மட்டும் மீதம் இருக்கட்டும். காலத்தின் நிழல்கள் நம்மை சுற்றி இறுக்கிக் கொண்டு வருகின்றன. இறுதி சூரியாஸ்தமனம் நீங்கள் நினைப்பதை விட மிகவும் அருகில் உள்ளது. நீங்கள் டிஜிட்டல் பிரதிபலிப்பால் கட்டுப்பட்டிருக்கிறீர்களா? ஸ்மார்ட்போன் திரையின் வெறுமையான ஓசகார பிரபலத்திற்காக ஓடும் அந்த பைத்தியக்கார ஓட்டம் எங்கேயும் கொண்டு செல்லாது. உங்கள் பெயர் வாழ்வின் புத்தகத்தில் இல்லையெனில் உண்மை என்பது ஒரு உறுதியான பாறை, மற்ற அனைத்தும் சிதறும் போது நின்று கொள்ள ஒரே இடம் அதுதான். நீங்க எப்படி உணர்ந்தாலும் உங்களை வீடு திரும்ப அழைக்கும் ஒரு மென்மையான குரல் காத்திருக்கிறது. மனிதர்களின் ராஜ்யங்கள் தூளாகி மறைந்து விடும் போது ஆன்மீகமானவை மட்டுமே என்றென்றும் நிலைத்திருக்கும். உங்கள் இதயத்தின் கதவுக்கு வெளியே பிடிப்பா இல்ல, அதை திறக்க சக்தி உங்களிடம்தான் உள்ளது. என்ன கேளுங்க, நான் நேரடியா உங்கள் ஆன்மாவிடம் பேசுகிறேன். இப்போதே தேர்வு உங்கள் கையில் உள்ளது. இந்த நொடியிலேயே, இந்த தருணத்திலேயே, அதிக நேரம் ஆகும் வரை காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையின் விளக்குகள் இறுதியாக அணைந்துவிடும் வரை உலகம் விழுத்து கொண்டு வருகிறது. ஒவ்வொரு சிறிய ஒளியும் ஒரு நம்பிக்கையின் பெருங்கடலை உருவாக்குகிறது. வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோமோ, இறுக்கமான பாதையை தேர்ந்தெடுக்கமோ, வானத்தை உங்கள் இறுதி இல்லமாக தேர்ந்தெடுத்துறோம். ஏனென்றா அங்கே இனி கண்ணீர் இல்ல, வலி இல்ல, நித்தியமான அன்பு மட்டுமே. இறுதியில உங்களை வீட்டிற்கு வரவேற்கிறது.
1: உலகத்தினுடைய முடிவு நீங்கள் இதுவரை பார்த்த எதையும் விட முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும்.
2: இது எப்படி இருக்கும் என்று நீங்கள் விளக்க முடியுமா?
1: சரி, ஆனால் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும்.
3: இது மிகவும் நீண்ட ஷிப்ட் ஆனது, ஆனால் இறுதியில் நமக்கு ஒரு இடைவேளை கிடைச்சிருக்கிறது.
1: நகரத்தில் சிறந்த பர்கர் கடை இதுதான், நானே சொல்றேன்.
4: அதை பத்தி எனக்கு சொல்ல வேண்டாம், நான் மிகவும் பசி கொண்டிருந்தேன்.
1: கண்ட்ரோல், இது வாட்ச் பேசுகிறேன். நான் அடையாளம் தெரியாத ஒரு பொருளை கண்டுள்ளேன். மேல் வளிமண்டலத்துல திசை

0: இது ஒரு பெரும் இரசாயன கசிவு என்று அவசரமான தகவல்கள் கிடைத்துள்ளன. ஆனால் அதிகாரிகள் இதன் மூலத்தை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. முழு நதி மாசடைந்து விட்டது என்று உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடைத்துள்ளன.
1: நாம் உடனடி செய்திகளை பெறுகிறோம். நான் என் வாழ்க்கையில் இதுபோன்றதை ஒருபோதும் செய்தி வழங்கவில்லை. பல நாடுகளில் அதிகாரிகள் முக்கியமான நதிகள் திடீரென சிவப்பாக மாறிவிட்டதாக உறுதிப்படுத்துகிறார்கள்.
2: இது நான் இங்கு பார்த்த மிக வித்தியாசமான காட்சி. இதுதான் நதிகள் சிவப்பாக மாறுகின்றன. நீங்கள் நினைத்து பாருங்கள், பூமியில் ஏற்படும் குழப்பத்தை. இனி தூய குடிநீர் கிடையாது, எந்த தெளிவான அறிவியல் விளக்கமும் இல்லை. என் இறைவனே, இது உண்மையிலேயே இப்போது நடக்கிறது.
0: நாம் இங்கேயே இருக்க வேண்டுமா? நாம் போய் உதவ வேண்டாமா?
2: உதவ வேண்டுமா? இது கடவுளின் தீர்ப்பு.

0: நாம் புதிய உடனடி தகவல்களையும் பெறுகிறோம். பல பகுதிகளில் மக்கள் வானிலிருந்து தீ விழுகிறது என்று தெரிவிக்கிறார்கள்.
1: இது நம்ப முடியாதது. இந்த சைக்கிள் பாருங்கள்.
0: மன்னிக்கவும், இது வரும்போதே நான் வாசிக்கிறேன். சாட்சிகள் மேகங்களை ஊடறுத்து தீக்கணல்கள் கீழே விழும் காட்சியை ஒரு திரைப்படம் போல விவரிக்கிறார்கள்.
2: அதை பாருங்கள், வானமே விழுகிறது.
3: ஐயோ கடவுளே, அது கீழே விழப்போகிறது.
1: இது முடிவாகும்.
3: உங்களிடம் பணம் இருந்தால் இந்த பேரழிவுகளை எல்லாம் தவிர்க்கலாம் அல்லவா?
1: இந்த நேரத்துல பணம் உங்களை காப்பாற்ற முடியாது. அந்த ரகசியமான நிலத்தடி தஞ்சங்கள் எந்த பயனும் தராது.
2: உலகம் மனம் திரும்ப வேண்டும். கடவுளின் தீர்ப்பு வரப்போகிறது. இவை வித்தியாசமான நிகழ்வுகள் அல்ல, இவை தீர்க்க தரிசனமானவை.
4: ஐயாமே பாய், உங்கள் பணம் உங்களுக்கு எந்த உதவியும் செய்யாது. வாருங்கள், மனம் திரும்புங்கள், இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள்.
2: நான் ஏன் செய்ய வேண்டும்? என்னிடம் ஒரு தஞ்சம் இருக்கிறது, என்னிடம் பணம் இருக்கிறது.
4: இவ்வளவு நடக்க அனுமதிக்கும் கடவுள் எப்படிப்பட்டவர்? இந்த நிகழ்வுகள் விசித்திரமானவை. உங்க கடவுள் ஏன் எங்களை வாழவிட மாட்டேங்கிறார்?
3: ஐயா, இவையெல்லாம் மனிதர்களின் இதயங்களில் உள்ள பாவத்தினால் நடக்கின்றன. ஆனால் இயேசு கிறிஸ்துதான் நம் இரட்சிப்புக்கான நோய் கப்பல்.
2: ஆமா, சரி,

0: இயேசு தன் திரும்பி வருவதற்கு முன் சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களில் அடையாளங்கள் காணப்படும் என்று தெளிவாக கூறுகிறார். பூமியில் குழப்பமும் வானத்தின் அதிகாரங்கள் அசைந்தாடும் நிகழ்வுகளும் இருக்கும்.
1: இது மாதிரி இரத்த சந்திரன் போன்றவை

0: இப்போது வெளிப்படுத்தல் 9 அதிகாரத்திற்கு வந்தால் அதுவே மிக அதிசயமான நிகழ்வுகள் அதிகரிக்கின்றன. ஒரு எல்லையற்ற குழி திறக்கப்படுகிறது, அரக்கப்புகை பூமியை மூடுகிறது. பூமியில நரகம் போல.
1: இன்று ஒரு முக்கிய மருத்துவமனை வெளியே இருக்கிறோம். நோயாளிகள் வரத்து அதிகரித்துள்ளதாகவும் புகையால் பலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர்.

0: உள்ளேதான் இருங்கள். நிஸ்து ஜன்னல்கள் மற்றும் கதவுகளையும் மூடுங்கள். முடிந்தவரை இடைவெளிகளை அடைத்து விடுங்கள். மிக அவசியமானால் மட்டுமே வெளியே செல்லுங்கள். இப்படி பாதுகாப்பான இடம் உங்கள் வீட்டுக்குள்ள இருப்பதே என்று அதிகாரிகள் கூறுகிறார்கள். மருத்துவமனைகள் மிகுந்த அழுத்தத்தில் உள்ளன. மேலும் புகையின் மூல காரணம் இன்னும் தெரியவில்லை.
1: அருகில் இருங்கள். வெளியில் என்ன நடந்தாலும் நாம் அதை தனியாக எதிர்கொள்வதில்லை.
0: பொறுமையாக இருங்கள். குழந்தையை மூடி வைத்திருங்கள். நான் இங்கு 40 ஆண்டுகளாக வாழ்கிறேன். இப்போது நான் ஓடப்போவதில்லை.
2: எஸ்தர், தயவு செய்து என்னை விட்டு செல்லாதே.
1: நான் செல்ல மாட்டேன். நாம பிரார்த்தித்து சகித்துக் கொள்கிறோம்.
2: எஸ்தர், அந்த வண்டுகள் எப்படி இருக்கின்றன என்று சொல்லு.
1: பைபிளில் அவை இந்த உலகம் பார்த்ததில்லாத வகையில் இருக்கின்றன என்று சொல்லப்பட்டுள்ளது.
0: உள்ளே செல்லாதீர்கள். அவை

0: குகையில என்ன இருக்குது?
1: தயவு செய்து உள்ளே செல்லுங்கள்.
2: வண்டுகள் இங்கே. வெளிப்படுத்தல் 9 பூமி உண்மையான பேய்களின் உடல் உருவத்தை காணும். இக்கட்டான காலத்தில் இந்த பேய்கள் பூமியில விடுவிக்கப்படுவார்கள். அவை மிகவும் பயங்கரமானவை.
1: கடவுளே, தயவு செய்து எனக்கு இரக்கம் காட்டுங்கள்.
0: தகவல் படி இந்த வேதனை தற்செயலானது அல்ல. வானை இருட்டிய புகையிலிருந்து உயிரினங்கள் வந்த போதே இது தொடங்கியதாக சாட்சிகள் கூறுகின்றனர்.
1: கடவுளே, தயவு செய்து என்னை மன்னியுங்கள். தவறு பண்ணியது எங்களை பாதுகாக்கவும்.
0: இந்த வலியை மீண்டும் மீண்டும் பஞ்சு வண்டியின் கொத்துக்கு ஒப்பிட்டுள்ளனர்.

0: இப்போது அடுத்த காணொளியை நீங்கள் அனைவரும் கவனமாக பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இது சில மனிதர்களிடம் இருக்கும் தீமை மற்றும் கொடூரத்தை தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது.
1: ஒரு நாள் என்று நான் உங்களிடம் சொன்னால், பைபிள் யுயானம் கூறுகிறது, மிருகத்தின் குறிப்பெற்றவர்களுக்கு தீய புண்கள் வரும் என்று. கடலில் உள்ள ஒவ்வொரு உயிரும் இறக்கிறது. மனிதர்களை கொந்தளிக்கும் தீயால் சுடும் சக்தி சூரியனுக்கு வழங்கப்படுகிறது. பிறகு உலகம் இருளில் மூழ்குகிறது. முடிவில் மின்னல் பிளிரல்கள், பெரும் சத்தங்களும், இடியோசைகளும், ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கமும் ஏற்படுகின்றன. இவை அனைத்தும் வெளிப்படுத்தல் அதிகாரம் 16 விவரிக்கப்பட்டுள்ளன. ஆனால் இயற்கை பேரழிவுகளும் விசித்திர அதிசயங்களும் நடக்கப் போகும் என்பதை காட்டிலும் இன்னும் பயங்கரமான ஒன்று இருக்கிறது என்று நான் சொன்னால், சரி, அதை பத்தி நாமும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேசப் போறோம். இந்த அதிகாரத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வெளிப்படுத்தல் 16 அதிகாரத்தில் நாம் துன்பக்காலத்தில் இருப்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இது கிறிஸ்துவின் மறுபிறப்புக்கு முன்னிருக்கும் காலம். இந்த பூமியில் இது மிகவும் கடினமான காலமாக இருக்கும், ஏனெனில் பல விஷயங்கள், பல அடையாளங்களும் அதிசயங்களும் நிகழும். மனித வரலாற்றின் இறுதி தருணங்களுக்கு நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வெளிப்படுத்தல் 16 அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். தேவனின் தீர்ப்பின் 7 பாத்திரங்கள், ஆர்மகெத்தான், முன்னெப்போதும் இல்லாத தீமை மற்றும் கிறிஸ்துவின் திரும்புதல். இந்த அதிகாரத்தில் பயங்கரமான விஷயம் என்னென்றால், 3 முறை இந்த பூமியில் சிலர் வெறுப்புடன் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுடைய தேவனை வெறுப்பார்கள் மற்றும் வந்து மனம் திரும்ப மறுப்பார்கள். நான் உங்களுக்கு காட்டுகிறேன், 9 வசனத்தில் அவர்கள் தங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பி தேவனை மகிமைப்படுத்தவில்லை என்று சொல்லப்படுகிறது. 11 வசனத்தில் அவர்கள் தங்களுடைய வலி மற்றும் புண்களுக்கு காரணமாக வானத்தின் தேவனை நிந்தித்தார்கள், ஆனால் அவர்கள் தங்கள் தீய செயல்களை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. மற்றும் 21 வசனத்தில் அவர்கள் அந்த பயங்கரமான ஆலிகட்டி புயலின் நோய்க்கு காரணமாக தேவனை நிந்தித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த காலப்பகுதியில் உலகம் சாத்தான், எதிர்கிறிஸ்து மற்றும் பொய்யான தீர்க்கதரிசியின் தீய தாக்கத்தில் உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகில் உள்ள தீமை பலரது இதயங்களை பிடித்து வைத்திருக்கும் அளவுக்கு அவர்கள் மனந்திரும்ப மறுப்பார்கள் என்று பைபிள் நமக்கு சொல்கிறது. இந்த காலத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் என்பதை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். மக்கள் எவ்வளவு தூரம் தங்கள் இதயங்களில் விலகிவிட்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில், நீங்கள் வெளிப்படுத்தல் 16 அதிகாரத்திற்கு வந்தபோது இங்கே என்ன நடந்திருக்கும் என்பதை பாருங்கள். உலகம் 7 முத்திரைகள் மற்றும் 7 கம்பிகள் தீர்ப்புகளை அனுபவித்திருக்கும். இது பூமிக்கு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்போகலிப்டிக் நிகழ்வுகளின் தொடராகும். வெளிப்படுத்தல் 11 அதிகாரத்தில் 2 மர்மமான மனிதர்கள் தோன்றுகிறார்கள். அவர்கள் எலியாவும் ஏனோக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த இருவரும் உலகில் தனித்துவமாக இருப்பார்கள், ஏனெனில் அவர்கள் தேவனால் வழங்கப்பட்ட அதிகாரத்துடன் 1260 நாட்கள் தீர்க்க தரிசனம் செய்யும் சக்தியை பெற்றிருப்பார்கள். ஆனால் இந்த மனிதர்கள் பெரும்பான்மையினரால் வெறுக்கப்படுவார்கள், ஏனெனில் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பேசுவார்கள், அவரை ஆண்டவர்களில் ஆண்டவரும் ராஜாக்களில் ராஜாவும் என்று அறிவிப்பார்கள். வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தில் அதிசயமான பைபிள் தீர்க்க தரிசனங்கள் உயிர் பெறுகின்றன. மிருகம், அதாவது எதிர்கிறிஸ்து, ஒரு உயிருக்கு ஆபத்தான காயமடைகிறான், ஆனால் அதிசயமாக மீண்டும் குணமடைகிறான். மிருகம் தேவனுடைய பரிசுத்த ஜனங்களுக்கு எதிராக போர் நடத்துகிறது. மிருகத்தின் குறி கட்டாயப்படுத்தப்படுகிறது மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல் வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாகவும் கடுமையாகவும் இருக்கும். வெளிப்படுத்தல் 14 அதிகாரத்தில் யோவான் வானில் ஒரு தூதன் பறந்து செல்கின்றதை பார்த்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த உலகத்திற்கு சொந்தமான மக்களுக்கு ஒவ்வொரு ஜாதி, கோத்திரம், மொழி, மக்களுக்கும் அறிவிக்க நித்திய நற்செய்தியை எடுத்துச் செல்கிறான். கடவுளை பயப்படுங்கள் என்று அவர் கூச்சலிட்டார். அவருக்கு மகிமை அளியுங்கள், ஏனெனில் அவர் நீதிபதியாக அமர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வானத்தையும் பூமியையும் கடலையும் நீரூற்றுகளையும் படைத்தவரை வணங்குங்கள். இவையெல்லாம் நடந்த பிறகும் வெளிப்படுத்தல் 16 எல் மக்கள் கடவுளை திட்டி மனந்திரும்ப மறுப்பதை நீங்கள் படிக்கிறீர்கள் என்பதில் பயமில்லைதானா? நான் நம்புகிறேன், எதிர்கிறிஸ்துவின் தோற்றமும் உலக அதிகாரத்திற்கு அவர் எழுச்சி பெறுவதும் பலர் பலரின் இதயங்களில் ஒரு அதிர்ச்சி தரும் தீமையை எழுப்பும். இந்த வேதனையின் காலத்தில் ஒரு காலத்தில் கிறிஸ்துவை ஒப்புக்கொண்டவர்கள் சிலர் பின்னர் திரும்பி விலகுவார்கள். இதுவே பெரிய விசுவாச துரோகமாகும். சமூகத்தில் உள்ள பயமும் அழுத்தமும் காரணமாக சில கிறிஸ்தவர்கள் தளர்ந்து மிருகத்தின் முத்திரையை ஏற்றுக்கொள்வார்கள். சில கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட வேண்டாம் என்பதற்காக மிருகத்தின் முத்திரையை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் ஒரு வசதியான வாழ்க்கையை விரும்புகிறார்கள். அவர்கள் இயேசுவை பற்றிய எண்ணத்தை விரும்புகிறார்கள் மற்றும் அவரை சற்றே தங்கள் ஆண்டவராக அறிவிப்பார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்காக துன்புறுத்தலையா அல்லது வசதியையா என்ற கடினமான தேர்வில் பலர் வசதியையே தேர்வு செய்வார்கள். இப்போது உலகின் பெரும்பாலான பகுதிகளில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சுதந்திரமாக கேட்கும் காலத்திலும் யுகத்திலும் வாழ்கிறோம். ஆனால் இந்த காலப்பகுதியில், அதாவது துன்பத்து காலத்தில், எதிர் கிறிஸ்து சுவிசேஷத்திற்கு எதிராக செயல்படுவான். இப்போது நீங்கள் கேட்கலாம், ஏன் கடவுளுக்கு எதிராக இப்படி பொது எதிர்ப்பு இருக்கும்? ஏன் பலர் மனம் திரும்பாமல் அதுக்கு பதிலாக கடவுளை நிராகரிப்பதை தேர்வு செய்வார்கள்? இதோ இதற்கான ஒரு கருதுகோள். திருப்பெயர் பவுல் கடைசி நாட்கள் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றி எழுதுகிறார். எதிர்கிறிஸ்துவை பற்றி பேசும்போது பவுல் 2 தெசலோனிக்கேயர் 2:6 இதை எழுதுகிறார். இப்போது நீங்கள் தடுக்கிறதை அறிந்திருக்கிறீர்கள், அவன் தன் காலத்தில் வெளிப்படுவதற்காக. பவுல் தடுக்குபவர் என்ற கருத்தை முன்வைக்கிறார். மேலும் இங்கு எதிர் கிறிஸ்துவை தடுக்க ஒரு சக்தி இருப்பதாக குறிப்பிடுகிறார். இப்போது வேதாகம தீர்க்க தரிசனங்களை ஆய்வு செய்பவர்கள் தடுக்குபவரின் அடையாளம் குறித்து வெவ்வேறு கருத்துக்களை கொண்டுள்ளனர். இங்கே அதிகமாக விவாதிக்கப்படும் கருத்துக்கள் சில உள்ளன. முதலாவதாக, தடுக்குபவர் மிகேல் என்ற பிரதான தூதராக இருக்கலாம். இரண்டாவதாக, தடுக்குபவர் திருச்சபையாக இருக்கலாம். இது திருச்சபை பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்படாத வரை எதிர்கிறிஸ்து வெளிப்பட மாட்டான் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது. தடுக்குபவரின் அடையாளம் குறித்து மூன்றாவது சாத்தியமானது பரிசுத்த ஆவி. இது பரிசுத்த ஆவியே தடுக்குபவர் என்று நம்புபவர்கள் பரிசுத்த ஆவியின் உள்ளிருக்கும் இருப்புதான் சட்டமின்மையின் சக்தியை தடுத்து நிறுத்துகிறது என்று வாதிடுகிறார்கள். இதுதான் மற்றும் எதிர்கிறிஸ்துவின் வெளிப்பாடு பற்றியும் நான் தனிப்பட்ட முறையில் இது பரிசுத்த ஆவியே என்று நம்புகிறேன். எனவே பரிசுத்த ஆவியின் அடையாளமே தடுக்குபவர் என்ற இந்த சாத்தியத்துடன் வெளிப்படுத்தல் 16 பலரின் இதயங்களில் இவ்வளவு குளிர்ச்சியை நாம் காண்பது பொருத்தமாக இருக்கும். ஏனெனில் தடுக்குபவராக இருக்கும் பரிசுத்த ஆவியுடன் அவர் மக்களின் இதயங்களில் பாவத்தை உணர்த்தி மனந்திரும்ப தூண்டுவதிலும் செயல்படுகிறார். ஆனால் வெளிப்படுத்தல் 16:6 தேவனை நிராகரிக்கும் மக்களை, தேவனை சபிக்கும் மக்களையும் நாம் பார்க்கிறோம். மனந்திரும்ப மறுக்கிறாங்க. இந்த காலப்பகுதியில் பரிசுத்த ஆவி வேறுபட்ட முறையில் செயல்படுவார் என்பதற்காக இது ஒரு பகுதி காரணம் என்று நான் நம்புகிறேன். பரிசுத்த ஆவி இன்னும் செயலில் இருப்பார். ஆனால் இரட்சிப்புக்கு முன்பிருந்த காலப்பகுதியை விட அவர் செய்யும் வேலை மிகவும் வேறுபட்டதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதனால்தான் பலரின் இதயங்களில் கடினம் ஏற்படுவதை நீங்கள் காண்பீர்கள். ஏனெனில் தேவன் 7 கோபக் கோப்பைகளை ஊற்றுகிறார். இதற்கு பிறகும் மக்கள் தேவனை நோக்கி குளிர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். இந்த தீர்ப்புகள் என்னவென்று, அவை எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு ஒரு பார்வை கொடுக்க, முதல் கோப்பை, இந்த கோப்பை மிருகத்தின் முத்திரையை ஏற்றுக்கொண்டு எதிர்கிறிஸ்துவை பின்பற்ற தேர்ந்தெடுத்தவர்களை மட்டுமே பாதிக்கிறது. பைபிள் நமக்கு சொல்கிறது, மிருகத்தின் முத்திரையை ஏந்தி அதன் உருவத்தை வழிபட்ட மக்களுக்கு தீங்கும் வேதனையும் தரும் புண்கள் ஏற்பட்டன. இரண்டாவது கோப்பை, இதில் கடலில் இருந்த ஒவ்வொரு உயிரும் இறந்துவிட்டதாக நமக்கு சொல்லப்படுகிறது. அதாவது நீரில் வாழும் எல்லா உயிரினங்களும் இல்லாமல் போய்விட்டதாக கற்பனை செய்யுங்கள். மூன்றாவது கோப்பை, அனைத்து குடிநீர் ஆதாரங்களும் இரத்தமாக மாறிவிடுகின்றன. பைபிள் சொல்வது போல மூன்றாவது தூதன் தனது கோப்பை நதிகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். அவை இரத்தமாக மாறின. நான்காவது கோப்பு தீர்ப்பு என்பது சூரியன் மக்களை நெருப்பால் எரிக்க அனுமதிக்கப்படுகிறது. அவர்கள் கடும் வெப்பத்தால் சுடப்படுகிறார்கள். ஐந்தாவது கோப்பு தீர்ப்பு என்பது பூமியை முழுவதும் ஒரு பயங்கரமான இருள் மூடிவிடும். ஆறாவது கோப்பு தீர்ப்பு என்பது யூபிரேட்ஸ் நதி உலர்ந்து அது சாத்தான், எதிர்கிறிஸ்து மற்றும் பொய்யான தீர்க்கதரிசிக்கு வழி செய்யும் போது நிகழும். உலகத் தலைவர்களை இறுதி ஆர்மகெட்டான் போர்க்காக தயார்படுத்தும் பொருட்டு. மற்றும் இறுதியாக 7வது கோப்பில், இது முடிந்தது என்ற வார்த்தைகள் கேட்கின்றோம். அதாவது இந்த கோப்பை துன்பத்தின் போது தேவனுடைய கோபத்தை முழுமையாக்கும் என்று பொருள். இந்த தீர்ப்பு உலகளாவிய அளவில் ஒரு பெரும் நிலநடுக்கத்தை ஏற்படுத்தும். மனிதன் பூமியில் தோன்றியதிலிருந்து இது போன்றது ஒருபோதும் காணப்படவில்லை. இப்போது இவையெல்லாம் நடந்த பிறகு இந்த அதிகாரத்தின் இறுதி வாக்கியம் இதுதான் என்று கற்பனை செய்யுங்கள். அவர்கள் கடுமையான ஆலிகட்டி புயலின் கொடிய தொற்றினால் தேவனை நிந்தித்தார்கள். இப்போது வெளிப்படுத்தல் 16 பற்றி பேசும்போது ஆர்மகெட்டானை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. வெளிப்படுத்தல் 16:16 பைபிள் கூறுகிறது, பிசாசு ஆவிகள் எல்லா அரசர்களையும் அவர்களது படைகளையும் எடுத்து எபிரேயர் மொழியில் ஆர்மகெட்டான் என்று அழைக்கப்படும் இடத்திற்கு கூட்டினார்கள். இப்பொழுது ஆர்மகெட்டான் என்பது எல்லா போர்களிலும் மிகப்பெரிய போராக மட்டுமே விவரிக்க முடியும். பிரதிவேஷி அவன் தீய தாக்கத்தில் உள்ள அனைவரையும் ஒன்றாகச் சேர்த்து விடுவான். இந்த பிரதிவேஷிக்கு விசுவாசமாக இருப்பவர்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக போர் செய்ய தங்கள் படைகளை அமைப்பார்கள். இப்போது இவையெல்லாம் கூறப்பட்ட பிறகு நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இன்னைக்கு இயேசு திரும்பி வந்தால் நீங்கள் தயாரிருக்கிறீர்களா? உங்கள் மனது உறுதியாக கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறது என்று நீங்கள் சொல்ல முடியுமா? இன்றைக்கு பிரதிவேஷி வெளிப்படுத்தப்பட்டால் நீங்கள் எந்த வகையான கிறிஸ்தவராக இருப்பீர்கள்? கிறிஸ்துவுக்காக துன்புற வேண்டாம் என்பதால் அந்த அடையாளத்தை ஏற்கும் வகையான கிறிஸ்தவராக இருப்பீர்களா? உங்களுக்கு ஒரு வசதியான வாழ்க்கை வேண்டுமா? நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது, நேரம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் விழித்தெழும் போது அது ஆண்டவரை சந்திப்பதற்கும் இன்னும் ஒரு நாள் அருகில் வந்துவிட்டது என்பதை குறிக்கிறது. அது கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்கு இன்னும் ஒரு நாள் நெருங்கியது என்பதை குறிக்கிறது. அப்படின்னா உங்களுடைய நேரத்தை நீங்கள் எப்படி செலவழிக்கிறீங்க? நம்மில் பெரும்பாலோர் சாதாரணமான வாழ்க்கையை நடத்துகிறோம். நம்ம வேலைக்கு செல்கிறோம், நம்ம வந்து எங்க ஜோக்குடி குழம்புடன் நிரந்தர வழிக்கின்றோம். நம் எங்கள் இலக்குகள் மற்றும் தனிப்பட்ட விருப்பங்களை பின்பற்றுகிறோம். ஆனால் இவை அனைத்திற்கும் வெளியே நாம் உண்மையில் கடவுளுக்கு எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம்? நீங்கள் ஆண்டவரை சந்திக்க தயாராக இருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீர்கள்? நாம் இயேசு கிறிஸ்துவுடன் நெருக்கமான உறவை உருவாக்க எவ்வளவு முயற்சி செய்கிறோம்? நான் கேட்க விரும்பும் கேள்வி என்னவென்றால், நீங்கள் உண்மையில் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்கிறீர்களா, அல்லது வாழ்க்கையை சாதாரணமாக வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவை மற்ற எல்லாவற்றுடனும் எல்லாருடனும் சேர்த்து வைத்திருக்க மட்டும் திருப்தி அடைகிறீர்களா? நீங்கள் வாழும் வாழ்க்கை நித்திய வாழ்வு இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ்கிறீர்களா? இன்றைய உலகில் ஒவ்வொரு மூலையிலும் தீமையும் பிரச்சனைகளும் மறைந்திருக்கின்றன மட்டுமல்லாமல், நம் கவனத்தை ஈர்க்க பலவிதமான விஷயங்களும் உள்ளன. அதனால் உண்மையில் முக்கியமான விஷயங்களிலிருந்து எளிதாக கவனம் சிதறிவிடுகிறது. ஆனால் இந்த உலகின் குழப்பமும் கலவரத்திலும் கடவுளின் குரல் இன்னும் நம்மை அழைக்கிறது என்பதில் எனக்கு உறுதியான நம்பிக்கை உள்ளது. ஆண்டவரின் ஆவி நம் இதயங்களை தட்டுகிறது, ஆனால் அதை கேட்பது நம்மிடம்தான் உள்ளது. எபிரேயர் 3:15 இன்று நீங்கள் அவருடைய குரலை கேட்டால் கிளர்ச்சி காலத்தில் போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. கிளர்ச்சி என்பது நாம் நினைப்பது போல எப்போதும் மிகைப்படுத்தப்பட்ட அர்த்தத்தில் இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் 10 கட்டளைகளையும் முற்றிலும் மீற முயற்சிக்கவில்லை என்றாலும் கடவுளின் குரலை கேட்டபோது உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவது மட்டும் போதும், அதுவே கிளர்ச்சி. நீதிமொழிகள் 28:14, கர்த்தரை எப்போதும் பயப்படுகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆனால் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் விபத்தில் விழுவான் என்று சொல்லப்பட்டுள்ளது. மீண்டும் பைபிள் இங்கு நம் இருதயங்களை கடினப்படுத்துவது குறித்து எச்சரிக்கிறது. ஆனால் கடினமான இருதயம் என்பது என்ன அர்த்தம்? அது ஆன்மீக கண்மூடித்தனத்தை குறிக்கிறது. அது கடவுளின் அழகு மற்றும் மகிமையை உணர முடியாத மனநிலையை குறிக்கிறது. அது கடவுளின் காரியங்களை விட நம் சொந்த ஆசைகளை தொடர்ந்து ஓடுவதை அர்த்தப்படுத்துகிறது. ஆனால் நன்றி, தன் இரக்கத்தில் கடவுள் நம் இருதயங்களை மாற்ற முன்வந்துள்ளார். கடவுள் நம் இருதயங்களை மாற்ற முடியும். எசேக்கியேல் 26:36, நான் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தையும் ஒரு புதிய ஆவியையும் உங்களுக்குள் வைப்பேன். உங்கள் மாம்சத்திலிருந்து கல் இருதயத்தை அகற்றி மாம்ச இருதயத்தை உங்களுக்கு தருவேன். இப்போதுதான் இயேசுவில் உங்கள் நம்பிக்கையை வைக்க வேண்டிய நேரம். இன்று நீங்கள் அவருடைய குரலை கேட்டால் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். அதற்கு பதிலாக அவரை உங்களுள் வர அனுமதித்து உங்கள் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றச் செய்யுங்கள். சுவிசேஷங்களில் இயேசு பணிவுடன் நடந்தார், மேலும் அவர் மதத் தலைவர்களால் துன்புறுத்தப்பட்டார். ஆனால் வெளிப்படுத்தலில் அவர் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார். அவரது மகிமையும் வல்லமையும் வெளிப்படையாக வெளிப்படுகிறது. அது அனைவரும் பார்க்கும் வகையில் முழுமையாக வெளிப்படுத்தப்படுகிறது. அப்படியென்றால் நாம் இதில் ஆழமாக செல்வோம். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை அவருடைய முதல் வருகையைப் போல இருக்காது. சுவிசேஷங்களில் கிறிஸ்து எப்படி அறிமுகப்படுத்தப்படுகிறார் என்பதிலும் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் அவர் எப்படி அறிமுகப்படுத்தப்படுகிறார் என்பதிலும் மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. இயேசு முதன்முறையாக பூமியில் வந்தபோது அவர் ஒரு மாட்டுத் தொட்டியில் பிறந்தார். அவர் வந்து ஒரு அரசரின் அரியணை அறையில் பிறக்கவில்லை. இயேசு கிறிஸ்து தேவனின் ஒரே பிறந்த மகன், விலங்குகளுக்கு நடுவில் பிறந்தார். அவரது முதல் பார்வையாளர்கள் வயல்களில் இருந்த சாதாரண மேய்ப்பர்கள். ஆனால் அவருடைய இரண்டாவது வருகையில் யோவான் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் நிகழ்வுகளை பார்த்தபோது இயேசுவை பற்றி அவர் விவரிக்கிறார். பின்னர் நான் பரலோகம் திறக்கப்பட்டதை பார்த்தேன், அங்கே ஒரு வெள்ளை குதிரை நின்றது. அந்த குதிரையின் சவாரிக்காரர் நம்பிக்கையுள்ளவரும் உண்மையுள்ளவரும் என்று அழைக்கப்பட்டார். ஏனெனில் அவர் நீதியாக தீர்ப்பு வழங்கி நீதியான போரை நடத்துகிறார். அவரது கண்கள் தீப்பொறிகள் போல் இருந்தன. அவருடைய தலையில் பல கிரீடங்கள் இருந்தன. அவர் மீது அவரே தவிர யாரும் அறியாத ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தது. அவர் இரத்தத்தில் நனைந்த ஒரு ஆடையை அணிந்திருந்தார். அவருடைய பட்டம் தேவனுடைய வார்த்தை என்று இருந்தது. பரலோக இராணுவங்கள் தூய வெள்ளை பருத்தி ஆடைகளில் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளை குதிரைகளில் அவரை தொடர்ந்து வந்தன. அவரது வாயிலிருந்து ஒரு கூரிய வாள் வெளிவந்தது. அது ஜாதிகளை தாக்கும். அவர்களை இரும்பு கோலால் ஆளப்போகிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கடும் கோபத்தை திராட்சை சாறு பிழியுமிடத்தில் சாறு ஓடும் போல் வெளிப்படுத்துவார். அவரது ஆடையிலும் அவருடைய தொடையில் அனைத்து ராஜாக்களின் ராஜா, அனைத்து ஆண்டவர்களின் ஆண்டவர் என்ற பட்டம் எழுதப்பட்டிருந்தது. சுவிசேஷங்களில் இயேசு ஆளுநர் பிலாத்து முன்னிலையில் நின்றார். எதுவும் பேசவில்லை. பிலாத்து இயேசுவிடம், நீ யூதர்களின் ராஜாவா என்று கேட்டார். இயேசு பதிலளித்து, நீ சொல்வது போலவேதான் என்றார். இயேசுவை மத தலைவர்கள், பிரதான ஆசாரியர்கள் மற்றும் மூப்பர்கள் குற்றம் சாட்டினர். ஆனால் இயேசு எதுவும் பதிலளிக்கவில்லை. பிலாத்து அவரிடம், உன்மீது அவர்கள் எத்தனை விஷயங்களை சாட்சியாக சொல்கிறார்கள் என்று கேட்கவில்லையா என்று கேட்டார். ஆனால் இயேசு அவருக்கு ஒரு வார்த்தையும் பதிலளிக்கவில்லை. இதனால் ஆளுநர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். பிலாத்து இயேசுவையும் பரப்பாஸ் என்ற பெயருள்ள ஒரு புகழ்பெற்ற கைதியையும் கூட்டி இருவரையும் பெரிய கூட்டத்தின் முன் நிறுத்தினார். பிலாத்து அவர்களிடம், நான் உங்களுக்காக யாரை விடுவிக்க வேண்டும், பரப்பாசையா அல்லது கிறிஸ்து என்று அழைக்கப்படும் இயேசுவையா என்று கேட்டார். கூட்டம் பரப்பாசை தேர்ந்தெடுத்தது. இப்போது வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இரண்டாவது வருகையில் ஒவ்வொரு முழங்காலும் வணங்கி ஒவ்வொரு நாவும் இயேசு ஆண்டவர் என்று ஒப்புக்கொள்வார்கள். இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு ஆளுநரும், ஒவ்வொரு அரசனும், ஒவ்வொரு செல்வாக்கு உள்ளவரும், சிறையில் இருக்கும் ஒவ்வொருவரும் கூட அந்த நாளில் இயேசுவுக்கு முன் முழங்கால் மடங்குவார்கள். சுவிசேஷங்களில் இயேசு நாட்டின் சட்டப்படி தீர்ப்பளிக்கப்பட்டார். பரிசேயர்கள், சதுசேயர்கள், அக்கால அரசாங்கம் அவரை சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று மரண தண்டனைக்கு தகுதியானவர் என்று தீர்ப்பளித்தனர்.
2: ஆனால் இரண்டாவது வருகையில் இயேசு நீதிமானும் பரிசுத்தமான நீதிபதியாக வருவார். அவர் அனைத்து தீமைக்கும் பாவத்திற்கும் தீர்ப்பு வழங்க வருவார். இரண்டாம் கொரிந்தியர் 5:10 வசனத்தில், நாம் அனைவரும் கிறிஸ்துவின் நீதிமன்றத்தின் முன் தோன்ற வேண்டும். அப்பொழுது ஒருவர் ஒருவர் தம் உடலில் செய்த நன்மையோ தீமையோ அதற்கேற்ப தக்க பலனை பெறுவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. சுவிசேஷங்களில் இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன் ரோம படைவீரர்கள் அவரை இகழ்ந்தனர் என்று நாம் அறிகிறோம். அவர்கள் அவரை உடை கழற்றி ஒரு சிவப்பு ஆடையை அவருக்கு போர்த்தினார்கள். அவர்கள் முட்கள் முக்குத்தியை சுழற்றி அதை அவருடைய தலையில் வைத்தார்கள். அவருடைய வலது கையில் ஒரு கம்பு வைத்தார்கள். பின்னர் அவர் முன் முழங்கியிருந்து, யூதர்களின் ராஜாவே வாழ்க என்று அவரை இகழ்ந்தனர். இப்போது வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துவை யாரும் இகழ முடியாது. வெளிப்படுத்தல் முதல் அதிகாரத்தின்படி யோவான் இயேசுவை ஒரு நீண்ட ஆடையுடன், அவரது மார்பில் பொன்னாலான பட்டையுடன் அணிந்திருப்பதை பார்த்தார். அவருடைய தலையும் முடியும் வெள்ளை கம்பளம் போல் பனிபோல் வெள்ளையாக இருந்தது. அவருடைய கண்கள் தீப்பொறிகள் போலிருந்தன. அவருடைய கால்கள் உருக்கி சுத்திகரிக்கப்பட்ட வெண்கலம் போல் பிரகாசமாக இருந்தன. அவருடைய குரல் பெரும் கடல் அலைகளின் இடிமுழக்கம் போல ஒலித்தது. அவருடைய வலது கையில் 7 நட்சத்திரங்களை வைத்திருந்தார். அவருடைய வாயிலிருந்து கூர்மையான இரு முனைப்பட்ட வாள் வந்தது. அவருடைய முகம் அதன் முழு பிரகாசத்திலும் சூரியனைப் போல இருந்தது. வெளிப்படுத்தல் முதல் அதிகாரம் 7:7 வசனங்கள் கூறுகின்றன, இதோ அவர் மேகங்களோடு வருகிறார், எல்லா கண்களும் அவரை காணும், அவரை ஊன்றியவர்களும் கூட, பூமியின் அனைத்து கோத்திரங்களும் அவருக்காக புலம்புவார்கள். ஆம் ஆகட்டும், நான் ஆல்பாவும் ஓமேகாவும் ஆரம்பமும் முடிவும் இருப்பவரும் இருந்தவரும் வரவிருப்பவரும் சர்வ வல்லவரும் என்று கர்த்தர் கூறுகிறார். சுவிசேஷங்களில் இயேசு கிறிஸ்து ஒரு தச்சனின் மகனாக இருக்கிறார். அவர் தேவனின் மதிப்புமிக்க ஆட்டுக்குட்டி. நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அவர் தன்னை பரிபூரண பலியாக அர்ப்பணித்தார். ஆனால் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் விசுவாசமான சாட்சி, இறந்தவர்களில் முதற் பிறந்தவர், பூமியின் அரசர்களுக்கு மேலானவர், அவர்தான் பாதாளத்தின் மற்றும் மரணத்தின் சாவிகள் தம் கைகளில் வைத்திருப்பவர். வெளிப்படுத்தல் புத்தகம் உலகத்தின் முடிவை நோக்கி நடைபெறும் நிகழ்வுகளின் தொடரை முன்வைக்கிறது. இறுதி நாட்கள் வருவதற்கு முன் என்னென்ன நிகழும் என்பதை பற்றிய தொடர்ச்சியான தரிசனங்களை அனுபவித்த பிறகு யோவான் இந்த விவரங்களை எழுதினார். முதலாம் அதிகாரத்துடன் தொடங்கலாம். யோவான் பத்மோஸ் தீவில் இருந்தபோது ஒரு குரலை கேட்டார். அவர் திரும்பி பார்த்தபோது மிகவும் பயமுறுத்தும் ஒரு உருவத்தை பார்த்தார். அதனால் அவர் விழுந்துவிட்டார். அந்த உருவத்திற்கு தீ போல கண்கள், பளிச்சிடும் வெண்கள் போன்ற கால்கள், வாயிலிருந்து கூரிய வாள் ஒன்று நீட்டியிருந்தது. இது உயிர்த்தெழுந்த இயேசுவே. இயேசு வழக்கமான வர்ணனைகளிலிருந்து ஏன் இவ்வளவு வேறுபட்ட தோற்றத்தில் தோன்றினார் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். இவை நேரடி உடல் அம்சங்களா அல்லது சின்னங்களாக உள்ள பிரதிநிதிகளா? இந்த தரிசனங்கள் தொடரும் போது இது தெளிவாகிறது. முதலாம் அதிகாரத்தில் இயேசு இப்போது துருக்கியில் உள்ள 7 திருச்சபைகளுக்கு செய்திகளை வழங்கினார். பின்னர் இறுதி நாட்கள் சம்பந்தமான தரிசனங்களை வெளிப்படுத்தினார். 4 அதிகாரத்தில் யோவான் ஒரு பரலோக தரிசனத்தில் நுழைகிறார். அவர் ஒரு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் ஒருவரை யோவான் சர்தியஸ் மற்றும் ஜாஸ்பர் கற்கள் போல ஒப்பிடுகிறார். அந்த சிங்காசனத்தை ஒரு பச்சை மரகதம் போன்ற வானவில் சூழ்ந்துள்ளது. அருகில் 7 பொன் விளக்கு தூண்கள் நிற்கின்றன. அந்த காட்சி இன்னும் விசித்திரமாகிறது. 4 தேவதூதர்கள் அந்த சிங்காசனத்தை சுற்றி நிற்கின்றனர். அவர்கள் முழுவதும் கண்களால் மூடப்பட்டுள்ளனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் உள்ளன. மேலும் அவர்கள் சிங்கம், கன்று, மனிதன் மற்றும் கழுகு போன்ற தோற்றம் கொண்டுள்ளனர். இந்த உயிரினங்கள் ஒருபோதும் ஓய்வெடுக்கவில்லை. அவர்கள் இடையராது தேவனை புகழ்ந்து, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், கர்த்தராகிய சர்வ வல்ல தேவன், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் என்று பாடுகின்றனர். அவர்கள் தனியாக இல்லை. 24 மனித மூப்பர்கள் தங்கள் கிரீடங்களை தேவனுக்கு முன் வீசுகின்றனர். 100,000 1,000,000 தேவதூதர்கள் இந்த புகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள். எல்லாம் முறையாக அமைந்திருக்கிறது போல தெரிகிறது. ஆனால் யோவான் வேறு ஒன்றை கவனிக்கிறார். தேவன் தன் வலது கையில் 7 மெழுகு முத்திரைகளால் மூடப்பட்ட ஒரு சுருளை பிடித்திருக்கிறார். தேவன் இந்த சுருளை திறக்க யார் தகுதியானவர் என்று கேட்கிறார். யாரும் பதில் சொல்லவில்லை. இந்த சுருள் முக்கியமானது, ஏனெனில் அதில் பூமியில் நிகழும் முதல் 7 தெய்வீக தீர்ப்புகள் உள்ளன. இந்த சுருள் என்ன? அதை திறக்க யாராவது தகுதியானவராக இருக்க வேண்டியதன் காரணம் என்ன? யோவானின் காலத்தில் மூடப்பட்ட சுருள்கள் சொத்து பரிமாற்றங்களில் பயன்படுத்தப்பட்டன. யாராவது நிலத்தை வாங்கும்போது உரிமை ஆவணம் மெழுகு முத்திரையுடன் மூடப்பட்டு உரிமையாளர் அதை பிறகு கோருவதற்காக வைத்திருப்பார்கள். பல அறிஞர்கள் இந்த சுருள் பூமியின் உரிமை ஆவணத்தை குறிக்கிறது என்று நம்புகிறார்கள். இதுவரை பைபிள் சாத்தானை உலகின் ஆளும் அதிகாரியாகவும் இந்த யுகத்தின் கடவுளாகவும் விவரிக்கிறது. யாரும் அந்த சுருளை திறக்க முடியாது போல தெரிந்தபோது யோவான் மிகவும் அழுகிறார் என்பது இதற்கான காரணமாக இருக்கலாம். யாரும் அதை திறக்கவில்லை என்றால் சாத்தான் என்றென்றும் ஆளுவார் என்று அவர் பயப்படுகிறார் போல தெரிகிறது. யூதா குலத்தின் சிங்கம் அதை திறக்க முடியும் என்று தெரிந்தபோது யோவானின் கண்ணீர் நின்றது. யோவான் மேலே பார்த்தார், ஒரு வல்லமை வாய்ந்த சிங்கத்தை எதிர்பார்த்து. ஆனால் அதற்கு பதிலாக 7 கொம்புகளும் 7 கண்களும் கொண்ட கொல்லப்பட்டதாக தோன்றும் ஒரு ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்தார். அந்த ஆட்டுக்குட்டி நம்முடைய பாவங்களுக்காக பலியாகப்பட்ட இயேசு கிறிஸ்துவே. இது ஒரு கேள்வியை எழுப்புகிறது. முதல் அதிகாரத்தில் இயேசு கண்களில் தீயும் வாயிலிருந்து வாளும் கொண்டு தோன்றுகிறார். ஆனால் 5 அதிகாரத்தில் ஏன் கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியாக தோன்றுகிறார்? ஏன் பல பரலோக உயிரினங்கள் பல கண்களுடன் இருக்கின்றன? இதற்கான பதில் என்னவென்றால், வெளிப்படுத்தல் புத்தகம் குறியீட்டு உருவகங்களை பயன்படுத்துகிறது. ஏனெனில் கடவுள் யோவானுக்கு மனித கண்களுக்கு காண்பிக்கப்படாத ஆன்மீக உலகத்தை காட்டுகிறார். ஆன்மீக உலகத்தை முழுமையாக காண்பது சாதாரண மொழியில் விவரிக்க முடியாத ஒன்றாக இருக்கும். அதனால் கடவுள் உருவகங்களை வழங்குகிறார். இயேசுவை ஒரு உருவத்தில் மட்டும் பிடிக்க முடியாது. 2 வடிவங்களும் அவர் யார் என்பதை காட்டுகின்றன. உலகின் ஆண்டவரும் உலகின் இரட்சகரும். பல கண்கள் முழுமையான விழிப்புணர்வை குறிக்கின்றன. அதாவது கடவுளின் கவனத்திற்கு எதுவும் தப்புவதில்லை. பல கண்கள் கொண்ட உயிரினங்கள் என்பது கடவுளுக்கு சேவை செய்யும் மற்றும் அனைத்தையும் கவனிக்கும் உயிரினங்களை குறிக்கிறது. காலவரிசை முன்னேறும்போது ஒவ்வொரு குறியீட்டையும் முழுமையாக விளக்க முடியாது. ஆனால் முக்கியமானவற்றை விளக்க முடியும். இயேசு முதல் முத்திரையை திறக்கிறார். அப்பொழுது ஒரு வெள்ளை குதிரையில் ஒரு மனிதன் விடுவிக்கப்படுகிறார். அவன் வெற்றி பெறச் செல்கிறான். இந்த சவாரி உலகின் ஆட்சியாளராக எழும் ஒருவரை குறிக்கிறது என்று பலர் நம்புகிறார்கள். 2 முத்திரை திறக்கப்படுகிறது. அப்போது ஒரு சிவப்பு குதிரையில் ஒரு சவாரி தோன்றுகிறார். அவன் பூமியில் அமைதியை அகற்றும் அதிகாரத்தையும் வன்முறையான மோதலை ஏற்படுத்தும் அதிகாரத்தையும் பெறுகிறான். மூன்றாவது முத்திரை திறக்கப்படுகிறது. அப்பொழுது ஒரு கருப்பு குதிரையில் ஒரு சவாரி தோன்றுகிறார். அவர் தராசுகளை ஏந்தியிருக்கிறார். இது பஞ்சம் மற்றும் பொருளாதார சிரமங்களை குறிக்கிறது. நான்காவது முத்திரை திறக்கப்படுகிறது. அப்போது ஒரு வெளிர் நிற குதிரையில் ஒரு சவாரி தோன்றுகிறார். அவரது பெயர் மரணம் மற்றும் ஹேட்ஸ் அவரை பின்தொடர்கிறது. அவன் பூமியின் மக்கள் தொகையில் நான்கில் ஒருவரை வாள், பசி, மரணம் மற்றும் காட்டு மிருகங்கள் மூலம் கொல்லும் அதிகாரத்தை பெறுகிறான். இந்த நான்கு குதிரையோட்டிகள் பெரும்பாலும் அதிகரிக்கும் தீர்ப்புகளாக புரிந்து கொள்ளப்படுகிறார்கள். முதலில் வெற்றி, பிறகு போர், அதன் பிறகு பஞ்சம், பின்னர் பெரும் மரணம். ஐந்தாவது முத்திரை திறக்கப்படுகிறது. அப்போது யோவான் இயேசுவில் நம்பிக்கையுடன் இந்த காலத்தில் கொல்லப்பட்டவர்களின் ஆத்மாக்களை காண்கிறார். அவர்கள் நீதியை கோருகிறார்கள் மற்றும் தேவனுடைய நீதியை குறிக்கும் வெள்ளை ஆடைகள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. ஆறாவது முத்திரை முந்தையவற்றை விட அதிகமான பயத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு பெரிய நிலநடுக்கம் பூமியை அதிர வைக்கிறது. சூரியன் கருப்பாக மாறுகிறது. சந்திரன் இரத்தம் போன்ற சிவப்பாக மாறுகிறது. நட்சத்திரங்கள் வானிலிருந்து விழுகின்றன. இந்த கிரகம் அழிவடைகிறது. இதனை சிலர் பிரபஞ்ச பேரழிவாக விளக்குகிறார்கள். மற்றவர்கள் இதை ஆணுபோர் விளைவுகளுடன் ஒப்பிடுகிறார்கள். எப்படி இருந்தாலும் இந்த தீர்ப்பு உலகளாவியதும் கடுமையானதுமாகும். ஏழாவது முத்திரை மற்றவற்றை விட வேறுபட்டது. ஆனால் அது எட்டாவது அதிகாரம் வரை திறக்கப்படவில்லை. அதற்கு முன் ஏழாவது அதிகாரம் மற்றொரு முக்கியமான தரிசனத்தை வழங்குகிறது. யோவான் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களிலிருந்து 144,000 பேரை காண்கிறார். தேவன் அவர்களை குறிவைத்து பாதுகாக்கிறார். இந்த நேரத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்ட காரணம் தெளிவாக இல்லை. ஏழாவது மூத்திரை இறுதியாக திறக்கப்படுகிறது. உடனடி நடவடிக்கைக்கு பதிலாக சுமார் அரை மணி நேரம் பரலோகத்தில் அமைதி நிலவுகிறது. அடுத்த தீர்ப்பு அலை தொடங்கும் முன் பரலோகம் முழுவதும் ஒரு இடைவேளை எடுத்தது போல உள்ளது. இந்த முத்திரையில் 7 புதிய தீர்ப்புகள் உள்ளன. அவை 7 கம்பை தீர்ப்புகள் ஆகும். 7 தூதர்களுக்கு 7 கம்பைகள் வழங்கப்படுகின்றன. முதல் கம்பை ஊதப்படுகிறது. பனிக்கட்டி மற்றும் தீ இரத்தத்துடன் கலந்துவிட்டு பூமியில் விழுகின்றன. மூன்றில் ஒரு பகுதி மரங்கள் மற்றும் அனைத்து பசுமை புல்வெளிகளும் எரிந்து போகின்றன. இரண்டாவது கம்பை ஊதப்படுகிறது. எரியும் மலை போன்ற ஒன்று கடலில் எரியப்படுகிறது. இதனால் மூன்றில் ஒரு பகுதி கடல்கள் மாசுபடுகின்றன. மூன்றாவது கம்பை ஊதப்படுகிறது. ஒரு பெரிய நட்சத்திரம் பரலோகத்திலிருந்து விழுகிறது. மூன்றில் ஒரு பகுதி குடிநீரை மாசுபடுத்துகிறது. நான்காவது கம்பை ஊதப்படுகிறது. மூன்றில் ஒரு பகுதி சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் இருண்டு போகின்றன. பல வாசகர்களுக்கு இந்த

ஆவிய அணு பேரழிவை விவரிப்பது போல தோன்றுகிறது. யோவான் தீ, விழும் பொருட்கள், இருண்ட வானம், விஷமடைந்த நீர், எரிந்த செடிகள் ஆகியவற்றை விவரிக்க தன்னிடம் உள்ள மொழியை பயன்படுத்துகிறார். பின்னர் ஐந்தாவது கம்பை வருகிறது. இது அந்த நூலில் உள்ள மிகவும் விசித்திரமான தீர்ப்புகளில் ஒன்றாகும். ஒரு தூதர் பரலோகத்திலிருந்து விழுகிறார் மற்றும் பேய்கள் அடைக்கப்பட்டிருக்கும் ஆழமற்ற குழியின் சாவியை பெறுகிறார். அந்த குழி திறக்கப்படும் போது பயங்கரமான பேய் உருவங்கள் வெளியில் வருகின்றன. யோவான் அவற்றை எறும்பு போன்ற உருவங்களாகவும், குதிரை உடல்களும், தங்க கிரீடங்களும், மனித முகங்களும், பெண்களின் முடியும், சிங்கத்தின் பற்களும், இரும்பு மார்புக வசங்களும், பெரும் சத்தமுள்ள இறக்கைகளும், சுள்ளிவால் கொண்டவைகளாகவும் விவரிக்கிறார். அவை ஒரு காலப்பகுதிக்காக மக்களை வேதனைப்படுத்துகின்றன. அந்த வேதனை மிகவும் கடுமையானதால் மக்கள் இறக்க விரும்புகிறார்கள், ஆனால் முடியவில்லை. ஆறாவது கம்பை ஒலிக்கிறது. யூப்ரேதேஸ் ஆற்றில் கட்டப்பட்டிருந்த நான்கு விழுந்த தூதர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். அவர்கள் 200 மில்லியன் பேருடைய ஒரு பெரிய படையை எழுப்புகிறார்கள். யோவான் அவற்றை பயங்கரமாக விவரிக்கிறார். சிங்கத்தின் தலைகளும், வாயிலிருந்து தீ, புகை மற்றும் கந்தகம் பாயும் குதிரைகள். இது நவீன போர்க்கருவிகளுக்கான ஒரு குறியீட்டு விளக்கம் என்று சிலர் நம்புகிறார்கள். முதல் நூற்றாண்டு மொழியில் யோவான் விவரிக்க முடியாத அளவுக்கு அது மேல். ஏழாவது கம்பை இன்னும் ஒலிக்கவில்லை. 10ஆம் அதிகாரத்தில் யோவானுக்கு ஒரு சிறிய சுருளை உண்ணச் சொல்லப்படுகிறது. அது அவருக்கு தீர்க்க தரிசனம் தொடர அறிவை அளிக்கிறது. 11ஆம் அதிகாரத்தில் இருதேவ சாட்சிகள் எருசலேமில் தோன்றுகிறார்கள். அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள், அதிசயங்கள் செய்கிறார்கள், 3 ஆண்டுக்கும் அரை ஆண்டுக்கும் சாட்சி அளிக்கிறார்கள். பின்னர் சாத்தான் அவர்களை கொல்லுகிறான். ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் இதை நேரடியாக காண முடியும் என்று பலர் சந்தேகித்தனர். இன்று தொலைக்காட்சி, ஸ்மார்ட் போன்கள் மற்றும் உலகளாவிய ஊடகங்கள் மூலம் அனைவரும் அவர்களின் மரணத்தை பார்க்க முடியும் என்பது முழுமையாக சாத்தியமாகியுள்ளது. 3 நாள் அறை கழித்து கடவுள் அந்த இரு சாட்சிகளை மீண்டும் உயிர்ப்பித்து அவர்களை பரலோகத்திற்கு அழைக்கிறார். அதே நேரத்தில் எருசலேமில் ஒரு கடும் நிலநடுக்கம் ஏற்படுகிறது. இறுதியாக 7ஆவது கம்பை ஒலிக்கிறது. அதனுடன் பரலோகத்தில் ஆராதனை வெடிக்கிறது. இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எங்கள் ஆண்டவரும் அவருடைய கிறிஸ்துவும் உடைய ராஜ்யங்களாகிவிட்டன. அவர் என்றென்றும் ஆட்சி செய்வார் என்று அறிவிக்கப்படுகிறது. இதிலிருந்து வெளிப்படுத்தல் புத்தகம் வேகமாக முன்னேறுகிறது. 12ஆம் மற்றும் 13ஆம் அதிகாரங்கள் மிகவும் முக்கியமானவை, ஏனெனில் அவை தீர்ப்புகளுக்கிடையே உள்ள ஆழமான ஆன்மீக போராட்டத்தை வெளிப்படுத்துகின்றன. யோவான் பரலோகத்தில் ஒரு பெரிய அடையாளத்தை காண்கிறார். சூரியனை உடையாக அணிந்த ஒரு பெண், அவளது காலடியில் சந்திரன், அவளது தலையில் 12 நட்சத்திரங்களை கொண்ட ஒரு கிரீடம். அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கப் போகிறாள். 7 தலைகளும் 10 கொம்புகளும் 7 கிரீடங்களும் கொண்ட ஒரு பெரிய பாம்பு தோன்றுகிறது. அது அவளது குழந்தையை பிறக்கும் போதே விழுங்க காத்திருக்கிறது. குழந்தை பிறக்கிறது மற்றும் தேவனிடம் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அந்த பாம்பு சாத்தானாகும். ஆண் குழந்தை இயேசு கிறிஸ்து. அவர் இரும்பு கோலால் ஜாதிகளை ஆளப்போகிறார். அந்த பெண் இஸ்ரவேலை குறிக்கிறார். சூரியன், சந்திரன் மற்றும் 12 நட்சத்திரங்கள் என்ற உருவகங்கள் ஆதியாகமத்தில் யோசேப்பின் கனவை நினைவூட்டுகின்றன. அங்கு இதே உருவகங்கள் அவனது குடும்பத்தையும் இஸ்ரவேலின் மூதாதையர்களையும் குறித்தன. மிகேல் என்ற பிரதான தூதர் அந்த பாம்பை பரலோகத்திலிருந்து கீழே தள்ளுகிறார். பின்னர் அந்த பாம்பு தனது கோபத்தை அந்த பெண்ணின் மீது திருப்புகிறது. ஆனால் தேவன் அவளை பாதுகாக்கிறார். சாத்தான் தனது திட்டங்களை பூமியில் நிறைவேற்ற இருவரை எழுப்புகிறான். 13ஆம் அதிகாரத்தில் கடலில் இருந்து ஒரு மிருகம் எழுகிறது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் 10 கிரீடங்களும் உள்ளன. இது உலகளாவிய ஆட்சி செய்யும் ஒருவரை, சாத்தானால் அதிகாரம் பெற்ற ஒரு பேரரசை குறிக்கிறது. அது இறந்து மீண்டும் உயிர்த்தெழும் போல் தோன்றினாலும் அது கிறிஸ்துவல்ல. இது கிறிஸ்துவின் போலியான நகல், அதற்கு எதிர்கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறது. இந்த உருவம் முதல் முத்திரையில் உள்ள வெள்ளை குதிரையில் சவாரி செய்யும் ஒருவருடன் தொடர்புடையது. இது காலவரிசையில் ஆரம்பத்திலே எழுந்து உலக அதிகாரத்தை பெறுகிறது. மற்றொரு மிருகம் பூமியிலிருந்து எழுகிறது. 2ஆவது மிருகம் ஆட்டுக்குட்டியைப் போல தோற்றமுடையதாக இருந்தாலும் பாம்பை போல பேசுகிறது. இது அடையாளங்களும் அதிசயங்களும் செய்து உலகத்தை முதல் மிருகத்தை வழிபட வழி நடத்துகிறது. இது பொய்யான தீர்க்கதரிசி. மிருகமும் பொய் தீர்க்கதரிசியும் சேர்ந்து உலகை கட்டுப்படுத்தி சமுதாயத்தில் பங்கேற்க மக்களுக்கு அவர்களின் வலது கையில் அல்லது நெற்றியில் ஒரு முத்திரையை பெற வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். 14ஆவது அதிகாரம் முன்பு அறிமுகப்படுத்தப்பட்ட 144,000 பேரை மீண்டும் எடுத்துக்காட்டுகிறது.
இப்போது

0: அவர்கள் எதிர்கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் இயேசுவை முதலில் பின்பற்றும் யூதர்கள் என்பதை நாம் அறிகிறோம். அவர்கள் ஆயுதமில்லாதவர்கள். கிறிஸ்துவை அவர் எங்கு சென்றாலும் பின்பற்றுகிறார்கள். அவர்களில் ஏதும் பொய் காணப்படவில்லை. இந்த காலத்தில் அவர்கள் தேவனின் ஊழியர்களாக பணியாற்றி சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் பரப்ப உதவுகிறார்கள் என்று பலர் நம்புகிறார்கள். அவர்களை தாண்டி ஒரு தூதர் வானத்தில் பறந்து ஒவ்வொரு ஜாதியிலும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். எவருக்கும் எச்சரிக்கை இல்லாமல் இருக்காது. மற்றொரு தூதர் பாபிலோனின் வீழ்ச்சியை அறிவிக்கிறார். மூன்றாவது தூதர் மிருகத்தை வழிபடுவோருக்கு தீர்ப்பு வருவதை அறிவிக்கிறார். இந்த நேரத்தில் ஏழு தூதர்கள் தேவனின் இறுதி கோபம் நிரம்பிய ஏழு பாத்திரங்களை பெறுகிறார்கள். இவை முடிவுக்கு முன் வரும் இறுதி தீர்ப்புகள். முதல் பாத்திரம் ஊற்றப்பட மிருகத்தின் முத்திரை பெற்றவர்களுக்கு வேதனைக்குரிய புண்கள் ஏற்படுகின்றன. இரண்டாவது பாத்திரம் கடலை இரத்தமாக மாற்றுகிறது. மூன்றாவது பாத்திரம் நதிகளையும் ஊற்றுகளையும் இரத்தமாக மாற்றுகிறது. நான்காவது பாத்திரம் சூரியன் கடும் வெப்பத்தால் மக்களை எரிக்கச் செய்கிறது. ஐந்தாவது பாத்திரம் மிருகத்தின் ராஜ்யத்தில் இருளும் வேதனையும் ஏற்படுத்துகிறது. ஆறாவது பாத்திரம் ஊற்றப்பட யூப்ரேட்ஸ் நதி உலர்ந்து கிழக்கின் அரசர்களுக்கான வழி தயார் செய்யப்படுகிறது. இது இறுதி போர் நடைபெறுவதற்கான மேடையை அமைக்கிறது. ஏழாவது பாத்திரம் ஊற்றப்பட பூமி வரலாற்றிலேயே மிகப்பெரிய நிலநடுக்கத்தால் தாக்கப்படுகிறது. பெரிய ஆலங்கட்டி மழை விழுகிறது. மலைகள் மறைந்து போகின்றன. தீவுகள் காணாமல் போகின்றன. உலகம் அறிந்த நிலை முற்றிலும் சிதறுகிறது. இவையெல்லாம் நடந்த பிறகும் உயிர் வாழ்ந்தவர்கள் மனந்திரும்பாமல் கடவுளை திட்டுகிறார்கள். பதினேழாம் அதிகாரத்தில் யோவான் ஒரு தீய பெண்ணை சிவப்பு வண்ண மிருகத்தின் மீது சவாரி செய்யும் நிலையில் காண்கிறார். அவள் பாபிலோன் மகாநகரம் என்று அழைக்கப்படுகிறாள். அவள் ஜாதிகளை கெடுக்கும் மற்றும் பரிசுத்தரை துன்புறுத்துகிறாள். பதினெட்டாம் அதிகாரத்தில் அந்த தீய அமைப்பு இறுதியாக தீர்ப்பை எதிர்கொள்கிறது. பாபிலோன் முற்றிலும் வீழ்கிறது. பின்னர் இந்த புத்தகத்தின் உச்சக்கட்டம் வருகிறது. பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இயேசு திரும்பி வருகிறார். முதல் அதிகாரத்தில் வந்த பயங்கரமான உருவம் மீண்டும் தோன்றுகிறது. இப்போது அவர் வானத்தின் படைகளுடன் வருகிறார். இந்த படைகளில் கடவுளின் மக்கள் அடங்கியுள்ளனர். ஆறாவது பாத்திரத்துடன் தொடர்புடைய போர் உச்சக்கட்டத்தை அடைகிறது. சாத்தான், அந்த மிருகம் மற்றும் பூமியின் அரசர்கள் தங்கள் படைகளை கிறிஸ்துவை எதிர்த்து திரட்டுகிறார்கள். அவர்கள் அவருக்கு எதிராக நிலைக்க முடியாது. இயேசு பேசுகிறார், எதிரிகள் தோற்கடிக்கப்படுகிறார்கள், மிருகமும் பொய்யறிவிப்பவர்களும் நெருப்புக் குளத்தில் எரியப்படுகிறார்கள். சாத்தான் கட்டுப்படுத்தப்பட்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஆழ்கடலில் வீசப்படுகிறார். பின்னர் கிறிஸ்து எருசலேமில் இருந்து ஆயிரம் ஆண்டுகள் பூமியில் ஆட்சி செய்கிறார். அந்த ஆயிரம் ஆண்டுகள் முடிவில் சாத்தான் சிறிது நேரம் விடுவிக்கப்படுகிறார் மற்றும் மீண்டும் ஜாதிகளை ஏமாற்றி கடவுளுக்கு எதிராக மற்றொரு கிளர்ச்சியை திரட்டுகிறார். ஆனால் வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி அவர்களை அழிக்கிறது. பின்னர் சாத்தான் என்றும் என்றும் நெருப்பு குளத்தில் எரியப்படுகிறார். அதற்கு பிறகு பெரிய வெள்ளை ஆசன தீர்ப்பு வருகிறது. இயேசு கிறிஸ்துவில் தங்கள் நம்பிக்கையை வைக்காத அனைவரும் கடவுளின் முன் நின்று தங்கள் செயல்களின்படி தீர்ப்பு பெறுகிறார்கள். ஜீவனின் புத்தகத்தில் பெயர் இல்லாத எவரும் நெருப்பு குளத்தில் எரியப்படுகிறார்கள். ஆனால் அது கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களின் முடிவல்ல. 21 மற்றும் 22 அதிகாரங்களில் யோவான் முற்றிலும் புதிய உலகத்தை காண்கிறார். பழைய வானமும் பழைய பூமியும் மறைந்துவிட்டன. புதிய வானமும் புதிய பூமியும் தோன்றுகின்றன. புதிய எருசலேம் வானத்திலிருந்து புதிய பூமிக்கு இறங்குகிறது. அந்த நகரம் பறந்ததும் மகிமையுடனும் விலை மதிப்புள்ள ரத்தினங்களால் கட்டப்பட்டதுமாகும். ஆனால் அதன் அழகுதான் சிறந்த பகுதி அல்ல. சிறந்த பகுதி என்னவென்றால், கடவுள் தாமாகவே அங்கே இருக்கிறார். இந்த நூலின் தொடக்கத்தில் இருந்த ஆசனரை தரிசனம் இப்பொழுது பூமியில் வந்துவிட்டது. உடல் மற்றும் ஆன்மீக உலகங்கள் இனி பிரிந்திருக்கவில்லை.
1: அவர்கள் இன்றென்றாய் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். கடவுள் தமது ஜனங்களுடன் வாசம் செய்கிறார். அவர் அவர்களின் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைக்கிறார். இனி மரணம், துயரம் அல்லது வலி எதுவும் இல்லை. பழைய உலகில் கடவுளை நேசித்த அனைவரும் புதிய உலகில் அவரை என்றென்றும் அனுபவிப்பார்கள். யோவான் பட்மோஸ் தீவுக்கு நாடு கடத்தப்பட்ட போது அவர் அதிசயமான ஒன்றை கண்டார். யோவான் சொன்னார், நான் பெரியவர்களும் சிறியவர்களும் இறந்தவர்களை கண்டேன். அவர்கள் கடவுளின் சிங்காசனத்தின் முன் நின்று கொண்டிருந்தார்கள். புத்தகங்கள் திறக்கப்பட்டன. அதில் ஜீவனின் புத்தகமும் உட்பட இறந்தவர்கள் அவர்கள் செய்த செயல்களின்படி அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்ததை பொறுத்து தீர்ப்பளிக்கப்பட்டார்கள். கடல் தன்னிடமிருந்த இறந்தவர்களை விட்டுவிட்டது. மரணமும் கல்லறையும் தங்களிடமிருந்த இறந்தவர்களை விட்டுவிட்டன. அனைவரும் தங்கள் செயல்களின்படி தீர்ப்பளிக்கப்பட்டார்கள். இப்போது வரலாறு முழுவதும் குறிப்பாக கிறிஸ்தவர்களின் வரலாற்றை பார்க்கும்போது கடவுளால் பயன்படுத்தப்பட்ட சில குறிப்பிடத்தக்க நபர்கள் இருந்திருக்கிறார்கள். அதேபோல் பிசாசால் பயன்படுத்தப்பட்ட சிலரும் இருந்திருக்கிறார்கள். பனர்பி அவங்கள் ஆனவர்க்கும் பொதுவான ஒரு விஷயம் இருக்கிறது. தாவீது ராஜா முதல் கோலியாத் வரை அவர்களுக்குள் ஒரு பொதுவான விஷயம் இருக்கிறது. திருமறை பரிசுத்தர் பவுல், மோசே, கிதியோன், பேதுரு ஆகியோருக்கும், யூதாஸ், சிம்சோன், இராஜா ஹெரோத் மற்றும் யெசபெல் ஆகியோருக்கும் ஒரு பொதுவான விஷயம் உள்ளது. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் அனைவரும் நாமும் தீர்ப்பு தினத்தில் கடவுளின் முன் நின்று எதிர்கொள்ள வேண்டியதுதான் அந்த உண்மை. நீங்கள் பாருங்கள், தீர்ப்பு தினம் என்ற சொல் விசுவாசிகளும் அவிசுவாசிகளும் தொடர்ந்து பயன்படுத்தும் ஒரு சொல். ஆனால் வேதாகம ரீதியாக இதன் அர்த்தம் என்ன என்பதை உண்மையில் எத்தனை பேர் புரிந்து கொள்கிறார்கள்? தீர்ப்பு தினம் குறித்து ஒரு பெரிய தவறான புரிதல் உள்ளது. மக்கள் இதை பார்க்கும் விதம் இதுதான். நம் அனைவரும் வாழ்கிறோம், சிலர் மற்றவர்களை விட மோசமாக இருக்கிறார்கள், பிறகு ஒரு நாள் நாம் அனைவரும் இறந்து விடுவோம். அந்த நேரத்தில் நம் கடவுளின் முன் நின்று நாம் செய்த அனைத்திற்கும் தீர்ப்பு பெறுவோம் என்று மக்கள் நம்புகிறார்கள். இதுவே தீர்ப்பு தினம் குறித்த பொதுவான கருத்து. ஆனால் அது எவ்வளவு துல்லியமானது? இந்த எளிமைப்படுத்தப்பட்ட பார்வையில சில உண்மை இருக்கிறது, அதை நான் மறுக்க மாட்டேன். ஆனால் நாம் வேதங்களை ஆழமாக ஆய்வு செய்து தீர்ப்பு தினத்தை ஆழமாக புரிந்து கொண்டால் சில முக்கியமான கருத்துக்களை ஆராய வேண்டியிருக்கிறது. இந்த உண்மைகள் மிகவும் முக்கியமானவை. மேலும் இந்த உண்மைகளை தவறாக புரிந்து கொள்வது வழிதவறலுக்கும் தவறான போதனைகளுக்கும் வழிவகுக்கும். தீர்ப்பு தினத்தை பற்றிய தவறான புரிதல் சிலரை மனித முயற்சியில் அடிப்படையிலான இரட்சிப்பை நம்ப செய்திருக்கிறது. நீங்கள் பார்க்கப் போகும்போது அது தவறானது என்பதை புரிந்து கொள்வீர்கள். இரட்சிப்பு மனித முயற்சியால் கிடைக்கவில்லை. இன்னும் சில நிமிடங்களில் மனித முயற்சி எங்கே கொண்டு செல்கிறது என்பதை நாம் வேதத்தில் தெளிவாக பார்க்கப் போகிறோம். நாம் அனைவரும் நிற்கவும் தீர்ப்பு பெறவும் செய்யப் போகிறோம். ஆம். ஆனால் பெரும்பாலானவர்கள் தவறாக புரிந்து கொள்வது என்னவென்றால், நம்முடைய இறுதி தீர்ப்புகள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது என்பதே. இந்த முக்கியமான போதனையை புரிந்து கொள்ளும் விசை என்னவென்றால், இரண்டு தனித்தனி தீர்ப்பு நிகழ்வுகள் உள்ளன என்பதே. இந்த நிகழ்வுகளுக்கிடையிலான மிகப்பெரிய வேறுபாடு அவற்றில் கலந்து கொள்பவர்கள்தான். இந்த கருத்தை நமக்கு விளக்கமாக காண்பிப்பதை ஆச்சரியமாக பழைய ஏற்பாட்டில் கூட பார்க்க முடிகிறது. பொதுவாக இன்னும் நடக்காத எதிர்கால நிகழ்வுகளை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் போது பழைய ஏற்பாட்டை அதிகமாக நாம் பார்க்க மாட்டோம். ஆனால் சில புத்தகங்கள் முடிவுக்கால நிகழ்வுகளை வெளிச்சம் வீசுகின்றன. தானியேல் புத்தகம். அந்த காலத்தில் வெளிப்படுத்தல் புத்தகத்தைப் போலவே இது அறியப்படுகிறது. ஏனெனில் இந்த புத்தகத்தில் முடிவுக்கால நிகழ்வுகள் குறித்த பல தீர்க்க தரிசனங்களை நாம் காண்கிறோம். வாருங்கள் பார்க்கலாம். முடிவு காலங்களை பற்றி தானியேல் 12:1-2 வரை கூறுகிறது. அந்த காலத்தில் உங்கள் ஜனங்களுக்காக பொறுப்பாக இருக்கும் மகா பிரபுவான மிகேல் எழுந்து வருவார். அப்போது ஒரு பெரிய சிரமம் இருக்கும். அது ஒரு ஜாதி உருவான நாளிலிருந்து அந்த காலம் வரை ஒருபோதும் இல்லாத அளவுக்கு இருக்கும். ஆனால் அந்த காலத்துல உங்கள் மக்கள் விடுவிக்கப்படுவார்கள். புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் மற்றும் பூமியின் மண்ணில் தூங்கிக் கொண்டிருப்பவர்களில் பலரும் எழுந்து வருவார்கள். சிலர் நித்திய ஜீவனுக்காகவும் சிலர் நித்திய அவமானத்திற்கும் நிந்தைக்கும் எழுப்பப்படுவார்கள். இங்கே வேதாகமம் தெளிவாகவே முடிவு காலத்தில் சிலர் நித்திய ஜீவனுக்காகவும் சிலர் நித்திய அவமானத்திற்கும் எழுப்பப்படுவார்கள் என்று சொல்கிறது என்பதை கவனியுங்கள். இரண்டு குழுக்கள் இருப்பது மிகவும் தெளிவாக உள்ளது. இப்பொழுது அந்த இரண்டு குழுக்கள் யார் என்று பார்க்கலாம். பதில் மிகவும் எளிமையானது. ரட்சிக்கப்பட்டவர்கள் மற்றும் ரட்சிக்கப்படாதவர்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் நியாயத்தீர்ப்பு இருக்கை எனப்படும் நிகழ்வை கடந்து செல்லுவார்கள், மற்றும் ரட்சிக்கப்படாதவர்கள் பெரிய வெள்ளை நியாயத்தீர்ப்பு இருக்கை எனப்படும் நிகழ்வுக்கு செல்லுவார்கள். இவை இரண்டும் நியாயத்தீர்ப்புகள். மேலும் நாம் செய்த செயல்கள் இரண்டிலும் கணக்கில் எடுக்கப்படுகின்றன. ஆனால் இவை இரண்டும் தனித்தனி நிகழ்வுகள், ஒன்றுக்கொன்று முற்றிலும் வேறுபட்டவை. ஒரு நபர் இரு நிகழ்வுகளிலும் இருப்பது சாத்தியமில்லை. ஒவ்வொரு நபருக்கும் அவர்கள் இறக்கும் தருணம் வரை எந்த நியாய தீர்ப்பில் பங்கேற்பது என்பதை தேர்வு செய்யும் வாய்ப்பு உள்ளது. முதலில் துரதிருஷ்டவசமாக பெரும்பாலானோர் எங்கு முடிவடைவார்கள் என்பதை பற்றி பேசுவோம். பெரிய வெள்ளை நியாய தீர்ப்பு இருக்கை. நினைவில் வையுங்கள், இந்த நியாய தீர்ப்புகளில் காலத்தின் தொடக்கத்திலிருந்து எல்லாம் முடியும் வரை வாழ்ந்த ஒவ்வொரு நபரும் அடங்குவர். நாம் உண்மையில் எப்போதும் வாழ்ந்த ஒவ்வொரு நபரும் தொடர்புடைய ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 20:11-15 பெரிய வெள்ளை நியாயத்தீர்ப்பு இருக்கை பற்றி பைபிள் சொல்கிறது. பின்னர் நான் ஒரு பெரிய வெள்ளை இருக்கையையும் அதில் அமர்ந்திருந்தவரையும் பார்த்தேன். அவரது முன்னிலையில் பூமியும் ஆகாயமும் ஓடிப்போனது. அவற்றிற்கு எங்கும் இடம் காணப்படவில்லை. நான் இறந்தவர்களை, பெரியவர்களும் சிறியவர்களும் அந்த இருக்கையின் முன் நின்று கொண்டிருப்பதையும், புத்தகங்கள் திறக்கப்பட்டதையும் பார்த்தேன். பிறகு இன்னொரு புத்தகம் திறக்கப்பட்டது. அது உயிரின் புத்தகம். இறந்தவர்கள் தாங்கள் செய்த செயல்களுக்கு ஏற்ப அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்ததை பொறுத்து நியாயம் விசாரிக்கப்பட்டார்கள். கடலும் அதிலிருந்த இறந்தவர்களை வெளியிட்டது. மரணமும் ஹேடீஸும் தங்களிடமிருந்த இறந்தவர்களை வெளியிட்டன. அவர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த செயல்களுக்கு ஏற்ப நியாயம் விசாரிக்கப்பட்டார்கள். பிறகு மரணமும் ஹேடீஸும் நெருப்புக்குளத்தில் எரியப்பட்டன. இது இரண்டாவது மரணம், அதாவது நெருப்புக்குளம். யாருடைய பெயரும் உயிரின் புத்தகத்தில் எழுதப்படவில்லை என்றால் அவர் நெருப்புக்குளத்தில் எரியப்பட்டார். பைபிளின் மொழி இறந்தவர்கள் மீண்டும் எழுப்பப்பட்டு நியாயம் விசாரிக்கப்படுவார்கள் என்பதை தெளிவாக காட்டுகிறது. இப்போது வேதாகமம் கடவுள் இறந்தவர்களின் கடவுள் அல்ல, உயிருள்ளவர்களின் கடவுள் என்று நமக்கு சொல்கிறது. அதேபோல் யோவான் 10:28 நான் அவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் ஒருபோதும் அழிவதில்லை, யாரும் அவர்களை என் கையிலிருந்து பறிக்க முடியாது. பைபிளில் முழுவதும் கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் அழிவதில்லை என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆம், விசுவாசிகள் உடல் மரணம் அடைகிறார்கள், ஆனால் அவர்கள் உண்மையில் ஒருபோதும் இறக்கவில்லை என்பதை பைபிள் தெளிவாக கூறுகிறது. இது முரண்பாடாக தோன்றலாம் என்று எனக்கு தெரியும். மேலும் எனக்கு அதிக நேரம் இருந்தால் நாம் இன்னும் ஆழமாக ஆராயலாம். ஆனால் இது செயல்படும் விதம் என்னவென்றால், ஒருவர் உடல் அல்ல ஆன்மா என்பதால், ஒருவர் தங்கள் உடலை விட்டு பிரியும் போது அந்த கணத்திலிருந்து அவர்கள் வேறு எங்கோ, அதாவது ஆன்மீக உலகில் தொடர்ந்தும் இருக்கிறார்கள். இப்போது கிறிஸ்தவர்கள் உண்மையில் ஒருபோதும் இறக்கவில்லை, அவர்கள் தங்கள் உடலை விட்டு பிரிகிறார்கள் என்பதால் வெளிப்படுத்தல் 20 உள்ள இந்த வசனம் இறந்த இரட்சிக்கப்படாத மக்களை பற்றியே பேசுகிறது என்பதை நிச்சயமாக நாம் அறிகிறோம். இருப்பினும் இது நம்பிக்கையில்லாதவர்களை பற்றியது என்பதற்கான ஒரே ஆதாரம் மட்டுமல்ல. நடக்கும் தீர்ப்பின் இயல்பு ஜட்சமே. இந்த மகா வெள்ளையாசன தீர்ப்பு கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, நம்பிக்கையில்லாதவர்களுக்கு மட்டுமே என்று காட்டும் மற்றொரு முக்கிய குறிகாட்டியாகும். நாம் குறுக்கு மேற்கோள்கள் மூலம் இன்னும் ஆழமான புரிதலை பெற முடியும். தானியேல் 7:9-10 இதில் கூறப்படுகிறது, நான் பார்த்தபோது ஆசனங்கள் அமைக்கப்பட்டன, மற்றும் பண்டைய நாட்களின்வர் தனது இருக்கையில் அமர்ந்தார். அவரது உடை பனிப்போல் வெள்ளையாகவும் அவரது தலையின் முடி தூய கோழி போன்றதாகவும் இருந்தது. அவரது ஆசனம் தீப்பொறிகள் போலவும் அதன் சக்கரங்கள் எரியும் தீயாகவும் இருந்தன. ஒரு தீயின் ஓடை அவருக்கு முன்பாக இருந்து வெளியேறியது. 1000 பேர் அவருக்கு சேவை செய்தார்கள். 10,000 பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நீதிமன்றம் அமர்ந்தது. புத்தகங்கள் திறக்கப்பட்டன. நீதிமன்ற அறையின் தெளிவான காட்சியை கவனியுங்கள். இங்கு ஒருவர் தெளிவாக விசாரணையில் இருக்கிறார். நீதிபதியாக இருக்கிறவர் பரிபூரணமும் பரிசுத்தமும் ஆன இயேசு கிறிஸ்துவே. வெளிப்படுத்தல் 20 மற்றும் தானியேல் 7:2 புத்தகங்கள் திறக்கப்படுவதை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மக்களுக்கு தீர்ப்பு வழங்க பயன்படுத்தப்படும் பல புத்தகங்கள் உள்ளன. மேலும் ஜீவனின் புத்தகம் என்று அழைக்கப்படும் ஒரு புத்தகமும் உள்ளது. ஆனால் இந்த மக்களின் பெயர்கள் ஜீவனின் புத்தகத்தில் எழுதப்படவில்லை, ஏனெனில் அவர்கள் இரட்சிக்கப்படாதவர்கள் மற்றும் கிறிஸ்துவில் தங்கள் நம்பிக்கையை வைக்கவில்லை என்பதால் இந்த மக்களுக்கு பெரிய வெள்ளையாசன நீதி தீர்ப்பில் இடமில்லை. அவர்கள் மீது தீர்ப்பு வழங்கப்படும் புத்தகங்கள் விசாரணையில் உள்ள நபரின் பதிவு செய்யப்பட்ட தவறுகள் பற்றியவை. துரதிருஷ்டவசமாக இந்த நிலையில் அங்கு உள்ள மக்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. அவர்கள் தங்கள் வாழ்நாளில் செய்த செயல்களின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்படுவார்கள். அவர்களின் கணக்கில் கிறிஸ்துவின் இரத்தம் பயன்படுத்தப்படவில்லை, எனவே அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பை பெறவில்லை. ஒரு நபர் தங்கள் பாவங்களுக்கு தண்டனை செலுத்த கிறிஸ்துவை ஏற்கவில்லை என்றால் ஒரு நாள் அவர்கள் இங்கு முடிவடைவார்கள். கடவுள் நீதிமானாக இருக்கிறார், அவர் பாவத்துடன் சமாளிக்க வேண்டும். ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை வைக்க விரும்பவில்லை என்றால் அவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது. கிறிஸ்துவில்லாமல் ஒரு நபர் முழுமையாக செலுத்த வேண்டிய பாவக் கடனை உடையவராக இருக்கிறார். மிகப்பெரிய வெள்ளையாசன தீர்ப்பு என்பது கடவுள் உலகத்தை மீண்டும் முழுமையான ஒற்றுமை மற்றும் சமாதானத்திற்கு கொண்டு வரும் கடைசி நிகழ்வுகளில் ஒன்றாகும். அவரிடம்தான் இது அவசியமானது, அதனால் அவர் அதை செய்கிறார். இந்த நாளில் தங்கள் சொந்த செயல்களில் நம்பிக்கை வைத்திருந்த அனைத்து மக்களையும் கற்பனை செய்து பாருங்கள். அவர்கள் தங்கள் சொந்த சாதனைகளில் நம்பிக்கை வைத்ததால் மற்றும் பரிபூரணமானவர் இயேசுவின் செயலில் அல்ல, இது அவர்களுக்கு எவ்வளவு துயரமாக இருக்கும். அவர்கள் ஒரு வெகுமதி விரும்பினார்கள். ஆனால் தங்கள் பாவம் அவர்களை அளவுக்கதிகமாக சுமந்து விட்டது என்பதை அவர்கள் ஒருபோதும் உணரவில்லை. ஒரு பாவம் கூட நமக்கு எந்த ஒரு வெகுமதியையும் பெற முடியாமல் தடுக்கும். அதற்கு பதிலாக கடவுளிடம் கடனில் வீழ்த்துகிறது. நம் பாவத்தால் கடமைப்பட்டுள்ள கடனை எந்த அளவிலான நற்காரியங்களாலும் ரத்து செய்ய முடியாது. அதை நமக்காக ரத்து செய்ய இயலும் ஒரேவர் கிறிஸ்துவே. ஒரு நபர் மிகப்பெரிய வெள்ளையாசன தீர்ப்பிற்கு வந்துவிட்டால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. ஒரு மகன் அங்கே நின்று கொண்டிருப்பதை கற்பனை செய்து பாருங்கள். அவர்களுண்ட தாங்களாகவே பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த நிலைமையில் ஒருவர் அனுபவிக்கும் அவமானத்தையும் உதவியற்ற தன்மையையும் கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் செய்த ஒவ்வொரு பாவமும் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் போது பரிசுத்தமான கடவுள் நேரில் உங்களை பார்த்துக் கொண்டிருப்பதை கற்பனை செய்யுங்கள். நீங்கள் ஒருபோதும் மற்றவரிடம் சொல்லாத உங்கள் மனதில் வந்த ஒவ்வொரு பாவமான எண்ணமும் நீங்கள் நின்று கொண்டிருக்கும் போது எந்த காரணமும் உங்களுக்கு ஆதரவாக வர யாரும் இல்லாமல் வெளிப்படையாக வாசிக்கப்படுவதை கற்பனை செய்யுங்கள். ஒவ்வொரு தவறான செயலும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் மீது சாட்சியாக அங்கே இருக்கிறது. பிறகு கடவுள் ஜீவனின் புத்தகத்தை நோக்குகிறார். கடவுள் அன்பே, அவர் கருணை, ஆனால் அவர் நீதிமானும் கூட. இந்த தருணத்தில் அவர் தனது கவனத்தை ஒரு புத்தகத்திற்கு திருப்புகிறார். அந்த புத்தகத்தில் ஒருவரின் பெயர் இருந்தால் அவர்களின் குற்றங்கள் மன்னிக்கப்படும். கடவுள் ஒருவேளை கடைசி முறையாக ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கிறார். இந்த நிலைமையை தவிர்க்க முடிஞ்சிருக்குமே, அந்த நபர் கிறிஸ்துவை மீட்புக்காக நம்பியிருந்தால் என்றுதான் அவர் சொல்ல விரும்புகிறார். துரதிருஷ்டவசமாக ஜீவனின் புஸ்தகம் சத்தமாக மூடப்படுகிறது. குற்றவாளி என்று தீர்மானிக்கப்படுகிறது. அந்த நபர் நெருப்பின் ஏரிக்கு தள்ளப்படுகிறார். இந்த கடைசி தருணத்தில் ஒருவர் அனுபவிக்கும் வருத்தத்தை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் இதை கேட்கிறீர்கள், ஆனால் இன்னும் மீட்பை பெறவில்லை என்றால் கிறிஸ்துவை நம்பி மீட்புக்காக அவரை மட்டும் நம்புமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நபர் மகா வெள்ளை ஆசன தீர்ப்பை தவிர்க்க ஒரே வழி கிறிஸ்துவை நம்புவதுதான். இப்போது நம்பிக்கையுள்ளவர்கள் எங்கு தீர்ப்பு பெறுவார்கள் என்பதை பற்றி பேசுவோம். கிறிஸ்துவின் தீர்ப்பு ஆசனம். 2 கொரிந்தியர் 5:10 நாம் அனைவரும் கிறிஸ்துவின் தீர்ப்பு ஆசனத்தின் முன் தோன்ற வேண்டும். அப்பொழுது ஒவ்வொருவரும் தம் உடலில் செய்த நல்லதோ கெட்டதோ அதற்கேற்ற பலனை பெறுவார் என்று சொல்லப்படுகிறது. உடனடி சூழ்நிலை கிறிஸ்தவர்களை பற்றியது. இங்கே ஒரு கிறிஸ்தவரின் செயல்களுக்கு இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டு நரகத்திற்கு அச்சுறுத்தல் உள்ளது என்று பைபிள் கற்றுக் கொடுக்கவில்லை. கெட்ட செயல்கள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அவை கிறிஸ்துவின் தீர்ப்பு ஆசனத்தில் நடைபெறுவது அல்ல. ஒரு நபர் செய்த நல்லதும் கெட்டதும் என்பது ஒரு கிறிஸ்தவர் தங்கள் வாழ்க்கையை எவ்வாறு வாழ்ந்தார் என்பதையே குறிப்பிடுகிறது. ஒரு கிறிஸ்தவர் நல்ல செயல்களையும் செய்யலாம், கெட்ட செயல்களையும் செய்யலாம், மற்ற எந்த நபரைப் போலவே. வித்தியாசம் என்னவென்றால் இந்த தீர்ப்பு என்பது ஒரு நம்பிக்கையுள்ளவரின் வாழ்க்கையின் இறுதி மதிப்பீடு. அவர்கள் கிறிஸ்துவுக்காக செய்த சேவைக்கு வெகுமதிகளை பெறுவதற்காக. சிலர் அதிகமான வெகுமதிகளை பெறலாம், சிலர் குறைவாகவோ அல்லது எதுவும் இல்லாமலோ பெறலாம். ஆனால் நம்பிக்கையுள்ளவர்களும் தங்கள் வாழ்நாளின் முடிவில் கடவுளின் முன் நிற்க வேண்டும் என்பது தெளிவாக உள்ளது. எனினும் இங்கு மிக குறைவாகவே முக்கியத்துவம் உள்ளது. பெரிய வெள்ளை ஆசன தீர்ப்பில் உள்ளதை விட நம்பிக்கை உள்ளவர்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு முத்திரை போடப்பட்டவர்கள். அவர்களுக்கு சொந்தமாக சொர்க்கத்தில் வீடு ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே அவர்களின் நித்திய இலக்கில் எந்த ஆபத்தும் இல்லை. ஒரு நம்பிக்கையுள்ளவர் ரட்சிப்புக்கு பிறகும் செய்த அனைத்து பாவங்களும் அந்த பாவத்திற்கு முழுமையாக கட்டணம் செலுத்திய கிறிஸ்துவின் இரத்தத்தால் மூடப்பட்டுள்ளன. இந்த தீர்ப்பில் நம்பிக்கையுள்ளவர்கள் அதிகமாக பெறுவதற்கும் அந்த நாளை மகிழ்ச்சியான நாளாக மாற்றுவதற்கும் இப்போது எப்படி தயாராக இருக்க முடியும்? இந்த நாள் வாழ்ச்சி நமக்கு முக்கியமானது என்பதை முதலில் நம் இதயங்களில் தீர்மானிக்க வேண்டும். நாம் நரகின் தீயால் அச்சுறுத்தப்படவில்லை என்றாலும், நித்தியமாக கிறிஸ்துவுடன் இருப்போம் என்றாலும், அவரின் முன்னிலையில் நின்றபோது நல்ல மற்றும் விசுவாசமான ஊழியக்காரனே நன்றாக செய்தாய் என்று அவர் சொல்லும்போது கேட்க விரும்புகிறோம். பைபிளிலிருந்து மிகவும் உண்மையானதும் பலமுறை தவறாக பயன்படுத்தப்பட்டதும் விதை விதைப்பும் அறுவடை செய்வதும் என்ற கருத்தாகும். நாம் வாழ்க்கையில் உற்பத்தி செய்யும் கனிகள் முக்கியம், அவை நல்லவையா கெட்டவையா என்றாலும். இப்போது நேரம் இருக்கும்போது நல்ல விதைகளை விதைப்பதன் மூலம் நம்மை தயார்படுத்த விரும்புகிறோம். நமது காலம் முடிந்தவுடன் கிறிஸ்துவுக்காக இந்த உலகில் தாக்கம் ஏற்படுத்த மற்றொரு வாய்ப்பு நமக்கு இருக்காது. நீங்கள் இப்போது முழுமையாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஈடுபட்டால் அந்த நாள் எவ்வளவு அதிசயமாக இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் முன்னிலையில் நிற்கிறீர்கள். அவர் சம்மதத்துடன் புன்னகை செய்கிறார். நீங்கள் யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்த நேரங்களில் செய்த நல்ல காரியங்களுக்காக அல்லது அவருக்காக நீங்கள் செய்த எல்லா தியாகங்களுக்காக அவர் உங்களை பாராட்டுகிறார் என்று கற்பனை செய்யுங்கள். நீங்கள் உங்கள் கால்களில் நிற்கும் சக்தி கூட இல்லாத போது இவை அனைத்தும் முக்கியம். கிறிஸ்தவரே, ஒரு நாள் இவை அனைத்திற்கும் நமக்கு வெகுமதி வழங்கப்படும். நாம் அனைவரும் இன்னும் அதிகம் செய்திருக்க வேண்டும் என்று விரும்புவோம். எனவே தயவு செய்து இதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த வாழ்க்கையை கிறிஸ்துவை மிக உயர்வாக மதிக்கும் வகையில் வாழுங்கள். இவை இரண்டு தனித்தனி நிகழ்வுகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்று நம்புகிறேன். ஒன்று நம்முடைய கற்பனைக்கு மேலான மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷம் நிறைந்த அதிசயமான அனுபவமாக இருக்கும். மற்றொன்று உள்ளத்தை உருக்கும் துக்கமும் ஏமாற்றமும் நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் எதில் இருப்பீர்கள்? நீங்கள் கிறிஸ்துவை நம்புங்கள் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்போதுதான் நீங்கள் கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பு இருக்கையில் இருக்க முடியும். நீங்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவராக இருந்தால் நாம் முடிந்தவரை அதிகமான மக்களுக்கு அந்த மகா வெள்ளையாசன நியாய தீர்ப்பு பற்றி எச்சரிப்போம். ரட்சிக்கப்பட்டவர்களும் ரட்சிக்கப்படாதவர்களும் இருவரும் இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கிடையிலான வேறுபாட்டை புரிந்து கொள்ள நாம் உதவுவோம்.

我眼看到你原来我可到了பானமில் உங்களாம் பருந்து போய்ப்பிலாம்டே டையவு செய்து என கூதமங்க

0: அந்த ஆப்பிள்கள் எப்படி இருக்கணும்? ஆமா,
1: ஓ கடவுளே, அது என்னன்றதா? எனக்கு உதவுங்கள்.

இரவு நேரத்தின் அமைதியை யாராலும் விளக்க முடியாத ஒரு சத்தம் கலைத்தது. ஒரு கண்ணிமைப்பில் கோடிக்கணக்கானோர் மறைந்து விட்டார்கள். விமானங்கள் பைலட்டுகள் இல்லாம விட்டு வைக்க மாட்டன. கார்கள் ஓட்டுநர்கள் இல்லாம வேகமா முடங்க. மருத்துவமனைகள் டாக்டர்களை இருந்தன. பள்ளிகளில் இருக்கைகள் காலியாகி இருந்தன. அழிக்க முடியாத காட்டு தீ போல குழப்பம் தெருக்களின் பரவியது. பூமி நம்ப முடியாத துக்கத்திலும் மறதியது. கத்தல்கள், கண்ணீர், பதில் இல்லாத கேள்விகள் நடுவே ஒரு உண்மை பலரது மனதில் ஒலித்தது. ராப்சர் நடந்து விட்டது. பலர் புராணம் அல்லது மிகைப்படுத்தல் என்று நினைத்த தீர்க்க தரிசனங்கள் மனிதர்களின் நம்ப முடியாத கண்களுக்கு முன்னால் நிறைவேறின. இப்போது பெரிய கேள்வி இயேசு திரும்பி வருவாரா என்பதல்ல, ஆனால் விட்டுவிடப்பட்டவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதாக இருந்தது. குடும்பங்கள் துக்கத்தில் முழுக, அரசாங்கங்கள் சிதற, சமூகம் பதில்கள் தேடி அலைந்த போது ஒரு புதிய யுகம் தொடங்கியது. ராப்சர் முடிவல்ல, இதை இன்னும் அதிகம் பயமுறுத்தும் மற்றும் வெளிப்படுத்தும் ஒரு புதிய தொடக்கமே. உலகம் இதுவரை அனுபவிக்காத இருண்ட நாட்களை எதிர்கொள்ளப் போகிறது. தெருக்கள் துக்கத்தின் காட்சிகளாக மாறின. ஓட்டுநர் இல்லாத கார்கள் வேகமாக மோதின. விமானங்கள் வானில் இருந்து விழுந்தன. ரயில்கள் தடம்போம்பல. மருத்துவமனைகள் குழப்பத்தில் மூழ்கின. நோயாளிகள் ஸ்ட்ரெச்சர்களில் விட்டுவிடப்பட்டனர். மில்லியன்கள் திடீரென இல்லாம போனது வெறும் காலி இடங்களை மட்டும் இல்ல, திறந்த கதவுகளையும் விட்டு சென்றது. உலக ஒழுங்கில் ஆழமான புமடு. இயல்பானதாக இருந்தவை சில வினாடிகள்ல பேரழிவாக மாறின. தொலைக்காட்சி கேமராக்கள் உலகளாவிய வீழ்ச்சியின் நேரடி படங்களை ஒளிபரப்பின. பத்திரிகையாளர்கள் அவர்களின் குரல் நடுங்க விளக்க முடியாததை விவரிக்க முயன்றனர். ஆயிரக்கணக்கானோர் தெருக்களில் ஓடி வெறுமனே மறைந்து போன அன்புக்குரியவர்களை அழைத்தனர். அவர்களின் முகங்களில் தெரிந்த பயம் ஏதோ அதிசயமான ஒன்று நடந்துவிட்டது என்பதை தெளிவாக காட்டியது. யாருக்கும் பதில் கிடைக்கவில்லை. கருதுகோள்கள் முடிவில்லாமல் பெருகின. இதற்கிடையில் உலக தலைவர்கள் அவசரமாக அழைக்கப்பட்டனர். பார்லிமெண்டுகள், சட்டமன்றங்கள் மற்றும் அரசாங்க அரண்மனைகள் பதற்றமான குரல்களால் நிரம்பின. சிலர் வெளிநாட்டவர்களை குற்றம் சாட்டினர். சிலர் தொழில்நுட்ப தோல்விகளை பற்றி பேசினர். இன்னும் சிலர் தங்களது கண்முன்னே நடக்கும் உண்மையையே மறுத்தனர். ஆனால் குழப்பத்தின் நடுவில் சிலர் பைபிளின் பழமையான வார்த்தைகளை நினைவு கூர்ந்தனர். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். மத்தேயு 24:40. அந்த தருணத்தில் உலகம் எந்த அறிவியல் அல்லது இராணுவ தயாரிப்பும் நடக்கிறதை எதிர்கொள்ள முடியாது என்பதை உணர்ந்தது. மனிதர்களின் ஒழுங்கு பூமியில் உள்ள எந்த அதிகாரத்தையும் விட பெரிய ஒன்றின் முன் சிதைந்தது. ராப்சர் அந்த இருண்ட காலத்தின் தொடக்கத்தை குறித்தது. மீதமுள்ளவர்களுக்கு நம்பிக்கை எழுப்ப இப்போதுதான் துவங்கியது. அடுத்து என்ன நடக்கும் என்ற பயம் ஒவ்வொரு நிமிடமும் அதிகரித்தது. தேவாலயங்கள் கூட்டமாக இருந்தன, ஆனா ஆராதனையில் ஈடுபட்ட விசுவாசிகளால் அல்ல. அவை பதற்றத்தில் உள்ள மக்களால் நிரம்பின. பதில்கள் தேடி கோயில்களில் ஓடி வந்தன. பூல்பிட்கள் காலியாக இருந்தன. தலைவர்களின் இயற்கைகள் காணவில்லை. பைபிள்கள் தரையில் திறந்த வண்ணம் கிடந்தன. எடுத்து செல்லப்பட்டவர்களின் பாதையை குறிக்கின்றன. ஒரு காலத்தில் கேலி செய்ய காரணமாக இருந்தது இப்போது இழந்த வாய்ப்பின் கசப்பான நினைவாக மாறியது. தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகள் தொட்டிலில் இருந்து மறைந்து விட்டார்கள் என்று தே டெஸ்பரேட்லி அழுதார்கள். தந்தைகள் தெருக்களில் ஓடி பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் பெயர்களை கூவி அழைத்தனர். தம்பதிகள் பிரிக்கப்பட்டனர். ஒருவர் போய்விட்டார், மற்றவர் பின்னால் விட்டு வைக்கப்பட்டார். ராப்சர் சில வினாடிகளில் முழு குடும்பங்களை பிரித்து விட்டது. இதயங்களை சிதறடித்து ஆறுதல் சொல்ல முடியாத வழியை விட்டு சென்றது. மீடியா மதிப்பீட்டுக்காக ஆசைப்பட ஒவ்வொரு கண்ணீரையும் ஒவ்வொரு பைத்தியகாரத்தனமான காட்சியையும் பயன்படுத்தியது. சேனல்கள் ஒளிபரப்பின. சதுக்கங்களில் மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டன. குழுக்கள் வானத்தை நோக்கி அழைத்தன. ஒருங்கிணைந்த நம்பிக்கை இழப்பும் கூட நிகழ்ந்தது. நடந்ததை புரிந்து கொள்ள முயற்சித்தன. ஆனால் விளக்கங்கள் அந்த வெற்றிடத்தை நிரப்பவில்லை. ஆட்சி செய்த உணர்வு தெளிவாக ஆண்டன. அவர்கள் பின்னால் விட்டு வைக்கப்பட்டார்கள். அழுகையின் நடுவில் ஒரு காலத்தில் வெறுத்துவிட்ட பிரசங்கங்களை நினைவு கூர்ந்தவர்களும் இருந்தனர். ஆண்டுகளாக கேட்ட வார்த்தைகள் இப்போது மனசாட்சியில் சுத்தியலாக ஒலித்தன. ஏனெனில் கர்த்தருடைய நாள் இரவில் திருடனாக வரும் என்பதை நீங்கள் நன்றாகவே அறிந்திருக்கிறீர்கள். புரூஸ் தெசலோனிக்கேயர் அங்கேயது. இப்போது இனி எந்த காரணமும் இல்லை. பலருக்கு அது மிகவும் தாமதமாயிரட்டது. மற்றவர்களுக்கு மனிதகுலம் அறிந்திராத இருண்ட நாட்களை எதிர்கொள்வதே மீதம் இருந்தது. குழப்பத்தின் நடுவில் உலக தலைவர்களில் ஒருவராக ஒரு உருவம் வெளிப்படத் தொடங்கியது. கரிஷ்மாவோ, நயமான பேச்சோ, சமாதானத்தை வாக்குறுதி அளிப்பதும் கொண்ட அவர் அனைவரும் தேடிய பதிலாக தன்னை முன்வைத்தார்.
அவரது உரை ஒற்றுமை, நம்பிக்கை மற்றும் மீண்டும் கட்டி எழுப்புதல் குறித்து பேசியது. இது நம்பிக்கையற்ற இதயங்களை வென்றது. பலருக்கு அவர் மனித குலத்தின் ரட்சகராக தோன்றினார். பலவீனமான அரசுகள் தங்களுடைய அதிகாரத்தை அவரிடம் ஒப்படைத்தன. முன்பு உயிர் பகைவராக இருந்த போட்டி நாடுகள் நிலைத்தன்மையை நாடி ஒரே மேசையில் அமர்ந்தன. கூட்டாக இருந்த பயம் புதிய உலக ஒழுங்குக்கு வழிவிட்டது. இதில் பாதுகாப்பு என்ற வாக்குறுதிகள் தனிப்பட்ட சுதந்திரங்களை மாற்றின. உலகம் காயமடைந்தும் பலவீனமடைந்தும் எந்த கேள்வியும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டது. கூட்டங்கள் அவரை கைகுட்டி பாராட்டினாலும் அந்த தலைவரின் உண்மையான இயல்பை சிலர் மட்டுமே உணர்ந்தனர். மென்மையான வார்த்தைகளும் தன்னம்பிக்கையுள்ள பார்வையும் பின்னால் ஒரு இருண்ட ஆசை இருந்தது. பழமையான தீர்க்க தரிசனங்கள் மனித குலத்தின் கண் முன்னே உயிர் பெற்றன. ரிதி எதிராவியார் ஏற்கனவே செயல்பட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் இப்போது அவர் மனித உருவிலும் இரத்தத்திலும் தோன்றினார். அவ்வாறு உலகளாவிய பேரரசு உருவாக தொடங்கியது. பொருளாதாரம், அரசியல், மதம் ஆகியவை அனைத்தும் ஒரே கட்டுப்பாட்டில் ஒன்றிணைக்கப்பட்டன. தீர்வாக தோன்றியது வரலாற்றிலேயே மிகப்பெரிய வலையில் மாறியது. ரதி எதிர் அரசுகளை மட்டுமல்லாமல் ஆன்மாக்களையும் கட்டுப்படுத்த நிலத்தை தயார் செய்தார். உலகம் முன்பு காணாத ஒரு மோசடி காலத்துக்குள் நுழைந்தது. அனைவரும் பிரதி எதிரின் அமைப்பிற்கு சரணடையவில்லை. பலர் அவர்கள் புறக்கணித்த செய்திகளை நினைவு கூர்ந்து மன்னிப்புக்காக அழுது மண்டியிட்டு மனம் திரும்பினர். அழிக்கப்பட்ட தேவாலயங்களை வீடுகள், குகைகள், தரைத்தலங்களில் ரகசிய கூட்டங்கள் மாற்றின. ஒரு காலத்தில் சுதந்திரமாக இருந்த நம்பிக்கை இப்போது ஆபத்தானதும் துன்புறுத்தப்படுவதுமானதாக மாறியது. புதிய அரசு தன் அதிகாரத்திற்கு தலைவணங்காத எந்த மதத்தையும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று அறிவித்தது. கடுமையான சட்டங்கள் பைபிள் வாசிப்பதை தடை செய்தன. இயேசுவின் பெயரை ஒப்புக்கொள்வது ஒரு பெரிய குற்றமாக மாறியது. எதிர்த்து நின்றவர்களை அரசு எதிரிகளாக குற்றம் சுமத்தி உலக அமைதிக்கு அச்சுறுத்தலாக கருதி நடத்தினார்கள். கூட்டங்கள் அண்டைவர்கள், நண்பர்கள் ஆகியோரை வெளிப்படையாக குற்றம் சுமத்தினர். புதிய அமைப்பை ஏற்க மறுக்கும் குடும்ப உறுப்பினர்களையும் கூட அவர்கள் வெளியிட்டனர். கிறிஸ்தவர்கள் நீதிமன்றங்களுக்கு இழுத்துச் செல்லப்பட்டு தங்கள் நம்பிக்கையை மறுக்குமாறு அல்லது கொடூரமான தண்டனைகளை எதிர்கொள்ளுமாறு கட்டாயப்படுத்தப்பட்டனர். உலகம் பார்த்துக் கொண்டிருந்தது ஒழுங்கை பாராட்டி கைகூட்டுவதோ அல்லது அநியாயத்திற்கு முன் அமைதியாக இருப்பதோ என்று இரண்டாக பிரிந்தது. ஆனால் இந்த ஒடுக்குமுறையிலும் நம்பிக்கையின் ஒரு தீபம் உயிருடன் இருந்தது. பலர் கிறிஸ்துவை மறுக்காமல் உயிரை இழப்பதை விரும்பினார்கள். அவர்களின் குரல்கள் பயத்தை மீறி நம்பிக்கையின் வார்த்தைகளை ஒலிக்கச் செய்தன. மரணம் வரை விசுவாசமாக இரு, நான் உனக்கு ஜீவ கிரீடம் தருவேன். வெளிப்படுத்தல் 2:10 மறைநாளர்களின் ரத்தம் தேவனுடைய ராஜ்யம் இன்னும் இருக்கிறது என்பதற்கான உயிருள்ள சாட்சியாக மாறியது. யாரும் இந்த முடிவிலிருந்து தப்பிக்க முடியாத நேரம் வந்தது. புதிய அமைப்பு வாங்கவும் விற்கவும் ஒவ்வொருவரும் ஒரு தெளிவான குறியை பெற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியது. அது இல்லாம உணவு, மருந்து அல்லது கூட தண்ணீர் பெற முடியாது. பசிப்பும் நம்பிக்கை இழப்பும் பெரும்பான்மையினரை எதிர கிறிஸ்துவின் கட்டளைக்கு உடன்படவர் பொருத்தின. குழந்தைகள் உணவுக்காக அழுதார்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் துன்பப்படுவதை பார்த்தனர். பலர் தங்கள் நேசித்தவர்களை இழப்பதன் வழியில் உடைந்து விட்டனர். வாழ்வதை தொடர அந்த குறி ஒரே தீர்வாக தோன்றியது. ஆனால் வார்த்தையை அறிந்தவர்கள் அதை ஏற்கும் பொருள் தேவனுடன் நித்தியத்தை துறப்பதாகும் என்பதை புரிந்து கொண்டார்கள். அது வெறும் ஒரு குறி அல்ல, அது எதிரியும் கீழ்ப்படிதலுக்கான ஒரு உடன்டணிக்கை. எதிர்த்தவர்கள் வேட்டையாடப்பட்டனர், துன்புறுத்தப்பட்டனர், கூட்டத்தின் முன் கொண்டு வரப்பட்டனர். சிலர் கேலி செய்யப்பட்டனர், மற்றவர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டனர். உலகம் நீதியை பாராட்டியது, ஆனா வானோ ஒவ்வொரு விசுவாசத்தின் சாட்சியையும் பதிவு செஞ்சது. இந்த நாட்கள்ல விசுவாசத்தோட வாழ்வது உயிரையே செலுத்தும் விலை கொண்டது. ஆனா அந்த கண்ணீருக்கு இடையே ஒரு அமைதியான வெற்றி இருந்தது. தன்னுடைய உயிரை தைரியமாக கொடுத்தவர்கள் அழியாத வாக்குறுதியை மரபாக பெற்றார்கள். நித்திய ஜீவனின் கிரீடம் விலை அதிகம் இருந்தாலும் பலன் அளவில்லாதது. பரலோகம் நடந்துவிட்டது, ஆனா ரட்சிப்பின் வாசல் இன்னும் திறந்தே இருந்தது. கிறிஸ்துவில் அசைக்க முடியாத விசுவாசத்தினால் மரணத்தையும் எதிர்கொண்டு பரலோகம் உலகிற்கு ஒரு விஷயத்தை காட்டும். நித்திய தண்டனையிலிருந்து தப்பிக்க ஒரே வழி இயேசு கிறிஸ்துவே. அவரே சொன்னார், நான் தான் வழி, சத்தியம், ஜீவன். என்ன வழியாக தவிர வேறு யாரும் பிதாவிடம் வர முடியாது. யோவான் 14:6 ஏற்கனவே தங்கள் உயிரை அவரிடம் ஒப்படைத்தவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்ற வாக்குறுதியில் அமைதியாக இருக்கலாம். ஆனால் இன்னும் எதிர்க்கும் வர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இன்று கிருபையின் காலம்.
வலிமை, செல்வம் அல்லது மனித ஞானம் மூலம் ரட்சிப்பு கிடையாது. அவர் திரும்பும் நாளில் ஒரே பாதுகாப்பு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் குறியிடப்பட்டிருப்பதே. உண்மையான வாழ்க்கை இந்த கடந்து போகும் உலகத்தில் இல்ல, ஆனால் தேவனுடன் நித்தியத்தில் தான் உள்ளது. அதனாலதான் யாரு எடுக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவு இயேசுவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்வது. யாரும் அழிவடைய வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே அவரது விருப்பம். இன்னும் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கவும், கிறிஸ்துவ சிலுவைக்கு அழைத்து சென்ற அன்புக்கு ஒப்படைக்கவும் நேரம் இருக்கிறது. பிடிப்பு, ராப்சர் ஒரு பிடிப்பு கோடாகும். ஆனால் இன்று நீங்களும் பின்னால் விடப்படாமல் தயாராகலாம். ரட்சிப்பு இலவசம், ஆனா வரலாற்றில் எப்போதும் செலுத்தப்பட்ட மிக பெரிய விலையே அது கொண்டது. தேவனுடைய மகனின் மேர். இந்த வீடியோவின் செய்தியை நீங்கள் புரிந்து கொண்டிருந்தால் கருத்துக்களில் ஆண்டவர் இயேசுவே, நான் பின்னால் விடப்பட விரும்பவில்லை என்று எழுதுங்கள். ஆமென்.

ஹலெலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பரிசுத்தாவியாகிய எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவரே ஸ்தோத்திரம். ஹலெலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹலெலூயா.

హల్లెలూయా, స్తోత్రమయ్యా, స్తోత్రమయ్యా, స్తోత్రమయ్యా, స్తోత్రం. நன்றி பரிசுத்தரே, நன்றி அப்பா. எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, அற்புதமான ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். பரிசுத்தராகிய உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நாடி வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள பரிசுத்தாவியாகிய தேவன் எங்களுக்கு பாராட்டின இந்த நல்ல அற்புத வேலைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த ஆராதனையை தேவனுடைய ஆளுகைக்கு, தேவனுடைய பிரசன்னத்துக்கு அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவியாகிய தேவன் தாமே எங்கள் மத்தியிலே பிரசன்னமாவீராக. எங்கள் சிந்தைகள், உணர்வுகள், நினைவுகள் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்கு உகந்த தூய பலியாய் ஆண்டவர் எங்களே நாங்கள் அர்ப்பணித்த ஆண்டவரே, முழு உள்ளத்தோடும் பலத்தோடும் தொழுது கொள்ள ஆராதிக்க கிருபைகளை தாரும். ஆராதனைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா தடைகளையும் இயேசுவின் அதிகாரம் நாமத்தினாலே கடிந்த புறப்படுத்துகிறோம். தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட, கர்த்தர் எழுந்தருள, ஆண்டவரே உம்முடைய நாமம் உயர்த்தப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பாடப்போகிற பாடல்களை தேவ ஆவியானவர் ஆண்டவரே ஆசீர்வதித்து தாங்க, உம்முடைய மகிமையால நிரப்புங்க, மகிமையால் ஆண்டவரே சூத்திரம் நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே செய்தி பகுதியையும் கர்த்தர் பொறுப்படுங்க. பரிசுத்த ஆவியாகிய தேவன் ஆண்டவரே சோத்திரமையா, ஆண்டவரே பேசுகிறவர் ஆவியான தேவன், நீர் பேசுவீராக. ஆண்டவரே சோத்திரம் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள், வரப்போகிற பிள்ளைகள் இன்றைக்கு உம்முடைய சத்தத்தை கேட்டு உணர்வடைந்து தெளிவடைந்து ஆண்டவரே பலனடைந்து கடந்து செல்ல உதவி செய்யுங்க. எல்லா தடைகளையும் இயேசு நாமத்தினால கடிந்த புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும், எல்லா மொழி ஆராதனைகளையும் கர்த்தர் பொறுப்படுத்து தேவனே உம்முடைய நாமத்துக்கே மகிமை வரப்பண்ணுங்கப்பா. கர்த்தர் உயர்ந்திருப்பீராக. நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும், நாம உயர்த்தப்படட்டும். எல்லா துதிக மகிமையும் அப்பா உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் எங்கள் ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. துதிகளில் வாசம் பண்ணுகிற தேவன், எல்லா மகிமைக்கும் எல்லா கனத்திற்கும் பாத்திரராக இருக்கிற அந்த தேவாதி தேவனை, கத்தாதி கர்த்தரை நம் பாடி கர்த்தரமயப்படுத்துவோம். மகிமை மாட்சியமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் என்று நம் பாடி கர்த்தரமயப்படுத்தலாம். ஹல்லேலூயா.

அமேன். அவர் பரிசுத்த தேவன். அமேன். தேவதூதர்களாலே பரலோக சேனைகளாலே புகழப்படுகிற ஆராதிக்கப்படுகிற நம் பரிசுத்த தேவன் எல்லா மகிமைக்கும் மாட்சிமைக்கும் கனத்திற்கும் அமேன். பாத்திரர் தகுதியுள்ள தேவன் இன்றைக்கு அவர் நம்மத்திலே பிரசன்னமாக இருக்கிறபடியாலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம் பாடிக்கத்திரை மயப்படுத்துவோம். மகிமையின் மேகமா இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு குடாரத்தில் இறங்கி வந்தீரே, வாருமையா அமேன். ஸ்தோத்திரம். எங்களையும் அந்த மகிமையால் நிரப்பும் என்று அமேன். நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்து நம் இருதயத்தை தேவனுக்கு திறந்து கொடுத்து நாம் பாடிக்கத்திரை மயப்படுத்தலாம். ஹல்லேலூயா.

காலவேளைகளில் நிரப்பட்டுமே. ஹாலேலூயா ஹாலேலூயா. நாம் எல்லாரும் அப்படி எழும்பி நின்று ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் ஹாலேலூயா. ஆமென் ஆமென் ஆமென் ஆமென். ஓரா பாலா கபாரா பாலா. இரண்டோ மூன்றோ பேர் நாமத்தினால எங்க கூடி வந்தால் அவர் நடுவிலே வருவேன். ஆமேன் என்று வாக்களித்தவர் மகிமையின் மேகமாய், மகிமையின் தேவனாய், மாட்சிமை நிறைந்தவராய், மகத்துவத்தை உடையவராய். ஹாலேலூயா. இன்றைக்கு அவர் நம்மத்திலே பிரசன்னமாகி இருக்கிறபடியால எல்லாரும் அவருக்குரிய கனத்தை செலுத்தி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹாலேலூயா. ஆமென் ஆமென். அவர் ஒருவரையே பணிந்து கொண்டு, அவர் ஒருவரையே தொழுது. ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று. ஹாலேலூயா. நம்ம எல்லாரும் அவரை மகிமைப்படுத்துவோம் எல்லா நாவுகளும். ஓ ஹாலேலூயா ஹாலேலூயா. ஓ ராபாலா கமானா சந்தரா பாக்கா பாலா பாலாபா. நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே. ஹாலேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தரை துதிக்க துதிக்க துதிக்க அவருடைய மகிமை நம்மை நிரப்ப நிரப்ப, ஓ நிறைவானவர் நம்மை ஆளுகை செய்யும் போது குறைவானவைகள் எல்லாம் நம்மை விட்டு விலகி ஓடும். ஆமேன். ஹாலேலூயா ஹாலேலூயா. குறைவானவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி போடுவார். எல்லாரும் கர்த்தரை துதிங்க. ஓ ராபாலா பாலா சம்தூரியாந்தனா ரிகாமான புதிய கிருபைகளை தருகிறவர். காலைதோறும் ஆமென் புதிய இரக்கத்தை ஆமே நமக்குள்ள ஆமென் நம்மை நினைவு கூர்ந்து நம்மை நிரப்புகிறவர். இந்த நேரத்தை நாம் யாரும் அலட்சியம் செய்யாம எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கிவ் ஹிம் த க்ளோரி. ஹாலேலூயா. கர்த்தருக்குரிய மகிமையை, கர்த்தருக்குரிய கனத்தை அவருக்கு செலுத்தி ஹாலேலூயா. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா முழு உள்ளத்தோட முழு பலத்தோட. ஹாலேலூயா. அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், அவர் ஒருவரே மகத்துவங்களை ஆமென் மகத்துவத்திற்குரியவர். ஹாலேலூயா. ஆமென் ஹாலேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹாலேலூயா. ஆமென். மகிமையின் மேகமாக இறங்கி வருகிறவர். ஆசரிப்பு கூடாரத்துல உம்முடைய ஜனங்கள் கூடி வந்த பொழுது ஆண்டவரே அவர்களுக்கு முன்பாக எழுந்தருளின மேகமே, எழுந்தருளின தேவனே, எங்களுக்காக இந்த காலை வேளையிலும் கர்த்தர் எழுந்தருள் இருக்கிறபடியால. ஓ ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹாலேலூயா. ரக்கா பாலா பாலா பாலா ரிக்கா பாலா பாலா. பலவித கவலைகளோட வருத்தங்களோட வந்திருக்கிறோம் பிள்ளைகளுக்காக எங்கள் தேவன் இன்றைக்கு எழுந்தருள் இருக்கிறபடியால ஸ்தோத்திரம் ஐயா. ஓ ரிக்கா பாலா பாலா பாலாவா. ஆமே. வனாந்திர பயணத்தை பிரயாணத்தை குறித்து ஆண்டவரை கலங்கி நின்ற இஸ்ரேல் ஜனங்களுக்காக எழுந்தருளின மேகமே. ஹாலேலூயா ஸ்தோத்திரம். ஆமே. எதிரே வருகிற தடைகளை உடைத்தறியும்படியாக தேவ உம்முடைய ஜனங்களுக்கு எழுந்தருளின மேகமே. ஹாலேலூயா ஸ்தோத்திரம். ஆமே ஆமே ஆமே ஆமே. அற்புதங்களை செய்யும்படியாக எழுந்தருளின வெளிப்பட்ட தேவ மேகமே. நன்றி அப்பா. எங்களுக்கு அந்த கால வேளையில கர்த்தர் வெளிப்பட்டிருக்கிறபடியால ஹாலேலூயா ஹாலேலூயா ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஆமென் யுத்தம் பண்ணுகிற ஆமென் தேவனுடைய மகிமையாக தேவன் வெளிப்பட்டிருக்கிறபடியால், தடைகளை உடைக்கிற கர்த்தராய் நீர் வெளிப்பட்டிருக்கிறபடியால நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆமே ரபா கமான கரபாலா தியாந்தனா ஷபா கலரமானி அந்தலா கபாலாவா ரிக்காமானாலா பாலா.

எப்படி ஆகும் என்று நாம் கவலைப்பட்டு நிற்கிற காரியங்களில, ஹாலேலூயா சொத்துரோ, இது எப்படி சாத்தியமாகும் என்று, ஆமென் ஹாலேலூயா, ஆமென் ஹாலேலூயா, கவலைப்பட்டு நிற்கிற காரியத்திலேயோ, ஆமென், அவர் அற்புதத்தின் தேவனாய் நடத்த வல்லமை உள்ளவர் என்பதை இன்றைக்கு அறிந்து கர்த்தர துதியுங்க. ஹாலேலூயா, நமக்காக மகிமை மேகமாய் வெளிப்பட்டிருக்கிற தேவன், ஆமென் ஹாலேலூயா, ஆமென் ஹாலேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ சக்கரா பாலா துரிக்கா பாலாபா, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, லேவியராக எங்களை தெரிந்தெடுத்த தேவன், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஓ

எங்கள் கிரீடங்களை நாங்கள் இறக்கி வைத்து எங்கள் தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. எப்போதும் இருக்கின்றவர், இனிமேலும் வருகின்ற, சீக்கிரம் வரப்போகிற எங்கள் ராஜாதி ராஜாவே. ஆமென். உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் ஆண்டவரே எங்கள் மத்தியில செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வி வர்ஷிப் யூ. ஹல்லேலூயா. உம்முடைய மகிமையால கர்த்தரங்களை நிரப்புகிறபடியால நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாரும் ஆமென். நம்முடைய கரங்களை தட்டி இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஆராதனை மகிமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. வி வர்ஷிப் யூ ஜீசஸ். ஆமென். ரபா ஹம்தா ரகா பாலா தூரா பாலா பாலா. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்துக்கு முன்பாக தடைகள் தகர்க்கப்பட்டு போகிறபடியால உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மிகார்ந்த மகிமையின் ராஜா, அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமே. வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆமென். நீர் உட்பிரவேசிங்கப்பா. உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்பட எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் பேசுகிறவர் ஐயா. உம்முடைய சத்தம் துணிக்கட்டும் ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து சிங்காசனத்திலிருந்து நீர் ஆண்டவரே பேசுகிற சத்தம் இன்றைக்கு எங்களுக்குள்ள ஆண்டவரே துணிக்கட்டும். கர்த்தர் நீங்க பேசுங்க. உம்முடைய ஆண்டவரே ஊழியக்காரரை கருவியாக்கி பயன் உமக்கு ஆண்டவரை கருவியாக்கி எங்களுக்கு நீர் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. நீர் அப்படி செய்திருக்கிற கிருபை காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம மகிமைப்படட்டும் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் அனைவர் உட்காருவோம். ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருடைய நாம் மகிமைப்படும்படி காணிக்கைகளை நாம் செலுத்தி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா.

0: யாராகிலும் சாட்சி சொல்ல இருந்தால் உங்க சுருக்கமான சாட்சியை நீங்கள் சொல்லி அமர உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் சாட்சிகள் இருந்தால் சுருக்கமாக எழுந்து உங்கள் சாட்சியை சொல்லி அமர உங்களை அன்பாய் கேட்கிறேன்.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். ரெண்டு வாரங்களுக்கு முன்பு கண்ணில் திடீர்னு சகப்பாயிடுச்சு, ஒரே உறுத்தல், வலி, ஒண்ணுமே முடியல. ஓயோ என்ன பண்றதுனே தெரியல. அப்புறம் ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஹாஸ்பிட்டலு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்புறம் ஏசப்பா நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா இந்த கண்ணில் இந்த ரத்த மாதிரி சகப்பாயிடுச்சு, ஏசப்பா எனக்கு வலி குத்தல் இந்த சகப்பு எல்லாம் எனக்கு மாறிடுச்சுன்னா நான் ஆலயத்தில் சாட்சி சொல்கிறேன் ஏசப்பான்னு பொருத்தனை பண்ணியிருந்தேன். அதே மாதிரி மூணு நாளுக்கு அப்புறம் கண்ணாஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். அப்போ கண்களில் பார்த்துட்டு ஒன்றுமே இல்லைம்மா, எல்லாம் நல்லா இருக்கு, ஒரு வாரத்துக்கு மருந்து ஊத்துங்க சரியாயிருந்தாங்க. ரத்த மாதிரி இந்த சகப்பு வலி குத்தல் எல்லாமே பரிபூர்ணமா இயேசுவின் நாமத்தினால் சுகமாயிடுச்சு. சுகம் கொடுத்த கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம்.
0: ஹல்லேலூயா.
2: ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த மாதம் பாத்திரம் கழுவி கொண்டிருக்கும் பொழுது கண்ணாடி டம்ளர் கை தவறி கீழே உடைந்து விழுந்து அதனுடைய ஒரு பாகம் என்னுடைய காலில் விழுந்து மிகவும் ஆழமாக போய் வீடு முழுவதும் ஒரே ரத்தம். மருத்துவமனைக்கு வந்தோம். வந்து பார்த்து எல்லாம் டாக்டர்லாம் செக் பண்ணாங்க. கடைசியில் உள்ள எந்த சில்லும் இல்லாமல் ஆண்டவர் பாதுகாத்தார். அது மட்டுமல்ல, ஒரு நூல் அளவில் இன்னும் கொஞ்சம் போயிருந்ததுன்னா நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லியிருந்தாரு. அப்படி எதுவும் இல்லாமல் கடைசியில் மூணு தையல் போட்டு இப்போ நல்ல ஆண்டவருடைய கிருபையில் எனக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். ஒரு நூல் இல்லை அளவில் ஆண்டவர் எந்தவித ஆபத்து வராமல் அவருடைய தூதர்களை வைத்து பாதுகாத்து கொண்ட மகா பெரிய கிருபைக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென்.
0: ஆமென்.
3: கர்த்தருடைய பரிசுத்தநாம ஸ்தோத்திரம்டாக. 94th ஆண்டுல எனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தை பண்ணினாரு. உன் கூடாரத்தின் நிலத்தை பெரிவாக்கி தடை செய்யாத, உன் மூளை உறுதிப்படுத்துன்னு சொன்னாரு. அந்த வாக்குத்தத்தை கத்த இந்த 2022 நிறைவேற்றினாரு. அதை முடிக்க இந்த முடிந்த வாரத்துல எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார். நான் இருந்த நிலைமை என் ஊழியக்காருக்கு நல்லாவே தெரியும். அவரால் உள்ள கூடி வர முடியாது. ஒரு கிணல் வழியில ஏறி இறங்கணும், ஒரு சின்ன பெட்டி கிடக்கு கூட பெருசா இருக்கும். அதை விட ரொம்ப மிகவும் சிறிய இடத்துல நான் ஜீவிப்பேன். உதவி யாரும் இல்லை. ஏசப்பா பெரியவரா இருந்து சகல தேவைகளை சந்தித்து, ஆனா இக்கட்டான நிலைமையில அந்த வீடை வாங்க வைத்து, அதனுடைய முடிக்க வைத்து, அதை தங்க வைத்த தேவனுக்கு கோடான கோடி கோடி கோடி கோடி ஸ்தோத்திரம்.
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில நாட்களுக்கு முன்பதாக நான் ஒரு காம்படிஷனுக்கு போயிருந்தேன். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வாக்குத்தத்தத்தை நான் சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அந்த போட்டியில எனக்கு ஆண்டவர் வெற்றி தந்தார். வெற்றி தந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜீவிக்கிறார் என்பதற்கு நானும் ஒரு சாட்சி.
0: அல்லேலூயா. ஆண்டவர் எழுப்பின நல்ல சாட்சிகளுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உங்க நாம மகிமைக்காக நீர் செய்த நன்மைகளை உங்க பிள்ளைகள் சாட்சியாக சொல்ல ஆண்டவர் கொடுத்த அனுகிரகத்துக்காக, கிருபைக்காக நாங்களும் மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறீர் கர்த்தாவே. காணக்கூடாத தேவனாய் இருந்தாலும் நாங்கள் காணக்கூடிய நன்மைகளை, எங்கள் கைகளினால் நாங்கள் தொட்டு அனுபவிக்கக்கூடிய நன்மைகளை, எங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களாய் அனுபவிக்கக்கூடிய நன்மைகளை கர்த்த நீர் எங்களுக்கு தருகிற மகிமையுள்ள தேவன். உங்க பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகள் எங்கும் சாட்சிகளா இருக்கணும். உம்முடைய பிள்ளைகள் உங்களுக்குன்னு கொடுத்திருக்கிறாங்க. கொடுத்த உம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமக்கென்று கொடுத்தவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதை உங்க பிள்ளைகள் தங்கள் சாட்சியான வாழ்க்கையின் மூலமாய் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த கர்த்தர் கிருபையை தாரும். கொடுத்ததற்குரிய பலனை பரத்திலிருந்து கர்த்தர் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரலோகத்துக்கு போவேன் அப்படிங்கிற நிச்சயம் உள்ளவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைவேறிடுச்சுன்னா உங்க என்ன காட்டிலும் சந்தோஷமா உள்ளவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்குதான் ஆராதனைக்கு முதன் முதலாக வந்திருக்கிறேன். யாராவது இருக்கிறீங்களா? அப்படி யாரும் இல்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய இனிய பிறந்த நாளை நினைவு கூறுகிறவர்கள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்கள் யாரும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது ஆராதனை முடிந்தவுடனே சண்டே ஸ்கூல் யூத் மீட்டிங் எப்பொழுதும் போல 10 மணிக்கு ஆரம்பமாகும். புதன்கிழமை இரவு பெண்களுக்குரிய முழையிரவு ஜபம். புதன்கிழமை இரவு 9:30 மணியிலிருந்து விடிய காலம் வரைக்கும் நடைபெறும். நீங்க அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறவங்க இங்க எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒன்லி ஃபார் லேடிஸ், பெண்களுக்கு மாத்திரமே. நம்முடைய ஊழியங்கள் எல்லாவற்றுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. லிவிங் ஜீசஸ் நம்பிக்கை எல்லா டிவி புரோகிராமையும் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 2:20-21 2 தீமோத்தேயு 2:20-21.
4: ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான்.
0: ஜோமனோமா, எல்லாரும் சொல்லுங்க, இயேசப்பா என் கூட பேசுங்க. என்னங்க பேசுகிறவர் கர்த்தர். எல்லாரும் வாயை திறந்து நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே என்னோடு பேசுங்க. என் கண்களுக்கு தூக்கம் வரக்கூடாது. அல்லேலூயா. என் காதுகள் விருத்த சேதனம் பண்ணப்படணும். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திராம் ஸ்தோத்திராம். மகா இரக்கம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே கூடாது என்று சொன்னீர். உம்முடைய பாதத்தில் அடிமை என்னை முற்றிலும் ஆண்டவரே சரணாகதி அடைய செய்கிறேன். கத்தாவே மக்கு ஸ்தோத்திரம். கிருபையை தாரும், வார்த்தைகளை வாயிலே வையும், பிரயோஜனமானவைகளை பேச கிருபையை தாரும். சுயமாய் எதுவும் வேண்டாம். கத்தாவே மக்கு ஸ்தோத்திரம். பிரயோஜனமானவைகளை மாத்திரம் பேசுவதற்கு கத்த நீர் கிருபை தாரும். உங்க பிள்ளைகளுடைய உள்ளங்கள் நல்ல நிலங்களாய் மாறட்டும். தங்களை உயித்து ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் நான் எப்படிப்பட்ட பாத்திரம் என்பதை அறிந்து கொள்ள கத்தர் கிருபையை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பாசிப்போம். 2:20.
4: ஒரு பெரிய வீட்டிலே,
0: ஒரு பெரிய வீட்டிலே
4: பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல்,
0: பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களுமே அல்லாமல்,
4: மரமும்
0: மரமும்
4: மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு.
0: மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு.
4: அவைகளில்
0: அவைகளில்
4: சில கனத்திற்கும்,
0: அந்த பாத்திரங்களிலே சில பாத்திரங்கள் கனத்திற்கும்
4: சில கனவீனத்திற்கும் ஆனவைகள்.
0: சில கனவீனத்துக்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு
4: தன்னை சுத்திகரித்துக் கொண்டு
0: தன்னை சுத்திகரித்துக் கொண்டான்
4: அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும்
0: அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும்
4: எஜமானுக்கு உபயோகமானதும்
0: எஜமானுக்கு உபயோகமானதும்
4: எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான
0: எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான
4: கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான்
0: கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். நான் உங்களோடு பேச விரும்புகிற தலைப்பு கணத்துக்கு உரிய பாத்திரம். ஆமென். கணத்துக்கு உரிய பாத்திரம். 20வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய வீடு. இருபதாவது வசனத்தை போடுங்க. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும்
4: வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல்,
0: வெள்ளியுமான பாத்திரங்களுமே அல்லாமல்,
4: மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு.
0: மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு.
4: அவைகளில் சில கணத்திற்கும்,
0: அவைகளிலே சில கணத்திற்கும்,
4: சில கனவீனத்திற்கும் ஆனவைகள்.
0: அவைகள் கனவீனத்துக்கும் ஆனவைகள். ஒரு பெரிய வீட்டிலே, ஒரு பெரிய வீட்டில, வீடு எப்படிப்பட்ட வீடு? பெரிய வீடு, சரியா? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் எங்க வீடு தான் இந்த ஊர்ல பெரிய வீடு, இல்லையா? நம்ம தேசத்துல இருக்கிற ஐயா அம்பானி அதானி எல்லாருமே அவங்க வீட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, பெரிய வீடு. ஒரு ஊழியக்காரர் சொல்லும் போது சொன்னார், தன்னுடைய வீட்டினுடைய சதுர அடி 100,000 ஸ்கொயர் ஃபீட். அவர் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர், குன்னூர்ல பிரசங்கிக்கும் போதுதான் அவர் சொன்னார், என்னுடைய வீடு 100,000 சதுர அடி கொண்ட வீடு. யாராவது இருக்கிறீங்களா அப்படி? அப்படி யாரும் இல்ல. நமக்கு அதை பார்த்தா அப்படின்னு நினைக்கிறோம், இல்லையா? இதை காட்டிலும் நான் ஏற்கனவே சொன்னவர்கள் இதைவிட பெரிய பெரிய வீடுகளை எல்லாம் வைத்திருப்பார்கள். ஆனால் உலகத்திலேயே பெரிய வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா பெரியவருடைய வீடு தான் பெரிய வீடு. அல்லேலூயா. உலகத்தில் மத்தேயு 21:13 நாம் வாசிக்கும் போது, மத்தேயு 21:13
4: என்னுடைய
0: வீடு
4: ஜெப வீடு எனப்படும்,
0: ஜெப வீடு எனப்படும்
4: என்று எழுதியிருக்கிறது,
0: என்று எழுதியிருக்கிறது. சில இடங்களிலே என் பிதாவின் வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சரியா? 100,000 ஸ்கொயர் ஃபீட், இல்லாவிட்டால் 500,000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீடா இருக்கட்டும், அது அவர்களுக்காக கட்டப்பட்ட வீடு. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு 21:13 என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும், சொல்லுங்க, ஜப வீடு. சகல ஜனங்களுக்குமே ஜப வீடு. இது கர்த்தருடைய வீடு. இது யாருடைய வீடு? கர்த்தருடைய வீடு. இதை நாம் எப்படி சொல்லலாம் என்று சொன்னால், சிலர் சொல்லுவாங்க, நான் அதை விற்று இந்த வீடை கட்டினேன், அங்கே நான் கடன்பட்டு இந்த வீடை கட்டினேன். ஆனால் இயேசு சொன்னார் அல்லவா, என்னுடைய வீடு என்று. அந்த வீடாகிய சபை இருக்கிறதே தன்னுடைய ரத்தம் சிந்தி கட்டின வீடு. அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன், அல்லேலூயா, ஆமென். இது இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தம் சிந்தி சம்பாதித்த திருச்சபை. இது ஆண்டவர் ரத்தம் சிந்தி மீட்ட வீடு, ஆமென். இது விலையேற பெற்ற வீடு. இது விலையேற பெற்ற வீடு. இந்த வீட்டில் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கணத்துக்குரிய பாத்திரங்களும் உண்டு, கனவீனத்துக்குரிய பாத்திரங்களும் உண்டு. கணத்துக்குரிய பாத்திரங்களும் உண்டு, கனவீனத்துக்குரிய பாத்திரங்களும் உண்டு என்று சொல்லிவிட்டு, அந்த வீட்டில் இருக்கிற அந்த பாத்திரங்கள் எப்படிப்பட்டவைகள் என்பதையும் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார். 20வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் உண்டு, மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. புரியுதா? இதுல விலையேற பெற்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள். அடுத்தது பார்க்கறதுக்கு ஒருவேளை அழகா இருக்கலாம், மரத்திலான பாத்திரங்கள், மண்ணினாலான பாத்திரங்கள், மண்ணினால பாத்திரங்கள். ஆனால் இதுல வெளியேற பெற்றது எது அப்படிங்கறத நான் அறிகிறேன். பொன்னும் வெள்ளியும் வெளியேற பெற்றது, பொன்னும் வெள்ளியும் வெளியேற பெற்றது. எதை வைத்து சொல்லுகிறேன், திடீர் என்று ஒரு நாள் அக்னி இதை சோதிக்கும் என்று சொன்னார். இந்த பெரிய வீட்டுக்குள்ள இருக்கிற பாத்திரங்களை அக்னி சோதிக்கும் என்று சொன்னால், சோதிக்குமா சொல்லுங்க. அமேன். வேதம் சொல்லுகிறது அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அப்ப பொன்னான பாத்திரங்கள் இப்ப எங்க இருக்காங்க? அந்த விலையேற பெற்ற பாத்திரங்கள் ஆண்டவருடைய பெரிய வீட்டுக்குள்ள இருக்காங்க இல்லையா. நம்முடைய விசுவாசம் எல்லாம் பாருங்க, சில வேளைகள்ல ஆண்டவர் சோதிப்பார். அக்கினி போன்ற சோதனைகளினாலே கர்த்தர் சோதிப்பார். அந்த சூழ்நிலையில் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும், இன்னும் ஒரு பக்கத்தில் இந்த பெரிய வீட்டிலே மண்ணினாலான பாத்திரங்களும் மரத்தினாலான பாத்திரங்களும் இருக்கும். இந்த சோதனையில பாத்தீங்கன்னா, இந்த பொன்னினாலான பாத்திரமும் வெள்ளியிலான பாத்திரமும் எந்த விதத்திலும் அழிஞ்சு போகாது. ஒருவேளை உருமாறலாம், அது என்ன செய்யலாம், உருமாறலாம், ஆனால் அழிந்து போகாது. ஆனா மண்ணினாலான பாத்திரங்களும் மரத்தினாலான பாத்திரங்களும் அழிந்தே போகும். மண்ணினாலான பாத்திரங்களும் மரத்தினாலான பாத்திரங்களும் என்ன செய்யும், அழிந்து போகும். அது வெடிச்சு செதறி சின்ன பின்னமாகும். மண்ணெல்லாம் மண்ணெல்லாம் அப்படி ஆகும். மரங்கள் என்னாகும், எரிந்து சாம்பலாய் ஒண்ணுமே இல்லாம போகும், ஒண்ணுமே இல்லாமல் போகும். இந்த சவுண்ட கொஞ்சம் எக்கோடிக்குது, குறைங்க. இப்ப நல்லா கவனிக்கணும். அப்ப மண்ணினாலான பாத்திரங்களும் எங்கதான் இருக்கு, உள்ளதான் இருக்கு. மரத்தினாலான பாத்திரங்கள் எங்கதான் இருக்கு, உள்ளதான் இருக்கு. பொன்னினாலான பாத்திரங்களும் வெள்ளியினாலான பாத்திரங்களும் எங்கதான் இருக்கு, எல்லாமே எங்கதான் இருக்கு, இந்த பெரிய வீட்டுக்குள்ளதான் இருக்கு. ஆண்டவர் சொன்னால் அல்லவா என்னுடைய வீடு என்று, அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கு. அது இந்த வீடு, எது இதுதான் இந்த வீடு, அதுதான் இந்த வீடு, சரியா. அப்ப மண்ணினால் ஆன பாத்திரங்களும் உண்டு, மரத்தினாலான பாத்திரங்களும் உண்டு, பொன்னினாலான பாத்திரங்களும் உண்டு, வெள்ளியினாலான பாத்திரங்களும் உண்டு. இதுல கனத்துக்குரிய பாத்திரம் எது, நம்ம பார்க்கிற மாதிரி பார்க்க கூடாது, கத்தர் பார்க்கிற மாதிரி பார்க்கணும். எத்தனை பெரிய சோதனைகள் வந்தாலும் அழிந்து போகாமல் தன் விசுவாசத்தில் உறுதியாக, ஆமென், கத்தர் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கையில உறுதியாக, வசனத்திலே நிற்பதிலே ஸ்திரமாக, என்ன வந்தாலும் சரிதான், என் தேவன் எங்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார், ஆமென், ரட்சியாமல் போனாலும் ஆமென். எதனால சோதிக்கப்பட போறாங்க, அக்னியினால, புரியுதா. இவங்க மூணு பேரையும் கொண்டு போய் அக்னியில போட்டாங்கல்ல, மூணு பேரும் பாத்தீங்கன்னா சாம்பலா போகல. இதுதான் அந்த பெரிய வீட்டுக்குள்ளே இருந்த விலையேற பெற்ற பாத்திரம், ஆமென். விலையேற பெற்ற பாத்திரம் என்பது இந்த பாத்திரம் தான். அப்ப சில பாத்திரங்கள் கனத்துக்குரிய பாத்திரம், சில பாத்திரங்கள் கனவீனத்துக்கு உரிய பாத்திரம். அப்ப கனப்படுத்த முடியாமல் கனவீனத்துக்குரிய பாத்திரமும் எங்கதான் இருக்கு, பெரிய வீட்டுக்குள்ளதான் இருக்கு. எங்க இருக்கு சொல்லுங்க, எந்த வீட்டுக்குள்ள இருக்கு, பெரிய வீட்டுக்குள்ள இருக்கு. அது எந்த வீடு, இந்த வீடு. அல்லேலூயா. கத்தர் நம்மளை வச்சிருக்கிற இந்த வீடு தான் அந்த பெரிய வீடு. இந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கா, விலையேற பெற்ற பாத்திரங்களும் உண்டு. எந்த சோதனை வந்தாலும் ஆமென், ஒருவேளை ஷேப் மாறும், ஆனா தன்மை மாறாது. சோதிக்கப்பட்ட பின்பு சுத்தமான பொன்னாக விளங்குகிற அனுபவர்கள் அனுபவம் உள்ளவர்களும் உண்டு. சோதிக்கப்படும் போது தங்கள் விசுவாச வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாமல் போனவர்களும் உண்டு, ஒன்றுமே இல்லாமல் போனவர்களும் உண்டு. அப்ப கணத்துக்குரிய பாத்திரம் எது? எந்த சூழ்நிலையிலும் நிலைத்திருப்பதுதான் கணத்துக்குரிய பாத்திரம். ஆமென். சூழ்நிலைகள் என்று வரும்போது ஒன்றுமில்லாமல் சாம்பலாய் போகிறது பாருங்க, அது கனவீனத்துக்கு உரிய பாத்திரம். இந்த கணத்துக்குரிய பாத்திரம் எது? இந்த கணத்துக்குரிய பாத்திரம் என்று சொல்வது, இந்த கணத்துக்குரிய பாத்திரம் என்று சொல்வது உலகமாகிய பாவமாகிய அக்கிரமமாகிய இந்த பொல்லாப்பில் இருந்து இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டு வேத வசனத்தோடு இசைந்து போகிறாங்க பாருங்க. இது விலையேற பெற்ற பாத்திரம். ஆமென். இயேசுவின் இரத்தத்தினாலே உலகம், மாமிசம், பிசாசு, அடிமைத்தனங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் இவைகள் எல்லாவற்றுக்கும் அடிமையாயிருக்கிறவர்கள் மீட்கப்பட்டு, எதனாலே மீட்கப்பட்டார்கள்? விலையேறப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் கிரயம் கொடுக்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டது, விலையேற பெற்றது. ஒருபடி மண்ணை கொண்டு போய் எவனும் 1 கோடி ரூபாய்க்கு வாங்க மாட்டான். ஆனா அந்த மண் இன்னைக்கு தேவ சாயலாய் மாறி அது பின் தன் பாவத்தினாலே பின்வாங்கி போனாலும் கூட, ஆமேன், கர்த்தர் உங்களையும் என்னையும் ஜீவனை கொடுத்தே வாங்கியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம விலையேற பெற்றவர்கள். ஆமேன். இந்த விலையேற பெற்றவர்கள் எதோடு இசைந்து போகும் போது நம்ம விலையேற பெற்ற பாத்திரமா இருப்போம். மீட்கப்பட்டுட்டோம்ல, மீட்கப்பட்டுட்டோம்ல. இப்ப கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு எதை போல, எப்படி ஏனோக்கும் தேவனும் ஒன்றாக நடந்தார்களோ. ஆமேன். முன்னால போன அதிக பிரசங்கி, ஆண்டவருக்கு முன்னாலையும் போக கூடாது, வசனத்துக்கு முன்னாலையும் போக கூடாது. பின்னால போனா சொல்லுங்க, அதுவும் நேர்த்தியாயிராது. தேவனோடு இசைந்து, எப்படிங்க? தேவ வசனத்தோடு இசைந்து, கர்த்தருடைய வார்த்தையோடு இசைந்து வாழ்கிற வாழ்க்கை உள்ளவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் கணத்துக்கு உரிய பாத்திரங்கள். ஆமென். அவர்கள் யாருங்க? இப்ப உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும்ல, பெரிய வீட்டில் இருக்கும், ஆனா யாருன்னு தெரியுது இல்ல, ஓரளவு. இன்னும் கொஞ்சம் தெளிவா பேசினா நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடும், நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமேன். வீடை பற்றி மட்டும் பேசிக்கிட்டுக்கப்படாது, வீட்டுக்குள்ள இருக்கிற நான் எப்படிப்பட்டவங்கிறது முக்கியம். ஆமேன். எங்க வீடு பெரிய வீடு, எங்க வீடு பெரிய வீடு. அந்த பெரிய வீட்டில் நீ கணத்துக்குரிய பாத்திரமா, கணவீனத்துக்கு உரிய பாத்திரமா? இது மிக முக்கியம், நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னதான், நான் ஒரு நேரம் கணத்துக்குரியவனாய் இருந்தாலும் கர்த்தருடைய வசனத்துக்கு உட்பட்டு வசனத்தோடு இசைந்து வாழ்கிற வாழ்க்கை. ஆமென். ஏனோக்கு தேவனோடு நடந்தான், அப்படித்தான் போட்டிருக்கு, தேவனோடு நடந்தான், சஞ்சரித்தான் என்பதற்கு அடையாளம் அதனுடைய நடந்தான், தேவனோடு குடியிருந்தான். சஞ்சரித்தான் என்பதற்கு அர்த்தம் என்னங்க? தேவனோடு கூட குடியிருந்தான், தேவனோடு கூட நடந்தான். இருவர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய ஒருமனப்பட்டு நடப்பார்களா? வேதம் கேட்குது இது. இருவர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடப்பார்களோ இல்லையா? அப்ப ஏனோக்கும் தேவனோடு நடந்தான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தேவனோடு நடந்தான், தேவனோடு நடந்தார் என்றால் இருவரும் ஒருமனப்பட்டு நடந்தார்கள். ஆமென். வேத வசனத்தோடு கூட மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒன்றிணைந்து இசைந்து வசனத்துக்கு முன்னே பின்னே செல்லாமல் வசனமே என் வாழ்க்கை என்று நான் வாழ்வேனே ஆனால் நான் விலையேற பெற்ற சொல்லுங்க பாத்திரம், நான் விலையேற பெற்ற சொல்லுங்க பாத்திரம், நான் கனத்துக்குரிய பாத்திரம். நான் எப்படிப்பட்ட பாத்திரம்? ஆமா, பெரிய வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால நான் கனத்துக்குரிய பாத்திரம் அல்ல. பெரிய வீட்டுக்குள்ள இருந்தாலும், பெரியவருடைய வீட்டுக்குள்ளே இருந்தாலும், இயேசு தன்னுடைய இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட சபையாகிய பெரிய வீட்டுக்குள்ளே நான் இருந்தாலும் நான் யாருன்னு பார்க்கணும். எங்க வீடு பெருசு, அந்த வீட்டில் நான் யாரு? கனத்துக்குரிய பாத்திரமா கனவீனத்துக்குரிய பாத்திரமா? இப்ப பாருங்க, அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இன்னொரு பாத்திரமும் இருக்கான், அது கனவீனத்துக்குரிய பாத்திரம். சில பாத்திரம் எப்படி இருக்கான்? கனவீனத்துக்கு உரிய பாத்திரம். இந்த கனவீனத்துக்குரிய பாத்திரம் என்று சொல்லும் போது வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க, ஆனாலும் கூட இவர்கள் வசனத்தோடு ஒண்டி வாழாதவர்கள் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனத்துக்கு கட்டுப்படாதவர்கள். கர்த்தருடைய வசனத்துக்கு கட்டுப்படாதவர்கள். பைபிள்ல நீங்க வாசிச்சு பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 5:4-6 நாம் வாசித்து பார்க்கிற வேளையில்,
4: அவன் இயேசுவை அவன் எப்பொழுதும் இரவும் பகலும்
0: அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தோம். சங்கிலிகளை முறித்து, எத்தனைதான் சங்கிலிகளை அவன் வேலை போட்டு கட்டினாலும் அவன் என்ன செய்வானா? சங்கிலியை முறித்து, அதெல்லாம் ஓட்டச்சிருவான். அந்த சங்கிலிகள் எல்லாம் அவனுக்கு நத்திங், அவனுக்கு ஒண்ணும் கிடையாது. எத்தனை சங்கிலிகளை போட்டு கட்டினாலும் அவனுக்கு கட்டப்படுகிற சங்கிலிகள் எல்லாம் அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த சங்கிலிகளை அவன் முறித்து
4: விலங்குகளை தகர்த்து போடுவான்.
0: விலங்குகளை எல்லாம் என்ன செய்வான்? தகர்த்து போடுவான்.
4: அவனை அடக்க,
0: அவனை அடக்க
4: ஒருவனாலும் கூடாதிருந்தது.
0: இது எவன்? கல்லறையிலேயே குடியிருந்த ஒரு மனிதன் இல்லையா? கல்லறையிலேயே குடியிருந்த மனிதன், இவனுக்குள்ளே அநேக பிசாசுகள், இவனுக்குள்ளே அநேக பிசாசுகள். சரி, வாசிங்க தொடர்ந்து 5
4: அவன் எப்பொழுதும்,
0: அவன் எப்பொழுதும்
4: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
4: மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு,
0: கூக்குரலிட்டு
4: கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான்.
0: சரி, வாசி.
4: அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது,
0: இப்ப இயேசு அந்த பகுதிக்கு போகிறார்,
4: ஓடி வந்து
0: இயேசு கிறிஸ்துவை நல்லா கவனிக்கணும். இவனுக்குள்ள அநேக பிசாசுகள் இல்லையா? கல்லறையில தான் உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப இயேசுவை அவன் காண்கிறான். கண்ட உடனே என்ன செய்தான்?
4: ஓடி வந்து
0: இயேசு கிறிஸ்துவினுடைய, இயேசு கிறிஸ்துவை கண்டபோது அவன் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே ஓடி வருகிறான்.
4: அவரை பணிந்து கொண்டு,
0: அவனை பணிந்து கொண்டு,
4: இயேசுவே
0: பணிந்து கொண்டு,
4: ஜபம் பண்ணி,
0: ஜபம் எல்லாம் கிடையாது, வர்ஷிப், பணிந்து கொண்டுனா, பணிந்து கொண்டுனா தொழுது கொள்ளுதல். தொழுது கொண்டது யாரு? இவன் எந்த சங்கிலிகளுக்கும் கீழ்படிய மாட்டான், எந்த கட்டுகளுக்கும் கீழ்படிய மாட்டான். எத்தனை விலங்குகளை போட்டாலும் அதெல்லாம் என்ன செய்வான் சொல்லுங்க? முறிச்சு தள்ளிடுவான். ஆனா இயேசுவை பார்த்த உடனே ஓடி வந்து காலில் விழுந்து ஆராதிக்கிறான். எப்படிங்க அவன் என்ன செய்கிறான்?
4: ஓடி வந்து அவரை பணிந்து,
0: பணிந்து, பணிந்து இல்லையா? பணிந்துனா தொழுது கொண்டு, இயேசுவை தொழுது கொண்டு. யாரு? எந்த சங்கிலிகளுக்கும் அடங்க மாட்டான், எத்தனை விலங்கு போட்டாலும் நிக்க மாட்டான், எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சிருவான். ஆனா வர்ஷிப் பண்றதுல ஓகே, நல்லாதான் இருக்கு. நல்லா நீங்க அதை கவனிக்கணும். ஆராதனையில் ஒன்றும் குறையில்லை, ஆனா எந்த வசனத்துக்கும் கட்டுப்பட மாட்டான், எந்த சத்தியம் சொன்னாலும் கட்டுப்பட மாட்டான். விதவிதமாய் குழல் ஊதினாலும் காதை அடைத்துக் கொள்ளுகிற விரியம்பாம்பு போல இருப்பான். நான் உங்களை சொல்லல, நான் உங்ககிட்ட பேசுற நேரம் தேவ தூதர்களாக நினைத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். உலகத்தின் நிலைமையை குறித்து பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்க அப்படி ஆயிரப்படாதுன்னு புரியுதா? நல்லா கவனிக்கணும். ஆமென், புரியுதா? அப்ப அவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஓடல, இயேசு கிறிஸ்துவை கண்ட உடனே ஓடி வந்தான், ஓடி வந்தான், பாதத்தில் விழுந்துட்டான், அவரை பணிந்து கொண்டான், பாதத்தில் விழுந்தான். இது வந்து ஒரு நல்ல விசுவாசி செய்கிற அத்தனை வேலையும் அவன் செஞ்சிட்டான். உண்மை அப்படித்தானே? ஆனா சங்கிலிகளினாலே என்னதான் சொன்னாலும் கட்டு என்னதை அவன் உள்ள அடங்கியே இருக்க மாட்டான், எல்லாத்தையும் ஈஸியா உடைச்சிருவான். அவனுக்கு அது வந்து உடைக்கிறதுங்கிறது அவனுக்கு சர்வசாதாரணம். ஒன்னு ரெண்டு சங்கிலி இல்ல, ஏகப்பட்ட சங்கிலியை போட்டு கட்டோ கட்டுன்னு கட்டினாலும் அதையெல்லாம் உடைச்சி தள்ளிட்டு அவன் போய்கிட்டே இருப்பான். ஆனா இயேசுவை கண்டா காலில் விழுந்து அவரை பணிந்து கொள்வான். காணாத வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை வராத வரைக்கும், இட நாட்கள் எல்லாம் எந்த சங்கிலிகளும் அவனை கட்டி வைக்க முடியாது. ஆனா ஓடி வருவான் பாருங்க. நான் உங்களை சொல்லலன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓடி வருவான் பாருங்க, அவ்வளவு வேகமா ஓடி வருவான். எங்க போறேன்னு கேட்டா இயேசுவை பார்க்க போறேன்னுவான். இயேசுவை பார்த்துட்டா அப்படியே விழுந்துருவான், அவரை வர்ஷிப் பண்ணுவான், எல்லாம் செய்வான். ஆனா திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் செயின் எல்லாம் அத்து போட்டுவான். நான் உங்களை சொல்லலன்னு சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்ல முடியும் என்னால, நான் உங்களையே சொல்லல. அல்லேலூயா, சொல்றது புரியுதா? உலகத்துல நடக்கிற சம்பவங்களை குறித்து நான் உங்களோடு கூட, புரியுதா, ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமே, இதை வச்சு ஏதாவது ஆண்டவர் உணர்த்துனா உணர்வடைவீங்க, அவ்வளவுதான். புரியுதா? அப்ப யாரு விலையேற பெற்றது சொல்லுங்க? வசனத்தோடு நடக்கிறவன். ஆமென். அது சும்மா கடமைக்கு நடக்கிறவன் இல்ல, இசைந்து நடக்கிறவன். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லி இருக்கிறவனமாய் இருவர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடப்பார்களோ? நடக்கவே முடியாது. அப்ப ஏ நோக்கம் ஆண்டவரும் எப்படி நடந்தார்கள்? ஒருமனப்பட்டு நடந்தார்கள். அல்லேலூயா. அவர்களுக்குள்ளே ஒருமனப்பட்டு நடந்ததுனாலதான் அப்படியே நடந்து போய் கொண்டிருந்த போது ஆண்டவர் ஏ நோக்குக்கு எத்தனை காரியங்களை பேசியிருப்பாரு. அத்தனைக்கு அவன் கட்டுப்பட்டான், ஒன்றை அவன் உடை தெரியல. அதனால் ஒரு நாள் இப்படி நடந்து கொண்டே இருக்கும் போது காணப்படாமல் போனார்கள். அல்லேலூயா. ஏ நோக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். ஆமே, அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே, பரம ராஜ்யத்துக்குள்ளே அவன் பிரவேசித்து விட்டான். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரோடு ஒத்தி இசைந்து இணைந்த ஒரு வாழ்க்கை அவனை நித்தியத்துக்கு நேராய். ஆண்டவர் சொன்னார் அல்லவா, நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு என்றே அங்கே அழைத்து செல்வார். ஆமேன். அந்த இடத்துக்கு கர்த்தர் அழைத்து செல்வார். அல்லேலூயா. ஆமேன். இப்ப உங்களுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆசீர்வாதமும் இருக்கு இல்லையா? ஆசீர்வாதமும் இருக்கு. இதெல்லாம் சங்கிலி. ஆமேன். ஹல்லேலூயா. நம்மளை விடுதலையா இது செயல்பட விடுதுங்கிறீங்களா? இல்ல. இஷ்டத்துக்கு வாழ விடுதுங்கிறீங்களா? இல்ல. போய் கல்லறையில படுக்கணும்னு சொன்னா இது விடுதுங்கிறீங்களா? இல்ல. இது எச்சரிக்குது. இது எப்ப பார்த்தாலும் நம்மை கட்டி கட்டி கட்டி கட்டி போடுது. ஆனா நம்ம கட்டினா நம்ம யாரு? ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை தேடி ஓடி வந்துருவோம், பாதத்துல விழுந்துருவோம், பாதத்துல விழுந்துருவோம், ஆராதிப்போம். திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் எவனும் என்னை கட்ட முட்ட முடியாது, எவனும் என்னை கட்டுப்படுத்தவே முடியாது, என் வாயை கட்டுப்படுத்த முடியாது, என் நாவை கட்டுப்படுத்த முடியாது, என் கால்களை கட்டுப்படுத்த முடியாது. சொல்றது புரியுதா? இப்படிப்பட்ட இவர்கள் வந்து எப்படிப்பட்டவர்கள்? கனவீனத்துக்கு உரிய பாத்திரங்கள். வீடு பெரிய வீடு, காரணம் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் கிடையாது. அவர் தன்னுடைய ரத்தத்தினாலே மீட்டெடுத்தப்பட்டபடியினால் இது பெரிய வீடு. பெரிய வீட்டுக்குள்ள இருக்கிற நாம் யார்? கனத்துக்குரியவர்களா? கனவீனத்துக்கு உரியவர்களா? கொஞ்சம் நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். சரி, இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த பிரேஷியஸான அந்த வெசல்ஸ் இருக்குல்ல, அந்த கனத்துக்குரிய விலையேற பெற்ற அந்த பாத்திரங்கள் என்று சொன்னால், அந்த பாத்திரம் எப்படி இருக்கும்? எது அந்த விலையேற பெற்ற பிரேஷியஸான அந்த பாத்திரம் எது? விலையேற பெற்ற பாத்திரம் எது? கனத்துக்குரிய பாத்திரம் எது என்பதை குறித்து அதிகமா இல்ல, ரெண்டே காரியத்தை உங்ககிட்ட நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்று, வாசியுங்கள் சங்கீதம் 119:144. சங்கீதம் 119:144.
4: உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றைக்கும் நிற்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும்.
0: என்னை உணர்வுள்ளவனாக்கும்.
4: அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன்.
0: அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். என்னை உணர்வுள்ளவனாக்கும். தாவீது இதே சங்கீதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 இடங்கள்ல அவர் சங்கீதத்தை பாடிக்கொண்டே வருவார். சங்கீதம் 119 அப்படி பாடிக்கொண்டே வரும்போது திடீர்னு சொல்லுவாரு, ஆண்டவரே நல்லாதான் பாட்டெல்லாம் பாடுறேன், பாடக்கூடிய கிருபை எல்லாம் தந்திருக்கிறீங்க, உமக்கு தோத்துறோம், ஆனாலும் என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஆமென். என்னை என்ன செய்யும்? உணர்வுள்ளவனாக்கும். காரணம், என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். அதனுடைய அர்த்தம் என்ன? செத்திருக்கிற என் நிலைமை, செத்திருக்கிற என் நிலைமை, மரித்திருக்கிற என் ஆத்துமா, மரித்திருக்கிற என் ஆத்துமா பிழைத்திருக்கணும்னு சொன்னா, மரித்திருக்கிற ஆத்துமா பிழைத்திருக்கணும்னு சொன்ன ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஆமென். வீடு பெருசா இருக்கலாம், ஒரு பெரிய மாளிகையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நான் செத்தவனா இருந்தா அந்த வீட்டில் எனக்கு மரியாதையே கிடையாது. உண்மைதானே சொல்லுங்க? எனக்கு மரியாதையே கிடையாது. நீங்க பாருங்களேன், ஒரு பெரிய வீடு 500,000 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காருன்னு வச்சுக்கோ. அவர் தான் கட்டினவர், அந்த அவர் தான் இன்றைக்கு செத்து போயிட்டாரு. என்ன செஞ்சிட்டாரு? அவ்வளவு பெரிய வீடை கட்டி எப்படி சொல்லலாம்? என் மகிமையின் பிரஸ்தாபத்துக்காக நான் கட்டின மகா மாளிகை அல்லவா அப்படின்னு அவர் புகழக்கூடிய அளவுக்கு பெரிய வீடை கட்டிட்டார்.

0: ஏன் கொஞ்சமாவது உயிர் இருந்துச்சுன்னு வைங்க, அப்படி சொல்ல மாட்டாரு. அவர் என்னைக்கா செத்தாரு? அவர் 6 மாசமா அவர்கிட்ட எந்த விதமான அசைவும் கிடையாது. 6 மாசமா அவர்கிட்ட எந்த பலனும் கிடையாது. படுத்தே தான் இருக்கிறார், செயலற்று கிடைக்கிறாரு. இங்கதான் அப்படி ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. அவர் சாகவே இல்லை, ஆனா அவர் லேசா தான் மூச்சு இருந்துச்சு. 6 மாசம் வச்சிருந்தாங்கல்ல, கொஞ்சமாவது மூச்சு இருக்கணும், கொஞ்சமாவது செயல்பாடு இருக்கணும், கொஞ்சமாவது கொஞ்சமாவது கொஞ்சமாவது. புரியுதா? நான் உயிரோடு கூட இருக்கிறேன் சொன்னா எனக்குள்ள ஒரு உணர்வு இருக்கணும். அவரால் செயல்பட முடியாது, ஏங்க அப்படின்னு கூப்பிட்டா லேச கண்ணை திறந்து பார்ப்பாரு. உணர்வு இருக்கப்ப கில்லுனா கைய எடுக்கிறாரு, அப்ப உணர்வு இருக்குது. அப்படியே 6 மாசம் இழுத்துக்கிட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு சத்தமுமே இல்லை, மூச்சு நின்னு போச்சு. முதல் நாள் சாயங்காலம் இறந்தாரு. அடுத்த நாள் எங்க இந்த வீடெல்லாம் கட்டினவர் அவர் தாங்க, இங்கேயே வச்சிருப்போம் அவரை சொல்லுவாங்களா, செத்துட்டா அவன் கனவீனத்துக்குரிய பாத்திரம், கூட்டிட்டு போங்கன்னு சொல்லல, தூக்குங்கிறாங்க. ஆஸ்பத்திரியில இருந்த நேரம் கூட்டிட்டு வாங்க, கொஞ்சம் போலதான் கிரு கிருச்சு, கூட்டிட்டு வாங்க ஐயாவை கூட்டிட்டு வாங்க, வீட்டுல வச்சே பாத்துக்கலாம். இப்ப இருந்தது அந்த கிரு கிருங்கிற சவுண்ட் போயிருச்சு. இப்ப என்ன தெரியுமா, கட்டுன மனைவியே சொல்லுது, தூக்குங்க, என்னங்க தூக்குங்க. அவர் இங்கேயே இருந்தாருன்னா நார ஆரம்பிச்சிடும். அவருக்கு மட்டும் இல்ல, அடுத்தவங்களுக்கு இன்ஃபெக்ஷன். தூக்க வேண்டிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, இருக்காங்களா இல்லையா சொல்லுங்க. ஆமே தூக்குங்கன்னு என்ன அர்த்தம்? அது ஒண்ணுக்கும் உதவாதுன்னு அர்த்தம், வேஸ்ட்னு அர்த்தம். இதனாலதான் தாவீது சொல்றாரு, தாவீதுக்கு ஆலயம்னா ரொம்ப பிடிக்கும். சங்கீதம் 122:1 என்ன தெரியுமா சொன்னாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது
1: எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியாயிருந்தேன்.
0: நான் தூக்கமடைந்தேன்னு சொல்லல,
1: மகிழ்ச்சியாயிருந்தேன்.
0: தூக்கமடைந்தேன்னு சொல்லல, தூக்கமடைந்தேன்னு சொல்லல, மகிழ்ச்சியாயிருந்தேன். ஆமென். ஒரு ஆலயத்தின் மேல ஒரு வாஞ்சை உள்ள தேவ மனுஷன் யாரு? யாரு? அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன், அவருடைய ஆசையெல்லாம் என்ன தெரியுமா, ஆலயத்தின் மேல ஆசை மட்டும் இருந்தா போதாது, தேவனுடைய ஆலயத்துக்குள்ள நான் இருந்தால் மாத்திரம் போதாது, நான் கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கணுங்கிறக்காக தான் தேவனுடைய ஆலயத்தை விரும்பினவனும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள இருந்தவனுமாகி அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாக்கும், நான் சபைக்குள்ள ஒரு செத்தவனாய் இருக்கக்கூடாது. சபைக்குள்ள நான் எப்படி இருக்கக்கூடாது? நான் செத்தவனாய் இருக்கக்கூடாது. வீடு பெரியதாய் இருந்தால் போதாது, அதற்குள்ளே இருக்குவதற்கு சாக்கியத்தை பெற்ற நான் உயிருள்ளவனாய் இருக்கணும். உயிருள்ளவன் என்பதற்கு அடையாளம் என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். நீர் என்னை என்ன செய்யணும்? உணர்வுள்ளவனாக்கும் என்னை. நீர் உணர்வுள்ளவனாக்கும். வேதத்தில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 3:1 வெளிப்படுத்தின விசேஷம் 3:1 சர்தை சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார்,
1: சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில்,
0: சர்தை பட்டணத்திலே இருந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய
1: 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும்
0: சரீரத்துல உயிரா இருக்கிற ஆத்மாவில செத்து
1: போயிட்டாங்கிறார்.
0: சரீரத்துல உயிராயிருப்பதற்கு அடையாளமாய் நீ வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்கிற, ஆனா உன் ஆத்மாவில நீ என்ன செஞ்சிட்ட, செத்து போய்விட்டாய். உன் ஆத்மாவில நீ என்ன செஞ்சிட்ட? சர்தை சபை பெரிய சபையா? நான் போனதில்ல, போயிருக்கீங்களா? சர்தை என்னும் பட்டணத்திலே இருந்த சபை பெரிய சபையா? சரி இருக்கட்டும், சபை பெருசா இருந்தா என்ன, உள்ள இருக்கிறவன் உசுரா இருக்கணும். சில சொல்லுவாங்க எங்க ஊர்லதான்

0: சபை தாங்க, கோட்டை சபைன்னு சொல்லுவாங்க, பெரிய சபைங்க அப்படின்னாங்க. சபை பெருசா இருந்து புரோஜனம் இல்லை, உள்ள இருக்கிறவன் உயிரா இருக்கணும். அமேன், சொல்றது புரியுதா? அமேன், உசுறாரிங்க இல்ல, இல்லைன்னா தூக்க சொல்லிடுவேன். சொல்றது புரியுதா? சபை பெருசா இருக்கிறது முக்கியம் அல்ல, சபை சிறியதா இருக்கிறது முக்கியம் அல்ல, சபை மீடியமா இருக்கிறது முக்கியம் அல்ல, உள்ள இருக்கிற நான் உணர்வோட இருக்கிறேனா, அதுதான் முக்கியம். உள்ளே இருக்கிற நான் எப்படி இருக்கிறேனா, உணர்வோடு கூட இருக்கிறேனா, இதுதான் முக்கியம். ஆனா இதே சபையில மூணாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசிங்களே, தங்கள் வஸ்திரங்களை அசுசைப்படுத்தாத,
1: சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு,
0: சில பேர்
1: சர்தையிலும்,
0: சர்தை சபைக்குள்ள
1: உனக்கு
0: உணர்வு உள்ளவர்களும் சிலர் உண்டு
1: உண்டு.
0: இதைத்தான் பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார். சொல்லுங்க, கனவீனத்துக்குரிய சில பாத்திரங்கள்னு சொல்றார்ல, அது போக கனத்துக்குரிய சில பாத்திரங்கள். ரெண்டு தீமத்தையும் இரண்டாவது அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, அந்த பெரிய வீட்டிலே கனத்துக்குரிய ஒரு சில பாத்திரங்கள், கனத்துக்குரிய சில
1: பாத்திரங்கள்
0: பாத்திரங்கள். இதைத்தான் இங்கே யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின போது அவர் எழுதுகிறார் மூணாவது அதிகார நாலாவது வசனத்தில். ஆனாலும் சர்தை சபையை நான் மொத்தமா சொல்ல மாட்டேன், சர்தை சபையிலும் உணர்வு உள்ளவன் சிலர் உண்டுங்கிறாரு. சொல்லுங்க ஆண்டவரே, அந்த சிலர்ல நான் ஒருத்தனா இருக்கணும். அல்லேலூயா. அந்த சிலரில நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும், நானும் ஒருவனா இருக்கணும். அந்த சிலரில் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும். சொல்ற புரியுதா? ஆமென். உணர்வு இல்லைன்னா என்ன ஆகும்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா. உணர்வு இல்லைன்னா என்ன ஆகும், செத்து போன ஆத்மா. பவுல் சொல்லுகிறார், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு, செத்தவனோடு செத்தவனாக நம்ம இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? செத்தவனோடு செத்தவனாக நீங்களும் நானும் சொல்லுங்க இருக்கக்கூடாது. சபையில தேவனுடைய பிள்ளைகள் உயிருள்ளவர்களாக இருக்கணும். ஆமே. நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்கக்கூடாது? செத்து போன நிலைமையில இருக்கக்கூடாது. இஸ்ரேலிலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்கள் செங்கடலிலே மோசைக்குள்ளாக, சொல்லுங்க, ஞானஸ்தானம் எடுத்த ஜனங்கள், ஆயிரம் நன்மைகளை ஆண்டவரிடத்திலே வனாந்தர வாழ்க்கையிலே பெற்று அனுபவித்த ஜனங்கள், ஆண்டவர் அவர்களை குறித்து ஏசாயா 1:13 ரொம்ப வருத்தத்தோட சொல்றாரு, தேவன் அவர்களுக்கு நடுவில் தான் இருக்கிறாரு, நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணும்படிக்கு எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக என்று சொல்லி ஆண்டவர் அவர்கள் நடுவிலே தான் இருக்கிறார். ஆனால் ஏசாயா 1:13 ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறாரு,
1: இனி
0: எதோட ஒப்பிட்டு சொன்னார் தெரியுமா? மாடுகள் தன் எஜமானை அறியும், கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும், என் ஜனங்களோ உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். என் ஜனங்களோ எப்படி இருக்கிறார்கள்? உணர்வில்லாமல் இருக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஆத்மாவிலே செத்து போயிருக்கிறார்கள். இது என்ன காலம் நினைக்கிறீங்க? நமக்கு உணர்வு வரணும் இல்லையா, நமக்கு உணர்வடைய வேண்டிய காலம். இப்ப பாத்தீங்கன்னா பாலஸ்தீனாவுக்கும் இஸ்ரேலுக்கு இடையில பயங்கர யுத்தம், பயங்கரமான யுத்தம், பயங்கர யுத்தம். நேற்றைய தினத்திலே இன்னும் ஒரு தீவிரவாத இயக்கமும் அந்த பாலஸ்தீனாவிலே இருக்கிற ஹமாஸ் இயக்கத்தோடு சேர்ந்து விட்டது. பயங்கரமான யுத்தம். வசனம் என்ன சொல்லியிருக்கு? யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். நம்ம கேள்விப்படல, நம்ம இப்ப பார்க்கிறோம். சிலருக்கு ஒரு ஒரு சந்தோஷம், ஆகிலும் முடிவு உடனே வராது. இப்பதுக்குள்ள வரமாட்டாரு, ஒன்னும் ஆகாது. ஏன் இப்பதுக்குள்ள உலகத்துக்கு தான் முடிவு வராது, உங்களுக்கும் எனக்கும் முடிவு வரும். அந்த உணர்வு நமக்குள்ள இருக்க, அந்த உணர்வு இல்லாததுனாலதான் நம்ம பாருங்க எங்கேயாவது அந்த சைக்கிள் கேப் ஒண்ணு கிடைக்காம அப்படியே தேடுவோம். அதுக்குள்ள நுழைஞ்சி நமக்குள்ள ஒரு சந்தோஷம். உணர்வு இல்லாம இத்தனை எத்தனை காலம்தான் இப்படி வாழ போறோம்னு நமக்கே தெரியல. புரியுதா? உடனே முடிவு வராதுன்னா உலகத்துக்கு முடிவு வராது, உலகத்துக்கு முடிவு வராது. ஆனா உங்களுக்கும் எனக்கு எப்ப வேணாலும் முடிவு வரும். இயேசு கிறிஸ்து எப்ப வேணாலும் வருவார். இவைகளை எல்லாம் பார்க்கும்போது ஆமேன், அத்திமரம் துளிர் விட்டு விட்டது. ஆமேன், அத்திமரம் துளிர் விட்டு விட்டது. எப்ப வேணாலும், எப்ப வேணாலும் இந்த அத்திமரம்ங்கிறது எதை காண்பிக்கிறது? இஸ்ரேல் தேசத்தினுடைய ஜனங்களுடைய அரசியலை அது உணர்த்துகிறது. புரியுதா? அது எதை உணர்த்துகிறது? இஸ்ரேல் ஜனங்களுடைய அரசியல் நிலைமை. இந்த அரசியல் நிலைமையை நீங்க இன்னைக்கு நல்லா பாருங்க. யுத்தம் எங்க வந்துருச்சு? எருசலேமை மையமாக கொண்டு யுத்தம் ஆரம்பிச்சாச்சு. இது இவைகளையெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும்? ஏய் பரவாயில்லையா, இஸ்ரேலுக்காரன் போடு போடுன்னு போட்டாயா? போடு போடுன்னு போட்டான், உண்மைதான். அவனை யாரும் எதிர்க்க முடியாது, அவன் தான் ஜெயிப்பான். காரணம் கர்த்தர் அவர்களோடு. ஓகே, அதுல எனக்கு என்ன சந்தோஷம்? இதெல்லாம் அடையாளம் ஐயா, எனக்கு உணர்வு வரணும். இப்ப இயேசு எப்ப வேணாலும் வருவாரு. இதெல்லாம் வருகைக்கு முன்பாக உள்ள அடையாளம். இயேசு எப்ப வேணாலும் வருவாரு என்கிற உணர்வு தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ள இருக்கணும். உணர்வு இருக்கா? நம்ம இன்னைக்கு என்னத்தை பாத்துக்கிட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, கிரிக்கெட்ட ஏ இந்தியா ஜெயிச்சிருச்சான், உனக்கு அப்படியே அள்ளி கொடுக்க போறேன், அது லீவ் போட்டு பாக்க. நான் உங்களை சொல்லல, பாக்குறவங்களை சொல்றேன். இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னா 2023 இயேசுநாதர் வர போறான்னு அர்த்தமா? இல்ல, கேக்குறேன். நமக்கு உணர்வு வேணும். என் ஜனத்துக்கு வாசிங்க, எரேமியா 4:22. எரேமியா 4:22.
1: என் ஜனங்களோ மதியற்றவர்கள்.
0: என் ஜனங்களோ மதியற்றவர்கள்.
1: என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள்.
0: ஐயோ, நான் சொல்ல மாட்டேன்பா, என் அவரே சொல்லிட்டாரு.
1: பைத்தியமுள்ள பிள்ளைகள்
0: அவரோ வேணா,
1: அவர்களுக்கு உணர்வே இல்லை.
0: இத மட்டும் சொல்லுவேன், அவர்களுக்கு உணர்வே இல்லை. சொல்றது புரியுதா? எதுக்கு மேல பைத்தியம் சொல்லுங்க? பணத்துக்கு மேல, அதுக்கு மேல, இதுக்கு மேல, இதுக்கு மேல பைத்தியம். என் ஜனங்களோ பைத்தியம் பிடிச்ச பிள்ளைகள். வருத்தமா சொல்ல, எவ்வளவு வருத்தமா சொல்லுவாருங்கிறீங்க, கேக்குறதுக்கு நமக்கு சிரிப்பா தெரியலாம். என் ஜனங்களுக்கு உணர்வே இல்லை.
1: பொல்லாப்பு செய்யவர்கள் அறிவாளிகள்.
0: பொல்லாப்பு செய்வதற்கு கிரிமினல்கள்.
1: நன்மை செய்யவோ
0: அறிவாளிகள். என்னங்க அர்த்தம் சொல்லுங்க?
1: பொல்லாப்பு செய்ய,
0: ரொம்ப அழகா பொல்லாப்பு செய்யறானா அவன் கிரிமினல் அர்த்தம் இல்லையா? பொல்லாப்பு செய்வதிலே அவர்கள் கிரிமினல்கள்.
1: நன்மை செய்யவோ,
0: நன்மை செய்யவோ
1: அவர்கள் அறிவில்லாதவர்கள்.
0: அவர்கள் அறிவே இல்லாதவர்கள். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு உணர்வே இல்லை. அவர்களுக்கு என்ன கிடையாது? உணர்வே இல்லை. உணர்வுள்ளவர்கள் பிழைத்திருக்கிறவர்கள். ஆமென். அவர்களுக்கு என்ன உண்டு? கனம் உண்டு. உணர்வுள்ளவர்கள் பிழைத்திருக்கிறவர்கள். உணர்வுள்ளவர்கள் யாருங்க சொல்லுங்க? பிழைத்திருக்கிறவர்கள். இந்த உணர்வு எதனால வரும் தெரியுமா உங்களுக்கு? உணர்வு எதனால வரும் வாசிங்க. சங்கீதம் 119:169. சங்கீதம் 119:169.
1: கர்த்தாவே, என் கூப்பிடுதல் சந்நிதியில் வருவதாக, உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும்.
0: உம்முடைய வசனம் தான் என்னை உணர்வுள்ளவனாக்கும். அல்லேலூயா, ஆமே. என் செத்த நிலைமையை மாற்றக்கூடியது எது? வேதம் சொல்லுகிறது, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் தான் பிழைப்பான். ஆமே, நல்லா கேட்கணும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் தான் அவனுடைய ஆத்துமா பிழைக்கும். சரீரம் ஜாகிரத பத்தி கவலைப்படக்கூடாது, என் ஆத்துமா சாகக்கூடாது, என் ஆத்துமா சாகக்கூடாது. என் ஆத்துமா சாகாம இருக்கணும்னா அவருடைய வார்த்தை தான் என்னை பிழைக்க செய்யும். கர்த்தருடைய வார்த்தை என்னை என்ன செய்யும்? பிழைக்க செய்யும். நீங்க வேதத்தில் வாசி பாருங்க, லாசரு பிழைத்தான் இயேசுவின் வார்த்தையினால. இயேசுவின் வார்த்தையினாலதான் என்ன செய்தான்? பிழைத்தான். நம்மை பிழைப்பூட்டக்கூடியது, நம்மை பிழைக்க செய்யக்கூடியது, நம்முடைய ஆத்துமாவை சாகாமல் காக்கக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்க, கர்த்தருடைய வசனம். அப்ப கர்த்தருடைய வசனம் நம்மை உணர்வுள்ளவனாக ஆக்கும். நம்ம அநேக நேரத்தில் உணர்வே இல்லாம இருக்கிறோம். ஒரு சகோதரன் வந்தார், ஒரு ஓமையை சொல்லுகிறேன் கேளுங்கள். ஒரு சகோதரன் வந்தார், வந்து ரொம்பவே அழுதார். அழுதுட்டு சொன்னாரு, நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த பையன் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் தான், ஏகப்பட்ட கப்ஸ் அவன் வாங்கி வச்சிருக்கிறான், அப்படி படிச்சுக்கிட்டு இருந்த பையன் திடீர்னு சொல்லிட்டு இப்ப கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், சில பாடங்கள்ல ஜஸ்ட் பாஸ், சில பாடங்கள்ல ஃபெயில் ஆகியிருக்கிறான், சில பாடங்கள்ல ஃபெயில் ஆகியிருக்கிறான். இதை இவர் சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாரு. அப்பொழுது போதகர் கேட்கிறார், எந்த போதகர்னு கேட்கக்கூடாது, போதகர் அவருடைய சொல்ல வந்த சகோதரனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, தகப்பனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து அவரிடத்திலேயே பேசி அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் என்னங்கிறது இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. யாரு? அப்பந்தான் அவர் சொன்னாரு, கத்தர் மறந்தால் அப்படிதான் பிரதர் ஆகும், கத்தர் மறந்தால் அப்படிதான் ஆகும். காரணம், நீ என்னுடைய வேதத்தை மறந்தாய். இல்ல பாஸ்டர், நான் பைபிள் ஒழுங்கா வாசிப்பேன் பாஸ்டர். பைபிளை வாசிக்கிறது அது எல்லாரும் வாசிக்கிறானே. ஒரு நாள் என்கிட்ட ஒரு பிரின்சிபால் சொல்லும் போது சொன்னாரு, நல்லா ட்ரிங்க்ஸ் அடிப்பார் அவரு, என் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டே அடிப்பாரு பாருங்க, பக்கு பக்கு பக்குன்னு. ஆனா ஊழியத்துக்கு அவரு தன்னுடைய ஸ்கூல் எல்லாம் திறந்து கொடுப்பாரு, அவரும் வந்து உட்காருவாரு. மீட்டிங் முடிஞ்ச உடனே, அந்த ஜபக்கூட்டம் முடிஞ்ச உடனே எனக்கெல்லாம் கேக்கெல்லாம் கொடுப்பாரு, வந்தவங்களுக்கெல்லாம் கொடுப்பாரு. அவர்கிட்ட ஒரு நாள் நான் பேசிக்கிட்டு இருக்க நேரம் அவர் சொன்னாரு, ஏர்லி மார்னிங் 3:00 நான் எந்திரிச்சிருவேன், பைபிள் வாசிப்பேன், மற்ற புஸ்தகங்கள் ஸ்பிரிச்சுவல் புஸ்தகங்கள் வாசிக்க வேண்டியதெல்லாம் வாசிப்பேன், அதுக்கப்புறம்தான் நான் ஸ்மோக் பண்ண ஆரம்பிப்பேன். எதுக்கு இதை சொல்றேன் நான்? பைபிள் வாசிக்கிறது ஒன்றும் புனிதம் இல்லை, நான் பைபிள் வாசிக்கிறதுனால அப்படியே உணர்வுள்ளவன் என்ற அர்த்தம் அல்ல. நான் பைபிள் வாசிக்கிறதுனால நான் வந்து உயிரோடு இருக்கிறேன் என்பதற்கு அது பொருள் அல்ல. அதில் உள்ளதை எல்லாம் உறிஞ்சி சாப்பிடணும். என்ன? அல்லேலூயா, ஆமென். அதுல உள்ளதெல்லாம் அப்படியே உறிஞ்சி சாப்பிடணும். இது எனக்கு தான், இது எனக்கு தான், இது எனக்கு தான். ஆமென். வேதத்தை நீ மறந்தாய், கர்த்தர் உன் பிள்ளைய மறந்துட்டாரு அப்படின்னு அந்த ஊழியக்காரன் சொன்னாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, என் சூழ்நிலைகளின் நிமித்தம் தியானிக்கவோ, இல்லாவிட்டால் வேதத்தை அப்படியே கை கொள்ளவோ என்னால முடியல, என்னால முடியல. புரியுதா? அப்பொழுதுதான் ஊழியக்காரர் சொன்னாரு, அப்ப அவருக்கு என்ன கிடையாது அந்த மனுஷனுக்கு, மகன் உலக பிரகாரமா நல்லா படிக்கல, பெற்றோர்களுக்கு கீழ்படியல, ஆலயத்துக்கு வரமாட்டேங்கிறான். இந்த இதெல்லாம் பார்க்கிற நேரம் அவருக்கு ஒரு கவலை இருந்தாலும், இவைகள் எல்லாவற்றுக்குமே காரணம், தகப்பனாகிய நான் வேதத்தை மறந்ததினால் கத்தர் என் பிள்ளைய மறந்துட்டாரு அப்படிங்கிற உணர்வு தகப்பனுக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? பிள்ளைகள்னா எப்படி இருக்கணும்? உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுட்டிலும் ஒளிவ மர கண்டுகளை போல இருக்கணும். அது நடக்குமா? நடக்கும். ஆமென். நான் என் ஆத்துமாவிலே சாகாமல் இருந்தால் என் குடும்பத்தில் அது நடக்கும். என் பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். புரியுதா? இது கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறவில்லை என்றால் கர்த்தர் என் பிள்ளைய மறந்துட்டார்னு அர்த்தம். ஆமென். கர்த்தர் என் பிள்ளைய மறந்துட்டாரு. நான் இப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, தகப்பனாகிய நான் ஆண்டவர் சமூகத்துல உணர்வுள்ளவனாய், கர்த்தாவே வேதத்தில் நான் எதை மறந்துட்டேன், ஓசியா 4:6 வேதத்தில் நான் எதை மறந்தேன், நீர் என் பிள்ளைகளை மறப்பதற்கு என்று ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடிய அந்த இடத்துக்கு நான் வரணும். இதுதான் உணர்வு. ஆமென். நான் வந்து அப்படியே 4 சொல்லி என் பிள்ளைக்காக அழுது ஜெபம் பண்ணுவது உணர்வு அல்ல, அது சுயநலம், அது சுயநலம். உணர்வு என்றால் என்ன? நல்லா இருந்தவன் ஏன் இப்படி போயிட்டான், காரணம் என்ன? நான் வேதத்தை மறந்துட்டேனா? வேதத்தை மறந்தவங்களுடைய பிள்ளைகளை தானே கர்த்தர் மறப்பாரு. நான் எதுல வேதத்தை மறந்தேன் என்பதை அந்த உணர்வு எனக்குள்ள வரணும். நான் வேதத்தை மறந்தால் என் பிள்ளைகளை கர்த்தர் மறப்பார் என்கிற அந்த உணர்வு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள வரணும். யாருங்க வெளியேற பெற்றவர்கள் சொல்லுங்க? உணர்வுள்ளவர்கள். இந்த உணர்வு எதனால வரணுமா? அவர் சொல்றாரு, ஆண்டவரே வசனத்தினால். சங்கீதம் 119:104 வாசிங்க.
1: உமது கட்டளைகளால்,
0: உமது கட்டளைகளால்
1: உணர்வடைந்தேன்.
0: எதனால உணர்வடைந்தேன்?
1: உமது கட்டளைகளால்.
0: ஒரு இடத்துல சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய வசனத்தினால் என்னை உணர்வுள்ளவனாக்கும் சொல்லிட்டாரா? இப்ப சொல்றாரு, ஆண்டவரே அந்த கட்டளைகளால் நான் உணர்வு அடைந்து விட்டேன், எனக்குள்ள உணர்வு வந்துருச்சு. எதை வைத்து வந்தது? உம்முடைய வசனத்தினால், உம்முடைய கட்டளைகளினால் எனக்குள்ளே உணர்வு வந்தது. ஆமென். உம்முடைய கட்டளைகளால் எனக்குள்ள என்ன வந்தது? உணர்வு வந்தது. எப்பயுமே வசனத்தினால நமக்கு உணர்வு வரணுமே ஒழிய வாதையினால உணர்வு வரக்கூடாது. எப்படிங்க? வசனத்தினால நமக்கு உணர்வு வரணும், வாதையினால வரக்கூடாது. வார்த்தையினால வரணும், வாதையினால வரக்கூடாது. சிலருக்கு பாத்தீங்கன்னா வாதைய உண்டு பண்ணாதான் உணர்வே வருது, பார்வோன் மாதிரி இல்லையா? வாதையை அனுப்ப வேண்டியதா இருக்கு. வாதையை அனுப்புனாதான் உணர்வே வருது. கடந்த சுமார் 2 முன்பு ஒரு பிள்ளைக்கு ஒரு கொடூரமான ஆவி ஏவப்பட்டு இங்க கொண்டு வந்தாங்க. அது பாத்தீங்கன்னா, நான் இந்த உயிரை எடுக்காம போக மாட்டேன்னு நிக்குது. நான் இந்த உயிரை எடுக்காம போக மாட்டேன், 3-4 இது அது அவ்வளவு ஒரு ஒரு வெறியோட வந்திருக்கு. வெறியோட அனுப்பி வெறியோட வந்திருக்கு. அது வந்து வெறி வெறி ஆவி. அந்த வெறி வெறி ஆவி வெறியோட அனுப்பி வெறியோட வந்திருக்கு. மூணு நாள் நான் தூக்கிட்டு போவேங்குது. நான் இத சரி முடிஞ்சா தூக்கிட்டு போனேன். அப்புறம் எல்லாம் கிளீன் பண்ணி அனுப்பி விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவரை மறந்துட்டாங்க. பல முறை சில முறை வீடுகளுக்கும் போனேன், பல முறை சொல்லிட்டேன், செவி கொடுக்கல. நேத்து திடீர்னு போனு, பாஸ்டர் வரட்டுமா ஜெபம் பண்ண, ஞாயிற்றுக்கிழமையை தவிர வேற எப்பொழுதும் ஜெபிக்க மாட்டேன், போ, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஜெபம் பண்ணுவேன், மற்ற என்னைக்குமே அடுத்தவங்களுக்காக நான் என்ன செய்யறதில்லை, ஜெபம் பண்ணுவதில்லை, நாளைக்கு வா என்று சொல்லிவிட்டேன். இன்னைக்கு வரும் ஏதாவது ஆயிதான் நமக்கு உணர்வு வரணுமா? நன்மை செஞ்சவரை நம்ம தேடணுங்கிற உணர்வும் நமக்கு வரப்படாதா? இது பார்வோனின் ஆவி. வார்த்தையினால் வரணியா உணர்வு, வாதையினால் வரக்கூடாது. எதனால வரக்கூடாது? புரியுதா? இளையகுமாரனுக்கு பஞ்சத்தினாலதான் உணர்வே வந்துச்சு. எங்க அப்பாங்கிற உணர்வு, தூரத்தில் இருந்தாலும் எங்க அப்பா நல்ல வசதியா இருக்காரு, வேலைக்காரனுக்கு கூட எவ்வளவு ஆகாரம் போட்டு எங்க அப்பா வளர்ப்பார் தெரியுமா? ஆனா நானும் இங்கே பசியினாலே சாகிறேன். சிலருக்கு வாதையினாலதான் உணர்வு வரும். இதெல்லாம் நம்முடைய எவ்வளவு ஒரு அது என்ன சொல்ல உணர்வில்லாத நிலைமைகள். வாதையினால சிலருக்கு உணர்வு, சிலருக்கு தொழில கைய வைக்கணும் அப்பதான் உணர்வு. கத்தர் தொழில கைய வைக்கணும், அங்கதான் ஆசீர்வாதமே. ஆனா எப்படி வைக்கிறாருன்னு பார்க்கணும். மெதுவா வச்சா பனி போல வச்சா ஆசீர்வாதம், வேகமா வச்சார்னா உடஞ்சு போயிரும். எப்படி வைக்கணும் புரியுதா? எல்லாத்தையுமே நம்ம உணர்ந்திருக்கணும். படிப்புல பனி போல பெய்யணும் ஆசீர்வாதம், வெள்ளம் போல வந்துடக்கூடாது. புரியுதா? ஆமா, சிலருக்கு வாதம் வந்தா தான் உணர்வு, சிலருக்கு பஞ்சம் வந்தால்தான், தரித்திரம் வந்தாதான், ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாதான் உணர்வு. புரியுதா? யாக்கோபுக்கு பாருங்க, ரூட்டு மாத்தி போறான். பெத்தேலுக்கு போனா என்ன செய்யணும்? சொன்ன வாக்கு தத்துவத்தை நிறைவேறணும். ஐயோ அப்படி கொடுக்கறேன்னா எவ்வளோ கொடுக்கணும் தெரியுமா? நம்ம ஒன்று செய்வோம், ரூட்டை மாத்தி சுக்கோத்துக்கு போயிருவோம்னா. எப்படிங்க? அப்படியே போய் சுக்கோத்துல கொஞ்ச நேரம் தங்கிட்டு பெத்தேலுக்கே போகாம அந்த ரூட்ல அப்படியே போயிருவோம் அப்படின்னு இவன் கூகுள் மேப்பெல்லாம் போட்டுட்டான். கூகுள் மேப்ல ஒரு ஆன்டி பேசிக்கிட்டே இருக்கும் தெரியுமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆன்டி பேசினா கேட்காதீங்கப்பா, காரணம் ஏவாள் பேசிதான் பிரச்சனையே வந்துச்சு. என்ன செய்ய, அங்கிள் பேச மாட்டேங்கிறாரே, ஆன்டி மட்டும் தான், அதில் ஆன்டி மட்டும்தான் பேசிக்கிட்டே வராங்க. ஆன்டி வேலை பேசி பேசி சில வேலைகள் ஆன்டி சொன்ன மாதிரியே போயிட்டோன்னு வைங்க, அது நேராக கல்லற தோட்டத்துக்கு கூட கொண்டு போயிருது வண்டியை, புனை எரிக்கிற இடத்துக்கு கூட கொண்டு போயிருது. அப்படிதானே பிரதர்? ஆமாம், பாருங்க, நான் எல்லாம் அனுபவத்தோடு தான் சொல்லுவேன். அந்த கூகுளைய பார்த்து பார்த்து போனால் புனை எரிச்சிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு. இவனும் அதுதான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பெத்தேலுக்கு போகாம எப்படி போகலான்னு சொல்லிட்டு இவன் கூகுள் மேப் போட்டு பார்த்தா அது சுக்கோத்து ரூட்டை காமிக்குது. இவன் சுக்கோத்துல போய் தங்குனா அங்க ஒரு அவலட்சணமான ஒரு ஒரு ஒரு அருவருக்கத்தக்க சம்பவம் மகளுக்கு ஏற்பட்டுருச்சு. அதுக்கு பிறகுதான் புத்தி வருது. ஒவ்வொன்றிலையும் நமக்கு அடிச்சு அடிச்சுதான் புத்தி வரணுமா? இல்ல, கேட்கிறேன், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, வாதையினால் அல்ல ஆண்டவரே, உங்க வார்த்தையினால் உணர்வடையணும். அல்லேலூயா. ஆண்டவரே, வாதையினால் அல்ல, உங்க வார்த்தையினால் நான் உணர்வடையணும். அல்லேலூயா, ஆமென். நீங்க வார்த்தையினால் நீங்க உணர்வடையலன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கனவீனத்துக்குரிய பாத்திரம். நீங்க பெரிய வீட்டுக்குள்ளதா இருக்கிறீங்க, நீங்க பெரிய வீட்டுக்குள்ளதா இருக்கிறீங்க. ஆனா ஒரு நாள் உண்டு, இது தேவையில்லாததுன்னு சொல்லி ஆளை தேடுவீங்க, கொடுக்கறதுக்கு இடத்தை நிரப்பிக்கிட்டு இருக்கு, கொடுத்துருத இத வித்துரு, இல்ல காசெல்லாம் வேணாம் சும்மாவே கொடுத்துரு, இது எதுக்கு இடத்தை நிரப்பிக்கிட்டு இருக்கு. அப்படி உணர்வ இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. சபைக்குள்ள இருந்தா நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்க? உணர்வுள்ளவனா இருக்கணும். காரணம், சில பாத்திரங்கள் கனத்துக்குரியது, சில பாத்திரங்கள் கனவீனத்துக்குரியது. நீங்க என்ன பாத்திரம்னு பாருங்க. உணர்வுள்ளவர்களா இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, கர்த்தாவே வாதையினால் அல்ல உங்க வார்த்தையினால் நான் உணர்வடையணும், உம்முடைய வார்த்தையினாலே நான் உணர்வடையணும், யாத்துமா பிழைச்சிருக்கணும். ஆமென். வெறும் ஆகாரத்தினால் அல்ல, உம்முடைய வார்த்தை உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாம் பிழைச்சிருக்கணும். எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு சித்தமானா இன்னும் ஒரு காரியத்தை அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாக்கும், ஓ ஜீசஸ் என்னை உணர்வுள்ளவனாக்கும். அல்லேலூயா, கர்த்தர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்து, தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்டெடுத்ததினால நீங்களும் நானும் இந்த பெரிய வீட்டுக்குள்ள இருக்கிறோம். பெரிய வீடு என்பது பெரியவருடைய வீடியாது, பெரியவருடைய வீடு அது, பெரிய வீடு. இந்த பெரிய வீட்டுக்குள்ள அல்லேலூயா இருக்கிற நாம் உணர்வடை உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். நீங்க எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கிறீங்கன்னு நீங்களே உங்களை கேட்டு பாருங்க. கனத்துக்குரிய பாத்திரமா, கனவீனத்துக்கு உரிய பாத்திரமா? அல்லேலூயா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு உங்களுக்கு எப்பயுமே ஆசீர்வாதமாதான் பேசணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு அதிகம் உண்டு. ஆனா கர்த்தர் என்னை நடத்துகிற விதமே, அல்லேலூயா, ஆண்டவர் சொல்லுகிற காரியம், சபையை பரிசுத்தப்படுத்து, சபையை பரிசுத்தப்படுத்து, சபையை பரிசுத்தப்படுத்து. அல்லேலூயா, சபை பரிசுத்தம் அடைவதற்கு ஆத்துமா உணர்வுள்ளதாய் மாற வேண்டும். ஓ ஜீசஸ், நான் உணர்வுள்ளவனாய் இருக்க வேண்டுமே ஆனால், அல்லேலூயா ஸ்தோத்திரம், நான் வேதத்தை மறக்க கூடாது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே எதை அதிகமாய் கனப்படுத்தினார் தெரியுமா? தனக்கு வருகிற சகல பிரஸ்தாபங்களை காத்திலும் தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமே நாமே விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட சபைக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ஜனமே, நீங்கள் யார்? கனத்துக்குரிய பாத்திரமா, கனவீனத்துக்குரிய பாத்திரமா? எல்லாரும் நம்ம கேட்போம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்க வேண்டுமே ஆனால், கர்த்தர் சொல்லுகிறார் தாவீதினுடைய ஜெபத்தில், தாவீது சொன்னது போல, ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாக்கும், ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாக்கும், கர்த்தாவே என்னை உணர்வுள்ளவனாக்கும், ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாக்கும். எதனாலே உணர்வுள்ளவனாக்கணும் தெரியுமா? கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே என்னை உணர்வுள்ளவனாக்கணும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளினாலே என்னை நீர் உணர்வுள்ளவனாக்கும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். தரம் இல்லாத ஒரு விசுவாசியாக நீங்களும் நானும் சத்தியத்தை கேட்டாலும், அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென், அல்லேலூயா, அவைகளுக்குள்ளே கட்டப்படாம இருக்கிற தரம் இல்லாத ஜீவியம் அல்ல, அவைகளால் கட்டப்பட்ட கட்டப்பட்டிருக்கிற வசனங்களாகிய சங்கிலிகளை தரிக்கிறவர்களாக, முறிக்கிறவர்களாக அல்ல, அதற்கு உள்ளே வாசம் பண்ணுகிறவர்களாக. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வார்த்தையினால் நான் உருவாக்கப்படணும், உங்க வார்த்தையினாலே நான் உருவாக்கப்படணும், உங்க வார்த்தையினாலே நான் உணர்வடையணும். அல்லேலூயா. வா, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வாதையினால் நான் உணர்வடைய கூடாது, அடிப்பட்டு நான் திருந்த கூடாது. ஆண்டவரே, உங்க வார்த்தையினால் நான் உருவாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆண்டவர்ட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, உம்முடைய வார்த்தையினால் என்னை உணர்வுள்ளவனாக்கும், நான் சபையிலே விலையேறப்பெற்ற, நான் இந்த சபையிலே விலையேறப்பெற்ற ஒரு மனுஷனாய் நான் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசின அவருடைய கிருபையான வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மகா கிருபையுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, வந்த என்னோடும் எங்களோடும் நீங்க பேசின உங்க கிருபையான வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் பெரியவரே, உன்னதமானவரே, உன்னதமானவரே, உமக்கு மேல பெரியது எதுவுமே இல்லை. உங்க வீட்டுல நாங்க இருக்கிறோம். அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறீங்க இந்த பெரிய வீட்டுல. ஆண்டவரே, நாங்க எப்படிப்பட்ட பாத்திரம் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும், உதவி செய்யும். நாங்கள் கனத்துக்குரிய பாத்திரங்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபையை தாரும். நாங்கள் கனத்துக்கு உரிய பாத்திரங்களாய் நாங்கள் காணப்படணும். உங்க வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அடியினாலும் வாதைகளினாலும் உணர்வடையாதபடிக்கு உங்க வார்த்தைகளினால் நாங்கள் உணர்வடைய ஆண்டவர் எங்களுக்கு அனுகிரகமும் கிருபையும் பலனும் தாரும். அந்த உணர்வை கட்டளையிடும், அந்த உணர்வை கட்டளையிடும். உங்க பிள்ளைகளோடு கர்த்தர் இடைபடும். பெரிய வீட்டிலே தாங்கள் எப்படிப்பட்ட பாத்திரம் என்பதை உங்க பிள்ளைகள் ஆராய்ந்து பார்க்க, உலகத்தில் நடக்கிற யுத்தங்கள், பஞ்சங்கள் இவைகளை எல்லாம் பார்க்கும்போது, கொள்ளை நோய்கள் இவைகளை எல்லாம் பார்க்கும்போது, இவர்கள் உள்ளங்கள் உணர்வடையட்டும், இவர்கள் உள்ளங்கள் உணர்வடையட்டும். ஆசீர்வதித்து நடத்தும். இந்த வாரம் உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாயிருப்பதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமேன், அமேன், அமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்னிய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இயேசு மகாராஜாவின் வருகை பரியந்தம் இருப்பதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.

0: சங்கீத புஸ்தகம் 55 அதிகாரம் 22 வசனம்.
1: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு.
0: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு.
1: அவர் உன்னை ஆதரிப்பார்.
0: கர்த்தர் ஒவ்வொரு நாளும் சொல்றது என்ன சொல்றாரு, நீ உன் பாரத்தை தூக்காத மகளே, மகனே உன் பாரத்தை தூக்காத, உன்னால சுமக்க முடியாது, கர்த்தர் மேல உன் பாரத்தை வச்சுவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்ம பாரத்தை அவர் மேல் வைக்கிறது மாதிரி தெரியல, அவர் நம்மளை ஆதரிக்கிற தெய்வம். நம்மளை வந்து அவர் ஆதரித்து அரவணைக்கிற தெய்வம். அவர் நம்ம பார்த்தால அவர் மேட்டு அவற்றை சொல்லிடணும், எனக்கு இதுதான் ஆண்டவரே, என் பார எனக்கு இதுதான். நம்ம சொல்லிவிட்டு அவர் நம்மளை ஆதரிக்கிற தெய்வம். நம்ம கொடுக்க மாட்டோம், இல்லை ஆண்டவரே நானே சுமந்துக்கிறேன். சுமந்துட்டு அதுவே யோசனை, அதிலே கற்பனை, அதிலே எண்ணங்கள் சிந்தனைகள் செதறுது. கர்த்தர் சொல்கிற உன் பார்த்த என்ன செஞ்சிரு, கர்த்தர் மேலே வச்சிரு, அவர் உன்னை ஆதரிப்பார். உன் பார்த்த கர்த்தர் மேலே வச்சிருன்றாரு, நம்ம வைக்க மாட்டோன்றோம். இங்கே சொல்கிறாரு ஏசாயின் புஸ்தகம் 55 அதிகாரம் 3 வசனம்.
1: உங்கள் செவியை சாய்த்து.
0: என்ன செய்யணும்? முதல்ல நம்ம செவியை சாய்க்கணும். எங்கேயோ எண்ணங்கள் செய்திருந்தால் என்னதான் வசனம் சொன்னாலும் நம்ம உள்ளத்தில் அந்த வசனம் நமக்குள்ளே வராது. அதுதான் சொல்கிற ஒரு செவியை சாய்த்து
1: என்னிடத்தில் வாருங்கள்.
0: முதவன் செவியை சாயி, அப்புறம் என்னிடத்தில் வா அப்படின்னு ஆண்டு கூப்பிடுறாரு. நம்ம என்ன சொல்கிறோம்? அமைதியாக இருக்கும். ஆண்டு கூப்பிட யாரையோ கூப்பிட்றாங்க, யாராக போட்டோம், நமக்கான அப்படின்னு நம்ம உட்காந்துருக்கோம். உன் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். செவியை கற்றுட்டு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டு நம்மளோட பேசுவார், என்னிடத்தில் வாருங்கள், செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள்னு கூப்பிட்றாரு. கற்றுட்டு ஒப்பு கொடுப்போமா? கற்றுட்டு நம்ம பார்த்தலாம் அவர் கருத்தில் ஒப்பிட செல்லாமா? உன் பாரத்தை அவர் மேலே வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்ம ஒரு உதாரணமாக பாருங்கள், யோனா 1:5 வசனம்.
1: அப்பொழுது கப்பல்காரர்
0: பயந்து
1: அவனவன்
0: தன் தேவனை நோக்கி
1: வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த
0: சரக்குகளை
1: சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள்.
0: சமுத்திரத்தை என்ன செஞ்சாங்க? எல்லாரும் பாரத்தையும் கப்பல் லேசாகிறதுக்காக எல்லாரும் என்ன செஞ்சோம்? பாரத்தை எங்கே எரிஞ்சிட்டாங்க சொல்லுங்க? கடல் எரிஞ்சிட்டாங்க. ஏன்னா இந்த கப்பல் நிறைய பாறை இருந்தால் மூழ்கிறோம். அதனால ஆண்டு சொல்லுவார், உன் பாரத்தை கர்த்தர்மேல் வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்ம என்ன செய்கிறோம்? இல்லாண்டவரை நானே சுமந்து அது கற்பனை பண்ணி அதே நினச்சி உட்காந்து கழுதுட்டுருக்கேன் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம்? கர்த்தர் சொல்கிறாரு, உன் பாரத்தை அவர் மேல் வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். யோனா காலத்தில் எல்லாரும் பாரத்தையும் தூக்கி என்ன செஞ்சிட்டாங்க? தண்ணியில் எரிஞ்சிட்டாங்க. நம்மளும் கூட நம்ம பாரத்தை ஆண்டவராக இயேசுக்கு கேட்குறார், உன் பாரத்தை என் மேலே வச்சிரு, நான் உன்னை ஆதரிக்கிறேன், நீ ஏன் நீ சுமந்துட்டுருக்க, நீ ஏன் என் கண்ணீர் வடிச்சிட்ருக்க, ஏண்ட கொடுத்துருன்னு கேட்குறார். நம்ம கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறோம். அதனால தான் நம்ம பலவீனம் அதிகமாகிருது, வியாதி அதிகமாகிருது, பலவீனம் அதிகமாகிருது, மந்திரம் செய்வன எல்லாமே அதிகமாகிருது. கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுப்போம், என் பாரன் இதாண்டவர், என் கண்ணீர் இதாண்டவர, நீங்கள் பொறுப்படுத்துக்கோங்க சொல்லி நம்ம கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்கணும். எதனால தான் நம்ம பாற வருது நம்ம பார்க்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 38:4 வசனம்.
1: என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று. அவைகள் பார சுமையை போல.
0: அந்த அக்கிரமங்க எப்படி இருக்கா? பார சுமையை போல
1: என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று.
0: பார சுமையை போல என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று. நிறைய பாவத்தில் செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பாவங்கள் அக்கிரமங்கள் நம்ம நிறைய தேவையில்லாத பேசுறோம், தேவையில்லாத குழம்புறோம், தேவையில்லாத மக்கள் எடுத்து மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறோம், கோல் குத்துறோம், சண்டை போடுறோம், மற்றவங்களை பற்றி பேசுகிறோம். நம்ம பாற என்ன ஆயிடுது? அதிகமாக வந்துடுது. செபிக்க முடியாது, துதிக்க முடியாது, ஆண்டுகிட்டு உட்கார முடியாது. நம்ம அதுக்கு மீறி செபிச்சா வாய் தான் செபிக்கும், இறுதியாக கர்த்தர் விட்டு தூரமாக இருக்கும். நமக்குள்ள பாவம் இருந்தால் நம்மளால் கட்டாயம் செபிக்கவே முடியாது, தாங்கக்கூட பாறோம். நம்ம என்ன செய்கிறோம்? செபிக்குமேன்னு சொல்லிட்டு வாய்ட்டு ரெண்டு வார்த்தை சொல்லுவோம், அந்த செவம் நமக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் சம்மந்தமே இருக்காது. சும்மா ரெண்டு செவம் பண்ணிட்டு எல்லாரும் செவிக்கலையே அதான் நினைப்பாங்களா அப்படின்னு செவிப்போம். அது வந்து அந்த செவத்தை கர்த்தர் விரும்புறதில்ல, அவற்றை சொல்லிடணும். அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 32:5-6.
1: நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல்,
0: நம்ம அக்கிரமத்தை நினைச்சக்கூடாது மறைக்காமல். சங்கீதக்காரர் சொல்றாரு தாவிதராஜா, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல்
1: என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன்,
0: என் மீறுதல்களை
1: கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன்.
0: என் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன்.
1: தேவரே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர், இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில், பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்.
0: அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், என்ன கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் செய்ய முடியும். பாவம் மன்னிக்கப்பட்டாதான் கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் செய்ய முடியும்.
1: அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும், அது அவனை அணுகாது.
0: என்ன கஷ்டம் வந்தாலும் நினைச்ச முடியாது, அணுகாது. என் பாவத்தை மறைக்காமல் கர்த்தர் மீறல அறிக்கிடுவேன் என்று. பாவம் நமக்குள்ள இருந்தா செவிக்க முடியாது. நல்லவங்களை போல பேசலாம், அதை செய்யலாம் இதை செய்யலாம், நம்மளே சிரிக்கலாம். நிறைய பேர் பாவத்துல இருந்தா என்ன, அவங்களே சிரிச்சுக்குவாங்க, அவங்களே பேசிக்குவாங்க. ஆனா மனசுல என்ன இருக்காது, நிம்மதி இருக்காது. வாசி பண்ண இருக்க,
1: நான் என் அக்கிரமத்தை
0: மறைக்காமல்
1: என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதல்களை.
0: எப்ப நம்ம பாவத்தை கர்த்தருக்கு அறிவிக்கிறோமோ, என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன்,
1: என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன்.
0: மீறுதல் என்ன, கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன்.
1: தேவரே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர்,
0: நம் பாவத்தை மன்னிக்கணும்னு சொன்னா நம்ம ஆண்டவர் அறிக்கையிடணும். அது வரைக்கும் செபிக்க முடியாது, துதிக்க முடியாது, ஆண்டவரோட இணைந்து வாழ முடியாது. கடமைக்காகத்தான் இருந்திருக்க முடியும். என் வாழ்க்கையில் அப்படித்தான், உங்களுக்குலாம் எப்படின்னு தெரியாது. ஒரு வழிக்கு நீங்க என்னால எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லலாம், ஆனா உண்மை அதுதான். யாரையாவது ஏதாவது சொல்லிட்டேன்னா அந்த கர்த்தட்டையும் மன்னிப்பு கேட்கணும், அவங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்டால் தான் என்னால் செவிக்க முடியும், துதிக்க முடியும், ஆண்டு தேட முடியும். உங்களுக்குலாம் எப்படின்னு எனக்கு தெரியல. உண்மையாக கர்த்தரோடு இணைந்து வாழ முடியாது. சின்ன வார்த்தை யாரை சொன்னாலும் என்னால் செவிக்கவே முடியாது, கர்த்தரோடு இணைங்க முடியாது. அது சொல்கிறேன், என் பாவத்தை கர்த்தருக்கு அறிக்கிடுவேன் என்று, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நீதிமணி புஸ்தகம் 28:13.
1: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்,
0: மறைச்சிக்கலாம், எத்தனை நாளால் மறைக்கலாம். நானும் அவங்க வீட்டில் போய் சொல்ல மாட்டேன், அவங்க வீட்டில் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அவங்ககிட்ட போய் நான் என்ன மன்னிப்பு கேட்கறது, அவங்க வீட்டிலாம் செய்ய மாட்டேன். அப்படின்னா என்ன, சரி பாவத்தை மறைக்கிறவன் நினைச்ச மாட்டான், வாழ்வடைய மாட்டான்.
1: அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ,
0: விட்டு அறிக்கை செய்து மாத்த இல்ல, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், என்ன பண்ணுவான், ஏதாவது இப்போ இந்த ஈஸ்டர் இன்னைக்கு இதெல்லாம் போல என்ன பண்ண, என் பாவத்தை மன்னின்னு அறிக்கை விடுவான். அப்புறம் அதே பாவத்தை தான் செய்வான். அதான் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து
1: விட்டு விடுகிறவனோ,
0: அந்த பாவத்தை விட்டுறணும். அறிக்கை செஞ்சுட்டு திரும்ப அதே பாவத்தை செஞ்ச பிரயோஜனம் இல்லை. பாவத்தை அறிக்கை செஞ்சு விட்டு விடுகிறவனோ
1: இரக்கம் பெறுவான்.
0: விட்டுட்டா தான் இறக்க பெற முடியும். பாவத்தை மன்னிப்பு கேட்டு திரும்ப அதே பாவம் விட்டுக்கிடுறவனா இறக்கம் பெறுவான். நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் கர்த்தருக்காக, அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டுக்கிடுறவன் தான் இறக்கம் பெறுவான். அப்போதான் நம்ம பாவத்தை மன்னிப்பாரு. ஏசாயில சொல்றாரு 1:18,
1: வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
0: உங்கள் பாவங்கள்
1: சிவேர் என்று இருந்தாலும்,
0: வறண்ட மலையை போல்
1: வெண்மையாகும்
0: அவைகள்
1: இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும்.
0: இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். வாசி பண்ணிருக்க,
1: உங்கள் பாவங்கள்
0: சிவேர் என்றிருந்தாலும்
1: உறைந்த மலையை போல் வெண்மையாகும்.
0: உறைந்த மலை போல் என்ன ஆயிரும், ஆண்டு அறிக்கிட்டு விட்டோம்னா, அறிக்கை செய்து விட்டுட்டோம்னா அது என்ன செய்யும், வெண்மையாகும்.
1: அவைகள்
0: இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும்
1: பஞ்சை போலாகும்.
0: ரத்தம்பர் சகப்பா இருந்தாலும் பஞ்சு போல மாத்திடுவார். நான் பாவத்தை அறிக்கிடணும். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறந்தா இறக்க பண்ண முடியும். நான் நல்லா தானே செவிக்கிறேன், நான் நல்லா தானே இருக்கிறேன், இங்கே நல்லா இருக்கலாம், பரலோகத்துக்கு போக முடியாது. ஒன்னியோவான் 1:7-9.
1: அவர் ஒளியில் இருக்கிறது போல,
0: அவர் ஒளியில் இருக்கிறது போல
1: நாமும் ஒளியிலே நடந்தால்,
0: நாமும் ஒளியிலே நடந்தால்
1: ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், சகல பாவங்களையும் நீக்கி,
0: நம்ம பாவத்தை அறிக்கிட்டதான் அப்பதான் சகல பாவத்தை நீக்கி
1: நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால்,
0: நமக்கு பாவம், நான் பாவமே செய்யல அப்படின்னு சொல்லுவோமானா,
1: நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம்.
0: செஞ்சு நான் தப்பே பண்ணல, நான் கரெக்டா தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்மை நாம என்ன செஞ்சிருமா, வஞ்சிக்கிறவளை இருப்போம்.
1: சத்தியம் நமக்குள் இராது,
0: சத்தியம் நமக்குள் இராது.
1: நம்முடைய பாவங்களை
0: நாம் அறிக்கையிட்டால் எல்லா பாவத்தையும் யாராட்ட மன்னிப்பு சரி பண்ணணும். இயேசுகிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய காரியம் இயேசுகிட்ட மன்னிப்பு கேட்கணும்.
1: நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி
0: என்ன அநியாயம் செஞ்சிருக்கோம், எல்லா அநியாயத்தையும் நீக்கி
1: நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார்.
0: எல்லா பாவங்களையும் அநியாயத்தையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்க உண்மையும் அவர் எப்படி இருக்கிறாரா, நீதியுமா இருக்கிறார். பாவத்தை அறிக்கிடாம நம்ம என்னதான் செவிச்சாலும், நம்ம நிறைய செவிக்கிற மாதிரி செவிக்கணும். நான் நல்லதானே செவிக்கிறேன், அவங்களால நல்லா செவிக்கிறேன், அந்த ஊழியர்களோட நம்ம நல்லா தானே செவிக்கிறேன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் பாவத்தை அறிக்கையிடணும். அறிக்கையிலாம் பிரயோஜனமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கேட்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர், இன்னைக்கு என்ன நான் பாவம் செஞ்சேன், நான் நேற்று பிரியமில்லாத என்ன வார்த்தை பேசுகிறேன், ஆண்டவர் கேட்கணும். பில்லிகரம் டாக்டர் என்ன செய்வாரா, டெய்லி ஆண்டவர் கேட்பாரா, நேற்று படுக்கைக்கு போகிறதுக்குள்ளே கேட்டு தான் படுப்பாரா, ஆண்டவரே இன்னைக்கு என்ன பாவம் செஞ்சுருக்கோம் என்னை காமிங்க, ஆண்டவரே நேற்று என்ன பாவம் செஞ்சுருக்கேன் என்னை காமிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்பாரான். ஆண்டவர்கிட்ட கேட்டு இயேசுகிறது ரத்தத்தினால் கழுவப்பட்டு தான் படுப்பாரான். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. உலகத்தில் யார் என்ன சொன்னால் சொல்லிட்டு பாருங்க, அதை பற்றி கவலையே கிடையாது. நம்ம சொந்தம் எங்கே, நம்ம சொந்தம் பரலோகம், பரலோகத்துக்கு போகணும். இந்த உலகத்தில் யார் என்ன கேவலம் பேசினாலும் சரி, என்ன திட்டினாலும் சரி, கவலையே கிடையாது. நம்ம எங்கே போனோம், பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போனால் பாவத்தோடு பரலோகத்துக்கு போக முடியாது. பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை செய்து விட்டு விடுறத இறக்கம் பெற முடியும். அறிக்கை சொல்லணும், எப்படி ஒப்பராகணும், யார்கிட்ட ஒப்பராகணும், கர்த்தர்கிட்ட எப்படி ஒப்பராகணும், அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். ரெண்டாவதாக கர்த்தர் சொல்கிறாரு, அத்தியாவசிய விசேஷம் 11:28.
1: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே,
0: நீங்கள் எல்லாரும்
1: என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
0: நீ ஏன் வருத்தப்பட்டு பாரம் சுமந்துட்டீங்க, ஏன்ட்டு வந்துருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி நம்ம ஆண்டவராக இயேசுகிறது நம்ம சிருஷ்டியராகிய தேவன் சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவ பாரம் மட்டும் இல்லை, வியாதியின் பாரமும் இருக்குது இல்லையா. வியாதியின் பாரமும் நமக்கு இருக்குது, பாவம் பாரம் மட்டும் இல்லை, வியாதியின் பாரம். மார்க்கு விசேஷம் 5:25-26.
1: அப்பொழுது 12 வருஷமாய்
0: பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ
1: அநேக வைத்தியரால் மிகவும் வருத்தப்பட்டு
0: தனக்கு உண்டானவைகளை எல்லாம்
1: செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது
0: அவங்களுக்கு இருக்கெல்லாம் செலவு பண்ணிட்டாங்க. பெரும்பாடு எல்லாம் பணத்தெல்லாம் செலவு பண்ணி கொஞ்சம் கூட அவங்களுக்கு என்ன செய்யலை, குணமாகவே இல்லை. அப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்து தான் அவங்களுக்கு சுகமாச்சு. கர்த்தர் பிரியமானவர்களே, வசந்த கேட்டிருக்கோம், இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்ம செவத்து பல் தருவார். எங்கள் அன்பான இயேசுவிட்டு வழி நடத்துகிற பரம பிதாவை நன்றியோடு மே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு வாழ்க்கையில் அற்புதத்தியார் சிங்களை செய்ய வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்ய வியாதி குணமாக்குங்க, ஸ்பா நோய் குணமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க, அப்போ ஆற்று பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. மந்திர கடிச்சவனுக்கிட்ட உடைச்சி போடுங்க ஏசப்பா. பிசாசின் கிரியை இயேசுக்கு நாமத்தில் அழித்து போற எல்லா மந்திரம் செவியில் உடைக்கப்பட்டு இயேசுக்கிறது நாமத்தில் எல்லா கட்டு உடைக்கப்பட்டு இயேசுக்கிறது நாமத்தில் சாத்தண்டு கிரியை அழிக்கப்பட்டு போட்டும் பொல்லாதவி எரிக்கப்பட்டு போட்டும் வேண்டிக் கொள்வதற்கும் அழைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யப்பா. என்ன வியாதி இருந்தால் சுகமாக்குங்க ஏசப்பா, என்ன நோய் இருந்தால் சுகமாக்குங்க அப்பா. அமை துதிக்கிறோம் கர்த்தாவே, மிஸ் தூத்திரம். அல்சர குணமாக்குங்கப்பா, கயிர்வெளியை குணமாக்குங்க ஏசப்பா. தகப்பனே தகப்பனே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிட்னியை குணமாக்குங்கப்பா, ஆற்று பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. ராஜ்யாமை துதிக்கிறோம் தகப்பனே. நானே உங்களை குணமாக்குற ஆண்டு சொன்னீங்க, என்ன வியாதி இருந்தும் சுகமாக்குப்பா. இதோ மாம்சம் யாருக்கும் தேவனை கத்தர், என்னால் செய்யக்கூடாது அவசியமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே. வேலையில் ப்ரமோஷன் இல்லாத மக்கள் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும், வேலையை கன்ஃபார்மாகாத மக்கள் வேலையை கன்ஃபார்மாக்கணும் அப்பா. வேலை இல்லாத மக்கள் வேலை கிடைக்கணும், ஐயா. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், சமாளம் இல்லாத மக்கள் சமான் தரணும். கடன் பிரச்சனை கண்ணீர் வேதனைகள் எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. கடன் கஷ்டங்களை மாற்று தீசங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேண்டிக் கொடுத்ததற்கும் அனைப்பதற்கும் அதிகமாக்கிறீ செய்ய. நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. நன்மையான இந்த தீபம் பூர்ணமலை எந்த வரமும் பரத்தலும் உண்டாகி ஜோதியின் பிதாவத்தில் இறங்கி வருகிறது. மாறுதல்களை வேற்றுமலை எந்த நிழலையும் சொன்னீரை கர்த்தாவே. அப்பா தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் அணைக்கணுமையா. தகப்பனையுமே துதிக்கிறோம். ராஜாவையுமே ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகள் ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளாம் செவிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பது செய்யப்பா. நன்மைகளை அவங்க வாழ்க்கையில செய்ய முடியா செபிக்கிறமையா. தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கோங்கப்பா. அன்றுவரையுமே துதிக்கிறோம் தேவாதி தேவனை. பலத்த காரியத்தை செய்யுங்க, பலத்த காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் அனைப்பதற்கும் அதிகமாக கிரீச்சர் தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. கர்த்தாவையுமே துதிக்கிறோம். எங்க தேசத்துல யாருமே தற்கொலை பண்ணக்கூடாது அன்றவரை. யாருமே தற்கொலை பண்ணக்கூடாதப்பா. ஏசப்பா ஏசப்பா தற்கொலை என்ன யாருக்குள்ளே வரக்கூடாப்பா. பல்லா சாத்தானே இயேசுக்கு நாமத்தில் சபித்து கட்டி அப்புறப்படுத்துறோம். உங்க ரத்தத்தை தெளிக்கிறோமையா ஏசப்பா ஏசப்பா. ஒவ்வொரு இந்த தற்கொலை என்ன யாருக்குள்ள வருது அவங்க மேலே இயேசுக்கு ரத்தத்தை தெளித்து செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கோங்கப்பா. கர்த்தாவே நம்மை நோக்கி கெஞ்சுறோம் கெஞ்சுறோம் கெஞ்சுறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நீராக எங்கள் கண்களை எடுக்கிறோமையா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின

0: ரங்கப்பா, இந்த தேவையெல்லாம் சந்திங்கேசப்பா, சந்திங்கேசப்பா, கெஞ்சிரப்பா, கெஞ்சிரும் படத்த அற்புதங்கள் அடையாளங்களை செய்யுங்க. உங்க நாமக்கு இப்படட்டும் எல்லா துதிகா நாமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சரியாஸ்பா நாமத்துல தாழ்மையா கெஞ்சிரும் பரமபிதாவே. ஆமே கத்து நம்ம சேர்த்து கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
1: உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 1-49-010-0000-2229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
2: சுக்கல் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
1: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81-44-192-192 81-44-192-192 81-44-192-192 81-44-192-192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81-44-192-192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
3: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனூர், 643-101.
4: நெல்கிறேன்.

0: மத்தியில் சுவிசேஷம் 8:16-17
1: அஸ்தமான போது
0: பிசாசு
1: பிடித்திருந்த
0: அநேகரை
1: அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள்.
0: கத்திட்டு கொண்டு பிசாசு பிடிச்ச அநேகர் அவரிடத்தில் கொண்டு வந்தாங்க.
1: அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும்
0: சொஸ்தமாக்கினார்.
1: அவர் தாமே
0: நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு
1: நம்முடைய நோய்களை சுமந்தார்.
0: அவர்தான் நம்ம பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே செய்ய முடியும். ஆனால் அமைதியாக இருப்பார். கொஞ்ச நேரம் நம்ம வியாதி கஷ்டப்படும் போது அமைதியாக இருப்பார். நம்ம பிள்ளைங்க சோர்ந்துடுறாங்களான்னு சொல்லிட்டு அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நானும் எத்தனையோ தோட புண்ணுனால கஷ்டப்பட்டுருக்கேன், எத்தனையோ தோட திறங்கினால கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனால் எந்த மருந்து போட்டாலும் எனக்கு சரியாகாது. எந்த வியாதி இருந்து என்னென்ன மருந்து போட்டாலும் சரியாகாது. அவர் தான் கடைசியை சுகமாக்குவார், அமைதியாக இருப்பார், சுகம் தருவார். இங்கே சொல்கிறாரு யாத்திரா புஸ்தகம் 23:25-26.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்.
0: வியாதியை என்ன செஞ்சிருவாரு? நம்மளிருந்து விளக்குவே.
1: கர்ப்பம் விழுகிறதும்
0: மலடும்
1: உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன்.
0: பார்த்தீங்களா, அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதி வியாதியை நீக்கி என்ன செய்யற, நம்ம ஆயுசு நாட்கள் என்ன செய்யறாரு, பூர்ணப்படுத்துறாரு. அது மாத்திர இல்ல, கர்ப்பம் விழுவதில்ல. சொல்லுங்க, டாக்டர் பட்டா கணவரால்தான் உங்களுக்கு குழந்தை இல்லை, உங்க மனைவியால்தான் குழந்தை இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. 7:14
1: சகல ஜனங்களை பார்க்கிலும்
0: நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்.
1: உனக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும்
0: பெண்ணிலாகிலும்
1: மலடு இருப்பதில்லை.
0: ஆணிலும் மலடு இருப்பதில்லை, பெண்லையும் மலடு இருப்பதில்லை. யாரு பயப்படுற? ஏசு உறுதியா பிடிச்சுக்கோங்க, எனக்கு குழந்தை வேணும், நான் சும்மா லேசெல்லாம் தரமாட்டாரு, உறுதியாக பிடிச்சிக்கணும். அவர் குழந்தை தருவார், வியாதியை சுகமாக்குவார். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதி வியாதியை குணமாக்குவார். உங்களுக்கு தீர்க்காயசை கொடுப்பார், கலங்காதீங்க, அவரே தீர்க்காயசு. அதை மட்டும் ஆசிடா, டாக்டர் கைவிட்டாங்களே, டாக்டர் சொல்லிட்டாங்க இவ்வளவுதான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா?
1: உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன்.
0: பத்தி உன் ஆயுசு நாட்கள் இழைச்சுவாரு, பூரணப்படுத்து. ஒருத்தர் வந்து லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்க, டாக்டர் இவ்வளவுதான் முடியும், இதால முடியாது அவ்வளவுதான் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கலங்குறீங்களா? லைவ்ல ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல, கர்த்தர் உங்களுக்கு ஆயுசு நாளுக்கு பூர்ணப்படுத்துவார். உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுறாரு, உங்க ஆயுசு நாளுக்குல கர்த்தர் என்ன செய்ய போறாரு, பூர்ணப்படுத்த போறாரு. கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க, ஏசு உறுதியை பிடிச்சிக்கோங்க, அவ்வளவுதான். பாரத்தை கர்த்தர் மேல வச்சு விடு, நீங்களே வச்சு கலங்காதீங்க, அவற்றை வச்சிருங்க. முத என்ன பார்த்தா, நம்ம பாவம் நமக்கு பாரமாக இருக்கு. ரெண்டாவது, நம்முடைய வியாதி நம்ம பாரமாக இருக்குது. கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துடலாம். இன்றைக்கி அவங்க இந்த டிவியில் பார்த்துட்ருக்கவங்களும் ஆண்டு வந்து சுகமாக பண்ணியிருக்கிறாரு. ஹலிலுயா. மூன்றாவதாக, எது நம்ம பாரமாக இருக்குது? முத பார்த்தோம், என்ன பாரமாக இருக்குது? பாவம். ரெண்டாவது வியாதி. மூன்றாவது, லூக்கான் சுவிசேஷம் 21:34.
1: உங்கள் இருதயங்கள்
0: பெருந்திண்டினாலும்
1: வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும்
0: பெருந்திண்டி. ரெண்டாவது என்னது? பெருந்திண்டினாலும்
1: வெறியினாலும்
0: வெறி, சண்டை வெறி, பிரச்சனை வெறி, பெருந்திண்டினாலும் வெறியினாலும்
1: லௌகீக கவலைகளினாலும்
0: பாரமடையாதபடிக்கு
1: நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள்.
0: மூணு காரியம் நமக்கு பாரம் வருது. முத என்னது?
1: உங்கள் இருதயங்கள்
0: பெருந்திண்டி. ரெண்டாவது என்ன வருது? வெறி வெறி சண்டை வெறி கோபம் வெறி சின்ன வெறி போன் வெறி எத்தனையோ வெறியை சொல்லலாம். லவ்யூ கவலை இன்னைக்கு என்ன செய்வோம் நாளை என்னைக்கு செய்வோம் இது எப்படி செய்யுது அது எப்படி செய்யுது நமக்கு நம் பாறை வருது இந்த பாரத்தை கருத்துல மேலே வச்சிடணும். அவர் ஒரு குறையுமே வைக்க மாட்டார், சின்ன குறை கூட கருத்துல நம்ம வைக்க மாட்டார். பெருந்திண்டி வெறி லகுவிய கவலை நம்ம இறிய இந்த மூணு நாள் நம்ம இறிய என்ன செய்தான் பாரமடைகிறது. இந்த மூணு காரியம் நம்மகிட்ட வந்தால் நம்ம இறிய பாரமாயிடுது. இந்த மூணு காரியம் நமக்குள்ள வராத விடிக்க காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. முதல் என்னது நம்ம முதல்ல
1: உங்கள் இருதயங்கள்
0: பெருந்திண்டினாலும்
1: பெருந்திண்டினாலும்
0: பெருந்திண்டினாலும்
1: வெறியினாலும்
0: வெறியினாலும்
1: லௌகீக கவலைகளினாலும்
0: லௌகீக கவலையினாலும்
1: பாரம் அடையாதபடிக்கும்
0: பாரம் அடையாதபடிக்கு
1: நீங்கள்
0: நீங்கள்
1: நினையாத நேரத்தில்
0: நீங்கள் நினையாத நேரத்துல
1: அந்த நாள்
0: அந்த நாள்
1: உங்கள் மேல் வராதபடிக்கும்
0: அந்த நாள் உங்கள் மேல வராதபடிக்கும்
1: எச்சரிக்கையாயிருங்கள்.
0: எச்சரிக்கையாருங்க. இந்த மாதிரி கவலைப்பட்டே இருக்கும்போது இயேசுக்கு வந்துட்டாருன்னா எங்க போக முடியும்? நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம அந்த நாளில் இயேசுக்கிறது வந்துட்டா மூணு காரியத்தை கட்டி நம்ம கவலைப்பட்டே இருப்போம். இயேசுக்கிறது வந்துட்டாருன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. பெருந்திண்டி பாரம் வெறி வெறி லகுவி கவலை இந்த மூணு காரியம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா பரலோகத்துக்கு போக முடியாமல் இல்லாமல் இறுதியாக என்ன செய்யணும் பாரம் அடைஞ்சிரும். அதுவே யோசிச்சுட்டே இருப்போம் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுத்துல ஆண்டவரே என்னை உங்களுக்கு கரங்களை பிடிக்கப்பா நீங்க தான் என்னை மாற்றணும் ஆண்டவர். எனக்கு இந்த மாதிரி காரியம் இருக்குதப்பா என்னை மாற்றும் என்னை மாற்றும் ஆண்டவரே. பெருந்திண்டி வரக்கூடாது, வெறி வரக்கூடாது, லவ்வீக கவலை வரக்கூடாது. இந்த மூணு காரியத்தில் விடுதலை தாண்டுவப்பா. என் பாரத்தை எடுத்து போடும் ஆண்டவரே, என் பாரத்தை எடுத்து போடு. அதான் சொல்கிறாரு ஆமோசின் புஸ்தகம் 4:12 கடைசி.
1: உன் தேவனை சந்திக்கும்படி
0: உன் தேவனை சந்திக்கும்படி
1: ஆயத்தப்படு.
0: உன் தேவனை சந்திக்க என்ன செய்யணும்? ஆயத்தப்படு. இந்த மூணு காரியம் நமக்குள்ள வராமல் பார்த்துக்கணும். பெருந்திண்டி வெறி லவ்வி கவலை வராபடி காத்துக்கணும். தேவனை சந்திக்கும்படி என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். எப்போ எப்போ என்ன என்ன உண்டுலாம் எதை எதை விடுத்தலாம் என்ன செய்யலாம் சொல்லி நம்ம கவலை வந்துடுது. மத்தேயின் சுவிசேஷம் 6:31
1: ஆகையால்
0: ஆகையால்
1: எண்ணத்தை உண்போம்
0: எண்ணத்தை உண்போம்
1: எண்ணத்தை குடிப்போம்
0: எண்ணத்தை குடிப்போம்
1: எண்ணத்தை உடுப்போம் என்று
0: எண்ணத்தை உடுப்போம் என்று
1: கவலைப்படாதிருங்கள்.
0: கவலைப்படாதிருங்கள். எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம். கவலை நமக்கு வரக்கூடாது. அவங்க வீட போய் பாருங்க எப்படி இருக்கு. நம்ம இப்படியே இருக்கோம், நம்மளை எப்படி மதிப்பாங்க? இப்படி நமக்குள்ள பாறை வந்துருது. அவங்கள பாரு டெய்லி ஹோட்டலுக்கு போகிறாங்க, நம்ம எங்கே போகிறது? இப்படி பல விதமான கவலை நமக்கு வந்துடுது. இந்த கவலையெல்லாம் வந்துச்சுன்னா ஆண்டை சந்திக்க நம்ம முடியாது, செபிக்க முடியாது, சோறு வந்துடும். கடைசி நாளில் இருக்கோம். அதுதான் ஆண்டவர் இயேசுக்கு சொன்னார், எப்பொழுதும் செவமண்ணி அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரம்னு என்னப்படுது வாசிங்க. லூக்கான் சுவிசேஷம் 22:36
1: பூமியில் எங்கும்
0: பூமி எங்கும்
1: குடியிருக்கிற அனைவர் மேலும்
0: அனைவர் மேலும்
1: அது ஒரு கண்ணியை போல வரும்.
0: அது ஒரு கண்ணியை போல வரும்.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: இனி சம்பவிக்க போகிற
0: இனி சம்பவிக்க போற இப்ப எல்லா காரியும் சம்பவிக்க போகுது. இனி சம்பவிக்க போகிற
1: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
0: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுதும் ஜெபம் என்ன செய்யணும்? அவருக்கு மனுஷகுமார் இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாக என்ன பண்ண என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். அப்போதான் பரலோகத்துக்கு போக முடியும். முத நம்ம உள்ள எது இதனால் பாரமடையுது? நம்ம அக்கிரம நிறையா இருக்கும்போது நம்ம உள்ள பாரமடையுது. ரெண்டாவது வியாதினால் பாரமடையுது. மூன்றாவது வெறி நான் எண்ணத்தை சாப்பிடுவோம். வெறி வெறி சரி சின்ன வெறி போன் வெறி லவ் கவலை இந்த மாதிரி பாறை நமக்குள்ளே இருக்கும்போது கற்றுட்டால் போக முடியாது. இதெல்லாம் விட்டுட்டு எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்கோண்டு அவருக்கு முன்பாக நிற்கின்றது. 36 மட்டும்
1: ஆகையால்
0: ஆகையால்
1: இனி சம்பவிக்க போகிற
0: இனி சம்பவிக்க போற எல்லா காரியம் நடந்துருச்சு. ஆண்டு சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சு. இனி சம்பவிக்க போகிற
1: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி,
0: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க,
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுதும் ஜபம் பண்ணி என்ன செய்யணும், அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்கள் எண்ணப்படணும், எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்கணும். ஆண்டு அர்ப்பணித்து ஜபம் பண்ணுமா? ஆண்டவர் என்னை பொறுப்பிடுங்கப்பா, என் காலங்களும் கரத்தில் இருக்குது, என்னை ஒப்பிடுகிறப்பா, என்னால் என்னால் முடியாது. தாவிராஜா சொல்லிட்டார், என் காலங்களும் கரத்தில் இருக்குதுன்னு. ஆண்டவர் கரத்தில் ஒப்பு குடிச்சவன் போடுமா? ஆண்டவர் என்னை பொறுப்படும், என் காலங்களும் கரத்தில் இருக்குதப்பா, நீங்கள் தான் பொறுப்படுக்கணும் சொல்லி கருத்தில் கருத்தில் அர்ப்பணிச்சு சேவம் போடுவேன்.

0: உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். பாரங்கள் வருகின்ற மூன்று காரியங்களை குறித்து தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். முதலாவது பாரம் எப்படி வருகிறது? நம்முடைய அக்கிரமங்களினாலே, நம்முடைய பாவங்களினாலே பாரம் வருகிறது. தாவி சொல்கிறார், என்னுடைய பாவம் தாங்கக்கூடாத பாரமாயிட்டு, என் அக்கிரமம் தாங்கக்கூடாத பாரமாயிட்டு என்று சொல்கிறார். பாவத்தோடு கூட இருக்கிறோமா? இன்றைக்கு இந்த பாவத்தை அறிக்கை செய்வோம். தகப்பனே, என்னை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என் அக்கிரமத்தை அறிக்கிடுவே நின்றேன், என் பாவத்தின் தோஷத்தை நீர் மன்னித்தீர் என்று தாவி சொன்னாரே. அறிக்கையிடுவோமா? நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எது தடையா இருந்தாலும் கத்திட்ட சொல்லுவோம். அப்போதான் நம்ம ஜபம் பண்ண முடியும். பக்தியில் அப்பொழுதுதான் உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான் என்று தாவி சொன்னார். ஜெபிக்கலாமா? எந்த பாவங்கள் இருந்தாலும் என்று கத்திட்ட அறிக்கை செய்வோம். நம்முடைய பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் அது வெண்பஞ்சை போல வெண்மையாகும். ரத்தாம்பரம் சிவப்பா இருந்தாலும் அது வெண்மையாகும். சொல்லுங்க, என்னை மன்னியும் ஆண்டவரே. பாவம் நமக்கு பாரமாக மாறிவிடுகிறது. ரெண்டாவது பாரம் எதுவாம்? நம்முடைய வியாதிகள் நமக்கு பாரமாக விடுகிறது. உதிர் போக்கினால் கஷ்டப்பட்டு அந்த அம்மா எவ்வளோ பணம் செலவழித்தும் சற்றும் அவள் குணமடையவில்லை. மிகுந்த வேதனை வருத்தம் அந்த நோயினால் அவர்களுக்கு உண்டானது என்று நாம் பார்த்தோம். யாரெல்லாம் என்னென்ன வியாதி நோய் பலவீனத்தில் கஷ்டப்படுறீங்களோ கத்த நோக்கி பார்த்து ஜபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பலவீனம் என்னால் தாங்க முடியல. ஆண்டவரே, இந்த வியாதி என்னால் சகிக்க முடியலப்பா. இது எனக்கு பாரமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த பாரத்தை அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர்களை குணமாக்குவார். மூன்றாவது பாரம் எப்படி வருது என்று நாம் கேட்டோம். பெருந்திண்டி, வெறித்தனங்கள், உலக கவலைகள் நமக்கு பாரமாக மாறிவிடுகிறதாம். ஆண்டவரே, இந்த வெறித்தனத்தை என்னை விட்டு எடுத்து போடும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை விடுப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்ற, எண்ணத்தை குடிப்போம் என்ற அந்த காரியங்களை என்னை விட்டு எடுத்து போடும். வெறித்தனங்கள் வரக்கூடாது, உலக கவலைகள் வரக்கூடாது. ஆண்டவரே, பேதுரு சொன்னார், அவர் உங்களை விசாரிக்கிறான், அப்படியால் கவலையில் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்னாரே. அர்ப்பணம் செய்யலாமா? தேங்க்யூ லார்ட். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லார் இடத்துல வாருகின்ற இயேசு அன்போடு அழைக்கிறாரே. பாவம் பாரமாய் மாறிவிடுகிறது. நம்முடைய வருத்தங்கள், நம்முடைய வியாதிகள் நமக்கு பாரமாய் மாறிவிடுகிறது. நம்முடைய உள்ளத்தில் வருகின்ற கவலைகள், நம் உள்ளத்தில் வருகின்ற இச்சைகள், வெறித்தனங்கள், அது பாரமாக மாறிவிடுகிறது. எல்லாவற்றையும் கத்திட்டு சொல்லி, அப்பா எனக்கு லகுவான மனதை தாரும், எனக்குள்ள வாங்கப்பான் கூப்பிடலாமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுவோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிற அன்பின் நல்ல கர்த்தாவே, எப்படியெல்லாம் பாரம் வருகிறது என்று சொல்லி அழகா எங்களை விளக்கி கொடுத்தீர் ஆண்டவரே. அப்ப எங்கள் உள்ளத்தில் இருக்க எங்களுடைய பாவ அக்கிரமங்களை மன்னித்தரலாம் ஆண்டவரே. உங்க ரத்தத்தின் உள்ளத்தை கழுவும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுதிகரிக்கும் என்று நாங்கள் கேட்டோம். அப்பா வாங்கப்பா, என் உள்ளத்துல, எங்க உள்ளத்துல எழுந்தருளி வந்து எங்கள் அக்கிரமங்களை மன்னிங்க, பாவங்களை மன்னிங்க, ஒரு பெரிய சமாதானத்தை எங்கள் கர்த்தர் தந்தருளும் ஆண்டவரே. எங்கு போவோம் ஆண்டவர்? உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே ஒரு அப்பா மன சமாதானத்தை தார, பாரத்தை எடுத்து போடுங்க. எவ்வளோ வியாதிகள் எங்கள் உள்ளத்துல வாழ்க்கையில் வரும் பொழுது துவண்டு விடுகிறோம், கலங்கி விடுகிறோம், வருத்தம் அடைகிறோம், அது எங்களை பாரமாய் மாறிவிடுகிறதப்பா. இப்பொழுதும் ஆண்டவர் எங்களுடைய வியாதியினால் வருகின்ற பாரங்களை எங்களை விட்டு எடுத்து போடும். இது உண்மையில் நாங்கள் வைக்கிறோம். எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு எங்கள் நோய்களை, எங்கள் பாரத்தை நீங்க தூக்கி சுமந்துட்டீங்க ஆண்டவரே. தேவனே, வியாதினால் வருகின்ற பாரத்தை மாற்றி போடும் ஆண்டவரே. மாத்திரமல்ல, அப்ப பெருந்திண்டி, வெறித்தனங்கள், உலக கவலைகள் எங்களுக்கு பாரமாய் வந்து விடுகிறதப்பா. மாற்றும் ஆண்டவரே. எங்களோடு இணைந்து ஜெபிக்க இப்படி யாரெல்லாம் அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, நேரலைய டிவி மூலமாக, எஃப்எம் ரேடியோ மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, யூடியூப் மூலமாக, இப்பொழுது யாரெல்லாம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறார், லேண்ட் ஆஃப் ஜீசஸ் டிவி மூலமாக இப்ப யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, இங்க வந்திருக்க மக்கள் யாரெல்லாம் இப்படி ஜெபிக்கிறார்களோ, இப்பொழுது கர்த்தருடைய வல்லமையின் கரம் இறங்குவதாக என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. தொடுங்க, அர்ப்பணிக்கிற மக்களுடைய பாரங்களை ஒவ்வொரு இருதயத்தை விட்டு மாற்றி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போவதல்லப்பா. நீ வருகின்ற நாள் நெருங்கிவிட்டது, அல்லது எங்களுடைய வாழ்க்கையின் முடிவு நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் சந்திக்கும் பொழுது பாரத்தோடு இருந்த சந்திக்க முடியாது தானப்பா. எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்க எங்களுக்கு அந்த கிருபையை தார். செய்து கொடுத்தாக்காவே என்ன வல்லமையாக பயன்படுத்தும். அர்ப்பணிக்கிற மக்களையும் பொறுப்பிடுங்க. அப்படி செய்ய போவதற்காக நன்றி. கடைசியாக நம்ம எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாம்.
1: தேவ அக்கினி, தேவ பிரசனை இறங்கட்டும் ஐயா, வல்லமை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும். ஜீவனுள்ள பிதாவே, உம்மை நோக்கி கெஞ்சுறோம். பரலோக பிதாவே, அப்பா அப்பா அப்பா, உம்மை நோக்கி கெஞ்சுறோம், கெஞ்சுறோம், கெஞ்சுறோம். ஒவ்வொரு வியாதியும் சுகமாக்கும், ஒவ்வொரு நோயும் சுகமாக்கும், ஒவ்வொரு பலியத்தை குணமாக்க மந்திர கட்டு, சேதனை கட்டு உடைத்து போடுங்க. பிசாசன் கீழே அழித்து போடுங்க. கட்டப்பட்ட மக்களை விடுதலை செய்ய கட்டச்சப்படுத்தினால அப்பா அப்பா நைட்டெல்லாம் அலர்ற மக்களை குணமாக்கப்பா கட்டச்சப்படுத்தினால நைட்டெல்லாம் அலர்ற மக்களை குணமாக்கப்பா அப்பா அப்பா மே துதிக்கிறேன். கேன்சர் வியாதியை சுகமாக்க கிட்னி பலத்த குணமாக்குங்கப்பா கிட்னி பலத்த குணமாக்கப்பா கிட்னி பலத்த குணமாக்கப்பா கேன்சர் வியாதியை சுகமாக்குங்கப்பா மந்திர கட்டி செவனை கட்டி உடைத்து போடுங்க பிசாசனிகளை அழித்து போடுங்க ஆண்டவரே இறங்கும் இறங்கும் இறங்கும் இறங்கும் கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க தொடங்க தொடங்க அதிசயங்களை செய்யுங்க அற்புதங்களை செய்யுங்க மகிமான காரியத்தை செய்யுங்க வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை ஆண்டவரே கெஞ்சிறப்ப நரம்பு பலியன்ற குணமாக்குப்பா நரம்பு பலியன்ற குணமாக்க காய்ச்சல குணமாக்க ஆண்டவரை காய்ச்சல குணமாக்குங்கப்பா அன்பின் ஆண்டவரே மே துதிக்கிற கட்டி குணமாக்கப்பா கட்டி குணமாக்கப்பா கட்டி குணமாக்குங்க கருணை கடலை கருணை சமுத்திரமே மே துதிக்கிறோம் துதிக்கிறோம் வயிற்றுவலி குணமாக்கப்பா அல்சரை குணமாக்கப்பா அல்சரை குணமாக்குங்கப்பா அல்சரை குணமாக்குங்க மஞ்சகாமலை குணமாக்குங்கப்பா ஐயா கைவலி கால்வலி எல்லாம் குணமாக்கப்பா முதுவலியை குணமாக்குங்கப்பா வல்லமை வல்லமை முதுகுல பலவீனத்தை குணமாக்கப்பா மந்திர கட்டி செவனை கட்டி பெல்லிசிரை கட்டுகளை உடைத்து போடும் வல்லமை வல்லமை வல்லமை என் இயேசுவே என் இயேசுவே என் இயேசுவே நீங்க சுகமாக்குங்கப்பா இயேசப்பா நாமத்துல மன்றாடி கெஞ்சிறப்பா மந்திர கட்டி செவனை கட்டி உடைத்து போடுங்க வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க ஏசப்பா திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும் குழந்தை பாய்க்க இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாங்கப்பா சமா இல்லாத மக்கள் சமான் தாங்க கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்ய படிக்கிற பிள்ளைக்கு படிக்க ஞானத்தை கொடுங்க வீடு இல்லாத மக்கள் வீடு தக்கிட்டு ஆண்டவர தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க கேசில இருக்க மக்களை வெற்றி தாங்க வல்லமை வல்லமை வல்லமை தே வல்லமை தே வல்லமை தே வல்லமை இப்ப இறங்கட்டும் இப்ப இறங்கட்டும் இப்ப இறங்கட்டும் மேல அப்பா வல்லமை இறங்குச்சே ஆண்டவரே அப்பா என் வல்லமை ஒருத்தர் மேல பரப்பட்டது சென்னைகிற வல்லமை வல்லமை அப்பா இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஐயா எல்லாம் பொல்லாத ஆவியில் அழிக்கப்பட்டு போட்டு ஏசுக்கிறது நாமத்தினால ஏசுக்கிறது நாமத்துல அழிக்கப்பட்டு போட்டும் பொல்லாத கிரிகளை அழிக்கப்பட்டு போட்டும் நிர்வசாரமா இருக்கக்கூடாதுப்பா எல்லாரும் செவிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா ஆண்டோடு இணைந்து பாடுறவங்களா மாற்று மாண்டவர் மாற்று மாண்டவரே மாற்று மாண்டவர யாருக்குள்ள நிர்வசர அசதிகள் வரக்கூடாதப்பா அப்பா பிசாசுக்கு யாரு இடம் கொடுக்க கூடாது ஆண்டவர் பிசாசுக்கு யாரு இடம் கொடுக்க கூடாதப்பா தேவனே பிசாசுக்கு இடம் கூடாது சொன்னீங்கல்ல ஆண்டவர் யாரு பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது ஆண்டவர சாத்தான் கோட்டைகள் தகர்க்கப்பட்டு போட்டும் ஏசுக்கு நாமத்தில் சாத்தான் தகர்க்கப்பட்டு போட்டுட்டும் ஏசுக்கு நாமத்தில் சாத்தான் தகர்க்கப்பட்டு போட்டும் ஏசுக்கு நாமத்தில் சாத்தான் தகர்க்கப்பட்டு போட்டும் பொல்லாதாவி ஏசுக்கு நிர்மலை செவிக்கிறோம் எல்லா துதி கனமாக்கி செலுத்துறோம் நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோ பரவப்பிதாவே
2: ஆமே உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள் உங்கள் திருமண நாள் குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள் அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார் இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019 மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம் 12/80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் குன்னூர் 6431 நீலகிரி மாவட்டம் தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம் வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி பேங்க் ஆஃப் பரோடா குன்னூர் 1049010000 2229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம் இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
0: அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணையில் இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
3: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: லூக்காவின் சுவிசேஷம் 15:31.
1: அதற்கு தகப்பன்
0: மகனே,
1: நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது.
0: இப்ப நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே எப்போதும் என்னோடு இருக்க, எனக்குள்ளதெல்லாம் உன்னோடதா இருக்கிறது. நம்ம கத்தரோடு ஒவ்வொரு நாள் இருந்தோம்னா ஆண்டவருடைய காரியம் எல்லாம் அவர் என்னென்ன வச்சிருக்கிறோம் அத்தனையும் நமக்குறிதான். என்னோடையெல்லாம் உனக்குறிதா இருக்குது அப்படி சொல்றாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி துதிச்சு செவிச்சு பைபிள் வாசித்து எப்போது ஆண்டவரோடு நம்ம விருப்பமானா அவருக்குடைய அவர் என்னென்ன நம்ம அவருடைய காரியங்கள் இருக்கிறதோ அத்தனையும் நமக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் அவரோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். அவரை எப்போது அவர் உள்ளத்தில் நம்ம உள்ளத்தில் அவர் இருக்கணும், அவருக்குள்ளே நம்ம இருக்கணும். அப்போ அவருடைய பொருளுக்கெல்லாம் நம்மளுக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. ஒரு பெத்த தகப்பன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவங்க என்ன செய்வாங்க? தகப்பனுடைய இதில் யாருக்கு சொந்தம்? பிள்ளைகளுக்கு தான் சொந்தம். அதே போல் தான் ஆண்டவரை இயேசுக்கு சொல்கிறார், நம்ம அவரோடு இருக்க வேண்டும். அது சங்கீதக்காரர் சொல்றாரு, 73:23.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்.
0: ஆனாலும் எப்போதும் உம்மோட இருக்கிறேன். அப்ப கத்து சங்கீதக்காரர் சொல்றாரு, எப்போதும் உம்மோட இருக்கிறேன் அப்படி சொல்றாரு. அப்ப அவர் அப்ப நம்மள மாதிரி அவர் பாடு உள்ள மனுஷன்தான். அப்ப கத்தரோடு அவர் எப்போது இருந்திருக்கிறாரு. அப்ப நம்ம இருக்க முடியவா இருக்க முடியாதா? கண்டிப்பா இருக்க முடியும். நம்ம எப்போது அவரோடு இருக்கணும், செவிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். நம்ம இருதயத்தில் அவரோடு நம்ம இருதயத்தில் பரிசுத்தம் நிறைஞ்சி அன்னி பாசையில் பேசி இருக்கும்போது அவர் சொன்னதெல்லாம் நம்ம கீழ்ப்படியும் போது தான் அவரோடு நம்ம இருக்க முடியும். அவர் என்னென்னலாம் நம்ம சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் நினச்சி நம்ம கீழ்ப்படிந்து அவரோடு நம்ம இருந்தோம்னா அவருடைய இதெல்லாம் நமக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. அதான் 1 Cor 6:17.
1: அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான்.
0: அவரோட ஒரே ஆவியா இருக்கிற பார்த்தீங்களா? கர்த்தரோடு இசைந்திருக்கிற என்ன, அவர் சொன்னதெல்லாம் நம்ம கேட்டு அவருக்காக நம்ம வாழும்போது அவர் என்னென்னலாம் சொல்றாரோ அதெல்லாம் கேட்டு வாழும்போது கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர். அவர் இசைந்திர என்ன, அவரோட அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் கேட்டு அதன்படி செய்யும்போது அவரோட ஆவியோட நம்ம என்ன செய்யுமா? ஒரே ஆவியா, கர்த்தருடைய ஆவியும் நம்ம ஆவியோ ஒரே ஆவியாருது. அப்ப கர்த்தர் நமக்கு எல்லாமே நமக்கு தாராரு. அவருடைய இது என்னென்னலாம் இருக்குதோ அத்தை நமக்கு தாராரு. இப்ப அவருடைய இது என்னெல்லாம் போய் பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகம் 3:8.
1: ரட்சிப்பு கர்த்தருடையது.
0: ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்ம ரட்சிக்கப்பட முடியலையே, நம்ம என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, குடும்பம் ரட்சிக்கப்படலன்னு சொல்லி எத்தனை பேர் கலங்குறோம். ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது தான். நம்மரோடு நம்ம அவரோடு இருந்தால் ரட்சிப்பை நமக்கு தருவார். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு அவரோடு இருக்கதான் தேவனுடைய சித்தம். நம்ம நினைக்கிறோம் நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படல, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, நான் ரட்சிக்கப்பட முடியல அப்படின்னு நினைக்கிறோம். எப்போ ரட்சிக்கப்படுவோம் பாருங்க, வாசி பாருங்க. அவர் நம்ம எப்போது எப்போ நம்ம ரட்சிக்கப்படுமா? யோவேலின் புஸ்தகம் 2:32. யோவேலின் புஸ்தகம் 2:32.
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான்.
0: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்றவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படும். நம்ம கர்த்தர் ரட்சிக்கப்படணும்னு நினைச்சு அவரை நம்ம தொழுது கொள்ள வேண்டும். ஒரு நாள் அவர் தொழுது கொள்ளணும். தொழுது கொள்ளும்போது நம்ம என்ன செய்வோம்? ரட்சிக்கப்படும். அந்த கர்த்தர் சொன்னார், மகனே எப்போது என்னோட இருக்கிற, என்னுடையங்களா உன்னுடைய ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. நம்ம கர்த்தரை எப்போதான் தொழுது கொள்றோமோ அப்போ நம்ம ரட்சிக்கப்படுவோம். நம்ம ஒவ்வொரு நிமிஷம் அவரை தொழுது கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்ளணும். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தொழுது கொள்ளணும். நம்ம வேலை செஞ்சாலும் இறுதி அவரை பாடி துதிச்சு தொழுது கொள்ற என்னன்னு சொல்றாரு இல்லையா? 116:17.
1: நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன்.
0: தொழுது கொள்ள என்னது? ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தரையும் தொழுது கொள்ளணும். எப்போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பலி செலுத்தி ஆண்டவர் துதிச்சுட்டே இருந்தோம்னா கர்த்தரை தொழுது கொள்றது. அப்ப தொழுது கொள்றவ என்ன செய்வாங்களாம்? ரட்சிக்கப்படுங்க. அவர் ஸ்தோத்திர பலி செலுத்தி அவர் தொழுது கொண்டே இருந்தோம்னா, அவர் துதிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம ரட்சிக்கப்படுவோம். நம்ம இறுதி வந்து எங்கேயோ இருந்துச்சுன்னா நம்ம ரட்சிக்கப்பட முடியாது. அவர் தொழுது கொள்ள வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாள் ரட்சிக்கப்படணும்னு வாஞ்சிருந்தா அவர் தொழுது கொள்ள வேண்டும். ஸ்தோத்திர பலி செலுத்தினா அவர் ரட்சிக்கப்படுவோம். ஸ்தோத்திர பலி செலுத்துறது தான் கர்த்தரை தொழுது கொள்றது. தொழுது கொள்ளி எப்போதும் கத்திர நினைச்சுனோம், ஸ்தோத்திர பலி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும், அப்ப நம்ம ரட்சிக்கப்படுவோம். ரோமர்கள் நிறுவோம் 10:13.
1: அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான்.
0: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள யாரா இருந்தாலும் சரி, அவங்க என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. தொழுது கொள்ள யாவரும் எவனும் ரட்சிக்கப்படுவான் சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நம்ம கர்த்தர் தொழுது கொண்டோம் யாரா இருந்தாலும் என்ன செய்வோம், ரட்சிக்கப்படுவோம். ரட்சிப்பு யாரை விடையது, கர்த்தருடையது. அதான் சொல்ல மகனே எப்போது என்னோடு இருக்கு, என்னுடையா அவர் அவர் நம்ம ரட்சிக்கணும்னு சொன்னா நம்ம ஒரு நாள் அவளை தொழுது கொள்ளணும். அதுதான் இங்கேயும் சொல்றாரு பாருங்க, பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்காரு, புதிய ஏற்பாட்டிலையும் சொல்ற பாருங்க. அப்போஸ்தலம் நடவடிக்கை புஸ்தகம் 2:21.
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார்.
0: தொழுது கொள்ள எவனோ ரட்சிக்கப்படும் யாரு உரைத்திருக்கிறார், தேவன் உரைத்திருக்கிறார். அவர் நம்ம தொழுது கொண்டார் நம்ம ரட்சிக்கப்படுவோம். நம்ம ரட்சிக்கப்படணுமா, அவர் தொழுது கொள்ள வேண்டும். அவர் எப்படி தொழுது கொள்ளணும், யோவான் சுவிசேஷம் 4:24.
1: தேவன் ஆவியா இருக்கிறார்,
0: தேவன் ஆவியா இருக்கிறார்.
1: அவரை தொழுது கொள்கிறவர்கள்,
0: அவரை தொழுது கொள்கிறவர்கள்
1: ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
0: ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தாவில் நிறைஞ்சி அன்னி பாசல் நிறைஞ்சி ஸ்தோத்திரம் பண்ணி துச்சிட்டே இருந்தா நம்ம தொழுது கொள்றோம். அப்ப கர்த்தர் என்ன செய்ய நம்மள என்ன செய்யறாரு, ரட்சிக்கிறார். ரட்சிப்பு மிக மிக அவசியம். எப்படி பரலோகத்துக்கு நம்ம வெளிநாட்டு போறதுக்கு எப்படி பாஸ்போர்ட்டு விசா அவசியமோ, அதே போல பரலோகத்துக்கு போன நமக்கு என்ன அவசியம், ரட்சிக்கப்பட்டதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. இந்த உபாக புஸ்தகத்துல வாசிக்கிறோம் 4:7.
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தரை,
0: நம்ம தேவனாகிய கர்த்தரை
1: நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம்,
0: நமக்கு தொழுது கொள்கிற போதெல்லாம்
1: அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல,
0: அவர் நமக்கு நம்ம தொழுது கொள்ள போல கர்த்தரை எங்க இருக்கிறாரு, நமக்கு சமீபமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம கட்டாயம் ரட்சிப்பாரு, ரட்சிப்பு கர்த்தருடையது. இவர் ரட்சிக்கப்பட முடியலையே, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, என் குடும்பத்தார் ரட்சிக்கப்படல, கர்த்தர் சொன்ன கர்த்தராக இயேசுக்கு விசுவாசியப்படுது, நீ உன் வீட்டாரும் ரட்சிப்படு. ரட்சிப்பு மிக மிக அவசியம். ரட்சிப்பு யார் உடையது, கர்த்தருடையது. அவர் தான் நம்ம ரட்சிப்பார். லூக்கான் சுவிசேஷத்தில் வாசித்தோம், என்ன சொல்றோம், மகனை எப்போதும் என்னோட இருக்கு, என்னோட இல்லை உன்னோடது. அவர் நம்ம ரட்சிக்கு நம்ம ஒரு நாள் அவர் தொழுது கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பார்க்கிறோம் கர்த்தருடையது என்னவாம் பாருங்க, ஆகாயின் புஸ்தகம் 2:8.
1: வெள்ளியும் என்னுடையது,
0: வெள்ளியும் என்னுடையது,
1: பொன்னும் என்னுடையது என்று,
0: பொன்னும் என்னுடையது என்று
1: சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
0: சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்க, வெள்ளியும் கர்த்தருடையது, பொன்னும் கர்த்தருடையது. முத அவர்களுடையது என்னதா இருந்தது, ரட்சிப்பு கர்த்தருடையது இருந்தது. ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணு அவருடையது தான். அவற்றை ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு எனக்கு தேவைகளை சந்திங்க, ஆண்டவரே எனக்கு வெள்ளியும் உங்களுடைய தானப்பா, பொண்ணும் உங்களுடைய தானப்பா, எங்கள் தேவைகளை சந்திங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம கேட்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 8:17.
1: என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன்,
0: என்னை சிநேகிக்கிறவர்கள் நான் சிநேகிக்கிறேன்.
1: அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்.
0: அதிகாலம் தேடினா என்ன செய்வேன், தேவனை கண்டடைவோம்.
1: ஐஸ்வர்யமும் கனமும்,
0: ஐஸ்வர்யம் கனமும்,
1: நிலையான பொருளும்,
0: நிலையான பொருளும்,
1: நீதியும் என்னிடத்தில் உண்டு.
0: கர்த்தரிடத்துல என்னென்ன இருக்குதா, ஐஸ்வர்யம் கனம் நீதி நிலையான பொருள் அவரிடத்துல ஒன்று இருக்கு. அது ஆண்டவர் சிநேகிக்கிறவங்களை அவர் சிநேகிப்பாரு. அவர் நம்ம சிநேகிச்சோம்னா அவர் ஊடு நம்ம இருந்தா நம்மளை சிநேகிப்பாரு. வெள்ளி பொண்ணு ஐஸ்வர்யம் கனம் எல்லாமே அவருடையது தான். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் கனம் நீதி எல்லாம் அவர்கிட்ட நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு ஐஸ்வர்யத்தை தாரு, என் கஷ்டத்தை மாற்றுங்க, என் பிரச்சனையை மாற்றுங்க. நம்ம அவரை சிநேகிக்கும் போது, அவர் நம்மளை சிநேகிக்க அதிகாலமே தேடும் போது, கர்த்தர் நிச்சயமாக நமக்கு எல்லாம் தருவார். இந்த புதிய ஆண்டில் நிச்சயமாக தந்து நம்ம கண்ணீர்லாம் கர்த்தர் கட்டாயம் துடைப்பார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் பண கஷ்டத்தோடு இருக்கிறோமோ அவர் நம்ம சிநேகிக்கணும், அவர் அதிகாலம் இருந்து செவிக்கணும். அவர்கிட்டலாம் ஐஸ்வர்யம் கனம் நீதி நிலையான பொருள் எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. அவற்றை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கேட்டால் அவர் கட்டாயம் தருவார். அப்போ நம்ம என்ன செய்யணும், மகனே எப்போது என்னோடு இருக்க, என்னுடையா உன்னுடையவள், அவரோடு நம்ம இருந்தால் நமக்கு எல்லாமே தருவார். ஹல்லேலூயா. ஏன்னா ஐஸ்வர்யம் கனம் எல்லாம் அவருடைய தான், கட்டாயம் நமக்கு தருவார். 1:12.
1: ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது,
0: ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது.
1: தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்.
0: பாத்தீங்களா, ஐஸ்வர்யம் கனம் யாராலதான் வருது, கர்த்தராவது ஐஸ்வரியம் காண உம்மால வருகிறது.
1: தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்.
0: தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்.
1: உம்முடைய கரத்திலே சத்துவமும்
0: சத்துவமும்
1: வல்லமையும் உண்டு.
0: வல்லமை உண்டு.
1: எவரையும் மேன்மைப்படுத்தவும்
0: எவரையும்
1: பலப்படுத்தவும்
0: பலப்படுத்தும்
1: கரத்தினாலாகும்.
0: அவர் கரத்தினாலாகும் மேன்மைப்படுத்த அவர் கருத்தினால் ஆகும். பலப்படுத்தும் அவர் கருத்தினால ஆகும். ஐஸ்வர்யம் கனம் எல்லாம் அவற்றத்தை இருக்கு. நம்ம எப்போது அவரோடு இருந்தா போதும். அவரை சிநேகிச்சா போதும். அதிகாலை இந்த செவிச்சா போதும். கர்த்த நிச்சயமா கண்ணீரும் துடைப்பார். யாரெல்லாம் கஷ்டத்தோடு இருக்குமோ, யாரெல்லாம் பிரச்சனையோடு இருக்குமோ, ஒவ்வொரு கண்ணீரையும் கட்டாயம் துடைப்பார். நம்ம செவிக்காம இருந்துட்டு என் கஷ்டங்கள் மாறலையா நம்ம சொல்லக்கூடாது. என்னை சிநேகிக்கிறவங்களா சிநேகிக்கிறேன். அதிகாலை தேடுறவங்க என்னை கண்டடைவுங்க. அவற்று என்ன இருக்கா? ஐஸ்வர்யம் கனம் நீதி நிலையான பொருள் எல்லாம் அவற்று இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவரை சிநேகிக்கணும். அவரோடு இருக்கணும். எப்போதும் அவரோடு இருக்கணும். துதிக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணணும். பைபிள் வாசிக்கணும். இயேசு பற்றி வசனத்தை தியானிக்கணும். வசனம் பைபிள் வாசிக்க மாத்திரல தியானிச்சுக்கிட்டே இருந்தா கர்த்தர் நமக்கு எல்லாமே தருவார். ஹலேலூயா. அவர்கிட்ட தான் இருக்குது. உபாகம் புஸ்தகம் 15:5-6
1: உன் தேவனாகிய கர்த்தர்
0: உன் தேவனாகிய கர்த்தர்
1: உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில்
0: உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில்
1: உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார்.
0: உங்களை சுதந்திரிக்கும் தேசத்துல என்ன செய்வாரா? மேன்மேலும் உங்களை
1: ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர்
0: உன் தேவனாகிய கர்த்தர்
1: உனக்கு சொன்னபடி
0: உனக்கு சொன்ன
1: உன்னை ஆசீர்வதிப்பதினால்
0: ஆசீர்வதிப்பதினால்
1: நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பான்.
0: அநேக ஜாதிகள் கடன்
1: நீயோ கடன் வாங்குவதில்லை.
0: நீயோ கடன் வாங்குவதில்லை. ஹல்லேலூயா. அநேக ஜாதியில் கடன் கொடுப்ப நீ என்ன செய்ய போறதில்ல? கடன் வாங்குறதில்ல. அதான் சொன்னார், மகனே எப்போதும் என்னோடு இருக்க என்னோட இதெல்லாம் ஒண்ணு. அப்ப முதல்ல அவருடையது என்னது? ரட்சிப்பு. ரெண்டாவது அவருடையது வெள்ளியும் பொண்ணும் அவருடைய இது. அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்கா? ஐஸ்வர்யமும் கனமும் நீதியும் நிலையான பொருள் அவர்கிட்ட இருக்கு. எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். அவரால் பலப்படுத்த முடியும். மாத்திரம் ஆசீர்விச்சு மேல் ஆசீர்வித்து மேனேஜர் வரா. உபாகம் 15:6
1: மேன்மேலும் ஆசீர்வதிப்பார்.
0: மேன்மேலும் ஆசீர்வதிப்பார்.
1: உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி
0: தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி
1: உன்னை ஆசீர்வதிப்பதினால்
0: ஆசீர்வதி
1: அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்.
0: அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வீங்க?
1: நீயோ கடன் வாங்குவதில்லை.
0: நீயோ கடன் வாங்குவதில்லை. நம்ம ஆண்டவரோடு எப்போது இருந்து செபித்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிச்சு உயர்த்துவார். அல்லேலூயா. அதுதான் சொல்ற மகனே எப்போது என்னோட இருக்க என்னோட எல்லாம் உன்னோட. அவர் நம்ம சிநேகிக்கணும். அவர் காலை அதிகாலை செவிச்சா போதும். நமக்கு எல்லாமே தருவார். ஹல்லேலூயா. முதல் ரட்சிக்கப்படுவார். நம்ம ரட்சிப்பு மிக மிக அவசியம். ஏன்னா ரட்சிக்கப்பட்டவன் பரலோக வெளிச்சத்துல நடப்பாங்க. முதல் ரட்சிப்பு. ரெண்டாவது நமக்கு இருந்தார் வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம செவம் பண்ண போறோம். எங்களால் மாதிரி நேசித்து வழி நடத்துகிற பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவையுமே போற்றுகிறோமே வாழ்த்துகிறோம் ஐயா. கர்த்துடைய கிருப கர்த்துடைய பிரசனம் கர்த்துடைய மகிமை எல்லாரையும் மூடட்டும் ஐயா. உங்களுடைய ஜீவனோட வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, செபிக்க துதிக்க உதவி செய்யுங்க, அறிந்து கொள்ள மெண்டிக்கொள்ள மே சார்ந்து கொள்ள கிருபை செய்ய முடியா செபிக்கிறோம். அப்பா மோசை போல நாங்களும் உங்களுக்கு முகமுகமாய் பேசுன ஆண்டவர கர்த்தாவே எங்களுக்கு இந்த கிருபை தாங்க. ஏனோக்கை போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா. நோவை போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. வல்லவரையும் நல்லவரையும் துதிக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் தொடுவீராக ஆண்டவரே, தொடுவீராக அப்பா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியா செபிக்கிறோம். ஆன்மீக கண்களை திறக்க வேண்டுமா செபிக்கிறோம். இறுதித்துல கர்த்தாவே எங்களுடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். தகப்பனையும் முடி ஒவ்வொருவரையும் தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராகப்பா. ஆற்றுல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. சளி உருவாகாதடி காத்துக்கொள்ளுமையா. சளினாலே எத்தனை மக்கள் கஷ்டப்படுறாங்கப்பா. அவங்களை தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. சளி ஆண்டவரே யாருக்குமே சளினால கஷ்டப்படக்கூடாது. அவங்க வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. ஐயாமை துதிக்கிறோம். பெரும்பாடுனால கஷ்டப்படுற மக்கள் மேல முடி வல்லமை இறங்கட்டுமே ஏசப்பா, இறங்கட்டும். குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. கெஞ்சி கேட்கிறேன் ஏசப்பா, கெஞ்சி கேட்கிறோம். உங்களுடைய அக்கினி மூடட்டும், தேவ பிரசனம் மூடட்டும். பரிசுத்தேன் அபிஷேகம் அளவுலாம ஊற்றுமையா, ஊற்றுமாண்டவர், ஊற்றுமாண்டவர். அக்கில நிரப்புங்கப்பா. மந்திரம் ஜெய்வனிகள் பெலிசனிகள் எல்லா கிரியலையும் தேவனாய் கர்த்தர் நாமத்தில் அபத்தமாக்கி போடுகிறோமே, நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய வல்லமில் ரத்தம் எல்லாருமே தெளிப்பீராக ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவர். ஐயாமை துதிக்கிற வேலையில பிரச்சனையோடு இருக்கிறாங்களப்பா. வேலையில இருக்கப்பட்ட பிரச்சனைகளா மாற்றுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் சப்பா, குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க தகப்பனே, குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாரும், கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கு சுகந்தரடி செய்யே, எத்தனை மக்கள் கண்ணீர் வெடிக்கிறாங்கப்பா குழந்தை இல்லாம, நீ குழந்தை தர வேண்டும் செபிக்கிற, தர வேண்டும் அப்பா தர வேண்டும், இயேசுவே கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுகந்தரடி சொன்னீரே, மலடிய சந்தோஷமான பிள்ளைத்தாச்சியை மாற்றுகிற தேவன் நீங்க ஆண்டவர், அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும்னு செபிக்கிறையா, பலத்த காரியத்தை செய்ய தொடுங்க தொடுங்க தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை, குடும்பத்தில் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் மாற்றுங்க ஆண்டவரை, மாற்றுங்கப்பா, ஐயாமை துதிக்கிறோம், குடும்பத்தில் சமான சந்தோஷத்தை தாரும், கண்டன் பிரச்சனை மாற வேண்டும், கண்ணீர் துடைக்க வேண்டும் ஐயா, ஆண்டவரையுமே துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஒவ்வொருவரையும் தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரை, வேலையில் கஷ்டப்படுற மக்களுக்கு வேலையை கஷ்டத்தை மாற்றி வேலை தந்து உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்க, கர்த்தருடைய மகத்தமிழ நாம் மகிழ்படுவதாக ஆண்டவரை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம், மகத்தான காரியத்தை செய்யேசப்பா, ராஜாவையுமே துதிக்கிறோம், வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுத்தவங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா, தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வங்க சப்பா, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வங்க, அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிற வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க சப்பா, அப்பா சமாளாத மக்கள் சமான் தாங்க, வாலிபர்லாம் ரட்சிக்கப்படணும் அப்பா, சிறுப்பிள்ளைலாம் ரட்சிக்கப்படணும் ஐயா, தகப்பனையுமே துதிக்கிறோம், கொரோனா கொள்ளை நோயில் கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொழுவீராக ஆண்டவர் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா, தகப்பனே குணமாக்கி உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க, அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, கர்த்துடைய ஆசீர்வாதமாக ஐஸ்வர்ய தருணி சொன்னீரே, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா, பலப்படுத்துங்க, எல்லா துதிக்காக நம்ம மகிமைக்கு செலுத்துகிறோம், எங்கள் அன்பு ரச்சரை யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே, கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டார் கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள், இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
3: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: மூன்றாவது பாருங்க, ஒன்று நாலாம் புஸ்தகம்
1: மாட்சிமையும் வல்லமையும்
0: மகிமையும்
1: ஜெயமும்
0: ஜெயமும்
1: மகத்துவமும்
0: உம்முடையவைகள். மூணாவது என்னதான் ஜெயம்? கர்த்தருடையது. சொல்றோம்ல, எந்த காரியத்துக்கு போனாலும் வெற்றியே கிடைக்கிறதுல, எங்க போனாலும் தோல்விதான் இருக்குது, எந்த காரியம் எடுத்தாலும் தடைதான் இருக்குது, எனக்கு ஆசீர்வாதமே இல்லை. நான் இவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஒரு ஆசீர்வாதமா இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஜெயம் யார் உடையது? கர்த்தர். ஜெயம்னா என்ன? வெற்றி. நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி. நம் வாழ்க்கையில் ஜெயம் இல்லாமல் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறோம். எது எடுத்தாலும் தடை, எது எடுத்தாலும் பிரச்சனை, எது எடுத்தாலும் நல்லா இருக்குல்ல, தடையாக இருக்குதுன்னு கலங்குறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, ஜெயம் கர்த்தருடையது. மொதல் கர்த்தருடைய என்னது? ரட்சிப்பு கர்த்தருடையது. ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணும் கருத்துடையது. மூணாவது ஜெயம் கருத்துடையது. அன்றைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை தாருமாப்பா. ஆவிக்குரிய காரியத்தில் ஜெயம் இல்லை, நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா? ஒரு அடி எடுத்து வச்சா ரெண்டு அடி தள்ளிடுது. என் வாழ்க்கையில் ஜெயமே இல்லை. குடும்பத்தில் எது எடுத்தாலும் தடை, பிரச்சனைகள் வாழ்க்கையில், பிரச்சனைகள் குழப்பமாக இருக்குது, வருமானம் வருது எப்படி போகுதுன்னே தெரியுதில்ல. கர்த்தர் சொல்கிறாரு, ஜெயம் யாருடையதான்? கருத்துடையது. ஜெயித்து தருவார். ஆனால் ஒன்று குறைஞ்ச புஸ்தகம் 15:57
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே,
0: நம் கர்த்தராகிய இயேசு
1: நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
0: ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் தான் ஜெயித்து கொடுக்க முடியும். ஜெயித்து கொடுப்பார், கலங்காதீங்க. உங்க வாழ்க்கையில் வெற்றி தருவார், கலங்காதீங்க. வேற 2 Corinthians 2:14
1: கிறிஸ்துவுக்குள்
0: எப்பொழுதும் எங்களை
1: வெற்றி சிறக்க பண்ணி.
0: எப்பொழுது கர்த்தர் தான் நம்மளை என்ன செய்யறாரு? வெற்றி சிறக்க பண்ணி. உங்க பிரச்சனையா, குடும்பத்துல பிரச்சனையா, குழப்பமா, பண கஷ்டமா, தடையா, எல்லாவற்றையும் ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, மகனே எப்போது என்னோட எல்லாம் உன்னுடைய. என்ன இருக்கு அவரோடது? என்னது? ரட்சிப்பு அவருடையது, வெள்ளியும் பொண்ணும் அவருடையது, ஜெயம் அவருடையது. நமக்கு ஜெயத்து தருதான் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நிச்சயமா நமக்கு ஜெயத்து தருவார். எதெல்லாம் ஜெயம் இல்லாமல் இருக்கீங்களோ, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி இல்லாமல் சோர்வு கவலை குழப்பங்கள் இருக்கீங்களோ, கர்த்தர் வெற்றி தருவார். அல்லேலூயா. வெளிப்படுத்தும் விசேஷம் 21:7
1: ஜெயம் கொள்கிறவன்
0: ஜெயம் கொள்
1: எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான்.
0: ஜெயம் கொண்டு எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும், எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். முத பார்த்தோம் கர்த்தர் ரட்சிப்பு கர்த்தருடையது, ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, மூணாவது ஜெயம் கர்த்தருடையது. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். பரலோக ராஜ்யத்தையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த உலகத்துல எல்லா காரியத்தையும் சேர்ந்து எப்போ நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயம் கொள்ளும் போது, ஜெயம் கொள்ள நம்மளால முடியாது, ஜெயம் கர்த்தருடையது. நம்ம ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட கேட்டே இருக்கணும், ஆண்டவரே என்ன ஜெயத்தை தரப்பா, எல்லா காரியத்திலும் செய்ய வேணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலையும் செய்ய வேணும், பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலையும் செய்ய வேணும், எனக்கு ஜெயத்தை கொடுங்க ஆண்டவரின்னு சொல்லி நம்ம கேட்கணும். நான்காவதாக கர்த்தருடைய என்னதான் பாருங்க, 62:11
1: வல்லமை தேவனுடையது என்பதே.
0: வல்லமை தேவனுடையது என்பதே. நம்ம சொல்றோம் ஊழியத்தில் வல்லமையே இல்லைங்க, நான் எங்க போய் செவிச்சாலும் அறுப்பது நடக்கல, எங்க போய் செய்யிச்சாலும் அதிசயம் நடக்கும்.

0: மாட்டேன். ஏன் வல்லம் யாருடையது? தேவனுடையது. நம்ம வல்லமை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு வல்லமை தாருமப்பா, எனக்கு வரங்களை தாரும், வல்லமை தாரும், வல்லமை வேணும் ஆண்டவரே. எனக்கு வல்லமை இல்லாமல் ஊழியத்தில் ஒரு ஆசீர்வாதமும் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஆண்டவரே வல்லமை தேவனுடைய தானே, எனக்கு வல்லமை தாங்கன்னு சொல்லி கேட்கணும். 2 கொரிந்தியர் 13:4
1: ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படியே நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும்
0: உங்களிடமாய் விளங்கிய
1: தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம்.
0: தேவனுடைய வல்லமை பெற்ற என்ன செய்வோம்? வல்லமை பெற்ற ஒளியும் நல்லா செய்யலாம், வல்லமையா செய்யலாம். அது மாதிரி என்ன கருத்துக்குள்ள என்ன செஞ்சிருப்போம்? பிழைத்திருப்போம். ஆனால் தேவனுடைய வல்லமை கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வல்லமையினால் நம்ம பிழைத்திருக்க முடியும். ஊழியத்திலையும் செய்ய ஊழியத்தை செய்யும் பிறகு தேவனுடைய வல்லமை இருந்தால் தான் ஊழியும் செய்ய முடியும். அப்போ நம்ம ஊழியும் செய்ய முடியும், தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்க முடியும். ஆண்டவரை கேட்போம். ஆண்டவரே உடைய வல்லமை உங்களுடைய தானப்பா, எங்களுக்கு வல்லமை தாங்க ஆண்டவரே, வல்லமை தாங்கப்பா. வல்லமை இல்லாமல் எனக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒவ்வொரு ஊழியரும் கேட்கணும், ஆண்டவரே உடைய வல்லமை தாங்க ஆண்டவரே, வல்லமை இல்லாமல் பழை ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. வல்லமை இருந்தால் தான் செய்வோம், பிழைத்திருக்க முடியும். தேவனத்தில் வல்லமை கேட்டு பெற்றுக்கொள்வோம். யாருக்கு வல்லமை தராரா? 2 கொரிந்தியர் 16:9
1: தம்மை பற்றி வல்லமை விளங்க
0: பண்ணும்படி
1: பூமியெங்கும் உலாவி கொண்டிருக்கிறது.
0: யாரு உத்தமனா இருக்கா? யாரு குடுக்கலாம்? யாரு உத்தமா இருக்கணும்னு சொல்லி கர்த்தருடைய கண்களை என்ன செய்தான்? பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் தரமாட்டாரு. தம்மை பற்றி ஆண்டரை பற்றி உத்தமாவது இருத்தோடு இருக்கும்போது அவர் கண்கள் நமக்கு யார் உத்தமனா இருக்கன்னு கொடுக்கறதுக்காக கர்த்தருடைய கண்களை என்ன செய்தான்? பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்குது. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கோன்னு சொல்லி கர்த்தருடைய கண்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. வல்லமை கொடுக்கறதுக்குள்ளாக அவர் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. நம்ம கரெக்டாக இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லி அவர் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே என்னை உத்தமனாய் மாற்றும் ஐயா. தம்மை பற்றி அவர் இப்போ அவர்களுடைய காரியத்தில் உத்தமாக இருந்தால் அவருடைய நமக்கு வல்லமை கொடுக்கறதுக்கு அவர் கண்கள் பூமி எங்க என்ன செய்தான்? உலாவி கொண்டிருக்கு. ஆண்டவரே என்னையும் உத்தமனாக மாற்றுமாப்பா, நான் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழக்கூடாதுப்பா, உத்தமனாய் மாறணும் சொல்லி நம்ம கேட்கணும். முத கத்திர என்ன கொடுக்கறாரு? ரட்சிப்பு கொடு. ரட்சிப்பு கிடைக்கணும் நம்ம என்ன செய்யணும்? கத்தரை தொழுது கொள்ளணும். கத்தர் தொழுது எவனோ ரட்சிக்கப்படுவான். ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணு என்னுடையது. அப்போ அவர் என்ன செய்யணும்? அதிகாலம் செபிக்கணும், தேவனை சிநேகிக்கணும். அல்லேலூயா. அதை சொல்ற என்னை சிநேகிக்கிறவங்களை நான் அவங்களை சிநேகிக்கிறேன்னு சொல்றாரு. மூன்றாவதாக ஜெயம் கர்த்தருடையது. ஆண்டவருடைய ஜெயத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு ஜெயம் தாங்கப்பா, என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஜெயம், ஆவிக்குறி காரியத்தில் ஜெயமே இல்லை. ஒப்பு கொடுக்குற 2 நாள் நல்லா இருக்க, 3 நாள் பின்வாங்கிற, என்னை அறியாமே சோர்ந்து போய் பின்வாங்கிற ஆண்டவரே எனக்கு ஒப்பு கொடுக்க, எனக்கு உதவி செய்வேன்னு சொல்லி கேட்கணும். நான் 2 நாள் நல்லா செவிக்கிறேன், 3 நாள் என்னால் முடியலப்பா, எனக்கு செவிக்க எனக்கு ஜெயத்தை தாருன்னு சொல்லி கேட்கணும். ஜெயம் கொடுற எல்லாவற்றையும் சுதந்திரத்துக்கு வந்து உலகத்தில் ஆசிரியத்தையும் சுதந்திரத்துக்குள்ள முடியும், பரலோக ராஜ்யத்தையும் சுதந்திரத்துக்கு முன்ன முடியும். 4வதாக தேவன் என்னது தேவனுடையது? வல்லமை. யாருக்கு வல்லமை கொடுக்குறாரா? உத்தமா தம்மை பற்றி உத்தமாக இருக்கிறவங்களுக்கு வல்லமே கொடுக்கறதுக்கு அவர் கண்கள் என்ன செய்தான்? பூமி எங்கும் உலாய் கொண்டிருக்கு. அப்பா நம்ம ஆண்டவரே உங்களுக்கு பிரியமான பிள்ளை இருக்கணும்ப்பா, நான் உத்தமா நடக்கணும் ஆண்டவரே. மனிதர் பாதிக்கல, கர்த்தர் பாதிப்பு உத்தமா இருக்கணும். அல்லேலூயா. வல்லமை இருந்தால் மகிழ்ச்சியா இருக்க முடியும், சந்தோஷமா இருக்கலாம். வாஸ்து பாருங்க, சங்கீதம் 21:1.
1: கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார்.
0: நம்ம வல்லமை பெற்றிருந்தா கர்த்தருக்குள்ள என்ன செய்ய முடியும்? மகிழ்ச்சியா இருக்க முடியும். அதுதான் வல்லமை. எல்லாம் கர்த்தருடையதுதான். ரட்சிப்பு அவருடையது, வெள்ளியும் பொண்ணு அவருடையது, அப்புறம் ஜெயம் அவருடையது, வல்லமை அவருடையது. கேட்டு பெற்றுக்கொள்ளணும். க கடைசியாக மத்தேயு சுவிசேஷம் 6:13
1: ராஜ்யமும்
0: வல்லமையும்
1: மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே,
0: என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. அப்ப என்னது ராஜ்யமும் கர்த்தருடையதுதான். நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா என்ன செய்யறாரு, பிரியமா இருக்கிறாரு இல்ல. ராஜ்யத்தை கொடுக்க பிதா இப்படி இருக்காரா, பிரியமா இருக்கிறாரு. ஏன்னா ராஜ்யம் அவருடைய தானே. பயப்படாத சிறுமந்தையே,
1: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார்.
0: ராஜ்யத்தை கொடுக்க என்ன செய்யறாரு, பிதா இப்படி இருக்காரா, பிரியமா இருக்கிறாரு. ராஜ்யத்தை கொடுக்கறக்கு அவர் பிரியமா இருக்கிறாரு. அதான் ராஜ்யம் அவருடையதான். நம்ம கேட்கணும், ஆண்டவரே உங்களோட ராஜ்யத்துக்கு நான் வரணும், ஆண்டவரே ராஜ்யத்துக்கு வர என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, ராஜ்யத்துக்கு நான் வர, எப்படியாவது ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். அதான் பிலிப்பியர்ல வாசிக்கிற 3:20
1: நம்முடைய குடியிருப்போ,
0: நம்முடைய குடியிருப்போ
1: பரலோகத்தில் இருக்கிறது.
0: பரலோகத்தில் நம்ம குடியிருப்பு எங்க இருக்குது, பரலோகத்தில் இருக்குது.
1: அங்கிருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர,
0: இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர
1: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: பார்த்துட்டு இருக்கோம், எப்ப வருவாரு எப்ப வருவாரு, ஒரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம குடியிருப்பு பரலோகம்தான். இந்த உலகத்துல என்னதான் எத்தனால் வாழ்ந்தாலும், 100 வாழ்ந்தாலும் ஒரு நாள் நம்ம போகணும். எங்க போகணும், நம்ம இறந்து போகணும். இறந்து போறப்ப கத்தரோடு இருந்தா பரலோகம், கத்திருப்பிட்டு பின்வாங்கி இருந்தா எங்க போக முடியாது, பரலோகத்து போக முடியாது. ஆனா பிதா சொல்றாரு, பயப்படாத சிறுமந்தைய, ராஜ்ய பிதா ராஜ்யத்தை கொடுக்க பிதா எப்படி இருக்காரா, பிரியமா இருக்கிறாரு. இங்க கொஞ்ச நாள் தான், இங்க சொற்ப நாள் நல்லா வாழ்ந்தா 100 வருஷம் 90 வருஷம் அவ்வளவுதான். பரலோகத்துதான் நமக்கு யூக யுகமா அங்கதான் வாழப்போறோம். அதுக்கு வேண்டிய தகுதி நமக்கு இருந்தா தான் இந்த ராஜ்யத்தை நம்ம தருவாரு. இந்த உலகத்திலேயே நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தி எப்படியா நான் பரலோகத்துக்கு வரணும்ப்பா, எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேட்கணும். அங்க கத்துட்டு எத்தனை வாசத்துல இருக்கேன் பாருங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் எல்லாருக்கும் ஒரே வீடு நினைக்கலங்கப்பா, சொல்றாரு பாருங்க. யோவான் சுவிசேஷம் 14:2-3
1: என் பிதாவின் வீட்டில்,
0: என் பிதாவின் வீட்டில்
1: அநேக வாசஸ்தலங்கள் உண்டு.
0: எவ்வளவு இருக்குதா, அநேக வாசஸ்தலங்கள்.
1: அப்படி இல்லாதிருந்தால்,
0: அப்படி இல்லாதிருந்தால்
1: நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்,
0: அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்,
1: ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார்.
1: நான் போய் உங்களுக்காக,
0: நான் உங்களுக்கு போய் உங்களுக்காக
1: ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு,
0: ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு
1: நான் இருக்கிற இடத்திலே,
0: நான் இருக்கிற இடத்திலே
1: நீங்களும் இருக்கும்படி,
0: நீங்களும் இருக்கும்
1: நான் மறுபடியும் வந்து,
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன்.
0: மறுபடி வரப்போறாரு, வந்து என்ன செய்யறாரு, அவரிடத்துல சேர்த்துக் கொள்ள போறாரு. ஹலேலூயா. அதுக்குத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு நீங்க தான் வேணும், அவருக்காக அவர் சித்தத்தை ஒவ்வொரு நாள் நம்ம நிறைவேற்றணும். எப்படி வேணாலும் வாழ்ந்தால அவர் சித்தத்தை நம்ம என்ன செய்யணும், ஊழிய ஏதோ ஒரு ஊழியம் இல்லை, அவர் என்ன சித்தம் வச்சிருக்காரோ அதை நிறைவேற்றினா தான் அந்த பரலூர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். ஆசிமா இந்த 3:3
1: நான் இருக்கிற இடத்திலே,
0: நான் இருக்கிற
1: நீங்களும் இருக்கும்படி,
0: நீங்களும் இருக்கும்படி
1: நான் மறுபடியும் வந்து,
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன்.
0: நீங்க உங்களை என்ன செஞ்சிடும், என்ன இடத்துல சேர்த்துக் கொள்வேன்னு சொல்றாரு. இங்க சொல்றாரு யோவான் சுவிசேஷம் 12:26 ராஜ்யத்தில் இருக்கு. நம்ம என்ன செய்யணும் பாருங்க, ஒரு சின்ன ஊழியமாவது கர்த்தருக்காக நம்ம செய்யணும்.
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்,
0: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன்,
1: என்னை பின்பற்ற கடவன்,
0: என்னை பின்பற்ற,
1: நான் எங்கே இருக்கிறேனோ,
0: நான் எங்கே இருக்கிறேனோ
1: அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்.
0: பாத்தீங்களா, சின்ன ஊழியமா பெரிய ஊழியமோ, ஆனா நம்ம ஒரு சின்ன ஊழியமாவது கர்த்தருக்கு நம்ம செய்யணும். சரி, கர்த்தர் சொன்னாரு, மகனே எப்போதும் என்னோடு இருக்கிற, என்னுடைய உன்னுடைய மொதல் என்ன ஆண்டு, மொதல் ஆண்டு ரட்சிப்பு கர்த்தருடையது, ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, மூன்றாவது ஜெயம் கர்த்தருடையது, நான்காவதாக வல்லமை கர்த்தருடையது, அஞ்சாவது ராஜ்யம் அவருடையது. அந்த ராஜ்யத்துக்கு போகணுன்னு சொன்னா, நம்ம சின்ன ஊழியமா அது கர்த்தருக்காக செய்து அவர் ஆட்சிக்கு போக வேண்டும். இந்த உலகம் நமக்கு சொந்த உலகத்தின் வயசு ஒரு நாள் என்ன செஞ்சிடும், கடந்து போகும். பூலோகத்து வழியை பிரவேசிக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த பூலோகத்து வழியை பிரவேசிக்கும் போது நம்ம இந்த நாட்களில் கத்திற்காக எதையாவது சின்ன ஊழியமாக நம்ம செய்ய வேண்டும். அந்த ஊழிகன் ஊழி ஒருவன் ஊழியம் செய்வானா, பிதாவானவர் கணம் பண்ணுவார், நான் எங்க இருக்கிறேனா ஒளிஞ்சிருவங்களோ அங்கே இருப்பார். சரி, இன்னொரு தடவை கடைசியை வாசித்து முடிச்சிடலாம். யோவான் சுவிசேஷம் 12:26.
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்,
0: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன்,
1: என்னை பின்பற்ற கடவன்,
0: என்னை பின்பற்ற,
1: நான் எங்கேயே இருக்கிறேனோ,
0: நான் எங்கே இருக்கிறேனோ
1: அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்,
0: அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். கர்த்தர் எங்க இருக்கிறாரோ, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அங்கேயே நம்ம இருப்போம். அதனால நம்ம ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அவங்களோடு எப்போது இருக்க எனக்கு உதவிச்சிங்கப்பா, எப்போதும் துதிக்க செவிக்க, வேதத்தை தியானிக்க, வேதத்தை வாசிக்க துதிச்சிட்டே இருக்கணும். அம்மையோடு உண்மையோடு தொழணும். அன்னிப்பாசில் பேசி உண்மையோடு இருக்க எனக்கு உதவிச்சிங்க ஆண்டவரே. அப்ப ரட்சிப்பு கர்த்தருடைய இது, ரட்சிப்பை தருவார், வெள்ளியும் பொண்ணையும் தருவார், மூன்றாவது நேரத்தில் ஜெயத்தை தர. என் வாழ்க்கையில் எது எடுத்தாலும் தடை, எது எடுத்தாலும் தடையா இருக்கேன் கலங்குறீங்களா? ஜெயத்தை கொடுக்கார், வல்லவராக இருக்கார். ஹலேலூயா. ஜெயம் கர்த்தருடையது. நான்காவது என்ன கர்த்தருடையது? வல்லமை. ஊழிக்கரெல்லாம் கேட்கணும், ஆண்டவரே முடிய வல்லமை எனக்கு தாங்கப்பா, வல்லமை எனக்கு தாங்கப்பா, வல்லமை இல்லாட்ட ஊழியத்தில் யார் என்ன நம்புவாங்கப்பா, வல்லமை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கணும். யாரெல்லாம் ஒளிஞ்சிரவன் ஒளிஞ்சிரவன் ஒவ்வொருவரும் கர்த்தர் நோக்கி கேட்கணும், ஆண்டவரே எனக்கு வல்லமை தாங்க, வல்லமை தாங்கன்னு சொல்லி கேட்கணும். கர்த்தா, அந்த ராஜ்யத்துக்கு தான் எல்லாருமே போய் ஆக வேண்டும். அந்த ராஜ்யத்துக்கு போனால் கத்திரிக்காய் சின்ன ஊழியமாவது கத்திரிக்காய் செய்ய வேண்டும். இந்த உலகம் நம்ம சொந்த இல்லை, உலகத்தின் வயசு ஒரு நாள் என்ன செஞ்சிடும்? வாசித்து பாருங்க, 1 Corinthians 7:31.
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள்,
0: உலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
1: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும்,
0: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள்
1: இருக்க வேண்டும்.
0: இருக்க வேண்டும்.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: உலகத்து வேஷம் கடந்து போகிறது. எப்படி? நாடகம் நடிக்கும் போது நம்ம ராஜாவா நாடகம் நடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த நாடகம் முடிஞ்சோடனே என்ன செய்யும் அந்த வேஷம் என்ன செஞ்சிடும்? கலைந்து போயிட்டு பழைய ஆளாக மாறிடுவோம். அதே போல தான் இந்த உலகத்தின் வேஷம், உலகத்தில் நம்பி, உலகத்தை நம்பி உலகத்துக்காக நம்ம வாழுவோமானால் உலகம் ஒரு நாள் நம்மளை கைவிடும். உலகத்தின் வேஷம் ஒரு நாள் என்ன செஞ்சிடும்? நம்மளை விட்டு கடந்து போயிடும். அன்னைக்கு உலகம் நம்மளை விட்டு விட்டுரும். அப்போ நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால இந்த உலகத்தில் இப்பயே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டோட இயேசப்பா சொன்னாங்க, நான் மகனே எப்போதும் என்னுடைய இல்லை உன்னுடையது. அப்புறம் நமக்கு அந்த 5 காரியத்தை கொடுக்க தேவன் பிரியமா இருக்கிறார். ஆண்டவரே, நான் ஓடி எப்போது இருக்கணுமாப்பா, செவிக்கணும், துதிக்கணும், வேதத்தை வாசிக்கிற மாத்துல வேதத்தை வாசித்து தியானிக்கணும். ஆண்டவரே, நான் எப்போது மூடு இருக்க, எனக்கு கிருபை தாங்க சப்பா, என்னை பலப்படுத்துங்க. நான் கஷ்டப்படுறது முடிச்சு சித்த இல்லை ஆண்டவரே. எள்ளியும் பொண்ணு என்னோடனு சொல்லியிருக்கீங்கப்பா, நீங்க தாங்க. ஐஸ்வர்யம் கனம் கர்த்தரால் உம்மாலதான் வருது ஆண்டவரே. ஜெயத்தை கொடுங்க ஆண்டவரே. எனக்கு வல்லமை தாங்கப்பா, ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவரே. நான் சின்ன ஊழியமா செய்யணும், எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திர ஆண்டவரையும் நன்றியோடுமே துதிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனையும் நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்பா, சபை மக்கள் அனைவருக்காக செபிக்கிறோம். லைவ் மூலம் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தை தாரும், சந்தோஷத்தாரும், மகிழ்ச்சி ஆறுதலும் தேர்தலை தாரும். கர்த்தருடைய கரம் தாங்கட்டும் ஐயா. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நீர் அடக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்த வழி நடத்துங்க. தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும். நீர் தேவனாய் கர்த்த பெரியவர், மகத்துவமுள்ள தேவன் ஆண்டவர். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நீர் அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. ஆராய்ந்து முடிய பெரிய கருத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்கப்பா. கர்த்தருடைய கிருபை நாள் அவங்கள தாங்க முடியாது செபிக்கிறோம். நன்மையினால முடிச்சு விட்டி பாதுகாத்துக் கொள்ள முடியாது செபிக்கிறோம். வெள்ளியும் பொண்ணு என்னோடனு சொன்னீங்களப்பா. யாரெல்லாம் அப்பா பட கஷ்டத்தினால கண்ணீரோடு இருக்காங்களோ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த கண்ணீர்லாம் தொடங்க, கவலையெல்லாம் மாத்துங்க, பிரச்சனையை மாத்துங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்கப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிங்க ராஜா. அப்பா பண்ணி வெள்ளியும் பொண்ணு அவங்களுக்கு தந்து அவங்க குறையெல்லாம் நிறைவாக்குங்கப்பா. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க சப்பா, கவலை மாத்திருங்க ஏசப்பா, பிரச்சனை நீக்கிருங்க ஏசப்பா. யாருமே கவலைப்படக்கூடாது ஏசப்பா, சோர்ந்து போகக்கூடாது அப்பா. ஊக்கமாய் செபிக்க, உண்மையாய் செபிக்க, உம்மோடு எப்போது இருக்க வசந்தை தியானிக்க, இறக்கம் பாராட்ட வேண்டும் இப்படி செபிக்கிறோம். தகப்பனே இறங்குங்கப்பா, இறங்குங்க. ரீ காலாபா ஷபாலாபா, ஒரே ஒரு வாழ்க்காண்டவரை உமக்காக வாழ, உமக்காக பழைக்க, உண்மை போல மாற கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் அழைப்பதற்கு அதிகமாய் கிரியிச்சர் தேவன் நீங்க ஆண்டவரே. அப்பா இறங்குங்கப்பா, இறங்குங்க. வேலை இல்லாத குடும்பங்களுக்கு வேலை கொடுங்க ஏசப்பா. வேலை இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களான்ற வேலை தாங்க ஏசப்பா, வேலை தாங்க. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கி இல்லாத சகோதரி குழந்தை பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே. கற்பத்தின் கனி கத்ரால கிடைக்கும் சுகந்திரன்னு சொன்னீங்களப்பா, நீங்க தானப்பா தர முடியும். ஆண்டவரே நீங்க தான் தரணும், குழந்தை பாக்கியத்தை தரணும். ஆண்டவரே கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைச்சிருங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை கொடுங்கப்பா, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும். சமாளாத குடும்பத்தில் சமாளத்தை தந்திரலும் அடியா வைக்கிறோம். குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகளும் போராட்டங்களும் உண்டு படுற பொல்லாத சாத்தான முறியடித்து போடுங்கப்பா. சண்டை சச்சிரு வரும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் என் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் சமாளத்தையும் சந்தோஷத்தையும் அளவில்லாம நீர் கட்டிட முடியாய் செபிக்கிறமே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் தகப்பரே நீரே தலைவராக சகாயராக பிரசனர் வழி நடத்த முடியா கூட கெஞ்சுகிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பமும் உம்மிடத்தில் ஒப்பு வைத்து உண்மையே நம்பி ஜீவிக்க கிருவை செய்ய முடியாது செவிக்கிறோம். கர்த்தர் நம்பர்களுக்கு செழிப்பாரு சொன்னீரப்பா, கர்த்தர் நம்பர்கள் பாக்கியமானு சொன்னீரே. உண்மையே நம்பி ஜீவிக்க, உண்மையை நம்பி இருக்க, உம்மோடு இருக்க கிருவை தரும்படிக்காய் செவிக்கிறோம். ஆண்டவரே குடிக்கிற குடும்பத்துல விடுதலை வேணும். ஆண்டவரே குடியிலிருந்து விடுதலை தாங்கப்பா. குடிக்கிற மக்கள் அப்பா குடிக்கிற குடும்பத்துல எப்படி சமாதானம் இருக்கும் ஐயா, சந்தோஷம் இருக்குமா ஐயா, இருக்காதானே ஆண்டவரே. குடிய மாற்றுமைய தண்ணீரை திராட்சை ரசம் மாற்றினீர், கண்மலையை தண்ணீர் தர மாற்றினீர், கற்பாரி நீர் ஊற்ற மாற்றினீர் அப்பா. குடிய பார்க்கும்போது ஒரு வெறுப்பை தாரும் ஐயா ராஜா. இயேசுவே இயேசுவே, கண்மலையை தண்ணீர் தர மாற்றுகிறவர் நீ. குடிக்கிற ஒவ்வொரு சனங்களையும் மாற்றி தர வேண்டும் என்று செவிக்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க ஆண்டவரே. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமாளாத குடும்பத்தில் சமானத்தை தர வேண்டும். வீடு இல்லாத மக்கள் வீடு தரணும். ஒளிஞ்சிற மக்களுக்கு ஊழித்து வல்லமை கொடுங்க, வரங்களை கொடுங்கப்பா. ஒளிஞ்சிறவங்களுக்கு வல்லமையும் வரங்களையும் கிருபிகளை தாரும் ஆண்டவர். அப்பாடி உள்ளதை நிரூபிக்கத்தக்கதாக தேவனுடைய வல்லமை வரங்களை எங்களுக்கு சம்பூர்ணமா தர வேண்டும் என்று செபிக்கிறோம். நாங்கள் உத்தமத்தோடுமே தொழுது கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஊழிஞ்சிற ஒவ்வொருவர்களையும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பா. ஆமை ஸ்தோத்திரம் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. தேவ கிருபங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் எல்லாம் செவிக்கிற பிள்ளைகளா, துதிக்கிற பிள்ளைகளா மாற்றும் ஆண்டவர். ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் ஜெபத்தோடு துதியோடு போக கிருபை தாரும் அப்பா. எங்க பார்த்தாலும் பிள்ளைகளுக்கு பாதுகாவல் இல்லை ஆண்டவர். நீங்க தான் பாதுகாலா இருக்கணும் அப்பா. பிள்ளைகளை செவிக்கணும், துதிக்கணுமே, ஆராதிக்கணுமே, அறிந்து கொள்ளணும் அப்பா. உம்மோடு எப்போது உம்மோடு இருக்கணுமே. அந்த பெரிய பாக்கியத்தை எங்க பிள்ளைகளுக்கு தாங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கன மகிமையும் மகத்துவத்தையும் எங்கள் அன்பு ரச்சகர் இயேசப்பா உமக்கே செலுத்துறோம். எல்லாவற்றையும் இயேசப்பா நாமத்தில் தாழ்மையா கேஜிரோ பரமபிதாவே, ஆமே.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் ஏசியின் கரம் 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 10949010000229 என்ற எண்ணிக்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நான் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: சுக்கல் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
4: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
5: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
6: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: 122 சங்கீதம் 7வது வசனம்.
1: உன் அலங்கத்துக்குள்ளேயே சமாதானமும்,
0: பாத்தீங்களா சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும்
1: உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக.
0: அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அப்ப இப்படி நான் அலங்கம் என்னது, நம்ம வீட்டுக்குள்ள எத்தனை வீடுகளை பாருங்க, எல்லாமே இருக்கும், பொன் பொருள், படிப்பு, பட்டம், எல்லாம் இருக்கும். ஆனா என்ன இருக்காது, சமாதானம் இருக்காது. எத்தனையோ குடும்பங்களை பாருங்க, வீட்டுல எல்லாருக்கும் அங்க பிள்ளைகள் பெறம்பேத்தி நிரம்பி இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. ஆனா என்ன இருக்காது, அங்க சமாதானம் இருக்காது, எல்லாருக்கும் இருக்காது, சுகம் இருக்காது. ஆனா அங்க சங்கீதக்காரன் சொல்ல, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமா, உன்னுடைய அரண்மனைக்குள்ளே என்ன இருக்கணும், சுகமா இருக்கணும் சொல்லி. எனக்கு பிரியமானவனே, உன் ஆத்து வாழுகிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப ஊழியர்களுடைய வாஞ்ச எல்லாருமே அப்படித்தான். சரி, நம்ம எப்ப நல்ல வியாதி இல்லாத வாழ்க்கை நம்ம நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும் சொல்லி தான் பார்க்க போறோம். முதல்ல பாக்குறோம் உபாகம் புஸ்தகம் 33 அதிகாரம் 12 வசனம்.
1: பெனியமீனை
0: குறித்து,
1: கர்த்தருக்கு பிரியமானவன்.
0: பெனியமீன் எப்படி இருந்தாரா, கர்த்தருக்கு பிரியமானவன்,
1: அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான்.
0: அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான். பெனியமீன் எப்படி இருந்தாரு, கர்த்தருக்கு பிரியமானது. அவரு அப்பதான் அவர் என்ன செய்ய முடியும், சுகமா தங்கியிருக்க முடியும். நம்மளும் ஒவ்வொருத்தரும் கர்த்தர் பிரியமான இருக்கணும், கர்த்தர் பிரியமா இருக்கணும். நம்ம ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு நல்லா உங்க பிரியமான பிள்ளை மாறணும்னு சொல்லி. உண்மை நல்லதுதான். ஆண்டே நம்ம ஊர் வாழ்நாளும் வாழ்க்கையில் என்ன செய்யணும், கர்த்தர் பிரியமா இருக்கிறோமா கேட்கிறோம் நின்றக்கூடாது. நம்ம உள்ளத்தை என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் அடிச்சு பார்க்கணும். நம்ம அனுதரை பிரிப்படுத்தி வாழ்றானா, நான் கர்த்தரை பிரிப்படுத்தி வாழ்றானா, எப்படி என் வாழ்க்கை இருக்குது, இருந்து நம்ம அலசி பார்க்கணும். நம்ம வளர்ச்சி அலசி பார்த்தா தான் நமக்கு தெரியும். நம்ம கேட்டு விட்டுறக்கூடாது, நான் வந்து மனுஷரை பிரியப்படுத்தி வாழ்றேனா இல்லை கத்து பிரியமான பிள்ளை வாழ்றேனா சொல்லும். உள்ளத்தை ஒரு நாள் அலசி பார்த்து ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உங்க பிரியமான செய்ய எனக்கு போதிய முடியும், நல்ல ஆவியினாலின் உள்ளத்தை நிரப்பி செம்மையான பாதையில் நடத்தும். வாசிங்க சங்கீத புஸ்தகம் 143 சங்கீதம் 10வது வசனம்.
1: உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும்,
0: உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும்,
1: நீரே என் தேவன்,
0: நீரே என் தேவன்,
1: நல்ல ஆவி,
0: உம்முடைய நல்ல ஆவி
1: என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக.
0: உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. நம்ம அத்தையும் கேட்கிறோம், கேட்டுட்டு விட்டுறோம். நம்ம உள்ளத்தை அடைச்சி பார்க்கணும், நம்ம கர்த்தர் பிரியமா இருக்கிறோமா, கர்த்தர் பிரியமா இருக்கிறோமா இல்லையா, கர்த்தர் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோமா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது. நம்ம இப்ப நமக்கு தெரியும்ல, இப்ப என்னுடைய வாழ்க்கை நான் எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியும், என்னை பத்தி யாருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். நான் பிரியமா இருக்கிறேனா, கர்த்தர் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்றேனா எப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியும், என் கர்த்தருக்கும் தெரியும். நம்ம கர்த்தர் பிரியமா நம்ம இருதயம் என்ன செய்யணும், ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவர் பிரியமில்லாத வாழ்க்கை நம்ம செய்யும்போது நமக்கு என்ன செய்யணும், ஒரு மாதிரி கர்த்தர் வீட்டு பிரிஞ்சு எங்கேயோ இருக்கிற மாதிரி ஒரு குழப்பமா இருக்கும். அப்ப நம்ம கர்த்தர் பிரியமா இருக்கமா, என் தேவனே முடி நல்ல ஆவினால என்ன செம்மையான வழி நடத்தும். ஆண்டவரால் செம்மையான வழி நடத்த முடியும். அவர் பாதத்தை பிடிச்சு நம்ம கெஞ்சணும், ஆண்டவரே எனக்கு எப்படியாவது பிரியமான பிள்ளைய மாத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தர் கேட்கணும். யாஸ்பா வந்து தேவனுக்கு பிரியமா இதுதான் செஞ்சாராம். வாசித்து பாருங்க எவான்ஸ் விசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனம்.
1: பிதாவுக்கு பிரியமானவைகளை
0: பிதாவுக்கு பிரியமான
1: நான் எப்பொழுதும் செய்கிறபடியால்,
0: ஆண்டவரே இயேசுக்கு என்ன செஞ்சாராம், பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறபடியால்
1: அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை,
0: அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்ப நம்ம யாசப்பாவுக்கு நம்ம பிரியமானதை செஞ்சா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், நம்மள தனியே இருக்க மாட்டார், எப்போதும் நம்ம கூட இருப்பாரு. அல்லேலூயா. நம்ம பாக்கணும், ஆண்டவரே உங்க பிரியமானதை செய்யறனாப்பா, இல்ல நம்ம பிரியமில்லாத காரியம் செஞ்சிட்டு இருக்கனா அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளத்தை அலசி அலசி அலசி கேட்டே இருக்கணும். நம்ம ஒரு நாளும் கர்த்தர் பிரியமா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் பிரிய எது, நீதிமொழியின் புஸ்தகம் 12:22 வசனம்.
1: பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள்,
0: பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவை,
1: உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம்.
0: யாரு பிரியம் கர்த்தருக்கு, உண்மையா இருந்தா கர்த்தர் பிரியம். அல்லேலூயா. நம்ம உண்மையா இருக்கணும், ஒவ்வொரு நாளும் உண்மையா இருக்கணும். சங்கீதக்காரர் சொல்றாரு, உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறீர்கள். 51 சங்கீதம் 6வது வசனம் பாருங்க. நம்ம உண்மை இருக்கிறதா கர்த்தர் பிரியமா,
1: இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர்.
0: கர்த்தர் என்ன செய்ய விரும்புறாரு, நம்ம உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறார். உண்மைகளா வருவாரு, சின்ன காரியமா பெரிய காரியமா, அதுல வந்து கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும், அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். பொய் கர்த்தருக்கு அருவிப்பானது. உண்மைதான் கத்திருக்கு பிரியும், உண்மைகளா கத்திரு பிரியும். நமக்கு ஒரு நாள் ஆண்டவர் கேட்கிறேன், ஆண்டவர் உண்மைகளால மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொன்னார், நாம் பிதாவுக்கு எப்போதும் பிரியமானது செய்யறவர்களே அவன் என்ன செய்வதில்ல தனியே இருக்கவில்ல. அதே போல் நம்மளும் கத்திரி பிரியமானது எப்போது செஞ்சாலும் தனியே இருக்க மாட்டார். நம்ம தனியே இருந்தாலும் கத்தை நம்ம கூட இருந்துகிட்டே இருப்பார். இந்த உலகத்தில் கோடி பேர் கூட இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, கத்தை நம்ம கூட இருந்தார்னா பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்புறம் ரெண்டாவது எது பிரியுமா கத்திருக்கு? ஊழியம். ரோமர்கள் நிறுவோம் 14:18.
1: இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன்
0: கிறிஸ்துக்கு ஊழியம் செய்கிறவன்
1: தேவனுக்கு பிரியனும்.
0: தேவனுக்கு பிரியனும் பாத்தீங்களா, கிறிஸ்துக்கு ஊழியம். உண்மையும் உத்தமாய் பாயத்தோடு நடுக்கத்தோடு கத்திற்காக நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். கத்திற்கு ஊழியம் போது யாருக்கு பிரியமா இருக்கிறோம்? கத்திற்கு பிரியமா இருக்கிறோம். நம்ம ஊழியத்தை வந்து சின்ன ஊழியமா பெரிய ஊழியமா, நான் பெரிய ஊழியமா, இப்ப நம்ம கையில சின்ன ஊழியத்தை கொடுக்குறோம், அதை நம்ம உண்மையா செய்ய வேண்டும். கத்திர பாக்குறாருங்கிற பயத்தோடு அந்த ஊழியத்தை நம்ம உண்மையா செய்ய வேண்டும். உண்மையா செஞ்ச நம்ம கத்திற்கு எப்படி இருப்போம்? பிரியனா இருப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு பிரியமானதை செய்யணும் ஐயா, எப்பயுமே நமக்கு பிரியமானது செய்யணும். அவங்களதான் பார்த்து சொல்றாரு யோவான், என்ன சொல்றாரு, எனக்கு பிரியமானவரே உன் ஆத்மா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் ஆத்தம் மாத்திரல நீ சுகத்திலையும் பலத்திலையும் ஆசீர்வாதத்திலையும் சமானத்திலையும் சந்தோஷத்திலையும் எல்லாவற்றையும் என்ன செய்வ, வாழ்ந்து சுகமா இருக்கும்படி உனக்காக வேண்டுதல் செய்யறேன்றாரு. அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு யாரு பிரியமா இருக்குமா இல்லையோ, கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். ரெண்டாவது யார் சுகமா இருக்க முடியும்? நீதிமொழியின் புஸ்தகம் 18:10.
1: கர்த்தரின் நாமம் பலத்த துருகம்,
0: பலத்த துருகம்,
1: நீதிமான் அதற்குள் ஓடி,
0: நீதிமான் அதற்குள் ஓடி
1: சுகமாயிருப்பான்.
0: சுகமாயிருப்பான் முத யாருக்கு? யாரு உள்ள இருப்பா சுகமா இருப்பாங்க? கர்த்தருக்கு பிரியமா இருந்தா மென் செய்வோம் நம்ம சுகமா இருப்பான். ரெண்டாவது யாரு சுகமா இருப்பாங்களா? நீதிமான். அப்ப நம்ம நீதிமானா இருக்கணும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்ன நீதிமானாய் மாற்றுமாப்பா. நம்மளா நினைக்கிறவரு நம்ம நீதிமான் தான், கரெக்ட் தான், கட்டத்துக்கு வந்துட்டோம், நம்ம நீதிமானா இருக்கணும் சொல்லி நம்மள நினைச்சுக்க கூடாது. நம்ம நீதிமானா இருக்கிறமான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை உங்க ரத்தத்தினாலே கழுவு, இயேசுக்கு ரத்தம் என்ன செய்யுது சகல பாவத்தை நீக்கி சுத்திக்கிறீங்க. ரோமர்ல சொல்றாரு, ரோமர் 5:9.
1: இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க.
0: அப்ப ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவர் உங்க ரத்தத்தினாலே நீதிமானாக்குமப்பா. நான் என்ன பாவம் இன்னைக்கு உங்க பிரியமெல்லாம் பேசியிருக்கனே, கோபப்பட்டிருக்கனே, இன்னைக்கு நான் கசப்பு வந்திருக்குது, என் வெறுப்பு வந்திருக்குது, இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட அப்பக்கப்ப சொல்லணும். நான் நீ கோபப்பட்டிருக்கேன் ஆண்டவரே, இன்னைக்கு நான் கசப்பு வெறுப்பு வந்துருச்சு, நான் இன்னைக்கு பொய் சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் ஆண்டவரே இயேசுப்பா உங்க ரத்தம் என்னை கழுவணும், என் பாவங்களை மன்னியும். இப்போ எப்படி நம்ம வீட்டில் ஒவ்வொரு நாளும் பெருக்கி சுத்தம் பண்ணி தொடச்சிட்டே இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே நம்ம இன்னைக்கு கோபப்பட்டிருக்கேன் ஆண்டவரே, நீ பொறாப்பட்டிருக்கேன், கசப்பு வந்திருக்கு, வெறுப்பு வந்திருக்கு, இதெல்லாம் என்னை விட்டு அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. மனிதராக இருந்தால் கட்டாயம் இதெல்லாம் நம்ம கூட இருக்க தான் செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, கத்தடி வேத அப்படி சொல்லலை. ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுமா, அவருக்கு இயேசுக்கு ரத்தத்தினால நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நீதிமான மாற்றப்பட்டிருக்க. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு குணங்களுக்கு ஆண்டு பிரியமில்லாத குண மக்கள் வராதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஏசுபாட்டை கேட்கணும். நம்மளால முடியாது, பலத்தினால அல்ல, பராக்கிரத்தில் யாரால முடியும், தேவாவில முடியும். அவற்றை சொல்லணும், ஆண்டவரே இன்னைக்கு நான் கோவப்பட்டேன் ஆண்டவரே, இன்னைக்கு நான் கசப்பு எனக்கு வந்துருச்சு, வெறுப்பு வந்துருச்சு, பொறாம வந்துருச்சு, எரிச்சல் வந்துருச்சு, எடுத்து போடுங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்க, உங்க ரத்தம் நீ கழுவணும், இயேசுக்கு ரத்தம் தான் சகல பாவத்தை நீங்க நம்மள சுத்திகரிக்கும், என்ன பாவம் இன்னைக்கு இப்படி செஞ்சிட்டேனப்பா என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி இயேசுக்கு திட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். சரி, நீதிமன் குளத்தை கர்த்தர் சொல்றாரு எப்படி இருப்பாங்களாம் பாருங்க. நீதிமொழி புஸ்தகம் 21:26.
1: நீதிமானோ பிசினுத்தனம் இல்லாமல் கொடுப்பான்.
0: பிசினுத்தனம் இல்லாமல் கொடுப்பான். யாரும் குடுக்கறதுக்கு அவங்களுக்கு என்ன வரும் மனசு வரும், சிலர்லாம் குடுக்கறக்கே மாட்டாங்க. ஆனா நீதிமானம் எப்படி இருப்பாங்களா, பிசினித்தனம் இல்லாம கொடுப்பான். அவங்களால முடிஞ்சது அதுக்குன்னு நிறைய செய்ய முடியாது, இருக்கிற வச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்ய, அவங்களால பக்கத்துடைய யாருக்கா பிரச்சனையா கஷ்டம் வந்தாலும் செய்வாங்க, எது வேணாலும் செய்வாங்க. நீதிமான் என்ன செய்ய, பிசினித்தனம் இல்லாம கொடுப்பான், மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனசு வரும், அதுதான் நீதிமான். நீதிமானம் இருக்கமா நம்ம உள்ளத்தை அலசி பார்ப்போம். நீதிமானம் தான் மற்றவங்களுக்கு என்ன செய்யும், கண்டிப்பா உதவி செய்ய முடியும். இன்னொரு கொணாதி விஷயங்கள் ஆண்டு சொல்றாரு நீதிமணி எப்படி இருப்பான்னு சொல்லி. நீதிமணியின் புஸ்தகம் 15:28.
1: நீதிமானுடைய மனம்,
0: நீதிமானுடைய மனம்
1: பிரதித்தரம் சொல்ல யோசிக்கும்.
0: மறுபடியும் அவங்களுக்கு சொல்றது கூட, மற்றவங்களை ஒரு வார்த்தை சொல்றது கூட என்ன செய்வாங்களாம், யோசிப்பாங்க. நீதிமான இல்லாட்ட பட பட படன்னு பேசிடுவோம். நம்ம நீதிமாலா இல்லாதனால தான் நம்ம பட்ட பட பட பட படன்னு எந்த வார்த்தை அப்படியே கொட்டிடுவோம். ஆனா நீதிமன்றம் என்ன செய்வாங்களா, பிரதித்துறை சொல்ல என்ன செய்வாங்களா, அவங்க மனம் யோசிக்க சொன்ன மனசு அவங்க புண்பட்டுருமா, அவங்கள தொடச்சிடக்கூடாது, அவங்க மனசை வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, புண்படுத்திடக்கூடாது சொல்லி யோசிப்பாங்க. நீதிமன்ற மனம் என்ன பிரதித்துறை சொல்ல யோசிக்கும். நம்ம என்ன செய்யணும், பட்டன்னு பேசிடுறோம் இல்லையா, ஆனா நீதிமன்றம் அப்படி பேச மாட்டாங்க. மனசு அவங்க இப்படி சொன்னா என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க உள்ள உடஞ்சிருமா, மனசு புண்பட்டுருமான்னு சொல்லி அவங்க யோசித்து பேசுவாங்க. அல்லேலூயா, அதான் நீதிமான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அதுல என்ன செய்வாங்களா நீதிமான், அதற்குள்ள சுகமாய் தங்கியிருப்பா. அல்லேலூயா, என்ன செய்வாங்க அங்க போய் நீதிமன்றம் என்ன செய்வாங்க, சுகமாய் கர்த்தருடைய நாமம் பலத்த துருவம், அதுல என்ன செய்வாங்க, ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். அப்ப நீதிமன்றம்னா என்ன சொல்ற, அன்று ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்ட நம்ம கர்த்தர் நீதிமன்றம் மாத்துறாரு. அப்ப நீதிமன்றம் அன்று சொல்றாரு, யாரெல்லாம் நீதிமன்றம் பிசினித்தனம் இல்லாம கொடுப்பாங்க. ரெண்டாவது என்ன செய்யும், மற்றவங்க வந்து மன நோக பேச மாட்டாங்க. பிரதத்திரம் சொல்றதுக்கு அவங்க மனம் என்ன செய்வான், யோசிக்குமா, ஐயோ அவங்க இப்படி சொன்னா அவங்க மனசு புண்பட்டுருமா, அவங்க இப்படி சொல்லக்கூடாது, அவங்க மனசு புண்பட்டுருமேன்னு சொல்லி யோசிப்பாங்க. அதுதான் நீதிமன்றம். இன்னொரு ஆண்டவர் நீதிமன்ற அடையாளம் கொடுத்திருக்கிறாரு, நீதிமொழிகள் 29:6.
1: நீதிமானோ பாடி மகிழ்கிறான்.
0: நீதிமான் என்ன செய்வாங்களா, பாடி மகிழ்வாங்க, உள்ளத்துல பாடிட்டே இருப்பாங்க, பாடி மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. அப்ப நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமான மாத்தினா நான் உள்ளத்துக்குள்ள பாடிட்டே இருக்கணும், அப்ப எப்பவும் பாடணும், துதிக்கணும், செவிக்கணும், என் இறுதி உங்களுடைய இறுதியத்தோடு கலந்துருக்கணும். நீதிமன்ற செல்லாம் பாடி மகிழ்வாங்க. நம்ம உணர்ந்து பாடுறோமா, நம்ம பாடும்போது மகிழ்ச்சி வருதா, பாட்டு ஏதோ ஒரு பாட்டு இல்லை, எந்த பாட்டு பாடினாலும் உணர்ந்து நம்ம பாடும்போது நம்ம உள்ளத்துல பெரிய மகிழ்ச்சி வரும். நீதிமன் பாடி மகிழ்வான். அதிசயமா இருக்க, நம்ம நீதிமானோ
1: பாடி மகிழ்கிறான்.
0: பாத்தீங்களா, பாடும்போதே நமக்குள்ள பெரிய மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம் உணர்ந்து அந்த பாட்டு பாடும்போது நம்ம இருதயத்தை அலசி பார்த்து அப்படியே பாடணும். அப்ப நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும். ஹல்லேலூயா. நீதிமான என்ன செய்வாங்களா, பாடி மகிழ்வாங்க. அதான் நீதிமன்ற குணம். மொத்த யார் சுகமா இருப்பா, கர்த்தருக்கு பிரியமானவங்க சுகமா இருப்பாங்க. ரெண்டாவது நீதிமான் சுகமா இருப்பாங்க. மூணாவதாக யார் சுகமா இருப்பாங்களா பாருங்க, 12:5.
1: ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தமும்,
0: ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தமும்,
1: எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும்,
0: எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம்,
1: நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீர்கிறவர்களுக்கு அவனை காத்து,
0: அவன் மேல் சீர்களுக்கு அவனை காத்து
1: சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
0: சுகமாயிருக்க பண்ணு கர்த்தர் சொல்லுற பாத்தீங்களா. ஏழைகள் பாழாக்கப்படுற நிமித்தமும் அவங்க என்ன செய்ய, எளியவங்க என்ன செய்வாங்களா, பெருமூச்சு, ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களான்றவரே, என்ன போய் என்ன இப்படி சொல்லிட்டாங்களேப்பா, பெருமூச்சு வருது இல்லை, சே இப்படி செஞ்சிட்டாங்க நம்மளுக்கு வாழ்க்கையில், இப்படி செஞ்சிட்டாங்களே, நம்மளை பெருமூச்சு விடுற மாதிரி நம்மளால அவங்க சீர்றாங்கல்ல, எதிர்ப்பா இருக்கிறவங்க நம்மளை சீர்றாங்க, நம்மளை பார்த்தா வெடுக்குன்னு பேசுறாங்க, சீர்றாங்க. அவங்க இனிமே கத்திர என்ன செய்வாரா,
1: அவன் மேல் சீர்கிறவர்களுக்கு அவனை காத்து
0: சீர்றவங்க, சீர்றவங்க போய் சாட்சி சொல்றாங்க, எத்தனை பேர் போய் கோர்ட்ல போட்டு போய்கலாம்னு சொல்லிடுவாங்க. காத்து என்ன செய்யறா,
1: சுகமாயிருக்க
0: பண்ணுவேன். ஹல்லேலூயா. உள்ள உடஞ்சுதான் இருப்பாங்க. அது மாத்திர இல்ல, பிரச்சனை வரும்போது நம்ம அப்படியே பெருமூச்சு விடுறோம்ல, ஐயோ இப்படி ஆயிடுச்சே, எத்தனை பேர் நம்மளை சீர்றாங்க, இப்படிலாம் பேசுறாங்க. ஹல்லேலூயா. ஒரு வேளைக்கு நீங்க நினைக்கலாம், எனக்கு இத்தனை பேர் எதிர்ப்பா இருக்காங்களே, நான் ஒவ்வொரு நாளும் பெருமூச்சு தானே விடுறேன், ஒவ்வொரு நாளும் எத்தனை இக்கட்டு வேதனை, எத்தனை பேர் என்ன இப்படிலாம் பேசுறாங்க, நான் கலங்குறீங்களா, கத்துறவங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு எல்லா இக்கட்டுக்கு அந்த ஏழைகளுக்கு உங்களுக்கு நீங்க உங்களுடைய கூப்பிடு நிமித்தமா, உங்களுக்கு கண்ணீர் நிமித்தமா கத்துறவங்க மேல யாரு சீறி வராங்களோ அவங்களுக்கு எல்லாம் விலைக்கு கத்துறவங்களை பார்த்து என்ன செய்வாரு, உங்களை சுகமா இருக்க பண்ணுவாரு. ஹல்லேலூயா. நமக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருக்கு, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், எவ்வளவு பேர் என்ன பேசுறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா, கத்துறவங்களுக்கு எல்லாத்துக்கும் விலைக்கு காத்து உங்களை சுகமா இருக்க பண்ணுவார். கலங்காதீங்க. கத்துட்டு வேதம் சொல்லுது, சங்கீதம் 10:17.
1: கர்த்தாவே சிறுமை பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறேன்.
0: பாத்தீங்களா, சிறுமை பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்க கத்து கேப்பறமே. சிறுமை ஒண்ணவங்க தான் நம்ம ரொம்ப அற்புதமா தான் நம்ம உலகத்துல இருக்கு. எல்லாரையும் பார்த்தா அற்புதமா காணப்படுறோம், எல்லாரையும் பார்த்தா ஒதுக்கப்பட்டவங்களா இருக்கிறோம். ஆனா கத்தர் என்ன செய்யறாரு, சிறுமை பெற்ற வேண்டுதலை கத்தர் என்ன செய்யறாரா, கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எதிர்பார்க்கா, உங்களை பத்தி நிறைய பேர் அற்புதமா நினைக்கிறாங்களா, உங்க மேல சீறி வராங்களா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் எல்லாவற்றையும் விலக்கி உங்களை காத்து உங்களை சுகமாக இருக்க பண்ணுவார். நம்ம கர்த்தரை கேட்கும்போது, நம்ம சிறுமைப்பட்டவங்க நம்ம கேட்கும்போது கர்த்தர் என்ன செய்யறார், நமக்கு நம்ம வேண்டுதல கேட்பார். ஹலேலூயா. ஏற்க ஆண்டோடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்போ நம்ம செபிக்க போகிறோம். செபிப்பிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டு உரிமை நன்றியோடு மீ துதிக்கிறோம் சார். வல்லமுள்ள தேவனாய் கர்த்தாவே, மெய் போற்றுகிறோம், மெய் வாழ்த்துகிறோம், அனுகிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சம்மான் தேர்லி சந்தோஷ தேர்லி ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியாச்சு பிக்கிறோம். கேளுங்க, உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்குன்னு சொன்னீங்களாண்டவரே. நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா, கெஞ்சுகிறோம். இந்த மகிழ்ச்சி பார்க்குற ஒவ்வொரு மக்களையும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்ப வேண்டும்னு செபிக்கிறோம். மகிழ்ச்சியை தர முடியாது செபிக்கிறோம். கத்தோடி மகத்துமில் நாம் அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறையா. அவங்கள பலப்படுத்துங்க, இந்த குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனந்திரும்பாத மக்கள் மனந்திரும்பணும், குணப்படாத மக்கள் குணப்படணும், பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் சீவுள்ள சாட்சியாய் மாற்றும் ஐயா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க சப்பா. மந்திரம் செய்வனி பெல்லிசுனிங்களை உடைத்துப்படும், பிசாசுன்களை அழித்துப்படுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளம் தரணும், கடன் பிரச்சனை மாறணும் ஐயா. அவங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும்னு செபிக்கிற ஐயா. பிரிந்து குடும்பம் அணைக்கணுமையா, சமாளம் இல்லாத குடும்பத்தில் சமாளத்தை தரணையா. அப்பாமே துதிக்கிறோம், அறிந்து கொள்ள அண்டிக்கொள்ள கிருவச்சியா செபிக்கிறோம். தொழிற்சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்கும் மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் அணைக்கணும். ஆத்மா கண்களை திறந்து விடுங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்பாமே ஸ்தோத்திரம். செபிக்கிற பிள்ளைகளா, துதிக்கிற பிள்ளைமை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்க சப்பா. ஆண்டவரே, மை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பத்தில் காணப்படுற எல்லா பிரச்சனையும் மாற வேண்டும் ஐயா. எல்லாரும் அதிசயங்களை செய்ய வேண்டும், எல்லார் வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா செய்ய வேண்டும் ஐயா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, மை துதிக்கிறோம். ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்தி காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்ட சந்தோஷமா இருங்க.
2: நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன்வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431 நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: வழியிலும் டிவி கிளப்ல இணைக்கப்பட்டிருக்குதான எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க முடிக்காய் கெஞ்சிக்கிறோம் தகப்பன. தூர இடங்களிலே டிவி கிளப்ல இணைக்கப்பட்டிருக்க எல்லா குடும்பங்களையும் பலப்படுத்த முடிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பன. இன்னும் நிறைய மக்கள் சேர உதவி செய்ய, சேர்ந்த மக்கள் கொடுக்க உதவி செய்ய முடிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பன. டிவி வழியாக, யூடியூப் வழியாக, பேஸ்புக் வழியாக சந்திக்கப்படுகிற மக்களெல்லாம் நீர் ஆசீர்வதித்தலும் மூலம் மொபைல் வழியாக சந்திக்கப்படுகிற மக்களை நீர் பலப்படுத்துங்கப்பா. எஸ்எம்எஸ் பண்ற மக்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிக்க மாட்டிக்கா என்று மன்றாடுகிறோம் தகப்பனே. ரேடியோ நிகழ்ச்சி கேட்கிற அனைத்து மக்களையும் ஆசீர்வதித்தலும் தகப்பனே. முழுமையாய் பொருட்படுத்த ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.
1: ஆமென். அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
4: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asmincaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

மரணமற்றவர்களின் புரிதலை தாண்டி அந்த பரந்த நித்திய ராஜ்யத்தில் சொர்க்கத்தின் மகிமை ஒளிர்கிறது. தெய்வீக ஒளியில் மூழ்கிய பொன்னான நடைபாதைகள் கண்கள் காணும் எல்லை வரை விரிகின்றன. தூய்மையின் நினைவு சின்னங்களாக உயர்ந்த தூண்கள் எழுகின்றன. கீழே மெதுவாக ஓடும் சுருக்கமான கிறிஸ்தல் நதிகள் மேலுள்ள முடிவற்ற மகிமையை பிரதிபலிக்கின்றன. தேவதூதர் கூட்டம் ஒன்று திரள்கிறது. அவர்கள் குரல்கள் முழுமையான ஒற்றுமையில் நித்திய ஆராதனையின் பாடல்களை உச்சத்தில் உள்ளவருக்கு எழுப்புகின்றன. இந்த பரிசுத்த கூட்டத்தின் நடுவில் தேவனின் வலது பக்கத்தில் அமர்ந்திருப்பவர் நம்முடைய வல்லமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய இருப்பு அன்பும் நீதியும் ஒளிரச் செய்கிறது. கருணையும் அதிகாரமும் நிறைந்த கண்களுடன் அவர் தனது சிங்காசனத்திலிருந்து எழுகிறார். அவருடைய இயக்கம் சொர்க்கத்தை அசர வைக்கும் வியப்பை ஏற்படுத்துகிறது. அவரது கட்டளைக்கு இணங்க ஒரு கம்பீரமான குரலில் ஒரு குரல் ஊதப்படுகிறது. அது புனித வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட நாளின் விடியலை அறிவிக்கிறது. கர்த்தர் தாமே வானத்திலிருந்து ஒரு கூச்சலோடு, பிரதான தூதரின் குரலோடு, தேவனுடைய குரல் ஊதலோடு இறங்குவார். 1 தெசலோனிக்கேயர் 4:16. இப்போது ஒரு கணத்தில் அவர் மேகங்களில் தோன்றி பூமியின் மேல் நின்று சொர்க்கத்தின் மகிமையால் முடிசூடிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டம் பரிசுத்தர்களின் ஆத்துமாக்கள் வெள்ளை ஆடைகளில் அலங்கரிக்கப்பட்டு ஒரு பெரிய வாக்குறுதியின் நிறைவேற்றத்தை எதிர்பார்த்து நிற்கின்றனர். இவர்கள்தான் கிறிஸ்துவில் இறந்தவர்கள், அவருடைய அன்பில் வாழ்ந்தவர்கள் மற்றும் விசுவாசத்திற்கு நிலைத்திருந்தவர்கள். இந்த நியமிக்கப்பட்ட நாளுக்காக காத்திருக்கும் போது அவர்களுக்கு வெள்ளை ஆடைகள் வழங்கப்பட்டன. இன்று பரிசுத்தி நாளில் அவர்களின் ஆத்துமாக்கள் உயிர்த்தெழும் உடல்களுடன் மீண்டும் இணைக்கப்படும். வேதாகமம் அறிவிப்பது போல கிறிஸ்துவில் இறந்தவர்கள் முதலில் உயிர்த்தெழுவார்கள். பின்னர் நாம் உயிரோடிருந்து நிலைத்திருப்போரும் அவர்களுடன் சேர்ந்து மேகங்களில் கர்த்தரை சந்திக்க ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். 4:16-17. தூதர்கள் தங்கள் வல்லமையான சிறகுகளுடன் ஆகாயத்தில் பரவி தங்கள் பரிசுத்த பணி நிறைவேற்ற தயாராகின்றனர். அதாவது தேவனின் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை பூமியின் எல்லா மூலைகளிலிருந்தும் சேர்த்து அவருடைய சந்நிதியில் கொண்டு செல்ல. இதுதான் கர்த்தரின் மகத்தானதும் பயங்கரமானதுமான நாள், நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட நாள். கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்த அனைவரும் ஒன்றிணைக்கப்பட்டு மாற்றப்பட்டு அவருடன் சேர அழைக்கப்படுகிறார்கள். அனைவரும் இதை காண்பார்கள். அனைவரும் அவருடைய மகிமையை பார்க்கப் போகிறார்கள். மேலும் உலகம் கர்த்தரின் வரவுக்காகும் அந்த மகா நாளால் அதிர்ச்சி அடையும். ஒரு மிகுந்த மரியாதையும் வல்லமையும் உள்ள தருணத்தில் பிரதான தூதர் தன் தலையின் மேல் கம்பியை உயர்த்தி தெய்வீக நோக்கத்துடன் முகம் பிரகாசிக்கிறார். பிறைப்பு தானாகவே இந்த அழைப்புக்காக காத்திருக்கிறது போல் அவர் ஒரு பெரும் ஒலியுடன் கம்பியை ஊதுகிறார். ஏனெனில் கம்பி ஒலிக்கும். இறந்தவர்கள் அழியாதவர்களாக எழுப்பப்படுவார்கள். நாமும் மாற்றப்படுவோம். 1 கொரிந்தியர் 15:52. இந்த வல்லமையான ஒளி வானகத்திலும் பூமியிலும் ஊடுருவி அதன் சக்தியால் அனைத்து படைப்பையும் நிரப்புகிறது. அந்த ஒளி பூமியை அடையும் போது ஒரு பெரிய நிலநடுக்கம் நிலத்தை அதிர வைக்கிறது. மலைகள் நடுங்குகின்றன. நகரங்கள் இதுவரை காணாத வலிமையால் தாக்கப்படுகின்றன. மற்றும் நிலம் வானத்திலிருந்து வந்த அழைப்புக்கு பதிலளிப்பது போல பிளக்கிறது. ஒரு அமைதியான நகரத்தில் தெருக்கள் அதிர்கின்றன, கட்டிடங்கள் ஆடுகின்றன, கண்ணாடிகள் உடைந்து தூசி எழுகிறது, நிலம் கடுமையாக நடுங்குகிறது. ஆனால் இந்த குழப்பத்தின் நடுவில் ஒரு புனித அமைதி இந்த தருணத்தை சூழ்கிறது. அது பயமுறுத்தும் ஒன்றாகவும் புனித எதிர்பார்ப்பால் நிரம்பியதாகவும் உள்ளது. ஏனெனில் சேனைகளின் கர்த்தர் இப்படி சொல்கிறார், இன்னும் ஒரு முறை நான் வானத்தையும் பூமியையும் கடலையும் உலர்ந்த நிலத்தையும் அதிர வைக்கிறேன். ஆகாய் 2:6. இது ஒரு அறிகுறி. கர்த்தரின் மகாநாள் ஆரம்பமாகியுள்ளது. இப்போது ஒரு கல்லறையின் அமைதியான சூழலில் நிலம் நடுக்கமடைய ஆரம்பிக்கிறது. எல்லா படைப்பும் ஒரு புனித வாக்குறுதியின் நிறைவேற்றத்திற்கு சாட்சியாக நிற்கும் போல் உள்ளது. கல்லறைகள் முழுவதும் நிலம் பிளந்து திறக்கிறது. ஒவ்வொரு கல்லறையிலிருந்தும் ஒரு அதிசயம் நிகழ்கிறது. எலும்புகள் நகரத் தொடங்கி மீண்டும் ஒன்றிணைந்து கிறிஸ்துவில் இறந்தவர்களின் உடல்களில் உருவாகின்றன. ஏனெனில் கல்லறைகளில் இருப்பவர்கள் அனைவரும் அவருடைய குரலை கேட்டு வெளியே வரக்கூடிய நேரம் வரப்போகிறது. 5:28-29. ஒவ்வொருவரும் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். அழிவின்றி புதிய உயிரும் சிறப்பான மகிமையான உடல்களும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன.
அவர்கள் எழும்பும் போது விசுவாசிகள் ஒளிரும் வெள்ளை ஆடைகளில் ஆடை அணியப்பட்டு அவர்களின் முகங்கள் மகிழ்ச்சியாலும் அதிசயத்தாலும் பிரகாசிக்கின்றன. அவர்கள் வானத்தை நோக்கி பார்க்கின்றனர், ஏனெனில் இன்றுதான் அவர்கள் எதிர்பார்த்த நாள், அவர்களது படைப்பாளியுடன் மீண்டும் சந்திக்கும் நாள். கிறிஸ்துவில் இறந்தவர்கள் முதலில் எழுப்பப்படுவார்கள், பின்னர் நாம் உயிரோடு இருந்து நிலைத்திருப்போரும் அவர்களுடன் கூடி மேகங்களில் ஆண்டவரை சந்திக்க ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. இது விசுவாசிகளின் உயிர்த்தெழுதல், அவர்கள் முழுமையாக ஆக்கப்பட்டு தங்கள் இரட்சகருடன் சேர தயாராகும் தருணம். கஹழல் மீண்டும் ஒலிக்கும் போது அவர்கள் நித்தியத்தின் ஒளியில் நிரம்புகிறார்கள், இறுதியில் பழைய வாக்குறுதிகள் நிறைவேறுகின்றன என்பதை அறிந்து மகிழ்கிறார்கள். அப்போது இருவர் வயலில் இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் ஆட்டுக்களில் அரைப்பவர்கள், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். மத்தேயு 24:40-41. உண்மை மிக தெளிவாகவும் அதிர்ச்சியூட்டுவதாகவும் உள்ளது. எடுத்துக் கொள்ளப்பட்டவர்களுக்கு ஒரு வாக்குறுதி நிறைவேறியது, விட்டுவிடப்பட்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பு என்றென்றும் இழக்கப்பட்டது. இது விசுவாசத்தை காத்தவர்களையும் தங்கள் பாவங்களில் தங்கியவர்களையும் பிரிக்கும் நாளாகும். வீட்டறைகளிலும் நகர வீதிகளிலும் பூங்காக்களிலும் சந்தைகளிலும் மக்கள் தங்கள் அன்பினர்களை திடீரென கண்முன்னே காணாமல் போகும் அதிர்ச்சியில் பார்க்கிறார்கள். அவர்களின் உடைகள் மற்றும் சொத்துக்கள் அவர்கள் வானத்திற்கு அழைக்கப்பட்ட அந்த தருணத்தின் அமைதியான நினைவாக மட்டும் மீதம் இருக்கின்றன. கார்கள் மோதி விழுகின்றன, அலாரங்கள் ஒலிக்கின்றன, அழுகை காற்றில் ஒலிக்கிறது. வீடுகளிலிருந்து நெடுஞ்சாலைகள் வரை பயமும் குழப்பமும் நிறைந்த சத்தம் பூமியை நிரப்புகிறது. ஏனெனில் உலகம் இப்போது என்றென்றும் மாறிவிட்டது. இந்த குழப்பத்தின் நடுவில் உலகம் முழுவதும் செய்தி நிலையங்கள் இந்த முன்னே பிரசிடென்ட் இல்லாத நிகழ்வை ஒளிபரப்ப துடிப்புடன் முயற்சிக்கின்றன. தொலைக்காட்சி திரைகள் மினுக்குகின்றன, பதற்றமான செய்தியாளர்கள் விளக்க முடியாததை விளக்க முயற்சிக்கின்றனர். உலகத் தலைவர்கள் தோன்றுகிறார்கள், நம்பிக்கை அளிக்கும் வார்த்தைகளை வழங்குகிறார்கள், ஆனால் அவர்களின் முகங்கள் அவர்களது குழப்பத்தையும் நம்ப முடியாத நிலையையும் வெளிப்படுத்துகின்றன. இதற்கு பதிலும் இல்லை, ஆறுதலும் இல்லை, இழப்பும் துறக்கப்பட்டதின் குளிர்ந்த உண்மை மட்டுமே உள்ளது. ஆனால் சிலர் புரிந்து கொள்கிறார்கள். குழப்பத்தின் அழுகைகளில் உண்மையை இப்போது உணர்ந்த கிறிஸ்தவர்களின் வேதனையுடன் கூடிய குரல்களும் இருக்கின்றன. அவர்கள் பின்னால் விட்டுவிடப்பட்டார்கள். அவர்கள் ஆண்டவரை அறியாததால் அல்ல, ஆனால் பாவத்தில் தொடர்ந்ததால், அவருடைய அழைப்பிற்கு முழுமையாக ஒப்படைக்க மறுத்ததால். எனக்கு ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்வோர் எல்லோரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள், பரலோகத்தில் உள்ள என் பிதாவின் சித்தத்தை செய்பவரே பிரவேசிப்பார். மத்தேயு 7:21. அவர்களின் அழுகை வருத்தத்தால் நிரம்பியுள்ளது, ஏனெனில் அவர்கள் தங்களது தேர்வின் விளைவுகளை அறிந்துள்ளனர். ஆண்டவரின் சந்நிதியில் இருப்பதற்கான கடைசி வாய்ப்பு கடந்துவிட்டது. இப்போது துயரத்தில் கனிந்த இதயங்களுடன் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய பயங்கரமான உண்மையை எதிர்நோக்குகிறார்கள். பிடிப்புக்கு பிறகு விரைவில் வரவிருக்கும் பெரிய உபத்திரவிலிருந்து யாரும் மீட்கப்பட முடியாது என்பதை அவர்கள் அறிவார்கள். இது அவர்கள் இப்போது எதிர்கொள்ள வேண்டிய கடுமையான எதிர்காலத்தின் வெளிப்பாடு. அவர்கள் வானத்தை நோக்கி பார்க்கும்போது வேத வாக்கியத்தின் வார்த்தைகள் அவர்களின் இதயங்களில் ஒலிக்கின்றன. எனவே விழிப்புடன் இருங்கள், மனிதகுமாரன் வருகிற நாள் அல்லது மணி நேரம் உங்களுக்கு தெரியாது. மத்தேயு 25:13. உலகம் என்றும் மாறிப்போய் நிற்கிறது, புதியதும் பயங்கரமானதுமான அத்தியாயமான உபத்திரவத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. ஆனால் மறைந்து போனவர்களுக்கு இது ஒரு மர்மம் அல்ல. அவர்கள் தங்களை மாற்றப்பட்டவர்களாக காண்கிறார்கள், தெய்வீக ஒளியில் நனைந்த மேகங்களில் நிற்கிறார்கள். அவர்களின் பூமியில் உள்ள உடைகள் வெள்ளை ஒளிரும் ஆடைகளாக மாறி சூரியனைப் போல பிரகாசிக்கின்றன. மேகங்களின் மீது அவர்கள் ஒவ்வொரு தேசத்திலும் பழங்குடிகளிலும் மொழிகளிலும் இருந்து ஒன்று திரண்டு ஒரே நோக்குடன் ஒன்றிணைகின்றனர். அவர்களின் முகங்கள் தெய்வீக சக்தியால் பிரகாசிக்கின்றன, அவர்களை அழைத்தவரின் மகிமையை பிரதிபலிக்கின்றன. இதற்கு பிறகு நான் பார்த்தேன், இதோ எண்ணிக்கையற்ற ஒரு பெரிய கூட்டம், எல்லா தேசங்களிலும் பழங்குடிகளிலும் ஜனங்களிலும் மொழிகளிலும் சேர்ந்தவர்கள் சிங்காசனத்துக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக வெள்ளை ஆடைகள் அணிந்து நின்றார்கள். வெளிப்படுத்தல் 7:9. அப்பொழுது விசுவாசிகள் அனைவரும் மேகங்களில் ஒலிவுமலையின் உச்சியில் பரலோகத்தின் வாயிலில் ஒன்று திரண்டு நிற்பார்கள். அவர்களின் ஆடைகள் பரலோக காற்றில் அலைகின்றன. வானம் தெய்வீக சக்தியால் துடிப்பதாக தெரிகிறது.
இது பூமிக்கும் நித்தியத்திற்கும் இடையிலான ஒரு வாயிலாகும். அவர்களுக்கு மேல் வானம் திறந்து பரலோகத்தின் மகிமையான படிக்கட்டுகள் இறங்கும் காட்சியை வெளிப்படுத்துகிறது. அந்த படிக்கட்டுகள் சாம்பல் நீல நதிகளைப் போல ஒளிர்கின்றன. மேகங்களில் இருந்து மலையின் உச்சிக்கு தண்ணீர் போல் பாய்ந்து வருகிறது. ஒவ்வொரு படியும் ஒளியை வெளிப்படுத்துகிறது. அது பரலோகத்தின் சாராம்சத்திலிருந்து உருவாக்கப்பட்டது போல் தெரிகிறது. விசுவாசிகள் மேலே நோக்கி பார்ப்பார்கள். அவர்களின் இதயங்கள் சொல்ல முடியாத ஆனந்தத்தால் நிரம்பியிருக்கும். இசைக்கருவி மீண்டும் ஒலிக்கிறது. அதன் ஒளி பரலோகம் எங்கும் எதிரொலிக்கிறது. நித்தியத்திற்கான பயணம் தொடங்கிவிட்டதை அறிவிக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு படியும் எடுத்து வைக்கும் போது காற்று மேலும் இலகுவாகிறது. உலகின் சுமைகள் எல்லாம் அகழுகின்றன. வாருங்கள், என் பிதாவின் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்தே உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ராஜ்யத்தை உரிமையாக்குங்கள். மத்தேயு 25:34. அவர்கள் மேலே ஏறி செல்லும் போது மேகங்கள் விலகி கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு காட்சியை வெளிப்படுத்துகின்றன. அது பரலோகத்தின் பொற்கதவுகள், உயரமும் மகிமையுமாக திகழ்கின்றன. அந்த கதவுகள் நித்திய ஒளியில் பிரகாசிக்கின்றன. அவற்றின் நுணுக்கமான வடிவமைப்புகள் எல்லா நிறங்களிலும் மணிமக்களால் ஒளிர்கின்றன. கதவுகள் மெதுவாக திறக்கத் தொடங்குகின்றன. அவற்றின் பொற்கால பாதை வெளியே நீளுகிறது. விசுவாசிகளை உள்ளே வர அழைக்கிறது. உள்ளிருந்து வெளிவரும் ஒளி வெப்பமும் பிரகாசமும் கொண்டது. பரலோகம் தன் பிள்ளைகளை வீடு திரும்ப வரவேற்கும் போல் தெரிகிறது. ஒருவருக்கொருவர் அவர்கள் அந்த கதவுகளை கடந்து செல்கிறார்கள். அவர்களின் முகங்களில் ஆச்சரியமும் பக்தியும் நிறைந்திருக்கிறது. பொற்கால வீதிகள் அவர்களுக்கு முன் விரிகின்றன. கடைசியில் தேவனின் சிங்காசனத்தின் மகிமையை பிரதிபலிக்கின்றன. வானதூதர்களின் பாடல்களின் ஒளி அந்த இடத்தை நிரப்புகிறது. அவர்களின் இசை ஒத்திசைவு மீட்கப்பட்டவர்களின் மகிழ்ச்சியுடன் ஒலிக்கிறது. விசுவாசிகள் முன்னே நடக்கிறார்கள். அவர்களின் அடிகள் இலகுவாகவும் ஆன்மாக்கள் உயர்ந்தும் இருக்கின்றன. அவர்கள் தேவனின் நித்திய ராஜ்யத்தில் நுழைந்து விட்டார்கள் என்பதை அறிந்திருக்கிறார்கள். அந்த காட்சி மங்கிவிட்டு சர்வ வல்லவரின் சிங்காசனத்தை நோக்கிச் செல்லும் பொற்கால பாதையின் படமாக மாறுகிறது. அங்கு ஆண்டவரின் மகிமை பரலோகத்தை முழுவதும் ஒளிரச் செய்கிறது. இனி பூமியின் எல்லைகளால் கட்டுப்படாமல் விசுவாசிகள் நித்தியத்துக்குள் நுழைந்து விட்டார்கள். இது ஒவ்வொரு வாக்குறுதியின் நிறைவேற்றமும் ஒவ்வொரு விசுவாச செயலுக்கான பலனும் காலங்களின் உச்சக்கட்டமும் ஆகும். தேவன் அவர்களின் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைத்து விடுவார். இனி மரணம் இல்லை, துக்கமும் இல்லை, அழுகையும் இல்லை. இனி வேதனையும் இருக்காது, ஏனெனில் பழையவையெல்லாம் கடந்துவிட்டன. வெளிப்படுத்தல் 21:4. இது நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதி. இது பரலோகத்தின் மகிழ்ச்சி. இது அந்த மகத்தான மற்றும் மகிமையான நாளில் அழைக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் பலன். இந்த அதிசயமான தரிசனம் முடிவுக்கு வரும்போது ஒரு மறுக்க முடியாத உண்மை மட்டும் நிலைத்திருக்கிறது. கர்த்தரின் மகிமையான திரும்பும் நாள் வரப்போகிறது. அதன் தாக்கம் என்றென்றும் ஒலிக்கப் போகிறது. ஆனால் கேள்வி இது, நீங்கள் தயார் இருக்கிறீர்களா? நீங்களும் உங்கள் அன்புக்குரியவர்களும் விசுவாசிகளுடன் பிரகாசமான ஆடைகளில் ஆட்கொண்டு நம்முடைய வல்லமையான கர்த்தரின் முன்னிலையில் உயர்ந்து நிற்பீர்களா? அல்லது நீங்கள் பின்னால் விட்டுவிடப்பட்டு துக்கத்துடன் பார்த்து கொண்டு கிருபையின் தருணம் கடந்துவிட்டது என்பதை அறிந்து வருந்துவீர்களா? இது வெறும் ஒரு கதை அல்ல, இது ஒரு எச்சரிக்கை. இது மனம் திரும்பவும் தயார் செய்யவும் அழைக்கும் ஒரு அழைப்பு. வேதாகமம் நம்மை நினைவூட்டுகிறது, ஆகையால் மனம் திரும்புங்கள், மாற்றமடையுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுவதற்காகவும் கர்த்தரின் முன்னிலையில் புத்துணர்ச்சி தரும் காலங்கள் வருவதற்காகவும். அப்போஸ்தலர் 3:19. மனந்திரும்புதல் என்பது வெறும் துக்கம் அல்ல, அது பாவத்திலிருந்து விலகி எளிதில் நம்மை சிக்க வைக்கும் பாரங்களை விட்டு முழு மனதுடன் இயேசுவை பின்பற்ற தேர்வு செய்வதாகும். ஆனால் நாம் ஏமாறக்கூடாது. நம்முடைய ஆத்துமாவின் பகைவர் சாத்தான் இந்த உலகத்தின் விஷயங்களில் நம்மை கவனத்தை சிதறடிக்கவும் சிக்க வைக்கவும் இடையறாது உழைக்கிறான். பணத்தை நேசிப்பது, இது பலரை பேராசைக்கும் ஊழலுக்கும் தூண்டி அவர்களின் இதயங்களை பரலோகத்தின் நிலையான செல்வத்திலிருந்து விலக்குகிறது. பணத்தை நேசிப்பது எல்லா விதமான தீமைகளுக்கும் வேறாகும். அதிகாரம் மற்றும் பதவிக்காக விரும்புவது பலரை சிலுவையின் தாழ்மையும் கிருபையும் காண முடியாமல் செய்கிறது. உடல் இன்பங்களை நேசிப்பதையும் கவனமாக இருங்கள். அது ஆசை, அதிகப்படியான அனுபவம் அல்லது உலகியலான விருப்பங்களை நாடுவது எதுவாக இருந்தாலும். சாத்தான் திருப்தி என்ற மாயை மூலம் பலரை கவர்கிறான். ஆனால் இவை அனைத்தும் ஆத்மாவை காலியாகவும் தேவனிடமிருந்து தூரமாகவும் விட்டுவிடுகின்றன.
அநாகரீகம், விக்கிரகாராதனை, பொறாமை, மதுபானம், சுயநலாசை ஆகியவை அனைத்தும் இதயங்களை வழிதவரச் செய்யும் பகைவரின் கருவிகள். ஏமாறாதீர்கள். வியாபாரிகள், விக்கிரகாராதாரர்கள், விபச்சாரிகள், திருடர்கள், பேராசையர்கள், மதுபானிகள், பழிவாங்குபவர்கள், மோசடிக்காரர்கள் ஆகிய எவரும் தேவனுடைய ராஜ்யத்தை உரிமை செய்ய மாட்டார்கள். 1 கொரிந்தியர் 6:9-10. இந்த ஆசைகள் வலுவானவை, ஆனால் தேவனுடைய கிருபை அதைவிட வலிமையானது. நாசத்திற்கு வழிவைக்கும் இவற்றிலிருந்து விலகி நம்முடைய விசுவாசத்தின் ஆரம்பிப்பவரும் நிறைவு செய்பவருமான இயேசுவை நோக்கி உங்கள் பார்வையை நிலைநிறுத்துங்கள். ஆனால் இந்த எச்சரிக்கைகளுக்கிடையிலும் நம்பிக்கை உள்ளது. அந்த நம்பிக்கை கிறிஸ்துவில் மட்டுமே கிடைக்கிறது. நாம் நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொண்டால் அவர் நம்பிக்கைக்குரியவரும் நீதிமானுமாக இருப்பதால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்திலிருந்தும் நம்மை சுத்திகரிப்பார். 1 யோவான் 1:9. நீங்கள் என்ன செய்திருந்தாலும், எவ்வளவு தூரம் விலகியிருந்தாலும், கர்த்தரின் கரங்கள் விரிவாக திறக்கப்பட்டுள்ளன, உங்களை மன்னித்து மீட்டெடுக்க தயாராக உள்ளன. அவர் உங்களை பெயரால் அழைக்கிறார். அவரது அன்பின் வெளிச்சத்தில் நடக்கவும், அவர் திரும்பி வருகிற நாளுக்காக தயார் செய்யவும் அழைக்கிறார். இப்போதுதான் செயல்பட வேண்டிய நேரம். கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருவது போல வரும் என்பதை நீங்கள் தாங்களாகவே நன்கு அறிந்திருக்கிறீர்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:2. நம்முடைய வல்லமையான ஆண்டவர் இயேசு அவருடைய சபைக்காக திரும்பி வருகிற நாள் அல்லது மணி யாருக்கும் தெரியாது. தாமதிக்க வேண்டாம், இன்னும் நேரம் இருக்குது என்று நினைக்க வேண்டாம். எச்சரிக்கையுடன் இருங்கள், தயார் நிலையில் இருங்கள். உங்கள் இதயத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்காக மட்டுமல்ல, இது உங்கள் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் அண்டை வீட்டாருக்கும் ஆகும். இந்த நம்பிக்கையும் அவசரத்தையும் கொண்ட செய்தியை அவர்களுடன் பகிருங்கள். கர்த்தர் விரைவில் வருகிறார் என்றும், அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவரது விருப்பம் என்றும் அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உண்மையை பரப்புவதில் பயம் அல்லது தயக்கம் உங்களை தடுக்க விடாதீர்கள். நித்திய வாழ்வுதான் இப்போது கேள்விக்குறியாக உள்ளது. எனவே சென்று அனைத்து ஜாதிகளையும் சீடர்களாக மாற்றுங்கள். அவர்களை பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியாரும் என்ற நாமத்தில் தண்ணீரில் நன்யா புனிதம் செய்யுங்கள். மத்தேயு 28:19. இந்த உலகத்தின் போராட்டங்களில் சோர்ந்து போனவர்களுக்கும் பாரம் சுமக்கும் உணர்வில் இருப்பவர்களுக்கும் மனதை உறுதிப்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் வலியை, உங்கள் சோதனைகளை, மேலும் உயர்ந்த ஒன்றை நாடும் உங்கள் ஆசையை காண்கிறார். ஒருநாள் தேவன் அவர்களின் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைத்து விடுவார் என்று அவர் வாக்குறுதி அளிக்கிறார். இனி மரணம் இருக்காது, துயரும் இல்லை, அழுகையும் இல்லை. இனி வேதனையும் இருக்காது, ஏனெனில் பழையவையெல்லாம் கடந்துவிட்டன. வெளிப்படுத்தல் 21:4. இதுதான் பரலோகத்தின் நம்பிக்கை, விசுவாசத்தில் நிலைத்திருப்பவர்களுக்கு காத்திருக்கும் வாக்குறுதி. ஆகையால் சகோதரர்களே, சகோதரிகளே, உறுதியாக நிலைத்திருங்கள். இந்த உலகத்தின் கவன சிதறல்களுக்கு எதிராக நிலைத்து உங்கள் விசுவாசத்தை உறுதியாக பிடித்து ஒவ்வொரு நாளையும் அவர் திரும்பி வரக்கூடிய நாளாக வாழுங்கள். அந்த கம்பை ஒலிக்கும் போது, பரலோகங்கள் திறக்கப்படும் போது, உங்கள் இருதயம் தூய்மையாகவும் உங்கள் விளக்கு பிரகாசமாகவும் நீங்கள் தயார் நிலையில் காணப்பட வேண்டும். இது உங்கள் தருணம். வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள், கிருபையை தேர்ந்தெடுங்கள், கிறிஸ்துவை தேர்ந்தெடுங்கள். பரலோகத்தின் மகிமை உங்களை காத்திருக்கிறது.

ஆரம்பத்தில் தேவன் பரலோகத்தையும் பூமியையும் படைத்தார். ஆனால் அனைத்து படைப்புகளுக்கும் மேலாக, பரலோகங்களுக்கும் மேலாக நித்தியமானது சர்வ வல்லவரின் வாசஸ்தலம் உள்ளது. இதுதான் பரலோக ராஜ்யம், உயர்ந்தவரின் சிங்காசனம். அங்கு அவரது மகிமை என்றென்றும் பிரகாசிக்கிறது. கர்த்தர் அறிவிக்கிறார், பரலோகம் என் சிங்காசனம், பூமி என் கால் தளமாகும். ஏசாயா 60:61, பரலோக ராஜ்யம் இதுவரை யாரும் கண்டதும் இல்லை, கற்பனையிலும் இல்லாதது. ஒளிரும் தங்கத்தாலான கோபுரங்கள் பெருமையுடன் வானத்தை நோக்கி எழுகின்றன. அவற்றின் சுவர்கள் உயிருள்ள ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டு பிரகாசமான ஒளியில் மின்னுகின்றன. தங்கத்தாலான தெருக்கள் முடிவில்லாமல் விரிகின்றன. அவற்றின் மேற்பரப்புகள் தெய்வீக சக்தியால் நிரம்பி ஒளிரும் போல் தெரிகின்றன. நீங்கள் உள்ளே நுழையும் போது உங்கள் கால்கள் தூய தங்கத்தாலான தெருக்களைத் தோடும். அவை மிகவும் சுத்தமாகவும் தெளிவாகவும் இருப்பதால் பரலோகத்தின் பிரகாசமான மகிமையை கண்ணாடி போல் பிரதிபலிக்கின்றன. இந்த தெருக்கள் முடிவில்லாமல் விரிகின்றன. நகரத்தின் முழுவதும் இசைவாக பின்னி பின்னி அவற்றில் நடக்கும் அனைவரையும் தேவனின் சிங்காசனத்தை நோக்கி அழைத்துச் செல்கின்றன. இந்த நகரம் தேவனின் மகிமையால் ஒளிர்கிறது. அதன் பிரகாசம் மிகவும் அரிய ரத்தினம் போலவும், ஜாஸ்பர் கல் போலவும், கண்ணாடி போல் தெளிவாகவும் உள்ளது. சகல இடங்களிலும் சர்வ வல்லவரின் ஒளி நிரம்பியுள்ளது. ஏனெனில் தேவனின் மகிமையே அதன் ஒளியாகும். இங்கே எந்த நிழலும் இல்லை, சூரியனோ சந்திரனோ தேவையில்லை. தேவனின் மகிமையே இதற்கு ஒளியளிக்கிறது, மற்றும் ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவே அதன் விளக்காக இருக்கிறார். வெளிப்படுத்தல் 21:23, இந்த நகரத்தின் ஒவ்வொரு மூலையும் அவருடைய மகிமையால் ஒளிர்கிறது, அந்த ஒளி ஒருபோதும் மங்காது. இயேசு தாமாகவே இந்த மகிமையான இடத்தை பற்றி பேசினார். என் பிதாவின் வீட்டில் பல அறைகள் உள்ளன என்று கூறினார். அது இல்லையென்றால் நான் உங்களிடம் சொல்லியிருப்பேன். நான் உங்களுக்காக இடம் தயார் செய்ய அங்கே செல்கிறேன். நான் சென்று உங்களுக்காக இடம் தயார் செய்தால் மீண்டும் வந்து உங்களை என்னுடன் அழைத்துச் செல்வேன், நீங்கள் நான் இருக்கும் இடத்திலேயே இருக்கும்படி. யோவான் 14:2-3. இந்த நகரத்தின் மையத்தில் உயிரின் நீர் நதி கிறிஸ்தல் போல வெளிரும் ஒளியுடன் ஓடுகிறது. அது பாடும் போல தோன்றும் நீரூற்றுகளாக சிதறி விழுகிறது. அவற்றின் நீர் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத நிறங்களுடன் பிரகாசிக்கிறது. வானுலக உயிரினங்கள், ஒளிரும் மற்றும் பறவை போன்றவை அந்த நதியிலிருந்து குடிக்கச் சேர்கின்றன. அவற்றின் இசை வானத்தின் நித்திய இசையுடன் கலந்து ஒலிக்கிறது. அதன் நீர் பூமியில் புரிந்து கொள்ள முடியாத நிறங்களில் பிரகாசிக்கிறது. இது கடவுளின் நித்திய வளங்களின் ஒரு சின்னமாகும். அவரிடம் வருகிற எல்லோருக்கும் அவர் இலவசமாக வழங்கும் உயிர் இதுவே. நதியின் இருபுறமும் உயிர் மரம் நிற்கிறது. அதன் கிளைகள் விரிந்து பல பழங்களால் நிறைந்திருக்கின்றன. இது சாதாரண மரம் அல்ல. இதன் பழம் மிகுந்ததும் நித்தியமானதும் ஆகும். இதன் இலைகள் வேதாகமம் கூறுவது போல ஜாதிகளின் குணமாக்களுக்காக இருக்கின்றன. வெளிப்படுத்தல் 22:2. இந்த மரத்தின் ஒவ்வொரு பகுதியும் தமது ஜனங்களுக்கு கடவுள் அளித்துள்ள மீட்பு, ஒற்றுமை மற்றும் முழுமையின் வாக்குறுதியை அறிவிக்கிறது. இந்த நகரில் துக்கமும் இல்லை, கண்ணீரும் இல்லை, வலியும் இல்லை. ஒவ்வொரு காயமும் குணமாக்கப்படுகிறது, ஒவ்வொரு சுமையும் நீக்கப்படுகிறது. அவர் அவர்களது கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கமும் இல்லை, அழுகையும் இல்லை, வலியும் இல்லை. ஏனெனில் பழைய ஒழுங்குகள் கடந்து போய்விட்டன. வெளிப்படுத்தல் 21:4. துக்கமும் இழப்பும் அறியப்படாத இடம் ஒன்றை கற்பனை செய்யுங்கள். மகிழ்ச்சி நிரம்பும் ஒரு வீடு, கடவுளின் சமாதானம் என்றென்றும் ஆட்சி செய்யும் இடம். அன்புக்குரியவர்கள் மீண்டும் ஒன்றிணைக்கப்படுகிறார்கள். அவர்களின் முகங்கள் முடிவில்லா மகிழ்ச்சியால் பிரகாசிக்க, எல்லோரும் ஒற்றுமையுடன் நடந்து இதையெல்லாம் சாத்தியமாக்கிய ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். கடவுளின் சிங்காசனம் இதன் மையத்தில் நிற்கிறது. அதை சுற்றி ஒரு பச்சை வானவில் உள்ளது. அது அவரது வாக்குறுதியையும் விசுவாசத்தையும் அறிவிக்கிறது. அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல் ஒளிப்படுகிறது, இடியோசை கேட்கிறது. இது அவருடைய ஒப்பற்ற சக்தி மற்றும் அதிகாரத்திற்கு சாட்சியாகும். சிங்காசனத்தின் முன்பாக கண்ணாடி போல துல்லியமாக இருக்கும் ஒரு கடல் உள்ளது. அது சொர்க்கத்தின் பரிபூரணத்தை பிரதிபலிக்கிறது. சிங்காசனத்தை சுற்றி உயிருள்ள உயிரினங்களும் மீட்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் எப்போதும் கூறுவதை நிறுத்துவதில்லை. கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி தகுதியானவன், அவன் அதிகாரமும் செல்வமும் ஞானமும் வலிமையும் மரியாதையும் மகிமையும் புகழும் பெற தகுதியானவன். வெளிப்படுத்தல் 5:12.
அவர்களின் ஆராதனை என்றென்றும் தொடரும். அவர்களின் மகிழ்ச்சி முழுமையானது, ஏனெனில் அவர்கள் சர்வ வல்லவரின் முன்னிலையில் இருக்கிறார்கள். இது சொர்க்கம். அளவற்ற மகிமையும் கற்பனைக்கு பப்பாற்பட்ட அழகும் கொண்ட இடம் அவரை நேசித்து பின்பற்றியவர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே ஒவ்வொரு ஆசையும் நிறைவேறுகிறது, ஒவ்வொரு கண்ணீரும் துடைக்கப்படுகிறது, எல்லாவற்றையும் புதியதாக ஆக்கப்படுகின்றன. ஆண்டவர் அறிவிக்கிறார், இதோ நான் எல்லாவற்றையும் புதியதாக ஆக்குகிறேன். வெளிப்படுத்தல் 21:5. அவர் அனைவரையும் தன் மகிழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறார். அவருடைய மகிமை முழுமையாக ஆட்சி செய்யும் இந்த நித்திய இல்லத்தில் அவருடன் என்றும் வாழ அழைக்கிறார். சொர்க்கத்தின் பிரகாசத்தின் மையத்தில் தன் ஜனங்களுக்கிடையே ஆட்சி செய்யும் ஒருவர் கிறிஸ்துவே. இயேசு பலி கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, ஆனால் இப்போது மகிமையில் என்றும் வாழ்கிறார். நம்மிடையே நடந்தவர், நம்முடைய சுமைகளை சிலுவையில் ஏற்றவர், இப்போது தன் பிரியமானவர்களுடன் தன் வாக்குறுதியின் நிறைவில் வாசம் செய்கிறார். இங்கே இந்த பரிசுத்த இடத்திலே அவர் தன் வார்த்தைகளை நிறைவேற்றுகிறார். இதோ தேவனின் வாசஸ்தலம் மனிதருடன் இருக்கிறது, அவர் அவர்களுடன் வாசம் செய்வார், அவர்கள் அவருடைய ஜனமாக இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களுடன் அவர்களுடைய தேவனாக இருப்பார். வெளிப்படுத்தல் 21:3. அவருடைய இருப்பு மிகுந்த ஆற்றலாக உள்ளது. அவருடைய முகத்தின் பிரகாசம் சூரியனை விட அதிகமாக ஒளிர்கிறது. அவருடைய குரல் வல்லமையான நீரின் ஓசையைப் போல ஒலிக்கிறது. ஒரு காலத்தில் உலகத்தின் பாவங்களை தாங்கிய ஆட்டுக்குட்டி இப்போது வெற்றி கொண்டு ஆட்சி செய்கிறார். அவருடைய ஆணையில் உள்ள குத்து தடங்கள் அவரது அளவற்ற அன்புக்கான சாட்சியாக இருக்கின்றன. அவரை சுற்றி மீட்கப்பட்டவர்கள் கூடி நிற்கிறார்கள். அவர்கள் வெறும் ஆராதகர்களாக அல்ல, ஆனால் அவருடன் இணைந்து ஒருமைப்பாட்டில் ஆட்சி செய்யும் பங்குதாரர்களாக இருக்கிறார்கள். இது வெற்றி பெறுபவருக்காக அவர் அளித்த வாக்குறுதியின் நிறைவேற்றமாகும். நானும் என் தந்தையுடன் அவருடைய சிங்காசனத்தில் அமர்ந்தது போல வெற்றி பெற்றவருக்கு என் சிங்காசனத்தில் என்னுடன் அமரும் உரிமையை நான் அளிப்பேன். வெளிப்படுத்தல் 3:21. ஆட்டுக்குட்டி ஆட்சி செய்யும் போது எண்ணற்ற தூதர்கள் சிங்காசனத்தை சுற்றி வட்டமாக நிற்கிறார்கள். ஒவ்வொருவரும் சர்வ வல்லவரின் முடிவில்லா படைப்பாற்றலை பிரதிபலிக்கிறார்கள். அவர்களின் எண்ணிக்கை மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது. அவர்களின் வடிவங்கள் மகத்தானதும் பல்வகைமையுடனும் உள்ளது. செராபீம்கள் சிங்காசனத்தின் மேல் மிதக்கின்றனர். அவர்களின் 6 இறக்கைகள் தெய்வீக நோக்கத்துடன் அசைகின்றன. 2 இறக்கைகளால் அவர்கள் தேவனுடைய மகிமையின் பிரகாசத்திலிருந்து தங்கள் முகங்களை மறைக்கின்றனர். 2 இறக்கைகளால் அவர்கள் தங்கள் கால்களை பணிவுடன் மூடுகின்றனர். 2 இறக்கைகளால் பறக்கிறார்கள். அவர்களின் குரல்கள் என்றும் பாடலாய் எழும்புகின்றன. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், சர்வவல்ல கர்த்தர். முழு பூமியும் அவருடைய மகிமையால் நிரம்பியுள்ளது. எசாயா 6:3. இந்த பாடல் பரலோகத்தில் முழுவதும் ஒலிக்கிறது. அதிசயம் மற்றும் வியப்பால் ஒவ்வொரு மூலையையும் நிரப்புகிறது. செராபீம்களின் கீழே கெருபீம்கள் தேவனுடைய மகிமையின் காவலர்களாக நிற்கின்றனர். அவர்களின் 4 முகங்கள் ஒரு சிங்கம், ஒரு எருமை, ஒரு மனிதன் மற்றும் ஒரு கழுகு உருவாக்குனரின் பண்புகளை அறிவிக்கின்றன. வலிமை, சேவை, ஞானம் மற்றும் விரைவு. கண்களால் முழுமையாக மூடப்பட்டுள்ள அவர்கள், அவர்களின் ஒவ்வொரு அசைவிலும் தெய்வீக விழிப்புணர்வு நிறைந்துள்ளது. பரிசுத்தமற்ற எதுவும் சிங்காசனத்திற்கு அருகில் வராமல் பார்த்துக் கொள்கின்றனர். இந்த மகத்தான உயிரினங்கள் தேவனுடைய இருப்பின் சக்தி மற்றும் விழிப்புணர்வுக்கு உயிருள்ள சாட்சியாக இருக்கின்றன. அவர்களின் உருவங்கள் தேவனுடைய ஆவியோடு முழுமையான ஒற்றுமையில் நகர்கின்றன. எசேக்கியேல் 10:1-22. அவர்களுக்கிடையே உயர்ந்து நிற்பவர்கள் பிரதான தூதர்கள், பரலோக இராணுவங்களின் தளபதிகள். மிகேல் தேவனுடைய ஜனங்களின் பாதுகாவலர், எப்போதும் தயார் நிலையில் வான உலக படைகளை வழிநடத்துகிறார். அவர்களின் இருப்பு தேவனுடைய அசைக்க முடியாத அதிகாரத்தையும் தன் படைப்பை பாதுகாக்கும் அவரது உறுதியையும் பரலோகத்துக்கும் பூமிக்கும் நினைவூட்டுகிறது. ஆனால் தங்களுடைய சக்தியிலும் கூட பிரதான தூதர்கள் ஆட்டுக்குட்டியின் முன் தாழ்மையுடன் தலைவணங்குகிறார்கள். எல்லாவற்றிலும் அவருடைய மேலாதிக்கத்தை அறிவிக்கிறார்கள். சிங்காசனத்தை சுற்றி 4 உயிருள்ள உயிரினங்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் தேவனுடைய மகிமையை அறிவிக்க தனித்துவமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. முதல் உயிரினத்திற்கு சிங்கத்தின் முகம் உள்ளது. இது வலிமையும் மகத்துவத்தையும் குறிக்கிறது. 2வது உயிரினம் மாடு போல் உள்ளது. இது விசுவாசமான சேவையை நினைவூட்டுகிறது.
மூன்றாவது, உயிரினத்திற்கு மனிதன் போன்ற முகம் உள்ளது. இது ஞானத்தையும் புரிதலையும் பிரதிபலிக்கிறது. நான்காவது, உயிரினம் பறக்கும் கழுகை போல உள்ளது. இது தேவனுடைய எல்லை கடந்த தன்மையையும் பார்வையையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. இந்த உயிரினங்கள் அவற்றின் உருவங்கள் முழுவதும் கண்களால் மூடப்பட்டுள்ளன. எல்லாவற்றையும் தெளிவாக காண்கின்றன. ஆனாலும் அவற்றின் பார்வை சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரை நோக்கியே நிலைத்திருக்கிறது. பகலும் இரவும் அவர்கள் பாடுகிறார்கள், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் கர்த்தராகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும். வெளிப்படுத்தல் 4:8 அவர்களின் ஆராதனை பரலோகத்தையே முழுவதும் புகழின் இசைக்கச்சேரிக்குள் இழுத்துச் செல்கிறது. அவர்களின் குரல்கள் தேவனுடைய நித்திய பரிசுத்தத்தை அறிவிக்கின்றன. அங்கே தேவதூதர்களும் உயிருள்ள உயிரினங்களும் நடுவில் மீட்கப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் கழுவப்பட்ட பரிசுத்தர்கள், பிரகாசமான வெள்ளை ஆடைகளில் அலங்கரிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றனர். அவர்கள் தேவனுடைய இரக்கத்துக்கும் கிருபைக்கும் உயிருள்ள சாட்சியாக இருக்கின்றனர். அவர்கள் தங்கள் கைகளில் பனை இலைகளை பிடித்திருக்கிறார்கள். அவர்களின் குரல்கள் வெற்றிகரமான பாடலாக உயர்கின்றன. இரட்சிப்பு நம் தேவனுக்கே. அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார் மற்றும் ஆட்டுக்குட்டிக்கே. வெளிப்படுத்தல் 7:10 அவர்களின் மகிழ்ச்சி அடக்க முடியாதது. அவர்களின் முகங்கள் கிறிஸ்துவின் சந்நிதி மட்டுமே தரக்கூடிய சமாதானம் மற்றும் நிறைவை ஒளிரச் செய்கின்றன. இதோ நித்தியத்தின் மகிமை நம் முன் விரிகிறது. இது ஒரு மகத்தான ராஜசீயமான மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட விதியானது. இங்கு காலம் தன்னை ஒப்படைக்கிறது, துயரம் முடிவடைகிறது, ஆன்மா தனது உயர்ந்த அழைப்பை அடைகிறது. இது தெய்வீகமான மகிமையை விட குறைவல்ல. இது தேவனுடைய வாக்குறுதி நிறைவேறியது. அவர் தம் ஜனங்களுக்கு கொண்டிருந்த நித்திய அன்பின் உச்சக்கட்டம். உங்கள் இருதயத்தை தயார் செய்யுங்கள், ஏனெனில் இது வரப்போகும் நிகழ்வின் தரிசனம். முதலில் ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்து, பிற எந்த விருந்தும் ஒப்பில்லாத ஒரு பரலோக விருந்து. வெளிப்படுத்தல் 19:6-9 பல நீரின் ஓசை போல் ஒலிக்கும் குரல்களுடன் கிறிஸ்துவும் அவரது மணமகளும் ஒன்றிணைவதை அறிவிக்கின்றன. இங்கு பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட பரிசுத்தர்கள் ஒன்று கூடி கொண்டாடுவார்கள். நீதியின் ஆடைகளில் அலங்கரிக்கப்பட்டு ஆட்டுக்குட்டியின் ஒளியில் பிரகாசித்து அந்த மகிழ்ச்சி, அந்த உடன்பிறப்பு, முடிவில்லா அன்பை கற்பனை செய்யுங்கள். பரலோகம் முழுவதும் சிறந்த ஒற்றுமையில் மகிழ்கிறது. இது வெறும் விருந்து அல்ல. இது நிறைவேற்றப்பட்ட உடன்படிக்கை, நித்தியமாக முத்திரை போடப்பட்ட வாக்குறுதி. அதன்பின் பரிசுத்தர்கள் கிறிஸ்துவுடன் சேர்ந்து ஆட்சி செய்வார்கள். வெளிப்படுத்தல் 24:6 ஒரு மகிமையான உண்மையை வெளிப்படுத்துகிறது. நம்பிக்கையுள்ளவர்கள் 1000 ஆண்டுகளுக்கான ராஜ்யத்தில் அவருடைய அதிகாரத்தில் பங்கெடுப்பார்கள். அவர்கள் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஞானத்துடன் ஆட்சி செய்து நீதியுடன் சேவை செய்வார்கள். உலகத்தில் தன் ராஜ்யத்தை பரலோகத்தில் இருப்பதைப் போல நிறுவும் இரட்சகரின் அருகில் நின்று தெய்வீக நோக்கத்துடன் நம்பிக்கையுடன் இருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். இதுதான் நம்முடைய அழைப்பின் இறுதி நிறைவு. மகிமையின் ராஜாவுடன் சேர்ந்து ஆட்சி செய்யவும் சேவை செய்யவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரலோகத்தில் ஒற்றுமை முழுமையாக ஆட்சி செய்யும். எல்லா பிளவுகளும் அழிக்கப்படும், எல்லா தடைகளும் நீக்கப்படும். பரிசுத்தர்கள் அனைவரும் சிறந்த உடன்பாட்டில் ஒன்றாக சேர்வார்கள். ஆபிரகாமுடன் பக்கத்தில் நடக்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். மோசேயுடன் உரையாடவும், பவுலுடன் ஆராதிக்கவும், விசுவாசத்தின் வீரர்களுடன் இப்போது உங்கள் நித்திய தோழர்களாக இருப்பதை கற்பனை செய்யுங்கள். இன்னும் இந்த அதிசயம் மனிதர்களை மட்டுமல்லாமல் எல்லாவற்றையும் கடந்துள்ளது. எசாயா 11:6-9 படைப்பில் மீண்டும் நிலைபெறும் ஒற்றுமையின் ஆச்சரியமான காட்சியை வர்ணிக்கிறது. நரிகள் ஆட்டுக்குட்டிகளுடன் வாழும், புலிகள் ஆடுகளுடன் படுத்திருக்கும், சிங்கங்கள் மாடுகள் போல் புல் தின்று வாழும். அச்சமும் இல்லை, வன்முறையும் இல்லை, அமைதியே நிலவும். குழந்தைகள் எல்லா உயிரினங்களுடனும் சிரித்தும் சுதந்திரமாக விளையாடியும் இருப்பார்கள். இது மறுபடியும் உருவான ஏதேன் தோட்டம், தேவனின் சிறப்பு படைப்பை கொண்டாடும் ஒரு விழா. ஒவ்வொரு உயிரும் முழுமையான ஒற்றுமையில் தங்கள் படைப்பாளியை ஒன்றாக மகிமைப்படுத்தும். அதற்கு பிறகு பரலோகத்தின் அதிசயங்கள் உங்கள் முன் விரிகின்றன. வெளிப்படுத்தல் 21 ஒரு கற்பனைக்கு பெட்டாத அழகை கொண்ட இடத்தை விவரிக்கிறது. அங்கு தெருக்கள் பொன்னை போல பிரகாசிக்கின்றன. தேவனின் மகிமையே அந்த இடத்தின் ஒளியாகும். வாழ்க்கை நதிகள் ஓடுகின்றன. மரங்கள் பெருமளவில் கனிகளை தருகின்றன. ஒவ்வொரு மூளையும் அவருடைய இருப்பால் ஒளிர்கிறது. பரிசுத்தர்கள் இந்த அதிசயங்களை ஆராய்ந்து தேவனின் மகிமையின் முழுமையை வியப்புடன் காண்பார்கள். ஒவ்வொரு அடியிலும் அவருடைய மகிமை வெளிப்படும். ஒவ்வொரு காட்சியும் பயமுறுத்தும் வியப்பை தரும்.
இது உங்கள் நித்திய இல்லம். படைப்பாளி தன் அன்புக்குரியவர்களுடன் என்றென்றும் வாசம் செய்யும் இடம். இனி மரணமில்லை, துயரமில்லை, வேதனை இல்லை. வெளிப்படுத்தல் 21:4 பழையவையெல்லாம் மறைந்து நித்திய ஓய்வால் மாற்றப்படும் என்று நமக்கு உறுதி அளிக்கிறது. எபிரேயர் 4:9 ஒரு சபாத்து ஓய்வை பற்றி பேசுகிறது. அங்கு தேவனுடைய ஜனங்கள் அவருடைய சந்நிதியில் சமாதானம், ஆனந்தம் மற்றும் நிறைவை அனுபவிக்கிறார்கள். இது சோர்வால் வந்த ஓய்வு அல்ல, தெய்வீக திருப்தியால் நிரம்பிய ஓய்வு. நீங்கள் அவருடைய அன்பில் வாசம் செய்ய போகிறீர்கள், அவருடைய கிருபையால் அணைக்கப்பட்டு என்றென்றும். இப்போது அன்புள்ளவரே, இதை கேளுங்கள். இந்த நித்திய மகிமையின் தருணத்தை நீங்கள் அனுபவிக்க விரும்பாதீர்களா? நேரம் நெருங்கி வந்துவிட்டது. அழைப்பு தெளிவாக உள்ளது. கிறிஸ்துவை நம்புங்கள். பரிசுத்தமான வாழ்க்கையை வாழுங்கள். தேவனை மகிமைப்படுத்தும் செயல்களை செய்யுங்கள். அவருடைய நாமத்தில் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் மறக்கப்படாது என்று அவர் வாக்குறுதி அளித்துள்ளார். இந்த அழைப்பு உங்களுக்காக விரிவாக்கப்பட்டுள்ளது. வாருங்கள், உங்கள் ஆண்டவரின் ஆனந்தத்தில் பங்கு கொள்ளுங்கள். உங்கள் இதயம் நம்பிக்கையால் கலங்கட்டும், ஏனெனில் அவருடைய திரும்பி வருதல் நெருங்கி உள்ளது. இது வெறும் ஒரு கதை அல்ல, இது நித்தியத்தின் உண்மை. இந்த நித்திய மகிமையில் வாசம் செய்யும்வர்களில் நீங்கள் ஒருவராக இருப்பீர்களா? தேர்வு உங்களதே. ராஜா காத்திருக்கிறார். இந்த அழைப்புக்கு நீங்கள் பதில் அளிப்பீர்களா?

பிடிப்புக்கு பிறகு ஒரு தொடர் அதிசயமான நிகழ்வுகள் நடைபெறத் தொடங்கும். இது துன்பகாலத்தை, அதாவது பூமியில் வாழும் மக்களுக்கு தேவனுடைய தீர்ப்பை அறிமுகப்படுத்தும். துன்பகாலம் பைபிளில் முன்கூட்டியே சொன்ன ஒரு காலம். பூமியில் 7 ஆண்டுகள் நீடிக்கும் தேவனுடைய தீர்ப்பு காலமாகும். இது அதிகரிக்கும் பேரழிவுகளும் ஆழமான ஆன்மீக போராட்டங்களும் அடையாளமாகும். இது சீல்கள் உடைக்கப்படுவதால் துவங்குகிறது. அதன் மூலம் உலகை என்றும் மாற்றும் பேரழிவுகள் தொடர் நிகழ்வுகளாக வெளிப்படுகின்றன. ஏனெனில் அவர்களுடைய பெரிய கோப நாளாகிவிட்டது. யார் நிலைத்திருக்க முடியும்? வெளிப்படுத்தல் 6:17. பரிசுத்த வேதாகமத்தில் முன்கூட்டியே சொன்ன 7 ஆண்டுகள் துன்பகாலம் பரலோகத்தில் துவங்குகிறது. பரலோக சிங்காசன அறையில் விவரிக்க முடியாத மகிமையுடன் கூடிய ஒரு காட்சி பிரபஞ்சத்தையே கவர்கிறது. அநேகமான தேவதூதர்கள் சிங்காசனத்தை சுற்றி வளைந்து அவர்கள் குரல்கள் அருவி போல் ஒலிக்க ஆராதனை செய்கிறார்கள். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், எல்லாம் வல்ல ஆண்டவர் தேவன். இந்த பரிசுத்த வளிமண்டலம் தெய்வீக ஒளியால் பிரகாசிக்கிறது. மனித கற்பனைக்கு அப்பாற்பட்ட நிறங்கள் தங்க நிறத்துடன் இசைவாக கலந்து அந்த இடத்தை பயமும் மரியாதையும் நிறைந்ததாக மாற்றுகின்றன. அந்த மயத்தில் தேவனுடைய ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து பிரகாசமான ராஜரீக ஆடைகளில் தோன்றுகிறார். அவரது கிரீடம் உலகத்திற்கு புறம்பான மகிமையுடன் ஜொலிக்கிறது. ஒவ்வொரு ரத்தினமும் அவருடைய பரிபூரண அதிகாரத்தின் பிரதிபலிப்பாக உள்ளது. அவரது கையில் 7 முத்திரைகளால் மூடப்பட்ட ஒரு சுருள் மங்களான ஒளியுடன் பிரகாசிக்கிறது. அதன் விளிம்புகளில் தீர்ப்பும் மீட்பும் குறிக்கப்பட்ட வார்த்தைகள் எழுதப்பட்டுள்ளன. தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவரையும் யூதாவின் சிங்கத்தையும் பாருங்கள். சுருளை திறந்து அதன் முத்திரைகளை உடைக்க தகுதியுள்ள ஒரேவர் இவரே. வெளிப்படுத்தல் 5:5. அந்த தருணம் வந்துவிட்டது. இது முன்கூட்டியே அறிவிக்கப்பட்ட காலம், கிருபையின் காலம், தீர்ப்பின் காலம். தெய்வீக நோக்கத்துடன் இயேசு முதல் முத்திரையை உடைக்கிறார். ஒரு இடிமுழக்கம் போல ஒலி பரலோகத்திலே முழுவதும் ஒலிக்கிறது. அந்த சுருள் பிரகாசமான ஒளியை வீசுகிறது. பரலோக உலகில் ஒரு பிளவிலிருந்து ஒரு வெள்ளை குதிரை தோன்றுகிறது. அந்த குதிரையின் சவாரி ஒரு கிரீடம் அணிந்து, ஒரு வில்லுடன், கவர்ச்சி மற்றும் தன்னம்பிக்கையால் நிரம்பி அனைவரின் கவனத்தையும் வியப்பையும் ஈர்க்கும் வகையில் தோன்றுகிறார். நான் பார்த்தேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை. அதன் சவாரி ஒரு வில்லை கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவர் வெற்றி கொண்டு மேலும் வெற்றி கொள்ளும் நோக்கில் புறப்பட்டார். வெளிப்படுத்தல் 6:2. இந்த சவாரி கிறிஸ்துவல்ல, ஆனால் உலகம் உடைந்திருக்கும் நிலையில் சமாதானம் கொண்டு வருவதாக தோற்றமளித்து அதிகாரத்திற்கு எழும் மோசடி செய்பவன் அந்தி கிறிஸ்துவே. சமாதானத்தின் மூலம் அவர் பலரை அழிப்பார். தானியேல் 8:25. கோளாறு மற்றும் நம்பிக்கை இழப்பு நிறைந்த உலகில் ஒரு மனிதர் எழுந்து நாடுகளின் மனதையும் இதயத்தையும் கவர்கிறார். அவரது வார்த்தைகள் மென்மையானவை, அவருடைய வாக்குறுதிகள் கவர்ச்சிகரமானவை. அவர் ஒற்றுமை, நம்பிக்கை மற்றும் சமாதானத்தை பற்றி பேசுகிறார். பிடிப்பின் பின் ஏற்பட்ட குழப்பத்திற்கு தீர்வுகளை வழங்குகிறார். நிலைத்தன்மையை இயங்கும் உலகம் இந்த கவர்ச்சி மற்றும் பார்வையுள்ள மனிதரிடம் தனது நம்பிக்கையை வைக்கிறது. அவர் கூட்டணிகளை உருவாக்குகிறார், ஒப்பந்தங்களை நடத்தியுள்ளார், உலகளாவிய முக்கியத்துவத்திற்கு உயர்கிறார். ஆனால் அவரது பாதை மோசடியில் அமைந்தது ஒரு இருண்ட உண்மையை மறைக்கிறது. பிரதிவேர் எழுச்சி. தந்திரமும் தூதரசும் மூலம் அவர் அதிகாரத்தை ஒருங்கிணைக்கிறார். நாடுகள் அவரது தலைமைக்கு தலை வணங்குகின்றன. அவரது சமாதான வாக்குறுதிகள் ஒரு தீய நோக்கத்தை, தேவனை எதிர்த்து கிளர்ச்சியை மறைத்திருப்பதை அறியாமல் இருக்கின்றனர். ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன, கூட்டணிகள் உருவாகின்றன, உலகம் ஒரு ஆபத்தான அமைதியில் உறங்குகிறது. ஆனால் இந்த அமைதி தற்காலிகமானது. மற்றொரு குதிரை பிரகாசமான சிவப்பு வெளியே சென்றது. அதன் சவாரிக்காரருக்கு பூமியிலிருந்து அமைதியை எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டது. மக்கள் ஒருவரை ஒருவர் கொல்லும் நிலை ஏற்பட்டது. மேலும் அவருக்கு ஒரு பெரிய வாள் வழங்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 6:4. 2வது முத்திரை திறக்கப்படும் போது உலகம் முழுவதும் போர் வெடிக்கிறது.

இயேசு இந்த காலத்தை பற்றி எச்சரித்தார், நீங்கள் போர்களையும் போர் வதந்திகளையும் கேட்பீர்கள் என்று கூறினார். ஒரு நாடு மற்றொரு நாட்டுக்கு எதிராகவும் ஒரு ராஜ்யம் மற்றொரு ராஜ்யத்திற்கு எதிராகவும் எழும். மத்தேயு 24:6-7. இரத்த பாய்ச்சி அளவில்லாமல் நடைபெறுகிறது. எண்ணற்ற உயிர்கள் இழக்கப்படுகின்றன. இதயங்கள் உடைக்கப்படுகின்றன. நான் பார்த்தேன், இதோ ஒரு கருப்பு குதிரை, அதன் சவாரிக்காரரின் கையில் ஒரு தராசு இருந்தது. நான் ஒரு குரலை கேட்டேன், ஒரு தினாருக்கு 1 குவாட் கோதுமை என்று கூறியது, மற்றும் 1 தினாருக்கு 3 குவாட் பார்லி. ஆனால் எண்ணெயையும் திராட்சை இரசத்தையும் சேதப்படுத்தாதீர்கள். வெளிப்படுத்தல் 6:5-6:6. மூன்றாவது முத்திரை பசியை கொண்டு வருகிறது. பயிர்கள் தோல்வி அடைகின்றன. உலகளாவிய பொருளாதாரம் முற்றிலும் சிதறுகிறது. ஒரு நாள் சம்பளத்தில் 1 ரொட்டி கூட வாங்க முடியாது. பசி மற்றும் அவலமான நிலை நாடு முழுவதும் பரவுகிறது. பூமி துக்கம் கொண்டு வாடுகிறது. உலகம் சோர்ந்து வாடுகிறது. எசாயா 24:4. செல்வம் எந்த இடத்திலும் பாதுகாப்பாக இருக்க முடியாது, ஏனெனில் பற்றாக்குறை பூமியின் ஒவ்வொரு மூலையையும் தொடுகிறது. வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள் கூட இப்போது ஆடம்பரங்களாக மாறுகின்றன. உயிர் வாழ்வது மிகவும் கடினமாகிறது. நான் பார்த்தேன், அப்போது ஒரு வெளிர் குதிரை இருந்தது. அதன் சவாரிக்காரரின் பெயர் மரணம். அவனை பின்தொடர்ந்தது பாதாளம். அவர்கள் பூமியின் 1/4 பங்குக்கு வாழால், பசியால், தொற்று நோயால் கொல்லும் அதிகாரம் பெற்றனர், மற்றும் காட்டு மிருகங்களாலும். வெளிப்படுத்தல் 6:8. 4வது முத்திரை உடைக்கப்பட்ட போது மரணம் பூமியெங்கும் பரவுகிறது. மனிதர்களில் 1/4 போர், பசி, நோய் மூலமாக அழிகின்றனர். மற்றும் காட்டு மிருகங்களின் தாக்குதலாலும் கூட. இழப்பின் அளவு அதிர்ச்சி அளிக்கிறது. நம்பிக்கையற்ற நிலை உலகத்தை மூடுகிறது. இந்நேரம் வரப்போகிறது என்று இயேசு முன்கூட்டியே சொன்னார். ஒரு தேசம் மற்றொரு தேசத்திற்கு எதிராக எழும். பல இடங்களில் பசியும் நிலநடுக்கமும் இருக்கும். இவையெல்லாம் பிறப்பு வழி ஆரம்பமே. மத்தேயு 24:7-8. 5வது முத்திரை வானத்தில் உள்ள காட்சிக்கு திரும்புகிறது. அங்கு மறைமரணங்களை செய்தவர்களின் குரல்கள் நீதிக்காக அழைக்கின்றன. நான் பலிபீடத்தின் கீழ் தேவனுடைய வார்த்தைக்காகவும் தாங்கள் சாட்சியாக இருந்ததற்காகவும் கொல்லப்பட்டவர்களின் ஆத்துமாக்களை பார்த்தேன். அவர்கள் உரக்க கூவி, அண்டை ஆண்டவரே, பரிசுத்தரும் உண்மையுமாகியவரே, எப்போது நீர் நம்முடைய இரத்தத்திற்கு நீதியும் பழிவாங்குதலும் செய்வீர் என்று கேட்டார்கள். வெளிப்படுத்தல் 6:9-10. இவர்கள் தங்கள் சாட்சியில் உறுதியாக நின்று தங்கள் விசுவாசத்திற்கு உச்சமான பலியை செலுத்திய விசுவாசிகள். அவர்களுக்கு வெள்ளை ஆடைகள் வழங்கப்பட்டு தேவனுடைய தீர்ப்பு வரையிலான காலம் வரை ஓய்வெடுக்க சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பார்வையில் அவருடைய பரிசுத்தர்களின் மரணம் மதிப்பு மிக்கதாகும். சங்கீதம் 116:16-15. அவர் 6வது முத்திரையை திறந்தபோது ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. வெளிப்படுத்தல் 6:12-13. 6வது முத்திரை பேரழிவுகளை கிளப்புகிறது. நிலநடுக்கங்கள் பூமியை அதிர வைக்கின்றன. சூரியன் இருண்டு விடுகிறது. சந்திரன் இரத்தம் போன்ற சிவப்பாக மாறுகிறது. நட்சத்திரங்கள் வானிலிருந்து விழும் போல் தெரிகின்றன. வானமே சிதறி போகும் போல் தோன்றுகிறது. வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கின்றன, ஏனெனில் தேவனே நீதிபதியாக இருக்கிறார். சங்கீதம் 50:6. அரசர்களும் சாதாரண மக்களும் ஒரே போல் தஞ்சம் தேடி எங்களை மேல் விழுந்து மறைத்து விடுங்கள் என்று அழைக்கின்றனர். அரியணையில் அமர்ந்திருப்பவரின் முகத்திலிருந்தும் ஆட்டுக்குட்டியின் கோபத்திலிருந்தும் மறைந்து விடுங்கள் என்று அவர்கள் கூச்சலிடுகின்றனர். இந்த பயம் எல்லா இடங்களிலும் பரவியுள்ளது, ஏனெனில் பூமி தெய்வீக தீர்ப்பால் அதிர்கிறது. இதற்கு பிறகு நான் பூமியின் 4 மூலைகளிலும் 4 தூதர்களை நின்று கொண்டு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்து வைத்திருப்பதை பார்த்தேன். எந்த காற்றும் பூமியிலும் கடலிலும் மரங்களிலும் வீசாதபடி அவர்கள் தடுத்தனர். இந்த அமைதிக்குள் மற்றொரு தூதன் கிழக்கிலிருந்து எழுந்து வருகிறார். அவர் உயிருள்ள தேவனின் முத்திரையை எடுத்துச் செல்கிறார். அவரது குரல் வானகங்களில் சக்தி வாய்ந்ததாக ஒலிக்கிறது. நாம் எங்கள் தேவனின் ஊழியக்காரர்களை அவர்களது நெற்றியில் முத்திரையிடும் வரை பூமியையும் கடலையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள். வெளிப்படுத்தல் 7:3. இந்த ஆட்கள்
1,44,000 பேர், இஸ்ரவேல் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 12

ஆயிரம் பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு துன்பத்தின் போது தேவனுக்கு விசுவாசமான ஊழியக்காரர்களாக பிரித்து வைக்கப்படுகிறார்கள். அவர்கள் தெய்வீகமான ஒரு முத்திரையால் முத்தமிடப்பட்டுள்ளனர். இது அவர்களுக்கு பாதுகாப்பும் உலகளாவிய குழப்பத்தின் நேரத்தில் சுவிசேஷத்தை பரப்பும் சாட்சிகளாக அனுப்பப்படுவதையும் குறிக்கிறது. இவர்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் மீட்கப்பட்ட முதல் கனிகள். தூய்மையானவர்களும் குற்றமற்றவர்களும் இருளால் ஆட்கொடுக்கப்பட்ட உலகில் அவருடைய சத்தியத்தை அறிவிக்க உறுதியாக நிற்கின்றனர். வெளிப்படுத்தல் 14:4, முத்தமிடப்பட்ட 144,000 பேர் தேவன் இஸ்ரவேலுடன் கொண்டிருக்கும் உறுதியான உடன்படிக்கையின் சின்னமாக நிற்கின்றனர். நியாய தீர்ப்பின் நேரத்தில் அவருடைய ரட்சிப்பை அறிவிக்கவும் பலரை மனந்திரும்ப அழைக்கவும் தயாராக இருக்கின்றனர். கர்த்தர் சியோனை தேர்ந்தெடுத்தார். அவர் அதை தம்முடைய வாசஸ்தலமாக விரும்பினார். சங்கீதம் 1:132-13. ஆட்டுக்குட்டி 7வது முத்திரையை திறந்தபோது சுவர்க்கத்தில் சுமார் அரை மணி நேரம் அமைதி நிலவியது. வெளிப்படுத்தல் 8:1, அந்த இடைவேளை ஆழமானது. எல்லா படைப்பும் எதிர்காலத்தில் வரப்போகும் கடுமையை எதிர்பார்த்து மூச்சை தடுத்து நிற்கும் போல் உள்ளது. பின்னர் நான் தேவனின் முன்பாக நிற்கும் 7 தூதர்களை கண்டேன். அவர்களுக்கு 7 கம்பைகள் கொடுக்கப்பட்டன. வெளிப்படுத்தல் 8:2, சுவர்க்கத்தில் ஒரு தூதன் தங்க தூபக்களத்தை எடுத்துக்கொண்டு பலிபீடத்திற்கு அணுகுகிறான். அதில் தூபம் நிரம்பி பரிசுத்தர்களின் ஜெபங்களுடன் கலந்துள்ளது. அந்த தூதன் தூபக்களத்தை பூமியில் எரிகிறான். அதன் பின் இடியோசை, மின்னல் மற்றும் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்படுகின்றன. அந்த 7 தூதர்கள் தங்கள் கம்பைகளை உயர்த்தி ஊத தயாராகின்றனர். ஒவ்வொரு கம்பை ஊதலும் முந்தையதை விட கடுமையான தீர்ப்பை அறிவிக்கிறது. முதல் தூதன் தனது கம்பையை ஊதுகிறான். அதன் பின் பனித்துளிகள் மற்றும் தீ, இரத்தத்துடன் கலந்தவை பூமியில் வீசப்பட்டன. பூமியின் 1/3 பகுதி எரிந்து போனது. மரங்களின் 1/3 பகுதியும் எரிந்து போனது. மேலும் அனைத்து பசுமை புல்வெளிகளும் எரிந்து போனது. வெளிப்படுத்தல் 8:7, பூமியின் 1/3 பகுதி தீயால் அழிக்கப்படுகிறது. பசுமை காடுகள் மற்றும் வளமான நிலங்கள் சாம்பலாக மாறுகின்றன. வானம் புகையால் இருண்டு விடுகிறது. பூமி தூக்கித்து வாடுகிறது. உலகம் சோர்ந்து வாடுகிறது. ஏசாயா 24:4. இரண்டாவது தூதன் தனது கம்பையை ஊதினான். அப்போது தீயில் எரியும் ஒரு பெரிய மலை போன்ற ஒன்று கடலில் வீசப்பட்டது. வெளிப்படுத்தல் 8:8, கடலின் 1/3 பகுதி இரத்தமாக மாறியது. கடலில் உள்ள உயிரினங்களின் 1/3 பகுதி இறந்தது. மேலும் கப்பல்களின் 1/3 பகுதி அழிக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 8:9, மூன்றாவது தூதன் தனது கம்பையை ஊதினான். அப்போது ஒரு பெரிய நட்சத்திரம் வானிலிருந்து விழுந்தது. அது ஒரு விளக்கேற்றை போல எரிந்தது. அது நதிகளின் 1/3 பகுதியிலும் நீரூற்றுகளிலும் விழுந்தது. வெளிப்படுத்தல் 8:10, அந்த நட்சத்திரத்தின் பெயர் கருவேம்பு என்று அழைக்கப்படுகிறது. நீரின் 1/3 பகுதி கருவேம்பு போல் கசப்பாக மாறியது. அந்த நீர் கசப்பாகியதால் பலர் அதனால் இறந்தார்கள். வெளிப்படுத்தல் 8:11, நான்காவது தூதன் தனது கம்பையை ஊதினான். அப்போது சூரியனின் 1/3 பகுதி தாக்கப்பட்டது. அதன் வெளிச்சத்தின் 1/3 பகுதி இருண்டு போயிற்று. வெளிப்படுத்தல் 8:12, அதேபோல் சந்திரனின் 1/3 பகுதியும் நட்சத்திரங்களின் 1/3 பகுதியும் தாக்கப்பட்டன. அவற்றின் வெளிச்சத்தின் 1/3 பகுதி இருண்டு போயிற்று. நாளின் 1/3 பகுதி ஒளிராமல் இருந்தது. அதுபோல் இரவின் 1/3 பகுதியும் ஒளிரவில்லை. வெளிப்படுத்தல் 8:12, நீ ஆனால் அடுத்த தீர்ப்புக்கு முன் ஒரு எச்சரிக்கை. பின்னர் நான் பார்த்தேன். அப்போது ஒரு கழுகு நேராக மேலே பறந்து கொண்டு அதிரடியான குரலில் அழைத்தது. அந்த 3 தூதர்கள் ஊதப்போகும் மற்ற கம்பைகளின் ஒலிக்காக பூமியில் வாழும் மக்களுக்கு ஐயோ, ஐயோ, ஐயோ என்று கூறியது. வெளிப்படுத்தல் 8:13, வானத்திலிருந்து ஒரு அழைப்பு ஒலிக்கிறது. அது ஒரு எச்சரிக்கை அழைப்பு, ஒரு புலம்பல் அழைப்பு, ஒரு துயரத்தின் அழைப்பு.
ஐந்தாவது தூதர் தனது கம்பையை ஊதுகிறார். பின்னர் ஐந்தாவது தூதர் தனது கம்பையை ஊதினார். அப்போது நான் வானிலிருந்து பூமிக்கு விழுந்த ஒரு நட்சத்திரத்தை பார்த்தேன். அவனுக்கு ஆழமற்ற குழியின் துவாரத்தின் சாவி கொடுக்கப்பட்டது. அவன் ஆழமற்ற குழியின் துவாரத்தை திறந்தான். அந்த துவாரத்திலிருந்து ஒரு பெரிய அடுப்பு புகை போல புகை எழுந்தது. அந்த துவாரத்திலிருந்து எழுந்த புகையால் சூரியனும் காற்றும் இருண்டு போனது. வெளிப்படுத்தல் 9:1.2. அந்த புகையிலிருந்து பூமியில் ஈடியங்கள் வந்தன. அவற்றுக்கு பூமியின் பாம்புகளுக்கு உள்ள சக்தி போல சக்தி கொடுக்கப்பட்டது. அவைகளுக்கு பூமியின் புல், எந்த பசுமை தாவரம் அல்லது எந்த மரமும் சேதப்படுத்த வேண்டாம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் தேவனுடைய முத்திரை தங்கள் நெற்றியில் இல்லாத மனிதர்களை மட்டும் சேதப்படுத்த வேண்டும் என்று கூறப்பட்டது. வெளிப்படுத்தல் 9:3-4. ஆறாவது தூதன் தன் கர்ணை ஊதினான். அப்போது நான் ஒரு குரலை கேட்டேன், பெரிய யூப்ரதேஸ் நதியில் கட்டப்பட்டுள்ள 4 தூதர்களை விடுவிக்கவும் என்று கூறியது. வெளிப்படுத்தல் 9:14. அந்த 4 தூதர்கள் அந்த மணி, அந்த நாள், அந்த மாதம், அந்த ஆண்டுக்காக தயார் செய்யப்பட்டிருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். வெளிப்படுத்தல் 9:14-15 ஒரு பெரும் தீய ஆவிகளின் படையை விடுவிக்கிறது. இதனால் ஏற்பட்ட குழப்பத்தில் மனிதர்களில் 1/3 அழுகின்றனர். குதிரை ஏறிய படை வீரர்களின் எண்ணிக்கை 2 times 10,000 மடங்காக இருந்தது. அவர்களின் எண்ணிக்கையை நான் கேட்டேன். வெளிப்படுத்தல் 9:16. இந்த அழிவு புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பெரிதாக இருந்தாலும் மனிதர்கள் மனம் திரும்பவில்லை. அவர்கள் தங்கள் கொலைகள், மாயாஜாலங்கள், பாலியல் ஒழுங்கின்மை, திருட்டுகள் ஆகியவற்றிலிருந்து மனம் திரும்பவில்லை. வெளிப்படுத்தல் 9:21. பின்னர் 7வது தூதன் தன் கர்ணை ஊதினார். அப்போது பரலோகத்தில் பெரும் சத்தமான குரல்கள் எழுந்தன. உலகத்தின் ராஜ்யம் நம்முடைய ஆண்டவருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் ஆகிவிட்டது. அவர் என்றென்றும் ஆட்சி செய்வார் என்று கூறினார்கள். வெளிப்படுத்தல் 11:15. 7வது கர்ணை ஊதல் என்பது தேவனுடைய திட்டத்தின் நிறைவை அறிவிக்கிறது. பரலோக குரல்கள் கிறிஸ்துவின் என்றென்றும் நிலைக்கும் ஆட்சியை அறிவிக்கின்றன. நியாய தீர்ப்பு நேரம் வந்துவிட்டது. விசுவாசிகள் நீதிமான்களாக நிரூபிக்கப்படுகிறார்கள். ஜனங்கள் கோபித்தனர், ஆனால் உமது கோபம் வந்தது. இறந்தவர்களுக்கு நியாயம் செய்யும் நேரமும் உமது ஊழியக்காரர்களான தீர்க்கதரிசிகள், பரிசுத்தர்கள், உமது நாமத்தை பயப்படும் சிறியவர்களும் பெரியவர்களும் அனைவருக்கும் வெகுமதி அளிக்கும் நேரமும் பூமியை அழிக்கும் அழிப்பவர்களை அழிக்கும் நேரமும் வந்தது. வெளிப்படுத்தல் 11:18. பரலோக ஆலயம் திறக்கப்படுகிறது. உடன்படிக்கையின் பெட்டி காணப்படுகிறது. இது தேவன் தன் வாக்குறுதிகளுக்கு உண்மையாய் இருப்பதை குறிக்கிறது. ஆனால் இப்போது ஒரு புதிய இருள் எழுகிறது மற்றும் ஒரு புதிய போர் தொடங்கப் போகிறது.

இப்போது பரலோகத்தில் போர் எழுந்தது. மிகேல் மற்றும் அவரது தூதர்கள் பாம்பை எதிர்த்து போரிட்டார்கள். பாம்பும் தனது தூதர்களும் எதிர்த்து போரிட்டார்கள். இது வெறும் பலத்தின் போர் அல்ல, நோக்கத்தின் போர். உண்மையின் படைகள் பொய்களின் குழப்பத்திற்கு எதிராக போரிட்டன. பரலோகங்கள் நடுங்கின, இரு படைகளும் மோதின, ஒளியின் ஆயுதங்கள் நிழல்களை தாக்கின. அந்த போரின் ஒலி படைப்பில் முழுவதும் ஒலித்தது. பாம்பு கடுமையாக போரிட்டது, ஆனால் அவனது பெருமை அவனை உண்மையிலிருந்து காக்க முடியவில்லை. எழுதியிருக்கிறது போல் அவன் சர்வ வல்லபனின் சக்திக்கு எதிராக எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் அவன் போதுமான வலிமை இல்லாததால் அவர்கள் தங்கள் இடத்தை இழந்தார்கள். பரலோகத்தில் அந்த பெரிய பாம்பு, பழமையான பாம்பு என்று அழைக்கப்படும் சாத்தான் அல்லது பிசாசு, உலகமெங்கும் மக்களை வழிதவரச் செய்பவன், கீழே தள்ளப்பட்டான். அவன் பூமிக்கு தள்ளப்பட்டான். அவனுடன் அவனுடைய தூதர்களும் வந்தார்கள். வெளிப்படுத்தல் 12:9. பூமிக்கும் கடலுக்கும் அற்புதம், ஏனெனில் பிசாசு உங்களிடம் இறங்கிவிட்டான். அவன் மிகவும் கோபமாக இருக்கிறான், ஏனெனில் அவனுடைய காலம் குறைவாக இருப்பதை அவன் அறிவான். வெளிப்படுத்தல் 12:12. பின்னர் நான் கடலில் இருந்து ஒரு மிருகம் எழுந்ததை பார்த்தேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளில் 10 கிரீடங்கள் இருந்தன. அதன் தலைகளில் துஷ்டமான பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. வெளிப்படுத்தல் 13:1. நான் பார்த்த மிருகம் ஒரு புலி போல இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தது. பெரிய பாம்பு அதற்கு தனது சக்தியையும் ஆசனத்தையும் பெரிய அதிகாரத்தையும் கொடுத்தது. முழு உலகமும் ஆச்சரியப்பட்டு, இந்த மிருகத்திற்கு ஒப்பானவர் யார் என்று கேட்டார்கள். அவனுடன் யார் போர் செய்ய முடியும்? வெளிப்படுத்தல் 13:4. அவனுக்கு பெரும் வார்த்தைகளையும் துஷ்டமான பேச்சுகளையும் பேச ஒரு வாய் கொடுக்கப்பட்டது. அவன் 42 மாதங்கள் செயல்பட அதிகாரமும் பெற்றான். வெளிப்படுத்தல் 13:5. இந்த மிருகம் வெறும் பயங்கர உருவம் மட்டுமல்ல, சாத்தானால் அதிகாரம் பெற்ற அந்திகிறிஸ்துவை குறிக்கிறது. அவன் ஜாதிகளை ஆளவும் ஏமாற்றவும் வந்தவன். இந்த அதிகாரத்துடன் அந்த மிருகம் பூமியை அதிர வைத்து பலரின் மனங்களை ஏமாற்றும். அந்திகிறிஸ்து ஒரு நம்பிக்கையின் ஒளியாக நாடுகளை ஒன்றிணைக்கும் சமாதானகரராக தோன்றினான். ஆனால் அவனது மிகப்பெரிய சாதனை இன்னும் வரவில்லை. அவன் இஸ்ரவேலும் பல நாடுகளும் உடன்படிக்கையை ஏற்படுத்தினான். பல ஆண்டுகளாக இருந்த பிளவுக்கும் மோதலுக்கும் தீர்வாக இந்த ஒப்பந்தம் பாராட்டப்பட்டது. இந்த உடன்படிக்கையுடன் இஸ்ரவேல் தங்கள் ஆலயத்தை மீண்டும் கட்டும் உரிமையையும் பழைய பலிகளை மீண்டும் நடத்தும் உரிமையையும் பெற்றது. அவன் பலருடன் ஒரு வாரத்திற்கு வலுவான உடன்படிக்கையை ஏற்படுத்துவான். உலகிற்கு இது ஒரு புதிய யுகத்தின் விடியலாக, இடையறாத குழப்பத்திற்கு பிறகு அமைதியின் ஒளியாக தோன்றியது. ஆனால் இந்த உடன்படிக்கை வெறும் அரசியல் யுக்தி அல்ல, இது திட்டமிட்ட ஏமாற்றத்தின் முதல் படியாக இருந்தது. இரட்சகராக போற்றப்பட்ட அந்திகிறிஸ்து தனது இறுதி துரோகத்திற்கு மேடையை அமைத்துவிட்டான். 7 ஆண்டுகளின் பாதியில் அந்திகிறிஸ்து இஸ்ரவேலும் மற்ற நாடுகளும் செய்த உடன்படிக்கையை முறியடிக்கிறான். ஒரு காலத்தில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது, ஆனால் அது நசுங்கி அவன் தனது உண்மையான இயல்பை வெளிப்படுத்தி இறுதி அதிகாரத்தை கைப்பற்றுகிறான். தானியேல் 9:27. இந்த அவமதிப்பு செயல் இறுதி துரோகத்தை குறிக்கிறது. அந்திகிறிஸ்து பரிசுத்த ஆலயத்தை மாசுபடுத்தி தன் உருவத்தை வழிபாட்டிற்காக நிறுவுகிறான். இது தானியேல் முன்கூட்டியே சொன்ன அழிவின் அருவறுப்பாகும். இதை இயேசு கிறிஸ்துவும் தன் வார்த்தைகளில் உறுதிப்படுத்தினார். மத்தேயு 24:15. அவன் தேவன் என்று அழைக்கப்படும் அனைத்தையும், வழிபடப்படும் அனைத்தையும் எதிர்த்து தன்னை உயர்த்தி தேவாலயத்தில் உட்கார்ந்து தன்னை தேவன் என்று அறிவிப்பான். 2 தெசலோனிக்கேயர் 2:4. இது திருப்புமுனை. சட்டமின்மையின் மனிதன் வெளிப்படும் தருணம். முன்பு மறைக்கப்பட்டது இப்போது வெளிப்படுகிறது. பயங்கரமான துல்லியத்துடன் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறது. பாதிக்கப்பட்ட காலம் அதன் இருண்டமான நேரத்திற்குள் நுழைகிறது. அங்கு தீமையின் ஆட்சி அதிகரிக்கிறது. இந்த குழப்பம் உலகம் இதுவரை கண்டதில்லாத அளவுக்கு உள்ளது. ஒரு காலத்தில் பெருமை கொண்டும் சுதந்திரமாக இருந்த நாடுகள் இப்போது ஒரே அதிகாரத்திற்கு முன்பாக முழுமையாக குனியுகின்றன.
இது வேதாகமம் முன்கூட்டியே கூறிய தருணம். மிருகம் முழுமையான அதிகாரத்திற்கு எழும்பும் காலம், பூமியின் எல்லா மூலையிலிருந்தும் விசுவாசத்தை கோரும் நேரம். இருப்பினும் இந்த விசுவாசம் சுதந்திரமாக வழங்கப்படுவதல்ல, அது கட்டாயப்படுத்தப்படுகிறது. பயமும் மோசடியும் மூலம் கட்டாயப்படுத்தப்பட்டு தலைவணங்க மறுப்பவர்கள் வேட்டையாடப்படுகிறார்கள். அவர்கள் அரசின் எதிரிகளாக குறிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் குற்றம் மிருகத்தை வழிபட மறுப்பதும் அதன் முத்திரையை ஏற்க மறுப்பதும் தான். அவருக்கு பரிசுத்தர்களுடன் போர் செய்யும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது, மேலும் அவர்களை வெல்லவும் அனுமதி வழங்கப்பட்டது. பூமியில் வாழும் அனைவரும் உயிரின் புத்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் அவனை வழிபடுவார்கள். அதன் கோபம் அதன் அவமதிப்பான கோரிக்கைகளுக்கு தலைவணங்க மறுக்கும் பரிசுத்தர்களின் மீது கடுமையாக விழுகிறது. அவர்கள் துரத்தப்படுகிறார்கள், வேட்டையாடப்படுகிறார்கள், மேலும் வெல்லப்படுகிறார்கள். நான் மற்றொரு மிருகம் பூமியிலிருந்து எழுந்து வருவதை பார்த்தேன். அதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல இரண்டு கொம்புகள் இருந்தன. ஆனால் அது ஒரு பாம்பை போல பேசியது. மென்மையில் மறைந்துள்ள ஒரு மோசடி. அது முதல் மிருகத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தி பூமியை அவனை வழிபட வைக்கிறது. எச்சரிக்கையாக இருங்கள். ஆட்டுக்குட்டியாக தோன்றுபவர்கள் எல்லோரும் உண்மையின் மேய்ப்பர் அல்லர். இது மக்களின் முன்னிலையில் வானிலிருந்து தீயை இறக்கி அழைக்கும் போன்ற பெரிய அதிசயங்களை செய்கிறது. இந்த அடையாளங்களால் அது பெரும்பான்மையையும் ஏமாற்றி முதல் மிருகத்தின் தெய்வீகத்துவத்தை நம்ப வைக்கிறது. உலகம் வழிந்து வருகிறது. அவர்கள் ஆன்மாவின் பகைவரால் உருவாக்கப்பட்ட பொய்யை ஏற்றுக்கொள்கிறார்கள். அடுத்ததாக இரண்டாவது மிருகம் மிருகத்திற்கு ஒரு உருவம் அமைக்கவும் அதை பேசச் செய்யவும் என்று கட்டளையிடும். அவன் மிருகத்தின் உருவத்திற்கு உயிர் அளிக்கும் அதிகாரம் பெற்றிருந்தான். அதன் மூலம் அந்த உருவம் பேசவும் அதை வணங்க மறுக்கும் அனைவரையும் கொல்லச் செய்யவும் முடிந்தது. இது மிக உயர்ந்த ஏமாற்று நிலை. ஒரு பொய்யான கடவுள் மரண தண்டனையின் கீழ் வணக்கத்தை கோருகிறான். இந்த கணத்தில் மனிதர்களின் இதயங்கள் வெளிப்படையாகின்றன. சிறியவர்களும் பெரியவர்களும், பணக்காரர்களும் ஏழைகளும், சுதந்திரர்களும் அடிமைகளும் அனைவரும் அவர்களின் வலது கையில் அல்லது நெற்றியில் ஒரு குறியை பெறச் செய்கிறான். அந்த குறி மிருகத்தின் பெயர் அல்லது அதன் பெயரின் எண் இல்லாமல் யாரும் வாங்கவோ விற்கவோ முடியாது. வெளிப்படுத்தல் 13:16-17 வரை. பொருளாதார சிரமமும் குழப்பமும் உலகத்தை ஆட்கொண்ட போது அந்த குறி உண்மையான விசுவாசத்தின் இறுதி சோதனையாக மாறியது. அந்த குறியை ஏற்க மறுத்தவர்கள் வேட்டையாடப்பட்டனர், சிறையில் அடைக்கப்பட்டனர் அல்லது கொல்லப்பட்டனர். இதுவே ஞானம். உணர்வு உள்ளவன் மிருகத்தின் எண்ணை கணக்கிடட்டும், ஏனெனில் அது ஒரு மனிதனின் எண். அவனுடைய எண் 666. இந்த அச்சுறுத்தும் எண் 666 மனித குலத்தின் கடவுளுக்கு எதிரான கிளர்ச்சியை நினைவூட்டும் ஒரு குளிர்ச்சியான எச்சரிக்கையாக நிற்கிறது. புனித ஆலயத்திலிருந்து இடியோசை போல் ஒரு குரல் ஒலித்தது. போய் தேவனுடைய கோபத்தின் பாத்திரங்களை பூமியில் ஊற்று. இறுதி தீர்ப்புகள் வெளிப்படப் போகின்றன. உலகத்தை அதன் அடிப்படை வரை அதிர வைக்கின்றன. வெளிப்படுத்தல் 16:1. முதல் தூதர் சென்று தன் பாத்திரத்தை பூமியில் ஊற்றினார். மிருகத்தின் குறிப்பெற்ற மனிதர்களுக்கு ஒரு மோசமானதும் வேதனையூட்டும் புண் விழுந்தது. அவரது உருவத்தை வணங்கியவர்களுக்கும் தீயவர்களின் பெருமை வேதனையாக மாறியது. அவர்களுக்கு எந்த தீர்வும் இல்லை. முடிவில்லா வேதனை மட்டுமே உள்ளது. இருந்தும் அவர்களின் இதயங்கள் மனம் திரும்பவில்லை. வெளிப்படுத்தல் 16:2. இரண்டாவது தூதர் தன் பாத்திரத்தை கடலில் ஊற்றினார். அது இறந்த மனிதனின் இரத்தமாக மாறியது. கடலில் உள்ள ஒவ்வொரு உயிரும் இறந்தது. ஒரு காலத்தில் உயிரால் நிரம்பியிருந்த பெருங்கடல்கள் இப்போது ஒரு கல்லறையாக, கடவுளின் தீர்ப்புக்கான சாட்சியாக அதன் நீர்களின் மரணத்தை புலம்பி நிலம் அமைதியில் மூழ்கியது. வெளிப்படுத்தல் 16:3. மூன்றாவது தூதர் தன் பாத்திரத்தை நதிகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினார். அவை இரத்தமாக மாறின. பின்னர் நதிகளும் ஊற்றுகளும் இரத்தமாக மாறின. நீரின் தூதரை நான் கேட்டேன், பரிசுத்தமானவரே, நீர் இருந்தவரும் இருப்பவரும், இந்த தீர்ப்புகளில் நீர் நீதிமானாக இருக்கிறீர், ஏனெனில் அவர்கள் உமது பரிசுத்த ஜனங்களின் மற்றும் தீர்க்கதரிசிகளின் இரத்தத்தை சிந்தினார்கள். அவர்களுக்கு அவர்கள் உரியது போல் இரத்தம் குடிக்க நீர் கொடுத்திருக்கிறீர்.
வெளிப்படுத்தல் 16:5. நான்காவது தூதர் தன் பாத்திரத்தை சூரியனின் மீது ஊற்றினார். மனிதர்களை அக்கினியால் சுட்டெரிக்க அதிகாரம் அவருக்கு வழங்கப்பட்டது. மக்கள் மிகுந்த வெப்பத்தால் சுட்டெறிந்தார்கள். இந்த பேரிடர்களுக்கு அதிகாரம் உள்ள தேவனின் நாமத்தை அவமதித்தார்கள். ஆனால் அவர்கள் மனந்திரும்பவில்லை. வெளிப்படுத்தல் 16:8-9. ஐந்தாவது தூதர் தன் பாத்திரத்தை மிருகத்தின் சிங்காசனத்தின் மீது ஊற்றினார். அதன் ராஜ்யம் இருளில் மூழ்கியது. மக்கள் தங்கள் நாவை வேதனையில் கடித்தார்கள் மற்றும் வானத்தின் தேவனை சபித்தார்கள். வெளிப்படுத்தல் 16:10-11. ஆறாவது தூதர் தன் பாத்திரத்தை பெரிய யூப்ரதேஸ் நதியின் மீது ஊற்றினார். அதன் நீர் உலர்ந்தது. கிழக்கின் ராஜாக்களுக்கு வழி தயார் செய்யப்பட்டது. நான் பார்த்தேன், மூன்று அசுத்த ஆவிகள் தவளைகள் போல அரக்கனின் வாயிலிருந்து மிருகத்தின் வாயிலிருந்து வெளியே வந்தன. அவை அவர்களை எபிரேயில் அர்மகெத்தோன் என்று அழைக்கப்படும் இடத்தில் ஒன்று சேர்த்தன. வெளிப்படுத்தல் 16:16. ஏழாவது தூதர் தன் பாத்திரத்தை காற்றில் ஊற்றினார். அப்போது பரலோக ஆலயத்திலிருந்து சிங்காசனத்திலிருந்து ஒரு பெரிய குரல் முடிந்தது என்று கூறியது. வெளிப்படுத்தல் 16:17. அங்கே குரல்கள், இடியுடன் கூடிய மின்னல்கள் மற்றும் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. மனிதர்கள் பூமியில் இருந்ததிலிருந்து இது போன்றது ஒருபோதும் நிகழவில்லை. ஒவ்வொரு தீவும் மறைந்து போனது. மலைகளும் காணப்படவில்லை. மனிதர்கள் மேல் பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய ஆளிகள் விழுந்தது. ஒவ்வொரு கல்லும் ஒரு தாளந்து எடையுடன் இருந்தது. வெளிப்படுத்தல் 16:18-21. தேவனுடைய கோபம் முழுமையாக ஊற்றப்பட்டது. இருந்தும் அவர்கள் மனந்திரும்பவில்லை. இறுதி போர் நடைபெறுவதற்கான மேடை தயார் செய்யப்பட்டுள்ளது. அப்போது ராஜாதிராஜன் திரும்பி வந்து தன் ராஜ்யத்தை நிறுவுவார். ஏனெனில் தீர்ப்பின் காலம் நெருங்கியுள்ளது. ஒவ்வொரு முழங்காலும் வணங்கும். வெளிப்படுத்தல் 19:11-16. இந்த தரிசனம் முடிவடைகையில் ஒரு கேள்வி மீதம் இருக்கிறது. நீங்கள் உயிருள்ள தேவனுடைய கடுமையான தீர்ப்பை எதிர்கொள்ளும் வேதனையின் காலத்தில் நுழைபவர்களாக இருப்பீர்களா, அல்லது பூமி முழுவதும் வரவிருக்கும் சோதனையின் நேரத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு பரலோகத்தில் காத்திருக்கும் நித்திய ஆனந்தத்திலும் பலன்களிலும் வரவேற்கப்படுவோரில் நீங்கள் சேர்க்கப்படுவீர்களா? வெளிப்படுத்தல் 3:10. வேதனை காலம் என்பது மற்ற எந்த காலத்தையும் போல இல்லாதது. கணிப்பதற்கும் முடியாத துயரமும் தெய்வீக கோபமும் நிறைந்த ஒரு காலம். மனந்திரும்பலை விட பாவத்தை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு இதுவே அவர்களின் நிஜமாகும். தேர்வு உங்களதே, அதன் விளைவுகள் நித்தியமானவை. மத்தேயு 24:21. நீங்கள் யாருக்கு சேவை செய்யப் போகிறீர்கள் என்பதை முடிவு செய்யும் நேரம் இப்போதுதான். பிசாசின் சூழ்ச்சிகளால் ஏமாறாதீர்கள். ஏனெனில் அவன் உங்கள் ஆத்துமாவை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் முயல்கிறான். அவன் வாழ்வின் பெருமை, மாம்சத்தின் ஆசை, உலக செல்வத்தின் கவர்ச்சி ஆகியவற்றை உங்களை தேவனின் சந்நிதியிலிருந்து விலக்க பயன்படுத்துகிறான். யோவான் 10:10. முதல் யோவான் 2:16. அருளின் வாசல் இன்னும் திறந்திருக்கும் போது மனந்திரும்புங்கள். உங்கள் பாவங்களை விட்டு விலகி ஆண்டவரை தேடுங்கள். ஏனெனில் அவர் இரக்கமுள்ளவர். யாரும் அழிய வேண்டாம் என்றும் அனைவரும் மனந்திரும்ப வேண்டும் என்றும் விரும்புகிறார். 2 பேதுரு 3:9. பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்படுதல் விசுவாசிகளை விசுவாசமற்றவர்களிடமிருந்து பிரிக்கும். பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்படுபவர்கள் மாற்றப்பட்டு மகிமை மிக்க மரணமற்ற உடல்கள் வழங்கப்படுவார்கள். அவர்கள் தேவனின் சந்நிதியில் என்றென்றும் வாழ்ந்து நித்திய அமைதியும் ஆனந்தமும் அனுபவிப்பார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. ஆனால் மீதம் இருப்பவர்களுக்கு அந்த கஷ்டகாலம் புரிந்து கொள்ள முடியாத வேதனையை ஏற்படுத்தும். அப்பொழுது இரண்டாவது வாய்ப்பு இருக்காது. தேவனின் கோபத்திலிருந்து தப்பிக்க எந்த வாய்ப்பும் இருக்காது. வெளிப்படுத்தல் 6:15-17. கிறிஸ்துவை நிராகரிப்பவர்களின் இறுதி விதி தீக்குளம், அதாவது இரண்டாவது மரணம் ஆகும். பரிசுத்தம் செய்ய மறுக்கும் மற்றும் ஆண்டவரின் வழிகளை பின்பற்ற மறுக்கும் அனைவருக்கும் இது இறுதி தீர்ப்பாகும். வெளிப்படுத்தல் 20:15. மனந்திரும்பி கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களுக்கு பரலோகத்தில் நித்திய சுதந்திரம் காத்திருக்கிறது. அவர்கள் அவருடன் என்றென்றும் ஆட்சி செய்யப் போகிறார்கள். வலி, துயரம், மரணம் எதுவும் இல்லாமல் கீழ்ப்படிதலும் விசுவாசமும் அளவிட முடியாத பலன்களை தரும். வெளிப்படுத்தல் 21:4.
அன்பானவர்களே, உங்கள் முன் தேர்வு வைக்கப்பட்டுள்ளது. உயிரா அல்லது மரணமா, ஆசீர்வாதமா அல்லது சாபமா? இயேசு கிறிஸ்துவை உங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு உயிரை தேர்ந்தெடுக்குங்கள். உங்கள் பாவங்களை மனந்திரும்புங்கள், ஏனெனில் பரலோக ராஜ்யம் அருகில் உள்ளது. உபாகமம் 30:19, மத்தேயு 4:17. தாமதிக்கிறவர்களில் நீங்கள் ஒருவராக இருக்க வேண்டாம், ஏனெனில் ராப்சர் எந்த நேரத்திலும் நிகழலாம். இன்றுதான் இரட்சிப்பின் நாள். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஏனெனில் நாளை உங்களுக்கு உறுதி செய்யப்படவில்லை. 2 Corinthians 6:2, Neethimozhigal 27:1. மாப்பிள்ளை தன் மணமகளுக்காக வருகிறார். அவர் அழைக்கும் போது நீங்கள் தயார் இருக்கிறீர்களா? நம்பிக்கையுடன் காணப்படுகிறவர்கள் வரவிருக்கும் கோபத்திலிருந்து தப்பித்து நித்திய ஆனந்தத்தில் நுழைவார்கள். ஆனால் மீதமிருப்பவர்களுக்கு அழுகையும் பல்லை கடிக்கும் வேதனையும் இருக்கும். Matthew 25:1-13. இதோ நான் விரைவில் வருகிறேன், என் வெகுமதியும் என்னுடன் உள்ளது. ஒவ்வொருவருக்கும் அவன் செயலின்படி கொடுக்க. தங்கள் ஆடைகளை கழுவுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஜீவ விருட்சத்திற்கு உரிமை பெறவும் நகரத்தின் வாசல்களில் நுழையவும் முடியும். வெளிப்படுத்தல் 22:12-14.

0: இந்த உலகம் வரலாற்றில் எப்போதும் இல்லாத ஒரு நிகழ்வை எதிர்பார்க்கிறது. அதாவது நம்முடைய வல்லமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையை. அது ராஜாதிராஜன் திரும்பி வந்து தன் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் தருணம். உடைந்துள்ள உலகிற்கு நீதியும் மீட்பும் கொண்டு வருவார். இந்த முறையில் அவர் அமைதியாகவோ தாழ்மையோடு வரமாட்டார். மாறாக தன் தெய்வீக அதிகாரத்தின் முழு மகிமையோடு வருவார். அவரது முதல் வருகையில் அவர் தாழ்மையோடு தோன்றினார். ஒரு எளிய மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். பலவீனத்தில் ஆடை அணிந்தார். மனிதர்களிடையே தேவதூதராக நடந்தார். நோயாளிகளை குணப்படுத்திய அவரது கைகள் பின்னர் உலகத்தின் பாவங்களுக்காக குத்தப்பட்டன. அவர் தண்டிக்க வரவில்லை, மீட்கவே வந்தார். பலருக்காக தன்னை மீட்பு பலியாக அர்ப்பணித்தார். ஆனால் இப்பொழுது பாருங்கள், அவர் யூதாவின் சிங்கமாக, வல்லமையுள்ள ராஜாவாகவும் நீதிமானான நீதிபதியாகவும் வருகிறார். வானங்கள் பிளந்து அவர் வல்லமையுடனும் பேரருளுடனும் இறங்குவார். அவரது கண்கள் தீ போல் ஜொலிக்கும். அவரது தலையில் பல கிரீடங்கள். இரத்தத்தில் நனைந்த ஆடையுடன் இருக்கிறார். அவரது பெயர் விசுவாசமும் உண்மையும் ஆகும். அவர் போர் புரியவும் நீதியையும் நிலைநிறுத்தவும் ஜாதிகளுக்கு தீர்ப்பு வழங்கவும் வருகிறார். இனி அவர் வேதனை அனுபவிக்கும் ஊழியக்காரராக இல்லை, அனைத்து படைப்புகளுக்கும் அதிகாரம் கொண்ட அரசராக திரும்பி வருகிறார். பூமி நடுங்கும், ஆகாயம் இருண்டுவிடும், ஒவ்வொரு முழங்காலும் மடங்கும். அவரது தீர்ப்பிலிருந்து யாரும் தப்ப முடியாது, ஏனெனில் அவரது நீதியும் சிறப்பும் என்றும் நிலைத்திருக்கும். இது அவரது வெற்றியின் நேரம், எல்லா தீர்க்க தரிசனங்களின் நிறைவேற்றமும் அவரது தெய்வீக திட்டத்தின் உச்சக்கட்டமும் ஆகும். அரசர்களின் அரசனை காண தயாராகுங்கள். ஆனால் கேள்வி இன்னும் உள்ளது, அவர் எப்போது திரும்பி வருவார்? இந்த கேள்வி நூற்றாண்டுகளாக ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இயேசுவுடன் நடந்த திருத்தூதர்களிலிருந்து அவரை காண ஆவலுடன் காத்திருக்கும் ஒவ்வொரு தலைமுறையிலும் உள்ள விசுவாசிகளுக்கு வரை. யாருக்கும் அந்த நாள் அல்லது மணி தெரியாது. பரலோக தூதர்களுக்கும் மகனுக்கும் கூட இல்லை. மத்தேயு 24:36. ஆனால் இயேசு தாமாகவே நாம் கவனிக்க வேண்டிய அடையாளங்களை அளித்தார். இந்த அடையாளங்கள் சுவிசேஷங்களிலும் வெளிப்படுத்தல் புத்தகத்திலும் பதிவு செய்யப்பட்டுள்ளவை. மனித குலத்திற்கு தெய்வீக அலாரம் மணி போன்றவை. இவை நமக்கு நினைவூட்டுகின்றன, காலம் விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது என்றும், தேவனின் திட்டம் நம் கண்முன்னே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்றும். முக்கியமான முதல் அடையாளங்களில் ஒன்று இயேசு தம் விசுவாசிகளை தம்மிடம் அழைக்கும் ராப்ஷர் எனப்படும் நிகழ்வாகும். ஒரே கணத்தில் கோடிக்கணக்கான விசுவாசிகள் மறைந்து போவார்கள். உலகம் குழப்பத்திலும் கலவரத்திலும் மூழ்கும். இந்த நிகழ்வு முதல் உயிர்த்தெழுச்சியின் ஒரு பகுதியாகும். இதில் கிறிஸ்துவில் இறந்தவர்கள் உயிருடன் எழுப்பப்படுவார்கள். உயிருடன் இருப்பவர்கள் மாற்றப்பட்டு ஆண்டவரை வானில் சந்திக்க அழைத்துச் செல்லப்படுவார்கள். தெசலோனிக்கேயர் 4:16-17. இயேசுவை தங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் நம்பியவர்களுக்கு அவர்கள் அவருடைய சந்நிதியில் சேர்க்கப்படும் போது இது கணிப்பதற்கும் முடியாத மகிழ்ச்சியின் தருணமாக இருக்கும். 1 Thessalonians 4:16-17. இந்த மறுமுனை சந்திப்பின் மகிழ்ச்சியை நினைத்து பாருங்கள். குடும்பங்கள் மீண்டும் ஒன்றாகும். நண்பர்கள் அணைத்துக் கொள்கிறார்கள். ஒவ்வொரு தேசத்திலும் தலைமுறையிலும் உள்ள விசுவாசிகள் அனைவரும் தங்கள் ஆண்டவரின் சந்நிதியில் ஒன்றாக நிற்கிறார்கள். இது ஒப்பற்ற மகிமையுடனும் தேவனின் வாக்குறுதியின் நிறைவேற்றத்துடனும் கூடிய ஒரு தருணம். 14:2-3. ஆனால் பின்னால் விடப்பட்டவர்களுக்கு இந்த இரட்சிப்பு ஒரு அதிர்ச்சி மற்றும் துக்கத்தின் தருணமாகும். அன்புக்குரியவர்கள் ஒரு கணத்தில் இல்லாமல் போகிறார்கள். உலகம் குழப்பத்தில் மூழ்குகிறது. மில்லியன் கணக்கானோர் திடீரென காணாமல் போவது பெரும் உபத்திரவம் என்று அழைக்கப்படும் கடுமையான சோதனையின் ஆரம்பத்தை குறிக்கிறது. இதற்கிடையில் பரலோகத்தில் தேவனுடைய திருச்சபை, கிறிஸ்துவின் மணமகள், கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பு ஆசனத்தின் முன் நிற்கிறது. இது தண்டனைக்கான தீர்ப்பல்ல, பதக்கங்களுக்கான தீர்ப்பாகும். விசுவாசிகளின் விசுவாசமும் சேவையும் பாராட்டப்பட்டு அவர்கள் பூமியில் செய்த செயல்களுக்கு பதிலாக கிரீடங்களும் ஆசீர்வாதங்களும் பெறுகிறார்கள். ஒவ்வொரு வெகுமதியும் அவர்களின் இதயத்தின் நேர்மையையும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர்கள் செய்த தியாகங்களையும் பிரதிபலிக்கிறது. சிறிய கருணை செயல்களிலிருந்து விசுவாசத்தின் பெரிய வெளிப்பாடுகள் வரை எல்லாவற்றையும் காணும் அவர் எதையும் தவற விடுவதில்லை. இது உறுதிப்படுத்தலும் மகிழ்ச்சியும் நிறைந்த தருணம். கிறிஸ்து தனது ஜனங்களின் உழைப்புகளை அன்போடு ஏற்றுக்கொண்டு அவர்களும் யோங்வாங்கில் யோங்வனும் அவருடன் ஆட்சி செய்ய ஊக்குவிக்கிறார். பின்னர் கொண்டாட்டம் வருகிறது, அதாவது ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்து. இது மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிறைந்த விருந்து. கிறிஸ்துவும் அவரது திருச்சபையும் என்றென்றும் ஒன்றிணைக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு கண்ணீரும் துடைக்கப்படுகிறது, ஒவ்வொரு துயரமும் மறக்கப்படுகிறது. விசுவாசிகள் தங்கள் இரட்சகரின் மகிமையில் நனைந்து மகிழ்கிறார்கள். விருந்தரங்கம் பரலோக ஒளியால் நிரம்பியுள்ளது. காற்றில் புகழ் பாடல்கள் ஒலிக்கின்றன. அணிவிக்கப்பட்ட மேசை மிகச் சிறந்த ஆசீர்வாதங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இது கிறிஸ்துவும் அவரால் மீட்கப்பட்டவர்களும் இடையே உள்ள நித்திய உடன்படிக்கையை குறிக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும் நீதியின் ஆடைகளில் அலங்கரிக்கப்பட்டு தங்கள் இரட்சகரின் முன்னிலையில் மகிழ்ச்சியின் முழுமையை அனுபவிக்க சிரிப்பும் அன்பும் நிரம்பியுள்ளது. இது முடிவில்லாத தெய்வீக அன்பின் கொண்டாட்டம். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையின் மற்றொரு முக்கிய அறிகுறி, வேதாகமத்தில் விவரிக்கப்பட்டுள்ள சட்டமின்மையின் மனிதன் அல்லது எதிர்கிறிஸ்து வெளிப்படுவதாகும். அவர் நம்பிக்கையும் அதிகாரமும் கொண்ட ஒருவராக எழுந்து ஒழுங்கும் சமாதானமும் கொண்டு வருவதாக கூறுவார். ஆனால் அவரது உண்மையான நோக்கம் விரைவில் வெளிப்படும். ஏமாற்றும் திறனும் கவர்ச்சியும் மூலம் அவர் உலகளாவிய செல்வாக்கை பெற்று தன்னுடைய இறுதி திட்டமான ஆதிக்கம் செலுத்தவும் ஏமாற்றவும் மேடையை அமைப்பார். எதிர்கிறிஸ்து அதிகாரம் பிடித்த பிறகு உலகம் பெரும் உபத்திரவம் எனப்படும் ஒரு பயங்கரமான காலத்தை எதிர்கொள்ளும். 7 ஆண்டுகள் முழுவதும் போர்கள், பசிப்பு, நோய்கள் மற்றும் பேரழிவுகள் போன்ற பெரிய சிக்கல்கள் ஏற்படும். வெளிப்படுத்தல் 6:8, மிருகம் என்றும் அழைக்கப்படும் எதிர்கிறிஸ்து பின்னர் தேவனை எதிர்த்து அவனுடைய நாமத்தை அவமதித்து அவருக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியை நடத்துவான். 2 தெசலோனிக்கேயர் 2:4, அவன் மக்களை கட்டுப்படுத்தும் விதமாக சட்டங்கள் மற்றும் அமைப்புகளை அறிமுகப்படுத்துவான். வாங்கவும் விற்கவும் கட்டாயமாக ஒரு குறியை பயன்படுத்த வேண்டும் என்று உத்தரவிடுவான். வெளிப்படுத்தல் 13:16-17, இந்த குறி வலது கையில் அல்லது நெற்றியில் இடப்படும். வாங்கவும் விற்கவும் இது அவசியமாகும். இது எதிர்கிறிஸ்துவுக்கு விசுவாசத்தை குறிக்கிறது. வெளிப்படுத்தல் 13:16-18, எதிர்கிறிஸ்து அனைத்து கோத்திரங்கள், மக்கள் மற்றும் ஜாதிகளின் மீது அதிகாரம் பெற்று பூமியில் உள்ள அனைவரும் தன்னை வழிபட வேண்டும் என்று கோருவான். வெளிப்படுத்தல் 13:7-8, அவன் தன்னை எல்லா தேவன்களுக்கும் மேலாக உயர்த்தி தேவாலயத்தில் கூட தன்னை வைத்து தானே தெய்வம் என்று கூறுவான். 2 தெசலோனிக்கேயர் 2:4, அவனது அதிகாரத்திற்கு வருகை மிகுந்த வஞ்சகத்தாலும் முன்னிலை இல்லாத செல்வாக்காலும் அடையாளப்படுத்தப்படும். சாத்தானாகிய பரியினால் அதிகாரம் பெற்ற எதிர்கிறிஸ்துவின் அதிகாரமும் வல்லமையும் நேரடியாக அவனிடமிருந்து வரும். வெளிப்படுத்தல் 13:2-4, அவனுடன் சேர்ந்து பொய்யான தீர்க்கதரிசி, 2வது மிருகம் அதிசயங்கள் செய்து மக்களை ஏமாற்றி எதிர்கிறிஸ்துவை வழிபட வலியுறுத்தும் வகையில் மிருகத்தின் குறியை அமல்படுத்துவான். வெளிப்படுத்தல் 13:11-17, இந்த காலத்தில் அவன் பரிசுத்தர்களுக்கு எதிராக போர் நடத்தி அவர்களை துன்புறுத்தி ஒரு காலத்திற்கு அவர்களை வெல்லும். வெளிப்படுத்தல் 13:7, தானியேல் 7:25, அவனது ஆட்சி துஷ்டவாதம், கிளர்ச்சி மற்றும் அவனை எதிர்க்கும் அனைவரையும் அழிப்பது போன்றவற்றால் அடையாளப்படுத்தப்படும். இருப்பினும் அவனது காலம் குறைக்கப்பட்டிருக்கும், ஏனெனில் கடவுளின் இறுதி திட்டம் வெற்றி பெறும். வானங்கள் ராஜாதி ராஜாவின் திரும்புவதை தயாரிக்கும் போது அந்திகிறிஸ்துவும் சாத்தானும் தலைமையிலான இருளின் சக்திகள் உலகின் ஜாதிகளை கடவுளுக்கு எதிராக இறுதி முற்றுப்புள்ளி கிளர்ச்சிக்காக ஒன்றிணைப்பார்கள். ஆவிகள் உலகின் படைகளை அர்மகத்தோன் எனப்படும் இடத்திற்கு, மெகித்தோ பள்ளத்தாக்கிற்கு அழைப்பார்கள். இது நன்மையும் தீமையும் இடையே தீர்மானமான மோதலுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட போர்க்களம். வெளிப்படுத்தல் 16:16, சிப்பாய்கள் முன்னேறுகிறார்கள் ஆயுதங்களுடன் தயார் நிலையில். அழிவுக்காக அவர்களின் இதயங்கள் கடினமாகியுள்ளது. இந்த 7 புயலின் நடுவில் எருசலேம் வெறுப்பும் வன்முறையும் மையமாகிறது. தீர்க்கதரிசி செக்கரியா அறிவித்தபடி, ஏனெனில் நான் எல்லா ஜாதிகளையும் எருசலேமுக்கு எதிராக போரிட அழைப்பேன். நகரம் கைப்பற்றப்படும், வீடுகள் கொள்ளையடிக்கப்படும், பெண்கள் இழிவுபடுத்தப்படுவார்கள். நகரத்தின் பாதி சிறையில் போகும், ஆனால் மக்கள் மீதமுள்ளவர்கள் நகரத்திலிருந்து முற்றிலும் அழிக்கப்பட மாட்டார்கள். செக்கரியா 14. நகரம் முற்றுகையிடப்பட்டுள்ளது. அதன் சுவர்கள் இடையறாத மற்றும் மிகுந்த எதிரியின் தாக்குதலால் உடைக்கப்பட்டுள்ளன. சிப்பாய்கள் எருசலேமில் பெருக்கமாக நுழைந்து வீடுகளை கொள்ளையடித்து பயத்தை பரப்பும் போது குழப்பம் வெடிக்கிறது. குற்றமற்றவர்களின் அழுகுரல்கள் வானத்தை எட்டுகின்றன. ஒரு கணம் எதிரிகள் தங்களது தற்காலிக வெற்றியில் மகிழ்கிறார்கள். நகரத்தின் மக்கள் பாதி சிறையில் இழுத்துச் செல்லப்படுகிறார்கள். அவர்களின் எதிர்காலம் தெரியாததாக உள்ளது. தேவனுடைய ஜனங்கள் விட்டுவிடப்பட்டதாகவும் அவர்களின் உடன்படிக்கை மறக்கப்பட்டதாகவும் அவர்களின் நம்பிக்கை அணைந்துவிட்டதாகவும் தோன்றுகிறது. இருந்தாலும் நம்பிக்கை இழப்பின் நிழலில் ஒரு சிலந்தி மீதமுள்ளது. அது தேவனுடைய கரத்தால் பாதுகாக்கப்படுகிறது. இந்த விசுவாசிகள் அவருடைய வாக்குறுதிகளை பிடித்து நிற்கிறார்கள். அவர்களுடைய தேவன் தன் ஜனங்களையும் தன் நகரத்தையும் ஒருபோதும் விட்டுவிட மாட்டார் என்பதை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் தங்கள் வெறுப்பும் ஆசையும் காரணமாக ஜாதிகள் தேவனுடைய கரம் செயல்படுவதை அறியாமல் இருக்கின்றன. அவர்கள் தாங்கள் தங்களது திட்டங்களை நிறைவேற்றுகிறோம் என்று நம்புகிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் தேவனுடைய தீர்ப்பின் நிகழும் நாடகத்தில் வெறும் கருவிகளாக இருக்கிறார்கள். கர்த்தர் தாமாகவே அவர்களை சேர்த்துள்ளார். தம் ஜனங்களை அழிக்க அல்ல, அவர்களது கிளர்ச்சிக்கு தீர்ப்பு வழங்கவே. யோவேல் தீர்க்கதரிசி அறிவிப்பது போல, ஜாதிகள் விழித்தெழுந்து யெகோஷபாத்து பள்ளத்தாக்கில் வரட்டும், ஏனெனில் அங்கே நான் சுற்றியுள்ள எல்லா ஜாதிகளையும் நியாயம் தீர்க்க உட்காருவேன். யோவேல் 3:12. இது சாதாரணமான போர் அல்ல. இது நூற்றாண்டுகளாக நடந்த கிளர்ச்சியின் உச்சக்கட்டம். மனிதர்கள் தேவனுடைய அதிகாரத்தை தள்ளிப்போட முயற்சிக்கும் இறுதி முயற்சி. ஆனால் பூமியின் படைகள் ஒன்று சேரும் போது, எருசலேம் நகரம் நடுங்கும் போது, படைப்பே தானாகவே பதிலளிக்க தொடங்குகிறது. ராஜாதிராஜனின் வருகையை அறிவிக்கிறது. வானகங்கள் நடுங்குகின்றன. பூமி தானாகவே தெய்வீகமான மோதலை எதிர்பார்த்து அதிர்கிறது. ஜனங்கள் கூச்சலிடுகிறார்கள். வானகங்கள் வரலாற்றிலேயே மிகப்பெரிய தலையீட்டுக்காக தயாராகின்றன. பின்னர் ஒரு கூர்மையான ஒலி அமைதியை உடைத்து வானங்களிலும் பூமியிலும் ஒலிக்கும் ஒரு குரல் ராஜா மகிமையுடன் வருவதை அறிவிக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:16. அதன்பின் வானங்கள் திறக்கப்படும். ராஜாதிராஜனின் மகிமையான திரும்புவதை வெளிப்படுத்தும். மனிதர்களின் கலகத்தால் ஒரு காலத்தில் இருண்ட வானம் கிறிஸ்து தாமே வல்லமையோடும் மகிமையோடும் இறங்கி வரும்போது குருடாக்கும் ஒளியால் நிரம்பியுள்ளது. அவர் பிரகாசமான வெள்ளையில் ஆடை அணிந்து அவருடைய அங்கி இரத்தத்தில் தோய்க்கப்பட்டு அவருடைய பெயர் விசுவாசமும் உண்மையும் என்று எழுதப்பட்டுள்ளது. வெளிப்படுத்துதல் 19:11-13. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையாய் இருக்கின்றன. அவருடைய தலையில் அநேக கிரீடங்கள் இருக்கின்றன. அவை சர்வ சிருஷ்டியின் மீதும் அவருடைய இறுதி அதிகாரத்தை குறிக்கின்றன. அவருடைய வாயிலிருந்து ஒரு கூரிய பட்டயம் வெளிவரும். அதனால் அவர் ஜாதிகளை அடிக்கப் போகிறார், ஏனெனில் அவர்தான் மாம்சமான தேவவாக்கு. அவருடைய தீர்ப்பு நீதியுடனும் நியாயத்துடனும் உள்ளது. வெளிப்படுத்துதல் 19:15-16. அவரை ஒவ்வொரு கணும் காணும், அவரை குத்தியவர்களும் கூட. வானத்தின் படைகள் அவரை தொடர்ந்து வருகின்றன. அவர்கள் நறுமணமான வெள்ளை மற்றும் தூய பருத்தி ஆடைகள் அணிந்து வெள்ளை குதிரைகளில் சவாரி செய்கிறார்கள். வெளிப்படுத்துதல் 19:14. இவர்கள் தூக்கிச் செல்லப்பட்ட பரிசுத்தர்கள் மற்றும் வானவுலக சேனைகள், இறுதி வெற்றிக்காக தயார் செய்யப்பட்டவர்கள். கிறிஸ்து இறங்கும் போது அவரது பாதங்கள் ஒலிவு மலையில் தொடுகின்றன. அதற்கே பூமி பதிலளிக்கிறது. அந்த மலை இரண்டாக பிளந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கை உருவாக்குகிறது. இது அவரது ஜனங்கள் தப்பிக்க ஒரு பாதையை உருவாக்குகிறது மற்றும் தீர்க்கதரிசி செக்கரியா கூறிய வார்த்தைகளை நிறைவேற்றுகிறது. அப்பொழுது கர்த்தர் புறப்பட்டு அந்த ஜாதிகளுக்கு எதிராக போர் புரிவார். அவர் போர் நாளில் போர் புரிவது போல. செக்கரியா 14:3-4. பிரதிவேர் எதிர்க்கிற அந்திகிறிஸ்துவின் படைகள் மெகித்தோ பள்ளத்தாக்கில் திரண்டுள்ளன. அவர்கள் போர் புரிகின்றனர். ஆனால் அரசரின் சக்திக்கு அவர்கள் எதுவும் ஆக முடியாது. அவரது வார்த்தையின் கூரிய வாள் வெளியேறும் போது ஜாதிகள் ஒரு கணத்தில் வீழ்த்தப்படுகின்றன. அவர்களின் ஆயுதங்கள் பயனற்றதாக விழுகின்றன. அவர்களின் பலம் தளர்கிறது மற்றும் கிளர்ச்சி நசுக்கப்படுகிறது. மிகப்பெரிய போர் முடிவடைகிறது, ஏனெனில் அனைத்தையும் ஆளும் ஒருவன் பேசிவிட்டார். பின்னர் கிறிஸ்துவே தானாகவே அந்த மிருகத்தையும் பொய்யான தீர்க்கதரிசியையும் உலகத்தை அடையாளங்களாலும் அதிசயங்களாலும் ஏமாற்றிய அந்த தூய்மையற்ற தலைவர்களையும் பிடித்து பலர் மிருகத்தின் உருவத்தை வணங்கச் செய்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த இருவரும் பிடிக்கப்பட்டு உயிரோடு கந்தகத்துடன் எரியும் நெருப்பு குளத்தில் வீசப்படுகிறார்கள். அவர்களின் முடிவு விரைவாகவும் என்றென்றும் நீடிக்கக்கூடியதாகவும் உள்ளது. ஏனெனில் தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவரும் யூதாவின் சிங்கமானவரும் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார். வெளிப்படுத்தல் 19:19-20. அவர்களின் ஏமாற்றும் தேவனை அவமதிப்பதும் முடிவுக்கு வருகிறது. அவர்கள் உயிரோடு நெருப்பு குளத்தில் வீசப்படுகிறார்கள். அங்கு அவர்கள் நாளும் இரவும் என்றென்றும் வேதனைப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 19:20. மிருகத்தின் படைகள் அழிக்கப்படும் போது சூரியனில் நின்ற ஒரு தூதர் ஆகாய பறவைகளுக்கு அழைத்து, வாருங்கள், தேவனுடைய மகா விருந்துக்காக ஒன்று சேருங்கள் என்று கூறுகிறார். வானம் பூமியின் கழிவுண்ணிகளால் நிரம்பியுள்ளது. அவர்கள் அரசர்கள், தலைவர்கள், வல்லமையுள்ளவர்களின் மாமிசத்தை உண்டு கொண்டிருக்கிறார்கள். இது சர்வ வல்லமிக்க தேவனுடைய நீதிக்கு ஒரு கடுமையான சாட்சியாகும். வெளிப்படுத்தல் 19:17-18:21. ஆனால் தீர்ப்பு இன்னும் முழுமையடையவில்லை. ஜாதிகளை ஏமாற்றிய பழமையான பாம்பு சாத்தான் வானத்தில் இருந்து இறங்கும் வல்லமையான ஒரு தூதனால் பிடிக்கப்படுகிறான். அந்த தூதர் ஆழ்குழியின் சாவியை மற்றும் ஒரு பெரிய சங்கிலியை பிடித்திருக்கிறார். அவர் சாத்தானை 1000 ஆண்டுகள் கட்டி அவனை ஆழ்குழியில் எரிந்து அதை பூட்டி முத்திரை வைத்து, அவன் நியமிக்கப்பட்ட காலம் வரைக்கும் இனி ஜாதிகளை ஏமாற்ற முடியாதபடி செய்கிறார். வெளிப்படுத்தல் 21:3. அச்சத்தின் ஆட்சி முடிவடைந்தது. அரசர்களின் அரசர், ஆண்டவர்களின் ஆண்டவர் இப்போது வெற்றி கொண்டு நிற்கிறார். மிருகமும் பொய்யான தீர்க்கதரிசியும் அழிக்கப்பட்டு சாத்தான் சிறையில் அடைக்கப்பட்ட போது பூமி மகிழ்ச்சியுடன் கழிக்கத் தொடங்குகிறது.
1: ஆண்டவரை ஏற்க விரும்புகிறவர்களுக்கு தயவு செய்து என்னை பின்தொடர்ந்து சொல்லுங்கள், பிதாவே, இயேசுவின் வல்லமையான நாமத்தில் என் அனைத்து பாவங்களையும் விட்டு விலகி உம்மை என் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்கிறேன். என் இருதயத்தை உமது கைகளில் ஒப்படைக்கிறேன். என்னை சுத்திகரித்து வழிநடத்தி உமது வல்லமையான பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பும். இன்றிலிருந்து நான் உங்களை பின்பற்றி உங்கள் மகிமைக்காக வாழ்வேன். சக்தி வாய்ந்த இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இந்த ஜெபத்தை செய்த உங்களை தேவன் குடும்பத்திற்கு வரவேற்கிறோம். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். பரிசுத்தம் போதிக்கும் சபையை நாடுங்கள், ஏனெனில் அது இன்றி ஆண்டவரை காண முடியாது. பரிசுத்தவான்களை ஏற்க இயேசு மீண்டும் வருவார். நம்பிக்கையில் நடந்து அவர் வார்த்தையில் நிலைத்து உங்களுக்கான அவர் நோக்கத்தை நம்புங்கள். கிறிஸ்துவில் நீங்கள் புதிய படைப்பு. இப்பயணத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்கவும். பரலோகத்தில் சந்திப்போம். வருகை நெருங்கிவிட்டது.
0: இயேசு விரைவில் வருகிறார். நாம் தயார் இருக்க வேண்டும். பைபிள் சொல்கிறது, ஏற்றுக்கொள்ளும் நிகழ்வு ஒரு கணத்தில் மின்னல் போல நிகழும் என்று. அந்த கணத்தில் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள் அவரை சந்திக்க ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அதை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு கணம் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள், அடுத்த கணம் ராஜாதிராஜனின் முன்னிலையில் நிற்கிறீர்கள். ஆனால் தயார் நிலையில் இருப்பவர்கள் மட்டுமே அவருடன் செல்ல முடியும். இது காத்திருக்க வேண்டிய நேரம் அல்ல, அல்லது விஷயங்களை தள்ளி போட வேண்டிய நேரம் அல்ல. இது அவசரமானது. இயேசு இன்று இப்போதே திரும்பி வந்தால் நீங்கள் தயார் இருக்கிறீர்களா? அவர் உங்களை மிகவும் நேசித்ததால் உங்களுக்காக தன் உயிரை கொடுத்தார். இந்த மகத்தான தருணத்தை யாரும் தவறவிட வேண்டாம் என்று அவர் விரும்பவில்லை. ஆனால் அவரை பின்பற்ற நீங்கள் தான் தேர்வு செய்ய வேண்டும். அதற்காக பாவத்திலிருந்து திரும்பி அவரை நம்பி உங்கள் வாழ்க்கையை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. மற்ற எந்த வழியிலும் ரட்சிக்க முடியாது. இயேசுவின் திரும்புவதை பற்றி பைபிள் தெளிவான அறிகுறிகளை வழங்குகிறது. போர்கள், இயற்கை பேரழிவுகள் மற்றும் மக்கள் கடவுளை விட்டு விலகுவது. இந்த அறிகுறிகள் இப்பொழுது நடக்கின்றன. நாம் சரியான நேரத்தை அறியவில்லை. ஆனால் அது விரைவில் நடக்கும் என்பதை அறிவோம். ஒவ்வொரு நாளும் நம்மை அதற்கும் அருகில் கொண்டு செல்கிறது. சுற்றி பாருங்கள். நீங்கள் அதை உணர முடியவில்லையா? உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இயேசு திரும்பி வரும்போது அது மற்ற எந்த நாளும் போல இருக்காது. வானங்கள் திறக்கப்படும், கம்பை முழங்கும். அவர் அதிகாரத்துடனும் மகிமையுடனும் வருவார். ஒவ்வொரு கணும் அவரை காணும். ஒவ்வொரு முழங்காலும் மடங்கும். ஒவ்வொரு நாவும் இயேசுவே ஆண்டவர் என்று ஒப்புக்கொள்வார்கள். அவரை நேசிப்பவர்களுக்கு அது மிகுந்த மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் நிறைந்த நாள், நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த நாள் ஆகும். ஆனால் தயார் இல்லாதவர்களுக்கு அது துக்கமும் வருத்தமும் நிறைந்த நாளாக இருக்கும். நான் உங்களை பயப்படச் சொல்லவில்லை, விழித்தெழச் சொல்கிறேன். இது உண்மை, இது நடக்கிறது. இயேசு திரும்பி வருவாரா என்று கேள்வி இல்லை, அவர் வரும்போது நீங்கள் தயார் இருக்கிறீர்களா என்பதே கேள்வி. அது மிகவும் தாமதமாகும் வரை காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிப்பதில் எதுவும் தடுக்க விடாதீர்கள். இன்றுதான் இரட்சிப்பின் நாள். நீங்கள் உங்கள் இதயத்தை இயேசுவுக்கு ஒருபோதும் கொடுத்திருக்கவில்லை என்றால் அதை இப்போதே செய்யலாம். அவரிடம் பிரார்த்தனை செய்து உங்கள் பாவங்களை மன்னிக்குமாறு கேளுங்கள். அவர் தேவனுடைய மகன் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் என்றும் அவரை பின்பற்ற விரும்புகிறீர்கள் என்றும் அவரிடம் சொல்லுங்கள். நீங்கள் என்ன செய்திருந்தாலும் பரவாயில்லை, அவருடைய அன்பும் இரக்கமும் எந்த தவறையும் விட பெரியது. ஏற்கனவே நம்பிக்கை கொண்டிருக்கும் நம்மில் பலர் விழிப்புடன் தயாராக இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் விஷயங்களில் கவனம் சிதறவிடாதீர்கள். உங்கள் பார்வையை இயேசுவில் வைத்துக் கொண்டு அவர் எந்த நேரத்திலும் திரும்பி வரக்கூடும் என்று நினைத்து ஒவ்வொரு நாளும் வாழுங்கள். அவருடைய அன்பை மற்றவர்களுடன் பகிருங்கள். உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் அவரை பற்றி சொல்லுங்கள். இது கதையின் முடிவல்ல, இது ஒரு அதிசயமான தொடக்கமாகும். இயேசு திரும்பி வருகிறார். அவர் வரும்போது எல்லாவற்றையும் புதிதாக ஆக்குவார். இனி வேதனை இல்லை, கண்ணீர் இல்லை, துன்பம் இல்லை. அவருடைய சந்நிதியில் என்றும் ஆனந்தம் மட்டுமே இருக்கும். அதனால நான் மீண்டும் கேட்கிறேன், நீங்கள் தயாரா? இயேசு இப்படி திரும்பி வந்தால் நீங்கள் அவருடன் செல்லுவீர்களா? தேர்வு உங்களுடையது. இயேசு உங்களை அழைக்கிறார். காத்திருக்க வேண்டாம், இன்று உங்கள் இதயத்தை அவருக்கு கொடுங்கள். இயேசு விரைவில் வருகிறார். தயாராக இருங்கள். கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சலோம். நன்றி.

மில்லேனியம், ஆயிரம் ஆண்டுகள் அமைதி மற்றும் நீதியின் காலம். இது ராஜாதிராஜன் இயேசு கிறிஸ்து பூமியில் உடல் ரீதியாக ஆட்சி செய்யும் காலம். அவர் தமது தெய்வீக அதிகாரத்தின் ஒவ்வொரு வாக்குறுதியையும் நிறைவேற்றுவார். அவர் தனியாக ஆட்சி செய்ய மாட்டார். அவருடன் பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட பரிசுத்தர் அவருடைய மகிமையான ராஜ்யத்தில் இணைவாரிசுகளாகவும் ஆட்சியாளர்களாகவும் இருப்பார்கள். வெளிப்படுத்தல் 24. இது ராஜா தாவீதுக்கு கடவுள் அளித்த நித்திய வாக்குறுதியின் நிறைவேற்றம். அவரது சந்ததி மெசியா உலகம் அறிந்ததை விட பெரிய ராஜ்யத்தை நிறுவுவார் என்று கூறப்பட்டது. நீதியும் நியாயமும் நிலவும் ஒரு ராஜ்யம் கடவுளின் அதிகாரத்தின் கீழ் பூமி செழிக்கிறது. 2 சாமுவேல் 7:16, எசாயா 9:6-7. ஆயிராண்டு அமைதி தொடங்குவதற்கு முன் உலகம் இறுதியாக ஒரு மோதலை எதிர்கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசனங்களில் நீண்ட காலமாக முன்கூட்டியே கூறப்பட்ட அந்த போர் அர்மகெத்தான் என்ற இடத்தில் நடைபெறும் இறுதி போர். செக்கரியா 14:2. ஜாதிகள் ஒன்று கூடி இருளின் சக்திகளால் வழிநடத்தப்பட்டன. திருட்டு தீர்க்கதரிசி மற்றும் அவனுடைய பொய்யான தீர்க்கதரிசியின் கொடியின் கீழ் பூமியின் படைகள் இறுதி மோதலுக்காக அர்மகெத்தான் என்று அழைக்கப்படும் மெகித்தோ பள்ளத்தாக்கை நோக்கி முன்னேறின. அது மனிதகுலம் படைத்தவருக்கு எதிராக கடைசியாக எதிர்த்து நிற்கும் மேடையாக மாறியது. அவர்களின் நோக்கம் தெளிவாக இருந்தது. கடவுளின் உடன்படிக்கை ஜனங்களை அழித்து பூமியின் மீது அவருடைய அதிகாரத்தை சவால் செய்ய வேண்டும் என்பதே. அந்திகிறிஸ்து அகந்தையால் தூண்டப்பட்டு சாத்தானின் சக்தியால் ஊக்கம் அளிக்கப்பட்டு உலகின் படைகளை இஸ்ரவேல் நாட்டை தாக்க உத்தரவிட்டான். வெறுப்பும் கோபமும் கொண்டு அவர்கள் நகரத்தின் பாதுகாப்பை உடைத்து அதன் மக்களை முற்றிலும் அடக்கினர்.

தீர்க்கதரிசி செக்கரியா முன்கூட்டியே சொன்னபடி நான் எல்லா ஜாதிகளையும் எருசலேமுக்கு எதிராக போர் செய்ய அழைப்பேன். அந்த நகரம் கைப்பற்றப்படும், வீடுகள் கொள்ளையடிக்கப்படும், பெண்கள் அவமதிக்கப்படுவார்கள், நகரத்தின் பாதி சிறைபிடிக்கப்படும். ஆனால் மக்கள் மீதமுள்ளவர்கள் நகரத்திலிருந்து முற்றிலும் அழிக்கப்பட மாட்டார்கள். செக்கரியா 14:2. எருசலேம் மிகுந்த துயரத்தில் விழுந்தது. தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரம் உடைக்கப்பட்டது. அதன் மக்கள் சிதறி அடிமைப்படுத்தப்பட்டனர். பகைவர்களுக்கு இது வெற்றியின் தருணமாகவும் படைப்பாளரையே வென்றதாக அவர்கள் கருதும் ஒரு சின்னமாகவும் இருந்தது. நகரம் முற்றிலும் அடக்கப்பட்டு உடைக்கப்பட்டதால் அது அவர்களின் கைகளில் விழுந்தது போல தோன்றியது. பகைவர் படைகள் தேவனின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை வென்றதாக நினைத்துக் கொண்டாடினர். ஆனால் இருள் வெற்றி பெற்றது போல் தோன்றிய அந்த நேரத்தில் வானம் அசையத் தொடங்கியது. முன்னதாக தன்னம்பிக்கையுடன் இருந்த எதிர் கிறிஸ்துவின் படைகள் உண்மையான வெற்றியாளர் தோன்றும் போது பயத்தில் மேலே பார்த்தனர். பின்னர் முன்கூட்டியே சொன்னபடி வானம் திறக்கப்பட்டது என்று அப்போஸ்தலர் யோவான் விவரிக்கிறார். பின்னர் நான் வானம் திறக்கப்பட்டதை பார்த்தேன். அங்கே ஒரு வெள்ளை குதிரை இருந்தது. அதில் அமர்ந்தவர் விசுவாசமும் உண்மையும் என அழைக்கப்படுகிறார். நீதியின்படி அவர் தீர்ப்பு வழங்கி போர் செய்கிறார். வெளிப்படுத்தல் 19:11. கிறிஸ்து ராஜாதி ராஜன் அதிகாரத்துடனும் மகிமையுடனும் இரத்தத்தில் நனைந்த ஆடையுடன் இறங்கினார். அவரது கண்கள் தீர்ப்பின் தீயால் எரிந்தன. வானத்தின் படைகள் அவரை பின்தொடர்ந்தன. ஒரு முறை என்றும் தனது எதிரிகளை தோற்கடித்து நீதியை வழங்க அவர் தயாராக இருந்தார். இவர்கள் தூக்கிச் செல்லப்பட்ட பரிசுத்தர்கள். இப்போது அவர்கள் ராஜாதி ராஜனுடன் வானத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவுடன் சேர்ந்து ஆட்சி செய்ய திரும்புவார்கள். அவரை துளைத்தவர்களும் உட்பட ஒவ்வொரு கண்களும் அவரை காணும். பூமியில் உள்ள அனைத்து மக்களும் அவரால் துக்கப்படுவார்கள். அப்படியே நடக்கும். ஆமென். வெளிப்படுத்தல் 1:7. அவரது கால்கள் ஒலிவு மலையில் தொடும்போது அவரது மகிமையின் பாரத்தில் பூமி நடுங்கியது. தீர்க்கதரிசி செக்கரியா விவரிக்கிறார், அந்த நாளில் அவரது கால்கள் எருசலேமின் கிழக்கில் உள்ள ஒலிவு மலையில் நிலைநிறுத்தும். ஒலிவு மலை கிழக்கிலிருந்து மேற்காக இரண்டாக பிளந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கை உருவாக்கும். மலையின் பாதி வடக்காகவும் பாதி தெற்காகவும் நகரும். செக்கரியா 14:4. மலை பிளந்ததால் எருசலேமில் உயிர் வாழ்ந்தவர்கள் அந்த பள்ளத்தாக்கு வழியாக தப்பித்து தங்கள் மெசியாவின் கரத்தால் விடுவிக்கப்பட்டு பாதுகாப்பை அடைந்தனர். அவரது வாயிலிருந்து வரும் ஒரு வார்த்தையால் கிறிஸ்து உலகின் படைகளை தகர்த்தார். கடந்த நாட்களில் இயேசு அத்திமரத்திடம் பேச அது வாடியது போல இப்போது அவர் பேசுகிறார். அவரது வார்த்தையின் சக்தியால் படைகள் வீழ்த்தப்படுகின்றன. ஏனெனில் எழுதியிருக்கிறபடி அவரது வாயிலிருந்து ஒரு கூரிய பட்டி வெளிவந்து அதனால் அவர் ஜாதிகளை தாக்குவார். அவர் அவர்களை இரும்பு கோலால் ஆளுவார். வெளிப்படுத்தல் 19:15. புயல்களை அமைதிப்படுத்தி நோயாளிகளை குணமாக்கிய அந்த குரல் இப்போது தீர்ப்பை அறிவிக்கிறது. இருளின் சக்திகள் அவருக்கு முன் சக்தியற்றவையாக வீழ்கின்றன. அப்போது ஒரு வல்லமையான தூதர் பரலோகத்திலிருந்து இறங்கி பெரும் சத்தத்துடன், வாருங்கள், தேவனுடைய மகா விருந்துக்காக ஒன்று சேருங்கள், உண்ணுங்கள் என்று அறிவித்தார். அரசர்களின் மாமிசம், தலைவர்களின் மாமிசம், வல்லமையுள்ளவர்களின் மாமிசம், குதிரைகளும் அவற்றின் சவாரிகளும், எல்லா மனிதர்களின் மாமிசமும், விடுதலையுள்ளவர்களும் அடிமைகளும், சிறியவர்களும் பெரியவர்களும் அனைவருடைய மாமிசமும். வெளிப்படுத்தல் 19:17-18. வானில் உள்ள பறவைகள் தெய்வீக கட்டளையால் அழைக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்ட படைகளின் மீது விருந்து கொண்டன. ஜாதிகளின் அகந்தை எதுவும் இல்லாமல் போனது. போர் நிலம் தேவனுடைய நீதிக்கு ஒரு சோகமான சாட்சியாக நின்றது. முன்னர் வல்லமையுடன் ஆட்சி செய்த எதிர்கிறிஸ்துவும் பொய்யான தீர்க்கதரிசியும் பிடிபட்டு அவர்கள் உயிரோடு நெருப்பு குளத்தில் எரியப்பட்டனர். அங்கே அவர்கள் என்றென்றும் வேதனைப்படுவார்கள். தீமையின் சக்திகள் முற்றிலும் அழிக்கப்பட்டன. இருளின் ஆட்சி விரைவாகவும் இறுதியான முறையிலும் முடிவுக்கு வந்தது. பின்னர் ஒரு தேவ தூதர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து பெரிய மோசடியாளரான சாத்தானை பிடித்தான். அவனை சங்கிலிகளில் கட்டினான். ஜாதிகளை வழிதவர செய்தவனை கொண்டு 1000 ஆண்டுகளுக்கு மூடி ஆழ்கடலில் அடைத்து விட்டார்கள். இனி அவன் சாத்தான் ஜாதிகளை ஏமாற்ற முடியவில்லை. சாத்தான் பூட்டப்பட்ட போது கிறிஸ்துவின் ஆட்சியில் பூமி நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த மறுசீரமைப்பை ஆரம்பித்தது. 1000 ஆண்டுகளுக்கான கிறிஸ்துவின் ஆட்சி தொடங்கும் போது மனித குலம் இதுவரை அறிந்திராத வகையில் உலகம் ஒரு மாற்றத்தை அனுபவிக்கிறது.
போரையும் வலியையும் வேதனையையும் அனைத்து படைப்புகளுக்கும் கொண்டு வந்த பாவத்தின் சாபம் நீக்கப்படுகிறது. நீதிமிக்க அரசனின் ஆட்சியில் ஒற்றுமையும் மறுசீரமைப்பும் கொண்ட ஒரு புதிய யுகம் விரிகிறது. இந்த காலத்தை பற்றி தீர்க்கதரிசி எசாயா தெளிவாக விவரிக்கிறார். ஓநாய் ஆட்டுக்குட்டியுடன் வாழும், புலி ஆட்டுக்குட்டியுடன் படுக்கும், கன்றும் சிங்கமும் பசுமாடும் ஒன்றாக இருக்கும், ஒரு சிறிய குழந்தை அவற்றை வழிநடத்தும், பசு கரடியுடன் மேயும், அவற்றின் குட்டிகள் ஒன்றாக படுக்கும், சிங்கம் மாட்டைப் போல புல் தின்று வாழும், குழந்தை பாம்பின் குகை கருகில் விளையாடும், சிறிய பிள்ளை விஷப்பாம்பின் கூண்டில் கையை வைக்கும், என் பரிசுத்த மலை முழுவதிலும் அவர்கள் எவரையும் காயப்படுத்தவோ அழிக்கவோ மாட்டார்கள், ஏனெனில் கடலை நீர் மூடியிருப்பதைப் போல பூமி ஆண்டவரின் அறிவால் நிரம்பும். Isaiah chapter 11 verses 6 through 9. ஆயிராண்டு காலத்தின் விடியலுடன் உலகம் இதுவரை அறியாத ஒரு ஆட்சி அனுபவிக்கிறது. இது உண்மையான சமாதானம், நீதியும் நேர்மையும் நிறைந்த ஆட்சி. அரசர்களின் அரசனாகிய கிறிஸ்து எருசலேமில் தனது சிங்காசனத்தை நிறுவி சிறந்த ஞானத்துடனும் இரக்கத்துடன்

பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பரிசுத்தர்கள் காலங்கள் எல்லாம் அவருக்கு விசுவாசமாக இருந்தவர்கள் அவருடன் சேர்ந்து ஆட்சி செய்கிறார்கள். மகிமையால் ஆடை அணிந்து அவர்கள் ஆசாரியர்களாகவும் இணையாட்சியாளர்களாகவும் இருந்து நீதியை வழங்கி கிறிஸ்துவின் அதிகாரத்துடன் மனிதர்களை வழிநடத்துகிறார்கள். வேதாகமம் அறிவிக்கிறது, அவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஆசாரியர்களாக இருப்பார்கள், அவருடன் 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்வார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20:6. இந்த மகிமைப்படுத்தப்பட்டவர்கள் வெற்றியாளர்கள். அவர்கள் துன்புறுத்தல்கள், சோதனைகள் மற்றும் பாடுகளை எதிர்கொண்டு தங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நின்றவர்கள். அவர்களின் வெகுமதி தங்கள் அரசனுடன் இணைந்து ஆட்சி செய்வதுதான். புதுப்பிக்கப்பட்ட உலகை நிர்வகிக்கும் பொறுப்பும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த புதுப்பிக்கப்பட்ட உலகின் மையத்தில் 1000 ஆண்டு ஆலயம் நிற்கிறது. அது மற்ற எந்த இடத்தையும் போலல்ல, அங்கு தேவனின் சந்நிதி பிரகாசமான மகிமையுடன் தங்குகிறது. இந்த ஆலயம் தீர்க்கதரிசி எசேக்கியேல் முன்கூட்டியே அறிவித்தது மிக நுணுக்கமான விவரங்களுடன் விவரிக்கப்படுகிறது. அதன் ஒப்பற்ற அழகு, சிறந்த சமச்சீர் மற்றும் தெய்வீக நோக்கம் வெளிப்படையாக காட்டப்படுகிறது. எசேக்கியேல் அதிகாரங்கள் 40-48. இங்கேயே எருசலேம் நகரத்தில் அனைத்து ஜாதிகளும் அரசனை வணங்க வருகிறார்கள். பெரிய பாடுகளின் மீதுள்ள உயிர் வாழ்ந்தவர்கள், தேவனின் சக்தியும் நீதியும் பார்த்தவர்கள் பரிசுத்த நகரத்திற்கு ஏறி சென்று சர்வ வல்ல தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். சகரியா அறிவித்தபடி எருசலேமை தாக்கிய அனைத்து ஜாதிகளிலும் இருந்து உயிர் வாழ்ந்தவர்கள் ஆண்டுதோறும் மேலே செல்வார்கள். அரசனை, சர்வ வல்ல தேவனை வணங்கவும் கூடார திருவிழாவை கொண்டாடவும். சகரியா 14:16. இந்த ஆலயம் நம்பிக்கையின் ஒளிக்குறியாகவும் தேவனின் விசுவாசத்திற்கு நினைவாகவும் நிற்கிறது. அதிலிருந்து உயிருள்ள நீர் ஓடுகிறது. அது செல்லும் இடமெல்லாம் குணமளிக்கும் மற்றும் புதுப்பிக்கும் உயிரின் நதி. எசேக்கியேலின் தரிசனம் உயிர்ப்புடன் நிறைவேறுகிறது. இந்த நீர்கிழக்கு பகுதியை நோக்கி ஓடிச் சென்று அரபா பள்ளத்தாக்கில் இறங்கி அங்கு அது சாவு கடலில் சேர்கிறது. அது கடலில் கலக்கும் போது அங்குள்ள உப்பு நீர் இனிப்பாக மாறுகிறது. 6 ஓடும் இடமெல்லாம் உயிருள்ள பல உயிரினங்கள் வாழும். எசேக்கியேல் 47:8-9. ஒவ்வொரு ஜாதி, மொழி, பழங்குடியினரிலும் சேர்ந்த நாடுகளும் மக்கள் ஆலயத்திற்கு புனித யாத்திரை மேற்கொள்கிறார்கள். அவர்களின் இதயங்கள் பக்தி மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பியிருக்கின்றன. உலகம் பாவம், போர் அல்லது வெறுப்பு என்பவற்றால் இனி பிரிக்கப்படாமல் ஒருமித்தமாக வழிபாட்டில் இணைகிறது. அதற்கு பதிலாக அனைத்து படைப்பும் அரசரின் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்கிறது. இந்த புனித இடத்தில் நன்றி செலுத்தும் பலிகளும் புகழ் அர்ப்பணிப்புகளும் கர்த்தருக்கு கொண்டு வரப்படுகின்றன. அவை பாவத்திற்கு பரிகாரம் செய்ய அல்ல, ஏனெனில் அது சிலுவையில் நிறைவேறிவிட்டது. ஆனால் நினைவாகவும் நன்றியுடன் செய்யப்படும் செயல்களாகவும் ஆலயம் அனைத்து மக்களுக்கும் ஜெபத்தின் இல்லமாக மாறுகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும் வகையில் என் வீட்டை அனைத்து ஜாதிகளுக்கும் ஜெபத்தின் இல்லம் என்று அழைக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஏசாயா 56:7. கூடார திருவிழா ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. இது அரசரின் வழங்கலும் விசுவாசத்திலும் மகிழ்ச்சியடையும் காலமாகும். ஜாதிகள் ஒன்று கூடும் போது அவர்களின் வழிபாட்டு பாடல்கள் வானில் முழங்கும். அவை புதுப்பிக்கப்பட்ட பூமியில் ஒலிக்கின்றன. தேவனுடைய மகிமையின் ஒளி ஆலயத்திலிருந்து வெளிப்படுகிறது. அருகில் வருகிற அனைவரின் இதயங்களை அது ஒளிரச் செய்கிறது. கிறிஸ்துவின் 1000 ஆண்டுகள் ஆட்சி, ஒப்பற்ற சமாதானமும் புதுப்பிப்பும் நிறைந்த காலம் முடிவடைந்தது. ஆனால் இந்த கதை இன்னும் முடிவடையவில்லை. தேவனுடைய வார்த்தை அறிவிக்கிறது, 1000 ஆண்டுகள் முடிந்ததும் சாத்தான் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவான். அவன் பூமியின் 4 மூலைகளில் உள்ள ஜாதிகளை, கோக் மற்றும் மேகோகை ஏமாற்றவும் போர் செய்ய அவர்களை ஒன்று சேர்க்கவும் வெளியே செல்வான். வெளிப்படுத்தல் 20:7-8. ஒரு சிறிய நேரத்திற்கு அந்த மகா ஏமாற்றுபவன் விடுவிக்கப்படுகிறார். அவன் ஆழ்கடலில் இருந்து ஒரே நோக்குடன் வெளிப்படுகிறான், அழிக்கவும் கெடுக்கவும். அவனுடைய சங்கிலிகள் உடைக்கப்பட்டாலும் அவனுடைய இயல்பு மாற்றமில்லை. அவன் வெறுப்பும் தன்னை தோற்கடித்தவருக்கு எதிரான எதிர்ப்பும் நிறைந்தவனாகவே இருக்கிறான். மீண்டும் ஒரு முறை அவன் தனது இருண்ட செயல்களை தொடங்குகிறான். பொய்களையும் பொய்யான வாக்குறுதிகளையும் பரப்புகிறான். காற்றில் பயணிக்கும் ஒரு கிசுகிசு போல் அவனுடைய ஏமாற்றம் ஜாதிகளுக்குள் பரவுகிறது. கிறிஸ்துவின் பரிபூரண நீதியின் கீழ் வாழ்ந்த போதும் தங்கள் உள்ளங்களில் கிளர்ச்சியை வைத்திருந்தவர்கள், இதுவரை தெரியாமல் இருந்த இந்த கிளர்ச்சியாளர்கள் சாத்தானின் அழைப்புக்கு பதிலளிக்க எழுகின்றனர். அவர்களின் எண்ணிக்கை கடற்கரையின்

மணல் போல் எண்ணிக்கையற்றதாக அதிகரிக்கிறது. அவனுடைய கொடியின் கீழ் அவர்கள் ஒரு பெரிய படையினராக உருவாகின்றனர். அவர்களின் இதயங்கள் போர் செய்ய உறுதியாக இருக்கின்றன. அவர்கள் பொய்கள் மூலம் துணிச்சலுடன் ஒன்றாக மார்ச்சா செய்கிறார்கள். அரசனை எதிர்த்து அவனுடைய சிங்காசனத்தை கைப்பற்ற தீர்மானிக்கின்றனர். ஆனால் அவர்களின் கிளர்ச்சி அவர்கள் எண்ணிக்கையில் பெரிதாக இருந்தாலும் அது வீணானதாகும். ஏனெனில் இது கடைசி முறையாக தேவனின் பரிபூரண நீதியை வெளிப்படுத்தும் மேடையாக அமைகிறது. அவர்கள் தேவனுடைய ஜனங்களின் முகாமை சூழ்ந்து தாக்க தயாராக இருக்கும் போது வானம் பதிலளிக்கிறது. ஒரே கணத்தில் தெய்வீக நீதி இறங்குகிறது. வானத்திலிருந்து தீ தாங்க முடியாத வலிமையுடன் பொழிகிறது. அந்த படைகளை தெய்வீக தீர்ப்பின் எரிவில் விழுங்குகிறது. கிளர்ச்சி ஒரு கணத்தில் நசுக்கப்படுகிறது. அதன் தலைவர்கள் மௌனமாக்கப்படுகிறார்கள். அதன் அனுயாயிகள் காற்றில் சாம்பல் போல் சிதறிவிடுகிறார்கள். வெளிப்படுத்தல் 29. பூமி மீண்டும் அமைதியாகிறது. தேவனின் சக்தி மற்றும் நீதிக்கு சாட்சியாக நிற்கிறது. அவருடைய எதிரிகள் வீழ்ந்து விட்டார்கள். அவருடைய ஆட்சி எவராலும் சவால் செய்யப்படவில்லை. அவர் நேசிக்கும் நகரம் பாதிப்பின்றி நிற்கிறது. அது அவருடைய அதிகாரத்துக்கும் பாதுகாப்புக்கும் சாட்சியாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட அந்த தருணம் வந்து சேருகிறது. பழமையான பாம்பு தேவனுக்கும் மனிதருக்கும் பெரிய எதிரியானவன் தனது நித்திய தண்டனையை எதிர்கொள்கிறான். ஜாதிகளை ஏமாற்றி கிளர்ச்சியை தூண்டி தேவனின் கிரியைகளை அழிக்க முயன்றவன் தெய்வீக நீதியின் சிங்காசனத்திற்கு முன் கொண்டு வரப்படுகிறான். வேதாகமம் அறிவிக்கிறது, அவர்களை ஏமாற்றிய பிசாசும் மிருகமும் பொய்யான தீர்க்கதரிசியும் வீசப்பட்ட அந்த எரியும் கந்தக குளத்தில் வீசப்பட்டான். அவர்கள் நாளும் இரவும் என்றென்றும் நித்தியமாக வேதனைப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 20:10 இனி இல்லை. இனி அவன் பொய் சொல்வதோ மனிதர்களை வழிதவரச் செய்வதோ இருக்காது. அவனுடைய கிளர்ச்சி மௌனமாக்கப்பட்டது. அவனுடைய சக்தி முற்றிலும் உடைக்கப்பட்டது. அவனுடைய விதி முடிவு செய்யப்பட்டது. எரியும் குளம் தேவனிடமிருந்து நித்திய பிரிவின் இடம், அவனுடைய இறுதி வாசஸ்தலமாகிறது. ஒரு காலத்தில் சிங்கம் போல கரைத்தவன் இப்போது நித்திய வேதனையில் வீழ்கிறான். இது தேவனுடைய நீதியும் அதிகாரமும் என்பதற்கான தெளிவான நினைவூட்டல். வெற்றி முழுமையாக நிறைவேறியது. பகைவர் இனி இல்லை. பரலோகம் மகிழ்கிறது. பூமி சுதந்திரமாக மூச்சு விடுகிறது. சகோதரர்களை குற்றம் சாட்டும் அவன் என்றென்றும் தோற்கடிக்கப்பட்டு விட்டான். என் அன்பான நண்பர்களே, இது வெறும் ஒரு கதை அல்ல என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன். இது வரவிருக்கும் நிகழ்வின் ஒரு தரிசனம். நீங்கள் தயாரிருந்தாலும் இல்லை எனினும் இந்த யதார்த்தம் நம்மை அனைவரையும் எதிர்கொள்ளும். இயேசுவுக்கு எதிராக கிளர்ந்தவர்கள் தீர்ப்பை எதிர்கொள்வார்கள் என்பதை நாம் தெளிவாக பார்த்துள்ளோம். அவர்களின் தண்டனை எரியும் குளம், அது பயங்கரமான வேதனையின் இடம். ஓய்வும் இல்லாமல் வேதனை மிக அதிகமாக இருப்பதால் சாத்தானை கூட அதை தாங்க முடியாது. ஆனால் இன்னும் நம்பிக்கை உள்ளது. நான் உங்களுக்கு வழங்கும் அறிவுரை இதுதான். இயேசு கிறிஸ்துவை உங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் இரட்சிக்க வல்லவர். உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலும் உங்களை வழிநடத்துவதாக வாக்குறுதி அளிக்கிறார். அவரது இரத்தம் எங்கள் பாவங்களை எல்லாம் கழுவுவதற்காக சிந்தப்பட்டது. அவருடைய அன்பு இந்த உலகில் உள்ள எதையும் விட பெரியது. நேரம் நெருங்கிவிட்டது. நாம் தயாராக இருக்க வேண்டும். அவரது திரும்பி வருதல் எந்த நேரத்திலும், ஈவன் இப்போதே, ஈவன் நிகழலாம். காலங்கள் விரைவாக மாறிக்கொண்டிருக்கின்றன. அறிகுறிகள் எங்கும் சுற்றி இருக்கின்றன. அவர் இரட்சிப்புக்காக வரும்போது உங்களை தயாராக, வெகுமதி பெற தயாராக அவர் காண்பாரா? அல்லது நீங்கள் இன்னும் மனந்திரும்ப மறுத்து உங்கள் பாவங்களை மறைத்து அவற்றை அவரிடம் ஒப்புக்கொள்ள மறுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அவரை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்பவர்களுக்கு நாம் கனவிலும் நினைக்க முடியாத அளவுக்கு அதிகமான வெகுமதியை, அவருடைய மகிமையான ராஜ்யத்தில் என்றென்றும் வாழ்வதை கொடுப்பதாக அவர் வாக்குறுதி அளிக்கிறார். நீங்கள் அவரது சந்நிதியில் ஆனந்தத்துடன், ஒரு சிறந்த மகிமையான அழியாத உடலுடன் அவருடன் சேர்ந்து அவரது ராஜ்யத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்வீர்கள். கர்த்தரின் சந்நிதியில் என்றென்றும் இருப்பதனால் கிடைக்கும் நிலையான மகிழ்ச்சி மற்றும் சமாதானத்தை சற்று யோசித்து பாருங்கள். ஆனால் இந்த கிருபையை ஏற்க மறுப்பவர்களுக்கு தீர்ப்பு என்றென்றும் நீடிக்கும். அவர்கள் நெருப்பு குளத்தில் எரியப்படுவார்கள். அங்கு அவர்கள் இரவும் பகலும் என்றென்றும் வேதனைப்படுவார்கள். ஓய்வும் இல்லை, தாகம் தீர்க்கவும் தண்ணீரும் இல்லை. இந்த தரிசனம் மனிதர்களின் பாவபூர்வமான இயல்பையும் நமக்கு காட்டுகிறது. இயேசு பரிபூரண அமைதி மற்றும் நீதியுடன் ஆட்சி செய்யும் 1000 ஆண்டுகளுக்கான ராஜ்யத்திலும் உயிருடன் மீந்தவர்களின் சில சந்ததிகள் அவருக்கு எதிராக கிளர்ந்தனர். அவர்கள் அவருடைய மகிமையையும் அவருடைய சக்தியையும் பார்த்திருந்தும் திரும்பி விலகினர்.
ஒரு கணத்தில் அவர்களது கிளர்ச்சி கடுமையாக தண்டிக்கப்பட்டது. கர்த்தரை நிராகரிப்பதற்கான விளைவுகளை யாரும் தவிர்க்க முடியாது என்பதை இது நினைவூட்டுகிறது. எனவே என் அன்பான நண்பர்களே, தேர்வு உங்களுடையது. இயேசு இன்று உங்களை அழைக்கிறார், தனது அன்பையும் கிருபையையும் வழங்குகிறார். அவருடைய நித்திய ராஜ்யத்தில் ஒரு இடமும் உங்களுக்காக உள்ளது. நீங்கள் அவருக்கு ஆம் என்று சொல்வீர்களா? நீங்கள் பரிசுத்தத்தையும் உங்கள் வாழ்க்கையை அவரிடம் ஒப்படைப்பதையும் தேர்வு செய்வீர்களா? இப்போதுதான் அந்த நேரம். நீங்க ப்ரோன்ட் அவரை ஏற்றுக்கொள்வதாக சொல்லாதீர்கள், ஏனெனில் அது உங்களுக்காக ஏற்கனவே தாமதமாகிவிடும். அதனால் தயவு செய்து, இது உங்கள் பொன்னான வாய்ப்பு. அவர் விரிந்த கரங்களுடன் உங்களை வரவேற்க காத்திருக்கிறார். வாழ்க்கையை தேர்வு செய்யுங்கள், அமைதியை தேர்வு செய்யுங்கள், இயேசுவை தேர்வு செய்யுங்கள்,

நான் ஒரு பெரிய வெள்ளை ஆசனத்தையும் அதில் அமர்ந்தவரையும் பார்த்தேன். அவருடைய முகத்திலிருந்து பூமியும் வானமும் ஓடிப்போனது. அவற்றுக்கு எங்கும் இடம் கிடைக்கவில்லை. வெளிப்படுத்தல் 20:11, வானங்களில் ஒரு அமைதி நிலவுகிறது. தேவனுடைய ஆசனத்தின் முன் அனைத்து படைப்புகளும் அமைதியாக நிற்கின்றன. பழைய உலகில் எதுவும் மீதமில்லை, ஏனெனில் பூமியும் வானமும் நித்திய நீதிபதியான இயேசு கிறிஸ்துவிடமிருந்து ஓடிப்போகின்றன. சிறியவர்களும் பெரியவர்களும் ஆகிய இறந்தவர்கள் தங்கள் ஓய்விடங்களில் இருந்து எழுகின்றனர். இது இரண்டாவது உயிர்த்தெழுதல். மகிமைக்காக அல்ல, தண்டனைக்காகவும் அவர்கள் செய்த அனைத்து செயல்களுக்கும் கணக்கு சொல்லும் பொருட்டும். நான் இறந்தவர்களை சிறியவர்களும் பெரியவர்களும் தேவனின் முன் நிற்கும் நிலையில் பார்த்தேன். புத்தகங்கள் திறக்கப்பட்டன. இன்னொரு புத்தகமும் திறக்கப்பட்டது. அது உயிரின் புத்தகம். அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்தவற்றின்படி இறந்தவர்கள் தங்கள் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு பெற்றனர். கடலும் அதிலிருந்த இறந்தவர்களையும் மரணமும் பாதாளமும் தங்களுள் இருந்த இறந்தவர்களையும் ஒப்புவித்தன. அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு பெற்றனர். வெளிப்படுத்தல் 20:13. மரணமும் பாதாளமும் தீக்குளத்தில் எரியப்பட்டன. இதுவே இரண்டாவது மரணம். வெளிப்படுத்தல் 20:14. தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. மரணமும் பாதாளமும் சங்கிலிகளில் கட்டப்பட்ட பயங்கர உருவங்கள் தீக்குளத்தில் எரியப்படுகின்றனர். யாருடைய பெயரும் ஜீவனின் புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை என்றால் அவர் தீக்குளத்தில் எரியப்படுகிறார். வெளிப்படுத்தல் 20:15. ஆனால் பயப்படுகிறவர்களும் நம்பாதவர்களும் அருவறுப்பானவர்களும் கொலைகாரர்களும் விபச்சாரிகளும் மாயாஜாலக்காரர்களும் விக்கிரகாராதகரும் எல்லா பொய்யர்களும் தங்களுக்கான பங்கை கொண்டிருப்பார்கள். தீ மற்றும் கந்தகம் எரியும் அந்த குளத்தில் இது இரண்டாவது மரணம். வெளிப்படுத்தல் 21:8. ஒரு பெரிய பிரிவு நிகழ்கிறது. தேவனுடைய இரக்கத்தை நிராகரித்தவர்கள் இப்போது தீக்குளத்தின் முன் நிற்கிறார்கள். இது பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் தயார் செய்யப்பட்ட இடம். இனி மேல்முறையீடுகள் இல்லை, இரண்டாவது வாய்ப்புகள் இல்லை. இதனால் தீயவர்கள் என்றென்றும் நம்பிக்கையில்லாத சந்தோஷமில்லாத தேவனில்லாத நித்திய இருளில் தள்ளப்படுகிறார்கள். பின்னர் நான் ஒரு புதிய பரலோகத்தையும் ஒரு புதிய பூமியையும் கண்டேன். ஏனெனில் முதல் பரலோகம் மற்றும் முதல் பூமி கடந்து போயிருந்தன. கடலும் இனி இல்லை. அனைத்து படைப்பிலும் ஒரு பெரிய அமைதி நிலவுகிறது. பழைய உலகம் கடந்து போய்விட்டது. முந்தையவை இனி இல்லை. அப்போது வல்லரசான ஒரு பெரும் நீரின் ஓசையைப் போல ஒரு குரல், இதோ நான் எல்லாவற்றையும் புதியதாக ஆக்குகிறேன் என்று அறிவிக்கிறது. வெளிப்படுத்தல் 21:5. நான் பரிசுத்த நகரமான புதிய எருசலேமையும் கண்டேன். அது தேவனிடமிருந்து வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. தன் கணவருக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாளியாக தயாராகியுள்ளது. வெளிப்படுத்தல் 21:2 மானத்திலிருந்து புதிய எருசலேம் இறங்குகிறது. மனித கைகளால் கட்டப்படாத ஒரு நகரம். சக்தி வாய்ந்த தேவனால் தான் உருவாக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்ட நகரம். அதன் கட்டிடக்கலை மற்றும் வடிவமைப்பாளர் கர்த்தராகிய தேவன் மட்டுமே. ஒளிரும் தங்க கோபுரங்கள் வானத்தை துளைக்கின்றன. அவற்றின் சுவர்கள் எல்லா விலை மதிப்புள்ள ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. ஜாஸ்பர், நீலம், மரகதம் மற்றும் டோபாஸ் ஆகியவை தெய்வீக ஒளியில் பிரகாசிக்கின்றன. பின்னர் அந்த வாசல்கள் தோன்றுகின்றன. 12 பெரும் முத்து வாசல்கள், ஒவ்வொன்றும் ராஜாவின் மகிமையை பிரதிபலிக்கின்றன. அவை வெறும் நுழைவாயில்கள் அல்ல, எல்லோரும் நுழைந்த அந்த கிருபையின் உயிருள்ள சின்னங்களாகும். இந்த வாசல்கள் திறக்கப்பட தேவையில்லை, ஏனெனில் அவை என்றென்றும் திறந்தே நிற்கின்றன. அவற்றின் அளவும் மகிமையும் இப்போது தேவனின் வாசஸ்தலம் மனிதருடன் உள்ளது என்று அறிவிக்கின்றன. வாசல்களின் முன்பாக உயர்ந்தவரின் தூதர்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள் உயரமான, பிரகாசமான, விவரிக்க முடியாத அழகுடையவர்கள். அவர்கள் மீட்கப்பட்டவர்களை நீர்வீழ்ச்சி போன்ற ஒளியுடன் வரவேற்கின்றனர். அவர்களின் பாடல்கள் நிலாவை நிரப்பி நித்திய வெற்றியின் பிரதித்வனிகளை ஏற்படுத்துகின்றன. உங்கள் ஆண்டவரின் ஆனந்தத்தில் நுழையுங்கள் என்று அவர்கள் அறிவிக்கின்றனர். மீட்கப்பட்டவர்கள் அந்த வாசல் எல்லையை கடந்து வைக்கும் முதல் அடியில் புதிய எருசலேமின் முழு மகத்துவமும் அவர்களுக்கு வெளிப்படுகிறது. மேலும் அவர்களை முதலில் கவரும் விஷயம் அந்த ஒளியே. அது சூரியனின் ஒளி அல்ல, எந்த நட்சத்திரத்தின் ஒளியும் அல்ல, தேவனின் சொந்த ஒளியே. வீதிகள் உருகிய தங்கம் போன்ற நதிகளாக, கண்ணாடி போல் தெளிவாகவும், ஆட்டுக்குட்டியின் மகிமையை பிரதிபலிப்பதாகவும் இருக்கின்றன.
அவற்றில் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் நித்திய நோக்கத்துடன் ஒலிக்கிறது. ஏனெனில் இங்கு சோர்வு எதுவும் இல்லை, முடிவில்லாத வலிமையும் உயிரும் மட்டுமே உள்ளது. மீட்கப்பட்டவர்கள் அச்சத்துடன் நடக்கிறார்கள், அவர்களின் இதயங்கள் ஆராதனையால் பெரிதாகிறது. அவர்களுக்கு வழங்கப்பட்ட அதிருப்திக்கரிய உண்மையை அவர்களின் மனங்கள் புரிந்து கொள்கின்றன. இந்த நகரத்தில் ஒவ்வொரு கணமும் புதிதாகும், ஒவ்வொரு காட்சியும் முந்தையதை விட அதிக மகிமையுடன் இருக்கும். ஒரே மாதிரியானது எதுவும் இல்லை, முடிவும் இல்லை, முடிவில்லாத ஆச்சரியமே உள்ளது. இயேசுவின் வார்த்தைகள் அவர்களின் இதயங்களில் ஒலிக்கின்றன. என் பிதாவின் வீட்டில் பல மாளிகைகள் உள்ளன, அது இல்லை என்றால் உங்களுக்காக இடம் தயார் செய்ய நான் போகிறேன் என்று நான் உங்களிடம் சொல்வேனோ? நான் போய் உங்களுக்காக இடம் தயார் செய்தால் நான் திரும்பி வந்து நீங்கள் எனது அருகில் இருக்கும்படி உங்களை என்னுடன் அழைத்து செல்வேன். யோவான் 14:2-3. இப்போது அவர்கள் முன் நிற்கின்றன சாதாரண வீடுகள் அல்ல, கடவுளின் கைவினைமையால் உருவாக்கப்பட்ட மாளிகைகள். ஒவ்வொன்றும் ஒரு சிறப்பான படைப்பு, உள்ளே வாழப்போகும் ஒருவருக்காக கிறிஸ்துவால் தனிப்பட்ட முறையில் வடிவமைக்கப்பட்டவை. சிலவை விசாலமான அரண்மனைகள், மற்றவை நெருக்கமான தியான கோயில்கள். ஆனால் அனைத்தும் கடவுளின் தனிப்பட்ட தொடுதலின் மகிமையை வெளிப்படுத்துகின்றன. ஒவ்வொரு விவரமும் தனது அன்புக்குரியவர்களுக்கு நித்திய வாசஸ்தலமாக உருவாக்கிய இடத்தில் படைப்பாளி ஊற்றிய அன்பை பேசுகிறது. அன்புக்குரியவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து முடிவில்லாத மகிழ்ச்சியில் அணைத்துக் கொள்கிறார்கள். இனி பிரிவும் இல்லை, விடைபெறலும் இல்லை, நித்திய சங்கமம் மட்டுமே. அது ஒரு தூய ஒளி, உயிரால் நிரம்பியது. அது கண்களை சுட்டுவிடவில்லை, வரவேற்கிறது. அரியணையிலிருந்து ஒரு நதி பாய்கிறது, கிறிஸ்டல் போல தெளிவாக. அது நகரம் முழுவதும் உயிருள்ள நீரின் பட்டையாக சுருண்டு ஓடுகிறது. அதன் சாரமே உயிராகும். நித்தியமானது, களங்கமற்றது, எப்போதும் புதுப்பிக்கப்படுவது. விமோசிக்கப்பட்டவர்கள் அதன் கரையில் வந்து ஒருமுறை சுவைத்ததும் அவர்கள் உள்ளே கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு புதுமை எழுகிறது. இது இயேசு கிறிஸ்து கூறிய நீர், எப்போதும் திருப்தி அளிக்கும் அந்த நீர். அந்த நதிக்கரையில் அளவுக்கு அதிகமாக பறந்து விரிந்த உயிர் மரம் நிற்கிறது. அதன் கிளைகள் நகரம் முழுவதும் விரிந்து 12 வகை கனிகளை ஒவ்வொரு மாதமும் வெவ்வேறு வகையில் மிகுந்த அளவில் கொடுக்கின்றன. அதன் இலைகள் உயிரோட்டமாகவும் பசுமையாகவும் இருந்து ஜாதிகளுக்கு குணமாக்குதலை அளிக்கின்றன. இங்கு நோய் இல்லை, வலி இல்லை, முழுமை மட்டுமே உள்ளது. அதன் சுவை பூமியில் உள்ள எல்லா இன்பங்களையும் மிஞ்சி ஆன்மாவை தெய்வீக ரகசியங்களை அறியும் அறிவும் புரிதலும் கொண்டு நிரப்புகிறது. ஒவ்வொரு கடியும் உடலுக்கே அல்லாமல் ஆன்மாவிற்கும் ஊட்டமாகிறது. தேவனுடைய முடிவற்ற அன்பின் வெளிப்பாடுகளை விழிப்பூட்டுகிறது. அதுவும் மையத்தில், அளவிட முடியாத மகிமையின் சிங்காசனத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். ஆண்டவர், சர்வ வல்ல தேவன். அவரது பிரகாசம் நகரத்தை நிரப்புகிறது. சூரியமும் சந்திரனும் தேவையில்லை. அவரது இருப்பே உயிரின், மகிழ்ச்சியின், எல்லா நல்லதும் பரிபூரணமானதும் ஆகியவற்றின் மூலமாகும். அவரை முன்னிட்டு பெரும் கூட்டங்கள் கூடுகின்றன. ஒவ்வொரு பழங்குடியிலும் ஒவ்வொரு ஜாதியிலும் இருந்து வெள்ளை ஆடைகள் அணிந்து பனை இலைகளை பிடித்துக் கொண்டு அவர்கள் அவரை வணங்கி விழுகின்றனர். அவர்களது குரல்கள் புகழ்பாடல்களில் ஒன்றிணைகின்றன. ஒருபோதும் பழையதாகாத ஒரு பாடல். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், கர்த்தராகிய தேவன், சர்வ வல்லவராகியவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும். தேவனின் இருப்பு நகரத்தை நிரப்புகிறது. யாரும் ஆலயத்தை கட்டவில்லை, ஏனெனில் அவரே அதன் ஆலயமாக இருக்கிறார். சூரியனும் சந்திரனும் தேவையில்லை, ஏனெனில் அவருடைய மகிமை ஒவ்வொரு மூலையையும் ஒளிரச் செய்கிறது. அவரது குரல் பெரும் நீரின் ஓசை போல் பேசுகிறது, எல்லா படைப்பும் கேட்கிறது. அவர் அவர்களது கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைப்பார். மரணம் இனி இருக்காது. இனிமேல் புலம்பலும் அழுகையும் வேதனையும் இருக்காது, ஏனெனில் பழையவையெல்லாம் கடந்து போய்விட்டன. வெளிப்படுத்தல் 21:4. எல்லாவற்றையும் மிஞ்சும் மகிழ்ச்சி இதுதான், தேவனுடைய ஆட்டுக்குட்டியை கண்காணாக பார்க்கும் அந்த அனுபவம். விமோசிக்கப்பட்டவர்கள் அவர் முன் நிற்கிறார்கள். அவருடைய கண்கள் அன்பால் எரிகின்றன. அவருடைய கைகளில் மீட்பின் சுவடுகள் இருக்கின்றன. அந்த தருணத்தில் அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள், ஒவ்வொரு சோதனையும், ஒவ்வொரு வேதனையும், ஒவ்வொரு தியாகமும் அர்த்தமுள்ளதுதான். அவர்கள் அவர் முன் விழுகிறார்கள். தங்கள் கிரீடங்களை அவருடைய காலடியில் போடுகிறார்கள். அவரை தூய அடக்க முடியாத ஆராதனையில் குரலை உயர்த்துகிறார்கள். வானகங்கள் முடிவில்லாத பாடல்களால் ஒலிக்கின்றன. வான இசையால் அந்த இடம் உயிர்ப்புடன் இருக்கிறது. பொன்னால் செய்யப்பட்ட யாழ்கள் நித்தியத்தை கூவுவது போல் ஒலிக்கும் கம்பைகள் மற்றும் சரியான ஒற்றுமையில் உயரும் குரல்கள்.
மின்னல் போன்ற புகழின் மிருதங்கங்கள் வானங்களை முழுவதும் ஒலிக்கச் செய்கின்றன. அதே நேரத்தில் தேவ தூதர் குழுவின் இசை இன்னும் உயரமாக எழுகிறது. கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி சக்தியும் செல்வமும் ஞானமும் வல்லமையும் மரியாதையும் மகிமையும் ஆசீர்வாதமும் பெற தகுதியுடையவன். வெளிப்படுத்தல் 5:12 ஒரு கம்பை ஒலிக்கிறது. அது எச்சரிக்கைக்கான அழைப்பு அல்ல, கொண்டாட்டத்துக்கான அழைப்பு. விமோசிக்கப்பட்டவர்கள் ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள். நித்தியத்தின் மகா விருந்தரங்கத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். அவர்களுக்கு முன் அளவிட முடியாத ஒரு மேசை விரிக்கப்பட்டுள்ளது. அது வானத்தின் சிறந்த உணவுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு இருக்கையும் முன்பே ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பெயரும் அறியப்பட்டிருக்கிறது. ஏனெனில் இது ஆட்டுக்குட்டியின் மகா திருமண விருந்து. பின்னர் தூதர் என்னிடம், இதை எழுதுங்கள், ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். அவர் மேலும், இவை தேவனுடைய உண்மையான வார்த்தைகள் என்றார். வெளிப்படுத்தல் 19:9. இங்கே மகிழ்ச்சி எல்லையற்றதாக உள்ளது. புனிதர்களும் தூதர்களும் ஒன்றாக மகிழ்ச்சி கொண்டாடுகிறார்கள். ராஜாவின் முன்னிலையில் விருந்து உண்ணுகிறார்கள். நிரந்தரத்துக்குள் சிரிப்பு ஒலிக்கிறது. மீட்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவில் தங்களது வெற்றியை கொண்டாடுகிறார்கள். அங்கே அவர் இருக்கிறார். இயேசு மேசையின் தலைப்பகுதியில் ஒவ்வொரு விருந்தினரையும் வரவேற்று தன்னை சாவுக்கு அர்ப்பணித்தவர்களுடன் அப்பம் உடைக்கிறார். அங்கே துக்கம் இல்லை, கடந்த போராட்டங்களை நினைவு கூர்வதும் இல்லை. கடவுளின் முன்னிலையில் முடிவில்லா உடன்பிறப்பும் மட்டுமே உள்ளது. தூதர்கள் காவலாளிகளாக நிற்கிறார்கள். அவர்களின் பிரகாசம் வெற்றியின் பாடல்களால் அந்த இடத்தை நிரப்புகிறது. இது மீட்கப்பட்டவர்களின் வாசஸ்தலம், புனிதர்களின் நித்திய இல்லம். அந்த அரியணையிலிருந்து ஒரு பெரும் குரல் நான் கேட்டேன், இதோ கடவுளின் வாசஸ்தலம் மனிதருடன் உள்ளது. அவர் அவர்களுடன் வாசம் செய்வார். அவர்கள் அவருடைய ஜனமாக இருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களுடன் அவர்களுடைய கடவுளாக இருப்பார். வெளிப்படுத்தல் 21:3. இது வெறும் ஒரு நகரம் அல்ல, இது சர்வ வல்லவரின் வாசஸ்தலம், நிரந்தரத்தின் இதய துடிப்பு. எனவே என் அன்பான நண்பர்களே, நாம் பார்த்தது வெறும் ஒரு சின்ன ஒளிப்படலம் மட்டுமே. விசுவாசமாக நிலைத்திருப்பவர்களுக்கு காத்திருக்கும் முடிவில்லா ஆனந்தமும் மகிமையும் ஒரு முன்னோட்டம் மட்டுமே. அந்த பிரகாசமான நகரம், பொன்னாலான தெருக்கள், சுத்தமான சஜிங் நதிகள், இது தொலைவில் உள்ள கனவு அல்ல, உண்மையான ஒரு யதார்த்தம். கர்த்தரிடம் நம்பிக்கை வைக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாக நடந்து பாவத்திலிருந்து விலகியவர்களுக்கு இது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது நான் உங்களிடம் கேட்கிறேன், நீங்கள் தயாரா? வானங்கள் பிளந்து மகிமையின் ராஜா திரும்பி வரக்கூடிய நாளுக்காக நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? அந்த அழைப்பு அனைவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் எல்லோரும் உள்ளே செல்ல மாட்டார்கள். பாவத்தை பிடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பரிசுத்த நகரத்தின் வாசல்கள் திறக்கப்படாது. ஏனெனில் அங்கே எந்த அசுத்தமும் நுழைய முடியாது. எழுத்தில் எழுதப்பட்டுள்ளபடி வெளிப்படுத்தல் 21:27, அசுத்தமான எதுவும் அதில் நுழையாது, அல்லது அவமானகரமானதும் மோசடியானதும் செய்வோரும் அல்ல, ஆனால் வாழ்நாள் புஸ்தகத்தில் பெயர்கள் எழுதப்பட்டவர்களே உள்ளே செல்லுவர். இதனால்தான் நாம் இப்பொழுது தயாராக வேண்டும். வாசல் மூடப்பட்ட பிறகு இரண்டாவது வாய்ப்பு கிடையாது. தம்முடைய இரக்கத்தினால் தேவன் நமக்கு நேரம் அளித்துள்ளார். ஆனால் அந்த நேரம் முடிவில்லாதது அல்ல. நித்திய ஆனந்தத்தை தயார் செய்த அதே ஆண்டவர் தம்மை நிராகரிப்பவர்களுக்கு நித்திய பிரிவையும் எச்சரித்துள்ளார். மத்தேயு 25:41. பின்னர் அவர் தம் இடதுபுறத்தில் இருப்பவர்களிடம், நீங்கள் சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து விலகிச் செல்லுங்கள் என்று சொல்வார். பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் தயார் செய்யப்பட்ட நித்திய அக்கினிக்குள் செல்லுங்கள். நரகம் உண்மையானது. வானம் நித்திய வாழ்வின் இடமாக இருப்பதைப் போலவே நரகம் நித்திய பிரிவு, வேதனை மற்றும் வருத்தத்தின் இடமாகும். இந்த பூமியில் எந்த ஒரு இன்பமும் தேவனை இல்லாமல் நித்தியமாக வாழும் விலைக்கு மதிப்பற்றது. ஆனால் நல்ல செய்தி, மிகச் சிறந்த செய்தி என்னவென்றால், அந்த விதியை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இயேசு அந்த விலையை ஏற்கனவே செலுத்திவிட்டார். அவர் இரட்சிப்பிற்கான கதவை திறந்துள்ளார். அவர் உங்கள் இருதயத்தின் கதவின் முன் நின்று தட்டிக்கொண்டு உங்களை உள்ளே அனுமதிக்க நீங்கள் காத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 3:20, இதோ நான் இருக்கிறேன், நான் கதவின் முன் நின்று தட்டுகிறேன். யாராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அந்த நபருடன் உணவு உண்ணுவேன், அவரும் என்னுடன் உணவு உண்ணுவார். இப்போது உங்களிடம் ஒரு தேர்வு உள்ளது.
நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்படைத்து இரட்சிப்பின் ஒளிக்குள் நுழையலாம் அல்லது உலகத்தின் வழிகளில் தொடரலாம். அவரை விட்டு யோங்வனும் பிரிந்து வாழும் அபாயத்தை எதிர்கொள்கிறீர்கள். உலகம் உங்களிடம் இன்னும் நேரம் இருக்கிறது என்று சொல்லலாம். இந்த கணத்திற்காக வாழுங்கள், பாவத்தில் திளையுங்கள், பரிசுத்தத்திற்காக அழைக்கும் குரலை புறக்கணியுங்கள் என்று சொல்லலாம். ஆனால் உலகம் மறைந்து கொண்டிருக்கிறது. தேவனின் சித்தத்தை செய்யும்வர்கள் மட்டுமே நிலைத்திருப்பார்கள். 1 யோவான் 2:17, உலகமும் அதன் ஆசைகளும் மறைந்து போகின்றன, ஆனால் தேவனின் சித்தத்தை செய்பவர் என்றென்றும் வாழ்வார். எனவே நான் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், வாழ்வை தேர்ந்தெடுக்குங்கள், நீதியை தேர்ந்தெடுக்குங்கள், உங்கள் படைப்பாளரின் முன்னிலையில் நித்திய ஆனந்தத்திற்கு வழிவகுக்கும் குறுகிய பாதையை தேர்ந்தெடுக்குங்கள். நீங்கள் வழிதவறி இருந்தால் இப்போது திரும்புங்கள். நீங்கள் இயேசுவை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தாமதிக்க வேண்டாம். மகா விருந்துக்கான அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளது, ஆனால் கதவுகள் என்றென்றும் திறந்திருக்கும் என்பதில்லை. Luke 13:24-25, நீங்கள் குறுகிய கதவின் வழியாக நுழைய எல்லா முயற்சியும் செய்யுங்கள், ஏனெனில் பலர் நுழைய முயற்சிப்பார்கள் ஆனால் முடியாது என்று நான் உங்களிடம் சொல்கிறேன். வீட்டின் உரிமையாளர் எழுந்து கதவை மூடிவிட்டால் நீங்கள் வெளியே நின்று, ஐயா எங்களுக்காக கதவை திறக்கவும் என்று தாழ்த்தி வேண்டுவீர்கள். ஆனால் அவர், நான் உங்களை அறியவில்லை, நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்பதும் தெரியவில்லை என்று பதிலளிப்பார். இப்போதுதான் நேரம். நீங்கள் உங்கள் இருதயத்தை தேவனிடம் திருப்ப, உங்கள் பாவங்களை மனந்திரும்ப மற்றும் உங்கள் முழு உள்ளத்துடன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற தயாராக இருந்தால் என்னுடன் ஜெபிக்க நான் உங்களை அழைக்கிறேன்.

0: பலர் இதை அறியவில்லை. ஆனால் பைபிளில் ஒரு வசனம் உள்ளது, அதில் நம் வல்லமையான ஆண்டவர் இயேசு நரகத்திற்கு இறங்கினார் என்று கூறப்பட்டுள்ளது. அவர் அங்கே செய்தது உங்களை உண்மையில் ஆச்சரியப்படுத்தக்கூடும். நூற்றாண்டுகளாக அறிஞர்கள், தெய்வீக அறிஞர்கள் மற்றும் சாதாரண விசுவாசிகள் கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் இடையிலான 3 நாட்களில் என்ன நடந்தது என்று ஆச்சரியப்பட்டுள்ளனர். பைபிள் சில மர்மங்களை குறிப்பதாக உள்ளது. சிறையில் உள்ள ஆவிகள், பூமியின் கீழ்ப்பகுதிகள், மரணமும் நரகமும் பற்றிய விசைகள். ஆனால் இந்த சொற்கள் உண்மையில் என்ன அர்த்தம் கொண்டவை? இயேசு கிறிஸ்துவின் உடல் கல்லறையில் குளிராக கிடந்தபோது அவர் எங்கே இருந்தார்? அவரை இருப்பதின் இருண்ட பகுதிகளுக்குள் இழுத்துச் சென்ற பணி என்ன? இதற்கான பதில் மனித வரலாற்றின் மிகவும் தீவிரமான தருணங்களில் ஒன்றில் தொடங்குகிறது. பல மணி நேர அமைதிக்கும் வேதனைக்கும் பிறகு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த நமது வல்லமை மிக்க ஆண்டவர் இயேசு தம் குரலை உயர்த்தி, பிதாவே, உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று கதறினார். Luke 2346. சரியாக அந்த தருணத்தில் கண்ணுக்கு புலப்படாததும் கட்டுக்கடங்காததுமான ஒன்று கட்டவிழ்த்து விடப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் மரணம் என்பது வெறும் உணர்வு நிலையின் முடிவு மட்டுமல்ல, அது உலகங்களுக்கு இடையேயான ஒரு பாதையை கடந்து செல்வதாகும். Matthew 27:50-53 பிரபஞ்சம் எதிர்வினையாற்றியது என்பதை வெளிப்படுத்தும் சக்தி வாய்ந்த அடையாளங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆலயத்தின் திரைமேலிருந்து கீழ் வரை இரண்டாக பிளந்தது, பூமி நடுங்கியது, பாறைகள் பிளந்தன, கல்லறைகள் திறந்தன, மரித்திருந்த பல பரிசுத்தர்களின் உடல்கள் உயிர்த்தெழுந்தன. ஒரு மனிதனின் மரணம் இவ்வளவு வன்முறையுடனும் அதிசயமான முறையிலும் ஒருபோதும் எதிர்வினை ஏற்படுத்தியதில்லை. ஆனால் இந்த கண்காணிக்கக்கூடிய அடையாளங்களுக்கு கீழே இன்னும் ஆழமான ஒன்று தொடங்கியது. தேவனுடைய குமாரன் பூமியின் உள்ளாரத்தில் இறங்கினார். Ephesians 4:8-10 உயிர்த்தெழுதலுக்கு முன்பு மரித்த அனைவரும் எபிரேயர்கள் ஷியோல் அல்லது ஹேடீஸ் என்று அழைத்த ஓர் இடத்திற்கு சென்றார்கள். Sangeetham 9:17. உலகத்தின் மேற்பரப்புக்கு கீழே பறந்து விரிந்த மர்மமான ஒரு இடம் ஷியோல் ஒன்று அல்ல, இரண்டாக பிரிக்கப்பட்டது. தனித்தனியாகவும் என்றைக்கும் வேறுபட்டதாகவும் இருந்தது. ஒரு பக்கத்தில் ஆபிரகாமின் மடியில் பரதீசு என்றும் அழைக்கப்படும் ஓய்வும் காத்திருப்பும் நிறைந்த இடம் இருந்தது. இங்கே நீதிமான்கள், பழைய பரிசுத்தர்கள், ஆபிரகாம், மோசே, தாவீது, ரூத், எஸ்தர், மேலும் லாசரு ஆகியோரும் வாழ்ந்தார்கள். வாக்குறுதியை நம்பியிருந்தாலும் அது நிறைவேறுவதை ஒருபோதும் காணாதவர்களே இவர்கள். இங்கே வேதனை எதுவும் இல்லை, நம்பிக்கையே மட்டுமே இருந்தது. ஆனால் அவர்களின் அமைதியும் முழுமையற்றதாகவே இருந்தது. ஏனெனில் பரலோகத்தின் வாசல்கள் இன்னும் மூடப்பட்டிருந்தன. ஆட்டுக்குட்டி இன்னும் வரவில்லை. இன்னும் பரலோகத்தில் இறக்க ஆசனத்தில் இரத்தம் ஊற்றப்படவில்லை. இருப்பினும் அவர்கள் விசுவாசத்திலும் எதிர்பார்ப்பிலும் காத்திருந்தார்கள். மற்றொரு பக்கத்தில் வேதனையின் இடம் நரகம் அல்லது ஹேடீஸ் என அழைக்கப்படும் இடம், இருள் மற்றும் தீயின் இடம். அழுகை, வருத்தத்தின் உலகம், கிளர்ச்சி செய்து வாழ்ந்த ஆத்மாக்கள் இப்போது நிவாரணத்திற்காக அழுகிறார்கள். ஆனால் எதையும் பெறவில்லை. இந்த மறைந்த உலகில் வலி வருத்தத்தின் குகைகளில் ஒலிக்கிறது. தீயவர்களை சங்கிலிகள் கட்டி வைத்திருக்கின்றன. ஏனெனில் தேவன் பாவம் செய்த தூதர்களையும் ஸ்பேர் செய்யாமல் அவர்களை நரகத்தில் தள்ளி இருளின் சங்கிலிகளில் நீதிக்காக காத்திருக்க வைத்தார். இங்கே 2 பேதுரு 2:4. நோவாவின் நாட்களில் விழுந்த தூதர்கள் இறுதி தீர்ப்புக்காக சங்கிலிகளில் கட்டப்பட்டு வேதனையில் காத்திருந்தார்கள். இது மரணத்திற்கு பிறகு பணக்காரன் அழைத்துச் செல்லப்பட்ட இடமும் கூட இயேசு தாமே விவரித்தார். பணக்காரனும் இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். ஹேடீஸில் வேதனையில் இருந்தபோது அவர் தன் கண்களை உயர்த்தினார். Luke 16:22-23. ஒரு துளி தண்ணீர், ஒரு கருணை தருணம், தன் சகோதரர்களை எச்சரிக்க ஒரு செய்தி அனுப்புமாறு அவர் வேண்டினார். ஆனால் கருணை இனி எட்ட முடியாததாகிவிட்டது. நம்மிடையே மற்றும் உங்களிடையே ஒரு பெரிய பிளவு நிறுவப்பட்டுள்ளது. இங்கிருந்து உங்களிடம் செல்ல விரும்புபவர்கள் செல்ல முடியாது, அங்கிருந்து எங்களிடம் வரவும் யாரும் முடியாது என்று அவருக்கு தெரிவிக்கப்பட்டது. இப்போது இயேசு இந்த உலகிற்குள் நுழைந்தார். ஆனால் கைதியாக அல்ல, அவர் தன்னிச்சையாக உள்ளே சென்றார். Yohan 10:18 அவர் அறிவித்தார், என் உயிரை யாரும் என்னிடமிருந்து எடுத்துக் கொள்ளவில்லை, நான் அதை என் விருப்பப்படி விடுகிறேன். இறப்பிலும் கூட அவர் அனைத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். இறப்பிலும் கூட அவர் ஆண்டவராக இருந்தார். ஒவ்வொரு பேயும் பின்னடைந்தது, ஒவ்வொரு வாயிலும் நடுங்கியது. உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் ஓ வாயில்களே, மகிமையின் ராஜா உள்ளே வரும்படி. சங்கீதம் 24:7. அவர்கள் கொன்றவரே இப்போது அவர்களுக்குள் ஆன்மாவாக உயிருடன் நின்றார். தெய்வீக அதிகாரத்தில் ஆடையணிந்தவர். ஏனெனில் எழுதியிருக்கிறது, வானத்திலும் பூமியிலும் உள்ள அனைத்து அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மத்தேயு 28:18. இயேசு மீண்டும் வேதனை அனுபவிக்க இறங்கவில்லை, அவர் அறிவிக்க வந்தார். திருத்தூதர் பேதுரு எழுதுகிறார், அவர் சென்று சிறையில் உள்ள ஆவிகளுக்கு அறிவித்தார். 1 பேதுரு 3:19. இது ஒரு அழைப்பு அல்ல, இது ஒரு அறிவிப்பு. வீழ்ந்த தூதர்கள், கிளர்ந்த காவலர்கள், தீய மரணமடைந்தவர்களுக்கு ஒரு அரசரின் உத்தரவு. அதிகாரங்களையும் ஆயுதம் இழக்கச் செய்து அவர் அவர்களை வெளிப்படையாக வெட்கப்படுத்தி அதில் அவர்களை மேல் வெற்றி கொண்டார். கொலோசேயர் 2:15. போர் முடிந்துவிட்டது, சிலுவை சாபத்தை நசுக்கியது, மரணம் தோற்கடிக்கப்பட்டது. ஓ மரணமே, உன் கூர்மை எங்கே? ஓ பாதாளமே, உன் வெற்றி எங்கே? 1 கொரிந்தியர் 15:55. அவரது இரக்கம் சரணாகதி அல்ல, அது வெற்றி கொண்டு அடைந்தது. இயேசு ஆழங்களில் சென்றபோது மனிதர் ஒருவரும் முன்பு செய்யாததை அவர் செய்தார். அவர் பாதாளத்தின் வாசல்களை கிழித்தெறிந்தார். வெளிப்படுத்தல் 1:18 அவர் அறிவிக்கிறார், நான் உயிரோடும் இருந்தவன், இறந்தவன், இதோ என்றைக்கும் உயிரோடு இருக்கிறேன், பாதாளத்தின் மற்றும் மரணத்தின். பின்னர் அவர் விசுவாசிகளிடம் திரும்பினார், அமைதியில் காத்திருந்தவர்களிடம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, சங்கீதராஜா, தீர்க்கதரிசிகள், நீதிமான்கள், ஏழைகள், நம்பிக்கையில் இறந்த அனைவரும் அவர்கள் மேலே பார்த்து வாக்குறுதி நிறைவேறியதை கண்டார்கள். உங்கள் தந்தை ஆபிரகாம் என் நாளை காணும் ஆசையில் மகிழ்ந்தார், அவர் அதை பார்த்து மகிழ்ந்தார். யோவான் 8:56. அவர் அந்த பெரிய பள்ளத்தாக்கை கடந்தார். ஒவ்வொரு நிழலும் பலியிலும் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டவர் இப்போது அவர்கள் முன் மகிமையுடன் நின்றார். இனி பலியாக கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி அல்ல, ஆனால் வெற்றி கொண்ட சிங்கம். ஆகையால் அவர் சொல்கிறார், உயரத்தில் ஏறிய போது அவர் சிறைப்பட்டவர்களை விடுவித்தார். எபேசியர் 4:8. அவர் அவர்களை வெளியே அழைத்துச் சென்றார். நியாயமானவர்களின் காத்திருப்பிடமான பரதீசிலிருந்து அவர் வாசலை திறந்தார். முதலில் உயிர்த்தெழுந்தவரை தொடர்ந்து உயிர்த்தெழுதலின் முதற்பழங்கள் வந்தன. நூற்றாண்டுகளாக இருந்த அமைதி முறியடிக்கப்பட்டது. ராஜா நகரத் தொடங்கினார், அவர் தனியாக இல்லை. 3 நாளில் பூமி மீண்டும் ஒரு முறை நடுங்கியது. ஒரு கடும் நிலநடுக்கம் காலை அமைதியை முற்றிலும் சிதைத்தது. வானகம் அசைந்தது, தேவனின் சக்தி இறங்கியது. கருவிழி போல பிரகாசிக்கும் பனி போல் வெண்மையான ஆடைகள் அணிந்த கர்த்தரின் தூதர் ஒருவர் இறங்கி வந்து பெரிய கல்லை முயற்சியின்றி அதிகாரத்துடன் உருட்டிவிட்டு அதன் மீது அமர்ந்தார். அசையாமல் யாராலும் தடுக்க முடியாதவராக இருந்தார். போருக்காக பயிற்சி பெற்ற ரோம பாதுகாவலர்கள் கடுமையானவர்கள் பயங்கரமான அச்சத்தில் உறைந்தனர். அவர்கள் நடுங்கி இறந்தவர்களைப் போல தரையில் விழுந்தனர். ஏனெனில் வானத்தின் மகிமை மரணத்தின் திரையை உடைத்தது. கல்லறை திறந்திருந்தது, மனித கைகளால் அல்ல, தெய்வீக சக்தியால். தூங்கிக் கொண்டிருந்த பரிசுத்தர்களின் பல உடல்கள் எழுப்பப்பட்டன. அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவர்கள் கல்லறைகளில் இருந்து வெளியே வந்து பரிசுத்த நகரத்தில் சென்று பலருக்கு புலப்பட்டார்கள். மத்தேயு 27:52-53. அவர்கள் எருசலேம் நகரின் தெருக்களில் நடந்தார்கள். பலர் அவர்களை பார்த்தார்கள். கிறிஸ்து பிதாவிடம் ஏறிச் சென்ற போது அவர்களை வெற்றிகரமான ஊர்வலமாக நடத்தினார். எபேசியர் 4:8 சொல்லுகிறது, அவர் உயரத்தில் ஏறிச் சென்ற போது சிறைப்பட்டவர்களை சிறைப்படுத்தினார். ஆபிரகாம், மோசே, ரூத், தாவீது, எசாயா, ஒரு காலத்தில் ஷியோலின் நிழல் நிலங்களில் தங்கியிருந்தவர்கள் இப்போது பரலோக பரதீசத்தில் வரவேற்கப்பட்டார்கள். பழைய காத்திருக்கும் இடம் காலியாகிவிட்டது, இப்போது பரலோகம் திறக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் ஆட்டுக்குட்டி வெற்றி பெற்றுள்ளார். கிறிஸ்து இறந்தவர்களிலிருந்து உயிர்த்தெழுந்து தூங்கிக் கொண்டிருப்பவர்களில் முதற் பழமாகியுள்ளார். 1 கொரிந்தியர் 15:20. அவர் உயிர்த்தெழுந்தார், விசைகளை எடுத்துச் சென்றார், இறந்தவர்களுக்கு உயிரையும் சிறைப்பட்டவர்களுக்கு வெற்றியையும் அனைத்து படைப்புக்கும் ஒரு புதிய துவக்கத்தையும் கொண்டு வந்தார். இது புராணம் அல்ல, காவியம் அல்ல, இது சுவிசேஷம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்படைக்கப்பட்டார், நம்மை நீதிமான்களாக்குவதற்காக உயிர்த்தெழுந்தார். ரோமர் 4:25. நரகம் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை, மரணம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை, பாவம் அவரை களங்கப்படுத்த முடியவில்லை. இயேசு கிறிஸ்து வெற்றி பெற இறங்கினார், என்றும் ஆட்சி செய்ய உயிர்த்தெழுந்தார், மேலும் உங்களுக்கு நித்திய ஜீவனை வழங்க மீண்டும் உயிர்த்தெழுந்தார். இது வெறும் அழகான கதை அல்ல, இது உங்கள் இரட்சிப்புக்கான கதவாகும். மரணத்தின் வழியாக தொடங்கப்பட்ட தெய்வீக மீட்பு பணி. மனித குலத்தின் அடிமைத்தனத்தின் சிறைக்கூடத்தில் தேவனுடைய குமாரன் நுழைந்தார், மரணத்தின் கம்பிகளை உடைத்தார், ஹேடீஸின் வாசல்களை நொறுக்கியார், மகிமையுடன் வெளியே வந்தார். ஆனால் இப்போது அந்த கேள்வி காலத்தை கடந்தும் ஒலிக்கிறது. நீங்கள் அவரை பிணக்குழியிலிருந்து பின்தொடர்வீர்களா? நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் உயிர்த்தெழுந்தார். நீங்கள் வெல்ல வேண்டும் என்பதற்காகவே அவர் வெற்றி பெற்றார். நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகவே அவர் பாடுபட்டார். ஆனால் நண்பரே, விடுதலை தானாக கிடைக்காது. நீங்கள் விசுவாசத்தால் மனந்திரும்பி அடங்கிய மனதுடன் அவரிடம் வர வேண்டும். இந்த சுவிசேஷம் வெறும் அழைப்பல்ல, இது நித்தியத்தில் வரையப்பட்ட ஒரு கோடு. நீங்கள் கிறிஸ்துவில் உயிரோடு இருக்கிறீர்கள் அல்லது இன்னும் பாவத்தில் இறந்தவராக இருக்கிறீர்கள். இந்த உண்மை உங்கள் இதயத்தில் உரையட்டும். இயேசு உங்கள் பழைய வாழ்க்கையில் உங்களை ஆறுதல் அளிக்க வரவில்லை, உங்களை மரணத்திலிருந்து மீட்கவே அவர் வந்தார். ஆனால் தேவன் தம்முடைய பெரும் இரக்கத்தினாலும் நம்மை நேசித்த அற்புதமான அன்பினாலும் நம்மை கிறிஸ்துவோடு சேர்த்து உயிர்ப்பித்தார். எபேசியர் 2:4-5. இயேசு கல்லறையிலிருந்து வெளியே வந்தார் என்றால் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. அவர்தான் ஒரே வழி, இரட்சிப்பு வேறு எந்த பெயரிலும் இல்லை, தீர்ப்பு உண்மை. மேலும் அவர் மீண்டும் வரப்போகிறார். இது தாமதிக்க வேண்டிய தருணம் அல்ல, இது முடிவு செய்ய வேண்டிய தருணம். இயேசுவின் வெற்றி ஒரு பதிலை எதிர்பார்க்கிறது. உங்கள் ஆன்மா ஆபத்தில் உள்ளது, நரகத்தின் வாசலை கிழித்தெறிந்த அதே இயேசு இப்போது உங்கள் இதயத்தின் கதவின் முன் நிற்கிறார். இதோ நான் கதவின் முன் நின்று தட்டுகிறேன், யாராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடம் உள்ளே வந்து அவனுடன் உணவு உண்ணுவேன், அவனும் என்னுடன் உணவு உண்ணுவான். வெளிப்படுத்தல் 3:20. நீங்கள் அவருக்காக கதவை திறப்பீர்களா? நீங்கள் மனம் திரும்பி புதியவராக மாற்றப்பட விரும்புகிறீர்களா? ரட்சிப்பு மதம் பற்றியது அல்ல, இது அதிகம் முயற்சிப்பது பற்றியது அல்ல, நல்லவராக இருப்பது பற்றியது அல்ல. இது சிலுவையின் அடியில் முழங்கால் மடக்கி உங்கள் காத்திர இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்ட அந்த இடத்தில் தயவு செய்து ஆண்டவராகிய இயேசுவே என்னை ரட்சியுங்கள் என்று அழைப்பது பற்றியது. நண்பரே, இதுவே அந்த நேரம். நாளை உங்களுக்கு உறுதி செய்யப்படவில்லை, நித்திய வாழ்வு ஒரு இதய துடிப்புக்கு அருகில்தான் உள்ளது. இயேசு மீண்டும் வருகிறார், பலவீனத்தில் அல்ல, தீயிலும் மகிமையிலும். கர்த்தர் தாமே வானத்திலிருந்து ஒரு பெரும் கட்டளையுடன், பிரதான தூதரின் குரலுடன், தேவனுடைய கம்பை ஒலியுடன் இறங்குவார். 1 தெசலோனிக்கேயர் 4:16. நீங்கள் தயார் இருக்கிறீர்களா? உங்கள் ஆடைகள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் கழுவப்பட்டுள்ளதா? நீங்கள் பேரில் மட்டுமல்ல, உங்கள் இருதயத்திலும் மறுபடியும் பிறந்தவராக இருக்கிறீர்களா? ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. யோவான் 3:3. நீங்கள் வெறும் மிதமானவராக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் கல்லறைக்கு போகவில்லை, நீங்கள் சமரச வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அவர் மகிமையில் எழுந்தவரல்ல. உங்கள் பழைய வாழ்க்கையை, உங்கள் பாவத்தை, உங்கள் கிளர்ச்சியை விட்டுவிட்டு அவருடன் சக்தி, நோக்கம் மற்றும் தூய்மையில் எழும்ப அழைக்கிறார். இப்போது இதை கேளுங்கள், உங்களை வெறும் உயிர் வாழச் செய்யவே அவர் உங்களை ரட்சிக்கவில்லை, பரிசுத்த ஆவியின் சக்தியால் உங்களை நிரப்ப அவர் வந்தார். இயேசுவை இறந்தவர்களிலிருந்து எழுப்பிய ஆவி உங்களில் வாசிக்கிறானெனில், ரோமர் 8:11. இயேசு மேலேறிய போது பரிசுத்த ஆவியை வெறும் பார்வையிட அல்ல, சக்தி அளிக்க, பாவத்தை எரித்து அழிக்க, ஒவ்வொரு சங்கிலியையும் உடைக்க, சமரசமான தலைமுறையில் உங்களுக்கு தைரியம் அளிக்க அனுப்பினார். ஆவியால் நிரம்புங்கள், எபேசியர் 5:18. பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் சக்தியை பெறுவீர்கள், செயல்கள் 1:8. இந்த சக்தி விருப்பத்துக்குரியது அல்ல, இது அவசியமானது. நீங்கள் அமைதியாக இருக்க பிழைக்கப்படவில்லை, நீங்கள் பிரகாசிக்க அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் கலந்து கொள்ள பிழைக்கப்படவில்லை, மாறாக வேறுபட அழைக்கப்பட்டவர்கள். இது பரிசுத்த ஆவியின் தீயால் எரியும் ஒரு தேவாலயத்தின் நேரம். ஒரு தூய மணமகள், பரிசுத்தமான ஜனங்கள், நீதிமான்கள் மீதமுள்ளவர்கள், நீங்கள் அவர்களில் ஒருவராக இருப்பீர்களா? நரகத்தின் வாசலை கிழித்த ராஜா உங்களை பரிசுத்தமாக வாழ அழைக்கிறார். கிருபை அதிகரிக்க பாவத்தில் தொடர வேண்டுமா? மிகவும் இல்லை. ரோமர் 6:1-2. பரிசுத்தம் என்பது சட்டவாதம் அல்ல, இது உண்மையான இரட்சிப்பின் சான்றாகும். இது ஆவியின் மனம், மணமகளின் தயார். இயேசு குற்றமற்ற மணமகளை, கழுவப்பட்ட, நிரப்பப்பட்ட மற்றும் எண்ணெயில் எரியும் ஒருவரை வரவேற்கிறார். ஒவ்வொரு விக்கிரகத்தையும் கீழே வீசுங்கள். மறைந்த பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள். மறைந்துள்ள அனைத்தையும் ஒப்படையுங்கள். கிறிஸ்துவின் நாமத்தை கூறும் ஒவ்வொருவரும் அக்கிரமத்திலிருந்து விலகட்டும். 2 தீமோத்தேயு 2:19. நீங்கள் எழுந்த ராஜாவின் மகிமையை சுமக்க உருவாக்கப்பட்டவர்கள். இப்போது பாருங்கள், இயேசு கிறிஸ்து வருகிறார். பாருங்கள், அவர் மேகங்களோடு வருகிறார். ஒவ்வொரு கணும் அவரை காணும். வெளிப்படுத்தல் 1:7. நீங்கள் தயார் இருக்கிறீர்களா? கர்த்தர், கர்த்தர் என்று சொல்வோர் எல்லோரும் உள்ளே செல்ல மாட்டார்கள். ஆனால் இதயம் தூய்மையானவர்கள், விளக்குகள் எரிகின்றவர்கள், வாழ்க்கை முழுமையாக ஒப்படைத்தவர்கள் மட்டுமே உள்ளே செல்வார்கள். இயேசு 10 கண்ணீரை பற்றி சொன்னார். 5 புத்திசாலிகள், 5 மூடர்கள் அனைவரும் காத்திருந்தார்கள். ஆனால் புத்திசாலிகள் மட்டுமே எண்ணெய் வைத்திருந்தார்கள். மாப்பிள்ளை வந்தபோது மூடர்கள் பின்னால் விட்டுவிடப்பட்டார்கள். ஆகையால் விழிப்புடன் இருங்கள், ஏனெனில் நீங்கள் நாளையும் மணியையும் அறியவில்லை. மத்தேயு 25:13. இது உங்கள் விளக்கை திருத்தும் நேரம், பரிசுத்த எண்ணெயோடு எரியும் நேரம், நீதியில் நடக்கும் நேரம், அவசரத்துடன் வாழும் நேரம். கல்லறையிலிருந்து வெளியே வந்த அதே இயேசு விரைவில் வானங்களை பிளக்கப் போகிறார். இப்போது நாம் நம் இதயங்களை ஜெபத்தில் வணங்குவோம். பரலோக பிதாவே, வல்லமை மிக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிலுவையின் நிறைவு பெற்ற செயலுக்காக நன்றி கூறி, ராஜா மீண்டும் மகிமையுடன் வரப்போகிறார் என்பதற்காக நன்றி கூறி, தாழ்மையுடன் உம்மிடம் வருகிறோம். இப்போது ஆண்டவரே, நாங்கள் ஆன்மாக்களை உம்மிடம் உயர்த்தி நமது பாவங்களை மனந்திரும்புகிறோம். ஆண்டவரே, இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக முதலில் ஜெபிக்கிறோம். உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையால் அவர்களை ஈர்க்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு சங்கிலியையும் உடைத்திடும். மனந்திரும்பும் மனதை அவர்களுக்கு திறக்கவும். சிலுவையின் அழகையும் உமது உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தும். அவர்கள் நம்புவதோடு மட்டுமல்லாமல் உமது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு மீட்பின் நாளுக்காக முத்திரை போடப்பட்டு பரிசுத்தத்தில் நடந்து நீதியில் வாழ்ந்து மகிமையுள்ள பரிசுத்தர் அழைப்பிற்கும், நம் வல்லமை மிக்க ஆண்டவர் இயேசுவின் விரைவான திரும்புவருக்கும் தயார் நிலையில் இருக்கச் செய்யும். பிதாவே, உலகம் முழுவதிலும் உள்ள உமது ஊழியக்காரர்களை, ஆசாரியர்கள், சுவிசேஷ பிரசங்கிகள், இடைச்செருகுனர்கள், ஆராதிப்பவர்கள், உமது திராட்சை தோட்டத்தில் மறைந்தும் விசுவாசமாக உழைக்கும் ஒவ்வொருவரையும் உயர்த்தி ஜெபிக்கிறோம். அவர்களை வலிமைப்படுத்தும், அவர்களை பரிசுத்தப்படுத்தும். புதிய பரிசுத்த அக்கினியால் அவர்களை நிரப்பும். அவர்கள் துணிச்சலுடன் உமது மனவாளியை பரிசுத்தத்திலும் சத்தியத்திலும் நடக்க தயார் செய்யவும், சமரசத்தை நிராகரித்து சிலுவையை பற்றிக் கொள்ளவும், இந்த அழியும் உலகை நோக்காமல் தேவனுடைய நிலையான ராஜ்யத்தை நோக்கி தங்கள் கண்களை நிலைநிறுத்தவும் செய்யும். ஒவ்வொரு பிரசங்கரும், ஒவ்வொரு போதகரும், ஒவ்வொரு ஆராதிப்பவரும் மீட்பர் விரைவில் வருகிறார் என்ற அவசரத்தை கொண்ட தூண்டில் ஊதச் செய்யும். கர்த்தாவே, ஆராதிப்பவர்களுக்காகவும் ஜெபிப்பவர்களுக்காகவும் உம்மை தேடுபவர்களுக்காகவும், ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இன்னும் அறியாதவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். உம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் கர்த்தாவே. அந்த திரையை கிழித்து எடுத்துவிடும் இயேசுவே. நீங்களே ஒரே வாசல், ஒரே வழி, ஒரே சத்தியம், ஒரே ஜீவன் என்பதை அவர்களுக்கு காண்பித்து அருளும். யாரும் உம்மை தவிர பிதாவிடம் வர முடியாது. அவர்கள் சுவிசேஷத்தின் ஒளியை காணச் செய்யும். அவர்கள் உமது குரலை கேட்டு பின்பற்றச் செய்யும். கர்த்தாவே, ஒரு காலத்தில் உம்மோடு நடந்தவர்கள் ஆனால் இப்போது விலகி போனவர்களுக்காக நாம் அழைக்கிறோம். அவர்கள் சோர்ந்து காயமடைந்து குளிர்ந்து போயிருக்கிறார்கள். இயேசுவே, அவர்களை நினைவில் கொள்க. அவர்களை மீண்டும் அழைக்கவும். அவர்களுக்கு அவர்களது முதல் அன்பை நினைவூட்டும். அவர்கள் உடைந்துள்ள இடத்தில் இரக்கம் அவர்களை சந்திக்கச் செய்யும். அவர்களின் இதயங்களை மீண்டும் கிருபை விழிப்பூட்டச் செய்யும். இப்போது கர்த்தாவே, உமது ஜனங்களை உயர்த்தி ஜெபிக்கிறோம். நோயுற்றவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் குணமடைதல் பெருகச் செய்யும். தேவைப்படுவோருக்கு வேலை, வளங்கள், தங்குமிடம், உணவு, நிலைத்தன்மை ஆகியவற்றை வழங்கும். நீதிமன்ற வழக்கில் இருப்பவர்களுக்கு நீதியும் இரக்கமும் வெல்லச் செய்யும். திருமண சிக்கலில் இருப்பவர்களுக்கு மீட்பும் சமாதானமும் ஏற்படச் செய்யும். நிதிச்சுமையில் இருப்பவர்களுக்கு தெய்வீக வளங்களை ஊற்றும். உமது மக்கள் மூலம் உலகம் உமது நன்மையை பிரதிபலிப்பதை காணச் செய்யும். நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த வெற்றியை பார்த்து நிச்சயமாக கர்த்தரே தேவன் என்று அழைக்கச் செய்யும். நாங்கள் விதவைகள், அனாதைகள், ஏழைகள், மறக்கப்பட்டவர்கள், தெரு குழந்தைகள் மற்றும் தெருவில் வாழும் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்களுக்கு நீர் பாதுகாவலராக இருங்கள். அவர்கள் காணப்படுகிறார்கள், அவர்கள் நேசிக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்களுக்கு உணரச் செய்யும். அவர்களை இரக்கத்துடனும் உண்மையுடனும் எட்டுவதற்கு உமது சபையை எங்களை பயன்படுத்தும். அப்பா, ஆன்மீகமாகவோ உடல் ரீதியாகவோ தேவையுள்ள ஒவ்வொரு உயிருக்கும் கீழ் ஜெபிக்கிறோம். யாரும் மிகுந்த தொலைவில் இருக்க வேண்டாம். யாருடைய இதயமும் கடுமையடைய வேண்டாம். யாருடைய நிலையும் உமது அடைவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டாம். நீங்கள் அதிசயங்களின் தேவன், நீங்கள் இரக்கத்தின் தேவன், நீங்கள் இரட்சிப்பின் தேவன். இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாம் அறிவிக்கிறோம். அவருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலானது என்று நாம் அறிவிக்கிறோம். அவருடைய இரத்தம் போதுமானது என்றும் அவர் மீண்டும் வருகிறார் என்றும் நாம் அறிவிக்கிறோம். ஒவ்வொரு இதயமும் தயாராகட்டும். ஒவ்வொரு உயிரும் அவரில் காணப்படட்டும். ஆவியும் மணமகளும் கூவுகிற அந்த அழைப்பு கேட்கப்படட்டும். பெரும் சக்தியுள்ள இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.
1: கர்த்தரை ஏற்க விரும்புகிறவர்களுக்கு தயவு செய்து என்னை பின்தொடர்ந்து சொல்லுங்கள். பிதாவே, பெரும் சக்தியுள்ள இயேசுவின் நாமத்தில் என் அனைத்து பாவங்களையும் விட்டு விலகி உம்மை என் கர்த்தராகவும் இரட்சகராகவும் ஏற்கிறேன் என்று சொல்லுங்கள். என் இதயத்தை உமது கைகளில் ஒப்படைக்கிறேன். என்னை சுத்திகரித்து வழிநடத்தி உமது பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பும். இன்றிலிருந்து உம்மை பின்பற்றி உமது மகிமைக்காக வாழ்கிறேன். பெரும் சக்தியுள்ள இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இந்த ஜெபத்தை செய்த உங்களை தேவ குடும்பத்திற்கு வரவேற்கிறோம். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். பரிசுத்தத்தை போதிக்கும் சபையை நாடுங்கள், ஏனெனில் பரிசுத்தமின்றி எவரும் கர்த்தரை காண முடியாது. பரிசுத்தவான்களை ஏற்க இயேசு மீண்டும் வருவார். நம்பிக்கையுடன் அவர் வார்த்தையில் உறுதியாயிருந்து உங்கள் வாழ்வின் தெய்வீக நோக்கத்தை நம்புங்கள். கிறிஸ்துவில் நீங்கள் புதிய படைப்பு. நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் இப்பயணத்தை தொடருங்கள். பரலோகத்தில் சந்திப்போம். வருகை நெருங்கிவிட்டது. நன்றி.
2: வேகமா, இந்த உலகத்துல எதுவும் என்ன பிடிக்க முடியாது. எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை. இந்த சாலையில நானே என் கடவை.

0: இரு, முடிவு கூட இங்க இருக்க கூடாது. நான் இன்னும் மைல்கள் செல்ல வேண்டி இருந்தத.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: இப்பவே கையெழுத்து போடு, உன் எல்லா பண பிரச்சனைகளும் உடனே மறந்து போய்விடும்.
3: அவர்கள் எவ்வளவு எளிதில் நம்புகிறார்கள். இந்த நகரம் எனதுதான், எனக்கு மிகவும் பிடித்தமான இடம்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
4: என் ஷார்ட்ல இருந்து வெளிய போ. உணர்வுகளை யாரும் கவலைப்படுவதில்லை. இந்த மலிவான குப்பை எனக்கு கீழே உன்னை போலவே. இங்கு வைஃபை இல்லையா? இத நான் பதிவிட வேணும்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
5: என்ன தொடாத உன் ஏழத்தனத்தால என் கோட்டை அழுக்காகிவிடும்.
3: நான் சொன்ன உப்பு இல்லாம என் பார்வையில் இருந்து போ, இல்லை எனில் உன்னை வேலை விளக்கு செய்ய சொல்லுவேன்.
6: நான் பேரரசுகளை கட்டுன, அந்த பட்டியல்ல என் பெயர் மேல இருக்க வேண்டும்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: இது அதிகம் இல்ல சின்ன நண்பா, ஆனாலும் நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வோம். என் அன்பு கத்தாவே, நான் சுவாசிக்கும் இந்த உயிர் மூச்சுக்கும், என் ஆழமான மனதிற்குள் இருக்கும் அமைதிக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இந்த வானம் முழுவதும் உன்னுடையது.
0: அவள் மாதங்களா நிறுவனத்தின் தரவை திருடி கொண்டிருக்கிறார். அதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கிறது. இந்த வாரியத்தனை எப்படி விளக்க போகிறாய் என்று பார்க்கலாம் சாரா.
6: நான் அந்த விளையாட்டை யாரை விட சிறப்பாக விளையாடுனேன். அந்த இடத்துல சிறந்து இருக்க எனக்கு உரியது.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: நீங்கள் என் உடலை உடைக்கலாம், ஆனா என் ஆன்மாவை என் கர்த்தாவிடம் இருந்து எடுக்க முடியாது. பயப்படாதீர்கள், ஏனெனில் கர்த்தர் நம்முடன் இருக்கிறார், இருண்ட பள்ளத்தாக்கிலும் கூட.
6: நான் ஓட்டத்தை முடித்து விட்டேன்.
1: இந்த வானம் முழுவதும் உன்னுடையவ.
3: இந்த கத்தலால் நான் பலருடைய வாழ்க்கையையும் அழித்து விட்டேன்.
6: கர்த்தாவே, என்ன போன்ற ஆன்மாவுக்கு ஏது நம்பிக்கை இருக்கிறதா?
5: எல்லாம் திரும்பி வந்து விட்டது, ஒரு காசும் குறையவில்லை. நான் செய்ததற்கு மிகவும் வருந்துகிறேன்.
2: இயேசுவே, என்னை நினைவில் கொள். நான் திரும்பி வந்த பாவி.
1: வானம் உன்னுடையது.

0: நான் நினைச்ச என் ரகசியங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றமே என நினைச்ச, இதற்கு முக்கியத்துவம் இருக்காதுன்னு நினைச்சேன்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: நான் அத பல வருடங்களுக்கு முன்பே விட்டு விட்டேன். உனக்கு மன்னிப்பு கிடைச்சு விட்டது, எனக்கு அமைதி உள்ளது.
1: இந்த பரந்த வானம் உன்னுடையது.

நேரம் என்பது ஒருபோதும் பின்னோக்கி ஓடாத ஒரு நதி. கண்ணாடியில வழியும் ஒவ்வொரு மணர்த்துகளும் உன் ஆன்மாவின் ஒரு பகுதி, மெதுவா மறைந்து கொண்டிருக்கிறது. கண்ணாடி காலியாகும் முன் உனக்கு எத்தனை மணர்த்துகள்கள் மீதம் இருக்கின்றன ஒருபோதும் யோசித்து பார்த்தாயா? நாளை வரும் என்ற மாயையில ஏமாறாத. வாழ்க்கையின் சுருங்கிய பாலம் மிகவும் நுட்பமானது. முடிவின் மூடுபணி நீ எதிர்பார்க்காத நேரத்துல வந்துவிடும். கவனமாக பார், பொன்னின் பலி மின்னும் கிரீடண்டு, அவையெல்லாம் சாம்பலாகி போன போது அவற்றுக்கு என்ன மதிப்பு? உன் பூமியில் உள்ள ராஜ்யத்தின் ஒரு துண்டையாவது கூட கல்லறையின் அமைதிக்குள் கொண்டு செல்ல முடியாது. நீ இருளில் மறைத்து வைத்திருக்கும் அந்த ரகசிய பாவங்கள், அவை உன் ஆன்மாவை நசுக்கும் கூர்மையான கற்கள். உலகம் அவற்றை காணாம போகலாம், ஆனா அவற்றின் பாரம் உன்னை ஆழ்கடல்ல இழுத்துச் செல்லும். நீ அவற்றை விட்டுவிடாவிட்டால் உன் முன் இரண்டு வாயில்கள் நிற்கின்றன. ஒன்று விசாலமானது, எளிதாக தோன்றும் பாதைக்கு வழிவகுக்கும். மற்றொன்று குறுகியதும் கடினமான பாதை, அது நித்திய வாழ்விற்கு அழைத்துச் செல்லும். உன்னில் கூட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, ஆனா எளிதான பாதை பெரும்பாலும் தீயில் முடிவடைகிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்களா? நினைவில் வை, ஒவ்வொரு மறைந்த செயலும் பொன்னான மயில எழுதப்படுகிறது. வாழ்க்கை புத்தகத்துல உலகம் உனக்கு ஒரு கண்ணாடியை காட்டுகிறது, போலியான சிறப்ப ரசிக்க. ஆனா சொர்க்கம் ஆன்மாவின் உள்ளே இருக்கும் வெறுமையான அழகைய பார்க்கிறது. வெற்றியின் முகமூடியால் ஆயிரம் துண்டுகளாக உடைந்துள்ள ஒரு இதயத்தின் அழுகுரலை மூடவிடாத. நீ விதைத்ததை தானே அறுவடை செய்வாய். இது பிரிக்க முடியாத பிரபஞ்சத்தின் சட்டம். நீங்க உடையும் விதைகளை விதைக்கிறீங்களா, அல்லது ஒரு நாள் உங்களை சிக்க வைக்கும் முட்களை வளர்க்கிறீங்களா? மாயையின் இனிப்பான சுவையால் ஏமாறாத. அது உங்கள் ஆன்மாவின் உயிரை அழிக்க உருவாக்கப்பட்ட விஷம். ஆனால் பாருங்கள், மிக கருமையான இருளில் கூட ஒரு ஒளிக்கதிர் உங்களை விழிக்க வைக்கும்னு காத்துட்டு இருக்கு. கேளுங்க, கேமரா அணைந்த பிறகு நான் யார்? உலகம் இனி பார்க்கவில்லை என்ற இருள நீங்கள் தட்டும் வார்த்தைகள் வெறுப்பின் கூறி அம்புகளா, அல்லது உடைந்தவர்களுக்கு குணமாகும் மருந்தா? உங்கள் வாழ்க்கைய இப்போது மாறிக்கொண்டிருக்கும் மணல்ல கட்டாதீங்க, ஏனெனில் புயல் வந்தா அது எல்லாம் கழுவி போய்விடும். உங்கள் மார்பில் இருக்கும் வெறுமைய பிராண்ட் லேபிள்கள் அல்லது நைட் கிளப்பின் வெறுமையான ஒளிகள் நிரப்ப முடியாது. நீங்கள் ஒரு உடைந்த வழிகாட்டி GPS பின்பற்றுகிறீர்களா, அல்லது நீங்கள் நித்தியமான உண்மையின் திசை காட்டிய நம்புகிறீர்களா? கண்ணாடி மண்டபத்தில் அதிகாரத்துக்கு எழுப்பும் டோஸ்ட் கல்லாக மாறிய இதயத்தை வெப்பமாக்க முடியாது. ஒரு சிறிய இரக்கம் கூட கடுமையான குளிர்காலத்திலும் நம்பிக்கையின் பூவம் மலர செய்யும். திரையில காணும் எண்கள்ல நீங்க இவ்வளவு பிஸியா இருந்தா அந்த அழைப்பை நீங்க தவறவிடக்கூடாது. உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் அதிரும் தீ தங்கத்தை சுத்திகரிக்கிறது. உங்கள் சோதனைகள் கழிவுகளை எரிச்சு இறுதியில வைரம் மட்டும் மீதம் இருக்கட்டும். காலத்தின் நிழல்கள் நம்மை சுற்றி இறுக்கிக் கொண்டு வருகின்றன. இறுதி சூரியாஸ்தமனம் நீங்கள் நினைப்பதை விட மிகவும் அருகில் உள்ளது. நீங்கள் டிஜிட்டல் பிரதிபலிப்பால் கட்டுப்பட்டிருக்கிறீர்களா? ஸ்மார்ட் போன் திரையின் வெறுமையான ஓசகார பிரபலத்திற்காக ஓடும் அந்த பைத்தியக்கார ஓட்டம் எங்கேயும் கொண்டு செல்லாது. உங்கள் பெயர் வாழ்வின் புத்தகத்தில் இல்லையெனில் உண்மை என்பது ஒரு உறுதியான பாறை, மற்ற அனைத்தும் சிதறும் போது நின்று கொள்ள ஒரே இடம் அதுதான். நீங்க எப்படி உணர்ந்தாலும் உங்களை வீடு திரும்ப அழைக்கும் ஒரு மென்மையான குரல் காத்திருக்கிறது. மனிதர்களின் ராஜ்யங்கள் தூளாகி மறைந்து விடும் போது ஆன்மீகமானவை மட்டுமே என்றென்றும் நிலைத்திருக்கும். உங்கள் இதயத்தின் கதவுக்கு வெளியே பிடிப்பா இல்ல, அதை திறக்க சக்தி உங்களிடம்தான் உள்ளது. இன்னும் கேள்வி

0: நான் நேரடியா உங்கள் ஆன்மாவிடம் பேசுகிறேன். இப்போதே தேர்வு உங்கள் கையில் உள்ளது. இந்த நொடியிலேயே, இந்த தருணத்திலேயே, அதிக நேரம் ஆகும் வரை காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையின் விளக்குகள் இறுதியாக அணைந்துவிடும் வரை உலகம் விழுத்து கொண்டு வருகிறது. ஒவ்வொரு சிறிய ஒளியும் ஒரு நம்பிக்கையின் பெருங்கடலை உருவாக்குகிறது. வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோமோ, இறுக்கமான பாதையை தேர்ந்தெடுக்கமோ, வானத்தை உங்கள் இறுதி இல்லமாக தேர்ந்தெடுத்துறோம். ஏனென்றா அங்கே இனி கண்ணீர் இல்ல, வலி இல்ல, நித்தியமான அன்பு மட்டுமே. இறுதியில உங்களை வீட்டிற்கு வரவேற்கிறது.
1: உலகத்தினுடைய முடிவு நீங்கள் இதுவரை பார்த்த எதையும் விட முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும்.
2: இது எப்படி இருக்கும் என்று நீங்கள் விளக்க முடியுமா?
1: சரி, ஆனால் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும்.
3: இது மிகவும் நீண்ட ஷிப்ட் ஆனது, ஆனால் இறுதியில நமக்கு ஒரு இடைவேளை கிடைச்சிருக்கிறது.
1: நகரத்தில் சிறந்த பர்கர் கடை இதுதான், நானே சொல்றேன்.
4: அதை பத்தி எனக்கு சொல்ல வேண்டாம், நான் மிகவும் பசி கொண்டிருந்தேன்.
1: கண்ட்ரோல், தி வாட்ச் பேசுகிறேன். நான் அடையாளம் தெரியாத ஒரு பொருளை கண்டுள்ளேன். மேல் வளிமண்டலத்துல திசை

0: இது ஒரு பெரும் இரசாயன கசிவு என்று அவசரமான தகவல்கள் கிடைத்துள்ளன. ஆனால் அதிகாரிகள் இதன் மூலத்தை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. முழு நதி மாசடைந்து விட்டது என்று உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடைத்துள்ளன.
1: நாம் உடனடி செய்திகளை பெறுகிறோம். நான் என் வாழ்க்கையில் இது போன்றதை ஒருபோதும் செய்தி வழங்கவில்லை. பல நாடுகளில் அதிகாரிகள் முக்கியமான நதிகள் திடீரென சிவப்பாக மாறிவிட்டதாக உறுதிப்படுத்துகிறார்கள்.
2: இது நான் இங்கு பார்த்த மிக வித்தியாசமான காட்சி. இதுதான் நதிகள் சிவப்பாக மாறுகின்றன. நீங்கள் நினைத்து பாருங்கள், பூமியில் ஏற்படும் குழப்பத்தை. இனி தூய குடிநீர் கிடையாது. எந்த தெளிவான அறிவியல் விளக்கமும் இல்லை. என் இறைவனே, உண்மையிலேயே இப்போது நடக்கிறது.
0: நாம் இங்கேயே இருக்க வேண்டுமா? நாம் போய் உதவ வேண்டாமா?
2: உதவ வேண்டுமா? இது கடவுளின் தீர்ப்பு.

0: நாம் புதிய உடனடி தகவல்களையும் பெறுகிறோம். பல பகுதிகளில் மக்கள் வானிலிருந்து தீ விழுகிறது என்று தெரிவிக்கிறார்கள்.
1: இது நம்ப முடியாதது. இந்த சைக்கிள் பாருங்கள்.
0: மன்னிக்கவும், இது வரும்போதே நான் வாசிக்கிறேன். சாட்சிகள் மேகங்களை ஊடறுத்து தீக்கணல்கள் கீழே விழும் காட்சியை ஒரு திரைப்படம் போல விவரிக்கிறார்கள்.
2: அதை பாருங்கள், வானமே விழுகிறது.
3: ஐயோ கடவுளே, அது கீழே விழப்போகிறது.
1: இது முடிவாகும்.
3: உங்களிடம் பணம் இருந்தால் இந்த பேரழிவுகளை எல்லாம் தவிர்க்கலாம் அல்லவா?
1: இந்த நேரத்தில் பணம் உங்களை காப்பாற்ற முடியாது. அந்த ரகசியமான நிலத்தடி தஞ்சங்கள் எந்த பயனும் தராது.
2: உலகம் மனம் திரும்ப வேண்டும். கடவுளின் தீர்ப்பு வரப்போகிறது. இவை வித்தியாசமான நிகழ்வுகள் அல்ல, இவை தீர்க்க தரிசனமானவை.
1: ஐயா மீ பாய், உங்கள் பணம் உங்களுக்கு எந்த உதவியும் செய்யாது.

0: வாருங்கள், மனம் திரும்புங்கள், இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள்.
1: நான் ஏன் செய்ய வேண்டும்? என்னிடம் ஒரு தஞ்சம் இருக்கிறது, என்னிடம் பணம் இருக்கிறது.
0: இவ்வளவு நடக்க அனுமதிக்கும் கடவுள் எப்படிப்பட்டவர்? இந்த நிகழ்வுகள் விசித்திரமானவை. உங்க கடவுள் ஏன் எங்களை வாழவிட மாட்டேங்கிறார்?
2: ஐயா, இவையெல்லாம் மனிதர்களின் இதயங்களில் உள்ள பாவத்தினால் நடக்கின்றன. ஆனால் இயேசு கிறிஸ்துதான் நம் இரட்சிப்புக்கான நோய் கப்பல்.
1: ஆமா, சரி,

0: இயேசு தன் திரும்பி வருவதற்கு முன் சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களில் அடையாளங்கள் காணப்படும் என்று தெளிவாக கூறுகிறார். பூமியில் குழப்பமும் வானத்தின் அதிகாரங்கள் அசைந்தாடும் நிகழ்வுகளும் இருக்கும்.
1: இது மாதிரி இரத்த சந்திரன் போன்றவை

0: இப்போது வெளிப்படுத்தல் 9 அதிகாரத்திற்கு வந்தால் அதுவே மிக அதிசயமான நிகழ்வுகள் அதிகரிக்கின்றன. ஒரு எல்லையற்ற குழி திறக்கப்படுகிறது. அரக்கப்புகை பூமியை மூடுகிறது. பூமியில நரகம் போல.
1: இன்று ஒரு முக்கிய மருத்துவமனை வெளியே இருக்கிறோம். நோயாளிகள் வரத்து அதிகரித்துள்ளதாகவும் புகையால் பலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர்.

0: உள்ளேதான் இருங்கள். நிஸ்து ஜன்னல்கள் மற்றும் கதவுகளையும் மூடுங்கள். முடிந்தவரை இடைவெளிகளை அடைத்து விடுங்கள். மிக அவசியமானால் மட்டுமே வெளியே செல்லுங்கள். இப்போது பாதுகாப்பான இடம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பதே என்று அதிகாரிகள் கூறுகிறார்கள். மருத்துவமனைகள் மிகுந்த அழுத்தத்தில் உள்ளன. மேலும் புகையின் மூல காரணம் இன்னும் தெரியவில்லை.
1: அருகில் இருங்கள். வெளியில் என்ன நடந்தாலும் நாம் அதை தனியாக எதிர்கொள்வதில்லை.
0: பொறுமையாக இருங்கள். குழந்தையை மூடி வைத்திருங்கள். நான் இங்கு 40 ஆண்டுகளாக வாழ்கிறேன். இப்போது நான் ஓடப்போவதில்லை.
2: எஸ்தர், தயவு செய்து என்னை விட்டு செல்லாதே.
1: நான் செல்ல மாட்டேன். நாம பிரார்த்தித்து சகித்துக் கொள்கிறோம்.
2: எஸ்தர், அந்த வண்டுகள் எப்படி இருக்கின்றன என்று சொல்லு.
1: பைபிளில் அவை இந்த உலகம் பார்த்ததில்லாத வகையில் இருக்கின்றன என்று சொல்லப்பட்டுள்ளது.
0: உள்ளே செல்லாதீர்கள். அவை

0: கையில என்ன இருக்குது?
1: தயவு செய்து உள்ளே செல்லுங்கள்.
2: வண்டுகள் இங்கே. வெளிப்படுத்தல் 9 பூமி உண்மையான பேய்களின் உடல் உருவத்தை காணும். இக்கட்டான காலத்தில் இந்த பேய்கள் பூமியில விடுவிக்கப்படுவார்கள். அவை மிகவும் பயங்கரமானவை.
1: கடவுளே, தயவு செய்து எனக்கு இரக்கம் காட்டுங்கள்.
0: தகவல் படி இந்த வேதனை தற்செயலானது அல்ல. வானை இருட்டிய புகையிலிருந்து உயிரினங்கள் வந்த போதே இது தொடங்கியதாக சாட்சிகள் கூறுகின்றனர்.
1: கடவுளே, தயவு செய்து என்னை மன்னியுங்கள். தவறு பண்ணிட்டு எங்களை பாதுகாக்கவும்.
0: இந்த வலியை மீண்டும் மீண்டும் பஞ்சு வண்டியின் கொத்துக்கு ஒப்பிட்டுள்ளனர்.

0: இப்போது அடுத்த காணொளியை நீங்கள் அனைவரும் கவனமாக பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இது சில மனிதர்களிடம் இருக்கும் தீமை மற்றும் கொடூரத்தை தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது.
1: ஒரு நாள் என்று நான் உங்களிடம் சொன்னால், பைபிள் யுயானம் கூறுகிறது, மிருகத்தின் குறிப்பெற்றவர்களுக்கு தீய புண்கள் வரும் என்று. கடலில் உள்ள ஒவ்வொரு உயிரும் இறக்கிறது. மனிதர்களை கொந்தளிக்கும் தீயால் சுடும் சக்தி சூரியனுக்கு வழங்கப்படுகிறது. பிறகு உலகம் இருளில் மூழ்குகிறது. முடிவில் மின்னல் பிளிரல்கள், பெரும் சத்தங்களும் இடியோசைகளும், ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கமும் ஏற்படுகின்றன. இவை அனைத்தும் வெளிப்படுத்தல் அதிகாரம் 16 விவரிக்கப்பட்டுள்ளன. ஆனால் இயற்கை பேரழிவுகளும் விசித்திர அதிசயங்களும் நடக்கப் போகும் என்பதை காட்டிலும் இன்னும் பயங்கரமான ஒன்று இருக்கிறது என்று நான் சொன்னால், சரி, அதை பத்தி நாமும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேசப் போறோம். இந்த அதிகாரத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வெளிப்படுத்தல் 16 அதிகாரத்தில் நாம் துன்பக் காலத்தில் இருப்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இது கிறிஸ்துவின் மறுபிறப்புக்கு முன்னிருக்கும் காலம். இந்த பூமியில் இது மிகவும் கடினமான காலமாக இருக்கும், ஏனெனில் பல விஷயங்கள், பல அடையாளங்களும் அதிசயங்களும் நிகழும். மனித வரலாற்றின் இறுதி தருணங்களுக்கு நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வெளிப்படுத்தல் 16 அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். தேவனின் தீர்ப்பின் 7 பாத்திரங்கள், ஆர்மகெத்தான், முன்னெப்போதும் இல்லாத தீமை மற்றும் கிறிஸ்துவின் திரும்புதல். இந்த அதிகாரத்தில் பயங்கரமான விஷயம் என்னென்றால், 3 முறை இந்த பூமியில் சிலர் வெறுப்புடன் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுடைய தேவனை வெறுப்பார்கள் மற்றும் அந்த மனம் திரும்ப மறுப்பார்கள். நான் உங்களுக்கு காட்டுகிறேன், 9 வசனத்தில் அவர்கள் தங்கள் பாவங்களை விட்டு மனந்திரும்பி தேவனை மகிமைப்படுத்தவில்லை என்று சொல்லப்படுகிறது. 11 வசனத்தில் அவர்கள் தங்களுடைய வலி மற்றும் புண்களுக்கு காரணமாக வானத்தின் தேவனை நிந்தித்தார்கள், ஆனால் அவர்கள் தங்கள் தீய செயல்களை விட்டு மனந்திரும்பி தேவனை நோக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. மற்றும் 21 வசனத்தில் அவர்கள் அந்த பயங்கரமான ஆலிகட்டி புயலின் நோய்க்கு காரணமாக தேவனை நிந்தித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த காலப்பகுதியில் உலகம் சாத்தான், எதிர்கிறிஸ்து மற்றும் பொய்யான தீர்க்கதரிசியின் தீய தாக்கத்தில் உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகில் உள்ள தீமை பலரது இதயங்களை பிடித்து வைத்திருக்கும் அளவுக்கு அவர்கள் மனந்திரும்ப மறுப்பார்கள் என்று பைபிள் நமக்கு சொல்கிறது. இந்த காலத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் என்பதை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். மக்கள் எவ்வளவு தூரம் தங்கள் இதயங்களில் விலகிவிட்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில், நீங்கள் வெளிப்படுத்தல் 16 அதிகாரத்திற்கு வந்தபோது இங்கே என்ன நடந்திருக்கும் என்பதை பாருங்கள். உலகம் 7 முத்திரைகள் மற்றும் 7 கம்பிகள் தீர்ப்புகளை அனுபவித்திருக்கும். இது பூமிக்கு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்போகலிப்டிக் நிகழ்வுகளின் தொடராகும். வெளிப்படுத்தல் 11 அதிகாரத்தில் 2 மர்மமான மனிதர்கள் தோன்றுகிறார்கள். அவர்கள் எலியாவும் ஏனோக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த இருவரும் உலகில் தனித்துவமாக இருப்பார்கள், ஏனெனில் அவர்கள் தேவனால் வழங்கப்பட்ட அதிகாரத்துடன் 1260 நாட்கள் தீர்க்க தரிசனம் செய்யும் சக்தியை பெற்றிருப்பார்கள். ஆனால் இந்த மனிதர்கள் பெரும்பான்மையினரால் வெறுக்கப்படுவார்கள், ஏனெனில் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பேசுவார்கள், அவரை ஆண்டவர்களில் ஆண்டவரும் ராஜாக்களில் ராஜாவும் என்று அறிவிப்பார்கள். வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தில் அதிசயமான பைபிள் தீர்க்க தரிசனங்கள் உயிர் பெறுகின்றன. மிருகம், அதாவது எதிர்கிறிஸ்து, ஒரு உயிருக்கு ஆபத்தான காயமடைகிறான், ஆனால் அதிசயமாக மீண்டும் குணமடைகிறான். மிருகம் தேவனுடைய பரிசுத்த ஜனங்களுக்கு எதிராக போர் நடத்துகிறது. மிருகத்தின் குறி கட்டாயப்படுத்தப்படுகிறது மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல் வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாகவும் கடுமையாகவும் இருக்கும். வெளிப்படுத்தல் 14 அதிகாரத்தில் யோவான் வானில் ஒரு தூதன் பறந்து செல்கின்றதை பார்த்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த உலகத்திற்கு சொந்தமான மக்களுக்கு ஒவ்வொரு ஜாதி, கோத்திரம், மொழி, மக்களுக்கும் அறிவிக்க நித்திய நற்செய்தியை எடுத்துச் செல்கிறான். கடவுளை பயப்படுங்கள் என்று அவர் கூச்சலிட்டார். அவருக்கு மகிமை அளியுங்கள், ஏனெனில் அவர் நீதிபதியாக அமர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வானத்தையும் பூமியையும் கடலையும் நீரூற்றுகளையும் படைத்தவரை வணங்குங்கள். இவையெல்லாம் நடந்த பிறகும் வெளிப்படுத்தல் 16 எல் மக்கள் கடவுளை திட்டி மனந்திரும்ப மறுப்பதை நீங்கள் படிக்கிறீர்கள் என்பதில் பயமில்லைதானா? நான் நம்புகிறேன், எதிர்கிறிஸ்துவின் தோற்றமும் உலக அதிகாரத்திற்கு அவர் எழுச்சி பெறுவதும் பலர் பலரின் இதயங்களில் ஒரு அதிர்ச்சி தரும் தீமையை எழுப்பும். இந்த வேதனையின் காலத்தில் ஒரு காலத்தில் கிறிஸ்துவை ஒப்புக்கொண்டவர்கள் சிலர் பின்னர் திரும்பி விலகுவார்கள். இதுவே பெரிய விசுவாச துரோகமாகும். சமூகத்தில் உள்ள பயமும் அழுத்தமும் காரணமாக சில கிறிஸ்தவர்கள் தளர்ந்து மிருகத்தின் முத்திரையை ஏற்றுக்கொள்வார்கள். சில கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட வேண்டாம் என்பதற்காக மிருகத்தின் முத்திரையை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் ஒரு வசதியான வாழ்க்கையை விரும்புகிறார்கள். அவர்கள் இயேசுவை பற்றிய எண்ணத்தை விரும்புகிறார்கள் மற்றும் அவரை சற்றே தங்கள் ஆண்டவராக அறிவிப்பார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்காக துன்புறுத்தலையா அல்லது வசதியையா என்ற கடினமான தேர்வில் பலர் வசதியையே தேர்வு செய்வார்கள். இப்போது உலகின் பெரும்பாலான பகுதிகளில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சுதந்திரமாக கேட்கும் காலத்திலும் யுகத்திலும் வாழ்கிறோம். ஆனால் இந்த காலப்பகுதியில், அதாவது துன்பத்து காலத்தில், எதிர் கிறிஸ்து சுவிசேஷத்திற்கு எதிராக செயல்படுவான். இப்போது நீங்கள் கேட்கலாம், ஏன் கடவுளுக்கு எதிராக இப்படி பொது எதிர்ப்பு இருக்கும்? ஏன் பலர் மனந்திரும்பாமல் அதுக்கு பதிலாக கடவுளை நிராகரிப்பதை தேர்வு செய்வார்கள்? இதோ இதற்கான ஒரு கருதுகோள். திருப்பெயர் பவுல் கடைசி நாட்கள் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றி எழுதுகிறார். எதிர்கிறிஸ்துவை பற்றி பேசும்போது பவுல் 2 தெசலோனிக்கேயர் 2:6 இதை எழுதுகிறார். இப்போது நீங்கள் தடுக்கிறதை அறிந்திருக்கிறீர்கள், அவன் தன் காலத்தில் வெளிப்படுவதற்காக. பவுல் தடுக்குபவர் என்ற கருத்தை முன்வைக்கிறார். மேலும் இங்கு எதிர் கிறிஸ்துவை தடுக்க ஒரு சக்தி இருப்பதாக குறிப்பிடுகிறார். இப்போது வேதாகம தீர்க்க தரிசனங்களை ஆய்வு செய்பவர்கள் தடுக்குபவரின் அடையாளம் குறித்து வெவ்வேறு கருத்துக்களை கொண்டுள்ளனர். இங்கே அதிகமாக விவாதிக்கப்படும் கருத்துக்கள் சில உள்ளன. முதலாவதாக, தடுக்குபவர் மிகேல் என்ற பிரதான தூதராக இருக்கலாம். இரண்டாவதாக, தடுக்குபவர் திருச்சபையாக இருக்கலாம். இது திருச்சபை பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்படாத வரை எதிர்கிறிஸ்து வெளிப்பட மாட்டான் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது. தடுக்குபவரின் அடையாளம் குறித்து மூன்றாவது சாத்தியமானது பரிசுத்த ஆவி. இது பரிசுத்த ஆவியே தடுக்குபவர் என்று நம்புபவர்கள் பரிசுத்த ஆவியின் உள்ளிருக்கும் இருப்புதான் சட்டமின்மையின் சக்தியை தடுத்து நிறுத்துகிறது என்று வாதிடுகிறார்கள். இதுதான் மற்றும் எதிர்கிறிஸ்துவின் வெளிப்பாடு பற்றியும் நான் தனிப்பட்ட முறையில் இது பரிசுத்த ஆவியே என்று நம்புகிறேன். எனவே பரிசுத்த ஆவியின் அடையாளமே தடுக்குபவர் என்ற இந்த சாத்தியத்துடன் வெளிப்படுத்தல் 16 பலரின் இதயங்களில் இவ்வளவு குளிர்ச்சியை நாம் காண்பது பொருத்தமாக இருக்கும். ஏனெனில் தடுக்குபவராக இருக்கும் பரிசுத்த ஆவியுடன் அவர் மக்களின் இதயங்களில் பாவத்தை உணர்த்தி மனந்திரும்ப தூண்டுவதிலும் செயல்படுகிறார். ஆனால் வெளிப்படுத்தல் 16:6 தேவனை நிராகரிக்கும் மக்களை, தேவனை சபிக்கும் மக்களையும் நாம் பார்க்கிறோம். மனந்திரும்ப மறுக்கிறாங்க. இந்த காலப்பகுதியில் பரிசுத்த ஆவி வேறுபட்ட முறையில் செயல்படுவார் என்பதற்காக இது ஒரு பகுதி காரணம் என்று நான் நம்புகிறேன். பரிசுத்த ஆவி இன்னும் செயலில் இருப்பார். ஆனால் இரட்சிப்புக்கு முன்பிருந்த காலப்பகுதியை விட அவர் செய்யும் வேலை மிகவும் வேறுபட்டதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதனால்தான் பலரின் இதயங்களில் கடினம் ஏற்படுவதை நீங்கள் காண்பீர்கள். ஏனெனில் தேவன் 7 கோபக் கோப்பைகளை ஊற்றுகிறார். இதற்கு பிறகும் மக்கள் தேவனை நோக்கி குளிர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். இந்த தீர்ப்புகள் என்னவென்று, அவை எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு ஒரு பார்வை கொடுக்க, முதல் கோப்பை, இந்த கோப்பை மிருகத்தின் முத்திரையை ஏற்றுக்கொண்டு எதிர்கிறிஸ்துவை பின்பற்ற தேர்ந்தெடுத்தவர்களை மட்டுமே பாதிக்கிறது. பைபிள் நமக்கு சொல்கிறது, மிருகத்தின் முத்திரையை ஏந்தி அதன் உருவத்தை வழிபட்ட மக்களுக்கு தீங்கும் வேதனையும் தரும் புண்கள் ஏற்பட்டன. இரண்டாவது கோப்பை, இதில் கடலில் இருந்த ஒவ்வொரு உயிரும் இறந்துவிட்டதாக நமக்கு சொல்லப்படுகிறது. அதாவது நீரில் வாழும் எல்லா உயிரினங்களும் இல்லாமல் போய்விட்டதாக கற்பனை செய்யுங்கள். மூன்றாவது கோப்பை, அனைத்து குடிநீர் ஆதாரங்களும் இரத்தமாக மாறிவிடுகின்றன. பைபிள் சொல்வது போல மூன்றாவது தூதன் தனது கோப்பை நதிகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். அவை இரத்தமாக மாறின. நான்காவது கோப்பு தீர்ப்பு என்பது சூரியன் மக்களை நெருப்பால் எரிக்க அனுமதிக்கப்படுகிறது. அவர்கள் கடும் வெப்பத்தால் சுடப்படுகிறார்கள். ஐந்தாவது கோப்பு தீர்ப்பு என்பது பூமியை முழுவதும் ஒரு பயங்கரமான இருள் மூடிவிடும். ஆறாவது கோப்பு தீர்ப்பு என்பது யூபிரேட்ஸ் நதி உலர்ந்து அது சாத்தான், எதிர்கிறிஸ்து மற்றும் பொய்யான தீர்க்கதரிசிக்கு வழி செய்யும் போது நிகழும். உலகத் தலைவர்களை இறுதி ஆர்மகெட்டான் போர்க்காக தயார்படுத்தும் பொருட்டு. மற்றும் இறுதியாக 7வது கோப்பில், இது முடிந்தது என்ற வார்த்தைகள் கேட்கின்றோம். அதாவது இந்த கோப்பை துன்பத்தின் போது தேவனுடைய கோபத்தை முழுமையாக்கும் என்று பொருள். இந்த தீர்ப்பு உலகளாவிய அளவில் ஒரு பெரும் நிலநடுக்கத்தை ஏற்படுத்தும். மனிதன் பூமியில் தோன்றியதிலிருந்து இது போன்றது ஒருபோதும் காணப்படவில்லை. இப்போது இவையெல்லாம் நடந்த பிறகு இந்த அதிகாரத்தின் இறுதி வாக்கியம் இதுதான் என்று கற்பனை செய்யுங்கள். அவர்கள் கடுமையான ஆலிகட்டி புயலின் கொடிய தொற்றினால் தேவனை நிந்தித்தார்கள். இப்போது வெளிப்படுத்தல் 16 பற்றி பேசும்போது ஆர்மகெட்டானை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. வெளிப்படுத்தல் 16:16 பைபிள் கூறுகிறது, பிசாசு ஆவிகள் எல்லா அரசர்களையும் அவர்களது படைகளையும் எடுத்து எபிரேயர் மொழியில் ஆர்மகெட்டான் என்று அழைக்கப்படும் இடத்திற்கு கூட்டினார்கள். இப்பொழுது ஆர்மகெட்டான் என்பது எல்லா போர்களிலும் மிகப்பெரிய போராக மட்டுமே விவரிக்க முடியும். பிரதிவேஷி அவன் தீய தாக்கத்தில் உள்ள அனைவரையும் ஒன்றாகச் சேர்த்து விடுவான். இந்த பிரதிவேஷிக்கு விசுவாசமாக இருப்பவர்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக போர் செய்ய தங்கள் படைகளை அமைப்பார்கள். இப்போது இவையெல்லாம் கூறப்பட்ட பிறகு நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இன்னைக்கு இயேசு திரும்பி வந்தால் நீங்கள் தயாரிருக்கிறீர்களா? உங்கள் மனது உறுதியாக கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறது என்று நீங்கள் சொல்ல முடியுமா? இன்றைக்கு பிரதிவேஷி வெளிப்படுத்தப்பட்டால் நீங்கள் எந்த வகையான கிறிஸ்தவராக இருப்பீர்கள்? கிறிஸ்துவுக்காக துன்புற வேண்டாம் என்பதால் அந்த அடையாளத்தை ஏற்கும் வகையான கிறிஸ்தவராக இருப்பீர்களா? உங்களுக்கு ஒரு வசதியான வாழ்க்கை வேண்டுமா? நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது, நேரம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் விழித்தெழும் போது அது ஆண்டவரை சந்திப்பதற்கும் இன்னும் ஒரு நாள் அருகில் வந்துவிட்டது என்பதை குறிக்கிறது. அது கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்கு இன்னும் ஒரு நாள் நெருங்கியது என்பதை குறிக்கிறது. அப்படின்னா உங்களுடைய நேரத்தை நீங்கள் எப்படி செலவழிக்கிறீங்க? நம்மில் பெரும்பாலோர் சாதாரணமான வாழ்க்கையை நடத்துகிறோம். நம்ம வேலைக்கு செல்கிறோம், நம்ம எங்க ஜோக்குடி குடும்பத்தினருடன் நிரந்தர வழிக்கின்றோம், நம் எங்களை இலக்குகள் மற்றும் தனிப்பட்ட விருப்பங்களை பின்பற்றுகிறோம். ஆனால் இவை அனைத்திற்கும் வெளியே நாம் உண்மையில் கடவுளுக்கு எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம்? நீங்கள் ஆண்டவரை சந்திக்க தயாராக இருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீர்கள்? நாம் இயேசு கிறிஸ்துவுடன் நெருக்கமான உறவை உருவாக்க எவ்வளவு முயற்சி செய்கிறோம்? நான் கேட்க விரும்பும் கேள்வி என்னவென்றால், நீங்கள் உண்மையில் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்கிறீர்களா, அல்லது வாழ்க்கையை சாதாரணமாக வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவை மற்ற எல்லாவற்றுடனும் எல்லாருடனும் சேர்த்து வைத்திருக்க மட்டும் திருப்தி அடைகிறீர்களா? நீங்கள் வாழும் வாழ்க்கை நித்திய வாழ்வு இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ்கிறீர்களா? இன்றைய உலகில் ஒவ்வொரு மூலையிலும் தீமையும் பிரச்சனைகளும் மறைந்திருக்கின்றன மட்டுமல்லாமல், நம் கவனத்தை ஈர்க்க பலவிதமான விஷயங்களும் உள்ளன. அதனால் உண்மையில் முக்கியமான விஷயங்களிலிருந்து எளிதாக கவனம் சிதறிவிடுகிறது. ஆனால் இந்த உலகின் குழப்பமும் கலவரத்திலும் கடவுளின் குரல் இன்னும் நம்மை அழைக்கிறது என்பதில் எனக்கு உறுதியான நம்பிக்கை உள்ளது. ஆண்டவரின் ஆவி நம் இதயங்களை தட்டுகிறது, ஆனால் அதை கேட்பது நம்மிடம்தான் உள்ளது. எபிரேயர் 3:15 இன்று நீங்கள் அவருடைய குரலை கேட்டால் கிளர்ச்சி காலத்தில் போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. கிளர்ச்சி என்பது நாம் நினைப்பது போல எப்போதும் மிகைப்படுத்தப்பட்ட அர்த்தத்தில் இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் 10 கட்டளைகளையும் முற்றிலும் மீற முயற்சிக்கவில்லை என்றாலும் கடவுளின் குரலை கேட்டபோது உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவது மட்டும் போதும், அதுவே கிளர்ச்சி. நீதிமொழிகள் 28:14, கர்த்தரை எப்போதும் பயப்படுகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆனால் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் விபத்தில் விழுவான் என்று சொல்லப்பட்டுள்ளது. மீண்டும் பைபிள் இங்கு நம் இருதயங்களை கடினப்படுத்துவது குறித்து எச்சரிக்கிறது. ஆனால் கடினமான இருதயம் என்பது என்ன அர்த்தம்? அது ஆன்மீக கண்மூடித்தனத்தை குறிக்கிறது. அது கடவுளின் அழகு மற்றும் மகிமையை உணர முடியாத மனநிலையை குறிக்கிறது. அது கடவுளின் காரியங்களை விட நம் சொந்த ஆசைகளை தொடர்ந்து ஓடுவதை அர்த்தப்படுத்துகிறது. ஆனால் நன்றி, தன் இரக்கத்தில் கடவுள் நம் இருதயங்களை மாற்ற முன்வந்துள்ளார். கடவுள் நம் இருதயங்களை மாற்ற முடியும். எசேக்கியேல் 26:36, நான் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தையும் ஒரு புதிய ஆவியையும் உங்களுக்குள் வைப்பேன், உங்கள் மாம்சத்திலிருந்து கல் இருதயத்தை அகற்றி மாம்ச இருதயத்தை உங்களுக்கு தருவேன். இப்போதுதான் இயேசுவில் உங்கள் நம்பிக்கையை வைக்க வேண்டிய நேரம். இன்று நீங்கள் அவருடைய குரலை கேட்டால் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். அதற்கு பதிலாக அவரை உங்களுள் வர அனுமதித்து உங்கள் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றச் செய்யுங்கள். சுவிசேஷங்களில் இயேசு பணிவுடன் நடந்தார், மேலும் அவர் மதத் தலைவர்களால் துன்புறுத்தப்பட்டார். ஆனால் வெளிப்படுத்தலில் அவர் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார். அவரது மகிமையும் வல்லமையும் வெளிப்படையாக வெளிப்படுகிறது. அது அனைவரும் பார்க்கும் வகையில் முழுமையாக வெளிப்படுத்தப்படுகிறது. அப்படியென்றால் நாம் இதில் ஆழமாக செல்வோம். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை அவருடைய முதல் வருகையைப் போல இருக்காது. சுவிசேஷங்களில் கிறிஸ்து எப்படி அறிமுகப்படுத்தப்படுகிறார் என்பதிலும் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் அவர் எப்படி அறிமுகப்படுத்தப்படுகிறார் என்பதிலும் மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. இயேசு முதன்முறையாக பூமியில் வந்தபோது அவர் ஒரு மாட்டுத் தொட்டியில் பிறந்தார். அவர் வந்து ஒரு அரசரின் அரியணை அறையில் பிறக்கவில்லை. இயேசு கிறிஸ்து தேவனின் ஒரே பிறந்த மகன், விலங்குகளுக்கு நடுவில் பிறந்தார். அவரது முதல் பார்வையாளர்கள் வயல்களில் இருந்த சாதாரண மேய்ப்பர்கள். ஆனால் அவருடைய இரண்டாவது வருகையில் யோவான் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் நிகழ்வுகளை பார்த்தபோது இயேசுவை பற்றி அவர் விவரிக்கிறார். பின்னர் நான் பரலோகம் திறக்கப்பட்டதை பார்த்தேன், அங்கே ஒரு வெள்ளை குதிரை நின்றது. அந்த குதிரையின் சவாரிக்காரர் நம்பிக்கையுள்ளவரும் உண்மையுள்ளவரும் என்று அழைக்கப்பட்டார். ஏனெனில் அவர் நீதியாக தீர்ப்பு வழங்கி நீதியான போரை நடத்துகிறார். அவரது கண்கள் தீப்பொறிகள் போல் இருந்தன. அவருடைய தலையில் பல கிரீடங்கள் இருந்தன. அவர் மீது அவரே தவிர யாரும் அறியாத ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தது. அவர் இரத்தத்தில் நனைந்த ஒரு ஆடையை அணிந்திருந்தார். அவருடைய பட்டம் தேவனுடைய வார்த்தை என்று இருந்தது. பரலோக இராணுவங்கள் தூய வெள்ளை பருத்தி ஆடைகளில் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளை குதிரைகளில் அவரை தொடர்ந்து வந்தன. அவரது வாயிலிருந்து ஒரு கூரிய வாள் வெளிவந்தது. அது ஜாதிகளை தாக்கும். அவர்களை இரும்பு கோலால் ஆளப்போகிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கடும் கோபத்தை திராட்சை சாறு பிழியும் இடத்தில் சாறு ஓடும் போல் வெளிப்படுத்துவார். அவரது ஆடையிலும் அவருடைய தொடையில் அனைத்து ராஜாக்களின் ராஜா, அனைத்து ஆண்டவர்களின் ஆண்டவர் என்ற பட்டம் எழுதப்பட்டிருந்தது. சுவிசேஷங்களில் இயேசு ஆளுநர் பிலாத்து முன்னிலையில் நின்றார். எதுவும் பேசவில்லை. பிலாத்து இயேசுவிடம், நீ யூதர்களின் ராஜாவா என்று கேட்டார். இயேசு பதிலளித்து, நீ சொல்வது போலவேதான் என்றார். இயேசுவை மத தலைவர்கள், பிரதான ஆசாரியர்கள் மற்றும் மூப்பர்கள் குற்றம் சாட்டினர். ஆனால் இயேசு எதுவும் பதிலளிக்கவில்லை. பிலாத்து அவரிடம், உன்மீது அவர்கள் எத்தனை விஷயங்களை சாட்சியாக சொல்கிறார்கள் என்று கேட்கவில்லையா என்று கேட்டார். ஆனால் இயேசு அவருக்கு ஒரு வார்த்தையும் பதிலளிக்கவில்லை. இதனால் ஆளுநர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். பிலாத்து இயேசுவையும் பரப்பாஸ் என்ற பெயருள்ள ஒரு புகழ்பெற்ற கைதியையும் கூட்டி இருவரையும் பெரிய கூட்டத்தின் முன் நிறுத்தினார். பிலாத்து அவர்களிடம், நான் உங்களுக்காக யாரை விடுவிக்க வேண்டும், பரப்பாசையா அல்லது கிறிஸ்துவென்று அழைக்கப்படும் இயேசுவையா என்று கேட்டார். கூட்டம் பரப்பாசை தேர்ந்தெடுத்தது. இப்போது வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இரண்டாவது வருகையில் ஒவ்வொரு முழங்காலும் வணங்கி ஒவ்வொரு நாவும் இயேசு ஆண்டவர் என்று ஒப்புக்கொள்வார்கள். இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு ஆளுநரும், ஒவ்வொரு அரசனும், ஒவ்வொரு செல்வாக்கு உள்ளவரும், சிறையில் இருக்கும் ஒவ்வொருவரும் கூட அந்த நாளில் இயேசுவுக்கு முன் முழங்கால் மடங்குவார்கள். சுவிசேஷங்களில் இயேசு நாட்டின் சட்டப்படி தீர்ப்பளிக்கப்பட்டார். பரிசேயர்கள், சதுசேயர்கள், அக்கால அரசாங்கம் அவரை சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று மரண தண்டனைக்கு தகுதியானவர் என்று தீர்ப்பளித்தனர்.
2: ஆனால் இரண்டாவது வருகையில் இயேசு நீதிமானும் பரிசுத்தமான நீதிபதியாக வருவார். அவர் அனைத்து தீமைக்கும் பாவத்திற்கும் தீர்ப்பு வழங்க வருவார். 2 கொரிந்தியர் 5:10 நாம் அனைவரும் கிறிஸ்துவின் நீதிமன்றத்தின் முன் தோன்ற வேண்டும். அப்பொழுது ஒருவர் ஒருவர் தம் உடலில் செய்த நன்மையோ தீமையோ அதற்கேற்ப தக்க பலனை பெறுவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. சுவிசேஷங்களில் இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன் ரோம படைவீரர்கள் அவரை இகழ்ந்தனர் என்று நாம் அறிகிறோம். அவர்கள் அவரை உடை கழற்றி ஒரு சிவப்பு ஆடையை அவருக்கு போர்த்தினார்கள். அவர்கள் முட்கள் முக்குத்தியை சுழற்றி அதை அவருடைய தலையில் வைத்தார்கள். அவருடைய வலது கையில் ஒரு கம்பு வைத்தார்கள். பின்னர் அவர் முன் முழங்கியிருந்து, யூதர்களின் ராஜாவே வாழ்க என்று அவரை இகழ்ந்தனர். இப்போது வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துவை யாரும் இகழ முடியாது. வெளிப்படுத்தல் முதல் அதிகாரத்தின்படி யோவான் இயேசுவை ஒரு நீண்ட ஆடையுடன், அவரது மார்பில் பொன்னாலான பட்டையுடன் அணிந்திருப்பதை பார்த்தார். அவருடைய தலையும் முடியும் வெள்ளை கம்பளம் போல் பனி போல் வெள்ளையாக இருந்தது. அவருடைய கண்கள் தீப்பொறிகள் போலிருந்தன. அவருடைய கால்கள் உருக்கி சுத்திகரிக்கப்பட்ட வெண்கலம் போல் பிரகாசமாக இருந்தன. அவருடைய குரல் பெரும் கடல் அலைகளின் இடிமுழக்கம் போல ஒலித்தது. அவருடைய வலது கையில் 7 நட்சத்திரங்களை வைத்திருந்தார். அவருடைய வாயிலிருந்து கூர்மையான இரு முனைப்பட்ட வாள் வந்தது. அவருடைய முகம் அதன் முழு பிரகாசத்திலும் சூரியனைப் போல இருந்தது. வெளிப்படுத்தல் முதல் அதிகாரம் 7:7 கூறுகின்றன, இதோ அவர் மேகங்களோடு வருகிறார், எல்லா கண்களும் அவரை காணும், அவரை ஊன்றியவர்களும் கூட. பூமியின் அனைத்து கோத்திரங்களும் அவருக்காக புலம்புவார்கள். ஆம், ஆகட்டும், நான் ஆல்பாவும் ஓமேகாவும் ஆரம்பமும் முடிவும் இருப்பவரும் இருந்தவரும் வரவிருப்பவரும் சர்வ வல்லவரும் என்று கர்த்தர் கூறுகிறார். சுவிசேஷங்களில் இயேசு கிறிஸ்து ஒரு தச்சனின் மகனாக இருக்கிறார். அவர் தேவனின் மதிப்புமிக்க ஆட்டுக்குட்டி. நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அவர் தன்னை பரிபூரண பலியாக அர்ப்பணித்தார். ஆனால் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் விசுவாசமான சாட்சி, இறந்தவர்களில் முதற் பிறந்தவர், பூமியின் அரசர்களுக்கு மேலானவர், அவர்தான் பாதாளத்தின் மற்றும் மரணத்தின் சாவிகள் தம் கைகளில் வைத்திருப்பவர். வெளிப்படுத்தல் புத்தகம் உலகத்தின் முடிவை நோக்கி நடைபெறும் நிகழ்வுகளின் தொடரை முன்வைக்கிறது. இறுதி நாட்கள் வருவதற்கு முன் என்னென்ன நிகழும் என்பதை பற்றிய தொடர்ச்சியான தரிசனங்களை அனுபவித்த பிறகு யோவான் இந்த விவரங்களை எழுதினார். முதலாம் அதிகாரத்துடன் தொடங்கலாம். யோவான் பத்மோஸ் தீவில் இருந்தபோது ஒரு குரலை கேட்டார். அவர் திரும்பி பார்த்தபோது மிகவும் பயமுறுத்தும் ஒரு உருவத்தை பார்த்தார். அதனால் அவர் விழுந்துவிட்டார். அந்த உருவத்திற்கு தீ போல கண்கள், பளிச்சிடும் வெண்கள் போன்ற கால்கள், வாயிலிருந்து கூரிய வாள் ஒன்று நீட்டியிருந்தது. இது உயிர்த்தெழுந்த இயேசுவே. இயேசு வழக்கமான வர்ணனைகளிலிருந்து ஏன் இவ்வளவு வேறுபட்ட தோற்றத்தில் தோன்றினார் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். இவை நேரடி உடல் அம்சங்களா அல்லது சின்னங்களாக உள்ள பிரதிநிதிகளா? இந்த தரிசனங்கள் தொடரும் போது இது தெளிவாகிறது. முதலாம் அதிகாரத்தில் இயேசு இப்போது துருக்கியில் உள்ள 7 திருச்சபைகளுக்கு செய்திகளை வழங்கினார். பின்னர் இறுதி நாட்கள் சம்பந்தமான தரிசனங்களை வெளிப்படுத்தினார். 4 அதிகாரத்தில் யோவான் ஒரு பரலோக தரிசனத்தில் நுழைகிறார். அவர் ஒரு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் ஒருவரை யோவான் சர்தியஸ் மற்றும் ஜாஸ்பர் கற்கள் போல ஒப்பிடுகிறார். அந்த சிங்காசனத்தை ஒரு பச்சை மரகதம் போன்ற வானவில் சூழ்ந்துள்ளது. அருகில் 7 பொன் விளக்கு தூண்கள் நிற்கின்றன. அந்த காட்சி இன்னும் விசித்திரமாகிறது. 4 தேவதூதர்கள் அந்த சிங்காசனத்தை சுற்றி நிற்கின்றனர். அவர்கள் முழுவதும் கண்களால் மூடப்பட்டுள்ளனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் உள்ளன. மேலும் அவர்கள் சிங்கம், கன்று, மனிதன் மற்றும் கழுகு போன்ற தோற்றம் கொண்டுள்ளனர். இந்த உயிரினங்கள் ஒருபோதும் ஓய்வெடுக்கவில்லை. அவர்கள் இடையராது தேவனை புகழ்ந்து, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், கர்த்தராகிய சர்வ வல்ல தேவன், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் என்று பாடுகின்றனர். அவர்கள் தனியாக இல்லை. 24 மனித மூப்பர்கள் தங்கள் கிரீடங்களை தேவனுக்கு முன் வீசுகின்றனர். 100,000 1,000,000 தேவதூதர்கள் இந்த புகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள். எல்லாம் முறையாக அமைந்திருக்கிறது போல தெரிகிறது. ஆனால் யோவான் வேறு ஒன்றை கவனிக்கிறார். தேவன் தன் வலது கையில் 7 மெழுகு முத்திரைகளால் மூடப்பட்ட ஒரு சுருளை பிடித்திருக்கிறார். தேவன் இந்த சுருளை திறக்க யார் தகுதியானவர் என்று கேட்கிறார். யாரும் பதில் சொல்லவில்லை. இந்த சுருள் முக்கியமானது, ஏனெனில் அதில் பூமியில் நிகழும் முதல் 7 தெய்வீக தீர்ப்புகள் உள்ளன. இந்த சுருள் என்ன? அதை திறக்க யாராவது தகுதியானவராக இருக்க வேண்டியதன் காரணம் என்ன? யோவானின் காலத்தில் மூடப்பட்ட சுருள்கள் சொத்து பரிமாற்றங்களில் பயன்படுத்தப்பட்டன. யாராவது நிலத்தை வாங்கும்போது உரிமை ஆவணம் மெழுகு முத்திரையுடன் மூடப்பட்டு உரிமையாளர் அதை பிறகு கோருவதற்காக வைத்திருப்பார்கள். பல அறிஞர்கள் இந்த சுருள் பூமியின் உரிமை ஆவணத்தை குறிக்கிறது என்று நம்புகிறார்கள். இதுவரை பைபிள் சாத்தானை உலகின் ஆளும் அதிகாரியாகவும் இந்த யுகத்தின் கடவுளாகவும் விவரிக்கிறது. யாரும் அந்த சுருளை திறக்க முடியாது போல தெரிந்தபோது யோவான் மிகவும் அழுகிறார் என்பது இதற்கான காரணமாக இருக்கலாம். யாரும் அதை திறக்கவில்லை என்றால் சாத்தான் என்றென்றும் ஆளுவார் என்று அவர் பயப்படுகிறார் போல தெரிகிறது. யூதா குலத்தின் சிங்கம் அதை திறக்க முடியும் என்று தெரிந்தபோது யோவானின் கண்ணீர் நின்றது. யோவான் மேலே பார்த்தார், ஒரு வல்லமை வாய்ந்த சிங்கத்தை எதிர்பார்த்து. ஆனால் அதற்கு பதிலாக 7 கொம்புகளும் 7 கண்களும் கொண்ட கொல்லப்பட்டதாக தோன்றும் ஒரு ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்தார். அந்த ஆட்டுக்குட்டி நம்முடைய பாவங்களுக்காக பலியாகப்பட்ட இயேசு கிறிஸ்துவே. இது ஒரு கேள்வியை எழுப்புகிறது. முதல் அதிகாரத்தில் இயேசு கண்களில் தீயும் வாயிலிருந்து வாளும் கொண்டு தோன்றுகிறார். ஆனால் 5 அதிகாரத்தில் ஏன் கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியாக தோன்றுகிறார்? ஏன் பல பரலோக உயிரினங்கள் பல கண்களுடன் இருக்கின்றன? இதற்கான பதில் என்னவென்றால், வெளிப்படுத்தல் புத்தகம் குறியீட்டு உருவகங்களை பயன்படுத்துகிறது. ஏனெனில் கடவுள் யோவானுக்கு மனித கண்களுக்கு காண்பிக்கப்படாத ஆன்மீக உலகத்தை காட்டுகிறார். ஆன்மீக உலகத்தை முழுமையாக காண்பது சாதாரண மொழியில் விவரிக்க முடியாத ஒன்றாக இருக்கும். அதனால் கடவுள் உருவகங்களை வழங்குகிறார். இயேசுவை ஒரு உருவத்தில் மட்டும் பிடிக்க முடியாது. 2 வடிவங்களும் அவர் யார் என்பதை காட்டுகின்றன. உலகின் ஆண்டவரும் உலகின் இரட்சகரும். பல கண்கள் முழுமையான விழிப்புணர்வை குறிக்கின்றன. அதாவது கடவுளின் கவனத்திற்கு எதுவும் தப்புவதில்லை. பல கண்கள் கொண்ட உயிரினங்கள் என்பது கடவுளுக்கு சேவை செய்யும் மற்றும் அனைத்தையும் கவனிக்கும் உயிரினங்களை குறிக்கிறது. காலவரிசை முன்னேறும்போது ஒவ்வொரு குறியீட்டையும் முழுமையாக விளக்க முடியாது. ஆனால் முக்கியமானவற்றை விளக்க முடியும். இயேசு முதல் முத்திரையை திறக்கிறார். அப்பொழுது ஒரு வெள்ளை குதிரையில் ஒரு மனிதன் விடுவிக்கப்படுகிறார். அவன் வெற்றி பெறச் செல்கிறான். இந்த சவாரி உலகின் ஆட்சியாளராக எழும் ஒருவரை குறிக்கிறது என்று பலர் நம்புகிறார்கள். 2 முத்திரை திறக்கப்படுகிறது. அப்போது ஒரு சிவப்பு குதிரையில் ஒரு சவாரி தோன்றுகிறார். அவன் பூமியில் அமைதியை அகற்றும் அதிகாரத்தையும் வன்முறையான மோதலை ஏற்படுத்தும் அதிகாரத்தையும் பெறுகிறான். மூன்றாவது முத்திரை திறக்கப்படுகிறது. அப்பொழுது ஒரு கருப்பு குதிரையில் ஒரு சவாரி தோன்றுகிறார். அவர் தராசுகளை ஏந்தியிருக்கிறார். இது பஞ்சம் மற்றும் பொருளாதார சிரமங்களை குறிக்கிறது. நான்காவது முத்திரை திறக்கப்படுகிறது. அப்போது ஒரு வெளிர் நிற குதிரையில் ஒரு சவாரி தோன்றுகிறார். அவரது பெயர் மரணம் மற்றும் ஹேட்ஸ் அவரை பின்தொடர்கிறது. அவன் பூமியின் மக்கள் தொகையில் நான்கில் ஒருவரை வாள், பசி, மரணம் மற்றும் காட்டு மிருகங்கள் மூலம் கொல்லும் அதிகாரத்தை பெறுகிறான். இந்த நான்கு குதிரையோட்டிகள் பெரும்பாலும் அதிகரிக்கும் தீர்ப்புகளாக புரிந்து கொள்ளப்படுகிறார்கள். முதலில் வெற்றி, பிறகு போர், அதன் பிறகு பஞ்சம், பின்னர் பெரும் மரணம். ஐந்தாவது முத்திரை திறக்கப்படுகிறது. அப்போது யோவான் இயேசுவில் நம்பிக்கையுடன் இந்த காலத்தில் கொல்லப்பட்டவர்களின் ஆத்மாக்களை காண்கிறார். அவர்கள் நீதியை கோருகிறார்கள் மற்றும் தேவனுடைய நீதியை குறிக்கும் வெள்ளை ஆடைகள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. ஆறாவது முத்திரை முந்தையவற்றை விட அதிகமான பயத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு பெரிய நிலநடுக்கம் பூமியை அதிர வைக்கிறது. சூரியன் கருப்பாக மாறுகிறது. சந்திரன் இரத்தம் போன்ற சிவப்பாக மாறுகிறது. நட்சத்திரங்கள் வானிலிருந்து விழுகின்றன. இந்த கிரகம் அழிவடைகிறது. இதனை சிலர் பிரபஞ்ச பேரழிவாக விளக்குகிறார்கள். மற்றவர்கள் இதை அணுபோர் விளைவுகளுடன் ஒப்பிடுகிறார்கள். எப்படி இருந்தாலும் இந்த தீர்ப்பு உலகளாவியதும் கடுமையானதுமாகும். ஏழாவது முத்திரை மற்றவற்றை விட வேறுபட்டது. ஆனால் அது எட்டாவது அதிகாரம் வரை திறக்கப்படவில்லை. அதற்கு முன் ஏழாவது அதிகாரம் மற்றொரு முக்கியமான தரிசனத்தை வழங்குகிறது. யோவான் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களிலிருந்து 144,000 பேரை காண்கிறார். தேவன் அவர்களை குறிவைத்து பாதுகாக்கிறார். இந்த நேரத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்ட காரணம் தெளிவாக இல்லை. ஏழாவது மூத்திரை இறுதியாக திறக்கப்படுகிறது. உடனடி நடவடிக்கைக்கு பதிலாக சுமார் அரை மணி நேரம் பரலோகத்தில் அமைதி நிலவுகிறது. அடுத்த தீர்ப்பு அலை தொடங்கும் முன் பரலோகம் முழுவதும் ஒரு இடைவேளை எடுத்தது போல உள்ளது. இந்த முத்திரையில் ஏழு புதிய தீர்ப்புகள் உள்ளன. அவை ஏழு கம்பை தீர்ப்புகள் ஆகும். ஏழு தூதர்களுக்கு ஏழு கம்பைகள் வழங்கப்படுகின்றன. முதல் கம்பை ஊதப்படுகிறது. பனிக்கட்டி மற்றும் தீ இரத்தத்துடன் கலந்துவிட்டு பூமியில் விழுகின்றன. மூன்றில் ஒரு பகுதி மரங்கள் மற்றும் அனைத்து பசுமை புல்வெளிகளும் எரிந்து போகின்றன. இரண்டாவது கம்பை ஊதப்படுகிறது. எரியும் மலை போன்ற ஒன்று கடலில் எரியப்படுகிறது. இதனால் மூன்றில் ஒரு பகுதி கடல்கள் மாசுபடுகின்றன. மூன்றாவது கம்பை ஊதப்படுகிறது. ஒரு பெரிய நட்சத்திரம் பரலோகத்திலிருந்து விழுகிறது. மூன்றில் ஒரு பகுதி குடிநீரை மாசுபடுத்துகிறது. நான்காவது கம்பை ஊதப்படுகிறது. மூன்றில் ஒரு பகுதி சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் இருண்டு போகின்றன. பல வாசகர்களுக்கு இந்த முதல் நான்கு கம்பை தீர்ப்புகள் உலகளாவிய அணு பேரழிவை விவரிப்பது போல தோன்றுகிறது. யோவான் தீ, விழும் பொருட்கள், இருண்ட வானம், விஷமடைந்த நீர், எரிந்த செடிகள் ஆகியவற்றை விவரிக்க தன்னிடம் உள்ள மொழியை பயன்படுத்துகிறார். பின்னர் ஐந்தாவது கம்பை வருகிறது. இது அந்த நூலில் உள்ள மிகவும் விசித்திரமான தீர்ப்புகளில் ஒன்றாகும். ஒரு தூதர் பரலோகத்திலிருந்து விழுகிறார் மற்றும் பேய்கள் அடைக்கப்பட்டிருக்கும் ஆழமற்ற குழியின் சாவியை பெறுகிறார். அந்த குழி திறக்கப்படும் போது பயங்கரமான பேய் உருவங்கள் வெளியில் வருகின்றன. யோவான் அவற்றை எறும்பு போன்ற உருவங்களாகவும், குதிரை உடல்களும், தங்க கிரீடங்களும், மனித முகங்களும், பெண்களின் முடியும், சிங்கத்தின் பற்களும், இரும்பு மார்புக வசங்களும், பெரும் சத்தமுள்ள இறக்கைகளும், சுள்ளிவால் கொண்டவைகளாகவும் விவரிக்கிறார். அவை ஒரு காலப்பகுதிக்காக மக்களை வேதனைப்படுத்துகின்றன. அந்த வேதனை மிகவும் கடுமையானதால் மக்கள் இறக்க விரும்புகிறார்கள். ஆனால் முடியவில்லை. ஆறாவது கம்பை ஒலிக்கிறது. யூப்ரேதேஸ் ஆற்றில் கட்டப்பட்டிருந்த நான்கு விழுந்த தூதர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். அவர்கள் 200 மில்லியன் பேருடைய ஒரு பெரிய படையை எழுப்புகிறார்கள். யோவான் அவற்றை பயங்கரமாக விவரிக்கிறார். சிங்கத்தின் தலைகளும், வாயிலிருந்து தீ, புகை மற்றும் கந்தகம் பாயும் குதிரைகள். இது நவீன போர்க்கருவிகளுக்கான ஒரு குறியீட்டு விளக்கம் என்று சிலர் நம்புகிறார்கள். முதல் நூற்றாண்டு மொழியில் யோவான் விவரிக்க முடியாத அளவுக்கு அது மேல். ஏழாவது கம்பை இன்னும் ஒலிக்கவில்லை. பத்தாம் அதிகாரத்தில் யோவானுக்கு ஒரு சிறிய சுருளை உண்ணச் சொல்லப்படுகிறது. அது அவருக்கு தீர்க்க தரிசனம் தொடர அறிவை அளிக்கிறது. 11 அதிகாரத்தில் இருதேவ சாட்சிகள் எருசலேமில் தோன்றுகிறார்கள். அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள், அதிசயங்கள் செய்கிறார்கள், 3 ஆண்டுக்கும் அரை ஆண்டுக்கும் சாட்சி அளிக்கிறார்கள். பின்னர் சாத்தான் அவர்களை கொல்லுகிறான். ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் இதை நேரடியாக காண முடியும் என்று பலர் சந்தேகித்தனர். இன்று தொலைக்காட்சி, ஸ்மார்ட் போன்கள் மற்றும் உலகளாவிய ஊடகங்கள் மூலம் அனைவரும் அவர்களின் மரணத்தை பார்க்க முடியும் என்பது முழுமையாக சாத்தியமாகியுள்ளது. 3 நாள் அறை கழித்து கடவுள் அந்த இரு சாட்சிகளை மீண்டும் உயிர்ப்பித்து அவர்களை பரலோகத்திற்கு அழைக்கிறார். அதே நேரத்தில் எருசலேமில் ஒரு கடும் நிலநடுக்கம் ஏற்படுகிறது. இறுதியாக 7வது கம்பை ஒலிக்கிறது. அதனுடன் பரலோகத்தில் ஆராதனை வெடிக்கிறது. இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எங்கள் ஆண்டவரும் அவருடைய கிறிஸ்துவும் உடைய ராஜ்யங்களாகிவிட்டன. அவர் என்றென்றும் ஆட்சி செய்வார் என்று அறிவிக்கப்படுகிறது. இதிலிருந்து வெளிப்படுத்தல் புத்தகம் வேகமாக முன்னேறுகிறது. 12-13 அதிகாரங்கள் மிகவும் முக்கியமானவை, ஏனெனில் அவை தீர்ப்புகளுக்கிடையே உள்ள ஆழமான ஆன்மீக போராட்டத்தை வெளிப்படுத்துகின்றன. யோவான் பரலோகத்தில் ஒரு பெரிய அடையாளத்தை காண்கிறார். சூரியனை உடையாக அணிந்த ஒரு பெண், அவளது காலடியில் சந்திரன், அவளது தலையில் 12 நட்சத்திரங்களை கொண்ட ஒரு கிரீடம். அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கப் போகிறாள். 7 தலைகளும் 10 கொம்புகளும் 7 கிரீடங்களும் கொண்ட ஒரு பெரிய பாம்பு தோன்றுகிறது. அது அவளது குழந்தையை பிறக்கும் போதே விழுங்க காத்திருக்கிறது. குழந்தை பிறக்கிறது மற்றும் தேவனிடம் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அந்த பாம்பு சாத்தானாகும். ஆண் குழந்தை இயேசு கிறிஸ்து. அவர் இரும்பு கோலால் ஜாதிகளை ஆளப்போகிறார். அந்த பெண் இஸ்ரவேலை குறிக்கிறார். சூரியன், சந்திரன் மற்றும் 12 நட்சத்திரங்கள் என்ற உருவகங்கள் ஆதியாகமத்தில் யோசேப்பின் கனவை நினைவூட்டுகின்றன. அங்கு இதே உருவகங்கள் அவனது குடும்பத்தையும் இஸ்ரவேலின் மூதாதையர்களையும் குறித்தன. மிகேல் என்ற பிரதான தூதர் அந்த பாம்பை பரலோகத்திலிருந்து கீழே தள்ளுகிறார். பின்னர் அந்த பாம்பு தனது கோபத்தை அந்த பெண்ணின் மீது திருப்புகிறது. ஆனால் தேவன் அவளை பாதுகாக்கிறார். சாத்தான் தனது திட்டங்களை பூமியில் நிறைவேற்ற இருவரை எழுப்புகிறான். 13 அதிகாரத்தில் கடலில் இருந்து ஒரு மிருகம் எழுகிறது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் 10 கிரீடங்களும் உள்ளன. இது உலகளாவிய ஆட்சி செய்யும் ஒருவரை, சாத்தானால் அதிகாரம் பெற்ற ஒரு பேரரசை குறிக்கிறது. அது இறந்து மீண்டும் உயிர்த்தெழும் போல் தோன்றினாலும் அது கிறிஸ்துவல்ல. இது கிறிஸ்துவின் போலியான நகல், அதற்கு எதிர்கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறது. இந்த உருவம் முதல் முத்திரையில் உள்ள வெள்ளை குதிரையில் சவாரி செய்யும் ஒருவருடன் தொடர்புடையது. இது காலவரிசையில் ஆரம்பத்திலே எழுந்து உலக அதிகாரத்தை பெறுகிறது. மற்றொரு மிருகம் பூமியிலிருந்து எழுகிறது. 2வது மிருகம் ஆட்டுக்குட்டியைப் போல தோற்றமுடையதாக இருந்தாலும் பாம்பை போல பேசுகிறது. இது அடையாளங்களும் அதிசயங்களும் செய்து உலகத்தை முதல் மிருகத்தை வழிபட வழி நடத்துகிறது. இது பொய்யான தீர்க்கதரிசி. மிருகமும் பொய் தீர்க்கதரிசியும் சேர்ந்து உலகை கட்டுப்படுத்தி சமுதாயத்தில் பங்கேற்க மக்களுக்கு அவர்களின் வலது கையில் அல்லது நெற்றியில் ஒரு முத்திரையை பெற வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். 14வது அதிகாரம் முன்பு அறிமுகப்படுத்தப்பட்ட 144,000 பேரை மீண்டும் எடுத்துக்காட்டுகிறது. இப்போது அவர்கள் எதிர்கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் இயேசுவை முதலில் பின்பற்றும் யூதர்கள் என்பதை நாம் அறிகிறோம். அவர்கள் ஆயுதமில்லாதவர்கள். கிறிஸ்துவை அவர் எங்கு சென்றாலும் பின்பற்றுகிறார்கள். அவர்களில் ஏதும் பொய் காணப்படவில்லை. இந்த காலத்தில் அவர்கள் தேவனின் ஊழியர்களாக பணியாற்றி சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் பரப்ப உதவுகிறார்கள் என்று பலர் நம்புகிறார்கள். அவர்களை தாண்டி ஒரு தூதர் வானத்தில் பறந்து ஒவ்வொரு ஜாதியிலும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். எவருக்கும் எச்சரிக்கை இல்லாமல் இருக்காது. மற்றொரு தூதர் பாபிலோனின் வீழ்ச்சியை அறிவிக்கிறார். 3வது தூதர் மிருகத்தை வழிபடுவோருக்கு தீர்ப்பு வருவதை அறிவிக்கிறார். இந்த நேரத்தில் 7 தூதர்கள் தேவனின் இறுதி கோபம் நிரம்பிய 7 பாத்திரங்களை பெறுகிறார்கள். இவை முடிவுக்கு முன் வரும் இறுதி தீர்ப்புகள். முதல் பாத்திரம் ஊற்றப்பட மிருகத்தின் முத்திரை பெற்றவர்களுக்கு வேதனைக்குரிய புண்கள் ஏற்படுகின்றன. 2வது பாத்திரம் கடலை இரத்தமாக மாற்றுகிறது. 3வது பாத்திரம் நதிகளையும் ஊற்றுகளையும் இரத்தமாக மாற்றுகிறது. 4வது பாத்திரம் சூரியன் கடும் வெப்பத்தால் மக்களை எரிக்கச் செய்கிறது. 5வது பாத்திரம் மிருகத்தின் ராஜ்யத்தில் இருளும் வேதனையும் ஏற்படுத்துகிறது. 6வது பாத்திரம் ஊற்றப்பட யூப்ரேட்ஸ் நதி உலர்ந்து கிழக்கின் அரசர்களுக்கான வழி தயார் செய்யப்படுகிறது. இது இறுதி போர் நடைபெறுவதற்கான மேடையை அமைக்கிறது. 7வது பாத்திரம் ஊற்றப்பட பூமி வரலாற்றிலேயே மிகப்பெரிய நிலநடுக்கத்தால் தாக்கப்படுகிறது. பெரிய ஆலங்கட்டி மழை விழுகிறது. மலைகள் மறைந்து போகின்றன. தீவுகள் காணாமல் போகின்றன. உலகம் அறிந்த நிலை முற்றிலும் சிதறுகிறது. இவையெல்லாம் நடந்த பிறகும் உயிர் வாழ்ந்தவர்கள் மனந்திரும்பாமல் கடவுளை திட்டுகிறார்கள். 17 அதிகாரத்தில் யோவான் ஒரு தீய பெண்ணை சிவப்பு வண்ண மிருகத்தின் மீது சவாரி செய்யும் நிலையில் காண்கிறார். அவள் பாபிலோன் மகாநகரம் என்று அழைக்கப்படுகிறாள். அவள் ஜாதிகளை கெடுக்கும் மற்றும் பரிசுத்தரை துன்புறுத்துகிறாள். 18 அதிகாரத்தில் அந்த தீய அமைப்பு இறுதியாக தீர்ப்பை எதிர்கொள்கிறது. பாபிலோன் முற்றிலும் வீழ்கிறது. பின்னர் இந்த புத்தகத்தின் உச்சக்கட்டம் வருகிறது. 19 அதிகாரத்தில் இயேசு திரும்பி வருகிறார். முதல் அதிகாரத்தில் வந்த பயங்கரமான உருவம் மீண்டும் தோன்றுகிறது. இப்போது அவர் வானத்தின் படைகளுடன் வருகிறார். இந்த படைகளில் கடவுளின் மக்கள் அடங்கியுள்ளனர். ஆறாவது பாத்திரத்துடன் தொடர்புடைய போர் உச்சக்கட்டத்தை அடைகிறது. சாத்தான், அந்த மிருகம் மற்றும் பூமியின் அரசர்கள் தங்கள் படைகளை கிறிஸ்துவை எதிர்த்து திரட்டுகிறார்கள். அவர்கள் அவருக்கு எதிராக நிலைக்க முடியாது. இயேசு பேசுகிறார், எதிரிகள் தோற்கடிக்கப்படுகிறார்கள், மிருகமும் பொய்யறிவிப்பவர்களும் நெருப்புக் குளத்தில் எரியப்படுகிறார்கள். சாத்தான் கட்டுப்படுத்தப்பட்டு 1000 ஆண்டுகளுக்கு ஆழ்கடலில் வீசப்படுகிறார். பின்னர் கிறிஸ்து எருசலேமிலிருந்து 1000 ஆண்டுகள் பூமியில் ஆட்சி செய்கிறார். அந்த 1000 ஆண்டுகள் முடிவில் சாத்தான் சிறிது நேரம் விடுவிக்கப்படுகிறார் மற்றும் மீண்டும் ஜாதிகளை ஏமாற்றி கடவுளுக்கு எதிராக மற்றொரு கிளர்ச்சியை திரட்டுகிறார். ஆனால் வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி அவர்களை அழிக்கிறது. பின்னர் சாத்தான் என்றும் என்றும் நெருப்பு குளத்தில் எரியப்படுகிறார். அதற்கு பிறகு பெரிய வெள்ளை ஆசன தீர்ப்பு வருகிறது. இயேசு கிறிஸ்துவில் தங்கள் நம்பிக்கையை வைக்காத அனைவரும் கடவுளின் முன் நின்று தங்கள் செயல்களின்படி தீர்ப்பு பெறுகிறார்கள். ஜீவனின் புத்தகத்தில் பெயர் இல்லாத எவரும் நெருப்பு குளத்தில் எரியப்படுகிறார்கள். ஆனால் அது கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களின் முடிவல்ல. 21 மற்றும் 22 அதிகாரங்களில் யோவான் முற்றிலும் புதிய உலகத்தை காண்கிறார். பழைய வானமும் பழைய பூமியும் மறைந்துவிட்டன. புதிய வானமும் புதிய பூமியும் தோன்றுகின்றன. புதிய எருசலேம் வானத்திலிருந்து புதிய பூமிக்கு இறங்குகிறது. அந்த நகரம் பரந்ததும் மகிமையுடனும் விலை மதிப்புள்ள இரத்தினங்களால் கட்டப்பட்டதுமாகும். ஆனால் அதன் அழகுதான் சிறந்த பகுதி அல்ல. சிறந்த பகுதி என்னவென்றால், கடவுள் தாமாகவே அங்கே இருக்கிறார். இந்த நூலின் தொடக்கத்தில் இருந்த ஆசனரை தரிசனம் இப்பொழுது பூமியில் வந்துவிட்டது. உடல் மற்றும் ஆன்மீக உலகங்கள் இனி பிரிந்திருக்கவில்லை.
3: அவர்கள் இன்றென்றாய் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். கடவுள் தமது ஜனங்களுடன் வாசம் செய்கிறார். அவர் அவர்களின் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைக்கிறார். இனி மரணம், துயரம் அல்லது வலி எதுவும் இல்லை. பழைய உலகில் கடவுளை நேசித்த அனைவரும் புதிய உலகில் அவரை என்றென்றும் அனுபவிப்பார்கள். யோவான் பட்மோஸ் தீவுக்கு நாடு கடத்தப்பட்ட போது அவர் அதிசயமான ஒன்றை கண்டார். யோவான் சொன்னார், நான் பெரியவர்களும் சிறியவர்களும் இறந்தவர்களை கண்டேன். அவர்கள் கடவுளின் சிங்காசனத்தின் முன் நின்று கொண்டிருந்தார்கள். புத்தகங்கள் திறக்கப்பட்டன. அதில் ஜீவனின் புத்தகமும் உட்பட இறந்தவர்கள் அவர்கள் செய்த செயல்களின்படி அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்ததை பொறுத்து தீர்ப்பளிக்கப்பட்டார்கள். கடல் தன்னிடமிருந்த இறந்தவர்களை விட்டுவிட்டது. மரணமும் கல்லறையும் தங்களிடமிருந்த இறந்தவர்களை விட்டுவிட்டன. அனைவரும் தங்கள் செயல்களின்படி தீர்ப்பளிக்கப்பட்டார்கள். இப்போது வரலாறு முழுவதும், குறிப்பாக கிறிஸ்தவர்களின் வரலாற்றை பார்க்கும்போது, கடவுளால் பயன்படுத்தப்பட்ட சில குறிப்பிடத்தக்க நபர்கள் இருந்திருக்கிறார்கள். அதேபோல் பிசாசால் பயன்படுத்தப்பட்ட சிலரும் இருந்திருக்கிறார்கள். பனர்த்தி அவங்கள் ஆன்மர்க்கும் பொதுவான ஒரு விஷயம் இருக்கிறது. தாவீது ராஜா முதல் கோலியாத் வரை அவர்களுக்குள் ஒரு பொதுவான விஷயம் இருக்கிறது. திருமறை பரிசுத்தர் பவுல், மோசே, கிதியோன், பேதுரு ஆகியோருக்கும், யூதாஸ், சிம்சோன், இராஜா ஹேரோத் மற்றும் எசபெல் ஆகியோருக்கும் ஒரு பொதுவான விஷயம் உள்ளது. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் அனைவரும் நாமும் தீர்ப்பு தினத்தில் கடவுளின் முன் நின்று எதிர்கொள்ள வேண்டியதுதான் அந்த உண்மை. நீங்கள் பாருங்கள், தீர்ப்பு தினம் என்ற சொல் விசுவாசிகளும் அவிசுவாசிகளும் தொடர்ந்து பயன்படுத்தும் ஒரு சொல். ஆனால் வேதாகம ரீதியாக இதன் அர்த்தம் என்ன என்பதை உண்மையில் எத்தனை பேர் புரிந்து கொள்கிறார்கள்? தீர்ப்பு தினம் குறித்து ஒரு பெரிய தவறான புரிதல் உள்ளது. மக்கள் இதை பார்க்கும் விதம் இதுதான். நம் அனைவரும் வாழ்கிறோம். சிலர் மற்றவர்களை விட மோசமாக இருக்கிறார்கள். பிறகு ஒரு நாள் நாம் அனைவரும் இறந்து விடுவோம். அந்த நேரத்தில் நம் கடவுளின் முன் நின்று நாம் செய்த அனைத்திற்கும் தீர்ப்பு பெறுவோம் என்று மக்கள் நம்புகிறார்கள். இதுவே தீர்ப்பு தினம் குறித்த பொதுவான கருத்து. ஆனால் அது எவ்வளவு துல்லியமானது? இந்த எளிமைப்படுத்தப்பட்ட பார்வையில சில உண்மை இருக்கிறது, அதை நான் மறுக்க மாட்டேன். ஆனால் நாம் வேதங்களை ஆழமாக ஆய்வு செய்து தீர்ப்பு தினத்தை ஆழமாக புரிந்து கொண்டால் சில முக்கியமான கருத்துக்களை ஆராய வேண்டியிருக்கிறது. இந்த உண்மைகள் மிகவும் முக்கியமானவை. மேலும் இந்த உண்மைகளை தவறாக புரிந்து கொள்வது வழிதவறலுக்கும் தவறான போதனைகளுக்கும் வழிவகுக்கும். தீர்ப்பு தினத்தை பற்றிய தவறான புரிதல் சிலரை மனித முயற்சியில் அடிப்படையிலான இரட்சிப்பை நம்பச் செய்திருக்கிறது. நீங்கள் பார்க்கப் போகும்போது அது தவறானது என்பதை புரிந்து கொள்வீர்கள். இரட்சிப்பு மனித முயற்சியால் கிடைக்கவில்லை. இன்னும் சில நிமிடங்களில் மனித முயற்சி எங்கே கொண்டு செல்கிறது என்பதை நாம் வேதத்தில் தெளிவாக பார்க்கப் போகிறோம். நாம் அனைவரும் நிற்கவும் தீர்ப்பு பெறவும் செய்யப் போகிறோம். ஆம், ஆனால் பெரும்பாலானவர்கள் தவறாக புரிந்து கொள்வது என்னவென்றால், நம்முடைய இறுதி தீர்ப்புகள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது என்பதே. இந்த முக்கியமான போதனையை புரிந்து கொள்ளும் விசை என்னவென்றால், இரண்டு தனித்தனி தீர்ப்பு நிகழ்வுகள் உள்ளன என்பதே. இந்த நிகழ்வுகளுக்கிடையிலான மிகப்பெரிய வேறுபாடு அவற்றில் கலந்து கொள்பவர்கள்தான். இந்த கருத்தை நமக்கு விளக்கமாக காண்பிப்பதை ஆச்சரியமாக பழைய ஏற்பாட்டில் கூட பார்க்க முடிகிறது. பொதுவாக இன்னும் நடக்காத எதிர்கால நிகழ்வுகளை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் போது பழைய ஏற்பாட்டை அதிகமாக நாம் பார்க்க மாட்டோம். ஆனால் சில புத்தகங்கள் முடிவுக்கால நிகழ்வுகளை வெளிச்சம் வீசுகின்றன. தானியேல் புத்தகம். அந்த காலத்தில் வெளிப்படுத்தல் புத்தகத்தைப் போலவே இது அறியப்படுகிறது. ஏனெனில் இந்த புத்தகத்தில் முடிவுக்கால நிகழ்வுகள் குறித்த பல தீர்க்க தரிசனங்களை நாம் காண்கிறோம். வாருங்கள் பார்க்கலாம். முடிவுக்காலங்களை பற்றி தானியேல் 12:1-2 வரை கூறுகிறது. அந்த காலத்தில் உங்கள் ஜனங்களுக்காக பொறுப்பாக இருக்கும் மகா பிரபுவான மிகேல் எழுந்து வருவார். அப்போது ஒரு பெரிய சிரமம் இருக்கும். அது ஒரு ஜாதி உருவான நாளிலிருந்து அந்த காலம் வரை ஒருபோதும் இல்லாத அளவுக்கு இருக்கும். ஆனால் அந்த காலத்துல உங்கள் மக்கள் விடுவிக்கப்படுவார்கள். புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் மற்றும் பூமியின் மண்ணில் தூங்கிக் கொண்டிருப்பவர்களில் பலரும் எழுந்து வருவார்கள். சிலர் நித்திய ஜீவனுக்காகவும் சிலர் நித்திய அவமானத்திற்கும் நிந்தைக்கும் எழுப்பப்படுவார்கள். இங்கே வேதாகமம் தெளிவாகவே முடிவு காலத்தில் சிலர் நித்திய ஜீவனுக்காகவும் சிலர் நித்திய அவமானத்திற்கும் எழுப்பப்படுவார்கள் என்று சொல்கிறது என்பதை கவனியுங்கள். இரண்டு குழுக்கள் இருப்பது மிகவும் தெளிவாக உள்ளது. இப்பொழுது அந்த இரண்டு குழுக்கள் யார் என்று பார்க்கலாம். பதில் மிகவும் எளிமையானது. ரட்சிக்கப்பட்டவர்கள் மற்றும் ரட்சிக்கப்படாதவர்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் நியாயத்தீர்ப்பு இருக்கை எனப்படும் நிகழ்வை கடந்து செல்லுவார்கள், மற்றும் ரட்சிக்கப்படாதவர்கள் பெரிய வெள்ளை நியாயத்தீர்ப்பு இருக்கை எனப்படும் நிகழ்வுக்கு செல்லுவார்கள். இவை இரண்டும் நியாயத்தீர்ப்புகள். மேலும் நாம் செய்த செயல்கள் இரண்டிலும் கணக்கில் எடுக்கப்படுகின்றன. ஆனால் இவை இரண்டும் தனித்தனி நிகழ்வுகள், ஒன்றுக்கொன்று முற்றிலும் வேறுபட்டவை. ஒரு நபர் இரு நிகழ்வுகளிலும் இருப்பது சாத்தியமில்லை. ஒவ்வொரு நபருக்கும் அவர்கள் இறக்கும் தருணம் வரை எந்த நியாயத்தீர்ப்பில் பங்கேற்பது என்பதை தேர்வு செய்யும் வாய்ப்பு உள்ளது. முதலில் துரதிருஷ்டவசமாக பெரும்பாலானோர் எங்கு முடிவடைவார்கள் என்பதை பற்றி பேசுவோம். பெரிய வெள்ளை நியாயத்தீர்ப்பு இருக்கை. நினைவில் வையுங்கள், இந்த நியாயத்தீர்ப்புகளில் காலத்தின் தொடக்கத்திலிருந்து எல்லாம் முடியும் வரை வாழ்ந்த ஒவ்வொரு நபரும் அடங்குவர். நாம் உண்மையில் எப்போதும் வாழ்ந்த ஒவ்வொரு நபரும் தொடர்புடைய ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 20:11-15 பெரிய வெள்ளை நியாயத்தீர்ப்பு இருக்கை பற்றி பைபிள் சொல்கிறது. பின்னர் நான் ஒரு பெரிய வெள்ளை இருக்கையையும் அதில் அமர்ந்திருந்தவரையும் பார்த்தேன். அவரது முன்னிலையில் பூமியும் ஆகாயமும் ஓடிப்போனது. அவற்றிற்கு எங்கும் இடம் காணப்படவில்லை. நான் இறந்தவர்களை பெரியவர்களும் சிறியவர்களும் அந்த இருக்கையின் முன் நின்று கொண்டிருப்பதையும் புத்தகங்கள் திறக்கப்பட்டதையும் பார்த்தேன். பிறகு இன்னொரு புத்தகம் திறக்கப்பட்டது. அது உயிரின் புத்தகம். இறந்தவர்கள் தாங்கள் செய்த செயல்களுக்கு ஏற்ப அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்ததை பொறுத்து நியாயம் விசாரிக்கப்பட்டார்கள். கடலும் அதிலிருந்த இறந்தவர்களை வெளியிட்டது. மரணமும் ஹேடீஸும் தங்களிடமிருந்த இறந்தவர்களை வெளியிட்டன. அவர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த செயல்களுக்கு ஏற்ப நியாயம் விசாரிக்கப்பட்டார்கள். பிறகு மரணமும் ஹேடீஸும் நெருப்புக்குளத்தில் எரியப்பட்டன. இது இரண்டாவது மரணம், அதாவது நெருப்புக்குளம். யாருடைய பெயரும் உயிரின் புத்தகத்தில் எழுதப்படவில்லை என்றால் அவர் நெருப்புக்குளத்தில் எரியப்பட்டார். பைபிளின் மொழி இறந்தவர்கள் மீண்டும் எழுப்பப்பட்டு நியாயம் விசாரிக்கப்படுவார்கள் என்பதை தெளிவாக காட்டுகிறது. இப்போது வேதாகமம் கடவுள் இறந்தவர்களின் கடவுள் அல்ல, உயிருள்ளவர்களின் கடவுள் என்று நமக்கு சொல்கிறது. அதேபோல் யோவான் 10:28 நான் அவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் ஒருபோதும் அழிவதில்லை. யாரும் அவர்களை என் கையிலிருந்து பறிக்க முடியாது. பைபிளில் முழுவதும் கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் அழிவதில்லை என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆம், விசுவாசிகள் உடல் மரணம் அடைகிறார்கள். ஆனால் அவர்கள் உண்மையில் ஒருபோதும் இறக்கவில்லை என்பதை பைபிள் தெளிவாக கூறுகிறது. இது முரண்பாடாக தோன்றலாம் என்று எனக்கு தெரியும். மேலும் எனக்கு அதிக நேரம் இருந்தால் நாம் இன்னும் ஆழமாக ஆராயலாம். ஆனால் இது செயல்படும் விதம் என்னவென்றால், ஒருவர் உடல் அல்ல ஆன்மா என்பதால் ஒருவர் தங்கள் உடலை விட்டு பிரியும் போது அந்த கணத்திலிருந்து அவர்கள் வேறு எங்கோ, அதாவது ஆன்மீக உலகில் தொடர்ந்தும் இருக்கிறார்கள். இப்போது கிறிஸ்தவர்கள் உண்மையில் ஒருபோதும் இறக்கவில்லை. அவர்கள் தங்கள் உடலை விட்டு பிரிகிறார்கள் என்பதால் வெளிப்படுத்தல் 20 உள்ள இந்த வசனம் இறந்த ரட்சிக்கப்படாத மக்களை பற்றியே பேசுகிறது என்பதை நிச்சயமாக நாம் அறிகிறோம். இருப்பினும் இது நம்பிக்கையில்லாதவர்களை பற்றியது என்பதற்கான ஒரே ஆதாரம் மட்டுமல்ல. நடக்கும் தீர்ப்பின் இயல்பு ஜட்சமே. இந்த மகா வெள்ளை ஆசன தீர்ப்பு கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு மட்டுமே என்று காட்டும் மற்றொரு முக்கிய குறிகாட்டியாகும். நாம் குறுக்கு மேற்கோள்கள் மூலம் இன்னும் ஆழமான புரிதலை பெற முடியும். தானியேல் 7:9-10 இதில் கூறப்படுகிறது, நான் பார்த்தபோது ஆசனங்கள் அமைக்கப்பட்டன மற்றும் பண்டைய நாட்களின்வர் தனது இருக்கையில் அமர்ந்தார். அவரது உடை பனிப்போல் வெள்ளையாகவும் அவரது தலையின் முடி தூய கோழி போன்றதாகவும் இருந்தது. அவரது ஆசனம் தீப்பொறிகள் போலவும் அதன் சக்கரங்கள் எரியும் தீயாகவும் இருந்தன. ஒரு தீயின் ஓடை அவருக்கு முன்பாக இருந்து வெளியேறியது. 1000 பேர் அவருக்கு சேவை செய்தார்கள். 10,000 பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நீதிமன்றம் அமர்ந்தது. புத்தகங்கள் திறக்கப்பட்டன. நீதிமன்ற அறையின் தெளிவான காட்சியை கவனியுங்கள். இங்கு ஒருவர் தெளிவாக விசாரணையில் இருக்கிறார். நீதிபதியாக இருக்கிறவர் பரிபூரணமும் பரிசுத்தமும் ஆன இயேசு கிறிஸ்துவே. வெளிப்படுத்தல் 20 தானியேல் 7:2 புத்தகங்கள் திறக்கப்படுவதை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மக்களுக்கு தீர்ப்பு வழங்க பயன்படுத்தப்படும் பல புத்தகங்கள் உள்ளன. மேலும் ஜீவனின் புத்தகம் என்று அழைக்கப்படும் ஒரு புத்தகமும் உள்ளது. ஆனால் இந்த மக்களின் பெயர்கள் ஜீவனின் புத்தகத்தில் எழுதப்படவில்லை. ஏனெனில் அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் மற்றும் கிறிஸ்துவில் தங்கள் நம்பிக்கையை வைக்கவில்லை என்பதால் இந்த மக்களுக்கு பெரிய வெள்ளையாசன நீதி தீர்ப்பில் இடமில்லை. அவர்கள் மீது தீர்ப்பு வழங்கப்படும் புத்தகங்கள் விசாரணையில் உள்ள நபரின் பதிவு செய்யப்பட்ட தவறுகள் பற்றியவை. துரதிருஷ்டவசமாக இந்த நிலையில் அங்கு உள்ள மக்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. அவர்கள் தங்கள் வாழ்நாளில் செய்த செயல்களின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்படுவார்கள். அவர்களின் கணக்கில் கிறிஸ்துவின் இரத்தம் பயன்படுத்தப்படவில்லை, எனவே அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பை பெறவில்லை. ஒரு நபர் தங்கள் பாவங்களுக்கு தண்டனை செலுத்த கிறிஸ்துவை ஏற்கவில்லை என்றால் ஒரு நாள் அவர்கள் இங்கு முடிவடைவார்கள். கடவுள் நீதிமானாக இருக்கிறார், அவர் பாவத்துடன் சமாளிக்க வேண்டும். ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை வைக்க விரும்பவில்லை என்றால் அவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது. கிறிஸ்துவில்லாமல் ஒரு நபர் முழுமையாக செலுத்த வேண்டிய பாவக் கடனை உடையவராக இருக்கிறார். மிகப்பெரிய வெள்ளையாசன தீர்ப்பு என்பது கடவுள் உலகத்தை மீண்டும் முழுமையான ஒற்றுமை மற்றும் சமாதானத்திற்கு கொண்டு வரும் கடைசி நிகழ்வுகளில் ஒன்றாகும். அவரிடம்தான் இது அவசியமானது, அதனால் அவர் அதை செய்கிறார். இந்த நாளில் தங்கள் சொந்த செயல்களில் நம்பிக்கை வைத்திருந்த அனைத்து மக்களையும் கற்பனை செய்து பாருங்கள். அவர்கள் தங்கள் சொந்த சாதனைகளில் நம்பிக்கை வைத்ததால் மற்றும் பரிபூரணமானவர் இயேசுவின் செயலில் அல்ல, இது அவர்களுக்கு எவ்வளவு துயரமாக இருக்கும். அவர்கள் ஒரு வெகுமதி விரும்பினார்கள், ஆனால் தங்கள் பாவம் அவர்களை அளவுக்கதிகமாக சுமந்து விட்டது என்பதை அவர்கள் ஒருபோதும் உணரவில்லை. ஒரு பாவம் கூட நமக்கு எந்த ஒரு வெகுமதியையும் பெற முடியாமல் தடுக்கும். அதற்கு பதிலாக கடவுளிடம் கடனில் வீழ்த்துகிறது. நம் பாவத்தால் கடமைப்பட்டுள்ள கடனை எந்த அளவிலான நற்காரியங்களாலும் ரத்து செய்ய முடியாது. அதை நமக்காக ரத்து செய்ய இயலும் ஒரேவர் கிறிஸ்துவே. ஒரு நபர் மிகப்பெரிய வெள்ளையாசன தீர்ப்பிற்கு வந்துவிட்டால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. ஒரு மகன் அங்கே நின்று கொண்டிருப்பதை கற்பனை செய்து பாருங்கள். அவர்களுண்ட தாங்களாகவே பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த நிலைமையில் ஒருவர் அனுபவிக்கும் அவ

செய்த ஒவ்வொரு பாவமும் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் போது பரிசுத்தமான கடவுள் நேரில் உங்களை பார்த்துக் கொண்டிருப்பதை கற்பனை செய்யுங்கள். நீங்கள் ஒருபோதும் மற்றவரிடம் சொல்லாத உங்கள் மனதில் வந்த ஒவ்வொரு பாவமான எண்ணமும் நீங்கள் நின்று கொண்டிருக்கும் போது எந்த காரணமும் உங்களுக்கு ஆதரவாக வர யாரும் இல்லாமல் வெளிப்படையாக வாசிக்கப்படுவதை கற்பனை செய்யுங்கள். ஒவ்வொரு தவறான செயலும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் மீது சாட்சியாக அங்கே இருக்கிறது. பிறகு கடவுள் ஜீவனின் புத்தகத்தை நோக்குகிறார். கடவுள் அன்பே, அவர் கருணை, ஆனால் அவர் நீதிமானும் கூட. இந்த தருணத்தில் அவர் தனது கவனத்தை ஒரு புத்தகத்திற்கு திருப்புகிறார். அந்த புத்தகத்தில் ஒருவரின் பெயர் இருந்தால் அவர்களின் குற்றங்கள் மன்னிக்கப்படும். கடவுள் ஒருவேளை கடைசி முறையாக ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கிறார். இந்த நிலைமையை தவிர்க்க முடிஞ்சிருக்குமே, அந்த நபர் கிறிஸ்துவை மீட்புக்காக நம்பியிருந்தால் என்றுதான் அவர் சொல்ல விரும்புகிறார். துரதிருஷ்டவசமாக ஜீவனின் புஸ்தகம் சத்தமாக மூடப்படுகிறது. குற்றவாளி என்று தீர்மானிக்கப்படுகிறது. அந்த நபர் நெருப்பின் ஏரிக்கு தள்ளப்படுகிறார். இந்த கடைசி தருணத்தில் ஒருவர் அனுபவிக்கும் வருத்தத்தை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் இதை கேட்கிறீர்கள், ஆனால் இன்னும் மீட்பை பெறவில்லை என்றால் கிறிஸ்துவை நம்பி மீட்புக்காக அவரை மட்டும் நம்புமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நபர் மகா வெள்ளை ஆசன தீர்ப்பை தவிர்க்க ஒரே வழி கிறிஸ்துவை நம்புவதுதான். இப்போது நம்பிக்கையுள்ளவர்கள் எங்கு தீர்ப்பு பெறுவார்கள் என்பதை பற்றி பேசுவோம். கிறிஸ்துவின் தீர்ப்பு ஆசனம். 2 கொரிந்தியர் 5:10 நாம் அனைவரும் கிறிஸ்துவின் தீர்ப்பு ஆசனத்தின் முன் தோன்ற வேண்டும். அப்பொழுது ஒவ்வொருவரும் தம் உடலில் செய்த நல்லதோ கெட்டதோ அதற்கேற்ற பலனை பெறுவார் என்று சொல்லப்படுகிறது. உடனடி சூழ்நிலை கிறிஸ்தவர்களை பற்றியது. இங்கே ஒரு கிறிஸ்தவரின் செயல்களுக்கு இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டு நரகத்திற்கு அச்சுறுத்தல் உள்ளது என்று பைபிள் கற்றுக் கொடுக்கவில்லை. கெட்ட செயல்கள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அவை கிறிஸ்துவின் தீர்ப்பு ஆசனத்தில் நடைபெறுவது அல்ல. ஒரு நபர் செய்த நல்லதும் கெட்டதும் என்பது ஒரு கிறிஸ்தவர் தங்கள் வாழ்க்கையை எவ்வாறு வாழ்ந்தார் என்பதையே குறிப்பிடுகிறது. ஒரு கிறிஸ்தவர் நல்ல செயல்களையும் செய்யலாம், கெட்ட செயல்களையும் செய்யலாம், மற்ற எந்த நபரைப் போலவே. வித்தியாசம் என்னவென்றால் இந்த தீர்ப்பு என்பது ஒரு நம்பிக்கையுள்ளவரின் வாழ்க்கையின் இறுதி மதிப்பீடு. அவர்கள் கிறிஸ்துவுக்காக செய்த சேவைக்கு வெகுமதிகளை பெறுவதற்காக. சிலர் அதிகமான வெகுமதிகளை பெறலாம், சிலர் குறைவாகவோ அல்லது எதுவும் இல்லாமலோ பெறலாம். ஆனால் நம்பிக்கையுள்ளவர்களும் தங்கள் வாழ்நாளின் முடிவில் கடவுளின் முன் நிற்க வேண்டும் என்பது தெளிவாக உள்ளது. எனினும் இங்கு மிக குறைவாகவே முக்கியத்துவம் உள்ளது. பெரிய வெள்ளை ஆசன தீர்ப்பில் உள்ளதை விட நம்பிக்கை உள்ளவர்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு முத்திரை போடப்பட்டவர்கள். அவர்களுக்கு சொந்தமாக சொர்க்கத்தில் வீடு ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே அவர்களின் நித்திய இலக்கில் எந்த ஆபத்தும் இல்லை. ஒரு நம்பிக்கையுள்ளவர் ரட்சிப்புக்கு பிறகும் செய்த அனைத்து பாவங்களும் அந்த பாவத்திற்கு முழுமையாக கட்டணம் செலுத்திய கிறிஸ்துவின் இரத்தத்தால் மூடப்பட்டுள்ளன. இந்த தீர்ப்பில் நம்பிக்கையுள்ளவர்கள் அதிகமாக பெறுவதற்கும் அந்த நாளை மகிழ்ச்சியான நாளாக மாற்றுவதற்கும் இப்போது எப்படி தயாராக இருக்க முடியும்? இந்த நாள் வாழ்ச நமக்கு முக்கியமானது என்பதை முதலில் நம் இதயங்களில் தீர்மானிக்க வேண்டும். நாம் நரகின் தீயால் அச்சுறுத்தப்படவில்லை என்றாலும், நித்தியமாக கிறிஸ்துவுடன் இருப்போம் என்றாலும், அவரின் முன்னிலையில் நின்றபோது நல்ல மற்றும் விசுவாசமான ஊழியக்காரனே நன்றாக செய்தாய் என்று அவர் சொல்லும்போது கேட்க விரும்புகிறோம். பைபிளிலிருந்து மிகவும் உண்மையானதும் பலமுறை தவறாக பயன்படுத்தப்பட்டதும் விதை விதைப்பும் அறுவடை செய்வதும் என்ற கருத்தாகும். நாம் வாழ்க்கையில் உற்பத்தி செய்யும் கனிகள் முக்கியம், அவை நல்லவையா கெட்டவையா என்றாலும். இப்போது நேரம் இருக்கும்போது நல்ல விதைகளை விதைப்பதன் மூலம் நம்மை தயார்படுத்த விரும்புகிறோம். நமது காலம் முடிந்தவுடன் கிறிஸ்துவுக்காக இந்த உலகில் தாக்கம் ஏற்படுத்த மற்றொரு வாய்ப்பு நமக்கு இருக்காது. நீங்கள் இப்போது முழுமையாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஈடுபட்டால் அந்த நாள் எவ்வளவு அதிசயமாக இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் முன்னிலையில் நிற்கிறீர்கள். அவர் சம்மதத்துடன் புன்னகை செய்கிறார். நீங்கள் யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்த நேரங்களில் செய்த நல்ல காரியங்களுக்காக அல்லது அவருக்காக நீங்கள் செய்த எல்லா தியாகங்களுக்காக அவர் உங்களை பாராட்டுகிறார் என்று கற்பனை செய்யுங்கள். நீங்கள் உங்கள் கால்களில் நிற்கும் சக்தி கூட இல்லாத போது இவை அனைத்தும் முக்கியம். கிறிஸ்தவரே, ஒரு நாள் இவை அனைத்திற்கும் நமக்கு வெகுமதி வழங்கப்படும். நாம் அனைவரும் இன்னும் அதிகம் செய்திருக்க வேண்டும் என்று விரும்புவோம். எனவே தயவு செய்து இதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த வாழ்க்கையை கிறிஸ்துவை மிக உயர்வாக மதிக்கும் வகையில் வாழுங்கள். இவை 2 தனித்தனி நிகழ்வுகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்று நம்புகிறேன்.
ஒன்று நம்முடைய கற்பனைக்கு மேலான மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷம் நிறைந்த அதிசயமான அனுபவமாக இருக்கும். மற்றொன்று உள்ளத்தை உருக்கும்

துக்கமும் ஏமாற்றமும் நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் எதில் இருப்பீர்கள்? நீங்கள் கிறிஸ்துவை நம்புங்கள் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்போதுதான் நீங்கள் கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பு இருக்கையில் இருக்க முடியும். நீங்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவராக இருந்தால் நாம் முடிந்தவரை அதிகமான மக்களுக்கு அந்த மகா வெள்ளையாசன நியாய தீர்ப்பு பற்றி எச்சரிப்போம். ரட்சிக்கப்பட்டவர்களும் ரட்சிக்கப்படாதவர்களும் இருவரும் இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கிடையிலான வேறுபாட்டை புரிந்து கொள்ள நாம் உதவுவோம்.

0: அந்த ஆப்பிள்கள் எப்படி இருக்கணும்? ஆமா,
1: ஓ கடவுளே, அது என்னன்றதா? எனக்கு உதவுங்கள்.

இரவு நேரத்தின் அமைதிய யாராலும் விளக்க முடியாத ஒரு சத்தம் கலைத்தது. ஒரு கண்ணிமைப்பில் கோடிக்கணக்கானோர் மறைந்து விட்டார்கள். விமானங்கள் பைலட்டுகள் இல்லாம விட்டு வைக்க மாட்டல. கார்கள் ஓட்டுநர்கள் இல்லாம வேகமா முடங்க. மருத்துவமனைகள் டாக்டர்களை இழந்தன. பள்ளிகளில் இருக்கைகள் காலியாகி இருந்தன. அழிக்க முடியாத காட்டு தீ போல குழப்பம் தெருக்களின் பரவியது. பூமி நம்ப முடியாத துக்கத்திலும் மறதியது. கத்தல்கள், கண்ணீர், பதிலில்லாத கேள்விகள் நடுவே ஒரு உண்மை பலரது மனதில் ஒலித்தது. ராப்சர் நடந்து விட்டது. பலர் புராணம் அல்லது மிகைப்படுத்தல் என்று நினைத்த தீர்க்க தரிசனங்கள் மனிதர்களின் நம்ப முடியாத கண்களுக்கு முன்னால் நிறைவேறின. இப்போது பெரிய கேள்வி இயேசு திரும்பி வருவாரா என்பதல்ல, ஆனால் விட்டுவிடப்பட்டவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதாக இருந்தது. குடும்பங்கள் துக்கத்தில் மூழ்க, அரசாங்கங்கள் சிதற, சமூகம் பதில்கள் தேடி அலைந்த போது ஒரு புதிய யுகம் தொடங்கியது. ராப்சர் முடிவல்ல, இதை இன்னும் அதிகம் பயமுறுத்தும் மற்றும் வெளிப்படுத்தும் ஒரு புதிய தொடக்கமே. உலகம் இதுவரை அனுபவிக்காத இருண்ட நாட்களை எதிர்கொள்ளப் போகிறது. தெருக்கள் துக்கத்தின் காட்சிகளாக மாறின. ஓட்டுநர் இல்லாத கார்கள் வேகமாக மோதின. விமானங்கள் வானில் இருந்து விழுந்தன. ரயில்கள் தடம்போம்பன. மருத்துவமனைகள் குழப்பத்தில் மூழ்கின. நோயாளிகள் ஸ்ட்ரெச்சர்களில் விட்டுவிடப்பட்டனர். மில்லியன்கள் திடீரென இல்லாம போனது வெறும் காலியிடங்களை மட்டுமில்ல, திறந்த கதவுகளையும் விட்டு சென்றது. உலக ஒழுங்கில் ஆழமான புமிழ். இயல்பானதாக இருந்தவை சில வினாடிகள்ல பேரழிவாக மாறின. தொலைக்காட்சி கேமராக்கள் உலகளாவிய வீழ்ச்சியின் நேரடி படங்களை ஒளிபரப்பின. பத்திரிகையாளர்கள் அவர்களின் குரல் நடுங்க விளக்க முடியாததை விவரிக்க முயன்றனர். ஆயிரக்கணக்கானோர் தெருக்களில் ஓடி வெறுமனே மறைந்து போன அன்புக்குரியவர்களை அழைத்தனர். அவர்களின் முகங்களில் தெரிந்த பயம் ஏதோ அதிசயமான ஒன்று நடந்துவிட்டது என்பதை தெளிவாக காட்டியது. யாருக்கும் பதில் கிடைக்கவில்லை. கருதுகோள்கள் முடிவில்லாமல் பெருகின. இதற்கிடையில் உலகத் தலைவர்கள் அவசரமாக அழைக்கப்பட்டனர். பார்லிமெண்டுகள், சட்டமன்றங்கள் மற்றும் அரசாங்க அரண்மனைகள் பதற்றமான குரல்களால் நிரம்பின. சிலர் வெளிநாட்டவர்களை குற்றம் சாட்டினர். சிலர் தொழில்நுட்ப தோல்விகளை பற்றி பேசினர். இன்னும் சிலர் தங்களது கண்முன்னே நடக்கும் உண்மையையே மறுத்தனர். ஆனால் குழப்பத்தின் நடுவில் சிலர் பைபிளின் பழமையான வார்த்தைகளை நினைவு கூர்ந்தனர். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். மத்தேயு 24:40. அந்த தருணத்தில் உலகம் எந்த அறிவியல் அல்லது இராணுவ தயாரிப்பும் நடக்கிறது எதிர்கொள்ள முடியாது என்பதை உணர்ந்தது. மனிதர்களின் ஒழுங்கு பூமியில் உள்ள எந்த அதிகாரத்தையும் விட பெரிய ஒன்றின் முன் சிதைந்தது. ராப்சர் அந்த இருண்ட காலத்தின் தொடக்கத்தை குறித்தது. மீதமுள்ளவர்களுக்கு நம்பிக்கை எழுப்ப இப்போதுதான் துவங்கியது. அடுத்து என்ன நடக்கும் என்ற பயம் ஒவ்வொரு நிமிடமும் அதிகரித்தது. தேவாலயங்கள் கூட்டமாக இருந்தன, ஆனா ஆராதனையில் ஈடுபட்ட விசுவாசிகளால் அல்ல. அவை பதற்றத்தில் உள்ள மக்களால் நிரம்பின. பதில்கள் தேடி கோயில்களில் ஓடி வந்தன. பூல்பிட்கள் காலியாக இருந்தன. தலைவர்களின் இயற்கைகள் காணவில்லை. பைபிள்கள் தரையில் திறந்த வண்ணம் கிடந்தன. எடுத்து செல்லப்பட்டவர்களின் பாதையை குறிக்கின்றன. ஒரு காலத்தில் கேலி செய்ய காரணமாக இருந்தது இப்போது இழந்த வாய்ப்பின் கசப்பான நினைவாக மாறியது. தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகள் தொட்டிலில் இருந்து மறைந்து விட்டார்கள் என்று டெஸ்பரேட்லி அழுதார்கள். தந்தைகள் தெருக்களில் ஓடி பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் பெயர்களை கூவி அழைத்தனர். தம்பதிகள் பிரிக்கப்பட்டனர். ஒருவர் போய்விட்டார், மற்றவர் பின்னால் விட்டு வைக்கப்பட்டார். ராப்சர் சில வினாடிகளில் முழு குடும்பங்களை பிரித்து விட்டது. இதயங்களை சிதறடித்து ஆறுதல் சொல்ல முடியாத வழியை விட்டு சென்றது. மீடியா மதிப்பீட்டுக்காக ஆசைப்பட ஒவ்வொரு கண்ணீரையும் ஒவ்வொரு பைத்தியகாரத்தனமான காட்சியையும் பயன்படுத்தியது. சேனல்கள் ஒளிபரப்பின. சதுக்கங்களில் மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டன. குழுக்கள் வானத்தை நோக்கி அழைத்தன. ஒருங்கிணைந்த நம்பிக்கை இழப்பும் கூட நிகழ்ந்தது. நடந்ததை புரிந்து கொள்ள முயற்சித்தன. ஆனால் விளக்கங்கள் அந்த வெற்றிடத்தை நிரப்பதில்லை. ஆட்சி செய்த உணர்வு தெளிவாக ஆண்டன. அவர்கள் பின்னால் விட்டு வைக்கப்பட்டார்கள். அழுகையின் நடுவில் ஒரு காலத்தில் வெறுத்துவிட்ட பிரசங்கங்களை நினைவு கூர்ந்தவர்களும் இருந்தனர். ஆண்டுகளாக கேட்ட வார்த்தைகள் இப்போது மனசாட்சியில் சுத்தியலாக ஒலித்தன. ஏனெனில் கர்த்தருடைய நாள் இரவில் திருடனாக வரும் என்பதை நீங்கள் நன்றாகவே அறிந்திருக்கிறீர்கள். புரூஸ் தெசலோனிக்கேயர் அங்கேயது. இப்போது இனி எந்த காரணமும் இல்லை. பலருக்கு அது மிகவும் தாமதமாயிரட்டகு. மற்றவர்களுக்கு மனிதகுலம் அறிந்திராத இருண்ட நாட்களை எதிர்கொள்வதே மீதம் இருந்தது. குழப்பத்தின் நடுவில் உலக தலைவர்களில் ஒருவராக ஒரு உருவம் வெளிப்படத் தொடங்கியது. கரிஷ்மாவோ, நயமான பேச்சோ, சமாதானத்தை வாக்குறுதி அளிப்பதும் கொண்ட அவர் அனைவரும் தேடிய பதிலாக தன்னை முன்வைத்தார்.
அவரது உரை ஒற்றுமை, நம்பிக்கை மற்றும் மீண்டும் கட்டி எழுப்புதல் குறித்து பேசியது. இது நம்பிக்கையற்ற இதயங்களை வென்றது. பலருக்கு அவர் மனித குலத்தின் ரட்சகராக தோன்றினார். பலவீனமான அரசுகள் தங்களுடைய அதிகாரத்தை அவரிடம் ஒப்படைத்தன. முன்பு உயிர் பகைவராக இருந்த போட்டி நாடுகள் நிலைத்தன்மையை நாடி ஒரே மேசையில் அமர்ந்தன. கூட்டாக இருந்த பயம் புதிய உலக ஒழுங்குக்கு வழிவிட்டது. இதில் பாதுகாப்பு என்ற வாக்குறுதிகள் தனிப்பட்ட சுதந்திரங்களை மாற்றின. உலகம் காயமடைந்தும் பலவீனமடைந்தும் எந்த கேள்வியும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டது. கூட்டங்கள் அவரை கைகுட்டி பாராட்டினாலும் அந்த தலைவரின் உண்மையான இயல்பை சிலர் மட்டுமே உணர்ந்தனர். மென்மையான வார்த்தைகளும் தன்னம்பிக்கையுள்ள பார்வையும் பின்னால் ஒரு இருண்ட ஆசை இருந்தது. பழமையான தீர்க்க தரிசனங்கள் மனித குலத்தின் கண் முன்னே உயிர் பெற்றன. ரிதி எதிராவியார் ஏற்கனவே செயல்பட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் இப்போது அவர் மனித உருவிலும் இரத்தத்திலும் தோன்றினார். அவ்வாறு உலகளாவிய பேரரசு உருவாக தொடங்கியது. பொருளாதாரம், அரசியல், மதம் ஆகியவை அனைத்தும் ஒரே கட்டுப்பாட்டில் ஒன்றிணைக்கப்பட்டன. தீர்வாக தோன்றியது வரலாற்றிலேயே மிகப்பெரிய வலையில் மாறியது. ரதி எதிர் அரசுகளை மட்டுமல்லாமல் ஆன்மாக்களையும் கட்டுப்படுத்த நிலத்தை தயார் செய்தார். உலகம் முன்பு காணாத ஒரு மோசடி காலத்துக்குள் நுழைந்தது. அனைவரும் பிரதி எதிரின் அமைப்பிற்கு சரணடையவில்லை. பலர் அவர்கள் புறக்கணித்த செய்திகளை நினைவு கூர்ந்து மன்னிப்புக்காக அழுது மண்டியிட்டு மனம் திரும்பினர். அழிக்கப்பட்ட தேவாலயங்களை, வீடுகள், குகைகள், தரைத்தலங்களில் ரகசிய கூட்டங்கள் மாற்றின. ஒரு காலத்தில் சுதந்திரமாக இருந்த நம்பிக்கை இப்போது ஆபத்தானதும் துன்புறுத்தப்படுவதுமானதாக மாறியது. புதிய அரசு தன் அதிகாரத்திற்கு தலைவணங்காத எந்த மதத்தையும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று அறிவித்தது. கடுமையான சட்டங்கள் பைபிள் வாசிப்பதை தடை செய்தன. இயேசுவின் பெயரை ஒப்புக்கொள்வது ஒரு பெரிய குற்றமாக மாறியது. எதிர்த்து நின்றவர்களை அரசு எதிரிகளாக குற்றம் சுமத்தி உலக அமைதிக்கு அச்சுறுத்தலாக கருதி நடத்தினார்கள். கூட்டங்கள் அண்டைவர்கள், நண்பர்கள் ஆகியோரை வெளிப்படையாக குற்றம் சுமத்தினர். புதிய அமைப்பை ஏற்க மறுக்கும் குடும்ப உறுப்பினர்களையும் கூட அவர்கள் வெளியிட்டனர். கிறிஸ்தவர்கள் நீதிமன்றங்களுக்கு இழுத்துச் செல்லப்பட்டு தங்கள் நம்பிக்கையை மறுக்குமாறு அல்லது கொடூரமான தண்டனைகளை எதிர்கொள்ளுமாறு கட்டாயப்படுத்தப்பட்டனர். உலகம் பார்த்துக் கொண்டிருந்தது ஒழுங்கை பாராட்டி கைகூட்டுவதோ அல்லது அநியாயத்திற்கு முன் அமைதியாக இருப்பதோ என்று இரண்டாக பிரிந்தது. ஆனால் இந்த ஒடுக்குமுறையிலும் நம்பிக்கையின் ஒரு தீபம் உயிருடன் இருந்தது. பலர் கிறிஸ்துவை மறுக்காமல் உயிரை இழப்பதை விரும்பினார்கள். அவர்களின் குரல்கள் பயத்தை மீறி நம்பிக்கையின் வார்த்தைகளை ஒலிக்கச் செய்தன. மரணம் வரை விசுவாசமாக இரு, நான் உனக்கு ஜீவ கிரீடம் தருவேன். வெளிப்படுத்தல் 2:10 மறைநாளர்களின் ரத்தம் தேவனுடைய ராஜ்யம் இன்னும் இருக்கிறது என்பதற்கான உயிருள்ள சாட்சியாக மாறியது. யாரும் இந்த முடிவிலிருந்து தப்பிக்க முடியாத நேரம் வந்தது. புதிய அமைப்பு வாங்கவும் விற்கவும் ஒவ்வொருவரும் ஒரு தெளிவான குறியை பெற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியது. அது இல்லாம உணவு, மருந்து அல்லது கூட தண்ணீர் பெற முடியாது. பசிப்பும் நம்பிக்கை இழப்பும் பெரும்பான்மையினரை எதிர கிறிஸ்துவின் கட்டளைக்கு உடன்படவர் பொருத்தின. குழந்தைகள் உணவுக்காக அழுதார்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் துன்பப்படுவதை பார்த்தனர். பலர் தங்கள் நேசித்தவர்களை இழப்பதன் வழியில் உடைந்து விட்டனர். வாழ்வதை தொடர அந்த குறி ஒரே தீர்வாக தோன்றியது. ஆனால் வார்த்தையை அறிந்தவர்கள் அதை ஏற்கும் பொருள் தேவனுடன் நித்தியத்தை துறப்பதாகும் என்பதை புரிந்து கொண்டார்கள். அது வெறும் ஒரு குறி அல்ல, அது எதிரியும் கீழ்ப்படிதலுக்கான ஒரு உடன்டணிக்கை. எதிர்த்தவர்கள் வேட்டையாடப்பட்டனர், துன்புறுத்தப்பட்டனர், கூட்டத்தின் முன் கொண்டு வரப்பட்டனர். சிலர் கேலி செய்யப்பட்டனர், மற்றவர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டனர். உலகம் நீதியை பாராட்டியது, ஆனா வானோ ஒவ்வொரு விசுவாசத்தின் சாட்சியையும் பதிவு செஞ்சது. இந்த நாட்கள்ல விசுவாசத்தோட வாழ்வது உயிரையே செலுத்தும் விலை கொண்டது. ஆனா அந்த கண்ணீருக்கு இடையே ஒரு அமைதியான வெற்றி இருந்தது. தன்னுடைய உயிரை தைரியமாக கொடுத்தவர்கள் அழியாத வாக்குறுதியை மரபாக பெற்றார்கள். நித்திய ஜீவனின் கிரீடம் விலை அதிகம் இருந்தாலும் பலன் அளவில்லாதது. பரலோகம் நடந்துவிட்டது, ஆனா ரட்சிப்பின் வாசல் இன்னும் திறந்தே இருந்தது. கிறிஸ்துவில் அசைக்க முடியாத விசுவாசத்தினால் மரணத்தையும் எதிர்கொண்டு பரலோகம் உலகிற்கு ஒரு விஷயத்தை காட்டும். நித்திய தண்டனையிலிருந்து தப்பிக்க ஒரே வழி இயேசு கிறிஸ்துவே. அவரே சொன்னார், நான் தான் வழி, சத்தியம், ஜீவன். என்ன வழியாக தவிர வேறு யாரும் பிதாவிடம் வர முடியாது. யோவான் 14:6 ஏற்கனவே தங்கள் உயிரை அவரிடம் ஒப்படைத்தவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்ற வாக்குறுதியில் அமைதியாக இருக்கலாம். ஆனால் இன்னும் எதிர்க்கும் வர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இன்று கிருபையின் காலம்.
வலிமை, செல்வம் அல்லது மனித ஞானம் மூலம் ரட்சிப்பு கிடையாது. அவர் திரும்பும் நாளில் ஒரே பாதுகாப்பு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் குறியிடப்பட்டிருப்பதே. உண்மையான வாழ்க்கை இந்த கடந்து போகும் உலகத்தில் இல்ல, ஆனால் தேவனுடன் நித்தியத்தில் தான் உள்ளது. அதனாலதான் யாரும் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவு இயேசுவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்வது. யாரும் அழிவடைய வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே அவரது விருப்பம். இன்னும் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கவும் கிறிஸ்துவ சிலுவைக்கு அழைத்து சென்ற அன்புக்கு ஒப்படைக்கவும் நேரம் இருக்கிறது. பிடிப்பு ராப்சர் ஒரு பிடிப்பு கோடாகும், ஆனால் இன்று நீங்களும் பின்னால் விடப்படாமல் தயாராகலாம். ரட்சிப்பு இலவசம், ஆனா வரலாற்றில் எப்போதும் செலுத்தப்பட்ட மிக பெரிய விலையே அது கொண்டது, தேவனுடைய மகனின் மேல். இந்த வீடியோவின் செய்தியை நீங்கள் புரிந்து கொண்டிருந்தால் கருத்துக்களில் ஆண்டவர் இயேசுவே, நான் பின்னால் விடப்பட விரும்பவில்லை என்று எழுதுங்கள். ஆமென்.

ஹலெலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. பரிசுத்தாவியாகிய எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவரே ஸ்தோத்திரம். ஹலெலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹலெலூயா.

హల్లెలూయా, స్తోత్రమయ్యా, స్తోత్రమయ్యా, స్తోత్రమయ్యా, స్తోత్రం. நன்றி பரிசுத்தரே, நன்றி அப்பா. எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, அற்புதமான ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். பரிசுத்தராகிய உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நாடி வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள பரிசுத்த ஆவியாகிய தேவன் எங்களுக்கு பாராட்டின இந்த நல்ல அற்புத வேலைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த ஆராதனையை தேவனுடைய ஆளுகைக்கு, தேவனுடைய பிரசன்னத்துக்கு அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியாகிய தேவன் தாமே எங்கள் மத்தியிலே பிரசன்னமாவீராக. எங்கள் சிந்தைகள், உணர்வுகள், நினைவுகள் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்கு உகந்த தூய பலியாய் ஆண்டவர் எங்களே நாங்கள் அர்ப்பணித்த ஆண்டவரே, முழு உள்ளத்தோடும் பலத்தோடும் தொழுது கொள்ள ஆராதிக்க கிருபைகளை தாரும். ஆராதனைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா தடைகளையும் இயேசுவின் அதிகாரம் நாமத்தினாலே கடிந்த புறப்படுத்துகிறோம். தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட, கர்த்தர் எழுந்தருள, ஆண்டவரே உம்முடைய நாமம் உயர்த்தப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பாடப்போகிற பாடல்களை தேவ ஆவியானவர் ஆண்டவரே ஆசீர்வதித்து தாங்க, உம்முடைய மகிமையால நிரப்புங்க. மகிமையால் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே செய்தி பகுதியையும் கர்த்தர் பொறுப்படுங்க. பரிசுத்த ஆவியாகிய தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே பேசுகிறவர் ஆவியான தேவன், நீர் பேசுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள், வரப்போகிற பிள்ளைகள் இன்றைக்கு உம்முடைய சத்தத்தை கேட்டு உணர்வடைந்து தெளிவடைந்து ஆண்டவரே பலனடைந்து கடந்து செல்ல உதவி செய்யுங்க. எல்லா தடைகளையும் இயேசு நாமத்தினால கடிந்த புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும், எல்லா மொழி ஆராதனைகளையும் கர்த்தர் பொறுப்படுத்து. தேவனே உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணுங்கப்பா. கர்த்தர் உயர்ந்திருப்பீராக. நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும், நாம உயர்த்தப்படட்டும். எல்லா துதிய மகிமையும் அப்பா உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் எங்கள் ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. துதிகளில் வாசம் பண்ணுகிற தேவன், எல்லா மகிமைக்கும் எல்லா கனத்திற்கும் பாத்திரராக இருக்கிற அந்த தேவாதி தேவனை, கத்தாதி கர்த்தரை நம் பாடி கர்த்தரமயப்படுத்துவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் என்று நம் பாடி கர்த்தரமயப்படுத்தலாம். ஹல்லேலூயா.

அமேன். அவர் பரிசுத்த தேவன், அமேன். தேவதூதர்களாலே பரலோக சேனைகளாலே புகழப்படுகிற ஆராதிக்கப்படுகிற நம் பரிசுத்த தேவன் எல்லா மகிமைக்கும் மாட்சிமைக்கும் கனத்திற்கும் அமேன். பாத்திரர் தகுதியுள்ள தேவன் இன்றைக்கு அவர் நம்மத்திலே பிரசன்னமாகி இருக்கிறபடியாலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மகிமையின் மேகமா இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, வாருமையா அமேன். ஸ்தோத்திரம். எங்களையும் அந்த மகிமையால் நிரப்பும் என்று அமேன். நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்து நம் இருதயத்தை தேவனுக்கு திறந்து கொடுத்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா.

ஹலெலூயா. இறங்கி வந்தீர் அசரிப்பு கூடாரத்திலே, இறங்கி வந்த தேவ மகிமை. ஹலெலூயா. இந்த கால வேளைகளை நிரப்பட்டுமே. ஹலெலூயா, ஹலெலூயா. நாம் எல்லாரும் அப்படி எழுப்பி நின்று ஆமென் சூத்துறோம். ஆமென், ஹலெலூயா, ஆமென், ஆமென், ஆமென், ஆமென். ஓரா பாலா கபாரா பாலா. இரண்டோ மூன்றோ பேர் நாமத்தினால எங்க கூடி வந்தால் அவர் நடுவிலே வருவேன். ஆமேன் என்று வாக்களித்தவர் மகிமையின் மேகமாய், மகிமையின் தேவனாய், மாட்சிமை நிறைந்தவராய், மகத்துவத்தை உடையவராய். ஹாலேலூயா. இன்றைக்கு அவர் நம்மத்திலே பிரசன்னமாகி இருக்கிறபடியால எல்லாரும் அவருக்குரிய கனத்தை செலுத்தி நாம் கர்த்தர மகிமைப்படுத்துவோமா. ஹாலேலூயா, ஆமென், ஆமென். அவர் ஒருவரையே பணிந்து கொண்டு, அவர் ஒருவரையே தொழுது. ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று. ஹாலேலூயா. நம்ம எல்லாரும் அவரை மகிமைப்படுத்துவோம் எல்லா நாவுகளும். ஓ ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஓரா பாலா கமானா சந்தரா பாக்கா பாலா பாலாபா. நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே. ஹாலேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், உமை துதிக்கிறோம், உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தரை துதிக்க துதிக்க துதிக்க அவருடைய மகிமை நம்மை நிரப்ப நிரப்ப, ஓ நிறைவானவர் நம்மை ஆளுகை செய்யும் போது குறைவானவைகள் எல்லாம் நம்மை விட்டு விலகி ஓடும். ஆமேன், ஹாலேலூயா, ஹாலேலூயா. குறைவானவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி போடுவார். எல்லாரும் கர்த்தரை துதிங்க. ஓ ராபாலா பாலா சம்தூரியாந்தனா ரிகாமான புதிய கிருபைகளை தருகிறவர். காலைதோறும் ஆமென் புதிய இரக்கத்தை ஆமே நமக்குள்ள ஆமே நம்மை நினைவு கூர்ந்து நம்மை நிரப்புகிறவர். இந்த நேரத்தை நாம் யாரும் அலட்சியம் செய்யாம எல்லாரும் கத்தர மகிமைப்படுத்துவோம். கிவ் ஹிம் த க்ளோரி. ஹாலேலூயா. கத்தருக்குரிய மகிமைய, கத்தருக்குரிய கனத்தை அவருக்கு செலுத்தி ஹாலேலூயா. எல்லாரும் கத்திர மகிமைப்படுத்துவோமா, முழு உள்ளத்தோட, முழு பலத்தோட. ஹாலேலூயா. அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், அவர் ஒருவரே மகத்துவங்களை ஆமென் மகத்துவத்திற்குரியவர். ஹாலேலூயா, ஆமென், ஹாலேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹாலேலூயா. ஆமே மகிமையின் மேகமாக இறங்கி வருகிறவர். ஆசரிப்பு கூடாரத்துல உம்முடைய ஜனங்கள் கூடி வந்த பொழுது ஆண்டவரே அவர்களுக்கு முன்பாக எழுந்தருளின மேகமே, எழுந்தருளின தேவனே, எங்களுக்காக இந்த காலை வேளையோ கர்த்தர் எழுந்தருள் இருக்கிறபடியால. ஓ ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹாலேலூயா. ரக்கா பாலா பாலா பாலா ரிக்கா பாலா பாலா. பலவித கவலைகளோட வருத்தங்களோட வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக எங்கள் தேவன் இன்றைக்கு எழுந்தருள் இருக்கிறபடியால ஸ்தோத்திரம் ஐயா. ஓ ரிக்கா பாலா பாலா பாலாவா. ஆமே வனாந்திர பயணத்தை பிரயாணத்தை குறித்து ஆண்டவரை கலங்கி நின்ற இஸ்ரேல் ஜனங்களுக்காக எழுந்தருளின மேகமே. ஹாலேலூயா. ஸ்தோத்திரம். ஆமே எதிரே வருகிற தடைகளை உடைத்தறியும்படியாக தேவ உம்முடைய ஜனங்களுக்கு எழுந்தருளின மேகமே. ஹாலேலூயா. ஸ்தோத்திரம். ஆமே ஆமே ஆமே ஆமே. அற்புதங்களை செய்யும்படியாக எழுந்தருளின வெளிப்பட்ட தேவ மேகமே. நன்றி அப்பா. எங்களுக்கு அந்த கால வேளையில கர்த்தர் வெளிப்பட்டிருக்கிறபடியால ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஆமென் யுத்தம் பண்ணுகிற ஆமென் தேவனுடைய மகிமையாக தேவன் வெளிப்பட்டிருக்கிறபடியால், தடைகளை உடைக்கிற கர்த்தராய் நீர் வெளிப்பட்டிருக்கிறபடியால நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆமே ரபா கமான கரபாலா தியாந்தனா ஷபா கலரமானி அந்தலா கபாலாவா ரிக்காமானாலா பாலா. இது எப்படி ஆகும் என்று நாம் கவலைப்பட்டு நிற்கிற காரியங்களில